நிறைவேற்கின்றேன். இன்று புதன்கிழமை காலை 18 ஜூன் மாதம் 2025 ஆண்டு நேரம் கலையத்திலே 10:23 பாக செல்சியஸாக சூரிய ஒளியுடன் கூடிய ஒரு அருமையான நாளாக இன்றைய நாள் அமைந்திருக்கிறது. தொடர்ந்து நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க இருக்கிறோம். எங்களோடு சுவிசேஷகர் சித்ரா அமல்ராஜ் அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்து வர இருக்கிறார்கள்.

0: நேரம் கரையத்திலே 10 மணி 1 நிமிடம் புதன்கிழமைக்கான காலை ஒருவர்போடு இணைந்திருக்கிறோம். இது செய்திக்கான நேரம். உங்களோடு செய்தியை ஆண்டவருடைய வார்த்தையை பயந்துள்ளான ஊழியர் இவாஞ்சலி சித்ரா அமர்ராஜ் அவர்களை நாங்கள் அன்போடு வாழ்த்தி வரவேற்கலாம். பிரைஸ் லார்ட். பாச எப்படி இருக்கிறீங்க?
1: பிரைஸ் லார்ட் சகோதரன், நான் நல்லா இருக்கேன். கடந்த வாரம் உடம்பு சரியில்லாம இருந்தீங்களே, எப்படி இருக்கு?
0: ஆமாம், கொஞ்சம் பரவாயில்ல எனக்கு. ஆனாலும் ஜெசிந்தாவுக்கு கொஞ்சம் உடம்பு சுயினமாக தான் இருக்கு. அவருக்காக உங்களோட வீட்டு ஜெப நேரங்களில் ஜெபிச்சு கொள்ளுங்க.
1: கட்டாயம் ஐயா, கட்டாயம். குழுவாய் ஜெபிக்கிற ஜெபங்களிலும் ஜெபிச்சு கொள்றோம்.
0: ஆமே, நன்றி அம்மா, நன்றி. மிக மகிழ்ச்சி. இன்றைய நாளும் ஆண்டவருடைய வார்த்தை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள்.
1: ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் மீண்டும் வருவிசை கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினாலே அயராது ஓடிக்கொண்டிருக்கிற வல்லமை அலைகள் வானொலி நிலையத்தார் தங்களுடைய இயலாமை, தங்களுடைய சரீர கஷ்டங்கள் எல்லாவற்றின் மத்தியிலும் தங்களுடைய ஊழியத்தை தொடர்ந்து செய்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் வழியாக உங்களை சந்திக்கிறதுலே பெரும் மகிழ்ச்சி. இந்த பிள்ளைகளை தேவன் தாமே நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. நல்ல உடல் சுகம், பலன், கர்த்தருடைய இரக்கத்தினால் அவர்கள் உற்சாகமாய் கர்த்தருக்கென்று ஓடுகிற ஓட்டம் என்று அவர்களை இன்னும் கர்த்தர் மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. அவர்களை நாங்கள் மனதார வாழ்த்தி ஆண்டவரிடத்திலே அன்றைய பொற்பாதங்களிலே அவர்களை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த நாளிலும் கர்த்தர் தாமே நம்மோடு பேசுகிற காரியம், நான் ஒரு முறை இந்த காரியத்தை குறித்து நான் உங்களோடு பேசி இருக்கிற ஞாபகம் இருக்கிறது. ஆனால் அது வேறு ஒரு கோணத்திலே கர்த்தர் நடத்தினார். இந்த நாளிலே கர்த்தர் உங்களோடு பேச நான் அதே வேத பகுதியை எடுக்கிறேன். கர்த்தர் ஆனால் வேறு விதமாய் கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். அவர் பேசுகிறதை கேட்போமாக. தேவனுடைய பிள்ளைகளே, ஆதியாகமம் 24:59 ரெபேக்காளை வாழ்த்தி, எங்கள் சகோதரியே நீ கோடாக்கோடியாய் பெருகுவாயாக என்று அவளுடைய சகோதரன் வாழ்த்தி, உன் சந்ததியார் தங்கள் பகைஞருடைய வாசல்களை சுதந்திரித்துக் கொள்ளுவார்களாக என்று ஆசீர்வதிக்கிறார்கள். அப்படி ஆசீர்வதித்து ரெபேக்காளை அனுப்பும் பொழுது அவளுக்கு ஒரு தாதியை அனுப்புகிறார்கள். இந்த தாதியை குறித்து நான் கொஞ்சம் வேறு விதமாய் உங்களுக்கு நான் பேசிய ஞாபகம் இருக்கிறது. ஆனால் அது வெறுமனே அவ என்ன அப்படிங்கறது குறித்துதான் பேசியிருக்கிறேன். ஆனால் இன்றைய தினத்திலே ஒரு வித்தியாச கோணத்தை கர்த்தர் காலை பொழுதிலே எனக்கு கொடுத்தார். அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, பொதுவாக தாதிமார் என்பவர்கள் எதற்காக அனுப்பப்படுவார்கள் என்றால், அந்த காலத்தில் எல்லாம் பிள்ளைகளுக்கு வெகு நாட்கள் தாயாய் பால் கொடுக்கிறது வெட் நர்ஸ் என்று சொல்லுவார்கள். இவர்கள் அதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்களாக, ஏனென்றால் அவர்களுக்கு பிள்ளைகள் ஏராளம் இருக்கும். ஆகவே அந்த பிள்ளைகளை வளர்ப்பதற்காக அவர்கள் ஒத்தாசைக்கு இப்படி பால் கொடுக்கிற தாதிமார்கள். ஏனென்றால் அடுத்தடுத்து பிள்ளைகள் வரும்பொழுது இன்னொரு பிள்ளையை, மூத்த பிள்ளையை கவனிக்க முடியாது என்பதற்காக இவர்கள் இப்படியாக ஒரு ஏற்பாடு செய்து வைத்திருப்பார்கள். இந்த தாதிமார் இப்படி இதற்காக பயன்படுத்தப்படுகிற ஒரு தாதி. ஆனால் இந்த பெண்மணி ரெபேக்காளோடு பயணம் செய்து அவளும் அங்கே யாக்கோபை சந்திக்க, அதாவது மணவாளனை சந்திக்க அவர்கள் போகிறார்கள். அதன் பிறகு யாக்கோபு பிறக்கிறான், அதாவது ஏசா யாக்கோபு பிறக்கிறார்கள். இவர்கள் வளர்கிறார்கள். வளர்ந்த நிலையிலே யாக்கோபு அண்ணனுக்கு விரோதமாக ஒரு சில காரியங்கள், அவர் ஏமாற்று வேலைகள் செய்ததினால் இப்பொழுது என்றாகிலும் அண்ணன் கொன்று போடுவானே என்கிறதினால் அவனுடைய தாயே அவனை பார்த்து உன் மாமன் வீட்டுக்கு ஓடி போய்விடு என்று அனுப்பி வைக்க, இப்பொழுது யாக்கோபு மாத்திரம் தனித்து புறப்பட்டு தன்னுடைய மாமன் வீட்டுக்கு வருகிறான். இந்த நிலையிலே இந்த தாய்க்கு ஒரு பரிதவிப்பு இருந்திருக்கும். எப்படி இவனை பார்த்து கொள்வது, யார்தான் இவனை பார்த்து கொள்வது, எங்கே இருப்பான் என்பதற்காக இவர் என்ன செய்திருக்க எல்லாம். ஏனென்றால் இவள், அதாவது இந்த தாதி திரும்பவும் யாக்கோபை சந்தித்திருக்கிறார். ஏன் நான் இதை சொல்லுகிறேன் ஆணித்தரமாக என்றால், நீங்கள் ஆதியாகமம் 35:8 அந்த வசனத்திற்கு நீங்கள் வந்தீர்கள் என்றால், யாக்கோபு தன்னுடைய 2 பரிவாரத்தோடு திரும்பவும் தன்னுடைய ஊருக்கு கர்த்தர் சொல்ல திரும்பி வரும் பொழுது அவனோடு இந்த தாதி கூட வந்திருக்கிறாள். அவள் பாதி வழியிலே மரித்து போயிருக்கிறாள். இதே அந்த 35:8 அந்த தாதி மரித்ததும் அவளுக்கு அந்த இடத்துல ஒரு கல்லறை, ஒரு கர்வாலி மரத்தின் கீழே அவளை அடக்கம் செய்து அந்த இடத்திலே அவளுக்கு கொஞ்சம் நாட்கள் அவர்கள் தங்கி இருந்ததையும் அந்த வேத வசனம் சொல்லுகிறது. என்றால் என்ன அர்த்தம்? இந்த யாக்கோபு தன்னுடைய மாமன் வீட்டிற்கு போன பிறகு பரிதவித்த அவனுடைய தாய் தன்னால் போக முடியவில்லை என்பதனாலே இந்த தாதியை எப்படியோ பயணப்பட்டு அனுப்பி இருக்கிறார். இந்த தாதியும் அங்கு சென்று தன்னுடைய அந்த பிள்ளை போல் இருக்கிற அந்த யாக்கோபு இப்பொழுது அவனுக்கு பிள்ளைகள் வந்தாயிற்று. இப்படி பார்த்து திரும்பவும் பரிவாரங்களோடு திரும்பி வரும்பொழுது இந்த தாதியும் திரும்பி வரத்தக்க அளவிற்கு அவள் ஒரு வேலைக்காரியாய், ஒரு சாதாரணமான பெண்மணியாய், வயது முதிர்ந்தவளாய் இருந்த போதிலுமே இப்பொழுது யாக்கோபோடு அவளும் புறப்பட்டு வருகிற நிலையை பார்க்கிறோம். அந்த அன்பை பாருங்கள். அடுத்ததாக நீங்கள் ஆதியாகமம் 35:19-20 வசனங்களுக்கு வந்தீர்கள் என்றால், அங்கே வருகிற வழியிலே, அவர்கள் பிரயாணப்பட்டு வருகிற வழியிலே ராகேல் மரிக்கிறாள். ராகேல் மரிக்கும் பொழுது யாக்கோபு அவளுக்கு என்று, அவள் மரித்த உடனே இத்தனைக்கும் அவளுக்கு, அவனுக்கு, அவனுடைய கண்களுக்கு மிகவும் நேசமானவள், அவளை நேசித்து மணந்து கொள்கிறான். அவளுக்காக 7 வருடம் மாமனிடத்திலே அடிமையாய் அவன் உழைத்து அப்படித்தான் அவள் இப்பொழுது அவள் கர்ப்பவதியாகி 2வது பிள்ளையை பெற்ற நிலையிலே மரிக்கிறாள். ஆனாலும் பார்த்தீர்கள் என்றால் அந்த மரித்த இடத்தை ராகேல் 19:20 வசனங்கள் ஆதியாகமம் 35 பார்த்தால், ராகேல் மரித்து பெத்லகேம் என்னும் எப்பிராத்தா ஊருக்கு போகிற வழியில அடக்கம் பண்ணப்பட்டாள். இவ்வளவுதான். அவள் கல்லறையின் மேல் யாக்கோபு ஒரு தூணை நிறுத்தினான். அதுவே இந்த நாள் வரைக்கும் இருக்கிற ராகேலுடைய கல்லறையின் தூண். இவ்வளவுதான் எழுதியிருக்கிறது. ஆனால் இந்த தாதி மரித்த போது என்ன எழுதியிருக்கிறது? 8வது வசனத்திலே, ரெபேக்காளின் தாயாகிய தெபோராள் மரித்து பெத்தேலுக்கு சமீபமாய் இருந்த ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் அடக்கம் பண்ணப்பட்டாள். அதற்கு அல்லோன் பாகூத் என்னும் பெயர் உண்டாயிற்று. அல்லோன் பாகூத் என்றால் மிகுந்த அழுகையின் பள்ளத்தாக்கம். எல்லாரும் அப்படி ஒப்பாரி வைத்து எழுதியிருக்கிறார்கள். ஒரு பாட்டி, அதுவும் ஒரு வேலைக்காரி, அவள் மரித்த போது, சொந்த மனைவி மரித்த போது கூட அதே அதிகாரத்திலே பார்க்கிறோம். சொந்த மனைவி, அதுவும் இளம் பெண்ணாக அவள் பிள்ளை பேற்றிலே மரித்த போது கூட அப்படிப்பட்ட ஒரு அழுகையும் புலம்பலும் வேதனையும் அந்த பயணப்பட்ட அத்தனை பேருக்கும் உண்டாயிருக்கவில்லை. இங்கே இந்த ஒரு பெண்மணி, ஒரு வயது முதிர்ந்தவள், அவள் மரிக்கிற இடத்திலே அத்தனை பேரும் உட்கார்ந்து அந்த இடத்திலே அவர்கள் எல்லாரும் கொஞ்சம் நாள் தாமதித்து இந்த அல்லோன் பாகூத் என்று நமக்கு நன்றாக தெரியும். வேதாகமத்திலே பெயர்கள் வைக்கப்பட்டது என்றாலே அதிலே அதிக காரணம் இருக்கும். அப்படி இந்த இடத்திற்கே அல்லோன் பாகூத் என்று பெயர் உண்டாகும்படிக்காய் ஒரு தாதி இருந்திருக்கிறாள். பாருங்களேன், அப்படி என்றால் அவளிடத்திலே இருந்திருக்கக்கூடிய குணாதிசயங்களை யோசித்து பாருங்களேன். நாம் ஜீவிக்கிற நாளிலே வாசனை வீசுவது கர்த்தருக்கு என்று என்பது மாத்திரமல்ல, அந்த மரணத்திலும் ஜீவ வாசனை வீச வேண்டும். பாருங்கள், அது எவ்வளவு முக்கியம். கர்த்தர் எவ்வளவு நல்லவர். நான் ஒரு முறை இந்த கேன்சர் வியாதியினால் பாதிக்கப்பட்ட ஒரு சகோதரியை பார்க்க சென்றிருந்தேன். அந்த சகோதரி கர்த்தருக்குள் அன்பான சகோதரி. அவர்கள் மிகவும் பாதிக்கப்பட்ட இந்த பாலியேட்டிவ் கேர் என்று சொல்லுவார்கள், அதாவது இவர்களுக்கு மரணம் நிச்சயம் என்கிற நிலையிலே அவர்கள் மனநிலையிலே அவர்களுக்கு ஒத்தாசையா இருக்க, அந்த மரணத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக அவர்களுக்கு ஒத்தாசையா இருக்க அவர்களுக்கு ஆலோசனைகள் சொல்லுகிற அந்த ஒரு யூனிட்லே, அந்த ஒரு இடத்திலே தான் அவர்கள் இருந்தார்கள். இவர்களிடத்துல என்ன பேசுவது என்று தெரியாமல் யோசித்த வண்ணம் தான் அவர்களை சென்று பார்க்க போயிருந்தேன். ஆனால் பார்த்தீர்கள் என்றால் அந்த அம்மா நல்ல உற்சாகமா இருந்தார்கள். அவர்கள் இந்த வார்த்தையை தான் எனக்கு சொன்னார்கள், என்ன என்னிடத்துல இவ்வளவு சந்தோஷம் என்று பார்க்கிறீர்களா? இவ்வளவு சந்தோஷம், எத்தனை வேதனை எனக்கு இருக்கிறது தெரியுமா? வலி உடம்பெல்லாம், எலும்புகளிலே எனக்கு இந்த கேன்சர் இருப்பதினால் எனக்கு எலும்புகள் ஒவ்வொன்றையும் என்னை தூக்கி, எனக்கு உடம்பை அசைக்க முடியாது, என்னை தூக்குவார்கள். அப்படி தூக்கும் பொழுது எனக்கே என்னுடைய எலும்புகள் நொறுங்குகிறது போல சத்தம் கேட்கும். கட கடவென்ற சத்தம் கேட்கும்போது உடம்பெல்லாம் பயங்கரமாய் நோகும், வலிக்கும். அதன் பிறகு பெருத்த வலி இருக்கும். 1 மணி நேரம் ஆகிலும் ஒரு முறை இவர்கள் தூக்கினார்கள் என்றால் எனக்கு பல மணி நேரங்கள் எனக்கு வலி வேதனை இருக்கும். ஆனால் என் முகத்திலே இப்பொழுது இந்த சந்தோஷம் இருக்கிறது பாருங்கள். அது எப்படி தெரியுமா? எதனால் தெரியுமா? என் மரணத்திலே என் நேசருக்கு நான் ஜீவசாட்சியா இருக்க வேண்டும். நீங்கள் ஒரு காரியத்திற்காக எனக்காக ஜெபியுங்க. என்ன என்ன என்று சொல்லி என்ன சொன்னார்கள் தெரியுமா? நான் மரிக்கும் பொழுது புன்னகையோடு மரித்திருக்க வேண்டும். இந்த வேதனை என் அடையாளத்தோடு மரிக்க கூடாது. என் நேசர் என் இருதயத்திலே இருக்கிறார் என்பதை உலகத்திற்கு காட்ட நான் புன்னகையோடு தான் மறிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். எத்தனை அழகான வார்த்தை பாருங்களேன். நமக்கு இப்படிப்பட்ட அந்த மரணத்திலும் ஜீவ வாசனை என்று ஒன்று உண்டா? நம்மிலே அநேகரை பார்த்திருக்கிறோம். வியாதியிலே படுத்திருக்கிற ஒரு சிலரை நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் சொல்வார்கள், நான் இனிமேல் இருந்து என்ன, இந்த வேதனையோடு எவ்வளவு காலம் பா ஓட்டுறது, ஆண்டவற்றை நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், எனக்கு ஒரு மரணம் வரமாட்டேங்கிறதே என்று சொல்லுகிற பெரியவர்களை பார்த்திருக்கிறோம். எத்தனையோ பேர் சொல்லுவார்கள், புலம்பி சொல்லுவார்கள், 3 வருடம் இப்படி படுத்த கிடையாய் கிடக்கிறேனே, கர்த்தர் என்னை கொண்டு என்ன என்னால் சாதிக்க முடியும் என்று வைத்திருக்கிறார், எனக்கு மரணம் வந்தால் பரவாயில்லையே என்று சொல்லுகிற பெரியவர்களை நான் பார்த்திருக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சாதி இவர்கள் இந்த இடத்திலே மரித்தால்தான், எந்த இடத்திலே அவர்கள் மரிக்கிறார்களோ அந்த இடத்திலே இந்த அம்மா பேர் தெபோராள், இன்னும் ஒரு தெபோராள் எழும்புவாள். ஹல்லேலூயா. அந்த இடத்திலே, அந்த அல்லோன் பாகுத் என்ற இடத்திலே இந்த தெபோராள் மரித்தவர்களுக்கு அடக்கம் பண்ணப்பட்ட கல்லறை. அதன் பிறகு பார்த்தீர்கள் என்றால் அந்த இடத்திலே தெபோராளின் கர்வாலி மரம், தெபோராளின் பேரிச்ச மரம், பாம் ட்ரீ ஆஃப் தெபோரா, இப்படி அந்த ஊரெல்லாம் தெபோராள் பெயர் வைக்கும் அளவுக்கு அவர்கள் ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்றவர்களாய் குணாதிசயங்களிலே இருந்திருக்கிறார்கள். அதனால் இன்னொரு தெபோராள் உருவாகும்படி அந்த இடத்தை கர்த்தர் தெரிந்து வைத்திருக்கிறார். ஆகவே தான் ஒரு வயதான மூதாட்டியை அவர்கள் வலி வேதனை நிறைந்த நேரத்திலே வழி பிரயாணத்திலே அவர்களை தூக்கி கொண்டு மற்றவர்களும் சிரமப்பட, இந்த வயதான மூதாட்டியும் சிரமப்பட கூட்டி வந்து ஒரு இடத்திலே மறிக்க வைக்கிறார் என்றால் அந்த மரணத்திலே ஒரு ஜீவ வாசனை இருந்திருக்கிறது பாருங்கள். இன்னொரு தெபோராள் எழும்பும்படி கர்த்தர் கிருபை செய்தார். அல்லேலூயா. நம்முடைய ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர், நம்முடைய ஆண்டவராகிய தேவன், அவர் மறிக்கும் பொழுது சாதாரணமாக மறித்தாரா? அருமையானவர்களே, எத்தனை வேதனை, எத்தனை வேதனை, அத்தனை வேதனையும் கர்த்தருடைய நாமத்திற்காக இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் மீட்பளிக்கும் வல்லமையை தருவதற்காக அவர் அந்த மரணத்தை சகித்தாரே. தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே வேதனைகள் வரும் பொழுது போதுமாண்டவரே உங்களுக்கு கண்ணில்லையா காதில்லையா என்று கேட்கிறவர்களாய் நாம் காணப்படுகிறோமே. இன்றைய தினத்திலே நாம் உணர்த்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், எத்தனை வலி உலகம் உபத்திரவத்துல இருக்கிற உலகம் தான் கர்த்தர் நமக்கு சொல்லி இருக்கிறார், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னவர் நம்மோடு கூட இருக்கிறார். அப்படி இருக்க நமக்கு உபத்திரவங்கள் இருக்கும். இந்த உபத்திரவங்களின் நேரத்திலே வேதனை வேண்டாம் ஆண்டவரே என்று கேட்கிறதை நிறுத்திவிட்டு, ஆண்டவரே இந்த வேதனையில் உமக்கு சாட்சியாக, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5:32 பார்க்கிறோம், சாட்சியாக தேவனுக்கு சாட்சி சொல்லுவதற்காக சீஷர்களை அவர் அனுப்பவில்லை, சாட்சியாக அவர்கள் வாழும்படிக்காய் கர்த்தர் நிறுத்தி இருக்கிறார். நமக்கும் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தான் கர்த்தர் பணிக்கிறார். என்னவென்றால், நாம் அவருக்கு சாட்சி சொல்வதற்காக வாழ்வதற்காக இந்த பூமியிலே இல்லை, அவருக்கு சாட்சியாக இருப்பதற்காக. அல்லேலூயா. இந்த சாட்சியாக இருப்பது மரண தருவாயிலும் நாம் சாட்சியாக இருக்க முடியும் என்பதற்கான உதாரணங்கள் எத்தனையே நாம் சொல்ல முடியும். வயதானவர்களாய் எத்தனை பேர் இருந்திருக்கிறார்கள். நீங்கள் எலிசபெத்தை எடுத்துக்கொண்டால், சகரியாவின் மனைவி, அல்லது ஆபிரகாமின் மனைவி சாராளை எடுத்துக்கொள்ளலாம். ஓ, இவர்கள் எல்லாம் திருமணமாகி தங்களுடைய கணவன்மார் இருக்கிறவர்கள் என்று யோசித்தால், நீங்கள் அன்னாளை எடுத்துக்கொள்ளலாம். கர்த்தருடைய ஆலயத்திலே 7 வருடம் கணவனோடு வாழ்ந்து விட்டு அதன் பிறகு இத்தனை வயோதிப காலத்திலும் கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணி கொண்டிருந்த ஒரு பெண்மணியாய் இருந்த அன்னாளை எடுத்துக்கொள்ளலாம். இந்த தெபோராளை எடுத்துக்கொள்ளலாம். தேவனுடைய பிள்ளைகளே, எந்த வயதில் எந்த நிலையிலும் படுத்த படுக்கையிலும் தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு என்று சாட்சிகளாய்த்தான் அவர் வாழும்படி ஜீவிக்கும்படி அவருடைய வாசனையாகத்தான் நாம் இருக்கும்படி, அவருக்கு சாட்சி சொல்ல அல்ல சாட்சியாக நம்மை நிறுத்தும்படிக்குத்தான் அவர் நம்மிலே பிரியப்படுகிறார். ஆமேன். இந்த சிந்தனை நமக்கு இருந்துவிட்டால் போதும். அப்பா கிட்ட ஒன்னே ஒன்னு கேட்கணும், மறிக்கும் பொழுது உங்களுடைய ஜீவ வாசனையை வீசிக்கொண்டு நான் மறிக்கட்டும். இப்படி கேட்டுப்பங்களே, எத்தனை நன்மை. எல்லாருக்கும் மரணம் என்பது ஒரு நாளிலே உண்டுதானே. அப்படிப்பட்ட நாளிலே கர்த்தருக்கு ஜீவ வாசனையாய் இருக்க வேண்டும். ஜீவிக்கிற ஒவ்வொரு மணித்துளியும் கர்த்தருக்கு சாட்சியாய் இருப்பது மாத்திரமல்ல, ஆண்டவரே மரணத்திலே ஜீவ வாசனை வீசின எங்கள் நேச கர்த்தர் எங்களுக்கும் அந்த கிருபையை தரட்டும். கர்த்தருடைய வருகை சீக்கிரம், அந்த வருகையில அவருக்கு இணைத்துக் கொள்ளப்படுகிறது, நிச்சயம் நமக்கெல்லாம் அந்த ஒரு பாக்கியம் கிடைக்கட்டும். அப்படியும் நாம் அப்படியானாலும் நாம் சாட்சிகளாகத்தான் அவருக்கு நிற்போம். அல்லது இந்த பூமியிலே நாம் மரணத்தை சந்திக்க வேண்டும் என்பது அவருடைய சித்தமாய் இருந்தாலும் அதிலும் கர்த்தருக்கு சாட்சியாகவே நிற்போம். இந்த உறுதியை கர்த்தர் நமக்கு இன்றைக்கு அருள்வாராக. கர்த்தருடைய பொற்பாதங்களில் பணியலாமா? தகப்பனே, ஜீவ வாசனை வீச எங்களுக்கு கற்றுக் கொடுத்தவரே, எங்கள் ஜீவ ஒவ்வொரு நொடி பொழுதிலும் உமக்காக துடிக்க கர்த்தர் உதவி செய்தருளும் சுவாமி. உம்முடைய வாசனையை வீச கர்த்தர் கிருபை அருளும் சுவாமி. ஒவ்வொரு காரியத்திலும் உம்முடைய நாமத்தையே மகிமைப்படுத்தத்தக்கதாய், ஆண்டவரே சாட்சி சொல்லுகிறவர்களாக அல்ல சாட்சியாக நிற்கிறவர்களாய் நாங்கள் எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் தயை செய்தருளும். எங்க சூழ்நிலைகள் எங்களை நெருக்குதப்பா. எங்களுக்கு எத்தனையோ வேதனைகள் இருக்கிறதுனால கர்த்தருக்கு சாட்சியாய் இருக்க நாங்கள் மறந்து கிருபையாய் எங்களோடு கூட இருந்து எங்களை பலப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம் தகப்பனே. எங்க வாழ்க்கையின் சூழ்நிலைகளில் எல்லாம் நாங்கள் பேசுகிற பேச்சு, இருதயத்தின் சிந்தனைகள், ஆண்டவரே நாங்கள் நடந்து கொள்ளுகிற நடக்கைகள் சாட்சியற்ற விதமா இருக்கும் என்றா அப்பா உங்க கைகள்ல ஒப்பு கொடுக்கிறோம். நாங்க நினைச்சாலும் விரும்புற நன்மையை செய்ய முடியலப்பா. ஆண்டவருடைய ஆவியானவர் எங்களுக்கு ஒத்தாசையா இருக்கும்படி தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். உமது கிருபையின் கரம் எங்களை அனைத்தருளும் சுவாமி, அனைத்தருளட்டும் சுவாமி. அப்பா நீர் ஆண்டவரை விரும்புகிற வாழ்க்கை நாங்கள் வாழட்டும். ஒவ்வொரு நிலையிலும் உமக்கு சாட்சியாகவே இருக்க உதவி செய்தல்ல. எங்கள் நாவுக்கு ஒரு தகப்பனை ஒரு காவல் வையும். எங்களது இருதயத்திலே மற்றவர்கள் கஷ்டப்படுகிறதை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய இருதயம் வேண்டவே வேண்டாம்ப்பா. அப்பா எங்க வாழ்க்கையில எல்லாரோடும் தகப்பனே கர்த்தருடைய சாட்சிகளாகவே நாங்கள் ஜீவிக்க கர்த்தர் தயை செய்தல்ல. கிருபை எங்களை இருக்கட்டாப்பா. உம்மோடு கூட நடக்கணும், உம்மிலே நாங்கள் வாழணும் மகிழணும். கிருபை சூழ்ந்திருக்க தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு ரட்சகரின் உன்னத நாமத்தில் ஜபம் கேட்டாலும்
0: உங்களுக்காக உங்கள் குடும்பத்துக்காக ஊழியங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து நமது ஜெப வேளையில ஜெபிக்கிறோம் அம்மா. வாழ்த்துக்கள் சகோதரி.
2: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி. வல்லமையின் அலைகள் எங்களோடு இணைந்திருங்கள்.

0: சிலைகள் வழியாக இயேசு கிறிஸ்துவின் தே நமது கானங்களே, இது எங்களுக்கு சுமந்து வரும் சுகமான அலைகள், வல்லமையின் அலைகள். வணக்கம் இனிய அன்பு உள்ளங்களே, தேவ சமாதானம் உண்டாவதாக. கனடிய மண்ணிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முதல் தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமை அலைகள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் பத்தாக, நூறாக, ஆயிரமாக மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக.
1: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வான் அலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வல்லமையின் அலைகள், waves of power.com.
3: நேரம் கலையத்திலே 10:21, புதன்கிழமைக்கான காலை ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றோம். 10:30 அருமையான ஊழியர் பாஸ்டர் டேவிட் கைவல்யம் அவர்கள் எங்களோடு ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள்.

மழலை சத்தம் வீட்டில் இல்லையே என ஏங்கி எனக்கு குழந்தை தரிக்கும்படி தேவன் உதவினார். ஆனால் எதிர்பாராத ஒரு திகில் காத்திருந்தது என்று நினைத்து கூட பார்க்கவில்லை. மெடிக்கல் டெஸ்டில் இது சூடோ பிரெக்னன்சி என மருத்துவர்கள் கூறிய போது கலங்கிய என் இதயத்தில் எழுந்த கீதமே, பாலைவனத்திலும் ஒரு நீரோடே உண்டு என்ற இந்த நம்பிக்கையின் பாடல்.

0: நேரம் கலையத்திலே 10:30 இது செய்திக்கான நேரம். எங்களோடு ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார்கள் பாஸ்டர் கைவல்யம் டேவிட் அவர்கள்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பானவர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நல்லா இருக்கணும். நன்றா இருப்பதற்காகவே இந்த வார்த்தைகள் பேசப்படுகிறது, உங்களுக்கு சொல்லப்படுகிறது. இந்த தருணத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய

0: பேரருள் உங்களுக்கு உண்டாக வேண்டும் என்று நான் ஜெபத்தோடு இந்த செய்தியை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவர் நமக்கு எப்போதும் நல்லவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய ஜீவிதத்தில் பல மாற்றங்களை, நன்மைகளை இந்த அருணாதர் இயேசு செய்து வருகிறார். தேவனுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே நம்மேல் இறைவன் வைத்த அன்பிற்கு அடையாளமாக, அன்பிற்கு காரணமாக நமக்காக கொடுக்கப்படுகிறது. ஒவ்வொரு வாக்கு தத்தங்களையும் வசனங்களையும் நாம் கேட்கும் போது நம்முடைய மனசுல ஒரு புதிய உத்வேகம் வருகிறது, உற்சாகம் பிறக்கிறது. அன்பானவர்களே, இந்த நாளிலே நான் சங்கீதத்திலிருந்து ஒரு வாக்கு தத்தத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அந்த ஒரு உணர்வை ஆண்டவர் எனக்கு தருகிறார். அந்த வசனம் எங்கிருக்கிறது என்று சொன்னால், சங்கீதம் 89வது சங்கீதத்தின் 21வது வசனத்தின் இறுதி பகுதி, அதாவது 2வது பகுதி. என் புயம் அவனை பலப்படுத்தும், என் புயம் அவனை பலப்படுத்தும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய புயம், அது வல்லமையை காட்டுகிறது. அவருடைய புயம் நம்மை பலப்படுத்துமாம். கர்த்தர் தம்முடைய புயத்தினால் நம்மை பலப்படுத்துகிறவர். நம்முடைய வாழ்க்கையில பல சந்தர்ப்பங்களில நாம் சோர்ந்து போகிறோம், பலவிதமான இன்னல்களுக்கு நடுவில் வீழ்ந்து போகிறோம், சுகித்திருக்க முடியாத ஒரு நிலை நமது வாழ்க்கையில் வந்து விடுகிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் வீழ்ச்சி அடைகிற போது, தளர்ந்து போகிற போது, சோர்ந்து போகிற போது, இவரே நல்ல தேவனாக நம்முடைய வாழ்க்கையில் வந்து நம்மை பலப்படுத்துகிறார். பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. தேவனுடைய அந்த வல்லமை நமக்குள் வருகிற போது, அவருடைய பிரசன்னம் நமக்குள் வருகிற போது, அன்பானவர்களே, ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரென்த் நமக்கு வந்துருது. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார், நம்மை பலப்படுத்துகிறார். இந்த நாளில், இந்த அருமையான நாளில், எனது அருமை சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, தேவன் நாம் சோர்ந்து போகும்போது நமக்கு ஒரு பலனை கொடுக்கிறார். அவருடைய புயத்தினாலே நம்மை பலப்படுத்துவாராம். நம்முடைய வாழ்க்கையில சத்துவம் மற்ற போகும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில மிகுந்த சோர்ந்த ஒரு மனநிலையில வாழ்கிற போது, அவர் தமது புயத்தினாலே நம்மை பலப்படுத்துவார். அவருடைய புயம் நம்மை பலப்படுத்தும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுக்கு அன்பானவர்களே, கர்த்தருடைய புயம் நம்மை பலப்படுத்துமா? இந்த வாக்கு தத்துவம் நிறைவேறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை முதலாவதாகவே நான் சொல்லிவிடுகிறேன். வழக்கமாக கடைசியாக நிபந்தனைகளை சொல்வது உண்டு, ஆனால் இன்றைக்கு முதலாவதாக அவருடைய புயம் நம்மை பலப்படுத்துவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற விடயத்தை நான் உங்களுக்கு சொல்லிவிடுகிறேன். எங்கு இருக்கிறது வசனம்? அதற்கு மேலாக இருக்கக்கூடிய வார்த்தை, அதாவது சங்கீதம் 89:20. என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன். பரிசுத்த தைலத்தினால் அவனை நான் அபிஷேகம் பண்ணினேன், தாவீதை என்று சொன்னார். யாரை தேவன் தன்னுடைய புயத்தினாலே பலப்படுத்துவார் என்றால், தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றவர்கள், தேவனுடைய வல்லமையை பெற்றவர்கள். தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றவர்களுக்கு தேவன் தம்முடைய புயத்தினாலே தம்முடைய பலனை, வல்லமையை விளங்க பண்ணுகிறார், வெளிப்படுத்துகிறார். ஒரு அருமையான வார்த்தையை நாம் சகரியா புஸ்தகத்திலே வாசிக்க முடியும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னுடைய ஸ்ட்ரென்த், எனக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் இருக்கு பாருங்க, அதை வச்சு நான் ஒரு பெரிய ஒரு வெற்றியை பார்க்க முடியாது. ஆனால் ஆவியானவர் வரும்போது, பரிசுத்தாவியன் வரும்போது, நான் அந்த பலனை பெற்றுக்கொள்ள முடியும். நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல பல நியாயாதிபதிகளை, ரட்சகர்களை கர்த்தர் ஏற்படுத்தினார். அதுல ஒரு நியாயாதிபதி மீதியானியர்களுடைய கைக்கு தேவனுடைய ஜனத்தை காப்பாற்றக்கூடிய ரட்சகனாக, நியாயாதிபதியாக எழும்பினான். அவன் பேர் கிதியோன். இந்த கிதியோனை குறித்து நாம் பார்க்கும்போது, அவனே மீதியானிகளுக்கு பயந்து களத்திலே கோதுமை அடித்து கொண்டிருக்கிற போது, கர்த்தருடைய தூதன் அவனுக்கு முன்பதாக தோன்றி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று பேசினான். அவனுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. பயந்து அங்க வேலை செய்து கொண்டிருக்கிற அவனை பார்த்து பராக்கிரமசாலியே அப்படின்னு சொன்ன உடனே அவன் கேட்கிறான், கர்த்தர் எங்களோட இருந்தா ஏன் இதெல்லாம் நடக்குது? நாங்க ஏன் இப்படி கஷ்டப்படணும்? ஏன் இப்படி வேதனைப்படணும்? ஏன் தோற்று போகணும் என்று அவர்கள் மிகவும் எதிர்மறையாக பேசி கொண்டிருந்தார்கள். எனது அன்பு சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, இந்த நாளில ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அப்படி முடியாதுன்னு நினைத்த அந்த கிதியோன் மேலே தேவன் தம்முடைய ஆவியின் பிரசன்னத்தை வைத்தார். உனக்கு என்ன முடியுமோ அந்த பலத்தோட போப்பா, மீதியை நான் பார்த்துக்கிடுறேன்னு சொல்லி அவனை அனுப்பினான். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ என்று கர்த்தர் அவனை அனுப்பிய போது அந்த பலத்தோடு அவன் புறப்பட்டு போனான். நடந்தது என்ன? அவன் மிகப்பெரிய ஒரு வெற்றியை, வெறும் 300 பேர் தான், ஒரு களையம், ஒரு தீப்பந்தம் இவைகளை பிடித்து கொண்டு போய் கர்த்தரின் பட்டையும் கிதியோனின் பட்டையும் என்று பாட்டு பாடி இந்த எக்காலத்தை ஊதி, பானையை உடைத்த எக்காலத்தை ஊதி தீபத்தை பிடித்து கொண்ட போது ஒரு பெரிய வெற்றி அவர்களுக்கு கிடைத்தது, ஒரு ஜெயம் கிடைத்தது. வெறும் 300 பேரை கொண்டு மிகப்பெரிய ரட்சிப்பை ஆண்டவர் கொடுத்தார். ஆவியானவர் கொடுக்கிற அந்த பலத் நமக்கு மிக அவசியம். ஆவியானவர் எந்த மனுஷன் மேல் இருக்கிறாரோ அவர்களுக்கு தேவன் தம்முடைய புயத்தினால் அவர்களை பலப்படுத்துவார் என்பது நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மறுக்க முடியாத ஒரு அற்புதமான விடயம். எல்லா இடங்களிலேயும் அதை நாம் பார்க்கிறோம். ஆவியானவர் வருகிற போது அவர்களுக்கு பலன் உண்டாகும். இயேசு கிறிஸ்துவை குறித்து பரிசுத்த வேதாகமத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, ஆவியானுடைய பலத்தினாலே வனாந்தரத்துக்கு சென்றார் என்று நான் வாசிக்க முடியும். லூக்காவிலே மத்தேயுவிலே வாசிக்க முடியும். ஆவியானவர் வரும்போதுதான் அவருடைய புயம் நம்மை பலப்படுத்துகிறது. அன்பானவர்களே, ஒருவேளை இந்த உலகத்தில் உலகத்தின் பார்வையில் பலமுள்ளவர்கள் என்று நினைக்கக்கூடிய மக்களை, சாதாரணமான நம்மை ஆண்டவர் கொண்டு அவர்களை வெட்கப்படுத்தி விடுகிறார். அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 1 அத்தியாயத்தில் சொல்லுகிறான். பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார் என்று சொல்லுகிறான். பலவீனமானவர்களை கொண்டு கர்த்தர் பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தினார் என்று அங்கே நாம் வாசிக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இன்று கர்த்தர் உங்களோடு சொல்லுகிற வார்த்தை, தம்முடைய புயத்தினால் அவர் உங்களை பலப்படுத்துவார், தம்முடைய புயத்தின் வல்லமையினால் உங்களை பலப்படுத்துவார். இந்த காரியங்களை குறித்து இன்னும் நான் அதிகம் பேசுவதற்கு நான் விரும்புகிறேன். கடைசியாக நான் இதை தொடர்கிறேன். நிபந்தனை என்கிற விஷயத்தை கடைசியாக மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி நான் ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். அதற்கு முன்பதாக அவர் தம்முடைய புயத்தினால் செய்த காரியங்கள் என்ன என்பதை நாம் வேதாகமத்தில் ஒரு 6-7 குறிப்புகளை வேகமாய் நான் சொல்லுகிறேன். முதலாவது, அவருடைய புயத்தினால் கர்த்தர் செய்கிற காரியம் என்ன? அவருடைய புயம்தான் நம்மை உண்டாக்கிற்று. அவருடைய புயத்தினால் அவர் நம்மை பலப்படுத்துவார் என்றால், அவர் பலப்படுத்துகிற அந்த காரியத்தில் ஒரு 7 விஷயத்தை சொல்லலாம். அவர் நம்மை உண்டாக்கி, நம்மை உருவாக்கி பலப்படுத்தினார். அவரே நம்மை உண்டாக்கினார். அவருடைய புயமே நம்மை உண்டாக்கி பலப்படுத்தியது. வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். எரேமியா புஸ்தகம் 27:5, நான் பூமியையும் மனுஷனையும் பூமியின் மேல் உள்ள மிருக ஜீவன்களையும் என் மகாபலத்தினாலும் ஓங்கி என் புயத்தினாலும் உண்டாக்கினேன். ஓங்கிய என் புயத்தினாலே உண்டாக்கினேன் என்று சொல்லுகிறார். எல்லாவற்றையும் என்னுடைய புயத்தினாலே உண்டாக்கினேன். அவர் உண்டாக்கி நம்மை பலப்படுத்தினார். இன்னும் கூட அதே புத்தகத்திலே மற்றொரு வசனம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. எரேமியா 32:17, கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர், உம்முடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் உண்டோ? அவர் தம்முடைய மகா பெரிய புயத்தினாலே உலகத்தை உண்டாக்கினாராம். அதில் இருக்கிற நம்மையும் உண்டாக்கினார். அவர் தம்முடைய புயத்தினாலே உண்டாக்கி நம்மை பலப்படுத்துகிறார். ஆண்டவருடைய அந்த புயம் எத்தனை மகிமையானது! நாம் காண்கிற மிக அற்புதமான இயற்கைகள் எல்லாம் அவர் தான் படைத்தார். பறந்து விரிந்து கிடக்கிற சமுத்திரத்தை அவர் படைத்தார். பூமியிலே வாழ்கிற கோடிக்கணக்கான ஜீவராசிகளை, ஊர்வன, பரப்பன, நடப்பன, இவைகள் எல்லாவற்றையும் அவரே உண்டாக்கினார். வானத்தை அண்ணாந்து வாருங்கள், ஓ விவரிக்க முடியாத அண்ட சராசரங்களை, இவைகள் எல்லாவற்றையும் அவருடைய புயமே உண்டாக்கியது. உண்டாக்கி அதில் விசேஷமாக மனிதனை பலப்படுத்துகிறார், மனிதனை பலப்படுத்துகிறார். இரண்டாவது, நிறைய மனிதர்களை இந்த உலகத்தில் அவர் படைச்சிருந்தாலும், கோடிக்கணக்கான மனிதர்கள் வாழ்கிற போது அவருடைய மக்களாக நம்மை அவருடைய புயத்தினாலே அவர் தெரிந்து கொள்கிறாராம். இந்த புயம் என்று சொல்வது எத்தனை காரியங்களை மனித சமூகத்தில் செய்து பாருங்கள். தம்முடைய புயத்தினாலே அவர் உண்டாக்கி நம்மை பலப்படுத்துகிறார். இரண்டாவது, அவர் தம்முடைய புயத்தினால் நம்மை தெரிந்து கொண்டு பலப்படுத்துகிறார், நம்மை தெரிந்து கொள்கிறார். கோடிக்கணக்கான மக்கள் வாழ்கிறார்கள். யோசித்து பாருங்க, நீங்க வாழ்கிற இடத்துல எத்தனை 1000 மக்கள் குடியிருக்கிறார்கள், எத்தனை 100,000 பேர் குடியிருக்கிறார்கள். அவளுக்கு நடுவில் அவர் தம்முடைய புயத்தினாலே உங்களை தெரிந்து கொள்கிறாராம். அவருடைய புயம் உங்களை தெரிந்து கொண்டது. உபாகம புத்தகம் 4:34 நாம் இப்படி வாசிக்கின்றோம். அல்லது உங்கள் தேவனாகி கர்த்தர் எகிப்திலே உங்கள் கண்களுக்கு முன்பாக உங்களுக்கு செய்தபடியெல்லாம் தேவன் அந்நிய ஜாதிகளின் நடுவில் இருந்து ஒரு ஜனத்தை சோதனைகளினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் யுத்தத்தினாலும் வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகாபயங்கரமான செயல்களினாலும் தமக்கென்று தெரிந்து கொள்ள வகை பண்ணினது உண்டோ என்று நீ விசாரித்துப்பார். ஓங்கிய புயத்தினாலே தமக்கென்று தெரிந்து கொண்டார் நம்மை. அவர் நம்மை தெரிந்து கொண்டார். ஓங்கிய புயத்தினாலே அவருக்காக நம்மை தெரிந்து கொண்டார். பாருங்கள், அவருடைய தம்முடைய புயத்தினாலே நம்மை உண்டாக்கி நம்மை பலப்படுத்துகிறார். இரண்டாவது, திரளான ஜனங்களுக்கு நடுவிலே அவர் தம்முடைய ஓங்கிய புயத்தினாலே நம்மை தெரிந்து கொண்டு நம்மை பலப்படுத்துகிறார், நம்மை தெரிந்து கொள்ளுகிறார். ஒரு ஜாதிக்கு ஒருவனும் ஜனத்துக்கு ஒருவனுமாய் கர்த்தர் தொடுகிறார். நம்முடைய இனஜன பந்துகளுக்கு நடுவில் எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறார். அவர்களுக்கு நடுவில் உங்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டதற்கான காரணம் என்ன? உங்களை ஆண்டவர் முன்குறித்ததற்கான காரணம் என்ன? என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் அவருடையவர்களாக வாழ வேண்டும் என்பதற்காக, அவருடைய மக்களாக ஜீவிக்க வேண்டும் என்பதற்காக அவர் உங்களை தெரிந்து கொண்டார். அவருக்காக வாழும்படி உங்களை தெரிந்து கொண்டார். மூன்றாவதாக, அவருடைய புயம் என்ன செய்கிறது பாருங்கள். இந்த உலகம் என்பது நம்மை கட்டுப்படுத்துகிற ஒன்றாக, ஆவிக்குரிய காரியங்களில் முன்னேற முடியாமல் செய்கிற ஒன்றாக இருக்கிறது. லைக் எகிப்த், எகிப்தை போலவே இந்த உலகம் என்பது நம்மை பின்னுக்கு இழுக்கிறது. தேவனை நாம் நோக்கி புறப்பட முடியாதபடி, தேவன் வச்சிருக்கிற இலக்கை அடைய முடியாதபடி, நம்மை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே, ஒரு பிடிக்குள்ளே, ஒரு விதமான அந்த பாண்டேஜுக்குள்ளே நம்மை வைத்து விடுகிறது. எப்படி எபிரேய மக்கள் எகிப்து தேசத்திலே அடிமைத்தனத்துக்குள்ளே 400 ஆண்டுகள் இருந்தார்களோ, அதுபோலவே நாம் எந்த விதத்தில் விடுதலை பெற முடியாத நிலையிலே நாம் பிடிக்கப்படுகிறோம், நாம் கட்டப்படுகிறோம், நம்மால் எதையும் செய்ய முடிவதில்லை. எனது அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அதை செய்கிறார். நம்முடைய ஜீவிதத்திலே கர்த்தர் அப்படி செய்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் மிகுந்த ஒரு ஆசீர்வாதத்தை, மேன்மையான அந்த மகத்துவமான ஆசீர்வாதத்தை காண வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், அன்பானவர்களே, அவரை நோக்கி பாருங்கள். அவர் லட்சக்கணக்கான எபிரேய மக்களை தம்முடைய புயத்தினாலே புறப்பட பண்ணினார். அவர் எப்படி அந்த ஜனங்கள் புறப்பட்டாங்க? அவருடைய புயத்தினாலே புறப்பட பண்ணினார். உபாகமம் 5:15 உட்பட பல வசனங்கள் அதை நமக்கு உறுதிப்படுத்துகின்றன. இன்னும் சில வசனங்களை சொல்லுகிறேன், நீங்கள் குறித்து கொள்ளுங்கள். நீங்கள் ஃப்ரீயா இருக்கும்போது அந்த வசனங்களெல்லாம் எடுத்து வாசித்து பாருங்கள். உபாகமம் 5:15, உபாகமம் 7:19, உபாகமம் 9:29, சங்கீதம் 136:11-12, உபாகமம் 26:8, 2 Kings 17:36, இன்னும் பல வசனங்கள் அவருடைய புயத்தினாலே தேவன் தம்முடைய ஜனத்தை புறப்பட பண்ணினார் என்று சொல்லுகிறது. பல வசனங்கள், அவர் தம்முடைய புயத்தினாலே தம்முடைய ஜனத்தை புறப்பட பண்ணினார். ஒரு அடிமை வாழ்க்கை வாழ்ந்த மக்களை கர்த்தரே தம்முடைய புயத்தினால் அவர்களை புறப்பட பண்ணினார். ஒருவேளை இந்த செய்தியை கவனித்துக் கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் பிசாசினுடைய அடிமைத்தனத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம். விடுதலை இல்லையே என்று வேதனையோடு வாழலாம். ஐயோ, எனக்கு ஒரு டெலிவரன்ஸ் வேணும், ஐ நீட் அ டெலிவரன்ஸ், ஐ நீட் அ ரெடெம்ஷன் என்று நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கலாம். என கண்பானவர்களே, உங்களை அந்த அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட பண்ணுகிறவர் கர்த்தர். அந்த அடிமைத்தனத்தில் புறப்பட பண்ணுகிற கர்த்தர் ஒருவேளை லாகிரி வஸ்துக்களிருந்து விடுதலை இல்லாமல் இருக்கலாம், போதை வஸ்துக்களிருந்து விடுதலை இல்லாமல் இருக்கலாம், சில கெட்ட பழக்க வழக்கங்களிலிருந்து உங்களுக்கு விடுதலை இல்லாமல் இருக்கலாம். எல்லா விதத்திலும் நீங்கள் விடுவிக்கப்படுவதற்கு, மீட்கப்படுவதற்கு தேவனாய் கர்த்தர் ஒருவரே உங்களுக்கு உதவி செய்ய முடியும். ஆகவே முதலாவது, அவர் தம்முடைய புயத்தினால் நம்மை உண்டாக்கி பலப்படுத்துகிறார். இரண்டாவது, அவர் தம்முடைய புயத்தினால் நம்மை தெரிந்து கொண்டு நம்மை பலப்படுத்துகிறார். மூன்றாவது, அவர் தம்முடைய புயத்தினால் நம்மை புறப்பட பண்ணி நம்மை பலப்படுத்துகிறார். நான்காவதாக, நாம் எங்கேயும் இடறி விடாமல், நாம் ஆபத்திலே சிக்கிக்கொள்ளாமல், வேதனைப்பட்டு விடாமல், அழகான பாதையிலே தெளிவாய் நடப்பதற்கு அவருடைய புயத்தினாலே நடத்துகிறாராம். யோசித்து பாருங்களேன், 40 ஆண்டுகள் தொடர்ச்சியாக வனாந்திரத்திலே இந்த மக்கள் நடந்தார்கள். பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பமும் அவர்களுக்கு வழிகாட்டியது. அது எல்லாம் அவருடைய புயத்தினாலே நடந்தது. அவர் நடத்தணும். நம்முடைய வாழ்க்கையில நிறைய நேரங்களிலே வாழ்வதற்கான வழி தெரியவில்லை. எங்காவது போய் முட்டிக்கொள்கிறோம். ஐயோ இந்த பிரச்சனையில இருந்து எப்படி நான் வெளியில வர்றதுன்னு எனக்கு புரியல, இந்த கஷ்டத்திலிருந்து நான் எப்படி வெளியில வர்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே விளங்கல, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்னு நினைக்கிறேன். அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய புயம் நம்மை நடத்துமா? பாருங்கள், முதலாவது நாம் பார்த்தோம், அவருடைய புயத்தினால் நாம் உண்டாக்கப்பட்டு பலப்படுத்தப்படுகிறோம். இரண்டாவதுடைய புயத்தினால் தெரிந்து கொள்ளப்பட்டு பலப்படுத்தப்படுகிறோம். மூன்றாவது அவருடைய புயத்தினால் நாம் புறப்பட்டு நாம் பலப்படுத்தப்படுகிறோம். நான்காவது, அவர் தம்முடைய புயத்தினால் நம்மை நடத்தி நம்மை பலப்படுத்துகிறார். ஏசாயா தீர்க்க தரிசன ஆகமம் 63:12 வாக்கு, அவர்கள் நடுவிலே தம்முடைய பரிசுத்த ஆவியை இருக்க கட்டளையிட்டு மோசேயின் வலதுகையை கொண்டு அவர்களை தமது மகிமையின் புயத்தினாலே நடத்தி தமக்கு நித்திய கிருத்தி உண்டாக்க அவர்களுக்கு முன்பாக தண்ணீரை பிளந்து என்று அந்த வசனம் போகிறது. அவர் தம்முடைய புயத்தினாலே நடத்தி, தம்முடைய புயம், அவருடைய புயம், அவருடைய புயத்தினாலே நம்மை நடத்தி பலப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, வாழ வழி தெரியவில்லை, என்னுடைய வாழ்க்கை குறித்ததான இறைவனுடைய சித்தம் என்னதுன்னு எனக்கு புரியலேன்னு வருத்தப்படுகிற உங்களுக்கு கடவுள் சொல்லுகிற வாக்கு, அவர் தம்முடைய புயத்தினால் நடத்துவார். இதைத்தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான் 32:8, உண்மையில் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன் என்று. அன்பு தெய்வத்தினுடைய மக்களே, நம்மை நடத்துகிறவர் கர்த்தர். நான் முன்னே சொன்னது போல பகல் நேரம் வருகிற போது அவருடைய மேகஸ்தம்பம் வரும், மக்கள் களைத்து போகாமல் அந்த மேக ஸ்தம்பம் அந்த ஜனங்களுடைய பிரயாணத்தில் லோடு கூட வந்து கொண்டே இருக்கும். இரவு நேரத்தில் ஒரு எலக்ட்ரிசிட்டி மாதிரி இயற்கையே அவர்களுக்கு ஒரு எலக்ட்ரிசிட்டியா மாறி அக்னி ஸ்தம்பத்தினாலே கர்த்தர்களை நடத்துவார். அக்னி ஸ்தம்பம் அவர்களை மிக அழகாய் நேர்த்தியாய் நடத்தி கொண்டு போனது. அவர் நம்மை நடத்துகிறவர், அவர் அற்புதமாய் நடத்துகிறவர், பிரயோஜனமாய் இருக்கிறதை அவர் நமக்கு போதித்து அவை நம்மை நடத்துவார் என்று ஏசாயா தீர்க்க தரிசி சொல்லுகிறார். ஆகவே தேவன் அவருடைய புயத்தினாலே நம்மை நடத்தி ரொம்ப அழகாய் நம்மை அவர் பலப்படுத்துகிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆகவே நான்கு காரியங்களை உங்களுக்கு சொன்னேன். முதலாவது, அவர் தம்முடைய புயத்தினாலுமே உண்டாக்கி பலப்படுத்துகிறார். இரண்டாவது, தம்முடைய புயத்தினாலுமே தெரிந்து கொண்டு பலப்படுத்துகிறார். மூன்றாவது, தம்முடைய புயத்தினாலுமே புறப்பட பண்ணி நம்மை பலப்படுத்துகிறார். நான்காவது, தம்முடைய புயத்தினாலுமே நடத்தி நம்மை பலப்படுத்துகிறார். ஐந்தாவதாக, தம்முடைய புயத்தினால் நம்மை மீட்டு கொண்டு நம்மை பலப்படுத்துகிறார். தம்முடைய புயத்தினால் நம்மை மீட்டு கொண்டு நம்மை பலப்படுத்துகிறார். அவருடைய புயம் நம்மை மீட்டுக் கொள்கிறது, கூடவே அவர் நம்மை பலப்படுத்தவும் செய்கிறார். சங்கீதம் 77:15, யாக்கோபு யோசேப்பு என்பவர்களின் புத்திரராகிய உம்முடைய ஜனங்களை உமது புயத்தினாலே மீட்டுக் கொண்டீர். உம்முடைய ஜனங்களை உம்முடைய புயத்தினாலே மீட்டுக் கொண்டீர். அவருடைய புயம் நம்மை மீட்டுக் கொள்ளும், அவருடைய வல்லமை நம்மை மீட்டுக் கொள்ளும். அன்பு சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை மீட்டுக் கொள்வார். எங்கே நீங்கள் பிடிபட்டிருக்கிறீர்கள், எங்கே நீங்கள் கட்டப்பட்டிருக்கிறீர்கள், எங்கே வேதனை இருக்கிறது, எங்கே கஷ்டம் இருக்கிறது, அங்கே கர்த்தர் தம்முடைய புயத்தை அனுப்பி உங்களை மீட்டுக் கொள்வார். நீங்கள் மீட்டுக் கொள்ளப்படுவீர்கள். ஆண்டவருடைய அந்த பேராசீர்வாதம் உங்களுக்கு நிச்சயம் உண்டு. அன்பானவர்களே, அவர் உங்களை மீட்டுக் கொள்வார், அவர் உங்களை மீட்டுக் கொள்வார். அவர் நம்மை மீட்டு தம்முடைய புயத்தினாலே மீட்டு கொண்டு அவர் நம்மை பலப்படுத்துவார். ஆறாவதாக, அவர் நம்மை தம்முடைய அம்பாரத்திலே சேர்ப்பார், தம்முடைய மந்தையிலே சேர்ப்பார். தம்முடைய புயத்தினாலே அவர் தம்முடைய அம்பாரத்திலே சேர்த்து நம்மை பலப்படுத்துவார், நம்மை விட்டுற மாட்டார், நாம் கைவிடப்படுவதில்லை. அவர் தம்முடைய புயத்தினாலே தம்முடைய மந்தையிலே சேர்ப்பார், நம்மை பலப்படுத்துவார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40:11 மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார். தமது புயத்தினால் ஆடுகளை அவர் சேர்ப்பார், தம்முடைய புயத்தினால் சேர்ப்பார், மந்தையிலே கொண்டு வந்து சேர்ப்பார். உங்களை பாதுகாப்பான இடத்துல அவர் கொண்டு வந்து வைப்பார், அப்படி விட்டுற மாட்டார், வனாந்திரத்தில் விட்டு விட மாட்டார், காடுகளில் அலைந்து திரிய விட மாட்டார், பசியால் பட்டினியால் வாடி போக விட மாட்டார். ஓ, தண்ணீர் இல்லாமல் நான் வறண்டு போகும்படியவர்களை தனித்து விட மாட்டார், பசியினால் நீங்கள் துடித்து விட அவர் விட மாட்டார். அவர் தம்முடைய அந்த இல்லத்திலே, தன்னுடைய மந்தையிலே உங்களை சேர்த்துக் கொள்வார் தம்முடைய புயத்தினாலே. ஆகவே இதுவரை தேவனுடைய ஆசீர்வாதங்களை காணாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இன்று இறைவன் இயேசு கிறிஸ்து உங்களோடு பேசுகிறார், நான் சேர்ப்பேன், என்னுடைய மந்தையில கொண்டு வந்து சேர்ப்பேன், என் பாதுகாப்பான இடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன், என்னுடைய கோட்டையில கொண்டு வந்து சேர்ப்பேன், என்னுடைய எல்லைக்குள்ளே நான் உன்னை கொண்டு வந்து சேர்த்து உன்னை பலப்படுத்துவேன். இதுதான் கர்த்தருடைய வாக்கு. ஏழாவதாக, அவர் தம்முடைய புயத்தினால் நம்மை அரசாளுவார். கடந்த அதிகாரத்திலே நான் வாசித்த அந்த அதிகாரத்திலே மற்றொரு வசனம் 40:10, இதோ கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியாக வருவார், அவர் தமது புயத்தினால் அரசாளுவார். அவர் தமது புயத்தினால் அரசாளுவார். அவருடைய புயம் நம்மை அரசாள வைக்கும். நம்மை தம்முடைய புயத்தினால் அரசாண்டு அவனை பலப்படுத்துவார். அவருடைய புயம் என்னவெல்லாம் செய்கிறது பாருங்கள். அவர் தம்முடைய புயத்தினால் அவனை பலப்படுத்துவார் என்று சொன்னால் அந்த புயத்தினால் அவனை அரசாளுவார். ஏழு காரியங்களை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். அவருடைய புயத்தினால் நம்மை உண்டாக்கி நம்மை பலப்படுத்துவார். இரண்டாவது, அவருடைய புயத்தினால் நம்மை தெரிந்து கொண்டு நம்மை பலப்படுத்துவார். மூன்றாவது, அவர் தம்முடைய புயத்தினால் நம்மை புறப்பட பண்ணி நம்மை பலப்படுத்துவார். நான்காவது, அவர் தம்முடைய புயத்தினால் நம்மை நடத்தி நம்மை பலப்படுத்துவார். ஐந்தாவது, அவர் தம்முடைய புயத்தினால் நம்மை மீட்டு நம்மை பலப்படுத்துவார். ஆறாவது, அவர் தம்முடைய புயத்தினால் தம்முடைய மந்தையிலே நம்மை சேர்த்து நம்மை பலப்படுத்துவார். ஏழாவது, அவர் தம்முடைய புயத்தினால் நம்மை அரசாண்டு நம்மை பலப்படுத்துவார். யாருக்கு இந்த ஆசீர்வாதம் அப்படின்னா, ஏற்கனவே நான் சொன்னது போல தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றவர்கள். தாவீது தேவனுடைய அருளை பெற்றவன், தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றவன், தேவனுடைய வல்லமை பெற்றவன். ஆகவே அவனுக்கு கர்த்தர் இந்த பாக்கியத்தை கொடுத்தார், இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் அரசாளுகிறவர். அவர் நம்மை சேர்த்துக் கொள்ளுகிறவர், நம்மை விடுவிக்கிறவர், நம்மை புறப்பட பண்ணுகிறவர், தெரிந்து கொள்ளுகிறவர். இதெல்லாம் கேட்கும் போது மகிழ்ச்சி. யாருக்குன்னு சொன்னா, அவருடைய அபிஷேகம், அவருடைய வல்லமை பெற்றுக் கொண்டவர்கள். பாருங்கள், எல்லா சந்தர்ப்பத்திலையும் தாவீது பலப்படுத்தப்பட்டான். கர்த்தருடைய புயம் அவனுக்கு உதவிகரமாயிருந்தது. கர்த்தருடைய புயம் அவனை பலப்படுத்திக் கொண்டே வந்தது. காரணம், அவன் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், தேவனுடைய வல்லமையால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். சிம்சோன் அப்படித்தான், கர்த்தருடைய ஆவியினால் அவன் பலப்படுத்தப்பட்டான். ஆனா கர்த்தருடைய ஆவி அவன் விட்டு போன உடனே அவனுக்கு இப்பொழுது ஒரு ஜெயம் தேவை. ஆண்டவரை பார்த்து கேட்கிறான். நியாயாதிபதிகள் புத்தகம் 16:28, ஒரு விசை எனக்கு உதவி வேணும்பா. கர்த்தருடைய புயம் அங்கே வந்தது. அவனுக்கு தேவைப்படக்கூடிய ஆற்றலை, அந்த பலனை அவனுக்கு கொடுத்தது கர்த்தருடைய வல்லமை. அவ்வளவுதான், விண்ணகத்திலிருந்து ஒரு வல்லமை இறங்கி வந்தது. அவன் அன்று மிகப்பெரிய ஒரு ரட்சிப்பை விளைவித்து விட்டு தான் மாறித்தான். அன்பு சகோதர சகோதரிகளே, உங்க வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியத்தை செய்யணும், அதுக்கு தேவை தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய வல்லமை. அப்படி அவருடைய வல்லமையினாலே நிரப்பப்படுகிற போது தேவனுடைய புயம் உங்களை பலப்படுத்தும், உங்களை ஆசீர்வதிக்கும். அன்பானவர்களே, கர்த்தருடைய புயம் உங்களை பலப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தேவனுடைய ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். தேவனுடைய ஆவியானுடைய அருளை பெற்றுக்கொண்டவர்களுக்கு எப்போதுமே அவருடைய புயம் பலனை, வல்லமையை கொடுக்கிறதாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் நீங்கள் ஜெயித்து கொண்டே வருவீர்கள். கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் பட்சத்தில் இருக்கும் பொழுது, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே இந்த ஆவியானவர் வருகிற போது கர்த்தருடைய புயம் உங்களை பலப்படுத்தும். நீங்கள் வெற்றி பெறுவீர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், உயர்த்தப்படுவீர்கள். ஜெபம் செய்வோம். நேசிக்கிற எங்கள் பரலோக தந்தையே, இந்த ஆசீர்வாதமான தருணத்திற்காக நன்றி. உம்முடைய தெய்வீக பரிசுத்த பிரசன்னம் உள்ள கரத்திலே ஒப்பு கொடுக்கின்றோம். யாரெல்லாம் இந்த வார்த்தைகளை கேட்டார்களோ, கேட்டுக் கொண்டிருக்கிறார்களோ, ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். உம்முடைய அன்பு மக்கள் உமது திருநாமத்தில் உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவார்களாக. ஆம், உம்முடைய புயம் உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தட்டும் அப்பா. தேவனே, தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் வெற்றி பெறட்டும். ஆண்டவரே, உம்முடைய புயத்தினால் உண்டாக்கப்பட்டவர்கள், உம்முடைய புயத்தினால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உம்முடைய புயத்தினால் புறப்பட்டு வெளியே வந்தவர்கள், உம்முடைய புயத்தினால் நடத்தப்பட்டவர்கள், உம்முடைய புயத்தினால் மீட்கப்பட்டவர்கள். ஆண்டவரே, உம்முடைய புயத்தினால் உம்முடைய மந்தையிலே சேர்க்கப்பட்டவர்கள், உம்முடைய புயத்தினால் உம்மால் அரசாளப்படுகிறவர்கள். ஆண்டவரே, அந்த புயத்தினால் நீர்முத பிள்ளைகளை பலப்படுத்தி வெற்றி பெற வைங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். உடைய திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். எல்லா துதி கன மகிமை யாவும் ஒருவருக்கே செலுத்துகின்றோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.
1: ஆமென். நன்றி பாஸ்டர், அருமையான ஆண்டுடைய விசுவாச வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டீர்கள். வாழ்த்துக்கள்.
2: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி, வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.

0: வழித்தலைகள் வழியாக இயேசு கிறிஸ்துவின் தே நமது கானங்களை இது எங்களுக்கு சுமந்து வரும் சுகமான அலைகள், வல்லமையின் அலைகள்.
1: வணக்கம் இனிய அன்பு உள்ளங்களே, தேவ சமாதானம் உண்டாவதாக. கனடிய மண்ணிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முதல் தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமை அலைகள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் பத்தாக, நூறாக, ஆயிரமாக மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக.
2: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வானலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
3: நேரம் கிரேத்திலே 10:57, 11 மணிக்கு வருகிறது. அருமையான பாஸ்டர் நோர்வேலேருந்து பென்ஹர் விக்டர் அவர்கள் சிந்தனை துளிகளை வழங்க இருக்கின்றார்கள்.
4: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வல்லமையின் அலைகள் waves of power.com.

பால் அபிஷேகம் பண்ணுகிறவர். சத்துருக்கு முன்பதாக நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி நம்முடைய தலையை உயர்த்துகிறவர். என்னோடு கூட சேர்ந்து பாடுங்கள், நிச்சயமாக உங்கள் தலைகளை உயர்த்துவார்.

0: நேரம் கலையத்திலே 11:01. இப்பொழுது சிந்தனை துளிகளை கேட்கலாம். நோர்வேலிருந்து பாஸ்டர் பென்கர் விக்கர் அவர்கள் வழங்குகின்றார்கள்.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாக கர்த்தரை கொடாவடி ஸ்தோத்திரம். கர்த்தங்களை வாசித்திப்பாராக. மறுபடியும் உங்களை சிந்தனைக்கு சிறுதுளி கூடாக சந்திப்பதில் நான் மன மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருக்கு உண்டாதாக. எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, வேதத்தில் சொல்லப்படுகிறது, ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்று சொல்லி கர்த்தர் இயேசு கிறிஸ்து சொல்லுவது மத்தேயு 22:16-21 எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், ராயனுடையதை ராயனுக்கும். அப்ப ராயனுடையது என்ன, தேவனுடையது என்ன? அப்ப நாம் ராயனுடையதை ராயனுக்கு கொடுக்க வேண்டும், தேவனுடையதை தேவனுக்கு கொடுக்க வேண்டும். கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை சோதிக்கும்படி அவரிடத்தில் வந்து கேள்வி கேட்கிறதை நாங்கள் இந்த அதிக வசனங்களில் வாசித்துக் கொள்ளலாம். அவர் கேட்கிறார்கள், ராஜனுக்கு வரி செலுத்த வேண்டுமா என்று சொல்லி கேட்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், அந்த ராஜனுடைய பணத்தை கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அவர்கள் கொண்டு வந்து கொடுக்கும் பொழுது அவர் கேட்கிறார், இந்த சுரூபமும் மேலெழுத்தும் யாருடையது என்று சொல்லி கர்த்தர் இயேசு கிறிஸ்து கேட்கிறார். பாருங்க, அந்த பணத்தில் ராஜனுடைய சுரூபம் உடைய எழுத்தும் இருக்கிறது. ஆவேதம் அவர் கேட்கிறது யாருடையதுன்னு சொல்லி கேட்கும் பொழுது அவர்கள் சொல்லுகிறார், இது ராஜனுடையதுன்னு சொல்லி. அப்போ அவர் சொல்லுகிறார், இதை ராஜினி கொடுங்கள். அவன் சுருவம் அந்த பணத்தில் இருக்கிறது, அவனுடைய எழுத்தும் இருக்கிறது, அது அவனுக்குரியது. ஆவேதம் அவனுக்கு கொடுங்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லிவிட்டு சொல்லுகிறார், தேவனுடையதை தேவனுக்கு கொடுங்கள் என்று சொல்லி. அப்போ நாங்கள் பார்த்துக்கொள்ளும் தேவனுடையது என்ன. ஆதியாகமம் 1:26 பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். இங்க பாருங்க, முக்கியமாக கவனிக்க வேண்டும், நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியையும். மேலே கேட்கிறார், இந்த சுருவமும் எழுத்தும் யாருடையது என்று சொல்லி. எனக்கு பிரியமானவர்களே, இங்கு சொல்கிறார், நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியையும். அவர் நம்மை கர்த்தர் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியும் படைத்திருக்கிறார். அதைத்தான் இங்கு சொல்கிறார், தேவனுடையது தேவனுக்கு கொடுங்கள். அவர் நாம் நம்மை முழுமையாக தேவனுக்கு கொடுக்க வேண்டும். பணத்தை அல்ல. பண ஆசை உள்ளவர்கள் இதை தங்களுக்கு ஏற்ற விதமாக புரட்டி சொல்லுவார்கள், பணம் 10 1/10 தேவனுக்குரியது, ஆகவே பணத்தை கொடுத்து கொடுங்கள் என்று சொல்லி. இங்கு அதை குறித்து பேசவில்லை. இங்கு பேசுவது நம்மை தேவனுக்கு முழுமையாக கொடுப்பது. நாம் தேவனுடைய சாயலா படைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் நம்மை முழுமையாக கொடுக்க வேண்டும். அறகுறையா அல்ல, அறகுறையா அல்ல. வெளிப்படுத்தல் 3:15-16 உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிருமன்றி அனலுமன்றி வெதுவெதுப்பாயிருக்கிறபடியினால் உன்னை என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன் என்கிறார். அவர் நம்மை தேவன் வாந்தி எடுத்து போடுவார். நமக்கு இடம் கொடுக்க கூடாது. நாம் குளிரும் இல்லாமல் அனலும் இல்லாமல் இருக்கக்கூடாது. நாம் முடிவு எடுக்க வேண்டும், நான் யாருடையவனாய் காணப்பட வேண்டும், தேவனுடையவனாய் காணப்பட வேண்டுமா அல்லது உலகத்தில் உள்ளவனுடைய எனக்கு காணப்பட வேண்டுமா? எனக்கு அன்பான சகோதரர்களே, 1 யோவான் 2:15-16 உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். இங்கு கர்த்தர் இயேசுக்கு சொல்கிறார், இந்த பணம் இந்த ராயனுடையது, அவனால் உருவாக்கப்பட்டது, அவை அவனுக்கு அதை கொடுத்து விடுங்கள். நீங்கள் தேவனால் உருவாக்கப்பட்டவர்கள், சிருஷ்டிக்கப்பட்டவர்கள், அவருடைய சாயலாம் அவருடைய ரூபமாய் படைக்கப்பட்டவர்கள். உங்களை அவருக்கு கொடுங்கள், முழுமையாக கொடுங்கள், அறகுறைய அல்ல. 1 சாமுவேல் 15:22 அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகன பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நிணத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். எனக்கு பிரியமான சௌர சொல்லி பாருங்க, அவருக்கு செவி கொடுத்தல் தான் அவருக்கு முக்கியமானது. எங்களுடைய பணம் அல்ல, அவருங்கிறது பணத்தை எதிர்பார்க்கவில்லை. அவர் எதிர்பார்ப்பதெல்லாம் கீழ்ப்படிதல், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழுதல், பரிசுத்தமாய் வாழுதல், அது அவருக்கு முக்கியமானது. அவனை பரிசுத்தமானவர்களாய் வாழ வேண்டும். பாருங்க, ஓசியா 6:6 சொல்லப்படுகிறது, பலியை அல்ல இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். ஆகவே நாங்கள் அவர் அறிய வேண்டும். அவர் அறிவதும், அவர் அறிந்து அவர் கீழ்ப்படிந்து அவருக்கு உண்மை உள்ளவர்களாய் வாழுவதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். எங்களிடத்திலிருந்து பணத்தை அல்ல, பணத்தை அல்ல. எனக்கு பிரியமானவர்களே, 1 பேதுரு 1:15-16, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகளில் எல்லாவற்றிலையும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. ஆமென், அல்லேலூயா. அவை நம்மை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும். எனக்கு பிரியமானவர்கள், ரோமர் 12:1 சொல்லப்படுகிறது, அப்படி இருக்க சகோதர, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்று சொல்லி பவுலடியார். எனக்கு பிரியமானவர்களே, எங்களை நாம் எப்படி ஒப்புக் கொடுக்க வேண்டும்? பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக. இதைத்தான் சொல்கிறார், தேவனுடையதை தேவனுக்கு கொடுங்கள். அவர், நாம் தேவனுடையவர்கள், நம்மை பரிசுத்தமானவர்களாய் அவருக்கு ஒப்புக் கொடுக்க வேண்டும். நம்மை பரிசுத்தமாய் மாற்றுவதற்காக, தகுதியுள்ளவர்களாய் மாற்றுவதற்காக நமக்கு ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஆகவே நாங்கள் ஆவியானவருக்கு இடம் கொடுத்து, அவருக்கு செவி கொடுத்து நாம் என்ன செய்வோம்? நம்மை தகுதி உள்ள பாத்திரங்களாக தேவனுடையவர்களாய் மாற்றி நம்மை நாம் தேவனுக்கு ஒப்புக் கொடுப்போம். அதைத்தான் கர்த்தர் இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். அதற்காகவே தான் கர்த்தர் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்து தம்முடைய சரத்தை அடிக்க நொறுக்க கொடுத்து சிலுவையில் தொங்கி மரித்து உயிர்த்தெழுந்து அவர் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். எதற்காக? நமக்கு பரிசுத்தத்தை தருவதற்காக, நித்திய ஜீவனை தருவதற்காக. ஆகவே நாங்கள் அவருடையவர்களாய் வாழுவோம், எங்களை மாற்றிக்கொள்வோம். நாங்கள் தேவனுடையவர்கள். ஆகவேதான் சொல்லுகிறார், தேவனுடையதை தேவனுக்கும் ராயனுடையதை ராயனுக்கும். ஆகவே தேவனுடையதை தேவனுக்கு கொடுப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா,
0: ஆமென். நன்றி பாஸ்டர் பென்ஹர் விக்டர். நோர்வேலிருந்து அருமையான ஒரு சிந்தனை துளிகளை இன்றைய நாள் ஆண்டவருக்கு மகிமையாக எடுத்து வந்தீர்கள். வாழ்த்துக்கள் ஐயா.

நேரம் கலையத்திலே 11:28, 11:30 ஆரம்பமாக இருக்கிறது உங்களுக்கான நேரம். அதுக்கு முன்பதாக நீதிமொழிகளை இப்பொழுது அருமையான சௌரி மெரினா அவர்கள் வாசிக்க கேட்கிறான்.

நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம். பிரிந்து போகிறவன் தனிச்செயின்படி செய்ய பார்க்கிறான், எல்லா ஞானத்திலும் தலையிட்டுக் கொள்ளுகிறான். மூடன் ஞானத்தில் பிரியங்கொள்ளாமல் தன் மனதில் உள்ளவைகளை வெளிப்படுத்த பிரியப்படுகிறான். துன்மார்க்கன் வரும் அவமானம் வரும், அவமானத்தோடே நிந்தையும் வரும். மனுஷனுடைய வாய்மொழிகள் ஆழமான ஜலம் போல் இருக்கும், ஞானத்தின் ஊற்று பாய்கிற ஆற்றை போல் இருக்கும். வழக்கிலே நீதிமானை தோற்கடிக்கிறதற்கு துன்மார்க்கனுக்கும் உதாட்சணியும் பண்ணுவது நல்லதல்ல. மூடனுடைய உதடுகள் விவாதத்தில் நுழையும், அதன் வாய் அடிகளை வரவழைக்கும். மூடனுடைய வாய் அவனுக்கு கேடு, அவன் உதடுகள் அவன் ஆத்துமாவுக்கு கண்ணி. கோல்காரனுடைய வார்த்தைகள் விளையாட்டு போல் இருக்கும், ஆனாலும் அவைகள் உள்ளத்துக்குள் தைக்கும். தன் வேலையில் அசதியாயிருப்பவன் அழிம்பனுக்கு சகோதரன். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். ஐஸ்வர்யவானுடைய பொருள் அவனுக்கு அரணான பட்டணம், அது அவன் எண்ணத்தில் உயர்ந்த மதில் போல் இருக்கும். அழிவு வருமுன் மனுஷனுடைய இருதயம் இருமாப்பாயிருக்கும், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. காரியத்தை கேட்கும் முன் உத்தரம் சொல்லுகிறவனுக்கு அது புத்தியினமும் வெட்கவுமாயிருக்கும். மனுஷனுடைய ஆவி அவன் பலவீனத்தை தாங்கும், முறிந்த ஆவி யாரால் தாங்கக்கூடும்? புத்திமானுடைய மனம் அறிவை சம்பாதிக்கும், ஞானியின் செவி அறிவை நாடும். ஒருவன் கொடுக்கும் வெகுமதி அவனுக்கு வழியுண்டாக்கி பெரியோர்களுக்கு முன்பாக அவனை கொண்டு போய்விடும். தன் வழக்கிலே முதல் பேசுகிறவன் நீதிமான் போல் காணப்படுவான், அவன் அயலானோ வந்து அவனை பரிசோதிக்கிறான். திட்டு போடுதல் விரோதங்களை ஒழித்து பலவான்கள் நடுவே சிக்கருக்கும். அரணான பட்டணத்தை வசப்படுத்துவதை பார்க்கலும் கோபம் கொண்ட சகோதரனை வசப்படுத்துவதை அரிது. அவர்களுடைய விரோதங்கள் கோட்டை தாழ்பாள்கள் போலிருக்கும். அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும், அவனவன் உதடுகளின் விளைவினால் அவனவன் திருப்தியாவான். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான், கர்த்தரால் தயையும் பெற்றுக் கொள்கிறான். தரித்திரன் கெஞ்சி கேட்கிறான், ஐஸ்வர்யவான் கடினமாய் உத்தரவு கொடுக்கிறான். சிநேகிதர் உள்ளவன் சிநேகம் பாராட்ட வேண்டும்.

0: உங்களுக்கான நேரத்திலே பாடுகின்ற நேரத்தில் இணைந்திருக்கிறோம். இப்பொழுது எங்களோடு அருமையான ஊழியர் ரமேஷ் கவிதா அவர்கள், இலங்கை கிளிநொச்சி மாவட்டம் மாவட்டம் பரந்தனிலிருந்து எங்களோடு இணைந்திருக்கிறார்கள். பிரைஸ் லார்ட் அம்மா, எப்படி இருக்கிறீங்க?
1: பிரைஸ் லார்ட், நல்லா இருக்கான்.
0: நலமா இருக்கிறீங்களா? ஓகே. நேற்று குறிப்பிட்ட மாதிரி இன்றைய நாளும் நேரத்துக்கு நீங்கள் பாடுவதற்காக வந்திருக்கிறீர்கள். ஆண்டுடைய நாமத்தை உயர்த்தி பாடுங்க.
1: சபையில ஒரு தங்கச்சி தான் பாடுறா, நான் கொடுக்குறேன்.
0: ஆ சரி, கொடுங்க. உங்கள்கிட்ட பிரைஸ் லார்ட், யார் பேசுறீங்க? உங்களோட பேர் என்னம்மா?
1: செலோமி.
0: செலோமி, ஓகே. சரி, இது பாடுற நேரம் வானொலியில முடிஞ்சால் திங்கள்லேருந்து வெள்ளி வரைக்கும் நீங்கள் வந்து பாடலாமா? இன்றைய நாளும் என்ன பாட்டு பாட போறீங்க?
1: காட்டுப்புறாவின் சத்தம் கேட்கிறது.
0: ஓகே, பாடுங்கோ.

0: மிக சிறப்பாக பாடினீர்கள் செலோமி, வாழ்த்துக்களம்மா. அடுத்த முறை பாடும்போது செல்போனை கிட்ட வாய் கிட்ட வச்சு சத்தமா பாடணுமா. அழகாக பாடியிருக்கிற வாழ்த்துக்கள் கொடுங்க கவிதா ரமேஷ் அவர்களிடம். ஓகேம்மா, மிக சிறப்பாக உள்ள பாடினால் அவனுடைய நாமம் ஒன்றை மயப்பட்டது. நீங்கள் போயிட்டு வந்து பிரேயரை முடிச்சுட்டு வந்து பாடுங்க.
1: இன்னொரு தங்கச்சி பாடுறாப்ல.
0: இன்னொரு தங்கச்சி பாடுறாவா? கொடுங்க. யார் பேசுறீங்க? உங்களோட பேரை சொல்லுங்க. சத்தமா பேசணும், கேளு. ஜெயந்தினியா?
2: தயந்தினி.
0: ஓகே ஓகே ஓகே, சரி. இந்த பாட்டு பாட போறீங்க தயந்தினி?
2: சத்தியத்தில் வழிநடத்த கிருபை தாங்கப்பா.
0: ஆமீன். பாடுங்க மாவு.
2: சத்தியத்தில் வழிநடத்த கிருபை தாங்கப்பா, உம் சத்தம் கேட்டு சித்தம் செய்ய சொல்லி தாங்கப்பா. சத்தியத்தில் வழிநடத்த கிருபை தாங்கப்பா, உம் சத்தம் கேட்டு சித்த

கிருபை தாங்கப்பா, உன் சத்தம் கேட்டு சித்த

வாழ்வை முறிக்கவில்லை. எரிந்த போது மாணிக்கவில்லை. தெரிந்து போன நான் வாழ்வை முறிக்கவில்லை.

கிருவை தாங்கப்பா, உன் சத்தம் கேட்டு தாங்கப்பா. வார்த்தை விண்ணாமப்பா, பாதம் அமர வேண்டுமே. அழகமில்லா குளிரமில்லா வார்த்தை விண்ணாமே, அப்பா பாதம் அமர வேண்டுமே.

0: நன்றி.
1: ஆமீன். சிறப்பான பாடல் தயந்தினி, நன்றா இருந்தது. வித்தியாசமான பாடல்களை இருவரும் பாடியிருக்கிறீர்கள். வேறு யாரும் பாட இருக்கிறாங்களா? கவிதா, சிஸ்டர் கவிதா, ஓகே ஓகே ஓகே, நல்லா பாடிக்கிறாங்க. ஒரு வித்தியாசமான பாடலாக இருக்கிறது. நல்ல கருத்து நிறைந்த பாடல்கள். நீங்களும் ஊழியராக உங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறீர்கள். வாழ்த்துக்களமா. கர்த்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். இந்த சபையை இன்னுமாக கட்டி எழுப்பார். உங்களோட சபையிற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாளைய நாளிலும் வந்து பாடலை கொண்டு வாங்க. அது மாத்திரமில்லை, வேறு ஒரு நிகழ்ச்சிகள் இருந்தாலும் நீங்கள் இந்த வானொலியோடு இணைந்து செயல்படலாமா? கர்த்தருடைய நாம ஒன்றே மயப்பட்டும் அவரை உயர்த்துறதுக்கு நீங்கள் உமது தாயத்திலேருந்து, அதாவது கிளிநொச்சி மாவட்டம் நினைக்கிறேன், பரந்தன்லேருந்து இணைந்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். உங்களோட சபை மக்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி அம்மா. நேரம் கலையத்திலே 11:43. இன்றைய நாள் உங்களுக்கான நேரத்திலே பாடலை இரு சிறுமிகள் பாடினார்கள். அவர்கள் எமது இலங்கை தேசம் கிளிநொச்சி மாவட்டம் பரந்தன்லேருந்து இந்த பாடல்களை ஆண்டவருக்கு மகிமையாக வழங்கினார்கள். பாருங்கள், அடுத்ததாக சௌரி மேரியை இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் சௌரி.
2: வணக்கம். வணக்கம். நான் மேரி.
1: எப்படி இருக்கிறீங்க?
2: ஆண்டவர் இரக்கத்தால் நல்லாய் சுகமாயிருக்கிறேன். நீங்களும் சௌரியம் சுகமாயிருங்கன்னு சொல்லி வாழ்த்துக்கிறோம்.
1: ஆமென். எப்படி இருந்தது? சிறு ரெண்டு சிறுமிகள் பாடினார்கள் பரந்தன்ல இருந்து.
2: நல்ல அந்த சிறுமிகளா பாடினவன். அந்த நான் நினைக்கிறேன் முந்தி பாடின பிள்ளையோட
1: இல்ல இல்ல புதுசா இணைஞ்சிருக்கிறாங்க.
2: நல்ல ஆனா அந்த பிள்ளைய காணையில கொஞ்ச நாளா.
1: அது செமினா அவருக்கு அவங்களோட இடத்துல கரண்ட் இல்லையாம சொல்லி சொல்லியிருந்தாங்க. கரண்ட் இல்லாதால செல்போன் சார்ஜ் பண்ணலாம இருக்கு. வருவாங்க. அவரும் சிறுமிதான். லவ்சாமா ஒவ்வொரு நாளும் வந்து பாடுவார்கள். பாருங்களும் சாயத்திலேருந்து இப்படி கத்திர கண்டு எழுமி பிரகாசிக்கிற குழந்தைகளை பார்த்து உண்மையிலே மன மகிழ்ச்சி தான்.
2: சிறுவர்கள் இனி எழும்பி அவர்கள்லாம் இந்த ஊழியத்தை கொண்டு போறதும் நாட்டை சீர்படுத்த போறதும் அவையில்
1: தானே.
2: வேதவித்து வளரணும்.
1: ஆமா, வெளிநாடுகள்ல அப்படிப்பட்ட பிள்ளைகளை ஊக்குவிக்கிற பெற்றோர்கள் மிக குறைவன்னு நினைக்கிறேன். அந்த குறைவெல்லாம் நிவர்த்தி ஆகணும். ஜெபிப்போம். கத்தர் பெரியார்களும் சேவகம் பிள்ளைகளை குழந்தைகளை கத்தர்களை வளர்க்கிறதும் அதனத்தில் அவர்கள் மூலமாக ஆண்டுடைய நாமத்தை உயர்த்துறதும் ஒரு பெரும் பாக்கியம் அவர்களுக்கு. அதில் அநேகர் தவறி விடுகிறார்கள், பரவாயில்ல. ஆண்டவர் ஏற்ற நேரத்தில் எல்லாம் செய்வார். நீங்கள் பாடுங்களம்மா.
2: ஆமென். கர்த்தாவே உம்மா நாமம் மகிமைப்படுவதாக.

என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே, நன்றே நன்றே ஐயா. நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் நினைப்பதற்கும்

இது முடித்தே நன்றி நன்றி ஐயா. நான் எனது பிள்ளைக்கு நல்ல ஈவை கொடுக்கிறேன், பரமபிதா அதை பார்க்கிலும் கொடுத்திடுவாரே. நான் எனது பிள்ளைக்கு நல்ல ஈவை கொடுக்கிறேன், பரமபிதா அதை பார்க்கிலும் கொடுத்திடுவாரே. நினைப்பதற்கும் ஜபிப்பதற்கும் நினைப்பதற்கும் ஜபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே, எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீர், நன்றி நன்றி ஐயா. ஆபிரகாமை அழைத்தீரே, ஆசீர்வாதம் கொடுத்தீரே, அது போல எம்மையும் ஆசீர்வதியும். ஆபிரகாமை அழைத்தீரே, ஆசீர்வாதம் கொடுத்தீரே,

0: ஜபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே, எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீர். நன்றி நன்றி ஐயா, என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே. நன்றி நன்றி ஐயா, நன்றி நன்றி அப்பா, துதிக்கிறோம் ஆண்டவரே.
1: நன்றி
0: பிரதர்,
1: நன்றி சௌரி, வாழ்த்துக்கள் சௌரனுக்கு. நன்றி, மீண்டும் நாளை நாள் இணைந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம்.
0: ஆமென். கர்த்தர் உங்களையும் சௌரியையும் உங்கள் ஊழியங்களையும் கர்த்தர் நிறைவாக நிறைவாக நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்
1: ஆமென்.

0: வணக்கம்.
1: ஹலோ.
0: மகேஷம்மா,
1: நான் நிக்கிறேன், லைன்ல நிக்கிறேன்.
0: இல்ல பாடுங்க,
1: படிக்கவா. சோத்திரம் அப்பா, நந்தி ராஜா, நந்தியோட துதிக்கிறேன். ஆண்டவரே இயேசப்பா, நிரப்பும் அப்பா, நந்தி ராஜா, நந்தி என்ன நிரப்பும் இயேசு தெய்வமே, இந்த நிரப்பும் உந்தன் ஆவியார், என்ன நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தன் ஆவியார், பேய்களை ஓட்டி நோய்களை போக்கும் பலனே வாருமே, பேய்களை ஓட்டி நோய்களை போக்கும் பலனே வாருமே, பிறவே நன்னீக்கு பலவானாய் மாற்றம் வல்லமையே வாருமே, பலவே நன்னீக்கு பலவானாய் மாற்றும் வல்லமையே வாருமே, என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இந்த நிரப்பும் உந்தன் ஆவியார், தேற்றவாளன் பரிசுத்த ஆவி தேற்றிட வாருமே, தேற்றவாளன் பரிசுத்த ஆவி தேற்றிட பாருமே, ஆற்றலை கொடுத்து அன்பால் நிரப்பும் ஆவியே வாருமே, ஆற்றலை கொடுத்து அன்பால் நிரப்பும் ஆவியே வாருமே, இந்த நிரப்பும் இயேசு தெய்வமே, இந்த நிரப்பும் உந்தன் ஆவியார், இந்த நிரப்பும் உந்தன் ஆவியார். ஆமென்,
0: ஆமென், ஆமென். நன்றி அம்மா.
1: ஆமென், ஆமென். தேங்க் யூ, தேங்க் யூ.
0: அழையுங்கள். 6 4 7 3 3 8 5 5 9 6 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்திலே அழைத்து ஆண்டுடைய நாமத்தை உயர்த்தி பாடுங்கள்.

0: வணக்கம். வணக்கம்.
1: வணக்கம் பிரதர். மல்லிகா அம்மா,
0: எப்படி இருக்கிறீங்க மல்லிகா சௌரி?
1: நல்லா இருக்கிறேன் பிரதர்.
0: வெரி குட்.
1: இப்போ செக்கப்போல் வருஷம் செக்கப்போல் நடந்தாண்டு இருக்குது. அது வரந்தனைக்கும் வந்துட்டால் ஓகே, உற்சாகமா தெரியவேன்.
0: சரி
1: ஓகே பிரதர்,
0: பாடுங்க.
1: நான் பாடுறேன். தோத்திரம் தகப்பனே, தோத்திரம் அப்பா,

உம்மை மறுதளித்தேன் பின் வாங்கி போனேன், உம்மை மறுதளித்தேன் பின் வாங்கி போனேன் உன் வழி.

0: ரங்கம். ஆமே, நன்றி பிரதர்,
1: ஆமே,
0: நன்றி சகோதரி.
1: நன்றி அம்மா.
0: கொஞ்சம் கிரால் கேக்குது. நன்றி,
1: நன்றி அம்மா, நன்றி
0: நன்றி. ஓகே ஓகே.

0: இசையம்.
1: வணக்கம்.
2: வணக்கம் ஏன் ரீட்டம்மா.
1: ரீட்டம்மா சொல்லுங்க.
2: அப்படி இருக்கிறீங்க,
1: நல்லா இருக்கிறோம். என்ன பாட்டு வேணும்?
2: எனக்கு உன்னத தேவனே என் ஜெயசுராஜனே.
1: உன்னத தேவனே
2: யுவத்தோட்டம். ஜசிந்தா அப்படி இருக்கிறா?
1: கொஞ்சம் பரவாயில்லையம்மா, இன்னும் சரியான முறையில இல்லை. பாப்போம், கத்தர் செய்வார். இவ்வளவு பேர் ஜெபிச்சிருக்கிறோம்.
2: தூரத்தில்
1: இருக்கிறோம். நானும் அவன் தான், ஆண்டவரும் கூட இருக்கிறோம்.
2: அவ்வளவுதான், அவர்தான் அன்றைக்கு எங்களோட கூட இருக்க போறதா வருதா?
1: ஆமேன், அது ஒன்றே போதும். நன்றி அம்மா, உங்களோட பாட்டு எடுத்து வரணும்.
2: நன்றி.

0: கடவுள் என்னை கைவிட்டார், என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாயோ? அப்படி அல்ல. தாய் தன் பாலகனை மறப்பாளோ? அவர் தான் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை, என் உள்ள கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்றவர் தன் முகத்தை உனக்கு மறைக்க மாட்டார்.
1: நேரம் கிடையத்திலே 12:03 புதன்கிழமைக்கான உங்களுக்கான நேரத்திலே இணைந்திருக்கிறோம், மதிய ஒலிபரப்பில் இணைந்திருக்கிறோம். இது பாடலுக்கான நேரம், பாடுவதற்கான நேரம். இது திங்கள்லேருந்து வெள்ளி வரைக்கும் இந்த நேரம் இருக்கிறது என்பதை அநேகர் அறிந்திருக்கிறீர்கள். ஒவ்வொரு நாளுமே நான் அதை சொல்லிக்கொண்டும் வருகின்றேன். ஆனாலும் பாடுறதுக்கு மக்கள் அநேகர் முன் வருவதில்லை. உங்களுடைய கிறிஸ்தவ பிள்ளைகளைத்தான் நாங்கள் இந்த பாடல் பாட அழைக்கிறோம். இது ஆண்டுடைய வார்த்தையை உலகத்துக்கு அறிவிக்கிற ஒரு நேரம், பாடல் வழியாக, இசை மூலமாக. இதன் மூலமாக அநேக கத்தரை அறியாத மக்கள் ஆண்டவர் தொடக்கூடும், சந்திக்கக்கூடும். எனவே நீங்கள் தயங்காமல் கத்தருக்கண்டு நற்செய்தி அறிவிக்கணும் என்ற ஒரு மன வாஞ்சை விருப்பம் இருந்தால் மாத்திரம் நீங்கள் வந்து பாடுங்கள், அல்லது பாடல்களை கேட்டுக்கொண்டிருங்கள். அது மாத்திரமல்ல, நீங்கள் பாடல் பதிவுகளையும் வாட்ஸ்அப்பிலே பதிவு செய்யலாம். உங்களுக்காக அந்த பாடல் ஒளிபரப்பாகும் என்பதை உங்களுக்கு அன்போடு அறிவித்திருக்கின்றேன்.
0: அப்படியானால் யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், இவை எல்லாவற்றுக்கும் காரணம் உன்னோடு ஒட்டியிருக்கும் பாவங்கள் தான். உன் பாவத்தை விட்டுவிடு, அதை விட்டுவிடு. இயேசு உன் வாழ்வை மாற்றி

0: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
1: நேரம் கிடைத்தலே 12:10. புதன்கிழமைக்கான மதிய ஒளிபரப்போடு இணைந்திருக்கிறோம். இது ஒரு சிறப்பு நிகழ்ச்சி, உங்களுக்கான பாடுகின்ற நேரம். அநேக மக்கள், அதாவது ஐரோப்பிய நாடுகளிலிருந்து இந்த வானொலியோடு இணைந்திருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை. கன்னடிய மண்ணிலிருந்து ஆண்டுடைய இயேசு கிறிஸ்துவாய் ஆண்டுடைய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறோம். அது மாத்திரமல்ல, இன்றைய எமது நிகழ்ச்சி கேட்டு ஒரு அருமையான வசனம் இருக்கிறது. அந்த வசனத்தை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அடிக்கடி தியானித்துக் கொள்ளுங்கள். 1 நாளாகமும் 16:23 பூமியின் சகல குடிகளே கர்த்தரை பாடி நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். இந்த வசனம் எப்பொழுதுமே உங்கள் இருதயத்தில் இருக்கட்டும். அப்படி இருக்கும்போது கர்த்தர் உங்களோட பேசுவார். மிக இலகுவான ஒரு பாடல் நிகழ்ச்சி. நீங்கள் எந்த விதத்திலுமே இந்த பணமும் கட்ட தேவையில்லை. நீங்கள் வாட்ஸ்அப் இலக்கத்திலே 6473385596 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்திலே நீங்கள் உலகத்தின் எந்த பகுதியில் இருந்தாலும் நீங்கள் அதிலே உங்கள் பாடல் தெரிவுகளை, உங்களுக்கு விருப்பமான பாடல்களை பதிவு செய்தால் உங்களுக்காக அந்த பாடல் ஒளிபரப்பாகும். அத்தோடு அந்த இலக்கத்திலே நீங்கள் அழைத்து ஒரு கிட்டத்தட்ட 1:30 நடைபெறுகின்ற இந்த நிகழ்ச்சி மதிய நேரத்திலே கனடிய நேரம் 11:30 ஆரம்பமாகிறது. 1 மணி வரைக்கும் அந்த பாடல் நிகழ்ச்சி இருக்கிறது. அதிலே கலந்து சிறப்பித்து கர்த்தரை உயர்த்துங்கள். அப்பொழுது அவர் உங்கள் பக்கமாக எப்பொழுதுமே சாய்ந்திருப்பார். அவர் சொன்னதை நாங்கள் செய்ய கடமைப்பட்டவர்களாக இருக்க வேணும். தொடர்ந்து நாங்கள் இனிமையான பாடலோடு இணைந்திருக்கலாம். அழையுங்கள். 6433385596

0: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வானலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
1: கர்த்தரின் கற்பனைகள் 10, கற்றவர்க்கு அத்தனையும் சொத்து. கட்டளைகளை தழுவினால் பூமி பூப்பந்தாய் வாழும், கட்டளை விட்டு நழுவினால் பூமி தீப்பந்தாய் மாறும். வருடங்கள் வாதைகளால் தேதி கிழிக்காமல் இருக்க வேதத்தின் மேற்படி தேவனுக்கு கீழ்ப்படி.

0: 30 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்குகின்ற இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி நிறுவனத்தில் ஹெல்த் கேர், மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ், வொர்க் பிளேசஸுக்குரிய சகல சேஃப்டி ப்ராடக்ட்ஸ், ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், ஹோம் பார்ட்டிக்குரிய சகல விதமான பொருட்கள், பேக்கேஜிங் மற்றும் மூவிங்குக்கு தேவையான பொருட்களத்துடன் ஹோம் அண்ட் ஆபீஸுக்குரிய அனைத்து விதமான கிளீனிங் ப்ராடக்ட்ஸ், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் லைன்ஸ் ஆஃப் கிளவுசஸ் மற்றும் ஹோம் ஃபர்னஸ் ஃபில்டர்ஸ் என 2800 மேற்பட்ட பொருட்களை மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ளலாம். இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி, 380 ஃபின்ஸ்டைன் ஸ்கேர், யூனிட் 13 ஸ்காப்ரோ, ஃபின்ச்சன் ஃபின்ஸ்டின் சந்திப்பில், 416-291-9148.
1: வணக்கம். இனிய அன்பு உள்ளங்களே, தேவ சமாதானம் உண்டாவதாக. வணக்கம். இனிய அன்பு உள்ளங்களே, தேவ சமாதானம் உண்டாவதாக. கனடிய மண்ணிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முதல் தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமை அலைகள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் 10 100 1000 மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக.
2: நேரம் கலையத்திலே 12:22. புதன்கிழமைக்கான மதிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கிறோம். இப்பொழுது நாங்கள் ஒரு சில விருப்ப பாடல்களை கேட்க இருக்கின்றோம். தங்களுக்கு பிடித்தமான பாடலை சர்வீஸ் செய்து இந்த பாடலை ஒலிபரப்புமாறு அன்பு உறவுகள் கேட்டிருக்கிறார்கள். அந்த வரிசையிலே முதலாவதாக சோதரி கொன்சி அவர்கள் லண்டனிலிருந்து இந்த பாடலை ஒலிபரப்புமாறு கேட்டிருக்கிறார்கள். இதோ சோதரி கொன்சிக்காக இந்த பாடல் வருகிறது.

0: ஓ பாடுங்கம்மா. பாடுங்கோ.
1: கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் நணுகாது, இந்த தீங்கும் தீண்டாது. நீசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இம்மட்டும் உதவின எபிநேசரே இனியும் காத்திடுவார். இம்மட்டும் உதவின எபிநேசரே இனியும் காத்திடுவார். உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, இந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசம் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ஆண்டவரே, இந்த நேரத்தை தந்ததுக்கு நன்றி ஐயா. நன்றி, வணக்கம்.
0: நன்றி, நன்றி, வணக்கம் அம்மா. வாழ்த்துக்கள் அம்மா. நேரம் கலையத்திலே 12:29 புதன்கிழமைக்கான மதிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கிறோம். அடுத்து விருப்ப பாடல் வரிசையிலே இன்னும் ஒரு இனிமையான பாடலை கேட்டுக்கிறார்கள். என் கூடவே இரும் ஓ இயேசுவே என்ற பாடலே தனக்கு மிக பிடித்தமான பாடல். இந்த பாடலை ஒலிபரப்புமாறு ஜெர்மனியிலிருந்து சகோதரி பிரிம் ரோஸ் அவர்கள் கேட்டிருந்தார்கள். இதோ சகோதரிக்காக அந்த பாடல் வருகிறது.

இந்த பாடலை தனது விருப்ப பாடலாக தெரிவு செய்து வாட்ஸ்அப்பில் பதிவு செய்திருந்தார்கள். அருமையான சகோதரி, ஜெர்மனியில் இருந்து ரிம் ரோஸ் அவர்கள், வாழ்த்துக்கள் சகோதரி. தொடர்ந்து நாங்கள் விருப்ப பாடல் வரிசையிலே இன்னும் ஒரு பாடலை கேட்க இருக்கோம். இந்த பாடலை எங்கள் நோர்வேயிலிருந்து பாஸ்டர் பென்கர் விக்டர் அவர்கள் இந்த பாடலை தனக்காக ஒலிபரப்பு மாறு கேட்டிருந்தார்கள். இதுவோ பாஸ்டர் பென்கர் விக்டருக்காக இந்த பாடல் வருகின்றது.

இந்த பாடலை தனது விருப்ப பாடலாக நோர்வேலிருந்து பாஸ்டர் பென்கர் விக்டர் அவர்கள் ஒலிபரப்புமாறு கேட்டிருந்தார்கள். அவர்களுக்காக இந்த பாடல் ஒலித்து ஓய்ந்தது. அடுத்த விருப்ப பாடலை டொரண்டோவிலிருந்து அருமையான சௌரி மேதி அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். இந்த பாடலை ஆராதனை நாயகன் நீரே என்ற பாடலை ஒலிபரப்புமாறு தனக்காக என்று கேட்டிருக்கிறார். இதோ சௌரி மேதிக்காக இந்த பாடல் வருகிறது.

சொல்லுகிறேன், சுருக்காய முதல் கொண்டு இந்த நாள் வரையில எங்களை கரம் பிடித்து தூக்கி வந்தீரே, உம்முடைய தோல்விலே சுமந்து கொண்டு வந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு உணவு உடை கொடுத்து எங்களை ஆதரித்து வந்தீரே. எல்லா ஜனங்களும் போற்றி

இந்த பாடலே தனது விருப்பு பாடலாக தெரிவு செய்து ஒலிபரப்புமாறு கேட்டிருந்தார்கள் சௌரி மேரி அவர்கள் டொரண்டோவிலிருந்து. அவர்களுக்காக இந்த பாடல் ஒலித்தது. அடுத்த விருப்ப பாடலாக வருவது தாயார் ரீட் அம்மா அவர்களுடைய விருப்ப பாடல் உன்னத தேவனே என்ற இந்த பாடலை தனக்காக ஒலிபரப்புமாறு கேட்டிருக்கிறார்கள் தாயார் ரீட் அம்மா. இதோ அவர்களுக்கான இந்த பாடல்.

இந்த பாடலை தனது விருப்ப பாடலாக கேட்டிருந்தார்கள் தாயார் ரீட்டம்மா அவர்களுக்காக இந்த பாடல் ஒலித்தது. அடுத்து இறுதியாக இன்றைய விருப்ப பாடல் வரிசையிலே இடம்பெறுவது சௌரி மெடினா டொரண்டோவிலிருந்து இந்த பாடலை தனக்காக ஒலிபரப்புமாறு கேட்டிருந்தார்கள். அந்த சௌரிக்காக மெடினாவுக்காக இந்த பாடல் ஒலிக்க இருக்கிறது.

0: நன்றி.
1: இந்த பாடலை தனது விருப்ப பாடலாக கேட்டிருந்தார்கள் சகோதரி மெடினா அவர்கள். அவர்களுக்காக இந்த பாடல் ஒலித்து ஓய்ந்தது. இன்றைய நாளும் பாடல் விரும்பி கேட்ட அன்பு உறவுகள் மற்றும் பாடினவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் சொன்னதை நீங்கள் செய்திருக்கிறீர்கள். கர்த்தருடைய நாமம் மயமப்பட்டது. தொடர்ந்து நாங்கள் ஒரு மணிக்கு வருகிறது தேவ செய்தி. செய்தியை அமெரிக்காவிலிருந்து பாஸ்டர் பால்மர் பரமதாஸ் அவர்கள் எடுத்து வர இருக்கிறார்கள். இப்பொழுது நேரம் கலையத்திலே 12:58.

0: நேரம் கலையத்திலே ஒரு மணி, இது செய்திக்கான நேரம். இன்றைய நாளும் ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள எங்களோடு இணைந்திருக்கிற அருமையான ஊழியர் பாஸ்டர் பால்மன் பரமதாஸ் அவர்களை நாங்கள் அன்போடு வாழ்த்தி வரவேற்கலாம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர்.
1: பிரைஸ் லார்ட் ஐயா.
0: எப்படி இருக்கீங்க?
1: அத்துடைய கிருபையினால சுகமா இருக்கிறோம். உங்களுடைய எல்லாருடைய ஜபத்தினாலும் நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? அம்மா எப்படி இருக்கிறார்கள்?
0: எனக்கு இப்ப கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா இருக்கிறேன். அம்மா இன்னும் ரீகவர் ஆகல. கூடிய விரைவில் வருவாங்க வானொலிக்கு என்று நான் நம்புறேன். உங்களுடைய ஜெபத்துக்கு நன்றி பாஸ்டர். தொடர்ந்து ஜெபியுங்க.
1: இந்த தொண்டை இப்ப சரியா எப்படி இருக்குதுங்க ஐயா?
0: இருமல் இருக்குது, நிக்க இல்ல.
1: எனக்கும் அது மாதிரிதான் இருக்குது, இருமல்.
0: ஆமா, எல்லோரிடம் இந்த இப்படிப்பட்ட சீசன்ல இருக்குதான்னு தான் கேள்விப்பட்டேன்.
1: ஆமா,
0: அதனால அவங்களுக்கு தொடர்ந்து பேச முடியாதானே வானொலியில. அதோட பிளையினமா இருக்கிறார்கள், உடம்பெல்லாம் வருத்தம் இருமி.
1: ஐயோ சப்பா,
0: சாப்பிடறாங்க இல்ல? ஒவ்வொரு நாளும் ஒரு கடையில ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்கறது.
1: ஓ
0: பாப்பம், கர்த்தர் நல்லவர்.
1: ஓகே, நம்ம ஜெபிக்கலாம், கர்த்தர் நல்லவர்.
0: ஆமீன், ஆமீன்.
1: ஸ்தோத்திரம்.
0: ஆண்டவரே, வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்க ஐயா.
1: நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான மத்தியான வேளையில நம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எங்கள் வல்லமை நிலைகள் வானொலிக்காக நம்முடைய சமூகத்திலே வருகிறோம். கர்த்தாவே, இந்த வானொலியை ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த வானொலியுடைய எல்லா தேவைகளையும் சந்தியும் விசேஷமாக எங்கள் சௌதரி ஜிசிந்தா அம்மா அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு வேண்டிய நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடும், ஆரோக்கியத்தை கொடும், பாதுகாப்பை கொடும், நீடித்த ஆயுளை கொடும். எல்லா பலவீனங்களையும் சுகவீனங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் முறியடிக்கிறோம், அப்புறப்படுத்துகிறோம். தெய்வீக சுகமும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் கூட இருந்து வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நம்முடைய நம்முடைய வல்லமையுள்ள கரம், நம்முடைய பாதுகாக்கிற கரம், நம்முடைய சுகமளிக்கிற கரம் அவர்களுக்கு சுகத்தையும் பலத்தையும் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அருமையான ஐயாவுக்காக ஜெபிக்கிறோம். இன்சென்ட் ஐயாவை ஆசீர்வதியும், அவர்களுக்கும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடும், ஆரோக்கியத்தை கொடும், பாதுகாப்பை கொடும். அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடு ஆண்டவரே. அவருடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், பேர பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீர் அவர்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பொருளாதார தேவைகளை சந்தியும், அவருடைய நன்மைகளால் அவர்களை திருப்தியாக்கும், தீமைகளுக்கு விலக்கி காத்துக்கொள்ளும், அற்புத அடையாளங்களை செய்திடலும். உம்மாலே கூட ஒன்றுமில்லை.
0: ஆமீன்.
1: தேவ கிருபை, தேவனுடைய வல்லமை, தேவனுடைய பாதுகாப்பு, தேவனுடைய வழிநடத்துதல் தொடர்ந்து கூட இருக்கட்டும், பாதுகாத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அடியானை மறைத்து நீர் வெளிப்படும். ஒவ்வொரு நாளும் ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் தாமே இந்த ஊழியக்காரர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அந்த ஊழியக்காரர்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுக்கும். அதே போல கர்த்தாவே, ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிற ஜப வீராணிகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவர்களுக்கு நல்ல சுகத்தையும், நல்ல பலத்தையும், நல்ல ஆரோக்கியத்தையும், நல்ல பாதுகாப்பையும் கொடுத்து அவர்களை வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அதே போல அருமையான ஜபத்தை ஒவ்வொரு நாளும் வேதம் வாசிக்கிற சகோதரிகளுக்காக ஜபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும், அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதியும், ஒரு நாளும் உதாரத்தமாய் கொடுக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும், அவர்களுக்கும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுக்கும். ஒவ்வொரு நாளும் இணைந்து சிறப்பிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தரலும், பாதுகாத்து கொள்ளும், பெரிய காரியங்களை செய்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். தாழ்த்துகிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.
0: ஆமீன், ஆமீன். நன்றி பாஸ்டர்.
1: ஆமீன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் ரோமருக்கு எழுதின நிருபம் 10 அதிகாரத்திலே ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம தியானிக்க முடியாது. திருப்பிக் கொள்வோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 10 அதிகாரம், இதில் சில வசனங்களை வாசிக்கும் பொழுது நீதியை குறித்ததான சில வசனங்களை வாசிக்கிறோம். அங்கே நம்ம அந்த வாசிக்கிற பொழுது அங்கே நீதி என்றதான ஒரு காரியத்தை குறித்து நம்ம அதிகமாக வாசிக்கிறோம். அது 4வது வசனம் சொல்கிறது, விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாய பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார் என்று சொல்லி. அதாவது அதற்கு மேலே உள்ள வசனத்தை வாசித்தால் அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறவர்கள் என்று சொல்லி. அப்போ இந்த இடத்துல இந்த அதிகாரத்துல தேவ நீதி, சுயநீதி மட்டுமில்ல, விசுவாசத்தினால் உண்டாகிற நீதி, அப்புறம் நியாய பிரமாணத்தினால் உண்டாகிற நீதி, இப்படி 4 விதமான நீதிகளை குறித்து இந்த அதிகாரத்துல பார்க்க முடிகிறது. அதுல இந்த நியாயப்பிரமாணத்தினால் உண்டாகிற நீதி, அடுத்தது எனது சுயநீதி, அப்புறம் தேவ நீதி, விசுவாசத்தினால் உண்டாகிற நீதி. அப்போ இன்றைக்கு நீங்களும் நானும் தேவ இந்த நாலாவது வசனத்தின்படி வாசிக்கும் பொழுது, விசுவாசிக்கிறவனால் விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும். அப்போ அந்த நீதியை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். விசுவாசிக்கிற எவனுக்கும் தேவ நீதி, அதுதான் நமக்கு தேவன் கொடுக்கிற நீதி. அதுதான் நம்முடைய விசுவாசத்தினால் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம் என்று வேதம் சொல்கிறது. அப்போ கீழே வாசித்தா, நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்க வேண்டும் என்று பத்தாவது வசனம் சொல்கிறது, 10:10. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு நீதி உண்டாக வேண்டுமானால் நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். காரணம், அவர்தான் இந்த நியாய பிரமாணத்திற்கு ஒரு முடிவை கொண்டு வருகிறதாக 4 சொல்கிறது. இயேசு கிறிஸ்து நியாய பிரமாணத்தின் முடிவாக இருக்கிறார். அப்போ அதுவரைக்கும் நமது செய்கைகளினாலும் கிரியைகளினாலும் நாம் நீதிமான்களாக்கப்படலாம் என்றதான ஒரு தவறான அபிப்பிராயம் நம்மிடத்தில் இருந்தது. ஆனால் இப்பொழுதோ இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம் என்றதான ஒரு முடிவுக்கு நம்ம வந்திருக்கிறோம். அது ஒரு முடிவுக்கு நம்ம வந்திருக்கோம். அப்போ இதுவரைக்கும் நம்முடைய கிரியைகளை, நம்ம செய்த கிரியைகளை நம்ம மறுபடியும் சரிப்படுத்த முடியாது. நான் ஒரு மனிதனை அடித்து விட்டேன் என்று வைத்துக் கொள்வோம். அந்த அடித்தது அடித்தது தான், நான் திரும்ப அவன் என்னை அடித்ததுனால என்னுடைய நான் அடித்தது அது என்ன சரி செய்யப்படும் என்று சொல்லப்படுமா? இல்லை. ஒரு தவறு செய்து விட்டால் தவறு தவறு தான். ஆனால் எப்பொழுது இயேசு எனக்காக அந்த தவறை தன்மேல் ஏற்றுக்கொண்டார் என்று நான் அவரை விசுவாசிக்கும் பொழுது எனக்கு அந்த தவறு சரி செய்யப்படுகிறது. அந்த தவறுக்குரியதான தண்டனையிலிருந்து நான் விடுவிக்கப்படுகிறேன். இதுதான் நாம் அறிந்து கொள்ள வேண்டியதான நீதி. அப்போ நான் செய்த தப்பில்லை, உனக்காக நான் அதற்குரியதான பிராயசித்தம் செலுத்தி விட்டேன், தண்டனையை ஏற்றுக்கொண்டேன் என்று என் ஆண்டவர் அதை ஏற்றுக்கொண்டார் என்று விசுவாசிக்கிற பொழுது என்னுடைய தவறு சரி செய்யப்படுகிறது, நான் நீதிமானாகப்படுகிறேன். அதைத்தான் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதினால் நமக்கு நீதி உண்டாகும் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் நமக்கு இயேசு கிறிஸ்து தேவை. அநேக மக்கள் நினைக்கிறார்கள், இயேசு கிறிஸ்து எதற்கு, அவரு ஒரு கடவுள் தானே, எல்லா கடவுளை போல அவர் ஒரு கடவுள் என்று நினைக்கிறார்கள். இல்லை, இயேசு கிறிஸ்து கடவுளை போல அல்ல, அவர் நமக்காக பிராயசித்தமாக கல்வாரி சிலுவையிலே மரித்து அவர் அடக்கம் பண்ணப்பட்டு 3 உயிர்த்தெழுந்து இப்பொழுதும் உயிரோடு இருக்கிறார். அதுதான் அவருடைய தனித்துவமான கடவுள் தன்மை என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். உலகில் உள்ள மனிதர்கள் தங்களுடைய பல மனிதர்களை கடவுள் என்று சொல்கிறார்கள். அந்த மனிதர்கள் யாரும் இவர்களுக்காக மரித்ததில்லை. அந்த மனிதர்கள் யாரும் இவர்களுக்காக பிதாவினிடத்திலே மன்னிப்பு கோரி வேண்டினதில்லை. அந்த மனிதர்கள் யாரும் இந்த மனிதர்களுக்காக உயிரோடு எழும்பி இப்பொழுதும் பரம் ஏறி இவர்களுக்காக பரிந்து பேசுகிறதும் இல்லை. இப்படி பல விதங்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தனித்துவம் வாய்ந்த ஒரு தேவனாக காணப்படுகிறார், கடவுளாய் காணப்படுகிறார். இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் நாம் அவரை விசுவாசிக்க வேண்டும் என்று நாம் சொல்கிறோம். அதுதான் 3 ரோமர் கடின நிருபம் 3:25-26 வசனங்களை வாசிக்கும் பொழுது, அங்கே ஆபிரகாமுக்கு ரோமர் கடின நிருபம் 3:25-26 தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டிருக்கிறதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதி உள்ளவரும் இயேசுவிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமான் ஆக்குகிறவராயும் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாக கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். பார்த்தீங்களா, எவ்வளவு தெளிவா இருக்கு. அதாவது தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து, ஆமா, அவர் பொறுத்து கொண்டிருந்தார். மனிதர்கள் செய்த பாவங்களுக்கு உடனடியாக தண்டனை கொடுக்கவில்லை, அவர் பொறுத்து கொண்டிருந்தார், பொறுமையாயிருந்தார். அவர்களுக்கு நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதி உள்ளவரும், அதாவது தேவன் நீதி உள்ளவரும், இயேசுவினிடத்தில் விசுவாசமா இருக்கிறவனை நீதிமான்களாக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே நமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாக கிறிஸ்து இயேசுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே. இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவ இரத்தத்தினாலதான் நான் கழுவப்பட்டிருக்கிறேன், நான் பாவம் வர சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறேன் என்றதான ஒரு விசுவாசம் எனக்கு வேண்டும். அதுதான் ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறதான ஒரு விசுவாசம். அதோடு மாத்திரமல்ல, 4:5 ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாய் இருந்தால். ஆமா, யார் மேல நம்ம விசுவாசம் வைக்கணுமா? நான் பாவியை நீதிமான் ஆக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாய் இருந்தால் அவனுடைய நீதியே, அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். அப்போ எவ்வளவு தெளிவான வசனங்களை ஆண்டவர் அப்போஸ்தலன் பவுலுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் பார்த்தீங்களா? அதுதான் உண்மை. இன்னைக்கு இதையெல்லாம் நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். இதை நாம் அறியாமல் இருக்கிறது தான் தவறு. இன்னைக்கு இதை அறியாமல் அநேக மக்கள் ஸ்தோத்திரம், நாம் எப்படி இருக்கிறோம், இந்த நீதியை பெற்றுக்கொள்வதற்காக பல விதமான சடங்காச்சாரங்களை நாம் கடைபிடிக்கிறவர்களாக, சடங்காச்சாரங்களை செய்கிறவர்களாக, சடங்காச்சாரங்களைக்கு உட்பட்டவர்களாய் காணப்படுகிறோம். ஆனால் நீ பாவியை நீதிமானாக்குகிறவரிடத்தில் நம்ம விசுவாசமாய் இருக்க வேண்டும். பாவியாகிய என்னை அவர் விசுவாசமுள்ளவனாக நீதிமானாக மாற்றுகிறவர் என்பதை நான் விசுவாசித்து அவரிடத்தில் விசுவாசமாக இருக்க வேண்டும். அந்த விசுவாசம் எனக்கு நீதியாக எண்ணப்படும். அதுதான் ஆண்டவர் சொல்கிற நீதி. இந்த உலகத்தில் நம்ம அநேக வேளைகளில் நம்ம என்ன நினச்சிக்கிடும், நான் பாவமே செய்யவில்லை அதனால நான் நீதிமான் என்று நினைக்கிறோம். நான் என்ன பாவம் செய்தேன், நான் எனக்கு ஒரு மனம் திரும்புதல் தேவையில்லை, எனக்கு ஒரு பாவம் மன்னிப்பு தேவையில்லை, நான் என்ன பாவம் செய்தேன் அப்படின்னு மனிதர்கள் நினைக்கிறார்கள். அதுவே தவறு. கடந்த உலகத்தில் பிறந்த எவனுமே பாவம் செய்கிறவன், அவன் கண்ணினால் பாவம் செய்கிறான், மனதினால், இருதயத்தினால், எண்ணங்களினால், சிந்தைகளினால் அவன் பாவம் செய்கிறான். அநேக சமயம் வார்த்தைகளினாலே தம்மை அறியாமலேயே பாவம் செய்கிறான். இப்படி பல காரியங்களிலே நம்ம பாவம் செய்கிறோம். ஆனால் இந்த பார்வை, தேவனுடைய பார்வையில நாம் சரியாக இருக்க வேண்டும். அவர்களுடைய பார்வையில நாம் சரியாக நல்ல ஒரு மனிதனாக இருக்க வேண்டும். அதுதான் என் பார்வையில நான் நல்லவன் அப்படின்னு நான் சொல்றதை விட, என் ஆண்டவருடைய பார்வையில நான் நல்லவன் என்று சொன்னால் ஆண்டவர் சொல்ல வேண்டும். அப்படி இருந்தால் கட்டாயம் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை தருவார் என்பதில் சந்தேகமே இல்லை. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் இப்படிப்பட்டதான ஒரு நீதியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நம்மை நீதிமானாக்குகிற இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிப்போம். அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு நீதிமானாக்கப்படுகிற ஒரு அனுபவம் உண்டு என்று விசுவாசிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நான் ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் நாங்கள் எங்கள் சுய நீதியை நம்பி அல்ல, நியாயப்பிரமாணத்தினால் வருகிற நீதியை நம்பி அல்ல, கர்த்தாவே நாங்கள் தேவ நீதியை நம்பி அவரை விசுவாசிப்பதனால் வருகிற நீதியை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்தரணும். எங்களை தாழ்த்தி உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்டுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், இதற்கு உதவியா இருந்த வல்லமை நலிகள் வானொலியை ஆசீர்வதியும், அதன் மூலமாக உடைய நாமத்தை பெற்று நாங்கள் மகிமைப்படுத்த கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்,
0: ஆமென், ஆமென். நன்றி பாஸ்டர். நன்றி. ஆசீர்வாதமான ஆண்டவருடைய வார்த்தை நல்ல பிரயோஜனமாக இருந்தது. கேட்ட மக்களுக்கும் இது பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் கர்த்தர்களை விசுவாசிக்கிறேன். அவருடைய நீதியை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். இன்றைய சிறிது நேரத்துக்கு பின்பு ஜெபிக்க வருவாங்களா
1: ஐயா? அம்மா அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு இருக்காங்க, படிச்சிருக்காங்க.
0: ரெஸ்ட் எடுக்கட்டும். ரெஸ்ட் எடு.
1: நான் இப்பதான் அவங்க போன் தானே இது, இந்த போனை போய் வாங்க போனேன். அங்க நல்லா நான் சொல்ல ஆஸ்பத்திரிக்கு போகலாம் என்று சொன்னேன். இல்ல இல்ல, பார்க்கலாம், இன்றைக்கு ஒரு நாள் பார்க்கலாம், நாளைக்கு வேணா போகலாம்னு சொல்றாங்க.
0: ஆமென். தொடர்ந்து நாங்கள் ஜெப வேளையிலே நான் ஜெபிக்கிறேன் ஐயா.
1: ஐயா நன்றி ஐயா.
0: அருமையான சகோதரிக்கு நல்ல சுகபலனை கொடுத்து உற்சாகமாக உங்களோட ஊழியங்களில் இன்னும் மென்மேலும் துணையா இருக்க ஆண்டவர் செய்வார்.
1: நன்றி ஐயா, நன்றி.
0: நன்றி பாஸ்டர்.
1: நன்றி ஐயா.
2: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
0: நேரம் கலையத்திலே 1:16 புதன்கிழமை காண மதிய ஒளிபரப்போடு இணைந்திருந்தோம். அருமையான ஆண்டோட வார்த்தையை கேட்டோம். தொடர்ந்து நாங்கள் ஒரு சில இனிய பாடல்களை கேட்டு பின்பதாக வேதம் வாசிக்க இருக்கின்றோம். அதுக்கு பின்பதாக ஜெபம் இருக்கின்றது. உங்களுக்கு ஜெப குறிப்புகள் இருந்தால் நீங்கள் வாட்ஸ்அப் 6473385569 இலக்கத்திலே பதிவு செய்து கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, இன்றைய நாட்களிலே அநேக ஐரோப்பிய நாடுகளிலிருந்து இந்த வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். தயவுசெய்து உங்களுக்கு இந்த வானொலி பிடித்திருந்தால், ஆசீர்வாதமாக இருந்தால் மற்றவர்களுக்கும் இதை அறிவியுங்கள். நீங்கள் அறிவிக்காவிட்டால் எப்படி அவர்கள் அறிந்து கொள்வார்கள்? எனவே நீங்களே ஒரு நல்ல சுவிசேஷ பணியாக கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக இதை பிறருக்கு அறிவிக்கும்படி உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொண்டு ஒரு இனிய பாடலோடு இணைந்திருப்போம்.

0: சிற்றலைகள் வழியாக இயேசு கிறிஸ்துவின் தே நமது கானங்களை இதயங்களுக்கு சுமந்து வரும் சுகமான அலைகள், வல்லமையின் அலைகள்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வல்லமையின் அலைகள் waves of power.com.

0: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வானலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
1: நேரம் கிளையத்திலே 1:26 புதன்கிழமைக்கான மதிய ஒலிபரப்பிலே இணைந்திருக்கின்றோம்.

0: நேரம் கலையத்திலே 1:31 புதன்கிழமைக்கான மதிய ஒளிபரப்போடு இணைந்திருக்கின்றோம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வல்லமையின் அலைகள் waves of power.com.

0: You are listening to Waves of Power, your Tamil Christian radio online, broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Tamil Christian songs, programs, poems, dramas, and more.
1: நேரம் கலையத்திலே 1:37 புதன்கிழமைக்கான மதிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கிறோம். தொடர்ந்தும் இன்னும் ஒரு இனிய பாடலோடு இணைந்து கொள்வோம்.

கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வான் அலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகளில்.

0: நேரம் கலையத்திலே 1:46. இது வேதாகமம் வாசிக்கின்ற கேட்கின்ற நேரம். இப்பொழுது எங்களோடு வேதத்தை வாசிக்கிறதுக்கு இணைந்திருக்கிற அருமையான சௌரி மெடினா அவர்களை நாங்கள் வாழ்த்தி வரவேற்க இருக்கிறோம். இன்றைய வாசிக்க இருக்கின்ற வேத பகுதிகள் நியாயாதிபதிகள் 20 ஏசாயா 42:1-5. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்கள் நீங்களும் உங்களுக்கு அருகில் வேதாம் இருந்தால் திருப்பிக் கொள்ளுங்கள். எங்களோடு இணைந்து இந்த வார்த்தைகளை வாசிக்க கேளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பார். வணக்கம் அம்மா.
1: வணக்கம் பிரதர்.
0: ஓகே, ஆரம்பிக்கிறீங்களா?
1: ஆமா. நியாயாதிபதிகள் 20. அப்பொழுது தாண்டல் பெயர் சபா மட்டுமல்ல இஸ்ரவேல் புத்திரர் அனைவரும் கீலியாத் தேசத்தாருடன் மிஸ்பாவிலே கர்த்தருக்கு முன்பாக ஏகோபித்து சபையாக கூடினார்கள். சகல ஜனங்களின் அதிபதிகளும் இஸ்ரவேலின் சகல கோத்திரத்தாரும் தேவனுடைய ஜனமாகிய சபையாக கூடி நின்றார்கள். அவர்கள் பட்டயம் உருகிற 400,000 காலாட்கள். இஸ்ரவேல் புத்திரர் மிஸ்பாவுக்கு வந்த செய்தியை பெஞ்சமின் புத்திரர் கேள்விப்பட்டார்கள். அந்த அக்கிரமம் நடந்தது எப்படி சொல்லுங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரர் கேட்டார்கள். அப்பொழுது கொலை செய்யப்பட்ட ஸ்திரியின் புருஷனாகிய லேவியன் மறுத்தரமாக, நானும் என் மறுமனையாட்டியும் பெஞ்சமின் நாட்டில் உள்ள கிபியாவிலே ராத்தங்க வந்தோம். அப்பொழுது கிபியா பட்டணத்தார் எனக்கு விரோதமாக எழும்பி என்னை கொலை செய்ய நினைத்து நான் இருந்த வீட்டை ராத்திரியிலே வளைத்து கொண்டு என் மறுமனையாட்டியை அவமானப்படுத்தினார்கள். அதனாலே அவள் செத்து போனாள். ஆகையால் இஸ்ரவேலிலே அவர்கள் இப்படிப்பட்ட முறைகேட்டையும் மதிகேட்டையும் செய்தபடியினால் நான் என் மறுமனையாட்டியை பிடித்து துண்டித்து இஸ்ரவேலின் சுதந்திரமான சகல நாடுகளுக்கும் அனுப்பினேன். நீங்கள் எல்லாரும் இஸ்ரவேல் புத்திரராமே, இங்கே ஆலோசித்து தீர்மானம் பண்ணுங்கள் என்றான். அப்பொழுது எல்லா ஜனங்களும் ஏகமாயெழும்பி, நம்மில் ஒருவரும் தன் கூடாரத்துக்கு போகவும் படாது, ஒருவனும் தன் வீட்டுக்கு திரும்பவும் படாது. அப்பொழுது கிபியாவுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால் சீட்டு போட்டு அதற்கு விரோதமாக போவோம். பெஞ்சமின் கோத்திரமான கிபியா பட்டணத்தார் இஸ்ரவேலிலே செய்த எல்லா மதிகேட்டுக்கும் தக்கதாக ஜனங்கள் வந்து செய்யும்படிக்கு நாம் தானிய தவசங்களை சம்பாதிக்கிறதுக்கு இஸ்ரவேல் கோத்திரங்களில் எல்லாம் 100 10 பேரையும், 1,000 100 10,000 1,000 தெரிந்தெடுப்போம் என்றார்கள். இஸ்ரவேலர் எல்லாரும் ஒன்று போல ஏகோபித்து பட்டணத்துக்கு முன்பாக கூட்டம் கூடி அங்கே இருந்த இஸ்ரவேலின் கோத்திரத்தார் பெஞ்சமின் கோத்திரமெங்கும் ஆட்களை அனுப்பி உங்களுக்குள்ளே நடந்த இந்த அக்கிரமம் என்ன? அப்பொழுது கிபியாவில் இருக்கிற பேலியாளின் மக்களாகிய அந்த மனுஷரை நாங்கள் கொன்று பொல்லாப்பை இஸ்ரவேலை விட்டு விலக்கும்படிக்கு அவர்களை ஒப்புக்கொடுங்கள் என்று சொல்ல சொன்னார்கள். பெஞ்சமின் புத்திரத்தார் இஸ்ரவேல் புத்திரராகிய தங்கள் சகோதரின் சொல்லை கேட்க மனமில்லாமல் இஸ்ரவேல் புத்திரரோடு யுத்தம் பண்ண புறப்படும்படிக்கு பட்டணங்களிலிருந்து கிபியாவுக்கு வந்து கூடினார்கள். கிபியாவின் குடிகளிலே தெரிந்து கொள்ளப்பட்ட 700 பேரையல்லாமல் அந்நாளில் பட்டணங்களிலிருந்து வந்து கூடின பட்டயம் உருவுகிற மனுஷரு 26,000 பேர் என்று தொகையிடப்பட்டது. அந்த ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் தெரிந்து கொள்ளப்பட்ட இடதுகை வாக்கான 700 பேர் இருந்தார்கள். அவர்கள் அனைவரும் ஒரு மயிரிலையும் தப்பாதபடிக்கு கவன்கள் எறிவார்கள். பெஞ்சமின் கோத்திரத்தை அல்லாமல் இஸ்ரவேலிலே பட்டயம் உருகிற மனுஷர் 400,000 பேர் என்று தொகையிடப்பட்டது. இவர்கள் எல்லாரும் யுத்த வீரராயிருந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரரான அவர்கள் எழும்பி தேவனுடைய வீட்டுக்கு போய், எங்களில் யார் முந்தி போய் பெஞ்சமின் புத்திரரோடு யுத்தம் பண்ண வேண்டும் என்று தேவனிடத்தில் விசாரித்தார்கள். அதற்கு கர்த்தர் யூதா முந்தி போக வேண்டும் என்றார். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் காலமே எழுந்து புறப்பட்டு கிபியாவுக்கு எதிராக பாளையம் இறங்கினார்கள். பின்பு இஸ்ரவேல் மனுஷர் பெஞ்சமினோடும் யுத்தம் பண்ண புறப்பட்டு கிபியாவிலே அவர்களுக்கு எதிராக போர் செய்ய அணிவகுத்து நின்றார்கள். ஆனாலும் பெஞ்சமின் புத்திரர் கிபியாவிலிருந்து புறப்பட்டு இஸ்ரவேலில் 20,000 பேரை அன்றைய தினம் தரையிலே விழும்படி சங்கரித்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களை தடுப்படுத்திக் கொண்டு முதன் நாளிலே அணிவகுத்து நின்ற ஸ்தலத்திலே மறுபடியும் போர் செய்ய அணிவகுத்து நின்றார்கள். அவர்கள் போய் கர்த்தருடைய சந்நிதியில் சாயங்காலம் மட்டும் அழுது, எங்கள் சகோதரராகிய பெஞ்சமின் புத்திரரோடு திரும்பவும் யுத்தம் கலக்க போவோமா என்று கர்த்தரிடத்தில் விசாரித்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களுக்கு விரோதமாய் போங்கள் என்றார். மறுநாளிலே இஸ்ரவேல் புத்திரர் பெஞ்சமின் புத்திரர் கிட்ட சேருகிற போது பெஞ்சமின் கோத்திரத்தாரும் அந்நாளில் கிபியாவிலிருந்து அவர்களுக்கு எதிராக புறப்பட்டு வந்த பின்னும் இஸ்ரவேல் புத்திரரில் பட்டியம் உருவுகிற 11,000 பேரை தரையிலே விழும்படி சங்கரித்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரராகிய சகல ஜனங்களும் புறப்பட்டு தேவனுடைய வீட்டுக்கு போய் அங்கே கர்த்தருடைய சந்நிதியில் அழுது தரித்திருந்து அன்று சாயங்காலம் மட்டும் உபவாசித்து கர்த்தருடைய சந்நிதியில் சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் இட்டு கர்த்தரிடத்தில் விசாரித்தார்கள். தேவனுடைய உடன்படிக்கையின் பெட்டி அந்நாட்களிலே அங்கே இருந்தது. ஆரோனின் குமாரனாகிய எலியாசாரின் மகன் பினகாஸ் அந்நாட்களில் அவருடைய சந்நிதியில் நின்றான். எங்கள் சகோதரராகிய பெஞ்சமின் புத்திரரோடு பின்னும் யுத்தம் பண்ண புறப்படலாமா புறப்படலாகாதா என்று அவர்கள் விசாரித்தார்கள். அப்பொழுது கர்த்தர், போங்கள், நாளைக்கு அவர்களை உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்றார். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கிபியாவை சுற்றிலும் பதிவிடை ஆட்களை வைத்து 3 நாளிலே பெஞ்சமின் புத்திரருக்கு விரோதமாக போய் முன் 2 தரம் செய்தது போல் கிபியாவுக்கு சுயமாய் போருக்கு அணிவகுத்து நின்றார்கள். அப்பொழுது பெஞ்சமின் புத்திரர் ஜனத்துக்கு விரோதமாய் புறப்பட்டு பட்டணத்தை விட்டு அப்பாலே வந்து வெளியிலே பெத்தேலுக்கும் கிபியாவுக்கும் போகிற 2 வழிகளில் இஸ்ரவேல் ஜனத்தில் ஏறக்கூடிய 30 பேரை முதல் 2 தரம் செய்தது போல வெட்டவும் கொல்லவும் தொடங்கினார்கள். முன்பு போல நமக்கு முன்பாக முறியடிக்கப்படுகிறார்கள் என்று பெஞ்சமின் புத்திரர் சொன்னார்கள். இஸ்ரவேல் புத்திரரோ அவர்களை பட்டணத்தை விட்டு அப்பாலே இருக்கிற வழிகளிலே வரப்பண்ணும் படிக்கு நாம் ஓட வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் மனுஷர் எல்லாரும் தங்கள் ஸ்தானத்திலிருந்து எழும்பி பாகால் தாமாரிலே யுத்தத்துக்கு அணிவகுத்து நின்றார்கள். இஸ்ரவேலரில் கிபியாவின் பள்ளத்தாக்கிலே பதிவிருந்தவர்கள் தங்கள் ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு அவர்கள் எல்லா இஸ்ரவேலிலும் தெரிந்து கொள்ளப்பட்ட 10,000 பேர் கிபியாவுக்கு எதிரே வந்தார்கள். யுத்தம் பலத்தது, ஆனாலும் தங்களுக்கு விக்கினம் நேரிட்டது என்று அவர்கள் அறியாதிருந்தார்கள். கர்த்தர் இஸ்ரவேலுக்கு முன்பாக பெஞ்சமினை முறிய அடித்தார். அந்நாளிலே இஸ்ரவேல் புத்திரர் பெஞ்சமினிலே பட்டியம் உருகிற ஆட்களாகிய 25,100 பேரை சங்கரித்தார்கள். இஸ்ரவேலர் கிபியாவுக்கு அப்பாலை வைத்த பதிவிடையே நம்பியிருந்தபடியினாலே பெஞ்சமீனருக்கு இடம் கொடுத்தார்கள். அதனாலே அவர்கள் முறிய அடிக்கப்படுகிறார்கள் என்று பெஞ்சமீன் புத்திரருக்கு காணப்பட்டது. அப்பொழுது பதிவிட இருந்தவர்கள் தீவிரமாய் கிபியாவின் மேல் பாய்ந்து பரவி பட்டணத்தில் இருக்கிறவர்கள் எல்லாரையும் பட்டய கருக்கினால் வெட்டினார்கள். பட்டணத்திலிருந்து மகாபெரிய புகையை எழும்ப பண்ணுவதே இஸ்ரவேலருக்கும் பதிவிடைக்காரருக்கும் குறிக்கப்பட்ட அடையாளமாயிருந்தது. ஆகையால் இஸ்ரவேலர் யுத்தத்திலே பின்வாங்கின போது பெஞ்சமினர், முந்தின யுத்தத்தில் நடந்தது போல அவர்கள் நமக்கு முன்பாக முறிய அடிக்கப்படுகிறார்கள் என்று சொல்லி இஸ்ரவேலரில் ஏறக்குறைய 30 பேரை வெட்டவும் கொல்லவும் தொடங்கினார்கள். பட்டணத்திலிருந்து புகியானது ஸ்தம்பம் போல் உயர எழும்பின போது பெஞ்சமினர் பின்னாக பார்த்தார்கள். இதோ பட்டணத்தின் அக்னி ஜுவாலை வான பரியந்தம் எழும்பிற்று. அப்பொழுது இஸ்ரவேலர் திரும்பிக் கொண்டார்கள். பெஞ்சமின் மனுஷரோ தங்களுக்கு விக்கினம் நேரிட்டதைக் கண்டு திகைத்தார்கள். இஸ்ரவேல் புத்திரரை விட்டு வனாந்திரத்துக்கு போகிற வழிக்கு நேராய் திரும்பி ஓடி போனார்கள். ஆனாலும் யுத்தம் அவர்களை தொடர்ந்து பட்டணங்களில் இருந்தவர்களும் தங்கள் நடுவே அகப்பட்டவர்களை கொன்று போட்டார்கள். இப்படியே பெஞ்சமினரை வளைத்து கொண்டு துரத்தி கிபியாவுக்கு கிழக்கு புறமாக வருமட்டும் அவர்களை லேசாய் மிதித்து போட்டார்கள். இதனாலே பெஞ்சமீனரிலே 11,000 பேர் விழுந்தார்கள். அவர்கள் எல்லாரும் பலவான்களாயிருந்தார்கள். மற்றவர்கள் விலகி வனாந்தரத்தில் இருக்கிற ரிம்மோன் தன்மலைக்கு ஓடி போனார்கள். அவர்களில் இன்னும் 5,000 பேரை வழிகளில் கொன்று மற்றவர்களை கீதோ மட்டும் பின்தொடர்ந்து அவர்களில் 2,000 பேரை வெட்டி போட்டார்கள். இவ்விதமாய் பெஞ்சமீனரில் அந்நாளில் விழுந்தவர்கள் எல்லாரும் 25,000 பேர். அவர்கள் எல்லாரும் பட்டியம் உருவுகிற பலவான்களாயிருந்தார்கள். 600 பேர் திருப்பிக் கொண்டு ஓடி வனாந்தரத்தில் இருக்கிற ரிம்மோன் கண்மலைக்கு போய் ரிம்மோன் கண்மலையில் 4 இருந்தார்கள். இஸ்ரவேலரோ பெஞ்சமின் புத்திரர் மேல் திரும்பி பட்டணத்தில் மனுஷர் தொடங்கி மிருகங்கள் மட்டும் கண்டவைகள் எல்லாவற்றையும் பட்டிய கரக்கினால் வெட்டி கண்ட பட்டணங்களையெல்லாம் அக்கினியில் கொளுத்தி போட்டார்கள். ஏசாயா 42 அதிகாரம். இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்மாவுக்கு பிரியமானவரும் இவரே. என் ஆவியை அவர் மேல் அமரப்பண்ணினேன். அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். அவர் கூக்குரலிடவும் மாட்டார், தம்முடைய சத்தத்தை உயர்த்தவும் அதை வீதியிலே கேட்க பண்ணவும் மாட்டார். அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கி எறிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். அவர் நியாயத்தை பூமியிலே நிலைப்படுத்த மட்டும் இழக்கரிப்பதும் இல்லை, பதறுவதும் இல்லை. அவருடைய வேதத்துக்கு தீவுகள் காத்திருக்கும். வானங்களை சிருஷ்டித்து அவைகளை விரித்து பூமியையும் அதிலே உற்பத்தியாகிறவைகளையும் பரப்பினவரும், அதில் இருக்கிற ஜனத்துக்கு சுவாசத்தையும் அதில் நடமாடுகிறவர்களுக்கு ஆவியையும் கொடுக்கிறவருமான கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறதாவது, நீ குருடருடைய கண்களை திறக்கவும், கட்டுண்டவர்களை காவலில் இருந்தும் இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலையிலிருந்து விடுவிக்கவும், கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்துக்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன். நான் கர்த்தர், இது என் நாமம். என் மகிமையை வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன். பூர்வகாலத்தில் தெரிவிக்கப்பட்டவைகள் இதோ நிறைவேறலாயின. புதியவைகளையும் நானே அறிவிக்கிறேன். அவைகள் தோன்றாததுக்கு முன்னே அவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். சமுத்திரத்தில் யாத்திரை பண்ணுகிறவர்களே, அதில் உள்ளவைகளே, தீவுகளே, அவைகளின் குடிகளே, கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். பூமியின் கழையாந்தரத்திலிருந்து அவருடைய துதியை பாடுங்கள். வனாந்தரமும் அதன் ஊர்களும் கேதாரிய குடியிருக்கிற கிராமங்களும் உரத்த சத்தமிடக் கடவது. கண்மலைகளிலே குடியிருக்கிறவர்கள் கம்பீரித்து பர்வதங்களின் கொடும் முடியில் இருந்து ஆர்ப்பரிப்பார்களாக. கர்த்தருக்கு மகிமையை செலுத்தி அவர் துதியை தீவுகளில் அறிவிப்பார்களாக. கர்த்தர் பராக்கிரமசாலியைப் போல் புறப்பட்டு யுத்த வீரனைப் போல் வைராக்கியம் மூண்டு முழங்கி கர்ச்சித்து தம்முடைய சத்துருக்களை மேற்கொள்ளுவார். நான் வெகுகாலம் மௌனமாயிருந்தேன், சும்மாயிருந்து எனக்குள்ளே அடக்கி கொண்டிருந்தேன். இப்பொழுது பிள்ளை பெறுகிறவளைப் போல சத்தமிட்டு அவர்களை பாழாக்கி விழுங்குவேன். நான் மலைகளையும் குன்றுகளையும் பாழாக்கி அவைகளில் உள்ள பூண்டுகளை எல்லாம் வாடப்பண்ணி ஆறுகளை திட்டுகளாக்கி ஏரிகளை வற்றி போக பண்ணுவேன். குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையும் ஆக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். சித்திரவேலியான விக்கிரகங்களை நம்பி வார்ப்பிக்கப்பட்ட சுரூபங்களை நோக்கி நீங்கள் எங்கள் தேவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் பின்னடைந்து மிகவும் வெட்கப்படுவார்கள். செவிடரே கேளுங்கள், குருடரே நீங்கள் காணும்படி நோக்கி பாருங்கள். என் தாசனை அல்லாமல் குருடன் யார்? நான் அனுப்பின தூதனை அல்லாமல் செவிடன் யார்? உத்தமனை அல்லாமல் குருடன் யார்? கர்த்தருடைய ஊழியக்காரனை அல்லாமல் அந்தகன் யார்? நீ அநேக காரியங்களைக் கண்டும் கவனியாதிருக்கிறாய். அவனுக்கு செவிகளை திறந்தாலும் கீழாதே போகிறான். கர்த்தர் தமது நீதி நிமித்தம் அவன் மேல் பிரியம் வைத்திருந்தார். அவர் வேதத்தை முக்கியப்படுத்தி அதை மகிமை உள்ளதாக்குவார். இந்த ஜனமோ கொள்ளையிடப்பட்டும் சூறையாடப்பட்டும் இருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் கெபிகளிலே அகப்பட்டு காவல் அறைகளிலே அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். தப்பிப்பார் இல்லாமல் கொள்ளையாகி விட்டுவிடு என்பார் இல்லாமல் சூறையாவார்கள். உங்களில் இதற்கு செவி கொடுத்து பின்வருகிறதை கவனித்து கேட்கிறவன் யார்? யாக்கோபை சூறையிட்டு இஷ்டவேலை கொள்ளைக்காரருக்கு ஒப்பு கொடுக்கிறவர் யார்? அவர்கள் பாவம் செய்து விரோதித்த கர்த்தர் அல்லவோ? அவருடைய வழிகளிலே நடக்க மனதாயிராமலும் அவருடைய வேதத்துக்கு செவி கொடாமலும் போனார்களே. இவர்கள் மேல் அவர் தமது கோபத்தின் உக்கிரத்தையும் யுத்தத்தின் வலிமையையும் வரப்பண்ணி அவர்களை சூழ அக்கினி ஜுவாலைகளை கொளுத்தி இருந்தும் உணராதிருந்தார்கள். அது அவர்களை தகித்தும் அதை மனதிலே வைக்காதே போனார்கள். 1 ஜோவான் 5 அதிகாரம். இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். பிறப்பித்தவர்களிடத்தில் அன்பு கூறுகிற எவனும் அவரால் பிறப்பிக்கப்பட்டவனிடத்திலும் அன்பு கூறுகிறான். நாம் தேவனிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கற்பனைகளை கை கொள்ளும் போது தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று அறிந்து கொள்ளுகிறோம். நாம் தேவனுடைய கற்பனைகளை கை கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? இயேசு கிறிஸ்துவாகிய இவராலே ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர். இயேசு கிறிஸ்துவாகிய இவரே ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர். ஜலத்தினாலே மாத்திரமல்ல, ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர். ஆவியானவர் சத்தியமாகியால் ஆவியானவரே சாட்சி கொடுக்கிறார். பரலோகத்தில் சாட்சியிடுகிறவர்கள் மூவர் பிதா, வார்த்தை, பரிசுத்தாவி என்பவர்களே. இம்மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். பூலோகத்திலே சாட்சியிடுகிறவைகள் மூன்று, ஆவி, ஜலம், இரத்தம் என்பவைகளே. இம்மூன்றும் ஒருமைப்பட்டிருக்கிறது. நாம் மனுஷருடைய சாட்சியை ஏற்றுக்கொண்டால் அதை பார்க்கலும் தேவனுடைய சாட்சி அதிகமாயிருக்கிறது. தேவன் தமது குமாரனை குறித்து கொடுத்த சாட்சி இதுவே. தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் அந்த சாட்சியை தனக்குள்ளே கொண்டிருக்கிறான். தேவனை விசுவாசியாதவனோ தேவன் தம்முடைய குமாரனை குறித்து கொடுத்த சாட்சியை விசுவாசியாததினால் அவரை பொய்யராக்குகிறான். தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியம். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும், தேவகுமாருடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமாயிருக்கவும், தேவகுமாருடைய நாமத்தின் மேல் விசுவாசமாயிருக்கிற உங்களுக்கு இவைகளை எழுதியிருக்கிறேன். நாம் எதியாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக் கொண்டோம் என்று அறிந்திருக்கிறோம். மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை தன் சகோதரன் செய்ய ஒருவன் கண்டால் அவன் வேண்டுதல் செய்ய கடவன். அப்பொழுது அவனுக்கு ஜீவனை கொடுப்பார். யாருக்கென்றால் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை செய்தவர்களுக்கே. மரணத்துக்கு ஏதுவான பாவம் உண்டு. அதை குறித்து வேண்டுதல் செய்ய நான் சொல்லேன். அநீதியெல்லாம் பாவம்தான். என்றாலும் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம் உண்டு. தேவனால் பிறந்தவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். பொல்லாங்கன் அவனை தொடான். நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுள் கிடக்கிறதென்றும் அறிந்திருக்கிறோம். அன்றியும் நாம் சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எனப்பட்ட சத்தியம் உள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாயிருக்கிறார். பிள்ளைகளே, நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை காத்து கொள்வீர்களாக. ஆமீன்.
0: ஆமீன். நன்றி சௌரி, வாழ்த்துக்கிறமா.
1: நன்றி.

நேரம் கலையத்திலே 2:14 புதன்கிழமைக்கான பின்மாலை ஒலிபரப்பில் இணைந்திருக்கிறோம். இனிய பாடலோடு இணைந்திருக்கிறோம் நேரலே, உங்களோடு இணைந்திருங்கள். இது உங்கள் வானொலி வலிமையின் அலைகள். இது மற்றொரு இனிமையான கீதம்.

0: வழித்தலைகள் வழியாக இயேசு கிறிஸ்துவின் தே நமது கானங்களை இதயங்களுக்கு சுமந்து வரும் சுகமான அலைகள், வல்லமையின் அலைகள்.
1: நேரம் கலைந்து 2:22 புதன்கிழமைக்கான பின் மாலை ஒலிபரப்பில் இணைந்திருக்கிறோம். இனிய பாடல்கள் வரிசையிலே இன்னும் இனிய கானத்தை நாங்கள் கேட்கலாம்.

30 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்குகின்ற இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி நிறுவனத்தில் ஹெல்த் கேர், மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ், வொர்க் பிளேசஸுக்குரிய சகல சேஃப்டி ப்ராடக்ட்ஸ், ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், ஹோம் பார்ட்டிக்குரிய சகல விதமான பொருட்கள், பேக்கேஜிங் மற்றும் மூவிங்குக்கு தேவையான பொருட்களத்துடன் ஹோம் அண்ட் ஆபீஸுக்குரிய அனைத்து விதமான கிளீனிங் ப்ராடக்ட்ஸ், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் லைன்ஸ் ஆஃப் கிளவுசஸ் மற்றும் ஹோம் ஃபர்னஸ் ஃபில்டர்ஸ் என 2800 மேற்பட்ட பொருட்களை மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ளலாம். இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி, 380 ஃபின்ஸ்டீன் ஸ்கேர், யூனிட் 13, ஸ்காபரோ, ஃபின்ச் அண்ட் ஃபின்ஸ்டீன் சந்திப்பில், 416-291-9148.

0: You are listening to Waves of Power, Gautama Christian Radio Online, broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Tamil Christian songs, programs, poems, dramas, and more.
1: நேரம் கிடையாது 2:38. புதன்கிழமைக்கான பின் மாலை ஒளிபரப்பில் இணைந்திருக்கிறோம். தொடர்ந்து இனிய பாடலோடு இணைந்திருக்கலாம்.

நேரம் 2:51. புதன்கிழமை காண பின்மாலை ஒலிபரப்பிலே இணைந்திருக்கிறோம். நீங்கள் எங்களோடு இணைந்திருங்கள். இது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.

வழித்தலைகள் வழியாக இயேசு கிறிஸ்துவின் தே நமது கானங்களை இதயங்களுக்கு சுமந்து வரும் சுகமான அலைகள், வல்லமையின் அலைகள்.

0: பல் சுவை கதம்ப சுவிசேஷ ஒலிபரப்பு.
1: வணக்கம். பிதாகுமாரன் பரிசுத்தாவியின் பேராலும் வானொலியோடு இணைந்திருக்கிற அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்று செவ்வாய்க்கிழமை காலை 24 ஜூன் மாதம் 2025 நேரம் கலையத்தில் 9:58 10 மணிக்கு வருகிறது ஆண்டவுடைய செய்தி. செய்தியை எங்களோடு இணைந்து வழங்க இருக்கிறார்கள் பாஸ்டர் ரோபர்ட் இளங்கோ அவர்கள்.
2: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.

0: ஆமேன். செவ்வாய்க்கிழமைக்கான காலை ஒலிபரப்பில் இணைந்துகிறோம். நேரம் கலையத்திலே 10 மணி. இது செய்திக்கான நேரம். இன்றைய நாளும் ஆண்டவருடைய வார்த்தை எங்களோடு பகிர்ந்துள்ள இணைந்திருக்கிற அருமையான பாஸ்டர் ரோபர்ட் இளங்கோ ஐயா அவர்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கலாம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர்.
1: பிரைஸ் லார்ட், பிரைஸ் லார்ட். ஆமேன்.
0: எப்படி இருக்கீங்க?
1: நல்ல சுகபலத்தோடு இருக்கிறோம். ஆண்டவருடைய சுத்த கிருபையினால நீங்களும் சுகபலத்தோடு இருப்பீர்னு நான் கர்த்தருக்குள்ள நான் விசுவாசிக்கிறேன்.
0: ஆமேன். நன்றி பாஸ்டர். இன்றைய நாளும் ஆண்டவருடைய வார்த்தை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள்.
1: ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள நாம் மகிமைப்படுவதாக. கிருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, கடந்த கிழமையில உங்களோடு கூட பிலிப்பியர் 3 அதிகாரத்திலிருந்து நான் பகிர்ந்து கொண்டது ஞாபகம் இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். என்றால் அப்போஸ்தலனாகிய பவுல் 3 அதிகாரத்தை நாம் பார்க்கிறோம். 7-8 வசனங்கள்ல, எனக்கு லாபமாய் இருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நான் நஷ்டம் என்று, அதை விட இன்னொரு வார்த்தை சொல்லும், குப்பை என்று கருதுகிறேன். எதற்காக என்றால், கிறிஸ்து இயேசுவை ஆதாயப்படுத்துவதற்காக, அவரை ஆதாயப்படுத்துவதற்காக எனக்கு லாபமாயிருந்தவில் எவைகளோ. அது மாத்திரமல்ல, அவரை அறிகிற அந்த அறிவின் மேன்மைக்காக என்றால், பவுல் பல இடங்களில் அவன் எழுதுகிற பொழுது கிறிஸ்து இயேசு இன்னார் என்று நான் அறிவேன் என்று எழுதுகிறான். இதுக்கு முன்னால் அதே ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களை கைது செய்து அவர்களை சிறையில் அடைக்கவும் அவர்களை கொலை செய்வதற்கும் சம்மதித்த, அவர்களை இழுத்து வந்து அப்படிப்பட்டவர்களை நிர்மூலமாக்குகிற ஊழியத்தை செய்த இந்த பவுல் இப்பொழுது சொல்லுகிறான், இந்த இயேசு கிறிஸ்து இன்னார் என்பதை நான் அறிவேன், அவரை அறிகிற அந்த அறிவுக்காக நான் எல்லாவற்றையும் நஷ்டம் என்று, குப்பை என்று விட்டுவிட்டேன் என்று சொல்லுகிறான். அதை சொல்லிவிட்டு கடைசியாக 12வது வசனத்திலே பார்க்கிறோம், நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவன் ஆனேன் என்று எண்ணாமல், எல்லாத்தையும் செய்து முடிச்சிட்டேன், எதுவும் பாக்கி இல்லை, எல்லாம் நிறைவேற்றிட்டேன் அப்படின்னு சொல்லாம அவன் சொல்லுகிறான், கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ, எதற்காக ஆண்டவர் என்னை பிடித்தாரோ, எதற்காக நான் தெரிந்து கொள்ளப்பட்டேனோ, அதை நான் பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன் என்று அவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம். கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் அப்போஸ்தல 9 அதிகாரத்துல ஆண்டவர் அவனை சந்திக்கிற அந்த நிகழ்வை பார்க்கிற பொழுது, 9வது அதிகாரத்துல 6வது வசனத்துல ஆண்டவர் சந்திக்கிற பொழுது உடனே பவுல் சொல்லுகிறான், நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன், ஆண்டவரே இதுவரை அவரை அழிப்பதற்காக, அவருடைய ஜனங்களை அழிப்பதற்காக ஓடிக்கொண்டிருந்தவன் இப்பொழுது அவன் திகைத்து ஆண்டவரே என்று அவரை சொல்லுகிறான், ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர். உடனே கர்த்தர் சொல்லுகிறார், நீ எழுந்து பட்டணத்துக்கு போ, நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை அங்கே உனக்கு அறிவிக்கப்படும், அங்கே உனக்கு சொல்லப்படும். நீங்கள் தொடர்ந்து வாசிக்கிற பொழுது 15வது வசனத்தில் அனனியாவுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்தருக்கு என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான். ராஜாக்களுக்கு மாத்திரமல்ல, ஆசாரியர்களுக்கும் இஸ்ரவேல் ஜனத்துக்கும் எல்லாருக்கும் என் நாமத்தை அறிவிப்பதற்காக நான் அவரை தெரிந்து கொண்டேன். அதிலும் சொல்லும் பொழுது அவனை எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் காண்பித்து, உபத்திரவத்தின் குகையில, உபத்திரவத்தின் மத்தியில நான் அவனை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இயேசு ஒரே ஒரு முறை 40 குறைய ஒரு முறைதான் அவர் அடிக்கப்பட்டார். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் 5 முறை எப்படி அடிக்கப்பட்டிருக்கிறான், மிலாற்றினால் அடிக்கப்பட்டிருக்கிறான், கல்லறியுண்டான், கப்பல் சேதத்தில் இருந்தான், செத்து விட்டான் என்று போட்டுவிட்டு போகிற பொழுது எழுந்து போய் சீஷர்களை திடப்படி சொல்லுகிறான், நாம் இப்படித்தான் பரலோக ராஜ்யத்தில் நம் நுழைய வேண்டும். ஆக எந்த அளவுக்கு இந்த ஜனத்தை துன்பத்தானோ அந்த அளவுக்கு இந்த ஜனத்துக்கு ஆண்டவரை அறிவிப்பதற்காக அவன் தெரிந்து கொண்டப்பட்ட ஒரு பாத்திரமாக கடைசி வரை வைராக்கியமா இருந்ததுனாலதான் இங்கே பிலிப்பில் சொல்கிறான், நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ, எதற்காக என் ஆண்டவர் என்னை பிடித்தாரோ, எதற்காக என் ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டாரோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படிக்கு என்னுடைய ஜனமாகி இஸ்ரவேலுக்கு அவன் இந்த இயேசுவை குறித்து அறிவிப்பதற்கு. கருமையானவர்களே, ஆரம்பத்தில் அவன் இஸ்ரவேல் ஜனத்துக்கு அறிவித்தாலும் அதன் பிறகு ஆண்டவர் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு பணியை அவன் கையில ஒப்பு கொடுக்கிறார். அதுதான் புறஜாதிகளுக்கு சத்தியத்தை அறிவிப்பதற்காக. அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், ஆரம்பத்தில் எல்லா இஸ்ரவேலருக்கும் சிதறுண்ட இஸ்ரவேலர்கள் மத்தியிலேயே எல்லா ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் முதன் முதலாக புறஜாதிகள் மத்தியில அவன் தெரிந்து கொள்ளப்பட்டு புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாக, புறஜாதிகளுக்கு சத்தியத்தை அறிவிக்கிறவனாக அவன் தெரிந்து கொள்ளப்பட்டபடியினால ரோமர்ல 10:1 எழுதுகிற பொழுது, நான் என் ஜனமாகி இஸ்ரவேலராகிய நீங்க என்னுடைய பாரமாக இருக்கிறீங்க, ஆனாலும் என் ஜனமாகி உங்களுக்கு நான் அறிவிப்பதற்கு பாரமாக இருந்தாலும் ஆண்டவர் அவனை புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாக தெரிந்து கொள்ளப்பட்டபடியினால எதற்காக அவன் பிடிக்கப்பட்டானோ அதை கடைசி வரை நிறைவேற்றும்படியாக, அதற்காக எவ்வளவோ துன்பங்கள், பிரச்சனைகள், வேதனைகள், அதுக்கு முன்பதாக அந்த பணியை நிறைவேற்றுவதற்காக அவனுக்கு பாரமாக இருக்கிற எல்லாவற்றையும் உதறி தள்ளுகிறான். அதைத்தான் அவன் சொல்லுகிறான், எனக்கு லாபமாயிருந்தவைகள் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக. பணம் ஒருவேளை லாபமாக இருக்கலாம், பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக. இன்றைக்கு பணம் சம்பாதிப்பதற்காகவே சிலர் ஒருவேளை ஊழியத்தை தெரிந்து கொள்ளலாம், சிலர் அதற்காகவே பல விதமான யுத்திகளை கடைபிடிக்கலாம். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் இவையெல்லாம் குப்பை என்று விட்டுவிட்டு, ஒருவேளை தற்புகழ்ச்சிக்காக இந்த உலகத்தில் ஃபேமஸ் ஆக வேண்டும் என்பதற்காக எத்தனையோ காரியங்கள் இன்றைக்கு ஈடுபடுவதை பார்க்கிறோம். ஆனால் எல்லாவற்றையும் அவன் உதறி தள்ளிவிட்டு தற்பெருமை, சுய லாபம், இன்னும் பார்த்தீர்கள் என்றால் சுய கௌரவம், எல்லாவற்றையும், பதவி ஒருவேளை இருந்திருந்தால் அண்ணா கைப்பா போன்ற ஒரு பெரிய பதவி அவனுக்கு கிடைத்திருக்கலாம், ஏன்னா அவ்வளவு செல்வாக்குள்ளவன், பெரிய பணக்காரன், எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு இந்த கிறிஸ்துவுக்காக எதற்காக அவன் பிடிக்கப்பட்டானோ அதற்காக அவன் கடைசி வரை வைராக்கியமாக நிற்பதைத்தான் இந்த வேதத்திலே நாம் வாசிக்க கேட்கிறோம். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த பவுல் எதற்காக பிடிக்கப்பட்டானோ அதற்காக அவன் கடைசி வரை நிற்கிறதை பார்க்கிறோம். அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில பார்க்கிறோம், அப்போஸ்தலருடைய பேதுரு எதற்காக தெரிந்து கொள்ளப்பட்டானோ அந்த காரியத்துல அவன் தனித்தன்மையாக அவன் நிற்கிறதை பார்க்கிறோம். அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில ஒருவேளை யோவானை எடுத்துக்கொள்ளுங்கள், இன்னும் யாக்கோப்பை எடுத்துக்கொள்ளுங்கள், எல்லாரும் தனித்தனி அவர்களுக்காண்டவர் என்ன கிருபை கொடுத்தாரோ, எதற்காக அவர்களை தெரிந்து கொண்டாரோ, எந்த நோக்கத்திற்காக எந்த தரிசனத்தை அவர்கள் கொடுத்தாரோ அந்த தரிசனத்துல கடைசி வரை அவர்கள் ஒவ்வொருவரும் தனித்தனியான அந்த தரிசனத்தில் அவர் நிற்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்தவர் தரிசனத்தை அல்ல. பவுல் சில இடங்களிலே அவன் எழுதுகிற பொழுது எழுதுகிறான், மற்றவர்கள் கட்டிய அந்த அஸ்திபாரத்தில் நான் கட்டாமல் கர்த்தர் எனக்கு கொடுத்த அந்த கிருபையில ஒவ்வொருவருக்கும் தனித்தனியான ஊழியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொருவரு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதனால்தான் இங்கே நாம் பார்க்கிறோம், எதற்காக பவுல் பிடிக்கப்பட்டானோ, எதற்காக கர்த்தர் அவனை தெரிந்து கொண்டாரோ, எந்த தரிசனத்தை அவனு கொடுத்தாரோ, அந்த தரிசனத்துல கடைசி வரை நிற்பதை நாம் பார்க்கிறோம். இனக்கருமையானவர்களே, நமக்கும் ஆண்டவர் வெவ்வேறு தரிசனத்தை கொடுத்திருக்கிறார். எல்லாருக்கும் ஒரே தரிசனம் அல்ல. இன்னொரு கட்டின அஸ்திவாரத்தில் நாம் கட்டாதபடி இன்னொருடைய தரிசனத்திலே நாம் ஒருவேளை இணைந்து செய்யலாமே வெளியே, அந்த தரிசனம் நம்முடைய தரிசனம் அல்ல. கர்த்தர் நமக்கு என்ன கொடுத்தாரோ அந்த தரிசனத்துல அந்த பாத்திரத்துல நாம் உறுதியாய் பற்றி கொண்டு நின்றோம் என்றால் நிச்சயமாக கர்த்தர் நம்மை குறித்து அவர் பெருமைப்படுவார். இதைத்தான் பவுல் எழுதுகிறார். உனக்கு என்ன தரிசனத்தை கொடுத்தார்? உதாரணத்துக்காக என்னுடைய தரிசனத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கர்த்தர் ஆரம்ப காலகட்டத்தில் பிரித்தெடுத்தார். ரோமன் கத்தோலிக்கத்தில் குருவாக இருந்து அங்கே ஊழியம் செய்கிற பொழுது ஆண்டவர் இந்த சத்தியத்தை அறியவும் வேதத்தை அறியவும் எனக்கு கிருபை செய்து அதன் பிறகு அதிலே பிரித்தெடுத்தார். அதிலே பிரித்தெடுத்த பிறகு நான் பவுலை போல எல்லாருக்கும் சத்தியத்தை அறிவிப்பதற்கு ஓடிக்கொண்டிருக்கிற பொழுது ஒரு குறிப்பிட்ட தரிசனத்தை கொடுத்த ஆண்டவர் இன்னும் அடுத்ததாக பிரித்தெடுத்தார். எப்படி பவுலை புறஜாதிகளுக்கு அப்போஸ்தலனாக தெரிந்து கொண்டாரோ அதே போல இந்த ரோமன் கத்தோலிக்கத்திலிருந்து ஆண்டவர் பிரித்தெடுத்தபடியினால அவர்களுக்கு அந்த அவர்களுக்காக என்று அந்த தரிசனத்தை கொடுத்து அவர்கள் சத்தியத்தை அறிய வேண்டும், இந்த ரோமன் கத்தோலிக்க ஜனம் சத்தியத்தை அறிய வேண்டும், அவர்கள் நிச்சயமாக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்னார் என்பதை அறிந்து ரட்சிப்பின் பாதையில வர வேண்டும் என்று அந்த தரிசனத்தை கொடுத்த பிறகுதான் அநேக காரியங்களை, வேத சத்தியங்களை மாத்திரமல்ல இந்த ரோமன் கத்தோலிக்கத்திலே இருக்கிற எல்லா தவறான காரியங்கள், மாறுபாடான காரியங்கள், அவர்கள் செய்கிற திருப்பலி எப்படி ஆண்டவருக்கு விரோதமாக இருக்கிறது, வேதம் ஒரே முறை மரித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது, அதனால் நமக்கு மீட்பு நமக்கு இரட்சிப்பு வந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது, ஆனால் ரோமன் கத்தோலிக்கத்தில் என்ன சொல்லப்படுகிறது என்றால் இல்லை இல்லை, அவர் மரித்ததுனால நமக்கு முழுமையான இரட்சிப்பு வரவில்லை, அதனால்தான் நமக்கு முழுமையான பாவ மன்னிப்பு வரவில்லை, அதனால்தான் மீண்டும் மீண்டும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பலிபீடத்தில் பலி செலுத்துகிறோம் என்று ரோமன் கத்தோலிக்க உபதேசம் எழுதப்பட்டிருக்கிறது. அதனால்தான் மீண்டும் மீண்டும் பலி திருப்பலி என்று பலி செலுத்துகிறது. அது மாத்திரமல்ல, புனிதர்களுடைய காரியங்களிலே இன்னும் ஒவ்வொரு காரியங்களையும் மரியாருடைய காரியங்களிலும் பார்க்கிறோம். எல்லாவற்றிலும் எப்படி வேறுபாடான மாறுபாடான காரியங்களை இன்றைக்கு திருச்சேவியானது பின்பற்றுகிறது என்று அவருடைய உபதேசத்தினுடைய ஆதாரத்தை எல்லாம் ஆண்டவர் எனக்கு காண்பித்தார். அதன் பிறகுதான் கர்த்தருக்காக வைராக்கியமாக என் ஜனமாகிய இந்த ரோமன் கத்தோலிக்க ஜனத்துக்காக நான் இந்த ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன். எதற்காக நான் பிடிக்கப்பட்டேனோ அதற்காக நான் கடைசி வரை தொடரும்படியாக இன்றைக்கும் அந்த ஊழியத்தை கையில் எடுத்து எப்படியாவது இந்த கத்தோலிக்க ஜனங்கள் ஒரு சிலராவது ரட்சிக்கப்பட மாட்டார்களா, ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள மாட்டார்களா என்று அதற்காகவே ஓடுகிற அந்த கிருபை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் உங்களை குறித்த ஆண்டவர் என்ன தரிசனம் வைத்திருக்கிறாரோ, ஊழிய தரிசனமாக இருக்கலாம், அல்லது நாம் விசுவாசியாக வேலை செய்கிற இடத்திலும் ஆண்டவர் ஏதாவது நமக்கு ஒரு இலக்கை வைத்திருக்கலாம், ஏதாவது தரிசனத்தை கொடுத்திருக்கலாம், எதற்காக ஒரு சில இடங்களில் நாம் வேலை செய்யும் இடத்தில் எதற்காக நம்மை கொண்டு போனாரோ அந்த இடத்திலே அந்த காரியத்தை நிறைவேற்றும்படியாக நம்மை கொண்டு போயிருக்கலாம். ஆகவே அதிலே நாம் உறுதியாக நிலைத்திருந்தால் அநேகரை நிச்சயமாக ரட்சிப்பின் பாதையில கொண்டு வருவதற்கு ஆண்டவர் உங்களை பயன்படுத்தலாம். இனக்கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் யாராக இருந்தாலும் சரி, எந்த உயர்த்தி செய்தால் எந்த ஊழியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறாரோ, எதற்காக நாம் பிடிக்கப்பட்டோமோ, எதற்காக நாம் அழைக்கப்பட்டோமோ, எந்த தரிசனத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்காரோ அந்த தரிசனத்துல, அந்த அழைப்புல, அந்த உறுதியில கடைசி வரை நாம் நிலைத்து நின்றோம் என்றால் நிச்சயமாக கர்த்தர் நம்மை குறித்ததான காரியத்துல கடைசி வரை கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நாம் செய்கிற எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இந்த ஊழியத்தில் கூட, குறிப்பாக இந்த வானொலி, இந்த டெலிவிஷன், இந்த ஊழியத்தில் கூட கர்த்தர் எந்த நோக்கத்திற்கு நம்மை அழைத்தாரோ அந்த நோக்கத்தை அருமையான ஊழியக்காரர் மூலமாக நிறைவேற்றுகிற பொழுது இதன் மூலமாக அநேக ரட்சிக்கப்பட சத்தியத்தை அறிய வாய்ப்பாக இருக்கிறது. ஆகவே நம்ம கொடுக்கப்பட்ட அந்த ஊழியத்துல கடைசி வரை தொடர்ந்து ஓட்டத்தை ஓடவும் ஜெயத்தை பெற்றுக்கொள்ளவும் ஜெயமாய் எல்லாவற்றையும் முடிக்க கர்த்தர் தாமே உங்கள் அனைவரோடும் கூட இருந்து உங்களை நிறைவாக சத்தியத்தின் பாதையில நீங்கள் பிடிக்கப்பட்டீர்களோ அதற்காக நிச்சயமாக உங்களை கடைசி வரை எல்லா கிருபையும் கொடுத்து உங்களோடு கூட இருந்து கடைசி வரை உங்களை சமாதானத்துக்குள்ளாக சத்தியத்துக்குள்ளாக வழி நடத்துவாராக என்று சொல்லி நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து நாம் பிடிக்கப்பட்ட அதிலே நாம் கடைசி வரை நிலைத்து நிற்கும்படி கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆமேன், ஆமேன்,
0: ஆமேன். அருமையான சத்தியத்தை பகிர்ந்து கொண்டீர்கள் ஐயா. அது மாத்திரமில்ல, உங்களோட தரிசனத்தை அழகாக விவரித்து சொன்னீர். ஆண்டோர் கொடுத்த தரிசனத்தில் நீங்கள் நிலைத்திருக்கிறதும் எங்களுக்கு நன்றாகவே தெரியும். அது விதமாக எமது ஒளிபரப்பும் இந்த ஊடக ஒளிபரப்பும் கர்த்தருடைய வார்த்தையை, வேதத்தை மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு தரிசனத்தை எங்களுக்கு தந்தபடியால் 2004 இதுவரை அதிலே நிலைத்து இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்கிறார். அநேக மக்கள் இன்றைய நாட்களில் வேதத்தை தியானிப்பது அல்லது படிப்பது அல்லது வாசிப்பது அதற்கென்று நேரம் கொடுப்பது மிக மிக குறைவாக இருக்கின்ற இந்த நாட்களிலே அதை உலகமெங்கும் அறிவித்து அவர்கள் வேதத்தை ஆராய்ந்து படித்து அதன்படி சபைகளுக்குள்ள கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் நமது தரிசனம் போய்கொண்டிருக்கிறது. கர்த்தர் பல துன்பங்கள், பல பிரச்சனைகள், பல அதாவது எங்களுக்கு பல வழியில் பொருளாதார தடை இருக்கிறது. இருந்தாலும் இந்நாள் வரைக்கும் வழி நடத்த எங்களுக்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். இந்த நேரத்தில் உங்களுடைய அருமையான தரிசனத்தை சொல்லி எங்களை உற்சாகப்படுத்திருக்கிறீர்கள், பலப்படுத்தியிருக்கிறீர்கள். இதே மாதிரி அனைவரும் இந்த தரிசனங்களோடு அந்த தரிசனத்தை நினைத்து நின்று ஆண்டவருக்கு பணி செய்ய, ஊழியம் செய்ய நாங்கள் இந்த இடத்துல அவர்களை நினைவுறுவோம். நன்றி பாஸ்டர், மிக ஆசீர்வாதமாக
1: நன்றி ஐயா. நிச்சயமாக கர்த்தர் உங்கள் தரிசனத்தை கொண்டு நிச்சயமா உங்கள் மூலமாக கர்த்தர் எதை செய்ய நினைத்தாரோ அதை நிச்சயமாக யாவையும் செய்து முடிப்பாராக என்று சொல்லி வாழ்த்துகிறேன்.
0: நன்றி ஐயா, நன்றி.
2: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வானலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
3: You are listening to Waves of Power, your Tamil Christian radio online, broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Tamil Christian songs, programs, poems, dramas, and more.
2: வணக்கம். இனிய அன்பு உள்ளங்களே, தேவ சமாதானம் உண்டாவதாக. கனடிய மண்ணிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முதல் தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமை அலைகள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் 10, 100, 1000 மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமாதானம் உங்களோடு.

0: கற்றலைகள் வழியாக தே நமது கானங்களே இதயங்களுக்கு சுமந்து வரும் சுகமான அலைகள், வல்லமையின் அலைகள். நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள். நேரம் கலையத்திலே 10:21 செவ்வாய்க்கிழமைக்கான காலை ஒலிபரப்பிலே இணைந்திருந்தோம். அருமையான ஒரு ஆண்டுடைய வார்த்தையை இன்றைய நாளில் கற்றுக்கொண்டோம். அதன்படி கீழ்ப்படைந்து நடக்க கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அனைவருக்கும் உதவி செய்வாராக. தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள். அடுத்து 10:30 ஆண்டுடைய வார்த்தையை மீண்டுமாக நாங்கள் கேட்க இருக்கின்றோம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வல்லமையின் அலைகள் waves of power.com

0: நேரம் கரையத்திலே 10:30. இது செய்திக்கான நேரம். இன்றைய நாளும் ஆண்டவருடைய வார்த்தை எங்களோடு பகிர்ந்து கொள்கிறார்கள் பாஸ்டர் கை வில்லியம் டேவிட் அவர்கள்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பானவர்கள், எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நல்லா இருக்கணும். நன்றா இருப்பதற்காகவே இந்த வார்த்தைகள் பேசப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். சில நேரங்களிலே நாம் வேதத்தை வாசிக்கும் போது அவர் நம்மோடு பேசுகிறார். சில நேரங்களில் சில மனிதர்கள் மூலமாகவே ஆண்டவர் பேசுகிறார். சில நேரங்களில் கர்த்தருடைய வார்த்தைகளை தேவ மனிதர்கள் எடுத்து சொல்லும் போது அதை கேட்கின்ற தருணத்தில் அந்த வார்த்தையின் ஊடாக கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். அநேக நேரங்களில் நம்முடைய உள்ளுணர்வின் மூலமாக அவர் நம்மோடு பேசுகிறார். சொப்பனத்தின் வழியாக பேசுகிறார். தரிசனங்களை கொடுத்து பேசுகிறார். யாராவது பிரத்யோகமாக ஒரு தீர்க்க தரிசியை கர்த்தர் நமக்காக அனுப்பி நம்மோடு கூட பேசுகிறார். இப்படி பல்வேறு விதங்களிலே ஆண்டவர் மனிதனோடு பேசி வருகிறார். நாம் ஒவ்வொருவருக்கும் அந்த அனுபவங்கள் இருக்கலாம். ஆகவே தேவனுடைய வார்த்தை என்பது இந்த உலகம் தொடங்கிய காலத்திலிருந்து அது நம்முடைய காதுகளில் ரீங்காரமிட்டுக் கொண்டிருக்கிறது பல்வேறு விதங்களில். கர்த்தருடைய சத்தத்தை கேட்கின்ற பழக்கம் ஏற்பட்டுவிட்டால், கர்த்தருடைய வார்த்தை கேட்கின்ற ஒரு வாய்ப்பை ஒரு மனிதன் பெற்றுக்கொண்டால், அதை விட ஒரு மேலான அனுபவம் வேற எதுவும் இல்லை. என்னுடைய வாழ்க்கையில அப்படி சில சந்தர்ப்பங்களில மனிதன் பேசுகிற விதமாக அவருடைய சத்தத்தை நான் கேட்டிருக்கிறேன். அது ஒரு அற்புதமான ஒரு நேரம், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பது. மனிதன் பேசுவதை போல கர்த்தர் பேசுவாரா என்றால் நிச்சயம் பேசுவார். என்னுடைய வாழ்க்கையில அப்படி சில சந்தர்ப்பங்கள் ஏற்பட்டது. அதை நினைத்து நான் இன்றைக்கும் ஆச்சரியப்படுகிறேன். என்னாலும் கர்த்தர் அப்படி பேசுவாரா என்றால் இல்லை. அவரை நெருங்கி அவருடைய சத்தத்தை கேட்கக்கூடிய அளவிற்கு இன்னும் நாம் வளர வேண்டியிருக்கிறது. இன்னும் அவரை நெருங்கி ஜீவிக்க வேண்டியிருக்கிறது. இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களோடு கூட பேசுவதற்கு இந்த நேரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நான் நம்புகிறேன் இந்த வார்த்தைகள் உங்களுக்கான வார்த்தைகள். ஆண்டவர் உங்களோடு பேசுவதற்கு இந்த ஊடகத்தின் வழியாக உதவி செய்திருக்கிறார். யாரெல்லாம் எந்த நிலையில இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் என்பது எனக்கு தெரியாது. நான் ஆண்டவர் எனக்கு கொடுத்த வார்த்தைகளை நான் உங்களோடு கூட சொல்ல விரும்புகிறேன். இது ஒரு பிரசங்கம் அல்ல, இது ஆண்டவர் பேசுகிற ஒரு நேரம். ஆகவே நான் ஒரு பிரசங்கி என்கின்ற ஒரு மனநிலையோடு உங்களிடத்தில் இந்த வார்த்தைகளை பேசவில்லை. ஆண்டவருடைய அந்த வார்த்தைகளை, அவர் சொன்ன வார்த்தைகளை உங்களோடு, என்னுடைய அன்பு சகோதர சகோதரோடு கூட நான் பகிர்ந்து கொள்கிறேன். அவ்வளவுதான். இந்த நாளிலே ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் என்ன என்பதை அறிய நீங்கள் ஆசையா இருப்பீங்க. வாழ்வழிக்கும் வாக்குத்தத்தம் என்ற இந்த எமது நிகழ்ச்சியை தொடர்ந்து பல காலங்களாக நீங்கள் பார்த்து வருவது மற்றற்ற மகிழ்ச்சி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தியின் ஊடாக கர்த்தர் கொடுக்கிற அந்த வாக்குத்தத்தம் என்பது வெளிப்படுத்தின விசேஷம் 3:10. உங்களுக்காக அந்த வசனத்தை நான் வாசிக்கின்றேன். என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை நீ காத்து கொண்டபடியினால், பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலங்கும் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன். வெளிப்படுத்தின விசேஷம் என்பது வேதாகமத்தினுடைய கடைசி புத்தகம். அதுல 7 சபைகளுக்கான செய்திகளை ஆவியானவர் சொல்கிறார். அதுல ஒரு சர்ச் தான் பிலதெல்பியா. பிலதெல்பியா சபைக்கு சொன்ன செய்திக்குள்ளதான் இந்த குறிப்பிட்ட வசனம் இருக்கிறது. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? சோதனை காலத்திற்கு தப்பும்படி நான் உன்னை காப்பேன். இந்த வாக்குத்தத்தம் அதுதான். இது வந்து இனி வரக்கூடிய காலங்களில் நடக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. ஆனால் இந்த வசனம் எக்காலத்துக்கும் உரியது. நமக்கு வரக்கூடிய எல்லா சோதனைகளிலேயும் நாம் தப்பும்படி கர்த்தர் நம்மை காப்பார். சோதனைக்காரன் என்பது சாத்தானுக்கு இன்னொரு பெயர். சோதனைக்காரன் என்ற அந்த வசனத்தை மத்தேயு நற்செய்தியின் 4:3, 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 3:5 இவைகளிலே பார்க்கலாம். சோதனைக்காரன் என்றே பிசாசை அல்லது சாத்தானை வேதம் அழைக்கிறது. சோதனைக்காரன், அவன் நம்மை சோதித்துக் கொண்டே இருப்பான். நம்மை கீழே விழத்தெழுவதற்கு அவன் மிகவும் கவனமுள்ளவனாக இருப்பான். பேதுருவை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், சோதனைக்காரன் சோதிக்க உத்தரவை கேட்டுக்கொண்டான், நானோ உங்கள் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உங்களுக்காக நான் வேண்டிக் கொண்டேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்வதை நாம் நற்செய்தி நூல்களிலே பார்க்க முடியும். ஆகவே சோதனைக்காரன் நம்மை சோதிக்கிறான். இந்த சோதனையிலிருந்து தப்பிவித்து காப்பாற்றுகிறவர் இயேசு ஒருவரே. ஆம், அவர்தான் நம்மை தப்பிவித்து காப்பாற்ற வேண்டும். சோதனை காலத்திலிருந்து அவர் நம்மை தப்புவித்து காப்பாற்றுவாராம். நமக்கு அவர் உதவி செய்வார். அன்பு தெய்வத்தினுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய மக்களாயிருக்கிற நாம், தேவனுடைய பிள்ளைகளாயிருக்கிற நாம், சோதனை காலத்திற்கு தப்பும்படி நாம் நம்மை ஜாக்கிரதையோடு காத்துக்கொள்வோம், ஜாக்கிரதையோடு காத்துக்கொள்வோம். தேவன் என்ன சொல்லுகிறார் என்பதை கவனிப்போம். வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை கவனிப்போம். அவர் சோதனை காலத்திலிருந்து நம்மை தப்புவித்து காப்பாற்றுவார் என்றால் நாம் செய்ய வேண்டிய சில காரியங்கள் உண்டு. அதை நான் சொல்வதற்கு முன்பதாக இந்த வார்த்தையை மறுபடியும் பாருங்கள். சோதனை காலத்துக்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன் என்கிறார். சோதனையில வீழ்ந்து போய்விடாம, சோதனையில நம்முடைய விசுவாசம் செத்து போயிடாம ரொம்ப கவனமா இருக்கணும். கொரிந்து சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் போது 1 கொரிந்தியர் 10:13 மனுஷருக்கு நேரிடுகிற சோதனை அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையிலவராயிருக்கிறார். திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு இடம் கூடாமல் சோதனையோடு கூட அதற்கு தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார் என்றது வசனம் சொல்கிறது. சோதனையோடு கூட அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளும்படியான ஒரு போக்கு. சோதனை வரும், அந்த சோதனையிலிருந்து தப்புவதற்கான ஒரு போக்கை இவர் உண்டு பண்ணுவார் என்று சொல்லப்பட்டிருக்கு. என் மனசுல ரொம்ப ஆழமா பதிந்த ஒரு வசனம் அது. ஏறத்தாழ 32 வருஷங்களுக்கு முன்பதாக இந்த வசனத்தை நான் மனப்பாடம் செய்தேன். இந்த வசனத்தை அடிக்கடி நான் நினைப்பது உண்டு. எனக்கு வரக்கூடிய எல்லா சோதனையிலும், எனக்கு வரக்கூடிய எல்லா கஷ்டத்துக்கு நடுவிலையும் நான் தப்புறதுக்கு ஒரு வழியை வச்சிருக்கிறாரு. நான் தப்பி போவதற்கான ஒரு பாதை ஒன்று இருக்கிறது என்பதை நான் நம்ப வேண்டும். முழுமையாக அதிலே நான் விசுவாசத்தை வைத்து நான் முன்னேறி செல்வதற்கு ஆண்டவர் எனக்கு தயவு செய்ய வேண்டும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, சோதனையிலிருந்து தப்பும்படி காப்பாராம். நமக்கு ஒரு போக்கை உண்டு பண்ணுவார். அந்த சோதனை நம்மளை வந்து எந்த விதத்திலையும் பாதித்து விடாமல் இருப்பதற்கு அவர் நம்மை சுற்றில் வேலையெடுத்து காப்பாற்றி அந்த சோதனையிலிருந்து தப்புவதற்கும் அவர் உதவி செய்கிறார். அவர் நமக்கு சப்போர்ட் பண்றாரு, நமக்கு இரக்கம் பாராட்டுகிறார், தய பாராட்டுகிறார். எனது அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் ஆண்டவருடைய அந்த வார்த்தை நம்ம எவ்வளவு உற்சாகப்படுத்துகிறது பாருங்கள். நீங்க சோதனையில் அப்படியே மூழ்கி போய் அழிஞ்சு போயிடாம இருக்க, சாத்தான் உங்களை வஞ்சித்து விடாமல் இருக்க, அவர் உங்களை காப்பதிலே கவனமாக இருக்கிறார். இந்த உணர்வோட தான் ஆண்டவர் நற்செய்தி நூல சொல்கிறார். பேதுருவினிடத்தில் லூக்கா நற்செய்தி நூல் 22:31-32 நான் வாசிக்கிறேன். பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுளகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். சாத்தான் மிகவும் தந்திரக்காரன். அவன் நம்மை சோதிப்பதற்கு உத்தரவு கேட்கிறானா? ஆனா ஆண்டவரோ நம்மை காக்கும்படி, நம்மை பாதுகாக்கும்படி அவர் பிதாவை நோக்கி வேண்டிக் கொண்டார். இப்பொழுது நமக்காக வேண்டிக் கொள்ளுகிறார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை காக்கிறார். சோதனை காலத்தில் சோதிக்கப்படுகிற போது நாம் வீழ்ந்து விடக்கூடாது என்பதில் அவர் கவனமாய். பிசாசு எப்போது நம்மை சோதிக்கிறவன் தான். விதைக்கிற ஓமானத்தை ஆண்டவர் சொல்லும் போது அதுல கற்பாறையில் விதைக்கப்பட்டவனை குறித்து அவர் விளக்கம் என்ன சொல்லுகிறார் பாருங்கள். லூக்கா நற்செய்தி நூல் 8:13 கற்பாறையின் மேல் விதைக்கப்பட்டவர்கள் கேட்கும் போது சந்தோஷத்துடனே வசனத்தை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆகிலும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியினாலே கொஞ்ச காலம் மாத்திரம் விசுவாசித்து சோதனை காலத்தில் பின்வாங்கி போகிறார்கள். ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு சோதனை காலம் ஒன்னு இருக்குது. அந்த சோதனை காலத்துல கர்த்தர் நம்மை தப்புவித்து காப்பாற்றுகிறாராம். நாம் பலனற்று போய்விடாமல் நம்மை காக்கின்ற ஒரு தேவனாக அவர் இருக்கிறார். மறந்துடாதீங்க, நம்முடைய ஆண்டவர் நம்மை தப்புவித்து காப்பாற்றுகிறவர். சோதனை காலத்திலே நம்மை தப்புவித்து காப்பாற்றுகிறவர். பழைய பாட்டிலே இப்படி ஒரு வசனம் வருகிறது. 1 சாமுவேல் 2:9 இது ஒரு பாடல் பாடியவள் அன்னாள். அன்னாளுடைய இந்த பாடல் வரிகளிலே தேவன் தம்முடைய பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பாற்றுகிறார் என்று அவள் பாடுகிறார். கர்த்தருடைய பரிசுத்தவான்களுடைய பாதங்களை அவர் காப்பாற்றுகிறார். உங்களுடைய பாதங்கள் காப்பாற்றப்படுகிறது. கர்த்தர் உங்களை காப்பாற்றுகிறார், பாதுகாக்கிறார் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. ஞானி சாலமோன் தன்னுடைய புத்தகத்திலே நீதிமொழிகள் 3:26 சொல்கிறான், நம்முடைய கால் சிக்கிக்கொள்ளாதபடி கர்த்தர் காப்பாராம், பாதங்களை காப்பாரு சொன்னால் எங்கேயாவது நம்முடைய கால் சிக்கிக்கொள்ளாதபடி, நம்முடைய கால் எதிலையும் மாட்டிட்டு நாம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுறக்கூடாது என்பதற்காக கர்த்தர் நம்முடைய கால் சிக்கிக்கொள்ளாதபடி காப்பார் என்று எழுதுகிறான். நம்முடைய கால் சிக்கிக்கொள்ளாதபடி காக்கிற அந்த தேவனை நாம் எப்போது நோக்கி பார்க்க வேண்டும். எரேமியா 31:10 ஒரு மேய்ப்பன் மந்தை எப்படி காப்பானோ அது மாதிரி கர்த்தனமே காக்கிறாரா. ஆடு மேய்க்கிற சகோதரர்களை பாருங்களேன், அந்த ஆடுகள் மேல கண்ணும் கருத்துமா இருப்பாங்க. ஒரு சாலையில ஆடுகள் தொடர்ந்து வருகிற போது ஏதாவது வாகனம் வந்து விட்டால் அவர்கள் ஒரு சத்தம் கொடுப்பாங்க. அந்த ஆடுகளை பத்திரப்படுத்துவதற்கு அவர்கள் காட்டுகிற வேகம் தீவிரம் இதெல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். இரவு நேரங்களில் கண் விழித்து அவர்கள் அந்த மந்தையை காக்கிறார்கள். திருடர்கள் வந்து ஆடுகளை திருடி கொண்டு போய்விடக் கூடாது, துஷ்ட மிருகங்களுக்கு பலியாகிவிடக் கூடாது என்று ஒரு மேய்ப்பன் தன்னுடைய மந்தை எப்படி காப்பானோ அதுபோல ஆண்டவர் உங்களை காப்பாராம். எவ்வளவு அன்புள்ள தேவன் பாருங்கள், மேய்ப்பனை போல. அல்லது ஆண்டவர் சொன்னார், நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான் என்று சொன்னார். தன்னுடைய ஆடுகளுக்காக உயிரையும் கொடுப்பார் ஒரு நல்ல மேய்ப்பன். இயேசு அதைத்தான் செய்தார், நம்மை அவர் காத்துக்கொண்டார், உயிரை கொடுத்து காத்துக்கொண்டார். இதற்கு பழைய பாட்டில நிழலாட்டமான ஒரு கேரக்டர்னா தாவீது தான். அவன் சவுல்ட்ட சொல்றான், ஒரு முறை என்னுடைய ஆட்டை வந்து ஒரு சிங்கம் பிடிச்சிட்டு போச்சு, இன்னொரு முறை ஒரு கரடி பிடிச்சிட்டு போச்சு, நான் விடலையே, நான் தொடர்ந்து போனேன், அந்த சிங்கத்தையும் கரடியையும் கொன்று அதனுடைய வாழ்க்கை ஆட்டை தப்பு வைத்தேன் என்று சொல்கிறான். எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு மனுஷன் பாருங்க, அவன் ஒரு நல்ல மேய்ப்பனா இருந்திருக்கிறான். கர்த்தர் சொல்றாரு, ஒரு மேய்ப்பன், ஒரு நல்ல மேய்ப்பன், ஒரு சிறந்த மேய்ப்பன் தன்னுடைய மந்தையை எப்படி காப்பாற்றுவானோ அதுபோல நான் உங்களை காப்பாற்றுவேன் என்று சொல்கிறார். சங்கீதக்காரன் பாடுகிற போது கர்த்தர் நீ எல்லா தீங்குக்கும் விளக்கி காப்பாருன்னு சொல்றான். எல்லா தீங்கும், என்னெல்லாம் பிசாசு தீங்கு கொண்டு வர்றானோ, என்னெல்லாம் கஷ்டம் கொண்டு வர்றானோ, எல்லா தீங்குக்கும் நான் உன்னை விளக்கி காப்பேன் என்று 121 சங்கீதம் 8 வசனத்திலே பாடுகிறதை நாம் பார்க்கிறோம். 121:7 வாசிக்கும் போது என்றென்றைக்கு காப்பார் அப்படின்னு பாடுறான். இன்றைக்கு மாத்திரம் இல்ல, என்றென்றைக்கும் நான் காப்பேன், கடைசி வரைக்கும் நீ இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் நான் உன்னை காப்பாற்றி நடத்துவேன், உனக்கு உதவி செய்வேன் சொல்றார். சோ இந்த வசனங்களை எல்லாம் நம்ம வாசிக்கும் போது ஒரு பெரிய பூஸ்ட் சாப்பிட்ட மாதிரி இருக்குல்ல, நமக்கு ஒரு பெரிய பலன் வருது. ஆண்டவர் என்னை காப்பாருங்க, எந்த பிரச்சனை வந்தாலும் சரி அவரனை பாதுகாத்துக் கொள்வார். ஒரு சின்ன ஒரு தலையில இருக்கிற முடி கூட அவருடைய உத்தரவு இல்லாம கீழே விழாது. பல ஆண்டுகளுக்கு முன்பதாக ஒரு கிராமத்துல நற்செய்தி கூட்டம் பேசுறதுக்கு போயிருந்தேன். அதுல ஒரு கிராமத்துல அந்த கூட்டம் நடக்குது, ஒரு ஸ்கூல் மைதானத்துல. அது பக்கத்துல இருக்கிற 2-3 ஊர்களுக்கும் இந்த சத்தம் கேட்கணும்ன்றதுக்காக அந்த ஊழியக்காரர் நிறைய குழாய்களை, அதாவது ஸ்பீக்கர், அந்த குழாய்களை கட்டி வைத்திருந்தார். இங்கே பேசப்படுகிற வார்த்தைகள், பாடுகிற பாடல்கள் எல்லாம் 2-3 ஊர்களுக்கு கேட்கும்படி அவர்கள் செய்திருந்தார். மக்கள் கிரவுண்ட்ல கம்மி தான், ஆனால் அநேகர் கிராமங்களில் இந்த வார்த்தைகளை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். அந்த பாடல் நேரம் முடிந்தது, என்னுடைய செய்தி நேரம். எனக்கு பொதுவாக கிராமங்களிலே நற்செய்தி சொல்வது ரொம்ப பிடிக்கும். நான் வந்து ஒரு பிரசங்கம் பண்ணணும்ன்ற அந்த மனநிலையில நான் எப்போதுமே நற்செய்தி சொல்றதில்லை, சாதாரணமாக பேசுவது போல நான் பேசுவேன். அப்போ நற்செய்தியை நான் சொல்லிக் கொண்டிருக்கிற போது என் மனதிலே ஆண்டவர் பேசுகிறார், God inspired me. எனக்குள்ளே அவருடைய சத்தம் கேக்குது, நீ மந்திரவாதிகளுக்காக பேசேன் என்று நான் சொன்னேன். பேசிக்கொண்டிருக்கும் போது இந்த இயேசு கிறிஸ்து என்கிற தெய்வம் மிகப்பெரியவர், இவருக்கு இணையாக எந்த சக்தியும் கொண்டு நிறுத்த முடியாது. ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் உங்களுடைய மனசுல ஒரு தீர்மானம் எடுப்பதற்கு இதை நான் சொல்லுகிறேன். மிகப்பெரிய தேவனை நான் ஆராதிக்கிறேன். எனக்கு தெரியும் இந்த பகுதியில் அநேகர் மந்திரவாதிகள் இருக்கிறீர்கள், பெல்லிசூனியம் செய்கிறவர்கள், செய்வனை செய்கிறவர்கள் இந்த பகுதியில் இருக்கிறது எனக்கு தெரியும், நான் அறிந்திருக்கிறேன். அப்படிப்பட்டவர்கள் என்னுடைய இந்த சத்தத்தை கேட்டால் நீங்கள் தைரியமாக என்னை சோதித்து பார்க்கலாம். உங்களுடைய மந்திரவாதங்களை எனக்கு விரோதமாக செயல்படுத்தி பாருங்கள். வெள்ளி சூன்யத்தை செய்வினை எனக்கு விரோதமாக செயல்படுத்தி பாருங்கள். உங்களால் என்னுடைய தலையில் இருக்கிற ஒரு முடியை கூட எடுக்க முடியாது உங்க மந்திரவாதத்தை பயன்படுத்தி. ஏன் இதை நான் சொல்கிறேன் என்றால், இவர் மிகப்பெரிய தெய்வம். இவர் காத்துக்கொள்வது போல வேறு எந்த சக்தி காத்துக்கொள்ள முடியாது. பொதுவாக கிராமங்களிலே குல தெய்வம்னு சொல்லுவாங்களே, என்னுடைய குல தெய்வமாக இயேசு இருக்கிறார். இவரை மீறி எந்த செய்வினையோ எந்த பெல்லிசூனியமோ மாந்திரிகமோ செயல்படாது. ஆகவே நீங்கள் இப்பொழுதே பரிசோதித்து பார்க்கலாம் என்று நான் அந்த கூட்டத்தில் பேசினேன். பல மக்கள் கேட்டுக்கொண்டிருந்த போது, ஆகவே கேட்டுக்கொண்டிருந்த மக்களுக்கு ஒரு விசுவாசம் வர வேண்டும். பிரியமானவர்களே, நான் இதை வெளிப்படையாய் சொல்வதற்கான காரணம், எனக்கு ஆழமான நம்பிக்கை இருக்கிறது, விசுவாசம் இருக்கிறது. என்னை இந்த உலகத்தை படைத்த தேவாதி தேவன் பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார், காத்துக் கொண்டிருக்கிறார். அதை கடந்து எந்த செய்வினையும் எந்த மாந்திரிகமும் என் நிலை வல்லமை கொள்ள முடியாது. நீங்கள் அந்த இயேசுவை நம்பினால் உங்கள் வாழ்க்கையிலையும் அந்த பாதுகாப்பை நீங்கள் உணர்வீர்கள் என்று நான் பேசினேன். ஏனென்றால் அந்த பகுதியில நிறைய செய்வினை செய்கிறவர்கள் இருக்கிறார்கள், அதை தொழிலாய் செய்கிறவர்கள் இருக்கிறார்கள், எனக்கு தெரியும் அது. ஆகவே ஆண்டவரும் அதை குறித்து பேச சொன்னார். தைரியமாய் பேசிவிட்டு கீழே இறங்கினேன். அன்பானவர்களே, அந்த நம்பிக்கை இன்றைக்கு வரைக்கும் எனக்கு இருக்குது. என்றைக்கு அந்த நம்பிக்கை போய்விடாது. அவர் தான் நம்மை காப்பாற்றுகிறார் எல்லா சோதனை பிரச்சனையிலிருந்து. இந்த தேவன் நம்மை சோதனை தப்பிவித்து காப்பாற்றுவதற்கு நாம் என்ன செய்யணும்? அதே வசனத்துல ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, நீ என் வசனத்தை வார்த்தையை கை கொண்டாள் அப்படின்னு இருக்கு. வேற ஒண்ணும் இல்ல, கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளுங்கள், காத்துக்கொள்ளுங்கள். கை கொண்டது இல்ல, காத்துக்கொள்ளுதல். கர்த்தருடைய வார்த்தையை நீ காத்துக்கிட்டா அவர் உங்களை காத்துக்கொள்வார். நீ காத்துக்கொண்டால் நான் உன்னை காத்துக்கொள்வேன். என் வார்த்தையை காத்துக்கொள். வார்த்தை அப்படின்ற அந்த பதத்துக்கு பதிலாக அவருடைய பிரமாணம், கட்டளை, அவருடைய வழிகள் என்று நிறைய பதங்கள் பயன்படுத்தப்படுகிறது. அப்படி ஒரு மூன்று இடங்களை உங்களுக்கு நான் சுட்டி காண்பித்து விட்டு உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். அதாவது, யாரை கர்த்தர் காப்பாற்றுவார், யாரை கர்த்தர் பாதுகாப்பார் என்றால், அவருடைய கற்பனையை அவருடைய கட்டளையை கை கொள்கிறவர்களுக்கு. நாம வந்து எப்படி கர்த்தருடைய வழிகளை குறித்து, கர்த்தருடைய வார்த்தைகளை குறித்து, கர்த்தருடைய கட்டளைகளை குறித்து என்ன மனநிலையோடு இருக்கிறோம், அதை காத்துக் கொள்வதில் நாம் கவனமாக இருக்கிறோமா? யோபு சொல்லுகிறான், அவருடைய வார்த்தையை, அவருடைய வாக்குகளை என் ஆகாரத்தை விட அதிகமாக நான் காத்துக்கொண்டேன் என்று சொல்லுகிறான். சாப்பாட்டை விட கர்த்தருடைய வார்த்தையை நான் காத்துக்கிட்டேன்னு சொல்றான். வேதாகமத்தில் யோசுவா எல்லா கோத்திரத்தாருக்கும் கானானிலே இடங்களை, நிலங்களை பிரித்து கொடுத்து அவர்களை அனுப்புகிற நிகழ்வு. யோசுவா 22 அதிகாரத்தை நீங்க பாத்தீங்கன்னா, ரூபனியர், காத்தியர், மனாசேயின் பாதி கோத்திரத்தார் இவங்களை கூப்பிட்டு அவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை ஒன்று வேதாகமத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. யோசுவா 22:3 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். நீங்கள் இதுவரைக்கும் அநேக நாளாக உங்கள் சகோதரரை கைவிடாமல் உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளையை காத்து கொண்டு நடந்தீர்கள். கட்டளையை காத்து கொண்டு நடந்தீர்கள். நீங்க அந்த கட்டளைய, வார்த்தைய, வசனத்தை காத்து நடந்தீர்கள் என்று யோசுவா சொல்லுகிறார். யாரை பார்த்து சொல்றான்? ரூபனியரை, காத்தியரை, மனாசேயின் பாதி கோத்திரத்தாரை பார்த்து சொல்றான். கர்த்தருடைய வசனத்தை காத்து நடந்ததுனால அவங்கள அவங்களுக்கான சுதந்திர வீத பாகத்திற்கு அனுப்பி வைத்து இந்த யோசுவா சொல்லும் போது நிறைய காரியங்களை சொல்றான். 6 வசனத்தினுடைய இறுதியில நீங்க பாத்தீங்கன்னா, யோசுவா அவர்களை மனதார ஆசீர்வதித்து அனுப்புகிறான். கர்த்தருடைய கட்டளைகளை, வார்த்தைகளை அவர்கள் காத்து கொண்டார்கள். அப்படி காத்து கொள்ளும் போது நம்ம ஆசீர்வதிக்கப்படுகிறோம். ஆண்டவருடைய இந்த ஆசீர்வாதம் நிறைவாய் நமக்கு இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய கட்டளை, கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ம காத்து நடக்கிறோமா? காத்து நடக்கிற அந்த சூழல் உங்களுக்கு இருக்குதா? காத்து நடக்கிறீங்களா? தேவனுடைய மக்களாக இருக்கிற நாம் கர்த்தருடைய வார்த்தையின் மேல முழு கவனம் வைத்து அதை காத்து நடக்கிறதுக்கு நாம் முயற்சி பண்ணணும். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகள் அப்படி ஒரு ஆசீர்வாதத்தை அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். 2 ஒரு நிகழ்வு, தாவீதினுடைய கடைசி காலம். முதல்ல வாசித்தது யோசுவாவினுடைய கடைசி காலம், இது தாவீதுடைய கடைசி காலம். தாவீதுடைய கடைசி காலத்துல அவர் சொல்ற ஒரு வார்த்தை, 2 சாமுவேல் புத்தகம் 22:22 குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய வழிகளை காத்து கொண்டு வந்தேன், நான் என் தேவனுக்கு துரோகம் பண்ணினதில்லை. கர்த்தருடைய வழிகளை காத்து கொண்டு வந்தேன் என்று சொல்லுகிறான் தாவீது. தாவீதுடைய வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைச்சது, மிகப்பெரிய ஜெயம் கிடைச்சது. அதுக்கு காரணம் என்ன நினைக்கிறீங்க? தாவீது எல்லா சந்தர்ப்பத்திலையும் கர்த்தருடைய வழிகளை காத்து நடந்தான், கர்த்தருடைய கட்டளைகளை காத்து நடந்தான், அவருடைய வசனங்களை காத்து நடந்தான். அதனால இந்த மனுஷனுடைய வாழ்க்கையில, மனுஷனுடைய ஜீவிதத்துல மிகப்பெரிய மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை பார்க்க முடிந்தது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை, உங்களுக்கு ஒரு நன்மையை அவர் கொடுக்க விரும்புகிறார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், நீங்கள் அவருடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பம். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், வர வர பலத்தான். ஆற்றிடையனாக இருந்த தாவீது அரசனாக மாறினான். காரணம் என்ன? அவன் கர்த்தருடைய வழிகளை, கர்த்தருடைய கட்டளைகளை காத்து நடந்ததுனால. மூன்றாவது, சாலமோன்.

0: பல் சுவை கதம்ப சுவிசேஷ ஒலிபரப்பு.
1: வணக்கம். எல்லா நாமங்களுக்கு மேலான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வல்லமை நலைகள் வானொலி நேயர்கள் அனைவருக்கும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே வாழ்த்துக்களை கூறி வரவேற்கிறேன். இன்று 24 ஐந்தாவது மாதம் 2021 திங்கக்கிழமை முதல் முதலாக ஆரம்பிக்கப்பட்ட தமிழ் கிறிஸ்தவ வானொலி வல்லமை நலைகளை நேரடி ஒலிபரப்பு காலை தெளிதே நேரம் ஆராதனையோடு ஆரம்பமாகிறது. இன்றைய நாளிலும் மாலை 6 இலங்கை மண்ணிலிருந்து வருகிற சத்திய வசனம் நிகழ்ச்சியோடு நிகழ்ச்சியில் நிறைவுக்கு வந்து மறு ஒலிபரப்பை எடுத்து வருவோம் என்று மகிழ்ச்சியோடு உங்களுக்கு அறிய கொடுக்கிறோம். அருமையானவர்களே, இந்த நாளை தந்த எங்களுடைய ஆண்டவர் எங்களுக்கு நல்லவரும் வல்லவரும் போதுமானவருக்கு அதிகமானவருமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைய நாளிலும் கர்த்தர்தாமே நமக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்தரிப்போம். அவர் நம்முடைய ஆண்டவர். இன்று வரைக்கும் நம்மை காத்து வழி நடத்தி வருகிறார். வெளியிலே உலகத்திலே தேசங்கள் எங்கிலுமே கண்ணீரோடும் கவலையோடும் என்ன செய்வது என்று தெரியாத ஒரு சூழ்நிலையிலே ஜனங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் இன்றும் எங்களை தன்னை துதிக்கும்படியாக ஒரு கூட்ட ஜனமாக முன்குறித்து தெரிந்தெடுத்து வழிநடத்தி வருகிறார். இந்த வேளை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து அப்பேற்பட்ட தேவாதி தேவனுக்கு நாங்கள் நன்றி சொல்லி ஆராதிப்போமா? பரிசுத்தாவியானவர் எங்களுக்குள்ளே வந்து அசைவாடி பரிசுத்தாவியானவர் எங்களை வழிநடத்தும்படியாய் பரிசுத்தாவியானவரிடத்தில் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற பரிசுத்தாவியானவரிடத்திலே நாங்கள் எங்களை ஒப்பு கொடுப்போம். நாங்கள் ஒப்பு கொடுக்கிறதை எங்களுடைய கர்த்தர் காக்க வல்லவராயிருக்கிறார். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத ஆண்டவர், நம்முடைய ஆண்டவர், நம்மை நேசிக்கிற ஆண்டவர், நம்மீது இரக்கம் கொண்ட ஆண்டவர், நம்மை காத்து கொண்டிருக்கிறபடியினால் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பார், ஆசீர்வதிப்பார், வழி நடத்துவார். இந்த வேளையிலும் இந்த ஆராதனை பாடல்களோடு இணைந்து அவரை நாங்கள் துதிப்போம். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே.

0: நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, மிக நன்றியோடு துதிக்கிறோம் தகப்பனே. பரலோக பிதாவே, பராக்கிரமம் உள்ளவரே, உம்முடைய நாமம் ஆண்டவரே என்னாலே மகிமைப்படும்படியாய், பரிசுத்தமாக்கப்படும்படியாய் ஆண்டவரே, நான் பரிசுத்த குலைச்சல் உண்டாக்காதபடி
1: மாத்திரம் இருக்கிறேன்,
0: என்னை பார்த்துக் கொள்ளும்
1: ஒருவரே மகிமைக்கு பார்த்து.
0: ஹல்லேலூயா.

நன்றி ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம். உங்களை ரட்சிப்பு தந்தவரே, பரலோகில் இருந்து இறங்கி வந்த எங்களுக்கு ரட்சிக்க தந்தவரே, அந்த ரட்சிப்பை எங்களுக்கு நிறைவாய் கொடுத்தவரே, அந்த ரட்சிப்பை காத்துக்கொள்ள செய்கிறவரே, உமக்கு நன்றி ஐயா. எங்கள் பலவீனங்களை அறிந்தவர், எங்கள் மீறுதல்களை அறிந்தவர், உமக்கே மகிமை, உமக்கே மாட்சிமை, உமக்கே அருகாதனை ஆண்டவரே, உமை நன்றியோ.

நன்றி நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. Thank you Jesus. நன்றி இயேசுவே, நீங்க இருக்கிறதுனால தான் கர்த்தாவே நாங்கள் ஜீவிக்கிறோம். நீங்கள் உயிரோடு இருக்கிறபடினால் தான்

0: Thank you, Jesus. நன்றி ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, உம்முடைய கிருபைக்காக நன்றி ஐயா, உம்முடைய தயவுக்காக நன்றி, உம்முடைய இரக்கத்துக்காக நன்றி, உம்முடைய காரணியத்துக்காக நன்றி. எங்களுக்கு நம்பிக்கை தந்தவரே உமக்கு நன்றி, நம்பிக்கையின் நாயகனே உமக்கு நன்றி, நம்பிக்கையின் தேவனே உமக்கு நன்றி, எங்களை வாழ வைத்தவரே உமக்கு நன்றி, எங்களை ஆசீர்வதிக்கிறவரே உமக்கு நன்றி, அழுது நின்ற போது எங்கள் கண்ணீரை துடைத்து நிறுத்தினவரே உமக்கு நன்றி, திகைத்து நின்ற போது ஆலோசனை தருகிறவரே உமக்கு நன்றி, சுகஹீனப்படுகிற போது சுகம் தருகிற பரிகாரியானவரே உமக்கு நன்றி ஐயா, தனிமை எங்களை வாட்டுகிற போதெல்லாம் எங்களோடு கூட நடந்து வருகிறவரே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. இந்த நாளை ஒப்பு கொடுத்து உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. ஐயா, இந்த நாளுக்காக, இந்த நேரத்துக்காக, இந்த சூழ்நிலைகளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். எல்லா கனத்தையும் துதியையும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே ஸ்தோத்தரித்து ஜெயத்தை பெற்றுக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.
1: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.

0: You are listening to Waves of Power, your Tamil Christian radio online, broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Tamil Christian songs, programs, poems, dramas, and more.
1: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வான்மலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகளில். திக்கட்டும் திசையெங்கும் விண்ணரசின் நச்சேரியை முத்தமிழில் முழங்கும் இணையதள வானொலி வல்லமையின் அலைகள். இந்த நிகழ்ச்சியினூடாக வெளிவரும் தேவனின் வல்லமையின் வார்த்தைகள் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் கடந்து செல்லும் பொழுது துக்கங்கள் சந்தோஷமாக மாறும், உலர்ந்த எலும்புகள் உடம்பெறும், சமாதானம் சம்பூர்ணமாக கிடைக்கும். எங்களோடு இணைந்திருங்கள்.
2: இந்த வேளையிலுமாக நாங்கள் வேதத்தில் இருந்து சங்கீதம் 30:1-6 வாசிக்க கேட்போம். சங்கீதம் 30:1-6. கர்த்தாவே, என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகள விட்டாமல் நீர் என்னை கைதூக்கி எடுத்தபடியினால் நான் உம்மை போற்றுவேன். என் தேவனாய கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர். கர்த்தாவே, நீர் என் ஆத்துமாவை பாதாளத்திலிருந்து ஏறப்பண்ணி நான் குழியில் இறங்காதபடி என்னை உயிரோடு காத்தீர். அவருடைய பரிசுத்தவான்களே அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய பரிசுத்தத்தின் நினைவு கூறுதலை கொண்டாடுங்கள். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடிய காலத்திலே களிப்புண்டாகும். நான் ஒரு காலம் அசைக்கப்படுவதில்லை என்று என் வாழ்விலே சொன்னேன். ஆமேன். அருமையான சங்கீதத்தை வாசிக்க கேட்டோம். இங்கே பாருங்கள், அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடிய காலத்திலே களிப்புண்டாகும். இன்று இந்த உலகத்தை பார்க்கிற போது, இந்த தேசங்களை பார்க்கிற போது, கால்கள் தள்ளாடுகிற நிலைமை, மூச்சு விட முடியாத ஒரு நிலைமை, மூச்சு திணறலோடு வாழுகின்ற காலமாக, அவல நிலை இங்கே தேசங்களை எல்லாம் குடிகொண்டிருக்கிறது. அதைகளை பார்க்கிற போது எங்களுடைய இதயம் வலிக்கும். எங்களுடைய வாழ்விலும் எங்களுடைய சொந்த குடும்பங்களிலே, அதாவது கவனமாக கேட்போம், கர்த்தர் நம்மை தமக்கென்று முன்குறித்து பிரித்து நடத்தி வருகிற தேவனாயிருக்கிறார். அதை மட்டும் நாங்கள் மறந்துவிடக்கூடாது. அதனாலே தான் இன்று வரையும் அவருடைய கிருபை, அவருடைய தயவு, அவருடைய காருணியம் எங்களை பாதுகாக்கிறது. ஆனால் அப்படிப்பட்டவர்களுக்கு உபத்திரவம் வராதென்று எங்கேயும் சொல்லவில்லை. ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த உலகத்திலே உபத்திரவம் உண்டு, ஆனாலும் நீ திடன் கொள், நான் இந்த உலகத்தை ஜெயிப்பேன். எங்களுடைய வாழ்க்கையிலே, குடும்பத்திலே, உலகம் இப்போது ஓடிக்கொண்டிருக்கிற ஓட்டத்துக்கும், இப்போது எங்களுடைய குடும்பத்திலே வருகிற சின்ன சின்ன பிரச்சனைகள், சின்ன சின்ன குடும்ப சண்டைகள், ஆரம்பம் மதகை திறந்து விடுகிறது போல எங்களுடைய ஆரம்ப போராட்டம் வருகின்ற போது, குடும்பத்திலே பிரச்சனை வருகிற போது, ஒரு பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் பிரச்சனை வருகிற போது, அந்த ஆரம்பத்திலேயே எங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையோடு பொறுமையை பிடித்து கொண்டு, மௌனத்தை சாதித்து கொண்டு, கர்த்தரோடு இரவிரவாய் இருந்து பேசி கொண்டிருக்கிற போது கண்டிப்பாக அந்த வாழ்க்கை மாறும், மாற்றுவார். அது ஒன்றாக கிடைக்காது, ரெட்டிப்பாய் நமக்கு கிடைக்கும். சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சி எல்லாமே நமக்கு கூட கிடைக்கும். அப்படியான நேரங்களிலே, இரவு வேளைகளிலே, நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு இருள், ஒரு வேதனை, ஒரு அழுத்தம். ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இப்படி இருக்கிறது? ஏன் என்னுடைய பிள்ளையின் வாழ்க்கையில் இப்படி இருக்கிறது? ஏன் என் உறவுகள் மத்தியில் இப்படி இருக்கிறேன்? ஏன் என் சரீரத்தில் நான் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்? இப்படியான காரியங்கள் வந்து நம்முடைய தோள்கள் மீது விழுந்து நாங்கள் கால்கள் தள்ளாடி மூச்சு திணறலோடு அவ்வளவு நிலை கூட நமக்கு இப்போது இந்த உலகத்தில் இருக்கிற மாயை மனிதருக்குள்ளே வருகிற காரியங்கள் நமக்குள்ளும் வரலாம். ஆனாலும் நமக்குள்ளே இருக்கிற விசுவாசம் எதிலே இருக்க வேண்டுமாம்? விடியல் ஒன்று நமக்கு காத்திருக்கிறது. ஹல்லேலூயா சொல்லுவோம். விடியல் ஒன்று எங்களுக்கு காத்திருக்கிறது. பொறுமையோடு போராட்டங்களை சகிக்கிறவர்களுடைய வாழ்க்கையில ஒரு விடியல் உண்டாகும். அந்த விசுவாச முடியோர்கள் அதை அறிந்திருப்பார்கள். அவர்களுக்கு கண்ணீரால நினைத்த ஈர இரவுகள் மாறி ஆனந்தம் விளையாடும் வசந்த காலங்களை நாங்கள் காண்போம். அந்த துயர நிறைந்த இரவுகள் விலகி போகும். துதிகள் நிறைந்த பகல்கள் நம்முடைய இதயத்துக்குள்ளே வரும். இதயங்கள் வேகுகிற நேரங்களிலெல்லாம் நாங்கள் புன்னகை பூக்கிறவர்களாக, அந்த சூழ்நிலைக்காக கர்த்தரை துதிக்கிறவர்களாக, அவரை ஸ்தோத்தரிக்கிறவர்களாக, அவரை மகிமைப்படுத்துகிறவர்களாக, இந்த மூன்று காரியம் மிகவும் முக்கியம். கர்த்தரை துதிக்க வேண்டும், கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும், அவரை மகிமைப்படுத்த வேண்டும். இந்த நாட்களிலே ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த கொஞ்ச பலத்தோடு கொஞ்ச சுகத்தோடு எத்தனை பேர் வந்து ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காக இந்த இடத்திலே பாடல்களை பாடுகிறீர்கள், ஒவ்வொரு நிகழ்ச்சியிலே முனைந்து கொள்ளுகிறீர்கள். ஆனால் எத்தனை பேர் எத்தனையோ காரணங்களை காட்டி மறைந்து கொள்ளுகிறீர்கள், ஒழித்து கொள்ளுகிறீர்கள். ஆண்டவர் பார்க்கிறார், நீங்கள் செய்கிறது மனுஷனுக்கா இருக்கக்கூடாது, கடவுளுக்கா இருக்க வேண்டும். எனக்கு இன்றைக்கு தந்திருக்கிற இந்த பலத்தோடு நான் ஒரு சிறிய பாடலை பாடுவேன், ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும். அப்படி நீங்க செய்து பாருங்க, எல்லாவற்றையும் அவர் நீக்கி போட்டு எங்களுக்கு ஒரு சுமூகமான வாழ்க்கையை அவர் எங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா. அந்த இரவுகள் மாறி ஒரு பாட்டுகள் நிறைந்த பகல்களாக, கசப்புகள் நிறைந்த இரவுகள் மாறி ஒரு இனிமை பூக்கிற பகல்களாக, அந்த தாவீதினுடைய அந்த ஜனங்களுடைய வனாந்தர அனுபவ இரவுகள் மாறி நாங்கள் கர்த்தருக்குள்ளே பரதேசியிலே அனுபவிக்கிற பகல்கள் வரும். உயிரை பிடித்து நடுங்க வைக்கின்ற பொல்லாத பிசாசின் வாடைகள் மாறி எங்களை இயேசு கிறிஸ்துவினுடைய தாலாட்டு எங்களுக்கு கேட்டு கொண்டிருக்கும். அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போமா? உங்களுடைய நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்கிறது? இன்றைய நாளிலும் அந்த நம்பிக்கையை பற்றிய ஒரு கதையொன்றை நாங்கள் கேட்போம். ஒரு அழகிய கிராமத்துக்கு ஒரு முனிவர் வந்திருந்தாராம். அவர் அந்த ஊருக்கு மத்தியில் இருந்த மரத்தடியில் அமர்ந்திருந்தாராம். யாருமே ஊரில் அவரை கண்டுகொள்ளவில்லை. ஏனென்றால் அவர் ஒரு முனிவராயிருந்தபடியினாலே கோபத்திலே சாபமிட்டாராம் அந்த ஊருக்கு. இன்னும் 50 வருடங்களுக்கு இந்த ஊரில் மழையே பெய்யாது, வானம் தோய்ந்து விடும் என்று ஒரு சாபம் விட்டாராம். இந்த சாபத்தை பற்றி கேள்விப்பட்ட அனைவரும் என்ன செய்வதென்றே தெரியாமல் கவலையோடு அவரின் காலடியில் அமர்ந்து மன்னிப்பு கேட்டார்களாம். சாபத்துக்கு விமோசனம் கிடையாது என்று கூறிவிட்டார் முனிவர். வேறு வழியின்றி அனைவரும் அவரின் காலடியில் அமர்ந்திருந்தனர். மேலிருந்து இதை கவனித்த பரமாத்மா தனது சங்கினை எடுத்து தலைக்கு வைத்து படுத்து விட்டான். பரமாத்மான் சங்கு ஊதினால் மழை வரும் என்பது நம்பிக்கை. இன்னும் 50 வருடங்கள் மழை பெய்ய வாய்ப்பில்லை என்பதால் இனி சங்கு ஓய்வு என்றே வைத்து விட்டார். அந்த ஊரில் ஒரு அதிசயம் நடந்தது. ஒரே ஒரு உழவன் மட்டும் கலப்பையை கொண்டு தினமும் வயலுக்கு சென்று வந்து கொண்டிருந்தான். அவனை அனைவரும் பரிதாபமாகவே பார்க்கிறார்கள். மழையே பெய்யாது எனும் போது இவன் வயலுக்கு போய் என்ன செய்ய போகிறான் என்ற வருத்தம் அவர்களுக்கு. அவனிடம் கேட்டே விட்டனர், நீ செய்வது முட்டாள்தனமாக இல்லையா என்று. அதற்கு அவனின் பதில்தான் நம்பிக்கையின் உச்சம். 50 வருடங்கள் மழை பெய்யாது என்பது எனக்கு தெரியும். உங்களைப் போலவே நானும் உழுதுடாமல் இருந்தால் 50 வருடங்கள் கழித்து உழுவது எப்படி என்றே எனக்கு மறந்து போயிருக்கும். அதனால் தான் தினமும் ஒரு முறை உழுது கொண்டிருக்கிறேன் என்றான். இது வானத்தில் இருந்து பரமாத்மா கேட்டதும் அவரும் யோசிக்க ஆரம்பித்தார். 50 வருஷம் சங்குதாமல் இருந்தால் எப்படி ஊதுவது என்று மறந்து போயிருமே என்ற நினைத்து சங்கை எடுத்து ஊதி பார்க்க ஆரம்பித்தார். இடி இடித்தது, மழை பெய்ய ஆரம்பித்தது, நம்பிக்கை எய்த்து விட்டது. தெய்வத்தால் ஆகாத எனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். தெய்வத்தால் ஆகாதது எனினும் முயற்சி தன் மெய் வருத்த கூலி தரும். நம்பிக்கை மற்றும் முயற்சி உள்ள ஒரே ஒரு மனிதனின் நிமித்தம் ஒரு கிராமமே வறுமையின் பிடியில் இருந்து மீண்டது. ஆம், நம் மீது முதலாவது நமக்கு நம்பிக்கை இருத்தல் வேண்டும். என்னால் இந்த காரியத்தை செய்ய முடியும் என்ற நம்பிக்கை இருந்தால் தான் மற்றவர்கள் என்ன சொன்னாலும் அந்த காரியத்தில் வெற்றி பெற முடியும். வேதாகமத்தில் நம்பிக்கை அல்லது விசுவாசம் இவைகளின் தகப்பன் என்று பெயர் பெற்ற ஆபிரகாமை தேவன் தனக்கு தேவன் சொந்த குழந்தையை தருவார் என்று வாக்கு பண்ணப்படினால் அதை விசுவாசித்து தனது 100வது அகவையில் அவன் விசுவாசத்தை பெற்றுக்கொண்டான். இன்றைய சூழலில் நாம் அனைவரும் செய்ய வேண்டியது நம் தேவனை முழுமையாக பற்றி கொண்டிருப்பது. இந்த இக்கட்டான சூழ்நிலையில் நம் தேவனை மேல் இன்னும் அதிகமாக நம்பிக்கை வைக்க வேண்டும். தேவன் ஒருவரால் மட்டுமே இந்த கொள்ளை நோயை தடுக்க முடியும். குடும்பங்களிலே வருகிற பிரச்சனைகளை அகற்ற முடியும். அவரை விசுவாசித்து அதன் பொருட்டு தேவனை இன்னும் நெருங்கி செல்ல வேண்டும். ஆபிரகாமை போல இந்த இக்கட்டான சூழ்நிலையிலும் தேவனை மாத்திரம் சாய்ந்து கொண்டு அநேகருக்கு முன்மாதிரியாக திகழ வேண்டும். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறியை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாக இருங்கள். ஏனென்றால் இன்றைய சூழலிலே நம் மனது வலித்து போகத்தக்கதாக அநேக காரியங்கள் நமக்கு நேரிடலாம். அவற்றிலிருந்து நம்மை பாதுகாக்க நம் மனதில் அறியை கட்டிக்கொண்டால் மாத்திரமே தெளிந்த புத்தியோடு தேவனை சார்ந்து வாழ முடியும். எனவே எந்த சூழ்நிலையிலும் தேவனை உறுதியாய் பற்றி கொள்வோம், அநேகருக்கு ஆசீர்வாதமாய் வாழுவோம். இந்த சங்கீதக்காரனும் அப்படிப்பட்டொரு விடியலை எதிர்நோக்கும் விழிகளோடுதான் அவன் வாழ்ந்து வந்தான். அவன் கடந்து சென்ற அந்த இரவு பொழுதுகள், கண்ணீர் நிறைந்த வாழ்க்கைகள், கபோக்கது அதாவது எதிர்காலத்தை குறித்த காரியங்களை அவன் நினைத்து அவன் கலங்காமல் தனக்கொரு விடியல் என் தேவன் உண்டாக்குவார், எனக்கு தருவார் என்ற விசுவாசத்தோடு அவன் ஓடி அதை பெற்றுக்கொள்ளுகிறான். அனுபவ நிலையில் இரவுகள் போதும் பகல்களை விட குறுகுதலாகத்தான் இருக்கிறது. சற்று இமை மூடி இளைப்பாறினாலே இரவுகள் கடந்து ஓடிவிடும். அவவிசுவாசிகளுக்கு இரவுகள் பயங்கரமானவைகள். ஆமாம் அருமையானவர்களே, விசுவாசத்தோடு படுக்கிறவன் சிறிது நேரம் தூங்கி எழுந்திருந்தாலே அவன் உற்சாகத்தோடு இருப்பான். பாருங்கள், ஒரு சோம்பறித்தனத்தோடு கடவுளோடு வாழாமல் கடவுளோடு நெருங்காமல் வாழுகிறவனுக்கு நித்திரைக்கு போனால் அவனுக்கு எப்படா விடியும் விடியும் விடியும் விடியும் விடியும் என்று நேரத்தையே பார்த்து கொண்டிருப்பார்கள். ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு அந்த இரவு பெரிசாக இருக்கும் என்று அவர்களுடைய மூளையிலே ஓடுகிற உலக காரியங்கள், உலக எண்ணங்கள், உலக சிந்தனைகள் போய்கொண்டிருக்கும். அதனாலே அந்த இரவு நீண்ட இரவாக தெரியும். எங்களுடைய ஆண்டவர் இன்றைய நாட்களிலும் எங்களை பிரித்தெடுத்து தனக்கென்றொரு சிறிய கூட்டமாக வைத்திருந்தாலும் ஆண்டவர் தன்னுடைய சித்தத்தை எங்களை கொண்டு செய்ய வைத்திருக்கிறார். அதுக்காக நன்றி சொல்லுவோம். தயவு செய்து இந்த சிந்தனை துளியின் பிற்பாடு கூட பாட மறக்காதீர்கள். ஆண்டவருடைய நாமத்தை இந்த வானொலியிலே வந்து பாடி மகிமைப்படுத்துங்கள். எனக்கு அங்கே சுகமீனம், எனக்கு இங்கே சுக இனம், எனக்கு அங்கே துக்க செய்தி, எனக்கு இங்கே துக்க செய்தி என்று நீங்கள் சொல்லுவீர்கள் என்று சொன்னால் நீங்கள் குளிக்காதீர்கள், நீங்கள் சாப்பிடாதீர்கள், நீங்கள் நித்திரை கொள்ளாதீர்கள், நீங்கள் வேறு உங்களுக்குரிய காரியங்கள் ஒன்றுமே செய்யாதீர்கள். அன்றாட அவசியமான தேவைகள் நீங்கள் செய்து கொண்டே இருக்கிறீர்களாம். ஆனால் ஆண்டவரை மகிமைப்படுத்த ஆண்டவருக்கென்று சிறிது நேரம் கொடுக்க மாட்டேன் என்று சொன்னால் நீங்கள் ஓடுகிற ஓட்டம் விருதாவாய் இருக்கிறது. ஆண்டவர் நாங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஜபிப்போமா. அன்பு மகா இரக்கமும் கிருபை நிறைந்த ஆண்டவரே, இந்த நாளுக்காக, இந்த நேரத்துக்காக, இந்த சூழ்நிலைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். நீங்கள் நேற்று மீண்டும் மீண்டும் மாறாத ஆண்டவரை அன்றைய நாளிலும் வருகிற தேவ செய்திகள் மூலமாய் நீர் எங்களோடு இடைப்படும். நாங்களும் உம்மை நெருங்கணும். அதற்காக நீர் ஏற்படுத்தி வைத்திருக்கிற ஊழியர்களை மாமிசத்தில் இருந்து வார்த்தைகளை கொண்டு வராமல் உம்முடைய ஆவியிலே இருந்து அந்த வார்த்தைகளை அவர்கள் வாயிலே போட்டு அனுப்பி தந்து எங்களை ஆண்டவரை தட்ட வேண்டிய இடத்திலே தட்டி, இடிக்க வேண்டிய இடத்திலே இடித்து, தகர்க்க வேண்டிய இடங்களை தகர்த்து போட்டு உமக்கண்டு நேராய் ஓடத்தக்கதாய் நீர் எங்களுக்கு கிருபை செய்வீராக. ஆசீர்வதியும் வழி நடத்தும் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் ஒப்பு கொடுக்கிறேன். எல்லா நாமத்துக்கும் மேலான இயேசு கிறிஸ்து என்னும் இனிய நாமத்திலே ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தை ஏறெடுத்து ஜெயத்தை பெற்றுக்கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். இந்த பாடலோடு இணைந்து நிகழ்ச்சி நிரலை பார்வைக்கு கொண்டு வருவோம்.

0: சாலைகள் வழியாக இயேசு கிறிஸ்துவின் தே நமது கானங்களை இதயங்களுக்கு சுமந்து வரும் சுகமான அலைகள், வல்லமையின் அலைகள்.
1: அருமையானவர்களே, இன்று திங்கட்கிழமை கிரிய நேரடி ஒலிபரப்பின் நிகழ்ச்சி நிரலை பார்வைக்கு கொண்டு வரவெல்லாம் காலை தலிதை நேரம் 9 மணிக்கு ஆரம்பமாகி எங்களுடைய நேரடி ஒலிபரப்பிலே ஆராதனை வேத வாசிப்பு சிந்தனை துளி ஜபம் பாடல் என்று இணைந்திருந்தோம். 10 மணிக்கு ஆரம்பமாகிறது மதுரம் நேரம். மதுரம் நேரத்தில் முதலாவது தேவ செய்தியை பாஸ்டர் டெனிசன் ஆல்பர்ட் அவர்கள் எடுத்து வருவார்கள். 10:30க்கு வருகிறது கோடிட்ட இடம் நிரப்புதல் போட்டி நிகழ்ச்சி. 11:30க்கு உங்களுக்கான நேரம். உங்களுக்கான நேரத்திலும் நாங்கள் நீதிமொழிகள் வாசிக்க கேட்டு உங்கள் விருப்ப பாடல் பாடுகிற நேரம். 12:30 ஒரு மணிக்குள்ளாக வருகிறது உங்கள் விருப்ப பாடலோடு உலக நடப்பு செய்திகள். 1 மணிக்கு ஆரம்பமாகிறது அந்த வார்த்தை ஜீவனாக இருந்தது என்கிற நேரம். அந்த வேளையிலும் 2வது தேவசெய்தியை பாஸ்டர் பிரின்ஸ் அருளையா அவர்கள் எடுத்து வருவார்கள். அதைத் தொடர்ந்து வருகிற 3வது தேவசெய்தியை பாஸ்டர் பால்மர் பரமதாஸ் அவர்கள் எடுத்து வருவார்கள். அதைத் தொடர்ந்து இன்றைய நாளும் ஆரம்பமாகிறது ஜீவ வெளிச்ச நேரம். ஜீவ வெளிச்ச நேரத்திலும் நாங்கள் வேதம் வாசிக்க கேட்போம். நேற்றைய நாளுக்குரிய வேத வாசிப்பும் இன்றைய நாளுக்குரிய வேத வாசிப்புகளும் வாசிக்க கேட்கலாம். ஜோசுவா 9:10 அதிகாரங்கள், ஏசாயா 13:14 அதிகாரங்கள், 1 தீமோத்தேயு 4:5-6 அதிகாரங்கள். அதைத் தொடர்ந்து வருகிறது பிபிசி தமிழோசை செய்தி அரங்கம். 2:30க்கு வருகிறது கவிதையின் நேரம். 3 மணிக்கு வருகிறது இடைப்பாடல் கேட்டு ஆரம்ப வரி பாடுகிற போட்டி நிகழ்ச்சி. 4 மணிக்கு ஜப வேலை இயேசுவோடு ஒன்று திறப்பின் வாசல். இன்றைய நாளும் பிறருக்கான ஜபங்களை கலையத்திலிருந்து நான் எடுப்பேன். அதைத் தொடர்ந்து 5 மணிக்கு ஆரம்பமாகிறது மாலை வணக்கத்தோடு பல் சுவை விருந்து நேரம். இந்த வேளையிலும் இலங்கையில் இன்று இடம்பெற்ற முக்கிய செய்தி அறிக்கைகள். அதைத் தொடர்ந்து வருகிறது சாட்சி நேரம், என்னோடு பேசிக் கொள்கிற நேரம். 6 மணிக்கு வருகிறது இலங்கை மண்ணிலிருந்து சத்திய வசனம். அதைத் தொடர்ந்து இனிய பாடலோடு இணைந்திருங்கள். ராத்திரி 9 மணிக்கு மறு ஒலிபரப்பை எடுத்து வருவோம் என்று மகிழ்ச்சியோடு உங்களுக்கு அறிய கொடுக்கிறோம். இந்த நிகழ்ச்சிகளில் எல்லாம் இணைந்து சிறப்பிக்க விரும்புகிறவர்கள் நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கங்கள் இதோ.
2: அன்பு நேயர்களே, எமது வானொலி நிகழ்ச்சிகளில் பங்கு கொள்ள அழைக்க வேண்டிய இலக்கங்கள் 416-253-0000 வெளி மாகாணங்களிலிருந்தும் அமெரிக்காவில் இருந்தும் 1-866-349-0999 மான்ட்ரியாலில் இருந்து 514-447-7599 அல்லது 579-379-0992 ஸ்கைப் அடையாளம் வேவ்ஸ் ஆஃப் பவர் மற்றும் வைப்பர் இலக்கம் 647-338-5596.
1: இதோ நேரம் கலையத்திலே 9:58. இந்த வேளையிலும் நாங்கள் முதலாவது செய்திக்கு ஆயத்தமாகவும் முதலாவது செய்தி தோன்றமனிலிருந்து பாஸ்டர் டெனிசன் ஆல்பர்ட் அவர்கள் அடுத்து வருவார்கள்.

0: வார்த்தை மாறாத மதுரம் நேரத்தில் உங்களோடு இணைந்திருக்கிற ஊழியரை வரவேற்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: ப்ரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கிறீர்கள்?
1: நல்லா சுகமா இருக்கிறோம். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
0: நல்லா இருக்கிறோம் ஐயா.
1: நன்றி.
0: ஆமேன். ஆமேன். நன்றி. இன்றைய நாளிலும் எனக்காக உங்கள் வானொலி நேயர்களுக்காக நீங்கள் கொண்டு வந்திருக்கிற தெய்வ செய்தியை எடுத்து வாருங்கள்.
1: ஜெபத்தோடு ஆரம்பிப்போம். அன்பும் இரக்கமும் கிருபையுள்ள தகப்பனே, தேவனே, இந்த நேரத்திலும் இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிறவர்கள் நடத்தினர்களை உம்முடைய கரத்திலே வைத்து ஜெபிக்கிறேன். தகப்பனே, நீர் கிருபை செய்கிற தேவன், உம்முடைய கிருபை ஒவ்வொருவர் மேலும் இறங்குவதாக. தகப்பனே, இந்த நேரத்திலும் ஆண்டவரே, உம்முடைய வசனத்திலே உறுதிப்பட்டு கேட்டு கீழ்படுகிற பிள்ளைகளாக ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும்படியும், தேவனே, தகப்பனே, ஆவியானவர் தாமே கிரிகை செய்யும்படியும் உடம்பு வேண்டி நிற்கிறேன். என்னை மறைத்து உண்மை வெளிப்படுத்தும் எல்லாவற்றையும் இயேசு என்னும் அதியுன்னத நாமத்தில் தேர்ந்தெடுக்கிறேன் இனிய பிதாவே, ஆமேன். இன்று நான் எடுக்கிற செய்தியாக, தேவனாகிய பரிசுத்த ஆவியானவர் இறங்கிய அந்த பெந்திகோஸ்டல் நாளை குறித்து. அந்த நாள் 50வது பெந்திகோஸ்டே என்றால் 50வது நாள், வாரங்களின் பண்டிகை என்று பழைய ஏற்பாட்டிலே சொல்லுவார்கள். அதை லேவியாகமம் 23 அதிகாரத்திலே பார்க்கலாம். தேவனுக்கு முதல் பலன்களை கொண்டு வரும் நாட்கள்ல இருந்து 50வது நாள் பெந்திகோஸ்டே நாள். இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் சபையை உருவாக்குவதில் முதன் முதல் இறங்கிய நாள். இதிலே 3000 பேர் அந்நாளிலே சபையிலே சேர்க்கப்பட்டனர். பழைய ஏற்பாட்டிலே ஒரு குறிப்பிட்ட ஒருவரிடம் குறிப்பிட்ட தேவைக்காக பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். ஆனால் இப்போது அப்படி அல்ல. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எடுத்துக் கொள்வதற்கு முதல் அவர் அப்போஸ்தலருக்கு சொல்லிவிட்டு போன காரியம், அப்போஸ்தலர் 5 வசனத்திலே சொல்கிறது, ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். இந்த வாக்குத்தத்தம் என்ன? இந்த வாக்குத்தத்தம் யோவேல் 2:28 வசனம் பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி என்றால், மாமிசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் மூப்பர் சொத்தனங்களையும் உங்கள் வாலிபர்கள் தரிசனங்களையும் காண்பார்கள். இந்த வாக்கு தத்தம் தான் நிறைவேற காத்திருந்தார்கள். அப்படி காத்திருந்த விடயம்தான் அப்போஸ்தலர் 2:1-8 அப்போஸ்தலர் 2:1-8 அதிலே 12, 16, 17 வசனங்களை நான் பார்க்கிறேன். முதலாவது சொல்றது, பெந்திகோஸ்தே என்னும் நாள் வந்த பொழுது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒருடத்திலே வந்திருந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்தில் இருந்து சடுதியாக ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிட்டு, அல்லாமலும் அக்கினி மயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தள்ள வரத்தின்படி ஒவ்வொரு பாசைகளிலே பேசத் தொடங்கினார்கள். வானத்தின் கீழிருக்கிற சகல தேசத்திலும் இருந்து வந்த தேவ பக்தியுள்ள யூதர்கள் அப்பொழுது எருசலேமிலே வாசம் பண்ணினார்கள். அந்த சத்தம் உண்டான போது திரளான ஜனங்கள் கூடி வந்து தங்கள் பாசைகளிலே அவர்கள் பேசுறதை அவர்கள் கேட்டபடியினால் கலக்கம் அடைந்தார்கள். எல்லாரும் பிரமித்து ஆச்சரியப்பட்டு ஒருவரை ஒருவரை பார்த்து, இதோ பேசுகிற இவர்கள் எல்லாரும் கலிலேயர் அல்லவா? அப்படி இருக்க நம்மில் அவர்களுடைய ஜென்ம பாசைகளிலே இவர்கள் பேச கேட்கிறோமே, இது எப்படி? அப்படியாக அந்த இடத்திலே சொல்ற பொழுது அவர்கள் ஒவ்வொரு நாட்டில் வந்தார்களும் அவருடைய மொழிகளை குறித்தும் அந்த இடத்திலே தொடர்ந்து சொல்லப்படுகிறது. அங்கே 16 வசனத்திலே சொல்லப்படுது, கிரேக்கரும் அரேபியரும் ஆகிய நாம் நம்முடைய பாசைகளிலே இவர் அவர்கள் தேவனுடைய மகத்துவங்களை பேச கேட்கிறோமே. எல்லாரும் பிரேமத்தில் சந்தேகப்பட்டு இது என்னவாய் முடியுமோ என்று ஒருவரை ஒருவர் சொல்லிக் கொண்டார் என்று சொல்லப்பட்டது. அந்த நாளிலே அந்த காரியம் நிறைவேறினது. அதனாலதான் அங்கே 16 வசனமும் 17 வசனமும் அப்போ சில ரெண்டிலே சொல்லப்படுது, தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடி இது நடந்தேறியது. அதுதான் யோவேல் 2:28. கடைசி நாட்களிலே நான் மோசமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொற்பனங்களை காண்பார்கள் என்று அங்கே அப்போஸ்தலர் 2:17 17 யோவேல் தீர்க்கதரிசி சொன்ன அதே வார்த்தைகள் அந்த இடத்திலே அங்கே பதியப்பட்டிருக்கின்றது. இங்கே காற்று அடிக்கவில்லை, பலத்த காற்று அடிப்பது போல அங்கே அக்கினி மயமான நாவு வந்து அமர்ந்தது என்று சொல்லப்படுது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டார்கள். ஆவியானவர் அவர்கள் பேசுவதற்கு தந்து கொண்டிருந்தார். ஆவியானவர் தந்த பல மொழி சொற்களை பேச தொடங்கினார்கள். 120 பேர் கூடி ஆவியானவரை பெற்றுக் கொண்டார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியாளும் அவரும் சகோதரன் கூட பரிசுத்த ஆவி பெற காத்திருந்து பெற்றார்கள். அப்படி அப்போஸ்தலர் 1:14 சொல்லப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவர் திருத்துவ தேவன் என்று கொரிந்தியர் 3:17 சொல்கிறது. கர்த்தரே ஆவியானவர், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லப்படுகிறது. அங்கே திருத்துவ தேவன் என்ற பொழுது பிதா குமாரன் பரிசுத்த ஆவி தேவனுடைய குணாம்சம் எப்படி என்றால், எங்கும் இருக்கிறவர், இரண்டாவது எல்லாம் வல்லவர், மூன்றாவது எல்லாம் அறிந்தவர், அதாவது பாஸ்ட் பிரசன்ட் பியூச்சர். அவருடைய பண்புகள் தேவன் சதா காலம் உள்ளவர், பரிசுத்த நீதி உள்ளவர், வாக்கு மாறாதவர், இரக்கம் உள்ளவர், கிருபை உடையவர், நீடிய சாந்தம் உள்ளவர், மன்னிக்கிறவர், அக்கிரமத்தை விசாரிக்கிறவர், நீதி உள்ளவர். இப்படியாக சொல்லிக் கொண்டு போகலாம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவி அவர்கள் ஒரே தேவனாக இருக்கிறார். யோவான் 17:3 வசனம் சொல்றது, ஒன்றான மெய்த்தேவனாகிய உண்மையும் நீர் அனுப்புகிறவராகிய கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். பிதா போனவர் தேவன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவன். அதனாலதான் திருப்பிய 2:6-7 சொல்றது, அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடிய பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனித சாயலானார். அவர் எப்படி என்றால், அங்கே தேவனுடைய முழு அம்சமும் இருந்த பொழுது அவர் ஒரு அம்சத்தை விட்டு அங்கே பூமிக்கு வந்தார். அவர் எங்கும் இருக்கிறார் என்ற மகிமையை வறுமையாக்கி பூமிக்கு வந்து இப்போது பிதாவின் வலது பாசத்திலே வீற்றிருக்கிற தேவனாக இருக்கிறார். 1 கொரிந்தியர் 2:2 வசனம் சொல்றது, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்ளுகிற அனைவருக்கும் எழுகிறதாவது என்று சொல்லி பவுலடிகிறார் அங்கே எழுத தொடங்குகிறார். எனவே 2 கொரிந்தியர் 3:17 சொல்லப்பட்டது போல கர்த்தரே ஆவியானவர், ஆவியானவருக்கு ஆழ்தத்துவம் உள்ளவர். முழு வேதமும் ஆவியானவரால் தான் அருளப்பட்டிருக்கிறது. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியால் அருளப்பட்டிருக்கிறது என்று தென்று தீமத்தியும் 3:16 வசனத்திலே பார்க்கலாம். யோவான் 17:16 வசனம் சொல்றது, நானும் பிதாவை வேண்டிக் கொண்டேன், அப்பொழுது எந்தெந்தைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகிய வேறொரு தேற்றளவாளனை அவர் உங்களுக்கு தந்தருவார். அந்த வேறொரு தேற்றளவாளன், அந்த தேற்றளவாளன் பரிசுத்த ஆவியானவர். கிரேக்க பதத்திலே சொல்லப்படுறது பராக்ரிதாஸ் என்று சொல்லி, அதன் அர்த்தம் நம்முடன் இருந்து உதவி செய்யும்படி அழைக்கப்பட்டவர். யோவான் 17:23 சொல்றது, இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பா இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்வான், அவனில் என் பிதா அன்பா இருப்பார், நாங்கள் அவனை அவர்கள் சொல்றது, நீங்கள் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருக்கிறது என்றும் அறியாதிருக்கிறீர்களா? அதனால் ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாயிருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம் என்று சொல்லப்படுது. பரிசுத்த ஆவி வரும் பொழுது மிக முக்கியமான ஒரு விடயங்கள் மூன்று விடயங்களை காணலாம். ஒன்று, யோவான் 16:8 சொல்றது, அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். பாவம், நீதி, நியாய தீர்ப்பு. 1 Timothy 5:21 சொல்றது, சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாய் இருந்து நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும், சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடரும். சிலருடைய பாவங்கள் நியாய தீர்ப்புக்கு என்று வைக்கப்பட்டிருக்கிறது. எல்லாரும் தேவனுடைய நியாயஸ்தானத்திலே நியாய தீர்ப்புக்கு முன்னாக நிற்க வேண்டும். எல்லாரும் நின்றாலும் சிலருக்கு நியாய தீர்ப்புக்கு முந்திக் கொள்ளும், சிலருடைய பாவங்கள் அவர்களை பின்தொடரும். அதனாலதான் அவர்கள் மனம் திரும்பி பாவ மன்னிப்பு பெற வேண்டும். பரிசுத்த ஆவியினுடைய வழிநடத்துதல் அவசியம். பாவங்களிலே சில பாவங்கள் பலருக்கு தெரியும், சில பாவங்கள் தெரிவதில்லை. உதாரணமாக கசப்பு, மன்னிக்க முடியாமை, பொறாமை, இந்த நீதியை சரி கட்டுவது, இவைகள் அவர்களுக்கு தெரியாமல் இருக்கிறது. ஒரு நாள் அங்கே காமராஜர் என்று இந்தியாவிலே முதல்வராக இருந்தவர், அவர் தமிழ்நாட்டின் முதல்வர், நல்ல முதல்வர், முதல்வர் என்று பெயர் பெற்றவர். அவர் கலெக்டரை அழைத்து கதைத்துக் கொண்டிருக்கிற போது அவருக்கு டீ பரிமாறப்பட்டது. அவர் அதை குடிக்காமல் இருந்தார். அப்போது காமராஜர் ஏன் இவர் குடிக்காமல் இருக்கிறார் என்று பார்த்த பொழுது அங்கே ஒரு எறும்பு அங்கே டீயுக்கு விழுந்து தத்தளித்துக் கொண்டிருந்தது. அதனால அவர் குடிக்கவில்லை. உடனே காமராஜர் உடனே அந்த எறும்பை எடுத்து வெளியே விட்டார். அவர் அவருக்கு சொன்னார், எப்பொழுதும் உங்கள் பக்கமே நியாயத்தை பார்க்கிறீர்கள், அங்கே ஒரு உயிர் ஊசலாடி கொண்டிருக்கிறது, அதை பார்க்க மறுக்கிறீர்கள். எங்கள் பக்கமே அந்த நீதியை பார்க்கிறோம், மற்றவர் பக்கம் அந்த நீதி மறைக்கப்படுகிறது. ஆதி பெற்றவர்கள் ஆகிய ஆதாம் ஏவாள் அங்கே பாவம் செய்தார்கள். அப்பொழுது தேவன் கேட்ட பொழுது அங்கே ஆதாம் சொன்ன வார்த்தை, தன் பாவத்தை ஒத்துக்கொள்ளவில்லை, நீ தந்த மனைவி என்று சொன்னார். ஆனால் ஏவாளிடம் கேட்ட பொழுது அவர் சொன்ன வார்த்தை சர்ப்பம் வஞ்சித்தது. இருவரும் பாவத்தை ஏற்றுக்கொண்டார்களா? இல்லை. தேவனையும் அங்கே மனைவியையும் குற்றம் சாட்டினார்கள். அதனால்தான் அங்கே அடுத்ததாக அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்த ஆவி உங்களிடத்திலே வரும்போது நீங்கள் பலனடைந்து ஜெருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பந்தியந்தம் எனக்கு சாட்சியாயிருப்பீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவது, மூன்றாவது, ஆவியானவர் வரங்களினாலே நிரப்புறார். ஆவியானவர் தங்களுக்கு தந்தன வரங்களிலே ஒவ்வொரு பாசைகளிலே அவர்கள் பேசத் தொடங்கினார்கள். ஆவியானவரின் வரங்கள் ஒவ்வொருவர்களையும் கிரிகை செய்கிறது. அந்நிய பாசை பேசுதல், தீக்கிரசனம் உரைத்தல், குணப்படுத்துதல், ஆவிகளை பகுத்தறிதல், அறிவை உணர்த்துதல், போதிக்கும் வரம், விசுவாசம், பாசைகளை வியாக்கியானம் பண்ணுதல் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே எல்லாருக்கும் பயம் உண்டான பொழுது அப்போஸ்தலர்கள் அநேக அற்புதங்கள், அடையாளங்களை செய்தார்கள். அங்கே விசுவாசிகள் ஒருமித்து அங்கே பொதுவாக இருந்து தேவாலயத்தில் அனுதினமும் தரித்திருந்து வீடுகள் தோறும் அப்பம் பிட்டு மகிழ்ச்சியோடு இருந்தார்கள். தேவனை துதித்து தரவு பெற்றார்கள். ரட்சிக்கப்படுவர்களை கர்த்தர் அனுதினம் சபையிலே சேர்த்துக் கொண்டிருந்தார். ஆனாலும் அது அவர்களுடைய தேவனுடைய திட்டமாக இருக்கவில்லை. அவர்கள் வெளியே சென்று ஆண்டவரை அறிவிக்காமல் ஒரு இடத்தில் இருந்தார்கள். அதற்கு அப்பொழுது உபத்திரவம் வந்தது. அவர்கள் ஜெருசலேம் யூதாவிலே இருந்தவர்கள் அவர்கள் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் போய் அங்கே தேவனுடைய ராஜ்யத்தை பற்றி அறிவித்தார்கள். அவர்கள் சமாரியாவும் பூமியின் கடைசி பரியந்தம் என்று சொல்லி அங்கே அப்போஸ்தலர் 8:1 அங்கிருந்து சொல்லப்படுது. அப்போஸ்தலர் 8:5 பிலிப் என்பவன் அங்கே சமாரியா பட்டணத்தில் போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை பிரசங்கித்தார். தோமா இந்தியாவிலே அந்த உபத்திரம் ஏற்பட்ட பொழுது அவர் அங்கே போய் ஆண்டவரை பிரசங்கித்தார்கள். அதனாலே நானும் நீங்கள் எல்லோரும் ஆண்டவரை ஏற்றுக் கொண்டிருக்கிறோம். இன்றும் பலர் ஏற்றுக் கொண்டிருக்கிறார்கள். எனவே ஆவியானவர் கிரியை செய்கிறவராக இருக்கிறார் என்று சொல்லி இந்த செய்தியை முடிக்கிறேன். அன்பும் இணக்கமும் தகப்பனே, இந்த வேளையிலும் ஒவ்வொருவரும் இந்த கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் ஆண்டவரே, உடைய ஆவியின் வழிநடத்தலை நடக்க கிருபை செய்யும். எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன்
0: நன்றி பாஸ்டர். இந்த அருமையான தேவ செய்திக்கு ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மாலையிலும் உங்களுடைய ஜப வேளையில உங்களுக்காக, உங்கள் குடும்பங்களுக்காக, ஊழியங்களுக்காக நாங்கள் தொடர்ந்தும் ஜபம் எடுத்து வருகிறோம். ஒரு நிமிடம் தாருங்கள் ஐயா. அருமையானவர்களே, எப்பொழுதுமாக நாங்கள் ஒரு பாடலோடு இணைந்திருப்போம். இன்றைய நாளும் ராபர்ட் கிட்ஸ் அவர்களுடைய ஒலித்தடலேருந்து பாடல் கேட்டுக்கொண்டிருப்போம்.

நேரம் கலியத்திரை 10:20. அடுத்து 10:30 ஆயத்தமாயிருங்கள். கோடிட்டம் நிரப்புதல் போட்டி நிகழ்ச்சி வர இருக்கிறது. ராபர்ட் கிட்ஸ் என்கின்ற ஒலித்தடலிலிருந்து இன்றைய நாளும் ஒரு சில பாடல்களை கேட்போம்.

0: நேரம் கலியத்திலே 10:29. இதோ நாங்கள் அடுத்த நிகழ்ச்சிக்கு ஆயத்தம் ஆகுவோம்.
1: Are you looking to save money on home or auto insurance? Bundle and get discounts up to 30%.
2: 25-க்கும் அதிகமான காப்புறுதி நிறுவனங்களினூடாக உங்களுக்கான சிறந்த காப்புறுதி சேவைகளை வழங்குகின்றோம்.
1: We provide home and auto insurance, business insurance, life insurance, commercial, CGL, trucks, fleet, E&O, and more.
2: தமிழில் உரையாடி சேவைகளை பெற்றுக்கொள்ள அழையுங்கள். சாக்ஷி பிரதீபன், 416-707-8585.
1: Call 416-707-8585.
0: இதோ ஆரம்பமாகிறது கோடிட்ட இடம் நிரப்புதல் போட்டி நிகழ்ச்சி.

0: இந்த கோடிட்ட இடம் நிரப்புதல் நிகழ்ச்சிக்கு நீங்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கங்கள் இதோ.
1: 416-253 0050 வெளி மாகாணங்களிலிருந்தும் அமெரிக்காவிலிருந்தும் 1-866-349-99 மான்ட்ரியாலிலிருந்து 514-447-75

0: 9 அல்லது 579-379 0992 ஸ்கைப் அடையாளம் வேவ்ஸ் ஆஃப் பவர் மற்றும் வைப்பர் இலக்கம் 6473385596.
1: கடந்த வார புள்ளி விவரங்களை பார்வைக்கு கொண்டு வருவோம். 41 வாரங்களுக்குரிய புள்ளிகள் மிசேலா 366, ராஜினி 320, மேரி 63, சுசானமா 216, மல்லிகா 286, சுசி 330, ஆனந்தராஜா 63. மற்றவர்கள் எல்லாருமே கொஞ்ச நாட்கள் இணைந்து சிறப்பித்தீர்கள். 6 பேர் திரும்ப உங்களை காணாமலே போய்விட்டீர்கள். இருக்கிறவர்களோடு தொடர்ந்தும் இந்த நிகழ்ச்சியை கொண்டு நடத்துவோம். ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இதோ வருகிறது முதலாவது கேள்வி. கோடு முதிர் வயது வரைக்கும், கோடு முதிர் வயது வரைக்கும், கோடு அப்படி செய்து வந்தேன், கோடு அப்படி செய்து வந்தேன், கோடு நான் உங்களை, கோடு நான் உங்களை, கோடு நான் அப்படி, கோடு நான் அப்படி, கோடு இனிமேலும் நான், கோடு இனிமேலும் நான், கோடு நான் சுமப்பேன் கோடு, கோடு நான் சுமப்பேன் கோடு, மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன், சரி பார்த்துக் கொள்ளுங்கள். கல்வி நம்பர் 1, கோடு முதிர் வயது வரைக்கும், கோடு அப்படி செய்து வந்தேன், கோடு நான் உங்களை, கோடு நான் அப்படி, கோடு இனிமேலும் நான், கோடு நான் சுமப்பேன் கோடு. இரண்டாவது கேள்வி, உம்மை உறுதியாய் கோடு, உம்மை உறுதியாய் கோடு, கொண்ட மனதை உடையவன் கோடு, கொண்ட மனதை உடையவன் கோடு, நம்பிக்கை நம்பி இருக்கிறபடியால் கோடு, நம்பி இருக்கிறபடியால் கோடு, அவனை பூரண கோடு, அவனை பூரண கோடு, காத்துக்கொள்ளுவீர். மீண்டும் மறுமுறை சொல்லுகிறேன், சரி பார்த்துக் கொள்ளுங்கள். கேள்வி நம்பர் 2, உம்மை உறுதியாய் கோடு, கொண்ட மனதை உடையவன் கோடு, நம்பிக்கையாய் இருக்கிறபடியால் கோடு, அவனை பூரண கோடு, காத்துக்கொள்ளுவீர். மூன்றாவது கேள்வி, இப்பொழுது எழுந்தருளுவேன் கோடு, இப்பொழுது எழுந்தருளுவேன் கோடு, உயருவேன் இப்பொழுது கோடு. உயருவேன் இப்பொழுது கோடு. என்று கத்தர் கோடு. என்று கத்தர் கோடு. மீண்டும் மறுமுறை சொல்லுகிறேன், சரி பார்த்துக் கொள்ளுங்கள். கேள்வி நம்பர் 3. இப்பொழுது எழுந்தருளுவேன் கோடு, உயருவேன் இப்பொழுது கோடு, என்று கத்தர் கோடு. கேள்வி சற்றுமுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. எடுத்து வாருங்கள், பாடலோடு இணைந்திருப்போம்.

0: அவர் இல்லாத
1: சுசானாமா நீங்க மூன்றாவது கொண்டு வர இல்லை, மற்றவர்கள் நிரப்பிட்டு காத்திருக்கிறார்கள். அதனாலே நான் கேள்வியை கொடுக்கிறேன். 4, 5, 6 கேள்விகள். 4, 5, 6 கேள்விகள். கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ கோடு. கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ கோடு. அடைந்து கடுகளை போல கோடு. அடைந்து கழுகுகளை போல கோடு. அடித்து எழும்புவார்கள் கோடு. அடித்து எழும்புவார்கள் கோடு. ஓடினாலும் இளைப்படையார்கள் கோடு. ஓடினாலும் இளைப்படையார்கள் கோடு. சோந்து போகார்கள். சோந்து போகார்கள். மீண்டும் மறுமுறை சொல்கிறேன், சரி பார்த்துக் கொள்ளுங்கள். கேள்வி நம்பர் 4, கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ கோடு. அடைந்து கழுகளை போல கோடு. அடித்து எழும்புவார்கள் கோடு. ஓடினாலும் இளைப்படையார்கள் கோடு. சோந்து போகார்கள். ஐந்தாவது கேள்வி, கோடு எண். கோடு எண். கற்பனைகளை கோடு. கற்பனைகளை கோடு. நலமாயிருக்கும் அப்பொழுது கோடு. நலமாயிருக்கும் அப்பொழுது கோடு. சமாதானம் நதியை போலும் கோடு. சமாதானம் நதியை போல கோடு. நீதி சமுத்திரத்தின் கோடு. நீதி சமுத்திரத்தின் கோடு. இருக்கும் இருக்கும்

மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன், சரிபார்த்து கொள்ளுங்கள். கேள்வி நம்பர் 5, கோடு என் கற்பனைகளை கோடு, நலமா இருக்கும் அப்பொழுது கோடு, சமாதானம் நதியை போலும் கோடு, நீதி சமுத்திரத்தின் கோடு இருக்கும். ஆறாவது கேள்வி, கத்தர் நித்தமும் கோடு, கத்தர் நித்தமும் கோடு, நடத்தி மகா கோடு, நடத்தி மகா கோடு, காலங்களில் உன் கோடு, காலங்களில் உன் கோடு, திருப்தியாக்கி உன் கோடு, திருப்தியாக்கி உன் கோடு, நினமுள்ளதாக்குவார் நீ கோடு, நினமுள்ளதாக்குவார் நீ கோடு, தோட்டத்தை போலவும் கோடு, தோட்டத்தை போலவும் கோடு, நீர் ஊற்றை போலவும் கோடு, நீர் ஊற்றை போலவும் கோடு, மீண்டும் ஒரு முறை சொல்லுகிறேன், சரி பார்த்துக் கொள்ளுங்கள். கேள்வி நம்பர் 6, கத்தர் நித்தமும் கோடு, நடத்தி மகா கோடு, காலங்களில் உன் கோடு, திருப்தியாக்கி உன் கோடு, நினமுள்ளதாக்குவார் நீ கோடு, தோட்டத்தை போலவும் கோடு, நீர் ஊற்றை போலவும் கோடு. கேள்வி சற்றுமுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது, பார்த்தெடுத்து வாருங்கள். பாடலோடு இணைந்திருப்போம்.

நேரம் கலையத்திலே 11:09. இதோ அடுத்து வருகிறது 7, 8, 9 கேள்விகள். 7, 8, 9 கேள்விகள். ஏழாவது கேள்வி. சிறுமைப்பட்டவளே பெருங்காற்றில் கோடு. சிறுமைப்பட்டவளே பெருங்காற்றில் கோடு. தேற்றரவற்றவளே இதோ கோடு. தேற்றரவற்றவளே இதோ கோடு. உன் கல்லுகளை கோடு. உன் கல்லுகளை கோடு. வைத்து நீல ரத்தினங்களை கோடு. வைத்து நீல ரத்தினங்களை கோடு. அஸ்திபாரமாக்கி. அஸ்திபாரமாக்கி. மீண்டும் மறுமுறை சொல்லுகிறேன், சரி பார்த்துக் கொள்ளுங்கள். கேள்வி நம்பர் 6, மன்னிக்கணும், 7. சிறுமைப்பட்டவளே பெருங்காற்றில் கோடு. தேற்றரவற்றவளே இதோ கோடு. உன் கல்லுகளை கோடு. வைத்து நீல ரத்தினங்களை கோடு. அஸ்திபாரமாக்கி. எட்டாவது கேள்வி. மீட்பர் கோடு. மீட்பர் கோடு. ஜாக்கோப்பிலே கோடு. ஜாக்கோப்பிலே கோடு. திரும்புகிறவர்களுக்கும் கோடு. திரும்புகிறவர்களுக்கும் கோடு. என்று கத்தர் கோடு. என்று கத்தர் கோடு. மீண்டும் மறுமுறை சொல்லுகிறேன், சரி பார்த்துக் கொள்ளுங்கள். கேள்வி நம்பர் 8. மீட்பர் கோடு. யாக்கோப்பிலே கோடு. திரும்புகிறவர்களுக்கும் கோடு. என்று கத்தர் கோடு. 9வது கேள்வி. நீ பயப்படாதே கோடு. நீ பயப்படாதே கோடு. உன்னுடனே இருக்கிறேன் கோடு. உன்னுடனே இருக்கிறேன் கோடு. நான் உன் தேவன் கோடு. நான் உன் தேவன் கோடு. உன்னை பலப்படுத்தி கோடு. உன்னை பலப்படுத்தி கோடு. சகாயம் பண்ணுவேன் கோடு. சகாயம் பண்ணுவேன் கோடு. நீதியின் வலது கரத்தினால் கோடு. நீதியின் வலது கரத்தினால் கோடு.
தாங்குவேன். மீண்டும் ஒருமுறை சொல்லுகிறேன், சரி பார்த்துக் கொள்ளுங்கள். கேள்வி நம்பர் 9, நீ பயப்படாதே கோடு, உன்னுடனே இருக்கிறேன் கோடு, நான் உன் தேவன் கோடு, உன்னை பலப்படுத்தி கோடு, சகாயம் பண்ணுவேன் கோடு, நீதியின் வலக்கரத்தினால் கோடு, தாங்குவேன். கேள்வி சற்றுமுக்கு அனுப்பப்படுகிறது. எடுத்து வாருங்கள், பாடலோடு இணைந்திருப்போம்.

இந்த பாடல்களை குறித்து போதகர் ஜி குழந்தராஜ் அவர்கள் 7 என்கிற வரிசையில் ஆசீர்வாத கருத்தை உங்களுக்கு வழங்குவார்கள். இந்த ஒளிநாடாவுக்கு ஒளிப்பதிவு செய்த

பசுவை. நேரம் கலையத்திலே 11:28 இன்றைய நாளும் எங்களுடைய கோடிட்டம் நிரப்புதல் நிகழ்ச்சியில் இணைந்து சிறப்பித்து தந்தவர்கள் சுசி, ராஜினி, சுசானமா, மிசேலா, மல்லிகா. வாழ்த்துக்கள். புள்ளிகளை பார்க்கலாம். சுசி 9 புள்ளிகள், ராஜினி 9 புள்ளிகள், சுசானமா 9 புள்ளிகள், மிசேலா 9 புள்ளிகள், மல்லிகா 9 புள்ளிகள் எடுத்து ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இருக்கிறீங்க. மாலையிலும் எங்களுடைய ஜப வேளையிலே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் கர்த்தருடைய சமூகத்திலே நினைவு கூர்ந்து ஜபத்தை எடுத்து வருவேன் என்று கூறிக்கொள்கிறேன். இதோ நாங்கள் அடுத்த நிகழ்ச்சிக்கு ஆயத்தமாகவும் அடுத்து வருகிறது உங்களுக்கான நேரம்.

0: வல்லமையின் அலைகள் பல் சுவை கதம்ப கிறிஸ்தவ வானொலி.
1: இதோ உங்களுக்கான நேரம் ஆரம்பமாக இருக்கிறது. உங்களுக்கான நேரத்திலும் நாங்கள் நீதிமொழிகள் வாசிக்க கேட்கலாம். நீதிமொழிகள் 24 அதிகாரம் 1 34 வரையும் மெடினா அவர்கள் வாசிப்பார்கள்.
2: அதை அறிவு என்ற

வேண்டும். அவனை நிற்பார்கள். அவனை கழிந்தவர்களுடன் செய்யும் என்றார்கள். அவர்கள் குற்ற ஆஸ்வாதம் கிடைக்கும். பெண்ணாலும் மறுபடியும் சொல்லுகிறவர்கள் உடல்களை உத்தரவுகளுக்கு சமானம். வெளியின் வேலையை எத்தனைப்படுத்த வயலில் அதை ஒழுங்காக்கி திறன முன்பட்டு கட்டு. யாருமே திறனுக்கு விரோதமாக சாட்சியாக இருக்காது. உங்களை உடனே நான் வருதவும் பேசாது. அவனை செய்த பிரச்சாரம் யாரும் அவனுக்கு செய்தும் அவன்

0: ஆமேன். நன்றிகள் அம்மா, வாழ்த்துக்கள். நன்றி. அருமையானவர்களே, இதோ பாடல் பாட இருக்கிறவர்கள் அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கங்கள்
1: வெளி மாகாணங்களிலிருந்தும் அமெரிக்காவிலிருந்தும் 1-866-399-99-4-4-7-7-5-9-9 அல்லது 5-7-1-3-7-9-9-9-2 ஸ்கைப் அடையாளம் வேவ்ஸ் ஆஃப் பவர் மற்றும் வைப்பர் இலக்கம் 6-4-3-3-8-5-5-9-6.
0: இதோ பாடுகிறவர்கள் இதை கவனத்திலே எடுத்துக்கொள்ளுங்கள்.
1: நேரலுக்கு அன்பு வேண்டுகோள். பாடல் பாட வருகின்றவர்கள் வானொலியின் பெருமதியான நேரம், வானொலிகளின் பொதுவான நேர கட்டுப்பாட்டின் தரம் இவைகளை கருத்தில் கொண்டு 3 தடவைகள் பல்லவிகளையும் 2 சரணங்களையும் பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள். அனைத்தும் பாங்காகவும் ஒழுங்காகவும் நடைபெற வேண்டும். 1 கொரிந்தியர் 14:40.
0: பாடலோடு இணைந்திருப்போம். நேரம் தாமதிக்காமல் அழைப்புக்கு வாருங்கள்.

0: வணக்கம்.
1: வணக்கம் சுசனா,
0: எப்படி இருக்கிறீங்களம்மா? நல்லா இருக்கிறேன் அம்மா. நீங்க இப்படி வரைக்கல நல்லா தெளிவா கிளியரா இருக்கு, ஆனா அந்த நிகழ்ச்சி நேரத்துல வரைக்கல சரியா உங்களோட சத்தம் வெளியிலே வருது இல்லையேனம்மா? என்னண்டா எனக்கு சரியா உண்மையா இன்றைக்கு அஞ்சு பேர் இணைஞ்சு கொண்டவே அந்த நாலு பேராலே எனக்கு உண்மையா நெஞ்சு நோகையில. ஆனா உங்களோட சத்தமா கதைச்சு, ரெண்டாவது எனக்கு பக்கத்து ரூம்ல தான் மகளோட பெட்ரூம் அம்மா, கொஞ்சம் சத்தம் இல்லாமலும் இருக்கணும். சரி சரி சரி சரி சரி, பாடல் எடுத்துன்னு வாங்க. என்ன பாட்டு பாட போறீங்கள்? சரி பாடுங்கம்மா.
1: அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், தோண்டு போகாதே, நீ தோண்டு போகாதே, அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். உள்ளாந்த மனிதன் நாளுக்கு நாள் சிதாக்கப்படுகின்ற நேரம் இது, உள்ளாந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே,
0: வச்சுட்டு கொஞ்சம் சுடு தண்ணி குடிச்சிட்டு வாங்கம்மா. இல்லாம சுடு தண்ணி குடிச்சிட்டு வாங்க. அடுத்த அனுப்பில. வணக்கம்.
2: வணக்கம்
0: வணக்கம்
2: வணக்கம், நான் ரஜனா கதைக்கிறேன்.
0: ரஜனா, எப்படி இருக்கிறீங்க ரஜனா?
2: நான் நல்ல சுகமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கிறோம், நீண்ட நாட்களாக உங்களை காணவில்லையே.
2: நான் கொஞ்சம் பிஸியா போயிட்டேன்.
0: சரி, பாட்டு பாட போறீங்களா? ஒரு நிமிஷம் தாருங்கள். அடுத்த அனுப்பில. வணக்கம். சரி, பாடல் எடுத்துன்னு வாங்க ரஜனா.

மனம் திகைக்கின்றதே.

0: நன்றி அம்மா. அடுத்த அணைப்பு வணக்கம்.
1: வணக்கம் மல்லிகா.
0: மல்லிகா அவரின் மிஷன் தாங்கோ. அடுத்த அணைப்பு வணக்கம். மணியம்மா எப்படி இருக்கிறீங்கள்? சரி நன்றியம்மா. பாட்டு பாட போறீங்களா? பாடுங்கோ.

0: நன்றி அம்மா. அடுத்த அனுப்பிலே வணக்கம். வணக்கம். அப்படியே அழைப்பில் இருங்கம்மா. மல்லிகா, அப்படி இருக்கிறீங்கள்? நல்லா இருக்கு, நல்லா இருக்கிறேன். கொல்லுடைய வெளியில் எங்கேயும் போக இல்லையா? ஓ அப்படியா? ஆ அப்படியா, சரி. என்ன பாட்டு பாட போகிறீங்கள்? எத்தனையாவது பாட்டு?
1: 116.
0: 116.

0: வேண்டும். அதே மாதிரி பாடுங்கம்மா.
1: அனைவரும் கேட்க வேண்டும். கழுவப்பட்டு வாழ வேண்டும் அனைவரும் கேட்க வேண்டும்.

0: பாடிய வேண்டும், இயேசு என்று சொல்ல வேண்டும், இயேசு என்று சொல்ல வேண்டும். ஐயாவும் திருநாமம் பாட வேண்டும், ஆறுதலும் வசனம் அனைவரும் கேட்க வேண்டும்.
1: நன்றி அம்மா. நாளைக்கு அடுத்த ரெண்டு சரணத்தோட கொண்டு வாங்க. ஓகே சரி. பவளமம்மா எப்படி இருக்கிறீங்கள்? சரி, நான் நல்லா இருக்கிறேன். பாடல் எடுத்துட்டு வாங்கம்மா. சரி சரி சரி. அப்படி அம்மா, இது பாடுற நேரம் உங்களுக்கு. அம்மா ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம் பவளமம்மா, உங்களுக்கு கதைக்கிறதுக்கு ஒரு நேரம் தந்திருக்கிறோம்மா. 5 மணிக்கு ஜெபம் முடிஞ்சதுக்கு பிறகு 6 மணி வரைக்கும் கதைக்கலாம். நீங்க வந்து நிகழ்ச்சிகளை பற்றி அப்ப வந்து நீங்க சொல்லுங்க. இப்ப பாடுங்க.

ஆயிரம் துன்பங்கள் வந்தாலும் அதனால்

நன்றி. நேரம் தாமதிக்காமல் இடைவெளி இல்லாமல் வந்து பாடுங்கள். கலியற்ற நேரம் 11:48.

0: வணக்கம்.
1: வணக்கம் சிஸ்டர், நான் ராஜினி.
0: ராஜினி, ஒரு நிமிடம் தாருங்களம்மா. இன்னொரு இணைப்பு. வணக்கம்.
1: வணக்கம், கருணாம்மா.
0: கருணாம்மா, அப்படி அழைப்பில் இருங்கம்மா. ராஜினி, எப்படி இருக்கிறீங்கள்? நல்லா இருக்கிறேனம்மா. ஆமேன், நன்றி அம்மா. ஆமேன், நன்றி அம்மா. பாடல் எடுத்துன்னு வாங்கோ.
1: சுபசித்தி கண்டாய.

கைவிட மாட்டேன் உன்னை.

0: நன்றி அம்மா, வாழ்த்துக்கள். கருணா அம்மா சொல்லுங்க, எப்படி இருக்கிறீங்கள்? ஆமாம், நல்லா இருக்கிறேனம்மா. வேலைக்கு போகலையா? அவ வெளியிலேயும் போகல. ஓ, விளங்கல நீங்க கதைக்கிறது. ஆ, கிச்சன் வேலை. ஓகே, சரி. நான் இன்றைக்கு இன்னும் பிள்ளைகள் எழும்பே இல்லை, பார்க்கலாம். ஆக்கள் குறைவா இன்றைக்கு இருக்கடியோவில், எல்லாரும் வெளியில் போவினமெல்லோ. அப்படியாண்டா நானும் டக்குனு நேரத்துக்கு சின்ன ஒரு ஜபத்தை செய்து போட்டு நானும் வெளியில் போயிடுவேன். கொஞ்ச நேரம் இந்த தொடங்கினதுக்கு இந்த ஒரு ஒரு பக்கத்தில் இருக்கிற பாக்கு கூட போகலை. வாக்கள் நிறைய பேர் இருந்து கேட்டுக்கொண்டு இருப்பினம் என்று சொன்னால் அவையோடு இருப்பேன் நான்.
1: தனிமையில் தவிட்டேன்.
0: பாக்குறனம்மா என்னடா, அதுல ஒரு ஐயாயிரம் பாட்டு இருக்கு. அதுலதானே இருக்கு தலைப்பு. அப்ப அத நான் பாக்குறேன், நான் பாக்குறேன். நன்றி அம்மா, நன்றி. அலையங்கள் 4162 5 3 0 0 8 0.

0: வணக்கம். பியூலா, எப்படி இருக்கிறீங்கள்? நல்லா இருக்கிறேனம்மா. ஆமீன். பாட்டு பாட போறீங்களா? எடுத்து வாங்கம்மா.
1: இந்த குட்டிகள் பட்டினி கிடக்கு,

0: வணக்கம். புரிஜட்டம்மா, எப்படி இருக்கிறீங்கள்? நல்லா இருக்கிறேன் அம்மா. இல்லை, வின்சனையா சொன்னவரம்மா, நீங்கள் இன்றைக்கு செய்ய வேணாம் பிள்ளைகளோட இருங்கோண்டு. நானும் பிள்ளைகள் நித்திரையால் எழும்புறது கிடையில நான் செய்திருவேன். அப்படி ஆக்கள் குறைவாக இருந்தால் நான் நேரத்தோட 3 மணிக்கு நான் ஜெபத்தை முடிச்சுட்டு நான் பிள்ளைகளோட வெளியில் போவேன்ட்டு. ஆமாம், இனி எனக்கு கீழ் வீட்டுக்காரன் வந்தானுண்டா என்னை நித்திரை கொள்ள விடுவானுன்ட்டு கூட தெரியாது. அதான் ராத்திரி அப்பா சொன்னவர், எங்களுக்கு இனி நித்திரையும் கிடைக்குமான்னு தெரியாது. ஜெசிந்தா இப்போ கிடைக்கிற நேரம் நித்திரை கொள்வோம். ஆமேன்.
1: இது அதிசயம் தானே, ஓ இது உண்மை தானே. கண்டு கொண்டேன் ஒரு புதையல், பெற்றுக்கொண்டேன் ஒரு பொக்குசம். இயேசுதான் என் இரட்சகர், இயேசுதான் என் ராஜா. இது அதிசயம் தானே, ஓ இது உண்மைதானே. சந்தோஷமும்

0: அதிசயம் தானே. ஓ, இது உண்மைதானே. சர்வ வல்லவர் என் சொந்தமானார், சாவை வென்றவர் என் ஜீவனானார். ஆமென்.
1: நன்றி அம்மா. நேரம் தாமதிக்காமல், ஏனோ தானோண்டு இருக்காமல் அழைப்புக்கு வாருங்கள். ரீட்டா அம்மா, தயவு செய்து அழைப்புக்கு வாங்கம்மா.

0: வணக்கம்.
1: வணக்கம். நகோமி அம்மா.
0: நகோமி அம்மா, அப்படி இருக்கிறீங்கள். ஆமேன். நன்றி அம்மா. ஆண்டவர் மட்டுக்கும் பாதுகாத்து வைத்திருக்கிற கத்தருக்கு நன்றி சொல்லுவோம். நீங்க பாடல் ஏற்றணும் வாங்கம்மா.
1: நானே வழி, நானே சத்தியம், நானே ஈகத்மகளே. உனக்கு என்னாலொன்றி உனக்கு ஒருவதை இல்லை, என்னாலொன்றி உனக்கு நிம்மதி இல்லை. நானே தருவேன் உனக்கு சமாதானம், நான் தருவேன் உனக்கு சந்தோஷம். கலங்காதே என் மகளே, கண்மணி போல் உன்னை காத்திடுவேன். உனக்காக சிலுவையில் நான் மறித்தேன், உனக்காக சிலுவத்தை நான் சிந்தினேன். என் மகளே, மன்மகனே, மாட்வாயா, இதயத்திலே இடம் தருவாயா. உனக்காகவே, உனக்காகவே நான் இருக்கிறேன், உன் உள்ளத்தில் வாழ துடிக்கிறேன். வருவாயா என் மகளே, இதயத்திலே இழந்தருவாயா. நீ நம்பும் மனிதர் கைவிடலாம், ஆனால் நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன். கலங்காதே என் மகளே, கண்மணி போல் உன்னை காத்திருவேன். இதோ வந்துடுவேன் கண், கலங்காதே என் மகளே, கண்மணி போல் உன்னை காத்திருவேன். நீரே வழி, நீரே சத்தியம், நீரே ஈரங்கே செய்யா. உம்மாலன்றி எனக்கு விடுவதை இல்லை, உம்மாலன்றி எனக்கு நிம்மதி இல்லை. நாம் நம்பும் மனிதர் கைவிடலாம், ஆனால் நீரொரு போதும் கைவிட மாட்டீர். எனக்காகவே ஜீவிக்கின்றீர், என் உள்ளத்தில் தங்கி நடத்துகிறீர். எனக்காகவே திருவையிலே வைத்தீர், எனக்காக திருத்தம் நீர் சிந்தினீர். நானே வழி, நானே சத்தியம், நானே ஈவன்மகனே. உனக்கு நன்னால் அன்றி உனக்கு விடுவதை இல்லை, என்னால் அன்றி உனக்கு நிம்மதி இல்லை. ஆவே நல்லா.
0: நன்றி அம்மா, நன்றி, நன்றி. அடுத்த அணைப்பில் வணக்கம். எப்படி இருக்கிறீங்க மகேஷ் அம்மா? நல்லா இருக்கிறேனமா. மகன் கொண்டு தந்தவரா? விஞ்சனையாட்டு தானம்மா இருக்கவன, நான் பிறகு வேண்டி வைக்கிறேன். சரி, நன்றியம்மா. பாடல் எடுத்துன்னு வாங்கோ.

0: உமக்குத்தானே இணை இல்லாதவன், உமக்குத்தானே இணை இல்லாதவன், உமக்குத்தானே. ஆமே.
1: நன்றி அம்மா. நேரம் கலையத்திலே 12 மணி 9 நிமிடம். இங்கே இன்னும் அநேகரை காணவில்லை, அழைப்புக்கு வாருங்கள்.

0: கிருபை.
1: வணக்கம்.
2: வணக்கம். பேசுறமா திமேத்தி பேசுங்க.
1: திமேத்தி எப்படி இருக்கிறீங்கள்? பாடல்
2: எடுத்துவாங்க. சொல்ல மாட்டேன் என் நண்பரே, என் சொந்தமே,

0: தேவன் நீங்கள் தான், எங்கள் உயிர் உடலில் உள்ளவரே பாடல் நீங்கள் தான், இந்த வானம் பூமி ஆவமானம் தேவன் நீங்கள் தான், எங்கள் உயிர் உடலில் உள்ளவரே பாடல் நீங்கள் தான். இந்த வே சொல்லி சொல்லி உண்மை துக்கப்படுத்த மாட்டேன், என் தேவையே நீங்கள் தான். என்னென்ன சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டேன், என்னிடையமே நீங்கள் தான். என் கண்மணி போல் காக்கும் தேவன் நான் கண்ணுறங்க காவல் வைக்கும் தேவனையும், கண்மணி போல் காக்கும் தேவன் நான் கண்ணுறங்க காவல் வைக்கும் தேவனையும், இந்த வானம் பூமி ஆவமானம் தேவன் நீங்கள் தான்,
1: நன்றி ஐயா. அடுத்த அனுப்பில வணக்கம். எப்படி இருக்கிறீங்கள்? நல்லா இருக்கிறேன் அம்மா. ஆமீன். பாடல் ஏற்றுன்னு வாங்க.
2: Yeah.

மகிழ்ந்து மகிழ்ந்திருக்கேன். நீதி தேவன்

0: நன்றி அம்மா. நேரம் கலையத்தில் 12:15. வணக்கம். வணக்கம். வணக்கம். பிலோமினாமா, எப்படி இருக்கிறீங்கள்? இந்த வானொலி சத்தத்தை குறைப்பீங்களாம்மா? தயவு செய்து தொலைபேசி அழைக்கிற போதே வானொலி சத்தத்தை குறைச்சிட்டு வாங்க. இல்லையாம்மா, அது இங்கே கேட்குமாம்மா, எங்களுக்கு மைக்ரோ ஃபோன் இல்லோ, அதுக்களால் சிஸ்டத்துக்குள்ள போயிக்க கேட்கும். சரி, நன்றி அம்மா. நீங்க சோமா இருக்கிறீங்களா? நான் வெளியில போயிலையா? இல்லையே, நேற்று நல்ல வெதர்னு சொல்லிச்சு. சரி சரி சரி சரி சரி, பாடல் எடுத்து வாங்கம்மா.
1: என் வாழ்வை மாற்றி விட்டார். அல்லேலூயா நான் பாடுவேன், ஆடி பாடி துதித்துடுவேன். என்னை தேடி இயேசு வந்தார், என் வாழ்வை மாற்றி விட்டார். ஆவி தந்தார், துயாவி தந்தார், வல்லமையும் அன்பும் ஞானமும் கொண்ட பரிசுத்த ஆவி தந்தார். என்னை இயேசு வந்தார், என் வாழ்வை மாற்றி விட்டார். சுகமானேன், நான் சுகமானேன், இயேசு கிறிஸ்துவின் காயங்களால் சுகமானேன், சுகமானேன். என்னை இயேசு வந்தார், என் வாழ்வை மாற்றி விட்டார். அல்லேலூயா நான் பாடுவேன், ஆடி பாடி துதித்துடுவேன். இயேசு வந்தார், என் வாழ்வை மாற்றி விட்டார். ஆமென்.
0: நன்றி அம்மா.
1: நன்றி அம்மா.
0: நன்றி. அலைங்கள் 4162553 சைவர் சைவர் 8 சைவர்.

படுகொழில தம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்களம்மா? நல்லா இருக்கிறேனம்மா. கடைசி நேரத்தில் வந்திருக்கிறீங்கள், கொஞ்சம் நேரத்தோட வரலாமே. அப்படியாண்டு இல்லையம்மா, கொஞ்சம் இன்னொரு 5 நிமிஷம் இடைவெளியில் வந்திருக்கிறீங்க. நீங்கள் கொஞ்சம் முன்னுக்கு வந்து பாடினா வெளிநாடுகளில் இருக்கிறவர்களும் வந்து பாடுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்குமம்மா. இன்னும் சில பேர் காட்டில் காசு போட்டு எடுக்கிறவையம்மா, அதுக்காகத்தான் நான் உங்களை மற்றவையெல்லாம் முன்னுக்கு வந்து பாடுங்கன்னு சொல்கிறேன். நான் நன்றியம்மா, பாடலை எடுத்துன்னு வாங்கும்.

0: ஒருத்தன் வாங்கம்மா.
1: அஞ்சாவே என் மகனே, நீ அஞ்சாவே.

இன்னும் ஒரு சரணம் இருக்கே, இன்னும் ஒரு சரணம் இருக்கு, அதையும் பாடுங்கோ.

நன்றி அம்மா, நன்றி. இன்னும் முன்னே நாளில் அநேகர் பாட இருக்கிறீங்கம்மா. மாரதி எல்லாம் மீன் வராமல் விட்டுட்டீங்க. மாரதி கண்ணு நாளைக்கு பிறகு ஒரு மாதமும் ஒன்று மாதத்துக்கு பிறகு போன சனிக்கிழமை ரேடியோவில் கேட்டேன் அவட குரலை. ஆனால்

0: நேரம் கழித்து 12:30. இன்றைய நாளும் பாடல் பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்திய துசானம்மா, ரஜனா, மணியம்மா, மல்லிகா, பவளமம்மா, ராஜினி, பியூலா, புரிச்சட்டம்மா, நகோமியம்மா, மகேசம்மா, தீமைத்தேயு, மரியா, புலோமினாம்மா, குணமம்மா, உங்களுக்கு நன்றியும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு மாலையிலும் உங்களுடைய ஜப வேளையிலே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் கர்த்தருடைய சமூகத்திலே நினைவு கூர்ந்து ஜபத்தை எடுத்து வருகிறேன் என்று கூறிக்கொண்டு, இதோ நாங்கள் ஒரு விளம்பரத்தோடு கருணா அம்மாவினுடைய பாடல், அதைத் தொடர்ந்து உலக நடப்பு செய்திகளை நாங்கள் கேட்டறிவோம்.
1: Are you looking to save money on home or auto insurance? Bundle and get discounts up to 30%.
2: 25-க்கும் அதிகமான காப்புறுதி நிறுவனங்களினூடாக உங்களுக்கான சிறந்த காப்புறுதி சேவைகளை வழங்குகின்றோம்.
1: We provide home and auto insurance, business insurance, life insurance, commercial, CGL, trucks, fleet, E&O, and more.
2: தமிழில் உரையாடி சேவைகளை பெற்றுக்கொள்ள அழையுங்கள் சாக்ஷி பிரதீபன், 416-707-8585.
1: Call 416-707-8585.
0: இதோ கருணாமா அவர்கள் கேட்ட பாடல், தனிமையில் தவித்தேன் கரம் பிடித்தாய்.

0: அருமையான பாடலை கேட்டோம். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கலியேற்றிய நேரம் 12:36. ஒரு மணிக்கு வர இருக்கிறது டொரண்டோ மண்ணிலிருந்து பாஸ்டர் பிரின்ஸ் அருளையா அவர்களுடைய செய்தி. இவ்வளவுமாக நாங்கள் உலக நடப்பு செய்தியோடு இணைந்து கொள்வோம்.
1: வல்லமையின் அலைகளின் செய்திகள்.

0: பார்த்தொன்று சொல்லுங்கள் பாஸ்டர். அழைப்பில் இருக்கிறீங்களா பாஸ்டர்? பாஸ்டர் அழைப்பில் இருக்கிறீங்களா?
1: உண்மையோடு அன்பாக ஜெபித்திடுங்கள். கர்த்தருக்கு புது
0: பாஸ்டர் அழைப்பில் இருக்கிறீங்களா?

நேரம் கழியிறது 12:50, 1 மணிக்கு வர இருக்கிறது. டொரண்டோ மண்ணிலிருந்து தேவை செய்தி. ராபர்ட் கிட்ஸ் என்கிற ஒளித்தட்டிலிருந்து சில பாடல்களை இன்றைய நாளில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம்.

ஆதியிலே அந்த வார்த்தை இருந்தது என்கிற வேளையிலும் உங்களோடு இணைந்திருக்கிற ஊழியக்காரரை வரவேற்போம். வணக்கம் ஐயா. ப்ரேஸ் தி லார்ட். எப்படி இருக்கிறீங்கள்? ஆமேன், ஆமேன். நன்றி பாஸ்டரையா. இன்றைக்கு உங்களோட தொலைபேசி கொஞ்சம் விட்டு விட்டு விக்கி விக்கி வருகிறது, பார்த்துக்கொள்ளுங்க. இன்றைய நாளிலும் எனக்காக, எங்கள் வானொலி நேயர்களுக்காக நீங்கள் எடுத்து வந்திருக்கிறது செய்தியை கொடுங்கள்.

Thank you.

விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுகிறார்.
நன்றி பாஸ்ரேயா. ஒரு நிமிடம் நான் உங்களோடு பேச வேண்டும். என்ன வேண்டி சொன்னால், இப்போ நேரம் ஒரு மணி 15 நிமிஷம், அங்கே 16 நிமிடங்கள் ஆகிக்கொண்டிருக்கிறது ஐயா. 15 நிமிடங்கள் ஒவ்வொரு ஊழியருக்கும் கொடுக்குமாறும், அது மாத்திரமல்ல அநேக ஊழியர்கள் வின்சனையாவுக்கு தனிப்பட்ட முறையிலே, எனக்கு தனிப்பட்ட முறையிலே வந்து சொல்லுகிறார்கள், இப்போது இந்த வானொலியிலே நீங்கள் செய்தியின் நேரத்தை கூட்டி ஜெப நேரத்தை குறைக்கிறீர்கள். இப்பொழுது ஜெப நேரம்தான் கூட இருக்க வேண்டும். ஏனென்றால் ஊழியர்கள் மரித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கால கட்டத்திலே கொரோனாவினாலே பாதிக்கப்பட்டு வறுமையிலே கஷ்டத்திலே எத்தனையோ பேர் தற்கொலை செய்து செத்து கொண்டு மடிந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த ஆத்மாக்களுக்காக காத்து கொள்ளும்படியாக, பாதுகாப்புக்காக எல்லாம் ஜெபம் எடுத்து வாருங்கள். வருகிறவர்கள் 14-15 நிமிஷம் செய்தியை மாத்திரம் சொல்லிவிட்டு சிறிய ஜெபத்தோடு முடித்து கொள்ளுகிறார்கள் என்று எங்களுக்கு ஒரு கம்ப்ளைண்ட். ஒரு ஊழியர் அல்ல ஐயா, பல நாடுகளில் இருந்து பல ஊழியர்கள் சொல்லுகிறார்கள். நாங்கள் உங்களுக்கு ஒரு மணிக்கு செய்தி என்று சொன்னால் 12:58 நாங்கள் மியூசிக்கோடு உங்களோட நாங்கள் அழைக்கிற போது நீங்கள் செய்தியையும் ஜபத்தையும் உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துதலையும் அந்த 15 நிமிடத்துக்குள்ளே கொண்டு வரும்படியாக நீங்கள் எடுத்து வரும்படி எல்லா ஊழியர்களையும் உங்களை வைத்து சொல்லிக்கொள்கிறேன் ஐயா. நன்றி. மாலையிலும் உங்களுடைய ஜப நேரத்தில் உங்களுக்காக, உங்கள் குடும்பங்களுக்காக, ஊழியர்களுக்காக நாங்கள் தொடர்ந்தும் ஜபம் எடுத்து வருவோம். சரி, நன்றி நன்றி பாஸ்டர். அருமையானவர்களே, அருமையானது செய்தியை கேட்டோம். அநேக ஊழியர்கள் தனிப்பட்ட முறையிலே எங்களோடு பேசிக் கொள்ளுகிறார்கள். வருகிற ஊழியர்கள் செய்தியை நீண்ட பிரசங்கத்தை பண்ணுகிறார்கள். ஆனால் இப்போது இந்த கால சூழ்நிலைக்குள்ளே ஜெபம், ஒவ்வொரு தேசங்களுக்கான ஜெபம், அந்த ஊழியர்கள் திறப்பின் வாசலிலே நிற்க வேண்டும். வீடுகளிலே இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறவர்கள் அந்த ஊழியர்களுடைய ஜெபத்தை விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டு ஆமேன் என்று சொல்ல வேண்டும். அப்பொழுது இந்த தேசத்துங்களிலே குடிகொண்டிருக்கின்ற பயங்கரங்கள் மாறுகிறதற்கு கர்த்தருடைய ஒரு கிருபையின் கருணையின் கண் கிடைக்கும் என்று அவர்கள் அன்பா எங்களிடத்திலே கேட்டிருக்கிறார்கள். தயவு செய்து எல்லா ஊழியர்களுக்குமே நாங்கள் 15 நிமிடம் தான் கொடுக்குறோம், அதற்குள்ளாக நீங்கள் செய்தியையும் ஜெபத்தையும் எடுத்து வாருங்கள்.
இதோ நாங்கள் அடுத்த செய்திக்கு கடந்து செல்லுவோம். மூன்றாவது செய்தியை அமெரிக்க மண்ணிலிருந்து பாஸ்டர் பால்மர் பரமதாஸ் அவர்கள் எடுத்து வருவார்கள்.

0: அந்த வார்த்தை ஜீவனா இருந்தது என்கிற வேளையிலும் உங்களோடு இணைந்திருக்கிற ஊழியரை வரவேற்போம். வணக்கம் ஐயா.
1: வணக்கம் அம்மா.
0: பிரைஸ் தி லார்ட்.
1: பிரைஸ் தி லார்ட்.
0: எப்படி இருக்கிறீங்க?
1: கர்த்தருடைய கிருபையினால எங்களை உங்களை எல்லாருடைய ஜெபத்தினாலும் சுகமாக இருக்கிறோம் அம்மா. நீங்கள் எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கிறோம் ஐயா. நான் உங்களோட நேரத்தை எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. இன்றைய நாளும் எனக்காக எங்கள் வானொலி நேயர்களுக்கான தேவ செய்தியை எடுத்து வாருங்கள்.
1: ஆமென். நாம் ஜெபிக்கலாம். எங்களின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் கர்த்தாவே, இந்த செய்தியை நீர் ஆசையை உதவிப்பீராக. உம்முடைய வார்த்தையை நாங்கள் பிரசங்கிக்கும் பொழுது தேவநீர் நீர் மகிமைப்படுவீராக அப்பா. இந்த வேளையிலும் அப்பா எங்கள் வானொலிக்காய் ஜெபிக்கிறோம். வல்லவினர்கள் வானொலியிலே சௌதரையாவுக்காக, சிந்தாமா அவர்களுடைய பிள்ளைகளுக்காக, குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்கிறோம். உடைய ஊழியத்தை செய்கிற தேவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். எல்லா தீமைகளுக்கும் விலைக்கு காத்துக்கொள்ளும் ஆண்டவரே, ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற தெய்வமே, ஊழியக்காரர்கள் அனைவரும் சுகமாக பத்திரமாக பாதுகாக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா வியாதி விக்னங்கள் நோய் நெடுகழிவுகளுக்கு விலைக்கு காத்துக் கொள்ளும் ஆண்டவரே, சிறப்பின் வாசலிலே நின்று ஜெபிக்கிற உடைய பிள்ளைகளை, உடைய ஊழியக்காரர்களை கர்த்தர் கண்ணோக்கி பார்க்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கர்த்தாவே, ஒருவராவது அநியாயமாக எந்த வியாதியினாலும், எந்த விதமான வறுமையினாலும், பட்டினியினாலும் அப்பா மறிக்க கூடாது ஆண்டவரே. அந்த விதத்துல நீர் உடைய ஊழியக்காரர்களை கண்ணோக்கி பார்க்கிறதும், அவர்களுக்கு தேவையான சகலவிதமான ஆசீர்வாதங்களையும் கட்டளையிடும் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்திலே அவர்களை நீதாமே பொறுப்படுத்தி வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த ஊழியத்தை செய்கிற சௌரன் சத்தையாவையும் சௌரஜசிதாமாவையும் அப்பா, இந்த தொழில் காட்சி ஊழியத்தை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. இதுல இணைந்து கொள்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் அப்பா. கர்த்தாவே, இன்னும் இன்னும் அநேகர் இதுல பங்கு பெற, அநேகர் உதாரத்துவமாய் கொடுக்க, அநேகர் ஊழியத்தை ஆதரிக்க கர்த்தர் கிருபை தர வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எல்லா பிசாசின் கிரியைகள், வல்லமைகள், அதிகாரங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நிர்மூலமாகட்டும். அற்புதங்களும் அடையாளம் நடைபெறட்டும். நாமத்தை மையப்படுத்தும் தேவரீர் இந்த வார்த்தையை ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.
0: ஆமென்.
1: ஆமென். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளே, கடந்த நாட்களிலே நாம் ஆதி பிதாக்கள், நம்முடைய முற்பிதாக்கள் எப்படி ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் போனது என்பதை குறித்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். குறிப்பாக கடந்த நாட்களிலும் எப்படி தேவ புத்திரர்கள் வந்து மனுஷருடைய பெண்களை திருமணம் பண்ணினார்கள் என்று சொல்லி நாம் ஆதியாகமத்தின் புத்தகம் 6 அதிகாரத்திலே நாம் வாசித்தோம். அவர்கள் ராட்சதர்கள் வந்து பூமியிலே இருந்தார்கள் என்றும், பின்பு தேவகுமாரர் மனுஷர் குமாரத்திகளோடு கூடுகிறதுனாலே இவர்களுக்கு பிள்ளைகள் பிறந்தது என்றும், இதனாலே மனுஷர்கள் பலவான்களானார்கள் என்றும் தேவன் அறிந்து அந்த பூலோகத்தை அவர் அழிக்க வேண்டும் என்று ஒரு திட்டம் கொள்ளுகிறார். இப்படி தேவனுடைய பிள்ளைகளே எல்லாரும் நல்லாதான் இருந்தாங்க. ஆனா எப்பொழுது தவறான உறவுகளை அவர்கள் ஏற்படுத்தி கொண்டார்களோ, தவறான திருமண ஏற்படுத்தி கொண்டார்களோ, அப்பொழுது அவர்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் போனது. அந்த வேளையிலே 7 வசனத்தை வாசிக்கிறோம். ஆதியாகமம் 6:7. நான் சிருஷ்டித்த பூமி மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல், மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவர்களை நிக்கிரகம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கிறது எனக்கு மனஸ்தபமாய் இருக்கிறது என்று சொன்னார். ஆதியிலே ஆண்டவர் எல்லாவற்றையும் சிருஷ்டித்த பொழுது, ஒவ்வொரு காரியத்தையும் சிருஷ்டித்த பொழுது தேவன் சொன்னார், அது தேவன் அது நல்லது என்று கண்டார் என்று பார்க்கிறோம். தேவன் அது நல்லது என்று கண்டார் என்று தேவனுடைய வார்த்தையிலே இதை வாசிக்கிறோம். எப்படி தேவன் அது நல்லது என்று கண்டாரோ, அதே தேவன் இப்பொழுது சொல்கிறார், நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாக இருக்கிறது என்று சொல்லி. இப்படி நம்முடைய வாழ்க்கையிலும் கூட கர்த்தருடைய பிள்ளைகளே, அநேக வேளைகளிலே தேவன் நமக்கு நன்மையானவைகளை செய்து அவர் நன்றாக இருக்கிறது என்று சொல்லும் பொழுது நாம் அவருக்கு மனஸ்தாபம் உண்டாக்குகிற காரியங்களை பண்ணுவோமே ஆனால், அந்த வேளையிலே ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்க முடியாமல் போய்விடுகிறது. ஆனாலும் அந்த பூமியிலும், அப்படிப்பட்டதான கொடூரமான மக்கள் வாழ்ந்த பூமியிலும் நோவா என்ற ஒரு மனிதன் இருந்தான் என்பதை பார்க்கிறோம். இந்த நோவாவோ தேவனுக்கு பிரியமான ஒரு மனிதனாய் காணப்பட்டான். இந்த நோவா கர்த்தருடைய கண்களில் அவன் கிருபை பெற்றான் என்று நாம் 6:8 வாசிக்க முடிகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, உலகமே கீழும் உள்ள மக்கள் தவறான மனிதர்களா இருக்கலாம், பொல்லாத மனிதர்களா இருக்கலாம், ஆனாலும் கூட நீங்களும் நானும் தேவனுடைய பார்வையிலே நாம் கிருபை பெற்றவர்களாக வாழ முடியும், வாழ வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய எதிர்பார்ப்பு. எல்லா மக்களும் தவறு செய்தார்கள், நானும் அதே போல செய்தேன் என்று அவர்கள் மாத்திரம் என்ன நல்லவர்களா, நான் அவர்களை பார்க்கிறோம் நல்லவன் என்று சொல்லி நம்மை தாமே அவர்கள் திருப்திப்படுத்திக் கொள்ளாதபடிக்கு நாம் தேவனுடைய சமூகத்திலே நாம் தேவனுடைய பார்வையிலே கிருபை பெற்றுக் கொள்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அப்பொழுதுதான் கர்த்தர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தருவார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நோவா அவன் எப்படி அவன் தேவனுடைய பார்வையிலே அவன் கிருபை பெற்றான் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது தேவனுடைய வார்த்தைகளை வாசிக்கிறோம். 11வது அதிகாரம் எபிரேயர் 11வது அதிகாரம் 7வது வசனத்தில் வேதம் சொல்கிறது, விசுவாசத்தினாலே நோவா தற்காலத்திலே காணாதவைகளை குறித்து தேவ எச்சரிப்பு பெற்று பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கு பேழையை உண்டு பண்ணினான். அதனாலே அவன் உலகம் ஆக்கினைக்கு உள்ளானதென்று தீர்த்து விசுவாசத்தினால் உண்டாகும் நீதிக்கு சுதந்திரவாளியானான். பாருங்கள், இந்த மனிதர்கள் பொல்லாத மனிதர்களாக இருந்த பொழுது ஆண்டவர் இந்த நோவாவுக்கு ஒரு தேவ எச்சரிப்பை கொடுக்கிறார். அது நோவாவுக்கு மாத்திரம் கொடுத்திருக்க முடியவில்லை, எல்லாருக்கும் கொடுத்திருக்க வேண்டும். ஆனால் நோவாவின் மூலமாக இந்த தேவ எச்சரிப்பை கொடுக்கிறார். எப்படி இந்த தேவ எச்சரிப்பு வருகிறது? இப்படி ஆண்டவர் வந்து மனிதர்களுடைய கிரியைகள் சரியில்லை, மனிதர்களுடைய பழக்க வழக்கங்கள் சரியில்லை, அவர்கள் செய்கிறதான காரியங்கள் சரியில்லை, எனவே அதை அழிக்க போகிறேன் என்று தேவன் திட்டமிட்டதை அந்த தேவ எச்சரிப்பை இந்த நோவாவிடம் சொன்ன பொழுது அவன் எல்லாரிடத்திலே சொல்லி இருக்க முடியும். அவன் எல்லாரிடத்திற்கும் இதை அவங்க பிரசங்கம் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். இந்த வேளையிலும் தேவனுடைய பிள்ளைகளே, அவர்கள் எல்லாரும் அதை விசுவாசிக்கவில்லை. ஆனால் நோவாவோ தற்காலத்தில் காணாதவைகளை குறித்து அவன் தேவ எச்சரிப்பை பெற்ற பொழுது அதை அவன் விசுவாசிக்கிறான். அதுதான் முக்கியம். இப்பொழுது ஆண்டவருடைய வருகையின் நாள் வருகிறது. ஆண்டவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். அதிலே நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அதிலே எடுத்துக்கொள்ளப்படாத மக்கள் எல்லாரும் இந்த உலகத்திலே கைவிடப்படுவார்கள். அவர்களுக்கு உபத்திரவ காலம் வரும், மகா உபத்திரவ காலம் வரும், பிறகு இரண்டாம் மரணம் வரும், அங்கே அக்னியும் கந்தகமும் நிறைந்த கடலில் அவர்கள் தள்ளப்படுவார்கள் என்றதான தேவ எச்சரிப்பை நாங்கள் இப்பொழுது கொடுக்கும் பொழுது அதை விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறவர்களுக்கு தேவ கிருபையை கர்த்த கொடுக்கிறார். இப்பொழுதும் நோவா தேவ எச்சரிப்பை பெற்ற பொழுது அவன் அதை விசுவாசித்ததினாலே அவன் என்ன செய்தான்? அவன் பயபக்தி உள்ளவனானான் என்று பார்க்கிறோம். அவன் பயபக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை அவன் ரட்சிப்பதற்கு ஒரு பேழையை உண்டு பண்ணுகிறான். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட தேவனுடைய பிள்ளைகளே, நாம் தேவன் நமக்கு நாம் காணாதவைகளை விசுவாசிக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். நாம் தேவ எச்சரிப்பை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது அதை விசுவாசிக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். நாம் தேவனுடைய பிள்ளைகளாக பயபக்தி உள்ளவர்களாக மாற வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். இதைத்தான் அந்த நாட்களிலே நாம் அநேக மக்கள் செய்யாமல் இருந்தார்கள். ஆனால் நோவாவோ அதை செய்தான், அதை நிறைவேற்றினான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, அதோடு மாத்திரமல்ல, தேவன் இந்த நோவாவிடத்திலே சொல்கிறார், நீ ஒரு பிழையை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று சொன்ன பொழுது அந்த பிழையை அவன் ஆயத்தப்படுத்துகிறான். பிழை என்றால் என்னவென்றே தெரியாது. பிழை என்பது ஒரு கப்பல் என்று வைத்துக் கொள்வோமே, அந்த கப்பலை எப்படி உண்டு பண்ண வேண்டும் என்றே அவனுக்கு தெரியாமல் இருந்திருக்க முடியும். ஆனாலும் அங்கே தேவன் சொன்னதை காரியம் அவன் அப்படியே விசுவாசிக்கிறான், அதை அவன் செயல்படுத்துகிறான். எனக்கு தெரியாது என்று சொல்லி அவன் தட்டி கழிக்கவில்லை. அவன் தேவனுடைய ஆலோசனையின்படி அந்த பேழையை அவன் உண்டு பண்ணுகிறதை பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த நாட்களிலும் அங்கே மனிதர்கள் எப்படி இருந்திருக்கிறார்கள் பார்த்தீங்கன்னா, லூக்காவின் சுவிசேஷம் மத்தேயுவின் சுவிசேஷம் 24வது அதிகாரம் 38வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, மத்தேயு 24:38 ஜலப்பிரளயத்திற்கு முன்னான காலத்திலே நோவா பேழைக்குள் பிரவேசிக்கும் நாள் வரைக்கும் ஜனங்கள் புசித்தும் குடித்தும் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் அவர்கள் இருந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்ப பாருங்க, இப்படிப்பட்டதான ஒரு கொடூரமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். 39வது வசனம் சொல்கிறது, ஜலப்பிரளயம் வந்து அவர்களை வாரிக்கொண்டு போக மட்டும் உணராது.

0: இருக்கிறார். அவர் எச்சரிப்பை கொடுத்து கொண்டே இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதோடு மாத்திரமல்ல, தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இந்த நோவாவின் காலத்துல செய்தது என்ன என்று பார்க்கும் பொழுது, அந்த நோவாவையும் அவனுடைய குடும்பத்தையும் 8 பேரையும் அங்கே அவர் காப்பாற்றினார். ஆமென், ஆமென். பாருங்கள், 2 பேதுரு 2:5 சொல்லப்படுகிறது, நோவா முதலான 8 பேரை, மன்னிக்கவும், நீதியை பிரசங்கித்தவனாய நோவா என்று சொல்லப்படுகிறது. அப்படியான என்ன, நோவா நீதியை பிரசங்கித்த ஒரு மனிதனாக காணப்பட்டிருக்கிறான். அதைத்தான் 2 பேதுரு 2:5 வாசிக்கிறோம், நீதியை பிரசங்கித்தவனாய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணினார். அப்போ மக்கள் பயபக்தி இல்லாமல், தேவபக்தி இல்லாமல் இருந்ததுனால அவர்கள் எப்படி காணப்பட்டார்கள், அவபக்தி உள்ளவர்களாக காணப்பட்டார்கள். அவர்கள் மேல் இந்த உலகத்திலே தேவன் ஜலப்பிரளயத்தை வரப்பண்ணினார் என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்பொழுதும் கூட அந்த விதமாக பிற்காலத்திலே அவபக்தியாய் நடக்கிறவர்களுக்கு இது திருஷ்டாந்தமாக வைக்கப்பட்டது என்று 6:6 வாசிக்கிறோம். 2 பேதுரு 2:6. சோ இப்படியாக நாமும் கூட நாம் தேவ பக்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நாம் தேவ எச்சரிப்பை பெற்றுக்கொள்ளும் பொழுது அதை விசுவாசிக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். அப்பொழுதுதான் இந்த நோவாவின் குடும்பத்தைப் போல நம்முடைய குடும்பமும் நம்முடைய பிள்ளைகளும் பாதுகாக்கப்படும். நாம் ஜெபிக்கலாம். எங்களின் பரலோகப்பிதாவே, இந்த வேளையிலும் இந்த செய்தியை கேட்டபடி பிள்ளைகளை ஆசீர்வதியும் அப்பா. இந்த பிள்ளைகள் கர்த்தாவே எல்லாரும் பாதுகாக்கப்பட வேண்டும், வருகையிலே காணப்பட வேண்டும். சென்று எடுக்கிற இந்த வல்லமை நலைகள் வானொலிக்காக தொலைக்காட்சிக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். பெரிய காரியங்களை செய்திருளும், உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும், எல்லா தடைகளையும் ஆற்றி போடும், அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்திருளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.
1: நன்றி பாஸ்டரையா, மிக ஆசீர்வாதமான இந்த திவ செய்திக்கு ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. மாலையிலும் உங்களுடைய ஜெப வேளையிலே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் கர்த்தருடைய சமூகத்திலே நினைவு கூர்ந்து ஜெபத்தை எடுத்து வருகிறோம்.
0: நன்றி அம்மா, கர்த்தர் நாமத்தில் மகிமைப்படுவதாக.
1: ஆமென், ஆமென். அருமையானவர்களே, இதுவரை நேரமும் நாங்கள் திவ செய்தியோடு இணைந்திருந்தோம். இதோ அடுத்து நாங்கள் ஜீவ வெளிச்ச நேரத்திலே இணைந்து

வார்த்தை மாறாத ஜீவ வெளிச்ச நேரத்தில் நாங்கள் இணைந்திருக்கிறோம். இந்த வேளையிலும் நாங்கள் வேதம் வாசிக்க கேட்கலாம். நேற்றைய நாளுக்குரிய வேத வாசிப்புகளும் இன்றைய நாளுக்குரிய வேத வாசிப்புகளும் ஜோசுவா 9:10, ஏசாயா 13:14, 1 தீமோத்தேயு 4:5-6 என்னோடு டொரண்டோவில் இருந்து வியுளா இந்திரன் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். யோசுவா 9:10, யோர்தானுக்கு இப்புறத்திலே மலைகளிலும் பள்ளத்தாக்குகளிலும் லீபனோனுக்கு எதிரான பெருஞ்சமுத்திரத்தின் கரையோரம் எங்கும் உள்ள ஏத்தியரும் எமோரியரும் கானானியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியருமானவர்களுடைய சகல ராஜாக்களும் அதை கேள்விப்பட்ட போது அவர்கள் ஒருமனப்பட்டு யோசுவாவோடும் இஸ்ரவேலரோடும் யுத்தம் பண்ண ஏகமாய் கூடினார்கள். எரிக்கோவுக்கும் ஆயிக்கும் யோசுவா செய்ததை கிபியோனின் குடிகள் கேள்விப்பட்ட போது ஒரு தந்திரமான யோசனை பண்ணி தங்களை ஸ்தானாபதிகள் போல காண்பித்து பழைய இரட்டு பைகளையும் பீறலும் பொத்தலுமான பழைய

0: ராட்சரச துருத்திகளையும் தங்கள் கழுதைகளின் மேல் வைத்து பழுது பார்க்கப்பட்ட பழைய பாத ரட்சைகளை தங்கள் கால்களில் போட்டு பழைய வஸ்திரங்களை உடுத்தி கொண்டார்கள். வலிக்கு அவர்கள் கொண்டு போன அப்பமெல்லாம் உலர்ந்ததும் பூசணமும் பூத்ததுமாயிருந்தது. அவர்கள் கில்காலிலே இருக்கிற பாளையத்துக்கும் யோசுவாவினிடத்தில் போய் அவனையும் இஸ்ரவேல் மனுபுத்திரரை நோக்கி, நாங்கள் தூர தேசத்திலிருந்து வந்தவர்கள், எங்களுடைய உடன்படிக்கை பண்ணுங்கள் என்றார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் மனுஷர் அந்த ஏவியரை நோக்கி, நீங்கள் எங்கள் நடுவிலே குடியிருக்கிறவர்களாக்கும், நாங்கள் எப்படி உங்களோட உடன்படிக்கை பண்ணலாம் என்றார்கள். அவர்கள் யோசுவாவை நோக்கி, நாங்கள் உமது அடிமைகள் என்றார்கள். அதற்கு யோசுவா, நீங்கள் யார், எங்கேருந்து வந்தீர்கள் என்று கேட்டான். அதற்கு அவர்கள், உம்முடைய தேவனாய கர்த்தருடைய நாமத்தின் பிரஸ்தாபத்தை கேட்டு உமது அடியாராகிய நாங்கள் வெகு தூரத்திலிருந்து வந்தோம். அவருடைய கீர்த்தியையும் அவர் எகிப்திலே செய்த யாவையும் அவர் எஸ்போனின் ராஜாவாகிய சீகேமுக்கும் அஸ்தோத்தின் பாசானின் ராஜாவாகிய ஓகும் என்கிற ஜோர்தானுக்கும் அப்புறத்திலிருந்த எமோரியரின் இரண்டு ராஜாக்களுக்கும் செய்த யாவையும் கேள்விப்பட்டோம். ஆகையால் எங்கள் மூப்பரும் எங்கள் தேசத்து குடிகள் எல்லாரும் எங்களை நோக்கி, உங்கள் கைகளில் வலிக்கு ஆகாரத்தை எடுத்து அவர்களுக்கு எதிர்கொண்டு போய் அவர்களிடத்தில், நாங்கள் உங்கள் அடியார் எங்களோட உடன்படிக்கை பண்ண வேண்டும் என்று சொன்னார்கள் உங்களிடத்தில் வர, நாங்கள் புறப்படுகிற அன்றே எங்கள் வழி பிரயாணத்துக்கு இந்த அப்பத்தை சுட சுட எங்கள் வீட்டிலிருந்து எடுத்துக்கொண்டு வந்தோம். இப்பொழுது இதோ உலர்ந்த பூசணம் பூத்திருக்கிறது. இந்த நாங்கள் இந்த திராட்சை ரச துருத்தியை நிரப்புகையில் புதிதாக இருந்தது, ஆனாலும் இதோ கிழிந்து போயிட்டு எங்கள் வஸ்திரங்களும் பாதரட்சைகளும் நெடுந்தூரமான பிரயாணத்தினாலே பழசாய் போயிட்டு என்றார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் கர்த்தருடைய வாக்கை கேளாமல் அவர்களுடைய போஜன பதார்த்தத்தில் சிறிது வாங்கி கொண்டார்கள். யோசுவா அவர்களோடு சமாதானம் பண்ணி அவர்களை உயிரோடே காப்பாற்றும் உடன்படிக்கையை அவர்களோட பண்ணினான். அதற்காக சபையின் பிரபுக்கள் அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்தார்கள். அவர்களோட உடன்படிக்கை பண்ணி மூன்று நாள் சென்ற பின்பு அவர்கள் தங்கள் அயலார் என்றும் தங்கள் நடுவிலே குடியிருக்கிறவர்கள் என்றும் கேள்விப்பட்டார்கள். இஸ்ரவேல் புத்திரர் பிரயாணம் பண்ணுகையில் மூன்றாம் நாளிலே அவர்கள் பட்டணங்களுக்கு வந்தார்கள். அந்த பட்டணங்கள் கிபியோன், கெபீரா, பெயரோத், கிரியாத் ஜேஜாரீம் என்பவைகள். சபையின் பிரபுக்கள் அவர்களுக்கும் இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் பேரில் ஆணையிட்டிருந்தபடியினால் இஸ்ரவேல் புத்திரர் அவர்களை சங்காரம் பண்ணவில்லை. ஆனாலும் சபையார் எல்லாரும் பிரபுக்கள் மேல் முறுமுறுத்தார்கள். அப்பொழுது சகல பிரபுக்களும் சபையார் யாவரையும் நோக்கி, நாங்கள் இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் பேரில் அவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்தோம், ஆதலால் அவர்களை நாம் தொடக்கூடாது, கடுங்கோபம் நம்மில் வராதபடிக்கு நாம் அவர்களுக்கு இட்ட ஆணை நிமித்தம் நாம் அவர்களை உயிரோடு வைத்து அவர்களுக்கு ஒன்று செய்வோம். பிரபுக்களாகிய நாங்கள் அவர்களுக்கு சொன்னபடி அவர்கள் உயிரோடு இருந்து சபையார் எல்லாருக்கும் விறகு வெட்டுகிறவர்களாகவும் தண்ணீர் எடுக்கிறவர்களாகவும் இருக்க கடவார்கள் என்று பிரபுக்கள் அவர்களுடைய சொன்னார்கள். பின்பு யோசுவா அவர்களை அழைப்பித்து, நீங்கள் எங்கள் நடுவே குடியிருக்கும் போது நாங்கள் உங்களுக்கு வெகு தூரமாக இருக்கிறவர்கள் என்று சொல்லி எங்களை வஞ்சித்தது என்ன? இப்போது நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள், என் தேவனுடைய ஆலயத்துக்கு விறகு வெட்டுகிறவர்களும் தண்ணீர் எடுக்கிறவர்களுமான பணிவிடைக்காரராய் இருப்பீர்கள், இந்த ஊழியம் உங்களை விட்டு நீங்க மாட்டாது என்றான். அவர்கள் யோசுவாவுக்கு பிரயுத்தரமாக, தேசத்தை எல்லாம் உங்களுக்கு ஒப்பு கொடுக்கவும் தேசத்தின் குடிகளை எல்லாம் உங்களுக்கு முன்பாக அளிக்கவும் உம்முடைய தேவனாய கர்த்தர் தமது தாசனாய மோசைக்கு கட்டளை இட்டது உமது அடியாருக்கு நிச்சயமாகவே அறிவிக்கப்பட்டதினால் நாங்கள் எங்கள் ஜீவன் நிமித்தம் உங்களுக்கு மிகவும் பயந்து இந்த காரியத்தை செய்தோம். இப்போதும் இதோ உமது கையில் இருக்கிறோம், உம்முடைய பார்வைக்கு நன்மையும் நியாயமுமாய் தோன்றுகிறபடி எங்களுக்கு செய்யும் என்றார்கள். அப்படியே யோசுவா அவர்களுக்கு செய்து இஸ்ரவேல் புத்திரர் அவர்களை கொன்று போடாதபடிக்கு அவர்களை இவர்கள் கையில் தப்புவித்தான். இந்த நாள் மட்டும் இருக்கிறபடியே அந்நாளில் அவர்களை சபைக்கும் கர்த்தர் தெரிந்து கொள்ளும் இடத்தில் இருக்கும் அவருடைய பலிப்பிடத்துக்கும் விறகு வெட்டுகிறவர்களாகவும் தண்ணீர் எடுக்கிறவர்களும் ஆக்கினான். ஆமேன்.
1: சங்காரம் பண்ணி எரிகோவுக்கு அதன் ராஜாவுக்கும் செய்தபடி ஆயிக்கும் அதன் ராஜாவுக்கும் செய்ததை கிபியோனின் குடிகள் இஸ்ரவேலோட சமாதானம் பண்ணி அவர்களுக்குள் வாசமாயிருக்கிறதையும் எருசலேமின் ராஜாவாக அதோனி செதே கேள்விப்பட்ட போது கிபியோன் ராஜதானி பட்டணங்களில் ஒன்றை போல் பெரிய பட்டணமும் ஆகியை பார்க்கும் பெரிதுமாய் இருந்தபடினாலும் அதன் மனுஷர் எல்லாரும் பலசாலிகளாய் இருந்தபடினாலும் மிகவும் பயந்தார்கள். ஆகையால் எருசலேமின் ராஜாவாகிய அதோனி செதே எப்ரோனின் ராஜாவாகிய ஓகாமுக்கும் யர்மூத்தின் ராஜாவாகிய பீராமுக்கும் லாகிசின் ராஜாவாகிய அப்பியாவுக்கும் எக்லோனின் ராஜாவாகிய தெபீருக்கும் ஆள் அனுப்பி நாங்கள் கிபியோனை சங்கரிக்கும்படி நீங்கள் என்னிடத்தில் வந்து எனக்கு துணை செய்யுங்கள். அவர்கள் ஜோஷுவாவோடும் இஸ்ரவேல் புத்தரோடும் சமாதானம் பண்ணினார்கள் என்று சொல்லி அனுப்பினார். அப்படியே எருசலேமின் ராஜா, எப்ரோனின் ராஜா, யர்மூத்தின் ராஜா, லாகிசின் ராஜா, எக்லோனின் ராஜா என்ற எமோரியின் ஐந்து ராஜாக்களும் கூடிக்கொண்டு அவர்களும் அவருடைய எல்லா சேனைகளும் போய் கிபியோனுக்கு முன்பாக பாளையம் இறங்கி அதன் மேல் யுத்தம் பண்ணினார்கள். அப்பொழுது கிபியோனின் மனுஷர் கில்காலில் இருக்கிற பாளையத்துக்கு ஜோஷுவாவிடத்தில் ஆள் அனுப்பி உமது அடியாரை கைவிடாமல் சீக்கிரமாய் எங்களிடத்தில் வந்து எங்களை ரட்சித்து எங்களுக்கு துணை செய்யும். பர்வதங்களிலே குடியிருக்கிற எமோரியரின் ராஜாக்கள் எல்லாரும் எங்களுக்கு விரோதமாய் கூடினார்கள் என்று சொல்ல சொன்னார்கள். உடனே ஜோஷுவாவும் அவனோட கூட சகல யுத்த மனுஷரும் சகல பராக்கிரமசாலிகளும் கில்காலில் இருந்து போனார்கள். கர்த்தர் ஜோஷுவாவை நோக்கி, அவளுக்கு பயப்படாயாக, உன் கைகளில் அவர்களை ஒப்பு கொடுத்தேன், அவர்களில் ஒருவரும் உனக்கு முன்பாக நிற்பதில்லை என்றார். ஜோஷுவா கில்காலில் இந்த ராம் முழுவதும் நடந்து திடீரென்று அவர்கள் மேல் வந்து விட்டார். கர்த்தர் அவர்களை இஸ்ரவேலுக்கு முன்பாக சலங்க பண்ணினார். ஆகையால் அவர்களை கிபியோனிலே மகா சங்கரமாக மடங்கடித்து பெத்ரோனுக்கு போகிற வழியிலே துரத்தி அசத்தா மற்றும் மக்கேதா மற்றும் முறியடித்தார்கள். அவர்கள் பெத்ரோனிலிருந்து இறங்குற வழியிலே இஸ்ரவேலுக்கு முன்பாக ஓடி போகையில் அசக்கா மட்டும் ஓடுகிற அவர்கள் மேல் கர்த்தர் வானத்திலிருந்து பெரிய கற்களை உளப்பண்ணினார். அவர்கள் செத்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் பட்டயத்தால் கொண்டவர்களை பார்த்திலும் கர்மலையினால் செத்தவர்கள் அதிகமாய் இருந்தார்கள். கர்த்தர் எமோரியரை இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக ஒப்புக் கொடுக்கிற நாளிலே ஜோஷுவா கர்த்தரை நோக்கி பேசி, பின்பு இஸ்ரவேலின் கண்களுக்கு முன்பாக சூரியனே நீ கிபியோனின் மேலும் சந்திரனே நீ ஆயிலோன் பள்ளத்தாக்கின் மேலும் கருத்து நெல்லுங்கள் என்றான். அப்பொழுது ஜனங்கள் தங்கள் சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டு மட்டும் சூரியன் தருத்தது சந்திரனும் நின்றது, இது யாசேரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கவில்லையா? அப்படியே சூரியன் அஸ்தமிக்க தீவிரிக்காமல் இறக்குரிய ஒரு பகல் முழுவதும் நடுவானத்தில் நின்றது. இப்படி கர்த்தர் ஒரு மனிதனுடைய சொல்கட்டு அந்நாளை ஒத்த நாள் அதற்கு முன்னும் இல்லை அதற்கு பின்னும் இல்லை. கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். பின்பு யோசுவா இஸ்ரவேல் அனைத்தோடும் கூட கில்காலில் இருக்கிற பாளையத்துக்கு திரும்பினார். அந்த ஐந்து ராஜாக்களும் ஓடி போய் மக்கோதாவில் இருக்கிற ஒரு கெபியில் ஒளித்துக் கொண்டார்கள். ஐந்து ராஜாக்களும் மக்கோதாவில் இருக்கிற ஒரு கெபியில் ஒளித்திருந்து அகப்பட்டார்கள் என்று ஜோஷுவாக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது ஜோஷுவா பெரிய கற்களை கெபியின் வாயிலே புரட்டி அவ்விடத்தில் அவர்களை காவல் காக்க மனுஷரில் வையுங்கள், நீங்களோ நில்லாமல் உங்கள் சத்துருக்களை துரத்தி அவருடைய பின் படைகளை வெட்டி போடுங்கள், அவர்களை தங்கள் பட்டணங்களிலே பிரவேசிக்க ஒட்டாதிருங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உங்கள் கையில் ஒப்பு கொடுத்தார் என்றார். யோசுவாவும் இஸ்ரவேல் புத்திரரும் அவர்களை மகா பெரிய சங்காரமாய் அவர்கள் அழியும் அளவும் சங்கரித்தார்கள். அவர்களில் மீதியானவர்கள் அரணான பட்டணங்களுக்குள் புகுந்தார்கள். ஜனங்கள் எல்லாரும் சுகமாய் மக்கேதாவில் இருக்கிற பாளையத்திலே யோசுவாவிடத்தில் திரும்பி வந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரருக்கு விரோதமாக ஒருவனும் தன் நாவை அசைக்கவில்லை. அப்பொழுது ஜோஷுவா கெபியின் வாயை திறந்து அந்த ஐந்து ராஜாக்களையும் அந்த கெபியிலிருந்து என்னிடத்தில் வெளியே கொண்டு வாருங்கள் என்றார். அவர்கள் அப்படியே செய்து எஸ்ரேமின் ராஜாவும் எப்ரோனின் ராஜாவும் யர்மூத்தின் ராஜாவும் லாகிசின் ராஜாவும் எக்லோனின் ராஜாவும் ஆகிய அந்த ஐந்து ராஜாக்களையும் அந்த கெபியிலிருந்து அவனத்துக்கு வெளியே கொண்டு வந்தார்கள். அவர்களை ஜோஷுவானத்தில் கொண்டு வந்த போது ஜோஷுவா இஸ்ரவேல் மனுஷரை எல்லாம் அழைப்பித்து தன்னோட கூட வந்த யுத்த மனுஷரின் அதிபதிகளை நோக்கி, நீங்கள் கிட்ட வந்து உங்கள் கால்களை இந்த ராஜாக்குடைய கழுத்துகளின் மேல் வையுங்கள் என்றார். அவர்கள் கிட்ட வந்து தங்கள் கால்களை அவர்கள் கழுத்துகளின் மேல் வைத்தார்கள். அப்பொழுது ஜோஷுவா அவர்களை நோக்கி, நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் பலத்து திடமனதாக இருங்கள், நீங்கள் யுத்தம் பண்ணும் உங்கள் சத்துருக்களுக்கு எல்லாம் கர்த்தர் இப்படியே செய்வார் என்றார். அதுக்கு பின்பு ஜோஷுவா அவர்களை வெட்டி கொண்டு ஐந்து மரங்களிலே தூக்கி போட்டான். சாயங்காலம் மட்டும் மரங்களில் தொங்கினார்கள். சூரியன் அஸ்தமிக்கிற வேளையிலே ஜோஷுவா அவர்களை மரங்களிலிருந்து இறக்க கட்டளையிட்டான். அவர்கள் ஒழித்துக் கொண்டிருந்த செபியிலே அவர்களை போட்டு இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி பெரிய கற்களை கெபியின் வாயிலே அடைத்தார்கள். அந்நாளிலே ஜோஷுவா மக்கேதாவை பிடித்து அதை பட்டிய கருத்தினால் அழித்து அதன் ராஜாவையும் அதில் உள்ள மனுஷராகிய சகல நரஜீவன்களையும் ஒருவரையும் எரியாக வைக்காமல் சங்காரம் பண்ணி எரிகோவின் ராஜாவுக்கு செய்தது போல மக்கேதாவின் ராஜாவுக்கும் செய்தார். மக்கேதாவிலிருந்து ஜோஷுவா இஸ்ரவேலர் அனைவரோடும் கூட லிப்னாவுக்கு புறப்பட்டு லிப்னாவின் மேல் யுத்தம் பண்ணினார். கர்த்தர் அதையும் அதன் ராஜாவும் இஸ்ரவேலின் கையில் ஒப்புக் கொடுத்தார். அதையும் அதில் உள்ள சகல நரஜீவன்களையும் ஒருவரையும் அதிலே மீதியாக வைக்காமல் பட்டிய கருத்தினால் அழித்து எரிகோவின் ராஜாவுக்கும் செய்தது போல அதில் ராஜாவுக்கும் செய்தார். லிப்னாவில் இருந்து ஜோஷுவா இஸ்ரவேலனை தோடும் கூட லாகீசுக்கு புறப்பட்டு அதற்கு எதிரே பாளையம் இறங்கி அதன் மேல் யுத்தம் பண்ணினார். கர்த்தர் லாகீசை இஸ்ரவேலின் கையில் ஒப்பு கொடுத்தார். அதை இரண்டாம் நாளிலே பிடித்து லிப்னாவுக்கு செய்தது போல அதையும் அதில் உள்ள எல்லா நரஜீவங்களையும் பட்டய கருக்கினால் அழித்தார். அப்பொழுது கேசரின் ராஜாவாகி ஓராம் லாகீசுக்கு துறை செய்யும்படி வந்தார். ஜோஷுவா அவனையும் அவன் ஜனத்தையும் ஒருவனும் மீதியாயிராதபடி வெட்டி போட்டான். லாகீசிலிருந்து ஜோஷுவாம் இஸ்ரவேலர் அனைவரும் எக்லோனுக்கு புறப்பட்டு அதற்கு எதிரே பாளையம் இறங்கி அதன் மேல் யுத்தம் பண்ணி அதை அந்நாளிலே பிடித்து அதை பட்டை கருக்கினால் அழித்தார்கள். லாகீசுக்கு செய்தது போல அதில் உள்ள சகல நரஜீவன்களையும் அந்நாளில் தானே சங்காரம் பண்ணினார். பின்பு எக்லோனிலிருந்து ஜோஷுவாம் இஸ்ரவேலர் அனைவருமாய் எக்லோனுக்கு புறப்பட்டு அதன் மேல் யுத்தம் பண்ணி அதை பிடித்து எக்லோனுக்கு செய்தது போல அதையும் அதன் ராஜாவையும் அதற்கு அடுத்த எல்லா பட்டணங்களையும் அதில் உள்ள சகல நரஜீவங்களையும் ஒருவரையும் மீதியாக வைக்காமல் பட்டய கருக்கினால் அழித்தார்கள். அதையும் அதில் உள்ள சகல நரஜீவன்களையும் சங்காரம் பண்ணினார்கள். பின்பு ஜோஷுவா இஸ்ரவேலரோடும் கூட தெபீருக்கு திரும்பி போய் அதன் மேல் யுத்தம் பண்ணி அதையும் அதன் ராஜாவையும் அதை சேர்ந்த எல்லா பட்டணங்களையும் பிடித்தார். அவர்களை பட்டய கருக்கினால் அழித்து அதில் உள்ள நரஜீவன்களை எல்லாம் ஒருவரையும் மீதியாக வைக்காமல் சங்காரம் பண்ணினார்கள். எப்ரோனுக்கும் லிப்னாவுக்கும் அவர்களின் ராஜாவுக்கும் செய்தது போல தெபீருக்கும் அதன் ராஜாவுக்கும் செய்தான். இப்படியே ஜோஷுவா மலைத்தேசம் அனைத்தையும் தென்தேசத்தையும் சமபூமியின் நீர்ப்பாய்ச்சலான இடங்களையும் அவர்களின் எல்லா ராஜாக்களையும் ஒருவரையும் மீதியாக வைக்காமல் அழித்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் கட்டளையிட்டபடியே சுவாசமுள்ள எல்லாவற்றையும் சங்காரம் பண்ணி காதிஸ் பர்னேயா துவக்கி காத்தா மட்டும் இருக்கிறதையும் கிவியோன் மட்டும் இருக்கிற கோசேன் தேசம் அனைத்தையும் அழித்தார். அந்த ராஜாக்கள் எல்லாரையும் அவள் தேசத்தையும் ஜோஷுவா ஒருமிக்க பிடித்தார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். பின்பு ஜோஷுவா இஸ்ரவேலான தோடும் கூட கில்கால் இருக்கிற பாளையத்துக்கு திரும்பினார். ஆமீன்.
0: ஆமீன். ஜோஷுவாவின் புத்தகம் மன்னிக்கணும், ஏசாயா 13 ஆமோத்தின் குமாரனாய ஏசாயா பாபிலோன் மேல் வரக்கண்ட பாரம், உயர்ந்த பர்வதத்தின் மேல் கொடியேற்றுங்கள், உரத்த சத்தமிட்டு ஜனங்களை வரவழையுங்கள், அவர்கள் பிரபுக்களின் வாசல்களுக்குள் பிரவேசிப்பதற்கு சைகை காட்டுங்கள். நான் பரிசுத்தமாக்கினவர்களுக்கு கட்டளை கொடுத்தேன், என் கோபத்தை நிறைவேற்ற என் பராக்கிரமசாலிகளை அழைத்தும் இருக்கிறேன், அவர்கள் என் மகத்துவத்தினாலே கழி கூறுகிறவர்கள் என்றார். திரளான ஜனங்களின் சத்தத்துக்கு ஒத்த வெகு கூட்டத்தின் இறைச்சலும் கூட்டப்பட்ட ஜாதிகளுடைய ராஜ்யங்களின் அமளியான இறைச்சலும் மலைகளிலே கேட்கப்படுகிறது. சேனைகளின் கர்த்தர் யுத்த இராணுவத்தை இலக்கம் பார்க்கிறார். கர்த்தர் வருகிறார், அவருடைய கோபத்தின் ஆயுதங்களும் தேசத்தை எல்லாம் அழிக்க வானங்கள் வீழ்த்த கடையாந்திர தேசத்திலிருந்து வருகிறது. அலருங்கள், கர்த்தரினால் சமீபமாயிருக்கிறது, அது சர்வ வல்லவரிடத்திலிருந்து மகா சங்காரமாய் வரும். ஆதலால் எல்லா கைகளும் நெகிழ்ந்து எல்லா மனுஷரின் இருதயமும் கரைந்து போம், அவர்கள் திகில் அடைவார்கள், வேதனைகளும் வாதைகளையும் அவர்களை பிடிக்கும், பிள்ளை பெறுகிறவளைப் போல வேதனைப்படுவார்கள், ஒருவரையொருவர் பிரமித்து பார்ப்பார்கள், அவர்கள் முகங்கள் நெருப்பாக முகங்களாய் இருக்கும். இதோ தேசத்தை பாழாக்கி அதன் பாவிகளை அதில் இணைந்து அழிப்பதற்காக கர்த்தருடைய நாள் கடூரமும் மூர்க்கமும் உக்கிர கோபமுமாய் வருகிறது. வானத்தின் நட்சத்திரங்களும் ராசிகளும் ஒளி கொடாதிருக்கும், சூரியன் உதிக்கையில் இருண்டு போம், சந்திரன் ஒளி கொடாதிருக்கும். பாவத்தின் நிமித்தமும் உலகத்தையும் அக்கிரமத்தின் நிமித்தம் துன்மார்க்கரையும் நான் தண்டித்து அகங்காரிகளின் பெருமையை ஒளிய பண்ணி கொடியரின் இரும்பை தாழ்த்துவேன். புருஷனை பசும் பொன்னிலும் மனுஷனை ஓப்பீரின் தங்கத்துக்கும் அபூர்வமாக்குவேன். இதன் நிமித்தம் சேனைகளின் கர்த்தருடைய உக்கிரத்தினால் அவருடைய கடுங்கோபத்தின் நாளிலே பூமி தன்னிடத்தை விட்டு நீங்கும்படி வானத்தை அதிர பண்ணுவேன். துரத்தப்பட்ட வெளிமானை போலும் யாரும் சேர்க்காத ஆட்டை போலும் இருப்பார்கள். அவரவர் தங்கள் ஜனத்தண்டைக்கு போக முகத்தை திருப்பி அவரவர் தங்கள் தேசத்துக்கு ஓடி போவார்கள். அகப்பட்டவனவனும் குத்துண்டு அவர்களை சேர்ந்திருந்தவனவனும் பட்டயத்தாலே விழுவான். அவர்கள் குழந்தைகள் அவர்கள் கண்களுக்கு முன்பாக மோதி அடிக்கப்படும், அவர்கள் வீடுகள் கொள்ளையிடப்படும், அவர்கள் மனைவிகள் அவமானப்படுவார்கள். இதோ நான் அவர்களுக்கு விரோதமாக மேதியரை எழுப்புவேன். அவர்கள் வெள்ளியை மதியாமலும் பொன்னின் மேல் பிரியப்படாமலும் வில்லுகளால் இளைஞரை சிதைத்து விடுவார்கள். கற்ப கனியின் மேல் அவர்கள் இறங்குவதில்லை. அவர்கள் கண் பிள்ளைகளை தப்ப விடுவதும் இல்லை. ராட்சத்துக்குள் அலங்காரமும் கல்தேயருடைய பிரதான மகிமையுமாகிய பாபிலோனானது தேவனால் சோதோமும் கொமோராவும் கவிழ்க்கப்பட்டது போல கவிழ்க்கப்படும். இனி ஒருபோதும் அதில் ஒருவரும் குடியேறுவதும் இல்லை. தலைமுறை தோறும் அதில் ஒருவரும் தங்கி தரிப்பதும் இல்லை. அங்கே அரபியன் கூடாரம் போடுவதும் இல்லை. அங்கே மேப்பர் மந்தியை மறிப்பதும் இல்லை. காட்டு மிருகங்கள் அங்கே படுத்துக் கொள்ளும். ஊழையிடும் பிராணிகள் அவர்கள் வீடுகளை நிரப்பும். கோட்டான்கள் அங்கே குடிகொள்ளும். காட்டாடு அங்கே துள்ளும். அவர்கள் பாலான மாளிகைகளில் ஓரிகள் உளையிடும். பலி சர்ப்பங்கள் அவர்கள் செவ்விகையான அரண்மனைகளில் ஏகமாய் கூடும். அதன் காலம் சீக்கிரம் வரும். அதன் நாட்கள் நீடித்திராது என்றார்.
1: ஆமேன். கர்த்தர் யாக்கோபுக்கு இறங்கி சின்னம் இஸ்ரவேலரை தெரிந்து கொண்டு அவர்களை அவர்கள் தேசத்திலே தாபரிக்க பண்ணுவார். அந்நியரும் அவர்களோடு சேர்க்கையாக யாக்கோபின் வம்சத்தோட கூடிக்கொள்வார்கள். ஜனங்கள் அவர்களை அழைத்துக் கொண்டு போய் அவர்கள் ஸ்தானத்தில் விடுவார்கள். இஸ்ரவேல் வம்சத்தால் கர்த்தருடைய தேசத்திலே அவர்களை வேலைக்காரராகவும் வேலைக்காரிகளாகவும் கையாண்டு தங்களை சிறையாக்கினவர்களை சிறையாக்கி தங்களை ஒடுக்கினவர்களை ஆளுவார்கள். கர்த்தர் உன் துக்கத்தையும் உன் தத்தளிப்பையும் நீ அடிமையாக்கப்பட்டிருந்த கடினமான அடிமைத்தனத்தை நீக்கி உன்னை இழப்பார பண்ணும் அக்காலத்திலே நீ பாபிலோன் ராஜாவின் சொல்லும் வாக்கியமாவது ஒடுக்கினவன் ஒளிந்து போனானே பொன்னகரில் ஒளிந்து போயிற்றே. கர்த்தர் துஷ்டரின் தண்டாயுதத்தையும் அரசாண்டவர்களின் செங்கோலையும் உரித்து போட்டார். உக்கிரம் கொண்டு ஓயாத அடியாய் ஜனங்களை அடித்து கோபமாய் ஜாதிகளை அரசாண்டவன் தடுப்பாறு இல்லாமல் துன்பப்படுத்தப்படுகிறான். பூமி முழுதும் உழைப்பாறை அமைந்திருக்கிறது. கம்பீரமாய் முழங்குகிறார்கள். தேவதார விருட்சங்களும் லீவனோனின் கேதருக்களும் உன் நிமித்தம் சந்தோஷப்பட்டு இவ்விழுந்து கிடந்தது முதற்கொண்டு எங்களை வெட்டுவார் ஒருவரும் இல்லை என்று சொல்கிறது. கீழே இருக்கிற பாதாளம் உன் நிமித்தம் அதிர்ந்து உன் வருகைக்கு எதிர்கொண்டு பூமியில் அதிபதிகளாய் இருந்து செத்த ராட்சதர் யாவரையும் உன் நிமித்தம் எழுப்பி ஜாதிகளுடைய எல்லா ராஜாக்களையும் அவருடைய சிங்காசனங்களிலிருந்து எழுந்திருக்க பண்ணுகிறது. அவர்கள் எல்லாரும் உன்னை நோக்கி நீயும் எங்களைப் போல பரிச்சயமானாயோ எங்களுக்குள் சமானமானாயோ என்று சொல்வார்கள். உன் ஆடம்பரமும் உன் வாத்தியங்களின் முழக்கமும் பாதாளத்தில் தள்ளுண்டு போயிட்டு குழுக்களே உன் படுக்கை பூச்சிகளே உன் போர்வை அதிகாலையின் மகனாகிய விடிவெளியே நீ வானத்திலிருந்து விழுந்தாயே. ஜாதிகளை வீணப்படுத்தினவனே நீ தரையிலே உள வெட்டப்பட்டாயே. நான் வானத்துக்கு ஏறுவேன். உன்னுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிங்காசனத்தை உயர்த்துவேன். வடபுறங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் பர்வதத்திலே வீற்றிருப்பேன் என்றும் நான் மிருகங்களுக்கு மேலாக உன்னதங்களில் ஏறுவேன் உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. ஆனாலும் நீ அகாதமான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய். உன்னை காண்கிறவர்கள் உன்னை உற்று பார்த்து உன்னை குறித்து சிந்தித்து இவன் தானா பூமியை தத்தளிக்கும் ராஜ்யங்களை அதிரவம் செய்து உலகத்தை வனாந்திரமாக்கி அதை நகரங்களை அழித்து சிறைப்பட்டவர்களை தங்கள் வீடுகளுக்கு போகவிடாமல் இருந்தவன் என்பார்கள். ஜாதிகளுடைய சகல ராஜாக்களும் அவரவர் தங்கள் அறையிலே மகிமையோட கிடத்தப்பட்டிருக்கிறார்கள். நீயோ அழுகி போன கிளையை போலவும் பட்டைய குத்தால் கொலையுண்டவர்களின் உடுப்பை போலவும் ஒரு குழியின் கற்களுக்குள்ளே கிடக்கவில்லை போலவும் காலால் மிதிக்கப்பட்ட பிணத்தை போலவும் உன் கல்லறைக்கு புறம்பாய் எறிந்து விடப்பட்டாய். நீ அவர்களுடைய அடக்கம் பண்ணப்படுவதில்லை. நீ உன் தேசத்தை கெடுத்து உன் ஜனத்தை கொன்று போட்டாய். தீமை சேரோடைய சந்ததி ஒருபோதும் ஏற்படுவதில்லை. அவன் புத்திரர் எழும்பி தேசத்தை சுந்தரித்துக் கொண்டு உலகத்தை பட்டணங்களால் நிரப்பாத படிக்கி அவர்கள் பிதாக்குடைய அக்கிரம நிமித்தம் அவர்களை குலத்தை ஆயத்தம் பண்ணுங்கள். நான் அவளுக்கு விரோதமாய் எழும்புவேன் என்று சேனைகளின் கத்து சொல்கிறார். பாபிலோனுடைய பேரையும் அதில் மீந்திருக்கிறதையும் புத்திரனையும் பௌத்திரனையும் சங்கரிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அதை முள்ளம் பந்திகளுக்கு சுதந்திரமும் தண்ணி நீக்கும் பள்ளங்களும் ஆக்கி அதை சங்காரம் என்னும் துடைப்பத்தினால் பெருக்கி விடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும். நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார். அசிரியனை என் தேசத்திலே முறித்து என் மலைகளின் மேல் அவனை மிதித்து போடுவேன். அப்பொழுது அவனுடைய முகம் அவர்கள் மேலிருந்து விலகி அவனுடைய சுமை அவள் தோளிலிருந்து நீங்கும். தேசமானத்தின் மேலும் நிர்ணயிக்கப்பட்ட யோசனை இதுவே. சகல ஜாதிகள் மேலும் நீட்டப்பட்டிருக்கிற கையும் இதுவே என்றார். சேனைகளின் கர்த்தர் இப்படி நிர்ணயித்திருக்கிறார். யார் அதை உயர்த்தமாக்குவான்? அவருடைய கை நீட்டப்பட்டிருக்கிறது. யார் அதை திருப்புவான்? ஆகாஷ் ராஜா மரணம் அடைந்த வருஷத்திலே உண்டான பாரம் என்னவென்றால் முழு பெலிஸ்தியாவே உன்னை அடித்த கோல் முடிந்ததென்று அக்களிப்பாய் இராதே. பாம்பின் வேரிலிருந்து கட்டுவிரியன் தோன்றும், அதில் தனி பறக்கிற அக்கினி சப்பமாய் இருக்கிறது இருக்கும். தரித்திரரின் தலைப்பிள்ளைகள் திருப்தியாய் புசித்து எளியவர்கள் சுகமாய் படுத்திருப்பார்கள். உன் வேரை பஞ்சத்தினாலே சாக பண்ணுவேன். உன்னில் மீதியானவர்களே அவன் கொன்று போடுவான். வாசலே அலறு, நகரமே கதறு. பெலிஸ்தியாவே, நீ முழுதும் கரைந்து போகிறாய். ஏனென்றால் வடக்கேருந்து போய்காடாய் வருகிறான். அவன் கூட்டங்களில் தனித்தவன் இல்லை. இப்போதும் இந்த ஜாதியின் ஸ்தானாதிபதிகளுக்கு என்ன மறுத்தரோ சொல்லப்படும். கர்த்தர் சீயோனை அஸ்திவாரப்படுத்தினார். அவருடைய ஜனத்தில் சிறுமியானவர்கள் அதில் திடன் கொண்டு தங்குவார்கள் என்பதே. ஆமீன்.
0: ஆமீன். 1 தீமோத்தேயு 4:4. ஆகிலும் ஆவியானவர் வெளிப்படையாக சொல்லுகிறபடி பிற்காலங்களிலே மனச்சாட்சியில் சூடுண்ட பொய்யருடைய மாயத்தினாலே சிலர் வஞ்சிக்கிற ஆவிகளுக்கும் பிசாசுகளின் உபதேசங்களுக்கும் செவி கொடுத்து விசுவாசத்தை விட்டு விலகி போவார்கள். விவாகம் பண்ணாதிருக்கவும் விசுவாசிகளும் சத்தியத்தை அறிந்தவர்களும் ஸ்தோத்திரத்தோடு அனுபவிக்கும்படி தேவன் படைத்த போஜன பதார்த்தங்களை விளக்கவும் வேண்டுமென்று அந்த பொய்யர் கட்டளையிடுவார்கள். தேவன் படைத்ததெல்லாம் நல்லதா இருக்கிறது, ஸ்தோத்திரத்தோடு ஏற்றுக்கொள்ளப்படுமே ஆகில் ஒன்றும் தள்ளப்படத்தக்கதல்ல. அது தேவ வசனத்தினாலும் ஜெபத்தினாலும் பரிசுத்தமாக்கப்படும். இவைகளை நீ சகோதரருக்கு போதித்து வந்தால் விசுவாசத்துக்குரிய வார்த்தைகளிலும் நீ அனுசரித்த நற்போதகத்திலும் தேர்ந்தவராகி இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல ஊழியக்காரனாய் இருப்பாய். சீர்கேடும் கிளவிகள் பேச்சுமாயிருக்கிற கட்டுக்கதைகளுக்கு விலகி தேவ பக்திக்கேதுவாக முயற்சி பண்ணு. சரீர முயற்சி அற்ப பிரயோஜனம் உள்ளது. தேவ பக்தியானது இந்த ஜீவனுக்கும் இதற்கும் பின்வரும் ஜீவனுக்கும் வாக்கு தத்தம் உள்ளதாகியால் எல்லாவற்றிலும் பிரயோஜனம் உள்ளது. இந்த வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமாய் இருக்கிறது. இதன் நிமித்தம் பிரயாசப்படுகிறோம், நிந்தையும் அடைகிறோம். ஏனெனில் எல்லா மனுஷருக்கும் விசேஷமாக விசுவாசிகளுக்கும் இரட்சகராகிய ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். இவைகளை நீ கட்டளையிட்டு போதித்து கொண்டிரு. உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும் விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. நான் வருமளவும் வாசிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறதிலும் உபதேசிக்கிறதிலும் எச்சரி மூப்பராகிய சங்கத்தார் உன்மேல் கைகளை வைத்த போது தீர்க்க தரிசனத்தினால் உனக்கு அளிக்கப்பட்ட வரத்தை பற்றி அசதியாயிராதே. நீ தேறுகிறது யாவருக்கும் விளங்கும்படி இவைகளையே சிந்தித்துக் கொண்டு இவைகளிலே நிலைத்திரு. உன்னை குறித்து உபதேசத்தை குறித்தும் எச்சரிக்கையாயிரு. இவைகளில் நிலை கொண்டிரு. இப்படி செய்வாயானால் உன்னையும் உன் உபதேசத்தையும் கேட்பவர்களையும் ரட்சித்துக் கொள்ளுவாய்.
1: ஆமீன்.
0: அம்மா, 1 தீமோத்தேயு 5:5.
1: 1 தீமோத்தேயு 5:5. முதிர் வயதுள்ளவனை கடிந்து கொள்ளாமல் அவனை தகப்பனை போலவும் பாலிய புத்தரை சகோதரரை போலவும் முதிர் வயதுள்ள ஸ்திரிகளை தாய்களை போலவும் பாலிய ஸ்திரிகளை எல்லா கற்புடன் சகோதரிகளைப் போலவும் பாவிக்கு புத்தி சொல்லு. உத்தம விதவைகளாகிய விதவைகளை கனம் பண்ணு. விதவையானவளுக்கு பிள்ளைகளாவது பேரன் பேத்திகளாவது இருந்தால் இவர்கள் முதலாவது தங்கள் சொந்த குடும்பத்தை தேவ பக்தியால் விசாரித்து பெற்றார் செய்த நன்மைகளுக்கு பதில் நன்மைகளை செய்ய கற்றுக்கொள்ள கடவர்கள். அது நன்மையின் தேவனுக்கு முன்பாக பிரியமாய் இருக்கிறது. உத்தம விதவையாயிருந்து தனிமையாய் இருக்கிறவள் தேவனுக்கு நம்பிக்கையுள்ளவளாய் இரவும் பகலும் வேண்டுதல்களின் ஜெபங்களில் இருப்பார். சுகபோகமாய் வாழ்கிறவள் உயிரோடே செத்தவள். அவர்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி இவைகளை கட்டளையிடு. ஒருவன் தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக தன் வீட்டாரையும் விசாரியாமல் போனால் அவன் விசுவாசத்தை மறுதளித்தவனும் அவிசுவாசியிலும் கெட்டவனுமாய் இருப்பான். 60 வயதுக்கு குறையாதவளும் ஒரே புருஷனுக்கு மனைவியாய் இருந்தவளுமாகி பிள்ளைகளை வளர்த்து அந்நீரை உபசரித்து பரிசுத்தவான்களை கால்களை கழுவி உபத்திரப்படுவர்களுக்கு உதவி செய்து சகலவித நற்கிரிகளையும் ஜாக்கிரதையாய் நடப்பித்து விதமாய் நற்கிரிகளை குறித்து நற்சாட்சி பெற்றவனுமாய் இருந்தால் அப்படிப்பட்ட விதவியை விதவிகள் கூட்டத்தில் சேர்த்துக் கொள்ள வேண்டும். இளம் வயதுள்ள விதவிகளை அதில் சேர்த்துக் கொள்ளாது. ஏனெனில் அவர்கள் கிறிஸ்துக்கு விரோதமாய் காம விகாரம் கொள்ளும் போது விவாகம் பண்ண மனதாகி முதலில் கொண்டிருந்த விசுவாசத்தை விடுவதினாலே ஆக்கணைக்குட்படுவார்கள். அதுவும் இல்லாமல் அவள் சோம்பல் உள்ளவர்களாய் வீடுபடாய் திரிய பழகுவார்கள். சோம்பல் உள்ளவர்களாய் மாத்திரமல்ல அலப்பூர்வலாயும் வீண் அளவற்காரிகளாயும் தகாத காரியங்களை பேசுறவளுமாய் இருப்பார்கள். ஆகையால் இள வயதுள்ள விதவைகள் விவாகம் பண்ணவும் பிள்ளைகளை பெறவும் வீட்டை நடத்தவும் விரோதியானவன் நிந்திக்கிறதுக்கு இடம் உண்டாக்காமல் இருக்கவும் வேண்டும் என்று இருக்கிறேன். ஏனெனில் இதற்கு முன்னே சிலர் சாத்தானை பின்பற்றி உலகி போனார்கள். விசுவாசியாகிய ஒருவனத்திலாவது ஒருத்திதாவது விதவைகள் இருந்தால் அவர்கள் இவர்களுக்கு உதவி செய்ய கடவர்கள். சபையானது உத்தம விதவையானவர்களுக்கு உதவி செய்ய வேண்டியதாகியால் அந்த பாரத்தை அதை மேல் வைக்க கூடாது. நன்றாய் விசாரணை செய்கிற மூப்பர்களை விசேஷமாக திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுங்களே இரட்டிப்பான ஜனத்துக்கு பாத்திராக எண்ண வேண்டும். போரடிக்கிற மாட்டை வாய்க்கட்டாயாக என்றும் வேலையால் தன் கூலிக்கு பாத்திரனாய் இருக்கிறான் என்றும் வேத வாக்கியம் சொல்லுகிறது. மூப்படானவனுக்கு விரோதமாக ஒருவன் செய்யும் பிராதை இரண்டு மூன்று சாட்சிகள் இல்லாமல் ஏற்றுக்கொள்ள கூடாது. மற்றவனுக்கு பயம் உண்டாகும்படி பாவம் செய்ததிலே எல்லாருக்கும் முன்பாக கடிந்து கொள். நீ பச்சபாத்தோடு ஒன்றும் செய்யாமலும் விசாரிக்கவும் பண்ணாமலும் இவைகளை காத்து நடக்கும்படி தேவனுக்கும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட தூதருக்கு முன்பாக உறுதியாய் கட்டளையிடுகிறேன். ஒருவன் மேலும் சீக்கிரமாய் கைகளை வையாதே. மற்றவர்கள் செய்யும் பாவங்களுக்கும் உடன்படாதே. உன்னை சுத்தவனாக காத்துக்கொள். நீ இனிமேல் தண்ணீர் மாத்திரம் குடியாமல் உன் வயிற்றுக்காகவும் உனக்கு அடிக்கடி நேரிடுகிற பலவீனங்களுக்காகவும் கொஞ்சம் திராட்சை ரசமும் கூட்டிக்கொள். சிலருடைய பாவங்கள் வெளியரங்கமாய் இருந்து நியாய தீர்ப்புக்கு முந்திக்கொள்ளும். சிலருடைய பாவங்கள் அவளை பின்தொடரும். அப்படியே சிலருடைய நற்கிரிகளும் வெளியரங்கமாயிருக்கும். அப்படி இராதவர்களும் மறந்திருக்க மாட்டாது. ஆமீன்.
0: ஆமீன். 1 தீமோத்தேயு 6 தேவனுடைய நாமமும் உபதேசமும் தூசிக்கப்படாதபடிக்கு அடிமைத்தன நுகத்துக்கு உட்பட்டிருக்கிற வேலைக்காரர் யாவரும் தங்கள் எஜமான்களை எல்லா கணத்துக்கும் பாத்திரர் என்று எண்ணிக்கொள்ள கடவார்கள். விசுவாசிகளாகிய எஜமான்கள் உடையவர்கள் தங்கள் எஜமான்கள் சகோதரராக இருக்கிறதுனாலே அவர்களை அசட்டை பண்ணாமல் நல் வேலையில் பலனை பெற்றுக்கொள்கிற அவர்கள் விசுவாசிகளும் பிரியருமாய் இருக்கிறபடியால் அவர்களுக்கு அதிகமாய் ஊழியம் செய்ய கடவார்கள். இந்தபடியே புத்தி சொல்லு. ஒருவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆரோக்கியமான வசனங்களையும் தேவ பக்தி கேட்ட உபதேசங்களையும் ஒப்புக்கொள்ளாமல் வேற்றுமையான உபதேசங்களை போதிக்கிறவனானால் அவன் இருமாப்புள்ளவனும் ஒன்றும் அறியாதவனும் தர்க்கங்களையும் வாக்குவாதங்களையும் பற்றி நோய் கொண்டவனுமாய் இருக்கிறான். அவைகளாலே பொறாமையும் சண்டைகளும் தூசணங்களும் பொல்லாத சம்சயங்களும் உண்டாகி கெட்ட சிந்தை உள்ளவர்களும் சத்தியமில்லாதவர்களும் தேவ பக்தியை ஆதாய தொழிலென்று எண்ணுகிறவர்களுமாயிருக்கிற மனுஷர்களால் உண்டாகும் மாறுபாடான தர்க்கங்களும் பிறக்கும். இப்படிப்பட்டவைகளை விட்டு விலகு. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை, இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம். உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதுமென்று இருக்க கடவோம். ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனைகளிலும் கண்ணிகளிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அழித்து அமுழ்த்துகிற மதிக்கேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாயிருக்கிறது. சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு வலுவி அநேக வேதனைகளாலே தங்களை உருவக்குத்தி கொண்டிருக்கிறார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டோடி நீதியையும் தேவபக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடி நித்திய ஜீவனை பற்றிக்கொள். அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய். அநேக சாட்சிகள் முன்பாக நல்ல அறிக்கை பண்ணுகிறவனுமாய் இருக்கிறாய். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பிரசன்னமாகும் வரைக்கும் நீ இந்த கற்பனையை மாசில்லாமலும் குற்றமில்லாமலும் கை கொள்ளும்படிக்கு எல்லாவற்றையும் உயிரோடு இருக்க செய்கிற தேவனுடைய சன்னிதானத்திலேயும் பெண்டியூ பிலாத்துவின் முன்னின்று நல்ல அறிக்கையை சாட்சியாக விளங்க பண்ணின கிறிஸ்து இயேசுவினுடைய சன்னிதானத்திலேயும் உனக்கு கட்டளையிடுகிறேன். அந்த பிரசன்னமாகுதலை தேவன் தம்முடைய காலங்களில் வெளிப்படுத்துவார். அவரே நித்திய ஆனந்தமுள்ள ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் கத்தாதி கத்தாவும் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கிறவர். அவருக்கே கனமும் நித்திய வல்லமையும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இராமல் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதுக்கு சகலவித நன்மையையும் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும் நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் செய்கிறவர்களும் உதாரண குணம் உள்ளவர்களுமாய் இருக்கவும் நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்துக்காக தங்களுக்கு நல்ல ஆதாயத்தை பொக்கிசமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு. ஓ திமைத்தையுவே, உன்னிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டதை நீ காத்துக்கொண்டு சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கும் ஞானமென்று பொய்யாய் பேர் பெறுகிற கொள்கைகளின் விபரீதங்களுக்கும் விலகு. சிலர் அதை பாராட்டி விசுவாசத்தை விட்டு வலுவி போனார்கள். கிருபையானது உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன். நன்றி அம்மா. நன்றி. அருமையானவர்களே, இதுவரை நேரமும் நாங்கள் ஜீவ வெளிச்ச நேரத்திலே நேற்றைய நாளுக்குரிய வேத வாசிப்பு இன்றைய நாளுக்குரிய வேத வாசிப்போடும் இணைந்திருந்தோம். இதோ அடுத்து வருகிறது பிபிசி தமிழோசை செய்தி அரங்கம், அதை தொடர்ந்து வருகிறது உலக நடப்பு செய்திகள், அதை தொடர்ந்து கவிதையின் நேரம். அத்தோடு சிறிய ஜபத்தோடு நான் 3 மணிக்கு இந்த ஜப இந்த வானொலியை இன்றைய நாளே நிறுத்த இருக்கிறேன். அதை தொடர்ந்து நீங்கள் மறு ஒலிபரப்போடு இணைந்து கொள்ளலாம் என்று குறிக்கொள்கிறேன். இதோ வருகிறது பிபிசி தமிழோசை செய்தி அரங்கம்.
2: இது பிபிசியின் உலக செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் தலைவிரித்தாடும் கொரோனா வைரஸ் 2ஆம் அலை, மரணப்படுக்கையில் தொற்றின் தாக்கம் குறித்து பேசிய இளம் தாய். மறக்கப்பட்ட நெருக்கடி, பனாமா மற்றும் கொலம்பியாவுக்கு இடையே உள்ள மிக ஆபத்தான எல்லைப்பகுதியான டேரியன் வளைகுடாவிலிருந்து குடியேறிகள் குறித்த சிறப்பு செய்தி. பிரிட்டன் மருத்துவமனை நோயாளிகள் விரைவில் வீடு திரும்ப உதவும் ரோபோட் மருத்துவர் குறித்த செய்தி தொகுப்பு.

0: வணக்கம். இன்றைய செய்தி அறிக்கைக்கு உங்களை வரவேற்பது யசோதா ரவீந்திரன். இந்தியாவில் கொரோனா வைரஸ் தொற்றால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 3 லட்சத்தை கடந்துள்ளது. சுகாதார அமைச்சகத்தில் பதிவான தரவுகளின்படி வைரஸ் தொற்று தொடர்பான மரணங்கள் 1 மாதத்துக்குள் 1 லட்சத்தை தாண்டியுள்ளன. ஆனால் உண்மையான உயிரிழப்பு எண்ணிக்கை மேலும் அதிகமாக இருக்கக்கூடும். தலைநகர் டெல்லியில் வைரஸ் தொற்றால் உயிரிழந்த ஒரு இளம் பெண்ணின் சோகக்கதை குறித்த செய்தி தொகுப்பை வழங்குகிறார் பிபிசி செய்தியாளர் ஒருலா குரின்.
1: QuickCheck showed me the best Capital One card I could get approved for with 100% certainty, and it didn't impact my credit score. I wish I could be that certain about everything, like whether my kid's going to be famous.
2: Our proven installation process ensures your gutters are in tip-top shape and prepped to protect your home. Step 1.
3: கொரோனா வைரஸை சாதாரணமாக எடுத்துக்கொள்ள வேண்டாம். இது மிகவும் மோசமான அறிகுறிகளை ஏற்படுத்தக்கூடியது.
4: கடுமையாக நோய்வாய்ப்பட்டு சுவாசத்திற்காக இவர் போராடி கொண்டிருக்கிறார்.
3: என்னால் பேச முடியவில்லை, ஆனால் ஒரு செய்தியை அனைவருக்கும் சொல்ல வேண்டும் என நினைக்கிறேன்.
4: மற்றவர்களை பற்றியும் தனது பிறக்காத குழந்தை பற்றியும் நினைத்துக் கொண்டிருக்கும் டிம்பிள் அரோராவின் இறுதி செய்தி இது.
3: எனக்கு இந்த தொற்று ஏற்பட்டிருக்க கூடாது. குறிப்பாக எனது பிரசவ காலத்தில் நான் பாதிக்கப்பட்டேன்.
4: இதனால் 7வது மாதத்தில் டிம்பிள் வயிற்றில் வளர்ந்து வந்த சிசு இறந்தது. அடுத்த நாள் அவர் போராடும் சக்தியை முற்றிலும் இழந்துவிட்டார். தனது 3 வயது மகன் வியானை தனியாக தவிக்க விட்டு சென்று விட்டார்.
5: அவள் மிகவும் சுறுசுறுப்பானவள், வலிமையானவள். கோவிட் தொற்றால் இறக்கும் கடைசி நபர் இவராகத்தான் இருக்க வேண்டும் என நாங்கள் நினைத்தோம்.
4: ஆனால் பெருந்தொற்றில் ரவிஷ் சாவ்லா தனது மனைவியை பறிகொடுத்தார்.
5: கருவுற்றிருந்ததால் அவரது எதிர்ப்பாற்றல் குறைந்தது.
4: 34 வயதான பல் மருத்துவர் டிம்பிள் வாழ்வின் ஒவ்வொரு தருணத்தையும் தனது மகனுடன் கொண்டாடியிருந்தார். 2019 லண்டனில் தனது குடும்பத்தினருடன் அவர் மகிழ்ச்சியாக விடுமுறையை கழித்த காட்சிகள் இவை. தனது மனைவி மற்றும் இங்கு பலரது மரணம் உலகிற்கு எச்சரிக்கை மணியாக இருக்க வேண்டும் என்று ரவீஷ் கூறுகிறார்.
5: உங்கள் நாட்டில் கொரோனா தொற்று எண்ணிக்கை குறைந்தால் அதை சாதாரணமாக எடுத்துக் கொள்ள வேண்டாம். இந்தியாவில் அது குறைந்து கொண்டே போனது, ஆனால் காட்டு தீ போல் மீண்டும் வந்தது. மக்கள் பாதுகாக்கப்படவில்லை. ஆரோக்கியமான மக்களையும் கருவுற்ற பெண்களையும் இது பாதித்தது. எனவே எக்காரணத்தை கொண்டும் பாதுகாப்பு வழிமுறைகளை கடைபிடிக்க தவறாதீர்கள்.
4: இந்தியா தனது மக்களை பாதுகாக்க தவறியதன் விளைவை இப்போது எதிர்கொள்கிறது. தற்போது இந்திய திரிபு 40க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு பரவியுள்ளது. பிரிட்டனில் தொற்று பாதிப்புகள் பன்மடங்காகியுள்ளன.
5: முன்பு வயதானோரை தாக்கியது, தற்போது இளைஞர்களை தாக்குகிறது. வைரஸ் புதிய பரிமாணம் அடைந்து வருகிறது. இந்தியாவில் இளைஞர்கள் பலரை தாக்கியுள்ளது.
4: தனது எதிர்காலத்தில் புதிய வாழ்க்கையை தொடங்க தயாராகி வந்தார் டிம்பிள். கடந்த மாதம் தனது மனைவி இறந்ததிலிருந்து அவர் இறந்த தனது குழந்தையுடன் சேர்ந்து விட்டதாக ரவீஷ் தன்னை தேற்றி வருகிறார்.
5: இரண்டாவது குழந்தையை பார்த்துக் கொள்ள அவள் சென்று விட்டதாக எனக்கு நானே கூறிக்கொள்வேன். அவனை அவள் தனியாக விட விரும்பவில்லை. அவள் தாயாயிற்றே, புனிதமான ஆத்மா அவள்.
0: அடுத்து மேலும் சில முக்கிய செய்திகள். பெலாரூஸ் வான்பரப்பில் விமானங்கள் பறப்பதை தடுப்பதாக லித்வேனியா அறிவித்துள்ளது. கிரேக்கத்திலிருந்து லித்வேனியா சென்று கொண்டிருந்த ரயனேயர் விமானத்தை பலவந்தமாக மின்ஸ்கில் தரை இறக்கிய பெலாரூஸ் அரசு அந்த விமானத்தில் இருந்த அரச எதிர்ப்பு ஊடகவியலாளர் ரோமன் புரோட்டசிவிச்சை கைது செய்தது. கடந்த பிப்ரவரி மாதம் இராணுவத்தால் பதவி நீக்கம் செய்யப்பட்ட மியான்மரின் முன்னாள் ஆட்சித் தலைவி ஆங் சாங் சூச்சி முதல் முறையாக நீதிமன்றத்தில் நேரில் ஆஜரானார். தனது வழக்கறிஞர்களையும் அவர் முதல் முறையாக நேரில் சந்திக்க அனுமதிக்கப்பட்டார். அரசாங்க ரகசிய சட்டத்தை மீறியது உட்பட அவர் பல்வேறு குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்கிறார்.
6: Good grammar and spelling are important, but if you want to write essays that inspire, messages that forge brighter connections, and emails that get the job done, you need to think about more than just grammar and spelling. This sentence is grammatically correct, but it's wordy and hard to read.
0: அமெரிக்கா செல்வதற்காக கொலம்பியா மற்றும் பனாமா இடையிலான எல்லை பகுதிக்கு வெவ்வேறு நாடுகளிலிருந்து வரும் குடியேறிகளின் எண்ணிக்கை அதிகரித்த வண்ணம் உள்ளது. மிகவும் ஆபத்தான இந்த பயணத்தை மேற்கொள்ள மக்கள் மிகுந்த ஆர்வம் காட்டுவது ஏன் என்பது குறித்த தொகுப்பை டேனியல் பாரடோ வழங்குகிறார்.
7: இதுதான் டாரியன் வளைகுடா. உலகின் மிகவும் ஆபத்தான தொலைதூர காடுகளில் இதுவும் ஒன்று. கொலம்பியாவுக்கும் பனாமாவுக்கும் இடையே இது அமைந்துள்ளது. கொலம்பியாவின் எல்லையில் போராளி குழுக்கள் மற்றும் துணை ராணுவத்தினர் மிரட்டி பணம் பறிப்பது மற்றும் கடத்தல் மூலம் இந்த பகுதியை கட்டுப்படுத்தி வருகின்றனர். சமீப காலமாக இந்த எல்லைப்பகுதி புதுவிதமான நெருக்கடியை எதிர்கொண்டுள்ளது. ஆயிரக்கணக்கான குடியேறிகள் இந்த காட்டுப்பகுதியை கடக்கும் வாய்ப்புக்காக காத்திருக்கின்றனர். ஹைட்டி, கியூபா, வெனிசுவேலா மற்றும் பெரும்பாலான ஆப்பிரிக்க நாடுகளில் இருந்தும் குடியேறிகள் வருகின்றனர். ஒவ்வொரு ஆண்டும் இதை கடப்பவர்களின் எண்ணிக்கை அல்லது கடக்கும் வழியில் இறப்பவர்களின் எண்ணிக்கையை அறிவது சாத்தியமற்றது. டாரியன் வளைகுடாவை கடக்கும் போது உயிரிழந்தவர்களின் உடல்களை இதுபோன்ற கல்லறைகளில் புதைக்கப்படுவது அதிகரித்து வருகிறது. கியூபாவை சேர்ந்த லியோடேனி மற்றும் எலிடியோ அமெரிக்கா செல்ல முயற்சிக்கின்றனர்.
8: இது ஆபத்தானது என்றாலும் எனக்கு கவலை இல்லை. அமெரிக்காவுக்கு செல்வது மட்டுமே எனது நோக்கம்.
7: தற்போது பெருந்தொற்றின் காரணமாக கொலம்பியாவுக்கும் பனாமாவுக்கும் இடையேயான எல்லைப்பகுதி மூடப்பட்டுள்ளது. மனிதாபிமான உதவிகள் அல்லது அரசு அமைப்புகளின் அறிகுறிகளே இங்கு தென்படவில்லை. எனவே சட்டவிரோதமாக பணம் செலுத்தி உதவி செய்பவர்களை நம்பியே இவர்களின் எதிர்காலம் உள்ளது. காடுகளை கடக்க கோயட்டஸ் என்று அழைக்கப்படும் நபர்கள் தலைமை தாங்குகின்றனர்.
9: And this is the last.
7: இதுதான் மக்கள் வாழும் கடைசி பகுதி. இதற்கு அடுத்து மக்களை பார்க்க குறைந்தபட்சம் ஒரு வாரம் ஆகலாம். தற்போது அவர்கள் டாரியன் காட்டுப்பகுதியை நோக்கி நகர்கின்றனர். ஆனால் சட்டவிரோத இடப்பெயர்வை மட்டுமல்லாமல் பல்வேறு சிக்கல்களை தாங்கள் கண்காணித்து வருவதாக ராணுவ தலைவர் கூறுகிறார்.
10: சமூகத்தின் மீது அவர்கள் திணிக்கும் அழுத்தம் மறுக்க முடியாத ஒன்று. சட்டப்பூர்வமான மற்றும் சட்டவிரோதமான பலவற்றை அவர்கள் கட்டாயப்படுத்துகின்றனர். போதைப் பொருள் கடத்தல் மற்றும் இடப்பெயர்வு உள்ளிட்டவற்றில் அவர்கள் ஈடுபடுகின்றனர்.
7: கடந்த 15 ஆண்டுகளாக குடியேறிகள் எல்லையை கடந்து டாரியனுக்குள் நுழைந்து வருகின்றனர். ஆனால் பெருந்தொற்றால் இவர்கள் முடங்கியுள்ளனர். தங்குமிடங்கள், தண்ணீர் மற்றும் கழிவறை வசதிகளை இவர்களால் பெற முடியவில்லை. ஒவ்வொரு நாளும் இந்த பயணத்தை மேற்கொள்ளும் நூற்றுக்கணக்கானோருக்கு இது ஆபத்தானதாக மாற வாய்ப்புள்ளது. ஆனால் அமெரிக்காவை சென்றடைந்து புது வாழ்க்கையை தொடங்கினால் இந்த ஆபத்தான பயணம் மதிப்பு மிக்கது என இவர்கள் கருதுகின்றனர்.
0: நோயாளிகள் மருத்துவமனைகளிலிருந்து விரைவில் வீடு திரும்ப உதவும் ரோபோட் உதவியுடனான பரிசோதனை முயற்சி ஒன்று இங்கிலாந்தில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இந்த சோதனை முயற்சி வெற்றியடைந்தால் நோயாளிகள் பலருக்கு தேவையான தொடர் மருத்துவ மேற்பார்வை வீட்டிலிருந்தபடியே கிடைக்கும். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு.
11: வணக்கம் ஜூலியா, நலமா?
12: வணக்கம் ரெபேக்கா.
11: உங்கள் வீட்டில் இருந்தபடியே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி.
12: என் வீட்டில் எனக்கு வசதியான சூழலில் இருப்பதும் நன்றாகவே இருக்கிறது.
11: இதன் சிறப்பம்சமும் சாதாரண காணொலி அழைப்புக்கும் இதற்குமான வித்தியாசமும் என்னவென்றால், இந்த கேமரா மூலம் நோயாளியின் முகத்தை மட்டுமல்லாது அவரை சுற்றி இருக்கும் சூழலையும் பார்க்க முடிகிறது. நான் உங்களை தொடர்ந்து கண்காணிக்கிறேன், கவலைப்பட வேண்டாம்.
13: That's the real benefit of
11: Hospital at Home திட்டத்தின் உண்மையான பலன் இதுதான் என்று நினைக்கிறேன். மருத்துவமனையில் இருக்கும் போது கிடைக்கும் முழு கவனிப்பை வீட்டில் இருந்தபடியே நோயாளி பெறலாம். மேலும் வீட்டில் இருப்பதால் நோயாளி விரைவில் குணமடைவார். நோயாளி எவ்வளவு அதிகமாக படுக்கையில் இருக்கிறாரோ அவ்வளவுக்கு அவ்வளவு அதிகமாக அவரது தசைகள் பலவீனமாகும். எனவே வீட்டில் நோயாளியின் சுற்றுச்சூழலில் பராமரிப்பு வழங்குவது சிறந்த பலன் அளிக்கும்.
12: எனது இருப்பிட சூழலில் நான் நடந்து வருவதை பாருங்கள்.
11: ஆம், மருத்துவமனையில் இவ்வாறு செய்வது இயல்புக்கு மாறாக தெரியும். நோயாளியின் வீட்டிற்கு செல்லாமலேயே நோயாளிக்கு தொடர் சிகிச்சை வழங்குவதே இதனால் கிடைக்கும் நன்மையாகும்.
0: இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. இங்கே பிபிசி உலக செய்தி அறையிலிருந்து நாளை மற்றொரு நிகழ்ச்சியில் சர்வதேச செய்திகளுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை வணக்கம் நேயர்களே.
14: இவரை நேரமும் நாங்கள் பிபிசி செய்தி அறிக்கையோடு இணைந்திருந்தோம். இதோ அடுத்து வருகிறது உலக நடப்பு செய்திகள்.
15: வல்லமையின் அலைகளின் செய்திகள். உலக பலம் 24 May 2021 திங்கட்கிழமை இஸ்ரேலை போர்க்குற்ற நீதிமன்றின் முன்னால் நிறுத்துவதற்கான பணிகளை பாலஸ்தீனம் முன்னெடுத்திருக்கின்றது. பாலஸ்தீனத்தில் இருந்த ஊடகங்கள் கட்டியமைக்கப்பட்டிருந்த அல் ஜலா கட்டடத்தின் மீது இஸ்ரேலிய படையினர் குண்டு வீசி தாக்கி அதை அழித்தது தெரிந்ததே. இவ்வாறான தாக்குதலை இஸ்ரேலியர்கள் நடத்திய பொழுது அதற்கு முன் ஏற்பாடாக தம்முடைய உளவு பிரிவினர் மூலமாக இந்த கட்டிடத்தை தகர்க்க போகின்றோம் என்றும் 1 மணி நேரத்தில் அனைவரும் இடத்தை விட்டு ஓடிவிட வேண்டும் உத்தரவு போட்டது தெரிந்ததே. அதை தொடர்ந்து அமெரிக்காவினுடைய AP செய்தி ஸ்தாபனம் உட்பட அல் ஜசீரா வரை பல்வேறு ஊடகங்கள், தொழில் நிறுவனங்கள், வக்கீல்களினுடைய நிறுவனம், நிதி நிறுவனங்கள் எல்லாம் 12 மாடி கட்டிடத்தில் இருந்து 1 மணி நேரத்தில் ஓடிவிட வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டதானது மனித குலத்திற்கு விடப்பட்ட ஒரு சவாலாகும். அதன் பின்னர் அந்த கட்டிடத்தை இடித்து தகர்த்ததானது மனிதர்களினுடைய மரியாதை, சர்வதேச ஜனநாயகத்தினுடைய தனித்துவம் அனைத்தையும் இடித்து சகர்த்தது போன்ற ஒரு செயலாகத்தான் இருக்கின்றது. ஆகவே இது போர்க்குற்றம் என்பதற்கு சிறந்த அடையாளமாக இருக்கின்றது. அது மாத்திரம் அல்லாமல் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன்யாகு அமெரிக்காவினுடைய அதிபர் ஜோ பைடனுடன் பேசுகின்ற பொழுது தாம் பத்திரிகையாளரை வெளியே அனுப்பிவிட்டு தான் குண்டு வீசியதாக கூறியிருக்கின்றார். எனவே ஒரு நாட்டினுடைய பிரதமரே தான் குண்டு வீசியதை ஒப்புக்கொண்ட செய்திகளும் வெளியாகி இருக்கின்றது. இது ஒரு நாடு போர்க்குற்றவாளி நாடுதான் என்பதை ஊர்ஜிதம் செய்வதற்கு போதுமான ஒன்றாக இருப்பதாக அந்த கட்டிடத்தினுடைய உரிமையாளர் கூறியிருக்கின்றார். இதுதான் பாலஸ்தீன விவகாரத்தில் இன்று முக்கியம் பெற்றிருக்கும் செய்தியாகும். 11 நாள் போர் முடிந்து கலைந்த பறவைகளாக பறந்து சென்ற பாலஸ்தீனர்கள் இப்பொழுது தங்கள் குடியிருப்புகளை தேடி மெல்ல மெல்ல திரும்பிக் கொண்டிருக்கின்றார்கள். 11 நாட்கள் யுத்தம் முடிந்த பின்னதாக இடிந்து கிடக்கும் வீடுகளை பார்த்து கண்ணீருடன் கதறி அழுகின்ற காட்சிகள் உலக ஊடகங்களில் வெளியாகி கொண்டிருக்கின்றன. சுமார் 120,000 மக்கள் வரை தங்கள் வாழிடங்களை விட்டு பாடசாலைகள் உள்ளிட பொது இடங்களில் சென்று உயிர் தப்பி இருந்தது குறிப்பிடத்தக்கது. 70 வயது முதியவர் ஒருவர் கூறுகின்ற பொழுது தன்னிடம் இருந்த ஒரே ஒரு சொத்து தான் வாழ்ந்த வீடு மட்டும்தான் என்றும் இப்பொழுது அது தரை மட்டமாக கிடைப்பதாகவும் தனக்கு எதிர்காலம் என்று இனி எதுவும் இல்லை என்றும் இந்த இடிந்த வீட்டின் மேலேயே ஒரு கூடாரத்தை அமைத்து உறங்குவதை தவிர தனக்கு வேறு வழியில்லை என்று அவர் விழிப்பிதுங்கி நின்றார். அதேவேளை பாலஸ்தீனத்தில் ஊடகங்கள் இருந்த ஜலா டவரை இஸ்ரேலிய படைகள் இடித்தது தெரிந்ததே. விமான குண்டுவீச்சு நடைபெற்று அது இடிந்து விழுந்த காட்சியையும் உலகம் பார்த்தது. உலகத்தின் முக்கியமான ஜனநாயக குரல்களாகிய பிரபல ஊடகங்கள் எல்லாம் அங்குதான் இருந்தன. இப்பொழுது ஜலா டவரினுடைய அதிபர் ஜலா மஹிடி அவர்கள் சர்வதேச போர்க்குற்ற நீதிமன்றிற்கு இந்த விவகாரத்தை எடுத்து செல்ல இருப்பதாக அறிவித்திருக்கின்றார். இந்த விவகாரத்தில் இருக்கின்ற போர்க்குற்ற மீறல்களை போர்க்குற்ற நீதிமன்று ஆய்வு செய்ய இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அமைதி வந்தாலும் இந்த பிரச்சனையை எப்படி தீர்ப்பது என்று தெரியாமல் தடுமாறி கொண்டிருக்கின்ற உலகத்திற்கு ஒரு சிறந்த வழி உலகம் ஒன்றிணைந்து போர்க்குற்ற நீதிமன்றினுடைய கரங்களை பலப்படுத்துமாக இருந்தால் இந்த விவகாரத்தை தீர்த்து விடலாம் என்பது இன்னொரு பாதையாக இருப்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. உலகத்தின் ஆய்வாளர்கள் இந்த பிரச்சனை மீண்டும் மீண்டும் வரும் என்று கூறினாலும் கூட போர்க்குற்ற நீதிமன்றை வலுப்படுத்தினால் இது வராமலே ஓடி ஒளிந்துவிடும் என்பது முக்கிய விடயமாகும். கடந்த November 4 இருந்து எத்தியோப்பிய படைகள் டிட்ரே என்கின்ற பகுதியில் தாக்குதலை நடத்தி கொண்டு இருப்பதும் சிறுபான்மை மக்களுக்கு எதிரான போரை அந்த நாட்டினுடைய நோபல் பரிசு பெற்ற அதிபர் பிரகடனப்படுத்தி நடத்தி கொண்டிருப்பது தெரிந்ததே. இப்பொழுது வந்திருக்கும் சிக்கல் பாலியல் பலாத்காரத்தை எத்தியோப்பிய படைகளும் எரித்திய படைகளும் இணைந்து படு மோசமாக செய்து வருகின்றார்கள் என்று கூறப்படுகின்றது. பெண்மணி ஒருவர் இது குறித்து சாட்சியம் அளிக்கின்ற பொழுது 5 படையினர் தன்னை பாலியல் பலாத்காரம் செய்ததாகவும் இப்பொழுது தான் கருவுற்றிருப்பதாகவும் அச்சத்துடன் வாழ்ந்து கொண்டிருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றார். இவ்வாறு கடந்த 2 மாத கால பகுதியில் 200 பெண்கள் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இவர்கள் அத்தனை பேரும் படையினரால் கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்தவர்களாக இருக்கின்றார்கள். 4ஆம் தேதி நவம்பரில் இருந்து இன்று வரையான கால பகுதியில் இவ்வாறு 500 பெண்கள் வரை பாலியல் பலாத்காரம் செய்து அழிக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இவர்கள் எதற்காக ஆயுதத்தை தூக்கி இருக்கின்றார்கள், இவர்கள் எதற்காக சண்டை செய்கின்றார்கள், இவர்களுடைய நகர்வினுடைய கடைசி இடமாக அப்பாவி பெண்களை பாலியல் பலாத்காரம் செய்வது அமைந்திருக்கின்றது. மேலும் பல பெண்கள் கணவன் மற்றும் குடும்பத்தினரின் முன்னால், பிள்ளைகளின் முன்னால் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இவ்வாறாக பாதிக்கப்பட்ட பெண்கள் மறுபடியும் தம்முடைய குடும்பத்திலும் அந்த குடும்பம் இருக்கும் சமுதாயத்திலும் தங்களால் வாழ முடியாத நிலையையும் இவர்கள் ஏற்படுத்தி விடுகின்றார்கள் என்று கண்ணீர் மல்க கூறியிருக்கின்றார்கள். இவ்வாறு பாதிக்கப்படும் பெண்கள் வைத்தியசாலைக்கு சென்றாலும் கூட அங்கு எதையும் காண முடியாது. ஏனென்றால் அங்குள்ள வைத்தியசாலைகளை எல்லாம் அடித்து நொறுக்கி எல்லாமே சிதைந்து போய் கிடக்கின்றன. சுமார் 13 வீதமான வைத்தியசாலைகள் மட்டுமே செயற்பட்டு கொண்டு இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதனால் சர்வதேச சமுதாயம் பெரும் கவலை அடைந்திருக்கின்றது. அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கியும் எத்தியோப்பிய அதிபரை கட்டுப்படுத்த முடியவில்லை என்பது அமைதிக்கான நோபல் பரிசு வழங்கியவர்களுக்கு பலத்த தலைகுனிவை ஏற்படுத்தி இருக்கும் என்பதை சொல்ல வேண்டிய தேவை இல்லை. ஈரானிய பெற்றோர் செய்த வேலை காரணமாக ஈரானிய சமுதாயமே அதிர்ச்சியில் கிடப்பதாக செய்தி வெளியாகி இருக்கின்றது. ஈரானினுடைய நீதித்துறை பற்றிய விவாதம் இப்பொழுது ஆரம்பித்திருப்பதாகவும் கூறியிருக்கின்றது. இதற்கு காரணம், 81-74 வயதுடைய கணவனும் மனைவியும் தங்களுடைய பிள்ளைகளை கொன்ற விதம். இவர்கள் 47 வயதுடைய தங்களுடைய மகனை கொன்று தள்ளியிருக்கின்றார்கள். மகனுக்கு நஞ்சு வைத்து அவர் மயங்கியதும் அதன் பின்னர் அவரை கதிரையில் கட்டி முகத்தை ஒரு கருப்பு பையினால் மூடி கத்தியால் குத்தி கொலை செய்து பின்னர் துண்டுகளாக்கி 3 சூட்கேஸ்களில் அதை போட்டு நகரத்தின் பல இடங்களில் சுழற்றி வீசியிருக்கின்றார்கள். இவ்வாறான தண்டனையை இவர்கள் எதற்காக தங்களுடைய மகனுக்கு கொடுத்தார்கள் என்றால், மகன் இளம் பெண்களுடன் தகாத முறையில் உறவு வைத்திருக்கின்ற காரணத்தினால் இதை செய்ததாக அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இந்த செயலை செய்ததற்காக தாம் கவலைப்படவில்லை என்றும், கடவுளுக்கு விசுவாசமாக தாம் நடந்திருக்கின்றோம் என்றும் கூறியிருக்கின்றார்கள். ஈரானினுடைய சட்டங்களிலே பிள்ளைகளை கொலை செய்பவர்களுக்கு ஆக கூடுதலாக 10 வருடங்கள் மட்டுமே சிறை தண்டனை விதிக்கலாம் என்கின்ற சட்டம் இருக்கின்றது. மற்றவர்களை கொலை செய்தால் மட்டுமே மரண தண்டனை என்கின்ற சட்டம் இருக்கின்றது. ஆகவே இவர்களுக்கு இந்த வழக்கில் 10 வருடங்கள் மட்டும்தானா தண்டனை என்பதுதான் முதலாவது விவாத பொருளாக மாறியிருக்கின்றது சட்ட ரீதியாக. இரண்டாவதாக, 3 வருடங்களுக்கு முன்னதாக இவர்கள் தங்களுடைய மகளை கொலை செய்திருக்கின்றார்கள். மகளை எதற்காக கொலை செய்தீர்கள் என்பதற்கான விளக்கம், அவர் போதை வஸ்து பாவிப்பவராக இருந்தார். அளவுக்கு அதிகமாக போதை வஸ்து பாவிக்கின்ற தன்னுடைய மகள் உயிருடன் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று அவளையும் கொலை செய்தோம் என்று இந்த தாயும் தகப்பனும் கூறியிருக்கின்றார்கள். சரி, மேலும் ஒரு கொலையை செய்திருக்கின்றார்கள். அவர்களுடைய மருமகனை கொலை செய்திருக்கின்றார்கள். 7 வருடங்களுக்கு முன் இவர்கள் கொன்றிருக்கின்றார்கள். எதற்காக அவரை கொன்றீர்கள் என்ற கேள்விக்கு, அவர் ஒரு வன்முறையாளராக இருந்தார், வன்முறை மிக்க ஒரு மனிதன் இருத்தல் கூடாது என்று அவரையும் தீர்த்து கட்டியதாக இவர்கள் கூறியிருக்கின்றார்கள். இப்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இவர்கள் மீதான வழக்கில் அவர்களுடைய மருமகனை கொலை செய்த வழக்கு காரணமாக இவர்கள் தூக்கு தண்டனையில் போடப்படலாம் என்று கூறப்படுகின்றது. ஆனால் இதில் இருக்கின்ற முக்கியமான விடயம், ஈரானினுடைய மதவாத கொள்கைகளில் அதி தீவிரமாக ஆழமாக ஆழமாக சென்ற இப்பெற்றோர் கடவுளுக்கு விசுவாசமாக நடப்பதாக இந்த காரியத்தை செய்து முடித்திருக்கின்றார்கள். இது ஈரானினுடைய சட்டத்தின் மீது விழுந்திருக்கின்ற ஓர் அடியாக இருக்கின்றது. ஈரானினுடைய சட்டம் இந்த பெற்றோருக்கு என்ன தண்டனையை வழங்கலாம் என்பதுதான் ஈரானினுடைய சமுதாயத்தில் இப்பொழுது விவாதமாகவும், ஈரானிய சமுதாயமே அதிர்ச்சியில் உறைந்து கிடக்கின்றது என்கின்ற தலைப்பு செய்தி வெளியாக காரணமாகவும் இருக்கின்றது. நைஜீரியாவினுடைய படைத்துறை அமைச்சர் இப்ராஹிம் அட்டஹிரு விமான விபத்தில் மரணமடைந்து விட்டார் என்று கூறப்படுகின்றது. கடுனா விமான நிலையத்திற்கு அருகே இவர் பயணித்த விமானம் வீழ்ந்ததாகவும், இந்த விமான நிலையம் நைஜீரியாவினுடைய வடபுலத்தில் இருப்பதாகவும் கூறப்படுகின்றது. உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கி சேத்துறை.
14: இதுவரை நேரமும் நாங்கள் உலக நடப்பு செய்தியோடு இணைந்திருந்தோம். நேரம் கலையத்தில் 2:25.
16: இதோ அடுத்து வருகிறது இலங்கையில் இன்று இடம்பெற்ற முக்கிய செய்தி அறிக்கைகள். அதை தொடர்ந்து ஆர்வமாக இருக்கிறது கவிதையின் நேரம். இதோ வருகிறது இலங்கையில் இடம்பெற்ற முக்கிய செய்தி அறிக்கைகள்.
17: தமிழ் டிவியின் இலங்கை செய்திகள். பெரிய கல்லாறு வைத்தியசாலையில் வழங்கப்படும் உணவின் தரம் குறைவு தொடர்பில் சாணக்கியன் திடீர் விஜயம். பெரிய கல்லாறு பகுதியில் வைரஸ் தொற்றாளர்கள் சிகிச்சை பெற்று வரும் வைத்தியசாலைக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் திடீர் விஜயம் செய்திருக்கின்றார். வைரஸ் வைத்தியசாலைகளில் வைரஸ் நோயாளிகளின் பிரச்சனைகள் தொடர்பாகவும் வைத்தியசாலையில் உள்ள குறைபாடுகள் மற்றும் பிரச்சனைகள் குறித்து இதன்போது ஆராய்ந்திருக்கின்றார். குறித்த வைத்தியசாலையில் வழங்கப்படும் உணவின் தரம் குறித்தும் பலரும் சாணக்கியனின் கவனத்துக்கு கொண்டு சென்றிருந்தனர். இந்த நிலையில் குறித்த வைத்தியசாலையில் உணவினை விநியோகிப்பொருளுடன் தொலைபேசி உரையாடாக உரையாடியதுடன் உணவின் தரத்தினையும் பேணுமாறு வலியுறுத்தியிருந்தார். இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட சாணக்கியன், நாட்டில் தற்பொழுது அனைத்து பிரதேசங்களிலும் வைரஸ் தொற்று மிக மோசமாக பரவிக்கொண்டிருக்கும் இந்த சூழ்நிலையில் பெரியகல்லார் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ள நோயாளிகள் முன்வைத்த முறைப்பாடுகள் மற்றும் குற்றச்சாட்டுகளுக்கு அமைவாக இதுகுறித்து ஆராயும் நோக்கில் இங்கு வருகை தந்திருக்கின்றேன். மட்டக்களப்பு மாவட்டத்தினை எடுத்துக்கொண்டால் இங்குள்ள வைரஸ் வைத்தியசாலைகளில் 96% கட்டல்கள் நிரப்பப்பட்டுள்ளன. எனவே மேலதிக வைத்தியசாலைகள் அமைத்து நோயாளிகள் அனுமதிக்க வேண்டிய ஒரு தேவை காணப்படுகின்றது. அதேபோன்று மட்டக்களப்பு மாவட்டத்தில் கொண்டு வரப்படும் வைரஸ் பரிசோதனை கருவிகளின் எண்ணிக்கை 1000 காணப்படுகின்றது. 600,000 பேர் உள்ள ஒரு மாவட்டத்தில் வாரத்தில் 1000 வைரஸ் பரிசோதனைகளே செய்யப்படுகின்றன. ஆனால் இதைவிட கவலையான ஒரு விடயம் என்னவென்றால், இந்த வைரஸ் காலத்திலும் கூட மக்களுடைய நலனை பற்றி சிந்திக்காமல் ஒரு சிலர் தங்களுடைய வியாபாரத்தில் மாத்திரம் கவனம் செலுத்துகின்றனர். கென்யாவில் 13 33 பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றனர் வைரஸ் காரணமாக. சுகாதார வழிகாட்டிகள் முழுமையாக பின்பற்றுவதன் மூலம் மட்டுமே இந்த அனர்த்தத்திலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம். இந்த நெருக்கடி நிலையிலிருந்து கென்யாவும் முழு நாடும் முழு உலகமும் மீட்சி பெறப்போக பிரார்த்திப்போம். புத்தளம் நகரசபையின் தலைவர் விபத்தில் உயிரிழந்திருக்கின்றார். புத்தளம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக வைத்தியசாலை தகவல் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் அப்துல் பயாஸ் 52 வயதில் உயிரிழந்துள்ளதாக கூறப்படுகின்றது. ரிசாட் பதுதீனுக்கு ஆதரவாக அம்பாறையில் சுவரொட்டிகள். முன்னாள் அமைச்சர் ரிசாட் பதுதீன் கைது செய்யப்பட்டு இன்றுடன் 1 நிறைவு பெற்றதை தொடர்ந்து அவருக்கு ஆதரவாக அம்பாறை மாவட்டத்தின் முஸ்லிம் மக்கள் சிறைந்து வாழும் பல்வேறு பகுதிகளில் சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டன. இந்த சுவரொட்டியில் அவர் விடுதலை செய்ய வலியுறுத்தியும் விரைவான விடுதலை கிடைக்க ஆவணம் செய்யுமாறும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இந்த சுவரொட்டியானது பிரதான வீதிகள் உள்ள வீதிகள் காட்சிப்படுத்தப்பட்டிருப்பதுடன் குறிப்பாக அம்பாறை மாவட்டத்தின் மருதமுனை, நெற்பட்டை முனை, கல்முனைக்குடி, இஸ்லாமாபாத், சாய்ந்த மருது, மாளிகைக்காடு, நீந்தவூர், அட்டாளச்சேனி, அக்கறை பெற்ற சமுந்த மருது, சம்மாந்துறை, மாவடிப்பள்ளி, சவளக்கடை, மத்திய முகாம், பொத்துவேல் பகுதிகளில் இவ்வாறு துண்டு பிரசுரங்கள் ஒட்டப்பட்டுள்ளன. கடந்த புனிதன் ரமலான் மாதத்தில் பாராளுமன்ற உறுப்பினர் ரிசார்ட் பகுதியின் சபாநாயகரின் அனுமதியோ நீதிமன்ற உத்தரவு பெறப்படாமல் பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை பயன்படுத்தி கைது செய்யப்பட்டிருப்பதுடன் அவருக்கு ஆதரவாகவும் விடுதலையை வலியுறுத்தியும் பல்வேறு பகுதிகளில் போராட்டங்களும் செய்தியாளர் சந்திப்புகளும் இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. நகரசபை தலைவர் ஃபாயிஸ் உயிரிழந்த செய்தி அதிர்ச்சியையும் கவலையையும் அளிக்கின்றது. ஹக்கீம் அனுதாப செய்தி. ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் வளர்ச்சியில் துணிகர அரசியல் போராளிகளில் ஒருவராக மதிக்கப்பட்ட புத்தளன் நகரசபை தலைவர் ஃபாயிஸ் உயிரிழந்த செய்தி அதிர்ச்சியையும் கவலையும்

வைரஸ் தொற்றிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. வெப்பங்குளம் ஏழாம் ஒழுங்கை பகுதியில் ஒருவருக்கும், எருக்கல் பகுதியில் ஒருவருக்கும், ராசேந்திரகுளம் ஆடைத்தொழில் சாலையில் ஒருவருக்கும் என்று 9 பேருக்கு வைரஸ் தொற்று உறுதியாகி இருக்கின்றது. மன்னாரில் 2 நாட்களில் 23 பேருக்கு வைரஸ் தொற்று. மன்னார் மாவட்டத்தில் கடந்த 2 தினங்களில் 23 பேருக்கு வைரஸ் தொற்று அடையாளம் காணப்பட்ட நிலையில், மன்னாரில் அமைக்கப்பட்ட பெண்களுக்கான வைரஸ் இடைநிலை சிகிச்சை நிலையத்தில் தற்பொழுது வரை 80 தொற்றாளர்கள் சிகிச்சை பெற்று வருவதாக மன்னார் மாவட்ட பிராந்திய சுகாதார சபை பணிப்பாளர் வைத்தியர் வினோதன் அறிவித்துள்ளார். மன்னாரில் கடந்த ஊடக சந்திப்பில் உரையாற்றும் போது, மன்னார் மாவட்டத்தில் கடந்த சனி மற்றும் ஞாயிறு ஆகிய 2 தினங்களில் கிடைக்கப்பட்ட வைரஸ் பரிசோதனை முடிவுகளின் அடிப்படையில் 23 நபர்களுக்கு வைரஸ் தொற்று உள்ளமை அடையாளம் காணப்பட்டுள்ளது. மன்னார் மாவட்டத்தில் கொடிகாமம் போலீஸ் நிலையத்தில் 9 பேருக்கு வைரஸ் தொற்று. சாவகச்சேரி சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவில் 21 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இவர்களில் 9 பேர் கொடிகாமம் போலீஸ் நிலைய உத்தியோகத்தர்கள், ஏனையவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டிருந்தவர்கள் என்றும், வைத்தியசாலைக்கு சிகிச்சைக்கு சென்றவர்கள் என்றும் 7 மாற்றான சோதனையில் கண்டறியப்பட்டிருக்கின்றார்கள். வைரஸ் தொற்றுக்கு உள்ளான ராணுவ அதிகாரி உயிரிழப்பு. 3வது அலையின் காரணமாக இலங்கையில் ராணுவ அதிகாரியொருவர் உயிரிழந்திருக்கின்றார். கேனல் செனவிரத்ன என்ற இலங்கை ஆர்டிலரி படையணியின் அதிகாரியை உயிரிழந்திருக்கின்றார். பதுளை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கின்றார். ராணுவத்தின் தொழில்திறன் மேம்பாட்டு மையத்தில் கடமையாற்றி வரும் தொற்றுக்குள்ளாகி உயிரிழந்திருக்கின்றார். புத்தளம் நகரசபை தலைவர் ஃபாயிஸின் உயிரிழந்த சந்தேகம், சாரதி உட்பட 3 பேர் கைது. புத்தளம் நகரசபை தலைவர் ஃபாயிஸின் மரணத்தில் சந்தேகம் ஏற்பட்டதை தொடர்ந்து சந்தேகத்தின் பேரில் 3 பேர் கைது செய்யப்பட்டனர். எலுவங்குளம் பிரதேசத்திலுள்ள நீர்த்தேக்கம் ஒன்றில் நீராடிவிட்டு பின்பகுதியில் திறந்த டிரக் வண்டி ஒன்றில் வீடு திரும்பும் போது வண்டியிலிருந்து வீதியில் விழுந்து காயங்களுக்கு இலக்காகினார். விபத்தை தொடர்ந்து புத்தளம் மாவட்ட மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்திருக்கின்றார். புத்தளம் மற்றும் வனாதவில்லு போலீசார் மேற்கொண்ட ஆரம்ப கட்ட விசாரணையின் பின்னர் வண்டி சாரதி உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். விபத்து ஏற்படும் போது அவர்கள் போதையில் இருந்ததாகவும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக நீதவான் விசாரணை மற்றும் பிரேத பரிசோதனை என்பன இடம்பெற்று நடத்தப்பட உள்ளதாக போலீசார் அறிவித்துள்ளனர். நாட்டு மக்களின் உயிர்களையும் லட்சத்திலும் கோடிகளிலும் கணக்கு பார்க்கும் நிலையில் இன்றைய அரசாங்கம் உள்ளது. நாட்டு மக்களின் உயிர்களையும் லட்சத்திலும் கோடிகளிலும் கணக்கு பார்க்கும் நிலையிலேயே இன்றைய அரசாங்கம் உள்ளதாக கண்டி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் வேலுகுமார் அறிவித்துள்ளார். நாட்டில் வைரஸ் தொற்றின் பாதிப்பு மிக மோசமான நிலையில் உள்ளது. இந்த நிலைமைக்கு சரியான நேரத்தில் சரியான தீர்மானங்கள் எடுக்க அரசு தவறியமையே காரணமாகும். விமான நிலையத்தை கட்டுப்பாடின்றி திறந்து வைத்திருந்தமை, உல்லாச பயணிகளை நாட்டுக்கு வர அனுமதித்தமை, சித்திரை புத்தாண்டில் கட்டுப்பாடுகளை தளரவிட்டமை, தடுப்பூசிகள் ஏற்பாடு செய்யாமை என்று பல காரணங்கள் சொல்ல முடியும். இன்றைய நிலைமை 3வது அலையை தாண்டி 4வது அலை ஏற்படும் என்று ஊகிக்கப்படுகின்றது. இந்த நிலைமையை தடுக்க நாட்டிலுள்ள சுகாதாரத்துறை சார்ந்த பிரதான 4 அமைப்புகள் கூட்டாக வேண்டுகோள் ஒன்றை முன்வைத்திருக்கின்றது. நாட்டை குறைந்தபட்சம் 14 நாட்கள் மூடி வைக்குமாறும், மக்கள் நடமாட்டத்தை முழுமையாக அந்த காலப்பகுதியில் தடுக்குமாறும், இதுவே சர்வதேச ரீதியான சில ஆய்வுகளின் ஆலோசனையாக முன்வைக்கப்பட்டுள்ளது. ஆனால் ஜனாதிபதியோ வைரஸ் தடுப்பு தொடர்பான ஜனாதிபதி செயலணியோ இதற்கு செவி சாய்த்ததாக இல்லை. கொட்டகலையில் தனிமைப்படுத்தப்பட்ட குடும்பங்களுக்கு நிவாரணப் பொருட்கள் வழங்கி வைப்போம். கொட்டகலை பிரதேசபைக்கு உட்பட்ட தனிமைப்படுத்தப்பட்ட குடும்பங்களுக்கு முதல் கட்டமாக உள்ளுணவு பொருட்கள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளது. இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் இராஜாங்க அமைச்சருமான ஜீவன் சொந்தமான நிதியொதுக்கீட்டின் கீழ் கொட்டகலை பிரதேசபையின் தலைவர் ராஜமணி பிரசாத், கொட்டகலை பிரதேசபை உறுப்பினர்கள் இந்த பொருட்கள் கையளிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. பங்களாதேஷ் அணிக்கு பதிலடி கொடுக்குமா இலங்கை? நாளை 2வது போட்டி. இலங்கை மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையிலான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி நாளை டாக்காவில் நடைபெற உள்ளது. நேற்று நடைபெற்ற முதல் போட்டியில் பங்களாதேஷ் அணி 33 ஓட்டங்களால் வெற்றி பெற்றது. குசல் பெரோரா இலங்கை அணியின் தலைவராக அறிவிக்கப்பட்ட பின்னர் அவர் தலைமை தாங்கிய முதல் போட்டி இதுவாகும். இலங்கை அணி தோல்வியடைந்த போதிலும் வெற்றிக்காக கடுமையாக போராடியது. எனவே முதல் போட்டியில் ஏற்பட்ட தோல்விக்கு 2வது போட்டியில் இலங்கை பதிலடி கொடுக்க வேண்டும் என்பது இலங்கை ரசிகர்களின் எதிர்பார்ப்பாகும். இவ்விரு அணிகளுக்கு இடையிலான 3வது போட்டி 28ஆம் தேதி நடைபெற உள்ளது. கல்முனையில் முறைகேடாக அகற்றப்படும் மனித கழிவுகள், நீதி கேட்டு வீதிக்கிறங்கிய ராஜனம் சிவலிங்கமும்.
கல்முனை மாநகர சபைக்கு உட்பட்ட பிரதேசங்களில் அகற்றப்படும் மனித கழிவுகளை முறைகேடாக அகற்றுவதன் மூலம் பொதுமக்களும் விவசாயிகளும்

0: மீனவர்களும் பாதிப்பதாக தெரிவித்து கல்முனை மாநகரசபை முன்றலில் இன்று காலை கல்முனை மாநகரசபை உறுப்பினர்கள் கந்தசாமி சிவலிங்கம் மற்றும் சந்திரசேகரம் ராஜன் ஆகியோர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை ஒன்றை மேற்கொண்டனர். எவ்வித முறையினான வழிமுறைகளுமின்றி மனித கழிவுகள் நீர்நிலைகளில் கொட்டுவதன் மூலம் பொதுமக்கள் சுகாதார ரீதியாக வெகுவாக பாதிக்கப்படுவதாகவும் அந்த கழிவுகளை மீன்கள் உண்பதனால் மீன் சாப்பிட முடியாத நிலை தோன்றியுள்ளதாகவும் இங்கே ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த மாநகரசபை உறுப்பினர்களான சிவலிங்கம் மற்றும் ராஜன் ஆகியோர் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டுள்ளனர். இலங்கை உட்பட 5 நாடுகளுக்கு பஹ்ரைன் பயண தடை. இலங்கை உட்பட 5 நாடுகளைச் சேர்ந்த பயணிகளின் வருகையை பஹ்ரைன் தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது. அதன்படி இந்தியா, பாகிஸ்தான், இலங்கை, பங்களாதேஷ் மற்றும் நேபாளம் உட்பட்ட நாடுகளைச் சேர்ந்த பயணிகள் நுழைவை பஹ்ரைன் இன்று தொடக்கம் நிறுத்தி வைத்துள்ளதாக அறிவித்துள்ளது. நன்றி.
1: அழைத்து கொண்டு வந்து
2: நாங்கள் இலங்கையில் இடம்பெற்ற முக்கிய செய்தி அறிக்கைகளை கேட்டறிந்தோம். தொடர்ந்து அடுத்து வருகிறது கவிதையின் நேரம். கவிதையின் நேரத்தை தொடர்ந்து ஒரு சிறிய ஜபத்தோடு நிகழ்ச்சியை நிறைவுக்கு கொண்டு வர இருக்கிறேன். நாளைய நாளிலே மீண்டும் நாங்கள் 9 மணியிலிருந்து எங்களுடைய நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேட்டுக்கொண்டு வரலாம். இதோ ஆரம்பமாகிறது கவிதையின் நேரம்.

0: வணக்கம் வணக்கம் வணக்கம் பிளசமம்மா, எப்படி இருக்கிறீங்கள்? ஆமே, கொலுடைய வெளியில் போகிற மாதிரி இல்லையா? வீட்டிலேயே இருக்கிறீங்களா? சரி, சரி சரி. ஓகே ஓகே, அதே போதுமே, நான் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். சரி, நன்றியம்மா. இன்றையினாலும் உங்களுடைய அதுதான் நல்ல, அதுதான் இன்றைக்கு எங்களை முன்ன நானும் ஒரு இடம் போகிற இல்லை. அப்போ இன்றைக்கு 3 மணியோட ரேடியோவை முடிச்சுட்டு வாங்கோ, உங்களை கடற்கரைக்கு குடிக்கணும் போகிறோம்னு சொல்லியிருக்கணும். அதுதான் இருக்கிறேன். சரி, எடுத்து வாருங்களம்மா உங்களுடைய கவிதையை.
1: ஓ பரிசுத்தவாவியே, இன்று நாம் கூடி உம்மை ஆராதனை செய்கிறோம் ஐயா. ஆதிகாலம் தன்னிலே ஆலித்திரை மேலே அசைவாடின தெய்வமே ஆராதனை செய்கிறோம் ஐயா. ஆதிப்பெற்றோராயிருந்த ஆதாம் ஏவாள் முறுதலால் ஆன துன்பம் துடைக்கவென ஆண்டவரே மண்முழு எடுக்க அன்னை மொழி மீதினிலே அன்பு நிழல் ஆனவரே ஆராதனை செய்கிறோம் ஐயா. அகிலத்தை மீட்க வானின் நின்று அவதாரமான ஜேசுதேவனை அடையாளங்காட்டி அறிவிக்க அழகு புறாவாக பறந்து வந்து அவர் தம் தோளிலே அமர்ந்து அத்தாட்சி காட்டிய தேவனை ஆராதனை செய்கின்றோம் ஐயா. ஆத்ம மீட்டுப் பணியை ஆரம்பிக்க முன் இயேசு ஆகாரம் நீர் எதுவுமின்றி அவாந்திர மனிதனிலே ஆயத்தமாக தவம் இருக்க அழைத்து சென்ற ஆவியே ஆராதனை செய்கிறோம் ஐயா. அழகு செவி பூங்காவில் அகம் நிறைந்த துயிரோடு அமைதியாக செதுத்து நின்று அப்பாவின் சித்தம் கேட்டு அனுமதி கோரிய வேளை ஆக வேண்டிய பாதுகாப்பு அளித்து ஆறுதல் படுத்திய ஆவியே ஆராதனை செய்கிறோம் ஐயா. ஆண்டுகள் பல தாண்டிய பின் ஆதி முதல் சீடர்கள் மேலும் அங்கே கூடி நின்ற அனைவர் மேலும் ஆவேசமான காற்றோடு அக்கினி நாக்குருவாய் அமர்ந்து கொண்ட தேவனே அதிசயம் செய் நாயகனே ஆராதனை செய்கின்றோம் ஐயா. இன்று அக்கினி எம்மேல் பரவலாம், அலைகடல் சூழ்ந்து அழிக்கலாம், ஆகம் துன்பம் அனைத்தும் சேர்ந்து அமிழ்த்தியே தாக்கலாம், அனைத்தையும் தீர்த்து காத்து ஆறுதல் தரும் தேவனே உம்மை ஆராதனை செய்கின்றோம் ஐயா. ஆவியினாலே ஆட்கொள்ளப்பட்டு ஆண்டவரின் அருள்வாக்கு கேட்டு அஞ்சி நடந்துபோரின் அன்பு இதயம் காண்பவரே, அடைக்கலமாகியோரை அரணாய் என்றும் காப்பவரே, அணுகியும்மை கண்ணீரோடு ஆராதனை செய்கின்றோம் ஐயா. அன்று தொடங்கிய ஆத்ம மீட்பு பணி இன்று வரை அகிலமெல்லாம் பரவி பயனளிக்க ஆர்வமுடன் அணியாற்றும் ஆர்வமுடன் பணியாற்றும் அரிய தொண்டர்கள், ஆயர்கள், குழுக்கள், துறையினர், துறையினர், பொதுநிலையினர், அயராது தொழிற்பட வரமளித்து காக்கும் ஆவியே அருள்மழை பொழிந்து அனைவரையும் காத்து நடத்தி ஆசீர்வதிக்க வேண்டுகின்றோம் ஆவியான தேவனே. ஆட்கொள்ளும் சுவாமி, அருள்மழை பொழியும் அம்மே. ஆமென்.
0: ஆமென். நன்றியம்மா, வாழ்த்துக்கள். அருமையானவர்களே, கவிதையோடு இணைந்திருக்கிறோம். அழைப்புக்கு வாருங்கள். நேரம் கலையத்தில் 2:44. இன்னும் ஒரு சிறிது நேரத்திலே நான் ஒரு குட்டி ஜபத்தோடு நிறைவுக்கு கொண்டு வர இருக்கிறேன்.

இன்றைய நாளிலும் கவிதையோடு இணைந்து சிறப்பித்து தந்த பிரசமமாக்கு நன்றி என் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கிறேன். இன்னும் ஒரு நிமிடம் இரண்டு நிமிடத்தில் ஜெபத்தை சுருக்கமாக இன்றைய நாளிலே நடைபெற்ற நிகழ்ச்சிகளுக்காக ஜெபிக்க இருக்கிறேன். யாராகவும் இன்றைய நாளே சுகீனமாக இருந்தால் அழைப்புக்கு வாருங்கள்.

அருமையானவர்களே, இந்த $1 காணிக்கை ஆண்டவருடைய சமூகத்திலே கொடுத்து இந்த ஜெபத்தை நான் நிறைவேற்றுகிறேன். என்னோடு நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். அன்பான ஆண்டவரே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன், துதிக்கிறேன் கர்த்தாவே. இந்த அதிகாலையிலும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே வந்து நின்று இந்த ஆராதனையை ஆண்டவரே கருத்தோடு செய்யவும், ஐயா தகப்பனே இந்த வேதத்தை வாசித்து சிந்தனை துளியை கொடுக்கவும், நீர் எனக்கு செய்த மகா பெரிய கிருபைக்காக நான் உமக்கு நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவரே, நீங்கள் நேற்று மீண்டும் மீண்டும் மாறாத கர்த்தர். நீங்கள் நல்லவராக இருக்கிறீங்க, வல்லவராக இருக்கிறீங்க, எனக்கு போதுமானவராக இருந்து கர்த்தாவே இத்தனை தொகுப்புகளிலும் இவ்வளவு தேவ செய்திகளிலும் ஆண்டவரே வேத வாசிப்புகளிலும் ஆண்டவரே தகப்பனே உமக்கு நான் ஒவ்வொரு வாரமும் செய்கின்ற நிகழ்ச்சிகளிலும் உம்முடைய கரம், உம்முடைய காரணியம், உம்முடைய தயவு, உம்முடைய இரக்கம் என்னோடு கூட இருந்து நடத்தி வந்த கிருபைக்காக நான் உமக்கு நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவரே தகப்பனே, இன்றைய நாளிலும் கர்த்தாவே இந்த கனடாவிலே விக்டோரியா டே என்று சொல்லி ஒரு நாளை ஆண்டவரே ஐயா ஒரு ஓய்வு நாளாக கொடுத்திருக்கிறார்கள் கர்த்தாவே. இந்த நாட்களிலும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகள் வெளியிலே சென்றிருப்பார்கள். ஆண்டவரே வீட்டிலே இருந்தும் ஆண்டவரே பிள்ளைகளோடு, மருமக்களோடு, பேர பிள்ளைகளோடு அவர்கள் சந்தோஷமாக இருக்கிற இந்த வேளைகளிலும் ஐயா இல்லை இந்த பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய இடங்களுக்கு போயிருந்தாலும் நீர் தாமே இந்த கால சூழ்நிலையிலும் எல்லா காவலோடும் ஐயா உம்முடையவர்களை நீர் பாதுகாத்து கொண்டு வந்து ஆசீர்வதிக்கும்படியாக உம்முடைய கருத்து ஒப்பு கொடுத்து நன்றி சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இன்றைய நாளிலும் தேவ செய்தியை கொடுத்த பாஸ்டர் டெனிசனுக்காக, அவருடைய குடும்பத்துக்காக, அவருடைய ஊழியங்களுக்காக நான் உமக்கு நன்றி சொல்லுகிறேன். ஆண்டவரே, இத்தனை வருடங்களாக அந்த ஊழியக்காரரின் மூலமாக இந்த வானொலியின் ஊடாக நீ தேவ செய்தியை பகிர்ந்து கொண்டு வந்தீர் கர்த்தாவே. சுவாமி, வருகிற வாரத்தில் இருந்து கர்த்தாவே எங்களுக்கு இலங்கை மண்ணிலே இருந்து ஐயா நீர் எங்களுக்கு ஒரு ஊழியக்காரனை நீர் எங்களுக்கு ஆயத்தமாக்கி தந்திருக்கிறபடினால் அந்த ஊழியருக்கும் நான் நன்றி சொல்லி ஐயா அந்த ஊழியரையும் நீர் எல்லா காவலோடும் காத்து சரியான நேரத்துக்கு தகப்பனே அவர் அந்த செய்தியின் நேரத்தை தவற விடாமல் ஐயா ஒவ்வொரு வாரமும் எடுத்து வர நீர் உதவி செய்யும்படியா ஒப்பு கொடுக்கிறேன். இதுவரை நாட்களும் எங்களுக்கு செய்தியை கொடுத்து வந்த ஆண்டவரே பாஸ்டர் டெனிசனுக்காக உமக்கு நான் நன்றி சொல்கிறேன். தொடர்ந்தும் அவருடைய ஊழியங்களோடு, அவருடைய குடும்பத்தாரோடு, ஐயா அவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையோடு ஆண்டவரே தகப்பனே முழு பாதுகாப்போடும் அவரோடு கூட இருந்து வழிநடத்தும்படியா உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன். ஆண்டவரே, பாஸ்டர் பிரின்ஸ் ஐயாவை ஒப்பு கொடுக்கிறேன் கர்த்தாவே. தகப்பனே, பாஸ்டர் பிரின்ஸ் ஐயா இந்த வயதான நேரத்திலும் ஐயா ஒவ்வொரு வாரமும் ஆண்டவரை காத்திருந்து அந்த நேரத்துக்கு வந்து ஆண்டவர் இந்த வானொலிக்காக ஜெபித்து ஆண்டவரை நல்ல செய்தியை கொடுக்கிற அந்த ஊழியக்காரன் உம்முடைய கரத்திலே ஒப்பு கொடுக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, அவருடைய இருதயத்திலே இருக்கிற நல்ல எண்ணங்களை நீர் அறிந்திருக்கிறீர். அந்த ஊழியரை பாதுகாத்து கொள்ளுங்க, பிள்ளைகள் குடும்பங்களை பாதுகாத்து கொள்ளுங்க, அவர் செய்து வருகிற சின்ன சின்ன ஊழியங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. ஆண்டவரே தகப்பனே, அவருடைய சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள் வலிகள் எல்லாம் நீங்கி ஆண்டவரே இன்னும் நீண்ட தூரம் ஆண்டவரே உமக்காக ஓட வேண்டிய தூரம் வெகு தூரமாக இருக்கிறபடியினாலே அந்த ஊழியரை கொண்டு ஐயா நிறைந்த

0: பல் சுவை கதம்ப சுவிசேஷ ஒலிபரப்பு.
1: வணக்கம். விதாகுமாரன் பரிசுத்தாவின் பேனால் வானொலியோடு இணைந்திருக்கிற அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்று திங்கட்கிழமை காலை 23 ஜூன் மாதம் 2025 நேரம் கலையத்திலே 9:59 தொடர்ந்து 10 ஆண்டுடைய வார்த்தையை எங்களோடு இணைந்து பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள் பாஸ்டர் ராஜமணி அவர்கள். தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள். இது உங்கள் வானொலி வலமையின் அலைகள்.
2: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.

வழிச்சலைகள் வழியாக இயேசு கிறிஸ்துவின் தே நமது கானங்களை இதயங்களுக்கு சுமந்து வரும் சுகமான அலைகள், வல்லமையின் அலைகள்.

0: நேரம் கிரகத்தில் 10:04. இது செய்திக்கான நேரம். இன்றைய செய்தியை எங்களோடு இணைந்து வழங்குகின்றார்கள் பாஸ்டர் சுசி பிரபாகர தாஸ் அவர்கள். இந்த செய்தியின் தலைப்பு தேவ திட்டத்தை அறுதல் என்ற தலைப்பிலே எங்களோடு இணைந்து ஆண்டவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்கின்றார்.
1: கர்த்தருக்குள் அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் புண்ணிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புத்தகம் 22:10 வாக்கியத்திலே பவுல் இவ்வாறு ஆண்டவரை பார்த்து கேட்கிறார், ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேள்வி கேட்டான். அருமையானவர்களே, இந்த நாளினுடைய செய்தியின் தலைப்பு என்ன? ஃபைண்டிங் காட்ஸ் பிளான். ஆண்டவருடைய கிருபையினாலே நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை குறித்து தேவனுடைய திட்டம் நோக்கம் என்ன என்பதை கண்டுபிடிக்க அழைக்கப்படுகிறீர்கள். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைகளை குறித்து, ஒவ்வொரு பிள்ளைகளை குறித்தும் ஒரு தேவ திட்டம், தேவ நோக்கத்தை வைத்திருக்கிறார். அது மிக முக்கியமான ஒரு காரியமாகும். இந்த தேவ திட்டத்தை, தேவ நோக்கத்தை நாம் எதிர்பார்த்து வாழ அழைக்கப்படுகிறோம். வேதாமத்தை நீங்கள் வாசிப்பீர்கள் என்றால், ஆபிரகாமை ஆண்டவர் நடத்தினார், மோசேயை நடத்தினார், ஏசாயாவை நடத்தினார், தாவீதை நடத்தினார், எரேமியாவை, பவுல் என்று சொல்லிக் கொண்டே போகலாம். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் தன்னுடைய திட்டத்தை, சித்தத்தை வெளிப்படுத்தி நடத்தி கொண்டிருக்கிறார். வேதாகமமும் அதை போதிக்கிறது. எபேசியர் 2:10 வாக்கியம், சங்கீதம் 27:11 வாக்கியங்கள் எல்லாம் நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது. ஆகவே ஒவ்வொருவரை குறித்து ஆண்டவர் தேவ திட்டத்தை, தேவ நோக்கத்தை வைத்திருக்கிறார். அருமையானவர்களே, இந்த தேவ திட்டம் என்பது அது ஒவ்வொருவருக்கும் பர்சனல் பிளான் என்று சொல்லலாம். என்னுடைய வாழ்க்கையில வைத்திருக்கிற திட்டம் உங்களுடைய வாழ்க்கையில வைத்திருக்கிற திட்டத்தோடு ஒத்து போகாது, வேறுபட்டு இருக்கலாம். ஆகவே ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு காரியத்திற்காக ஆண்டவர் அழைத்திருக்கிறார். இந்த திட்டமானது எப்படிப்பட்ட திட்டம் என்றால், இது பெர்ஃபெக்ட் பிளான் என்று சொல்லலாம். ஆண்டவருடைய திட்டமானது குறைவற்ற ஒரு திட்டம். ரோமர் 12:1-2 நீங்கள் வாசித்து பாருங்கள். அதே சமயத்திலே இந்த ஆண்டவருடைய திட்டமானது அது ஒரு பிராக்டிக்கல், அதாவது பிராக்டிக்கல் பிளான் என்று சொல்லலாம், செயல்படுத்துகிற நடைமுறை திட்டமாக இருக்கிறது. அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நீங்கள் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறீர்கள். ஆண்டவருடைய திட்டத்தையும் நோக்கத்தையும் நாம் கண்டுபிடிக்க நாம் மிகுந்த பிரயாசப்பட வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் ஆண்டவரை அறிந்தபோது, ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட போது அவன் தன் வாழ்க்கையின் திட்டத்தை அறிய கேட்கிறான், ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்று. உங்கள் வாழ்க்கையில இந்த கேள்வியை என்றைக்காவது கேட்டது உண்டா? அருமையானவர்களே, என்றைக்கு ஆண்டவராய் இயேசுவை சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொண்டு, அவர் இரட்சகர் என்பதை புரிந்து கொண்டு, அவரை ஏற்றுக்கொண்டு வாழ ஆரம்பிக்கும் பொழுதே நீங்கள் ஆண்டவருடைய திட்டத்திலும் அவருடைய நோக்கத்திலும் நீங்கள் நுழைந்து விட்டீர்கள் என்றுதான் பொருளாகும். ஆகவே அன்றையிலிருந்து ஆண்டவருடைய திட்டத்துக்குள்ளே ஆண்டவர் உங்களை கொண்டு வருகிறார். நான் என்னுடைய வாழ்க்கையிலே மனப்போன போக்கிலே வாழ ஆரம்பித்தேன். ஒரு நாள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அவரை இரட்சகர் என்று அறிக்கை செய்து அவருக்காக வாழ முற்படும் பொழுது என்னுடைய சுய திட்டங்களை எல்லாம் அழித்து போட்டு, அல்லது அதை இல்லாமல் போக பண்ணி, தன் திட்டத்தை, சித்தத்தை நிறைவேற்றினார். அவருடைய திட்டம் ஆரம்ப காலங்களிலே எனக்கு வேதனையாக, புரிந்து கொள்ள முடியாததாக, நடைமுறையிலே எனக்கு ஒத்து வராததாக இருந்தாலும், ஆண்டவருடைய திட்டம்தான் என்னுடைய திட்டத்தை காட்டிலும் உயர்ந்தது என்பதை கண்டுபிடித்தேன். அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவருடைய திட்டத்தை நாம் தொடர்ந்து கண்டுபிடிக்க வேண்டும் என்றால், அவருடைய திட்டத்திலே நிலைத்திருக்க வேண்டும் என்றால் சில காரியம் செய்ய வேண்டும். என்ன காரியம் என்றால், கம்யூனியன் வித் ஹிம் இன் பிரேயர். அவரோடு நாம் ஜபத்திலே நாம் தரித்திருக்க அழைக்கப்படுகிறோம். இரண்டாவது, நான் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். ஸ்டடிங் அண்ட் சர்ச்சிங் த வேர்ட் ஆஃப் காட். ஆண்டவருடைய வார்த்தைகளை வாசிக்க வேண்டும், ஆராய வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றாவதாக அன்கொஸ்டினிங் ஒபீடியன்ஸ் என்று சொல்வார்கள். கேள்வி கேட்காத கீழ்ப்படுதலுக்கு நாம் கடந்து வர வேண்டும். அடுத்ததாக ஆண்டவரிடத்திலே கம்ப்ளீட் ட்ரஸ்ட், முழுமையாய் நம்ப வேண்டும். இப்படி நம்பி வாழும் பொழுது ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் அவர் தன் திட்டத்தை நோக்கத்தை வெளிப்படுத்துகிறார். அருமையானுள்ள அநேகர் ஆண்டவருடைய திட்டம் என்று சொல்லும்போது பூமி கெடுத்தது என்று எண்ணி விடுகிறார்கள். நில வாங்க வேண்டும், கட்டடங்கள் வாங்க வேண்டும், வாகனங்களை வாங்க வேண்டும், ஆஸ்திகளை சேர்க்க வேண்டும், இதுதான் ஆண்டவருடைய திட்டம் என்று எண்ணி விடுகிறார்கள். ஆர்மியாருளே, இதையெல்லாம் ஆண்டவர் எனக்கும் உங்களுக்கும் அந்தந்த காலங்களிலே தேவைகளை சந்தித்தாலும் கூட நம்முடைய வாழ்க்கையினுடைய திட்டம் என்னவென்றால், God's plan for our life is an eternal one. அதாவது நம்முடைய வாழ்க்கையினுடைய அந்த ஆண்டவரின் திட்டம் நோக்கம் என்ன, நித்தியத்துக்கு அடுத்தது, நித்திய ராஜ்யத்துக்கு அடுத்தது, அது தேவராஜ்யத்தை கட்டி எழுப்பக்கூடிய அந்த நிலையோடு சம்பந்தப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். அருமையானே, இந்த வசனங்களை எபேசியர் 2:10, 1 யோவான் 2:17, 2 தீமோத்தேயு புத்தகம் 4:7-8 வாசிக்க முடிகிறது. நம்முடைய வாழ்க்கையின் நோக்கம் திட்டமே நித்தியந்தான். நித்தியத்திலே நம்முடைய ராஜாவாகிய ஆண்டவரோடு நாம் வாழக்கூடிய அந்த கிருபைக்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளே, என் வாழ்க்கையிலே உங்கள் வாழ்க்கையிலே தேவ திட்டம் என்ன, தேவ நோக்கம் என்ன, நீங்கள் ஜெபித்தது உண்டா? அநேகர் எவைகளுக்காக அல்லது உலக பிரமாண பல காரியங்களுக்கு நானும் நீங்கள் ஜெபிக்கிறோம், ஆனால் நித்தியத்துக்கு அடுத்த தேவ நோக்கத்துக்காக ஜெபிக்க வேண்டும். என் வாழ்க்கையிலே நான் ஒரு பிரமாதமான ஊழியக்காரன் அல்ல, சாதாரண ஊழியக்காரன், ஆனால் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய திட்டத்தை என் வாழ்க்கையிலே அறிந்து வாழ நான் பிரயாசப்படுவது உண்டு. ஆண்டவர் இன்றைக்கும் பேசுகிறவர், இன்றைக்கும் தன் திட்டத்தை வெளிப்படுத்துகிறவர். அர்ப்பணியுங்கள், ஆண்டவர் உங்களோடு இடைபடுவாராக. கண்களை மூடி நாம் பிரார்த்தனை செய்வோம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். மனம் போன போக்கிலே வாழாதபடி தேவ திட்டத்தை, சித்தத்தை, நோக்கத்தை அறிந்து அதன்படி வாழ உதவி செய்யும். நித்தியத்திற்காக வாழவும், நித்தியத்திற்காக உழைக்கவும் எங்களுக்கு
0: பலன்.
1: நாமத்தில் செபிக்கிறோம் பிதாவே,
0: ஆமென், ஆமென். நன்றி பாஸ்டர் சுசி பிரபாகரதாஸ் அவர்கள், மிக அருமையான ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டீர்கள். கர்த்தருடைய திட்டத்தை நாங்கள் அறிந்து கொள்ள நல்ல ஒரு சாட்சியாக ஒரு ஆண்டோட வார்த்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. நிச்சயமாக இதை கேட்ட உங்களுக்கும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். எங்களோடு இணைந்திருங்கள். இது உங்கள் வானொலி வலிமை நலகம் நேரம் கலையத்திலே 10:13, 10:30 வருகிறது. இன்னொரு ஆண்டுடைய நற்செய்தி பாஸ்டர் டி வில்லியம் டேவிட் அவர்கள் வழங்க இருக்கின்றார்கள்.
2: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வானலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகளில்.
3: You are listening to Waves of Power, your Tamil Christian radio online, broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Tamil Christian songs, programs, poems, dramas, and more.
4: மிக மலிவாக பெற்றுக் கொள்ளலாம். யூனிட் 13 ஸ்காப்ரோ ஃபின்ச்சன் ஃபின்ச்டின் சந்திப்பில் 416-291-9148.
5: வணக்கம். இனிய அன்பு உள்ளங்களே, தேவ சமாதானம் உண்டாவதாக. கனடிய மண்ணிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முதல் தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமை அலைகள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் 10, 100, 1000 மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமாதானம் உங்களுடைய

சிற்றலைகள் வழியாக இயேசு கிறிஸ்துவின் தே நமது கானங்களே, இது எங்களுக்கு சுமந்து வரும் சுகமான அலைகள், வல்லமையின் அலைகள்.

0: நிறம் கலையத்திலே 10:32. இது செய்திக்கான நேரம். எங்களோடு ஆண்டோட வார்த்தையை பகிர்ந்து கொள்கிறார்கள் பாஸ்டர் கைவல்யம் டேவிட் அவர்கள்.
1: ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பானவர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நல்லா இருக்கணும். நன்றாய் இருப்பதற்காகவே இந்த வார்த்தைகள் பேசப்படுகிறது. வாழ்வழிக்கும் வாக்கு தத்தம் என்ற எமது நிகழ்ச்சியை நீங்க தொடர்ந்து பார்த்துட்டு வர்றீங்க. அநேகர் தொலைக்காட்சி வழியாக நீங்க பாக்குறீங்க. சிலர் எங்களுடைய யூடியூப் சேனல் வழியாக பார்க்கலாம், முகநூல் பக்கத்தின் வழியாக பார்க்கலாம். எப்படியோ நீங்கள் வெகு சிலராக பார்த்தாலும், தொலைக்காட்சியில வெகு அதிகமானவர் பார்த்தாலும், இந்த வார்த்தைகள் எண்ணிக்கையுள்ள சில மக்களுக்காவது பிரயோஜனமாக இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து தேவாதி தேவனை ஸ்தோத்திரிக்கின்றோம். பல சந்தர்ப்பங்களில் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், எங்களுடைய செய்திகள் புதிய மக்களுக்கு மாத்திரமல்ல, ஏற்கனவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிற மக்களும் சோர்ந்து போகாமல் தொடர்ந்து ஆண்டவரை உறுதியாக பிடித்துக் கொள்ள வேண்டும், ஆண்டவருக்குள்ளே வளர வேண்டும், அவருடைய பிரசன்னத்தை அனுபவிக்க வேண்டும் என்பதை நாங்கள் நினைவில் வைத்துதான் இந்த வார்த்தைகளை உங்களோடு கூட பேசுகிறோம். இந்த வார்த்தைகளை பிரிப பண்ணி நாங்கள் அனுப்புகிறோம். இந்த அரை மணி நேர செய்தி உங்களுக்கு போதுமானதாக இருக்குமா என்றால் நிச்சயமாக இல்லை. நீங்கள் தனிப்பட்ட விதத்திலே வேதாகமத்தை வாசியுங்கள். ஒவ்வொரு நாளும் வேதத்தின் மேல் கவனம் வையுங்கள். ஒவ்வொரு நாளும் இரவிலே படுக்கும் பொழுதும் காலில் எழுந்திருக்கும் பொழுதும் வேதத்தை சிந்திப்பதற்கு நீங்கள் அவகாசம் எடுத்துக் கொள்ள வேண்டும். அத்தோடு கூட நீங்கள் அங்க வைக்கக்கூடிய ஆலயத்தில் நடைபெறக்கூடிய எல்லா விசேஷ கூட்டங்களிலும் பங்கு பெறுவதோடு உங்களுடைய ஊழியக்காரர் அல்லது உங்களுடைய திருச்சபை மக்களால் அழைக்கப்படுகிற தேவ மனிதர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளையும் கேளுங்கள். நீங்கள் நாளுக்கு நாள் வளருவதற்கு அவைகளெல்லாம் உங்களுக்கு உதவிகரமா இருக்கும். நாங்கள் சொல்லுகிற இந்த வார்த்தை ஒரு துவக்கம் தான். உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வர வேண்டும், ஆண்டவர் மேல் ஒரு பற்றுறுதி ஏற்பட வேண்டும் என்பதை இலக்காக வைத்து உங்களோடு நாங்கள் பேசுகிறோம். இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்னவென்றால், ஏசாயா தீர்க்கதரிசன ஆகமம் 30:15 நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள், அமெரிக்கையும் நம்பிக்கையுமே உங்கள் பலனாயிருக்கும். நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள், மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். இந்த ரட்சிப்பு என்கிற வார்த்தை தேவன் தருகிற மீட்பு, தேவன் தருகிற சகாயம், தேவன் தருகிற அந்த புதிய வழி, அல்லது தேவன் நம்மை காப்பாற்றுகிற ஒரு நிலை, இவைகள் எல்லாம் குறிப்பிடும். அவர் உங்களை விடுதலை ஆக்குவதும், உங்களை காப்பாற்றுவதும், உங்களை தப்புவிப்பதும், இந்த ரட்சிப்பு என்கிற பதம் அவைகள் எல்லாம் உள்ளடக்கி இருக்கிறது. இந்த லோகத்தில் வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கு நடுவிலே அவர் நம்மை தப்புவிப்பார், நம்மை காப்பாற்றுவார், நமக்கு ஒரு ரட்சிப்பை மீட்பை நமக்கு நிச்சயம் ஆண்டவர் அருளுவார். இந்த அருமையான நாளிலே ஆண்டவர் உங்களை ரட்சிப்பேன் என்று சொல்லுகிறார். ஆவிக்குரிய விதமாக உங்களுக்கு ஒரு ரட்சிப்பு கிடைக்கலாம், பூமிக்குரிய காரியங்களிலும் உங்களுக்கு ரட்சிப்பு கிடைக்கலாம். இந்த ரட்சிப்புக்கு என்ன செய்யணும்னு சொன்னா ஒரே ஒரு வார்த்தை தான், மனம் திரும்புங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதை குறித்து நான் உங்களுக்கு பிறகு விரிவாக சொல்லுகிறேன். அதற்கு முன்பதாக சில காரியங்களை விரைவாக வேகமாக நாம் பார்க்க போகின்றோம். ரட்சிப்பு என்பது

0: தேவனுடையது. யாத்திரையாகமம் 15:2, சங்கீதம் 62:2, 6 7 வசனம், சங்கீதம் 118:15 வசனம், இவைகளெல்லாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். இந்த வசனங்களில் நாம் என்ன வாசிக்கின்றோம்? ரட்சிப்பு என்பது அவருடையது, தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. அவர் நினைத்தால் தான் நமக்கு ஒரு ரட்சிப்பை கொடுக்க முடியும், நமக்கு ஒரு மீட்பை அருள முடியும், நம்மை இவர் ஆசீர்வதிக்க முடியும். அன்பானவர்கள், இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், என் மகனே மகளே, நான் உன்னை ரட்சிப்பேன். I will save you. I will save from all evil things. அசுத்த வல்லமைகள், அசுத்த சக்திகளிடத்திலிருந்து நான் முழுமையாக உன்னை ரட்சிப்பேன், காப்பாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நமக்கு ஒத்தாசை தருகிற பர்வதத்தை நோக்கி நம் கண்களை ஏறெடுக்கிற போது இவைகளெல்லாம் நடக்கிறது. மிக முக்கியமாக இந்த ரட்சிப்பு என்பது மிக அற்புதமான ஒரு காரியம். ஆண்டவர் எதிலிருந்தெல்லாம் நமக்கு ரட்சிப்பை தருகிறார் என்றால், ஒரு பெரிய பட்டியலே நமக்கு போடலாம். அவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது வேதாகமத்தில். பல அந்த காரியங்களிலே கர்த்தர் நமக்கு ரட்சிப்பை கொடுப்பதாக வேதம் சொல்லுகிறது. அதுல நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்வதற்காக ஒரு சில பாயிண்ட்ஸ் மட்டும் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். சங்கீதம் 37:40 எழுதப்பட்டிருக்கிறது, துன்மார்க்கரின் கையிலிருந்து கர்த்தர் நம்மை ரட்சிக்கிறாரா? இந்த உலகத்தில வெகுவாக துன்மார்க்கர் பெருகி இருக்கிறார்கள். வலது பக்கம் இடது பக்கம் திரும்பி பாருங்கள், முன்னே பின்னே பாருங்கள், எப்பொழுது நமக்கு விரோதமாய் தீங்கு செய்ய வேண்டும் என்று துன்மார்க்கர்கள் சுற்றி சுற்றி அலைகிறார்கள். எப்படி சத்துரு யாரை விழுங்கலாம் என்று வகைதேடி சுற்றித் திரிகிறானோ, அதுபோல துன்மார்க்கமான மக்கள் நிறைந்த இந்த லோகத்தில் தான் நாம் வாழ்கிறோம். யாரையும் நம்ப முடியல, யாரையும் பிலீவ் பண்ண முடியல. ரொம்ப பரிதாபமான நிலையில தான் இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய வேலை ஸ்தலத்துல, உன்னுடைய குடும்பத்துல, உன் சமுதாயத்துல ஒருவேளை ஒரு துன்மார்க்கன் ஒரு எழும்பி இருக்கலாம், உனக்கு தீங்கு செய்யும்படி, உனக்கு விரோதமாக தீங்கிழைக்கும்படி ஒரு துன்மார்க்கன் எழும்பி இருக்கலாம். எனது அருமை சகோதர சகோதரியே, அந்த துன்மார்க்கனுடைய கைக்கு ஆண்டவர் உன்னை ரட்சிப்பதாக வாக்கு பண்ணுகிறார். துன்மார்க்கன் உன்னை மேற்கொள்வதில்லை, துன்மார்க்கன் உனக்கு விரோதமாக எழும்புவதில்லை. என்னுடைய வல்லமையை நான் அனுப்பி, நான் துன்மார்க்கனுடைய கரத்திலிருந்து உன்னை விடுவித்து காப்பாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்து நாம் இங்கே வாசிக்கக்கூடிய காரியம் என்னவென்றால், இரண்டாவது 2 சாமுவேல் புத்தகம் 3:18 எழுதப்பட்டிருக்கிறது, சத்துருடைய கையிலிருந்து கர்த்தர் நம்மை ரட்சிப்பார். சத்துருக்கள் நமக்கு விரோதமாக பெருகலாம், நமக்கு விரோதமாக ஒரு பெருங்கூட்டமாய் சத்துருக்கள் எழும்பி நிற்கலாம். ஆனால் எல்லா சத்துருக்களுடைய கரங்களிலிருந்து கர்த்தர் நம்மை மீட்டெடுத்து நம்மை ரட்சித்து காப்பாற்றுகிறார், நமக்கு ஒரு உதவி செய்கிறார். எனது அருமை சகோதர சகோதரிகளே, எல்லா விதமான அந்த சத்துருடைய கிரியைகளுக்கும், சத்துருடைய வல்லடிகளுக்கும், சத்துருடைய தந்திரங்களுக்கும் கர்த்தரை விடுவித்து காத்துக் கொள்வார். துன்மார்க்கன் என்று சொல்லும் பொழுது நம்முடைய எல்லைக்குள்ளே இருக்கக்கூடிய சிலர், தனிப்பட்ட ஒரு மனிதன் நமக்கு உரதமாய் எழும்பி நமக்கு தீங்கிழைக்க நினைக்கின்றான். அந்த துன்மார்க்கனுடைய கையிலிருந்து கர்த்தரை ரட்சிப்பதோடு மாத்திரமல்ல, பிரிய சகோதர சகோதரிகளே, நமக்கு விரோதமான சத்துருக்கள், சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகியிருக்கிறார்கள் என்று சொல்லுகிறான் சங்கீதக்காரன் தாவீது. அப்படி திரளான சத்துருக்கள், நமக்கு விரோதமாக எழுமிருக்கக்கூடிய சத்துருக்கள், இந்த சத்துருக்களுடைய கையிலிருந்தும் கர்த்தரை ரட்சித்து காப்பாற்றுவார். என் பிரிய சகோதர சகோதரிகளே, தேவனாகி கர்த்தர் நம்மை ரட்சித்து நமக்கு அற்புதங்களை செய்வதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நமக்கு அற்புதங்களை செய்ய தேவாதி தேவனாக இருக்கிறார். சத்துருக்கள் வருவார்கள், எழும்புவார்கள். ஒன்று, அவர்கள் ஒரு வழியாய் வந்து 7 வழியாய் ஓடி போக வேண்டும். உபாகமம் 28:7 அல்லாவிட்டால் சத்துருக்கள் உங்களுடைய பாதத்திலே வந்து சமாதானமாகும்படி ஒப்புரவாக வேண்டும். நீதிமொழிகள் 16:7. அன்பானவர்களே, தேவன் நம்மை ரட்சிக்கிறார் துன்மார்க்களுடைய கையிலிருந்து, இரண்டாவது சத்துருக்களுடைய கையிலிருந்து, மூன்றாவது கர்த்தர் எதிலிருந்து ரட்சிக்கிறார் பாருங்கள். சங்கீதம் 57:3 வாசிக்கிறோம், நிந்தனையிலிருந்து கர்த்தர் ரட்சிக்கிறார். நமக்கு வரக்கூடிய நிந்தனைகள், அவமானங்கள், பரிகாசங்கள், நிந்தனைகளை நம்மளால் தாங்க முடியல. ஒரு முறை தாவீதுக்கு விரோதமாக சீமே என்கிற சவுலினுடைய வீட்டை சார்ந்தவன் தூஷித்தான், இரத்த பிரியனே, பேலியாளின் மகனே, தொலைந்து போ, தொலைந்து போ என்று அவன் கூப்பாடு போட்டுக்கொண்டே வருகிறான், கற்களை எரிகிறான், மண்ணை வாரி வீசுகிறான். அப்பொழுது அபிசாய் என்கிற மனிதன் சொல்லுகிறான் தாவீதினிடத்திலே, அந்த செத்த நாயை ஒரே போடாக போட்டு விடுகிறேன், ஒரு வார்த்தை சொல்லுங்கள் என்ற போது, இல்லை இல்லை, அவர் நிந்திக்கட்டும், நிந்திக்க சொல்லி கர்த்தர் சொல்லி இருக்கிறார் என்று அந்த நிந்தனையை தாவீது சகித்துக் கொண்டான். தாவீதை போல எல்லாரும் சகிக்க முடியுமானா? இல்ல. நிந்தனையிலிருந்து கர்த்தர் உங்களை ரட்சிப்பேன் என்று சொல்கிறார். நீங்கள் நிந்திக்கப்படுவதில்லை, நான் நீங்கள் நிந்திக்கப்படுவதை விரும்பவில்லை, நிந்தனையிலிருந்து நான் உங்களை தப்புவிப்பேன், உங்களை காப்பாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அருணாதர் இயேசு கிறிஸ்து இந்த அருமையான நாளிலே உங்களுடைய நிந்தனையிலிருந்து உங்களை ரட்சிப்பதாக வாக்கு பண்ணுகிறார். அன்பிற்குரியவர்களே, நான்காவதாக அவர் எதிலிருந்து ரட்சிக்கிறார் பாருங்கள். எரேமியா 30:10, எரேமியா 46:27, இந்த வசனங்களில் என்ன வாசிக்கிறோம்? சிறையிருப்பிலிருந்து கர்த்தர் நம்மை ரட்சிக்கிறார். சில நேரங்களில் நாம் வெளியில சென்று எதையும் செய்ய முடியாத அளவிற்கு நெருக்கப்படுகிறோம். மிகப்பெரிய போராட்டம் நமக்கு இருக்கிறது, மிகப்பெரிய கஷ்டம் நமக்கு இருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, அப்படிப்பட்ட கடினமான சூழ்நிலைக்கு நடுவில் நம்மை சிறைச்சாலையிலிருந்து, அந்த சிறையின் நிலையிலிருந்து கர்த்தர் நம்மை விடுவித்து ரட்சித்து காப்பாற்றுகிறார். நீங்கள் என்னாலும் சிறைப்படுத்தப்படுவதில்லை, என்னாலும் நீங்கள் உள்ளே இருப்பதில்லை, நான் உங்களை விடுவிப்பேன், நான் உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது பாருங்கள், யோசேப்பு சிறையில் இருந்தான். நாம் இதை குறித்து ஆதியாகம புத்தகம் 39 இறுதியிலையும் 40 பார்க்கிறோம். சிறைச்சாலையில யோசேப்பு இருந்த போது அந்த சிறைச்சாலையிலிருந்து கர்த்தரே அவனை ரட்சித்தார், அற்புதமாய் ரட்சித்தார். ஆம் அன்பானவர்களே, அவர் துன்மார்களுடைய கைக்கு உங்களை ரட்சிப்பார், சத்துருடத்திலிருந்து கர்த்தர் உங்களை ரட்சிப்பார், நிந்தனையிலிருந்து கர்த்தர் உங்களை ரட்சிப்பார், மிக குறிப்பாக சிறையின் அனுபவத்திலிருந்து கர்த்தர் உங்களை ரட்சிப்பார். நான்காவது. ஐந்தாவதாக எசாயா 33:2 வசனத்திலே வாசிக்கிறோம், இக்கட்டிலிருந்து கர்த்தரை ரட்சிப்பார். சில நேரங்கள்ல எங்கு திரும்பினாலும் பிரச்சனை, போராட்டம், கஷ்டம், தப்புறதுக்கு வழியே இல்லை, ஒரு போராட்டமான மனநிலையில நாம இருக்கிறோம், இக்கட்டு நம்மை சூழ்ந்திருக்கிறது. கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளிலே அரணான கோட்டை என்று நாகூம் தீர்க்கதரிசன புஸ்தகம் 1 வாசிக்கின்றோம். ஆம், இக்கட்டு நாளிலே அவர்தான் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். இக்கட்டு காலத்திலிருந்து கர்த்தர் நம்மை ரட்சிப்பதாக, விடுவிப்பதாக தேவனாய் கர்த்தர் நமக்கு ஒரு வாக்கை கொடுக்கிறார். பிரிய சகோதர சகோதரிகளே, இக்கட்டிலிருந்து நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள், காப்பாற்றப்படுவீர்கள். தேவனாய் கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். இக்கட்டிலிருந்து முழுமையாக விடுவிக்கப்படுவதற்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். ஆறாவதாக, சாபத்திலிருந்து கர்த்தர் ரட்சிக்கிறார். நிறைய பேருடைய லைஃப்ல பாருங்க, மிகப்பெரிய ஒரு சாபம், சாபம் பிடித்து ஆட்டுது, என்ன செய்தாலும் மேல வர முடியல, மிகுந்த போராட்டத்தோடு இந்த மக்கள் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, இந்த சாபத்திலிருந்து கர்த்தர் நம்மை ரட்சிக்கிறார். சாபம் நம்மை ஆட்டி படைக்கும் பொழுது, சாபம் நமக்கு உரோதமாக எழும்பும் பொழுது, அந்த சாபத்திலிருந்து ஒரு மகிமையான விடுதலையை, ஜெயத்தை அருணாதர் இயேசு கிறிஸ்து நமக்கு தருகிறார். இந்த அருமையான நாளிலே கர்த்தர் உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்லுகிறார். உங்களை எந்த விதமான சாபம் பிடித்து ஆட்டுகிறதோ, எந்த விதமான சாபத்தினுடைய வல்லமைக்குள்ளே நீங்கள் அகப்பட்டு சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, கர்த்தர் அந்த சாபத்திலிருந்து முழுமையாக உங்களுக்கு ஒரு விடுதலை கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பானவர்களே, நீங்கள் சாபத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு ஆசீர்வாதத்தை தோன்றித்துக் கொள்வீர்கள். இறுதியாக, கடைசியாக அவர் எதிலிருந்து ரட்சிப்பார் என்றால், படுகுழியிலிருந்து அவர் நம்மை ரட்சிப்பார். படுகுழி, ஆத்மா படுகொழில் கிடக்கிறது, அந்த படுகொழியிலிருந்து கர்த்தனை ரட்சிப்பார் என்று யோபு பக்தன் சொல்கிறார். படுகொழியிலிருந்து கர்த்தனை ரட்சிப்பார், இப்படி ஆண்டவர் ரட்சிப்பார் என்று வாக்கு சொல்லுகிறார். யாருக்கு இந்த ரட்சிப்பு என்றால், மனம் திரும்பி அமர்ந்திருக்கிறவர்களுக்கு இந்த ரட்சிப்பு. மனம் திரும்புதல், அதுதான் ரொம்ப முக்கியம். ரட்சிப்பு என்பது யாருக்கு கிடைக்கும்? எல்லாருக்கும் கிடைக்கிறதா என்றால், கிடைக்கிறது. ஆனால் எல்லாருக்கும் கிடைப்பதற்கு ஒரு நிபந்தனை கர்த்தர் வச்சிருக்கிறார். அது என்ன நிபந்தனை? மனம் திரும்புங்கள், ரிப்பேண்ட், நீங்கள் மனம் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். 62 சங்கீதம் 1 வாசித்து பாருங்கள். எசாயா 30:15 பாருங்கள். அமர்ந்திருங்கள், உங்களுக்கு ரட்சிப்பு வரும்னா மனம் திரும்பி அமர்ந்திருங்கள். மனம் திரும்பி நீங்கள் அமர்ந்திருக்கும் பொழுது அந்த ரட்சிப்பை நீங்கள் பார்க்க முடியும். கிறிஸ்தவ வாழ்க்கையில் அல்லது ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய லைஃப்ல மனம் திரும்புகிற அனுபவம் என்பது மிக மிக மிக முக்கியமான ஒன்று. நீங்கள் மனம் திரும்புகிற அனுபவத்தோடு, அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸோடு நீங்கள் இருப்பீர்களே ஆனால், உங்களுக்கான ரட்சிப்பை யாரும் தட்டி பறிக்க முடியாது. அந்த ரட்சிப்பு உங்களுக்காக திட்டம் பண்ணப்பட்டு விட்டது. அப்போஸ்தலர் புஸ்தகம் 26:20 இப்படி சொல்லுகிறது, முன்பு தமஸ்குவிலும் எருசலேமிலும் யூதயா தேசமங்கில் உள்ளவர்களிடத்திலும் பின்பு பிரஜாதிகளிடத்திலும் நான் போய் அவர்கள் தேவனிடத்திற்கு மனம் திரும்பி குணப்படவும் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியைகளை செய்யவும் வேண்டும் என்று அறிவித்தேன். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியைகளை செய்ய வேண்டும் என்று அறிவித்தேன். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியை, நீங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அந்த மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியைகளை செய்யணும். அப்போ நீங்க ரட்சிக்கப்படுவீர்கள். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியைகள் என்ன? ஒரு ஏழு விஷயங்களை நான் ஒரு few minutes-ல வேகமா சொல்ல போறேன். ஒரு பேப்பர் எடுத்து பேனாவை எடுத்து எழுதுறவங்க எழுதிக்கோங்க, இது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும் தனி தியானத்திற்காக. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியை, அப்படி ஒரு ஏழு கிரியைகளை ஞாபகத்தில் நிறைய விஷயம் இருக்கு பைபிள்ல. ஒரு இந்த ஏழு விஷயத்தை நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். மனம் திரும்பி கர்த்தருடைய வார்த்தை நீங்க கேட்கணும். நற்செய்தியை கேட்பதோடு கர்த்தருடைய வசனத்தை கேட்கணும். மனம் திரும்பி சுவிசேஷத்தை கேளுங்க அப்படின்னு பைபிள் சொல்லுது. சுவிசேஷத்தை மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்க வேண்டும். மார்க்கு புஸ்தகம் 15:15 இறுதி பகுதி, மனம் திரும்பி சுவிசேஷத்தை விசுவாசியுங்கள். வெறும் காஸ்பல மாத்திரம் அல்ல, நீங்கள் மனம் திரும்பி செய்ய வேண்டிய கிரியை என்னன்னா கர்த்தருடைய வார்த்தை கேளுங்க. அப்பதான் அந்த ரட்சிப்பு கிடைக்கும். நான் மனம் திரும்பி என்னுடைய கிரியை மாற்றுகிற போது நான் தேவ வார்த்தைகளை கேட்கிறவனாக மாறுகிறேன். யாக்கோபு இதைத்தான் சொல்கிறான், கேட்கிறதுக்கு தீவிரமாயிருங்கள். இந்த வசனத்தை கேட்கிறவங்கெல்லாம் பாக்கியவான்கள் அப்படின்னு வேத வாக்குகள் சொல்லுகிறது. அங்க கேட்பதுல ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. வார்த்தைகளை கேட்பது, வார்த்தைகளை கேட்ட வார்த்தைகளை விசுவாசிப்பது, அதுல ஒரு பெரிய பிளஸிங் இருக்கு. தேவனுடைய வார்த்தையை, நற்செய்தியை, சத்தியத்தை நீங்கள் கேட்டு அதை விசுவாசிக்கும் போது அது மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஒரு கிரியையாக இருக்கிறது. நம்பர் ஒன். இரண்டாவது மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியை என்னன்னா, எல்லாருமே இந்த அனுபவத்தை கடந்து வந்திருக்கலாம், வராத புதியவர்களுக்கா சொல்லுகிறேன். மனம் திரும்பி செய்யக்கூடிய மற்றொரு கிரியை ஞானஸ்தானம் பெறுங்கள். இந்த ஞானஸ்தானம் சொல்றாங்களே என்ன அப்படின்னு கேட்டா, இது தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு உடன்படிக்கை. தேவனோடு நாம் செய்து கொள்கிற உடன்படிக்கை தான் ஞானஸ்தானம். அப்போஸ்தலர் புஸ்தகம் 2:38 இதை சொல்லுகிறது. நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவம் மன்னிப்புக்கு என்று இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஞானஸ்தானம் பெறுங்கள். உடைய பாவம் மன்னிக்கப்படட்டும், உடைய குற்றம் மன்னிக்கப்படட்டும். இதற்கு அடையாளமாக மனம் திரும்பி எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். ஆக இரண்டாவது நாம் மனம் திரும்பி செய்யக்கூடிய கிரியையில இரண்டாவது ஒன்று, நாம் ஸ்நானம் பெறுவது. ஸ்நானம் பெறுவது. பிரிய சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, இந்த நாளில அருமையான இந்த தருணத்தில அருணாதர இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்க்கையில், உங்களுடைய ஜீவிதத்தில் அந்த மகத்துவமான காரியத்தை செய்ய விரும்புகிறார். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், நீங்கள் உயர்த்தப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். தெய்வீக அந்த ஆசீர்வாதத்தை, தெய்வீக நன்மையை நீங்கள் உணரும்படி, அறியும்படி கர்த்தர் உங்களுக்கு தயை செய்வாராக. புதிதாக இன்றைக்கு தான் இந்த வார்த்தையை நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் சொல்றவங்களுக்கு, நீங்க மனம் திரும்புவதற்கான ஒரு நல்ல கிரியை, அவரோடு நீங்கள் செய்து கொள்கிற உடன்படிக்கை, ஞானஸ்தானம் என்கிற உடன்படிக்கை. மூன்றாவது, மனம் திரும்பி நாம் செய்யக்கூடிய கிரியைகள் ஒன்று, அமர்ந்திருந்தல், அமைதியா இருங்க, மனம் திரும்புங்க, சைலண்ட் ஆயிடுங்க. அதுதான் நாம முதல் வசனத்துல பார்த்தோம், ஏசாயா 30:15. இதையே சங்கீதம் 62:1 வாசிக்கிறோம். நீங்க மனம் திரும்பி செய்யக்கூடிய கிரியைகளில் மூன்றாவது கிரியை, அமைதியா இருங்க, அமர்ந்திருங்கள். கர்த்தர் சொல்வது நடப்பதற்கு காத்திருங்கள், அமர்ந்திருங்கள். நீங்கள் அமர்ந்திருந்தால் ஒரு பெரிய மீட்பும் சகாயமும் ரட்சிப்பும் உங்களுக்கு உண்டு. எனது அருமை சகோதர சகோதரிகளே, உங்கள் வாழ்க்கையில், உங்களுடைய ஜீவிதத்தில் ஆண்டவர் ஒரு ரட்சிப்பை கொடுக்க வேண்டுமானால், முதலாவது மனம் திரும்பி வார்த்தையை விசுவாசியுங்கள், இரண்டாவது மனம் திரும்பி ஸ்நானம் பெறுங்கள், மூணாவது மனம் திரும்பி அமர்ந்திருங்கள். கர்த்தர் செய்வாருங்க எனக்காக, எனக்காக ஒரு அற்புதத்தை ஆண்டவர் செய்வார் என்று நீங்கள் அமர்ந்திருங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அதிசயத்தை செய்வார். நான்காவது, தேவனை நோக்கி ஜபம் பண்ணுங்கள், ஆண்டவரை நோக்கி ஜபம் பண்ணுங்க, மனம் திரும்பி விண்ணப்பியுங்கள், மனம் திரும்பி மன்றாடுங்கள். நெகேமியா புஸ்தகம் 9:28 நாம் இப்படி வாசிக்கின்றோம். அவர்களுக்கு இளைப்பாறுதல் உண்டான போதோ உமக்கு முன்பாக மறுபடியும் பொல்லாப்பு செய்ய தொடங்கினார்கள். ஆகையால் அவர்கள் சத்துருக்கள் அவர்களை ஆளும்படிக்கு அவர்கள் கையிலே ஒப்புவித்தீர். அவர்கள் மனம் திரும்பி உமை நோக்கி கூப்பிட்ட போதோ நீர் பரலோகத்திலிருந்து கேட்டு அவர்களை உம்முடைய இரக்கங்களின்படியே அநேக தர விடுதலையாக்கினீர். கூப்பிட்ட போதோ, மனம் திரும்பி கூப்பிட்ட போதோ அப்படின்னு வாசிக்கிறோம். மனம் திரும்பி செய்யக்கூடிய கிரியைகள்ல மிக முக்கியமான கிரியை, மனம் திரும்பின உடனே அவர் நோக்கி பார்த்து பேசுங்க, அவரிடத்துல ஜெபம் பண்ணுங்க, அவரை கூப்பிடுங்க, சத்தமா சொல்லுங்க, ஆண்டவரே நீங்க உதவி செய்யும் ஆண்டவரேன்னு சொல்லி நீங்க அவர் நோக்கி கூப்பிடுங்க. கர்த்தர் நிச்சயம் உங்களுடைய லைஃப்ல, உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார். கர்த்தருடைய அதிசயமான கரம் உங்களுக்கு துணையா இருக்கும், நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அதே போல ஏசாயா 19:22 ஒரு வாக்கு சொல்லப்படுகிறது. அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் உங்களுக்காக. கர்த்தர் எகிப்தியரை வாதையினால் அடிப்பார், அடித்து குணமாக்குவார், அவர்கள் கர்த்தரிடத்தில் மறந்திரும்புவார்கள், அப்பொழுது அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டு அவர்களை குணமாக்குவார். கர்த்தரிடத்தில் மனம் திரும்புவார்கள், அப்பொழுது கர்த்தர் அந்த ஜபத்தை கேட்டு அவர்களை குணமாக்குவார் அல்லது ரட்சிப்பார், காப்பாற்றுவார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். மனம் திரும்பின உடனே செய்யக்கூடிய காரியங்களில் ஒன்று, நாம் அவரை நோக்கி ஜபம் பண்ணுவது. அது ஒரு மனம் திரும்பின பிறகு நம்முடைய செயல்பாடு. நீ பாருங்க, ஒரு மனிதன் மனம் திரும்பினால் அதன் பிறகு ஆண்டவரிடத்தில் ஜபிக்க துவங்குகிறான், ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்த்து மன்றாட துவங்குகிறான். அந்த பழக்கம் வந்துருது. மனம் திரும்புவதற்கு ஒரு அடையாளம், அந்த மனுஷன், சம்பந்தப்பட்ட மனிதன் தேவனிடத்தில் ஜபிக்கக்கூடியவனாக மாறிவிடுகிறான், தேவனை நோக்கி மன்றாடுகிறவனாக மாறிவிடுகிறான். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். மனம் திரும்பி நாம் செய்யக்கூடிய கிரிகளிலே மிக முக்கியமான ஒன்றுதான் தேவனை நோக்கி ஜபம் பண்ணுவது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 8:22. ஆகையால் நீ உன் துர்குணத்தை விட்டு மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக் கொள், ஒருவேளை உன் இருதயத்தின் எண்ணம் உனக்கு மன்னிக்கப்படலாம். மனம் திரும்பி தேவனை நோக்கி வேண்டிக் கொள். மனம் திரும்பி செய்யக்கூடிய அந்த கிரியைகளை ஒன்று, நாம ஜெபிப்பது, ஆண்டவர் நோக்கி மன்றாடுவது, அவரிடத்துல பேசுவது, நம்முடைய காரியங்களை சொல்வது, அப்பொழுது கர்த்தர் நம்மை ரட்சிக்கிறார், கர்த்தர் ரட்சிக்கிறார், நம்மை காப்பாற்றுகிறார். வரிசையாக இப்பொழுது 4 விஷயங்களை நான் சொல்லியிருக்கின்றேன், ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். முதலாவது, சுவிசேஷத்தை, தேவ வார்த்தைகளை கேட்டு விசுவாசிக்க வேண்டும். இரண்டாவது, அவரோடு ஞானஸ்தானம் என்ற உடன்படிக்கை எடுத்துக்கொள்ள வேண்டும். மூன்றாவது, அமர்ந்திருக்க வேண்டும். நாலாவது, அவரை நோக்கி ஜபம் பண்ண வேண்டும். ஐந்தாவது, மற்றவங்க மேல கரிசனை உள்ளவர்களா, மற்றவங்க மேல அன்புள்ளவர்களா நாம் மாறணும். மற்றவர்களை குறித்து கரிசனையில் உள்ளவர்களாக நாம் இருக்கணும். எரேமியா 34:15, நீங்களோ இந்நாளிலே மனம் திரும்பி அவனவன் தன் அயலானுக்கு விடுதலையை கூறின விஷயத்திலே என் பார்வைக்கு செம்மையானதை செய்து என் நாமம் தரிக்கப்பட்ட ஆலயத்திலே இதற்காக என் முகத்துக்கு முன் உடன்படிக்கை பண்ணி இருந்தீர்கள். மனம் திரும்பி அவனவன் தன் அயலானுக்கு விடுதலை கூறின விஷயம், மனம் திரும்பினதுக்கான அடையாளம், மற்றவங்களை அடிமையா வச்சிருந்தவங்களுக்கு எல்லாம் விடுதலைய கொடுத்தாங்களாம். மற்றவர்களையும் நம்மை போல நேசிப்பது, மற்றவர்களுக்கு விடுதலையை கொடுப்பது, மற்றவர்களை குறித்த கரிசனை கொள்வது மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஒரு கிரியை. சோ மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கிரியைன்னு சொன்னா நிறைய விஷயங்களை நியூ டெஸ்டமென்ட் அடிக்கிட்ட போகுது. ஆனால் நான் எல்லாவற்றையும் கலந்து உங்களுக்கு சொல்லுகிறேன். மனம் திரும்பின பிறகு நீங்கள் இந்த கிரியெல்லாம் செய்யக்கூடியவர்களாக இருந்தால் தேவாதி தேவன் உங்களை ரட்சிக்கிறவராக இருப்பார். முதலாவது, தேவனுடைய சுவிசேஷத்தை, தேவனுடைய வார்த்தையை கேட்டு விசுவாசியுங்கள். இரண்டாவது, அவரோடு ஞானஸ்தானம் என்ற உடன்படிக்கை நிறைவேற்றுங்கள். மூன்றாவது, அமர்ந்திருங்கள். நான்காவது, தேவனை நோக்கி ஜபம் பண்ணுங்கள். ஐந்தாவது, மற்றவர்கள் மேல் கரிசனை கொள்ளுங்கள். ஆறாவதாக, மனம் திரும்பி சிறு பிள்ளைகளை போல மாறுங்கள். இது மத்தேயு நற்செய்தியாளன் சொல்லுகிற ஒரு வார்த்தை, இயேசு சொன்ன வார்த்தை தான். 18:3 மத்தேயில் இருக்கிறது. மனம் திரும்பி சிறு பிள்ளைகளை போல மாறுங்க. சின்ன பிள்ளைங்கள்லாம் சின்ன சின்ன விஷயங்களை மனசுல வச்சுக்க மாட்டாங்க, உடனே பேசுவாங்க, உடனே பழகிடுவாங்க. கசப்பு இருக்காது, வைராக்கியம் இருக்காது, டக்குன்னு மறந்துடுவாங்க எல்லாத்தையும், சீக்கிரம் சிநேகம் பாராட்டுவாங்க. ரெண்டு பிள்ளைகளால பெற்றவங்க சண்டை போட்டுக்குவாங்க, அவங்க பேசாம போயிடுவாங்க. ஆனா அந்த சின்ன பிள்ளைங்க அடுத்த நாளே ஒண்ணு கூடிடுவாங்க. சிறு பிள்ளைகளை போல மாறணும்னு சொல்லும் போது நிறைய விஷயத்த சொல்லலாம். சிறு பிள்ளைகள் வந்து எந்த சவாலையும் எடுத்துக்காது, எல்லாத்தையும் சின்ன பிள்ளைங்க நம்புவாங்க. கள்ளம் கபடற்ற மனசுன்னு சொல்றாங்க இல்லையா, அதான் சின்ன பிள்ளைங்களுடைய மனசு. அது மாதிரி நீங்க மாறணும் அப்படின்றாரு. நீங்க மனம் திரும்புவதற்கான அடையாளம் அதுதான், அதை போல மாறுங்கன்னு சொல்றாரு. ஏழாவதா, வெளிப்படுத்த விசேஷம் 2:5 நாம் வாசிக்கிறோம், மனம் திரும்பி ஆதியில் கொண்டிருந்த அந்த கிரியை நடப்பி. ஆதியில் கொண்டிருந்த கிரியை என்ன, அதிலே பார்க்கிறோம், அன்பு, தெய்வீக அன்பு. அந்த அன்பை திருச்சபை இழந்து போச்சு. அந்த அன்பை இந்த திருச்சபையானது இழந்து வெகு காலமாகி விட்டது. ஆகவே அந்த அன்புக்கு நீ திரும்ப, ஆதி அன்புக்கு, ஆதி கிரியைக்கு நீ திரும்ப. உன்கிட்ட எல்லாம் இருக்கு, ஆனா ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டுட்டேயே, அந்த அன்புக்கு திரும்பணும், ஆதில் கொண்டிருந்த கிரியை செய். என்று மனம் திரும்புவதற்கான அடையாளம் அதுதான். இப்படி நீங்கள் மனம் திரும்புவதற்கேற்ற கிரியைகளை வெளிப்படுத்துகிற போது ஆண்டவர் உங்களை ரட்சிப்பார், நீங்கள் காப்பாற்றப்படுவீர்கள், பிசாசு உங்களை தொட முடியாது, சத்ரு உங்கள் மேல் ஆதிக்கம் செலுத்த முடியாது. அன்பானவர்களே, நிறைய நேரங்களில எனக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை, எனக்கு ஒரு விதமான அச்சம் பயம் என் மனதை வாட்டுகிறது, என் வாழ்க்கை எனக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது, என்னை யார் காப்பாற்றுவார்கள், யார் எனக்கு உதவி செய்வார்கள் என்று நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே மகளே, நான் உன்னை ரட்சிப்பேன், நான் உன்னை காப்பாற்றுவேன், நான் உனக்கு உதவி செய்வேன், நீ மனம் திரும்பி அமர்ந்திரு, மனம் திரும்பி ஜபம் பண்ணு, மனம் திரும்பி ஆதரி செய்த கிரியைகளை செய்துவிடு, மனம் திரும்பி இந்த காரியங்களை நிறைவேற்றிவிட்டால் நான் உன்னோடு இருப்பேன், உன்னை ரட்சிப்பேன், உன்னை காப்பாற்றுவேன், உனக்கு உதவி செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அன்பானவர்களே, இந்த நாளிலே ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார், உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ரட்சிப்பை கொடுப்பதற்கு ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஆண்டவர் தரக்கூடிய ரட்சிப்பை பெற்றுக் கொள்வதற்கு நீங்கள் விரும்புகிறீர்களா? அப்படியானால் இன்றே ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பாருங்கள். ஆண்டவரே, என்னுடைய குற்றங்களை குறைகளை மன்னியும், நான் பொன்முகத்தை நோக்கி பார்க்கிறேன், என்னுடைய மனசில் இருக்கிற எல்லா கசடுகளும் பாவங்களும் குற்றங்களும் என் மனதை விட்டு போகட்டும், நான் நம்புகிறேன் நீர் ஒருவர்தான் எனக்கு ரட்சிப்பை கொடுக்க முடியும், நீர் ஒருவர்தான் எனக்கு பாதுகாப்பை கொடுக்க முடியும், நீர் ஒருவர்தான் எனக்கு அதிசயங்களை செய்ய முடியும், நீர் ஒருவர்தான் எனக்கு புதிய வழிகளை காட்டி கொடுக்க முடியும், எல்லா விதமான பொல்லாத வழிகளிலிருந்து ஆண்டவரே நீர் ஒருவரே எனக்கு சகாயம் பண்ண முடியும், என்னை தப்புவித்து என்னை காப்பாற்ற முடியும், அதை முழுமையாய் நம்புகிறேன். ஆகவே உம்முடைய நாமத்துக்கு முன்பதாக நான் மனம் திரும்பி உம்மை நோக்கி பார்க்கிறேன், எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லுங்கள், நிச்சயம் ஒரு அற்புதம் நடக்கும். ஜபம் செய்வோம். நேசிக்கிறங்கள் பரலோக தந்தையே, ஆசீர்வாதமான இந்த அருமையான வேலைக்காக நன்றி. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்த என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். உம்முடைய திருக்கரம் உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து பலப்படுத்துவதாக. தெய்வத்தினுடைய மகிமையான திவ்ய பிரசன்னத்திற்குள்ளும் வல்லமைக்குள்ளும் பாதுகாப்பிற்குள்ளும் இந்த நாள் செய்தியை பார்த்துக் கொண்டிருந்த கேட்டுக்கொண்டிருந்த பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன் அப்பா. பிள்ளைகளுடைய லைஃப்ல ஒரு மாற்றம் உண்டாவதாக. ரட்சிப்பும் சகாயமும் விண்ணையும் மண்ணையும் உருவாக்கிய தேவாதி தேவனிடத்தில் இறங்கி வரட்டும். நீ அப்படி செய்கிறதற்காக நன்றி. எல்லா துதி கன மகிமை யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.
1: ஆமென், ஆமென். நன்றி பாஸ்டர் கைவல்யம் டேவிட் அவர்களே, மிக ஆசீர்வாதமான செய்தியை இன்று எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். வாழ்த்துக்கள்.
2: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
1: நேரம் கரையத்திலே 10:58 28 பாகை செல்சியஸாக சூரிய ஒளியுடன் கூடிய ஒரு மிக வெப்பமான ஒரு நாளாக இன்றைய நாள் அமைந்திருக்கிறது. எங்களோடு இணைந்திருங்கள். இது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள். 11:30 வருகிறது. உங்களுக்கான பாடல் விரும்பி கேட்கின்ற நேரம்

0: நேரம் கலையத்திலே 11:05, 11:30 வருகிறது உங்களுக்கான பாடுகின்ற பாடல், விரும்பி கேட்கின்ற நேரம்.
1: இனி போதும், இனி போதும், நீ பட்ட வேதனை இனி போதும், காயங்கள் இனி போதும், நீ விட்ட கண்ணீர்களும் இனி போதும். உன் கண்ணீரை தன் கரங்களினால் துடைத்து உன்னை வாழ வைக்க துடிக்கும் இயேசு உன் நடுவில் இருக்கிறார். என் அன்பு சகோதர சகோதரியே, நீயும் உன் தேசமும் மனம் திரும்பும்.

நேரம் கலையத்திலே 11:18, 11:30 மணிக்கு வருகிறது உங்களுக்கான நேரம், பாடுகின்ற நேரம், பாடல்களை விரும்பி கேட்கின்ற நேரம்.

0: You are listening to Waves of Power, your Tamil Christian radio online, broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Tamil Christian songs, programs, poems, dramas, and more.
1: முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக இயங்குகின்ற இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி நிறுவனத்தில் ஹெல்த் கேர், மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ், ஒர்க் பிளேசஸுக்குரிய சகல சேஃப்டி ப்ராடக்ட்ஸ், ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், ஹோம் பார்ட்டிக்குரிய சகல விதமான பொருட்கள், பேக்கேஜிங் மற்றும் மூவிங்குக்கு தேவையான பொருட்களத்துடன் ஹோம் அண்ட் ஆஃபீஸுக்குரிய அனைத்து விதமான கிளீனிங் ப்ராடக்ட்ஸ், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் லைன்ஸ் ஆஃப் கிளவுசஸ் மற்றும் ஹோம் ஃபர்னஸ் ஃபில்டர்ஸ் என 2800 மேற்பட்ட பொருட்களை மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ளலாம். இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி, 380 ஃபின்ஸ்டைன் ஸ்கேர், Unit 13 Scarborough, Finch and Finchton Sandipia, 416-291-9148.
2: நேரம் கலையத்திலே 11:25 திங்கட்கிழமைக்கான காலை ஒலிபரப்போடு இணைந்திருக்கணும். 11:30 வருகிறது உங்களுக்கான பாடுகின்ற மற்றும் விருப்ப பாடல் கேட்கின்ற நேரம்.

0: துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் நமது இயேசு ராஜாவை கரம் தட்டி துதியுங்கள்.
1: நேரம் கலைந்திலே 11:30. இது உங்களுக்கான நேரம் ஆரம்பமாகிறது. அதற்கு முன்னாக இன்றைய நாளின் நீதிமொழிகளை சௌரி மெடினா அவர்கள் வாசிப்பார்கள்.

0: ஆகாய மார்க்கமாய் பறந்து போம். வன்கண்ணனுடைய ஆகாரத்தை புசியாதே, அவனுடைய ருசியுள்ள பதார்த்தங்களை இச்சியாதே. அவன் இதயத்தின் நினைவு எப்படியோ அப்படியே அவன் இருக்கிறான். புசியும் பானம் பண்ணும் என்று அவன் உன்னோடே சொன்னாலும் அவன் இதயம் உன்னோடே இராது. நீ புசித்த துணிக்கே வாந்தி பண்ணி உன் இனிய சொற்களை இழந்து போவாய். மூடனுடைய செவிகள் கேட்க பேசாதே, அவன் உன் வார்த்தைகளின் ஞானத்தை அசட்டை பண்ணுவான். பூர்வ எல்லைக்குறியை மாற்றாதே. திக்கற்ற பிள்ளைகளுடைய நிலங்களை அபகரித்து கொள்ளாதே. அவருடைய மீட்பர் வல்லவர், அவர் உன்னுடனே அவர்களுக்காக வழக்காடுவார். உன் இதயத்தை புத்திமதிக்கும் உன் செவிகளை அறிவின் வார்த்தைகளுக்கும் சாய்ப்பாயாக. பிள்ளையை தண்டியாமல் விடாதே. அவனை பிரம்பினால் அடித்தால் அவன் சாகான். நீ பிரம்பினால் அவனை அடிக்கிறதினால் பாதாளத்துக்கு அவன் ஆத்துமாவை தப்புவிப்பாயே. என் மகனே, உன் இதயம் ஞானமுள்ளதாயிருந்தால் என்னிலே என் இதயம் மகிழும். உனது உதடுகள் செம்மையானவைகளை பேசினால் என் உள்ளிந்திரியங்கள் மகிழும். உன் மனதை பாவிகள் மேல் பொறாமை கொள்ள விடாதே. நீ நாடோறும் கர்த்தரை பற்றும் பயத்தோடிரு. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. என் மகனே, நீ செவி கொடுத்து ஞானமடைந்து நீ இதயத்தை நல்வழியிலே நடத்து. மதுபான பிரியரையும் மாமிச பெருந்தீனிக்காரரையும் சேராதே. குடியனும் போஜன பிரியனும் தரத்திரராவார்கள். தூக்கம் கந்தைகளை உடுத்துவிக்கும். உன்னை பெற்ற தகப்பனுக்கு செவி கொடு. உன் தாய் வயது சென்றவள் ஆகும் போது அவளை அசட்டை பண்ணாதே. சத்தியத்தை வாங்கு, அதை விற்காதே. அப்படியே ஞானத்தையும் உபதேசத்தையும் புத்தியையும் வாங்கு. நீதிமானுடைய தகப்பன் மிகவும் களி கூறுவான். ஞானமுள்ள பிள்ளையை பெற்றவன் அவனால் மகிழ்வான். உன் தகப்பனும் உன் தாயும் சந்தோஷப்படுவார்கள். உன்னை பெற்றவள் மகிழ்வாள். என் மகனே, உன் இதயத்தை எனக்கு தா. உன் கண்கள் என் வழிகளை நோக்குவதாக. வேசி ஆழமான படுகுழி, பரஸ்திரி இடுக்கமான கிணறு. அவள் கொள்ளைக்காரனை போல் பதிவிருந்து மரிசருக்குள்ளே பாதகரை பெருக பண்ணுகிறாள். ஐயோ, யாருக்கு வேதனை, யாருக்கு தூக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பல், யாருக்கு காரணமில்லாத காயங்கள், யாருக்கு இரத்தம் கலங்கின கண்கள். மதுபானம் இருக்கும் இடத்திலே தங்கி தரிப்பவர்களுக்கும் கலப்புள்ள சாராயத்தை நாடுகிறவர்களுக்கும் தானே. மதுபானம் இரத்த வர்ணமாயிருந்து பாத்திரத்தில் பளபளப்பாய் தோன்றும் போது நீ அதை பாராதே. அது மெதுவாய் இறங்கும். முடிவிலே அது பாம்பை போல் கடிக்கும், மிரியனை போல் தீண்டும். உன் கண்கள் பரஸ்திரிகளை நோக்கும். உன் உள்ளம் தாறுமாறானவைகளை பேசும். நீ நடுக்கடலிலே சயனித்திருக்கிறவனைப் போலும் பாய்மரத்தட்டிலே படுத்திருக்கிறவனைப் போலும் இருப்பாய். என்னை அடித்தார்கள், எனக்கு நோகவில்லை. என்னை அறிந்தார்கள், எனக்கு சுரணை இல்லை. நான் அதை பின்னும் தொடர்ந்து தேட எப்பொழுது விழிப்பேன் என்பாய். ஆமீன்.
1: ஆமீன். நன்றி சௌரி மெரினா. வாழ்த்துக்கலாமா?
0: நன்றி பிரதர்.
1: நேரம் 11:34. இது உங்கள் விருப்ப பாடலை பாடுகின்ற நேரம், உங்கள் விருப்ப பாடலை பதிவு செய்கின்ற நேரம் கூட. முன்றியல் இலவச இலக்கம் 514-447-7599 என்ற இலக்கத்தில் மூன்றிகளிலிருந்து நீங்கள் இலவசமாக இந்த நிகழ்ச்சியிலே கலந்து சிறப்பிக்கலாம். அது மாத்திரமல்ல, நமது வாட்ஸ்அப் இலக்கமான 647-338-5596 என்ற இலக்கத்தில் சர்வதேச உறவுகள் நீங்கள் எந்த பகுதியில் இருந்தாலும் அழைத்து உங்களை நீங்கள் பாடலாம். ஆண்டோரை நாமத்தை உயர்த்தி அது மாத்திரமல்ல, பாடுவதற்கான வாய்ப்புகள் வசதிகள் இல்லாவிட்டால் இந்த இலக்கத்திலே உங்கள் பாடல் தெரிவுகளை, உங்கள் விருப்ப பாடலை பதிவு செய்யுங்கள். உங்களுக்கு அகந்த பாடல் ஒளிபரப்பாகும்.
2: கர்த்தரின் கற்பனைகள் 10, கற்றவர்க்கு அத்தனையும் சொத்து. கட்டளைகளை தழுவினால் பூமி பூப்பந்தாய் வாழும். கட்டளை விட்டு நழுவினால் பூமி தீப்பந்தாய் மாறும். வருடங்கள் வாதைகளால் தேதி கிழிக்காமல் இருக்க வேதத்தின் மேற்படி தேவனுக்கு கீழ்ப்படி.

நேரம் கலையத்திலே 11:40. இது உங்கள் பாடுகின்ற நேரம். 6473855926 இலக்கத்திலே நீங்கள் அழைத்து பாடலாம், அல்லது 4623 0508 72 இலக்கத்திலும் நீங்கள் அழைக்கலாம். மூன்றியல் இலக்கம் 514447 7599 என்ற இலக்கத்தில் நீங்கள் அழைத்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தி பாடி அல்லது விருப்ப பாடலை கேட்கின்ற நேரம்.

0: வணக்கம்.
1: வணக்கம், நான் மேரி.
0: எப்படி இருக்கிறீர்கள் சகோதரி மேரி?
1: நல்லா இருக்கிறோம். கடவுளுடைய இரக்கம் தான் கடவுளுடைய கிருபை.
0: ஆமீன், ஆமீன்.
1: நீங்கள் சோமா இருக்கிறீங்களா?
0: சோமா இருக்கிறோம். ஜெசந்தாவும் ஓரளவு சோமா வந்துட்டார்கள்.
1: தேறி வார, தேறி வார. ஆண்டவருக்கு
0: உங்கள் ஜபங்களுக்கு நன்றி அம்மா.
1: ஆமாம், நான் நித்திரம் படிப்படியாக ஜோம் வந்து இருமல் உண்டும் இல்லாமல் இதில் வந்து தெளிவாக பேச பாட ஆண்டவர் ஸ்தோத்திரிக்க கத்திரிகிருபை செய்வார்.
0: ஆமீன், ஆமீன். பிரதர் ஜெயபாலன் எப்படி இருக்கிறேன்?
1: ஆண்டவர் இருக்கத்தால் நல்ல
2: சுகமாக இருக்கிறோம்.
0: ஓகே, வாழ்த்துக்கள். நன்றி சவரன். சரி,
2: நன்றி. போன சனிக்கிழமை நாங்கள் வரையலாம் போச்சு, நாங்கள் வழியாக போயிட்டு வந்து நாங்கள்.
0: ஆ, பரவாயில்ல பரவாயில்ல. தெரியுது.
2: நீங்கள் இருக்கிறது ஓஷோவாவா?
0: ரைட், ஓஷோவா.
1: அடுத்த
0: முறை வர கிடைச்சா வாங்க.
1: ஓகே ஓகே, அது சந்தர்ப்பம் வரதான் போது போல நடக்குது. நாங்கள் வந்தால் உங்களோட அட்ரஸை நான் மற உள்ளுக்களால் வந்து வேண்டிக் கொள்றேன்.
0: சரி, நான் போட்டு விடுறேன், உங்களுக்கு எழுதி
1: விடுறேன். ஆ, அப்ப நல்லா.
0: நன்றி அம்மா, பாடுங்க.
1: நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. அப்பா அம்மா சூத்தரிக்கிறேன் கத்தாவே. நன்றி ஆண்டவரே, உம்மையல்லாமல் எனக்கு யார் உண்டு? உம்மை தவிர விருப்பம் எது உண்டு? ஆசையெல்லாம் நீர் தானையா, தேவையெல்லாம் நீர் தானையா? ஆசையெல்லாம் நீர் தானையா, தேவையெல்லாம் நீர் தானையா? ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. இதய கண்மலை நீர்தானையா, ஓரிய பங்கம் நீர்தானையா? இதய கண்மலை நீர்தானையா, உரிய பங்கம் நீர் தானையா? எப்போது உம்மோடு இருக்கின்றே, வலக்கரம் பிடித்து தாங்குகிறேன். எப்போது உம்மோடு இருக்கின்றேன், வலக்கரம் பிடித்து தாங்குகிறேன். ஆசையெல்லாம் நீர் தானையா, தேவையெல்லாம் நீர் தானையா? தேவையெல்லாம் நீர்தானே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. உம்மோடு வாழ்வது என் பாக்கியம், நீரே உயிர் துடிப்பு. உம்மோடு வாழ்வது என் பாக்கியம், நீரேனது உயிர் துடிப்பு. உமது விருப்பம் போல் நடத்துகிறேன், முடிவிலே மகிமையில் ஏற்றுக்கொள்வேன். உமது விருப்பம் போல் நடத்துகிறேன், முடிவிலே மகிமையில் ஏற்றுக்கொள்வேன்.

0: இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே, தேவையெல்லாம் நீர்தானே.
1: ஆமென். நன்றி நன்றி சகோதரி மேரி, வாழ்த்துக்களம்மா.
0: வாழ்த்துக்கள் ஆமென். உங்களுக்கும் வாழ்த்துக்கள், ஆசீர்வதிப்பாராக.
1: ஆமேன் ஆமேன். நேரம் கிடையாது, 11:46. உங்களுக்கு ஆன பாடுகின்ற நேரம் 6473385569 இலக்கத்திலே அழைத்து பாடலாம்.

0: வணக்கம். பிரைஸ் லார்ட் பிரதர்
1: ஜேக்கப். பிரைஸ் லார்ட். பிரைஸ் லார்ட்.
0: எப்படி இருக்கீங்க?
1: நல்லா சுகம். நீங்க?
0: நல்லா இருக்கிறோம், நல்லா இருக்கிறோம்.
1: இப்படி வெதர் நல்ல கொஞ்சம் வெயில் எல்லாம் வெயிலா போகுது ஐரோப்பாலாம். ஒரு இப்ப வெயில் தான்.
0: ஆமா, இங்கே கடுமையான வெயில், 29°C. சூரிய ஒளி வெளியில உண்மையில குழந்தைகளுக்கும் வயதானவர்களுக்கும் மூச்சு எடுப்பதுக்கு சுவாசிப்பதுக்கு கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான் இப்பொழுது இருக்கிறது. ஐரோப்பாவிலும் அப்படித்தானா வெயில்?
1: இங்கே லண்டன் எல்லாம் கூட இனி எங்களை இடத்துல 29-32 எல்லாம் வந்து போகுது.
0: ஓ, வீக்கெண்ட் எப்படி போச்சு? சனி ஞாயிறு?
1: ஓ, சேச்சோட போயிடும். கொஞ்சம் ஏன்னா கொஞ்சம் இந்த ஹாஸ்பிட்டல் ரீட் பண்ணி இருக்கிற அப்படி தான் இந்த அடுத்த இடமெல்லாம் கொஞ்சம் பிஸியாக இருப்பேன். நான் டேமிரி கேட்க நான் வந்து நான் பாட்டுகளில் கலந்து கொள்வேன்.
0: சரி, நன்றி நன்றி ஐயா, பாடுங்க.
1: ஓகே. கொல்கொதாவில் நான் கண்டேன் கோர காட்சியை, கொல்கொதாவில் நான் கண்டேன் கோர காட்சியை, சொல்ல முடியுமோ என்னால் அந்த கொடுமையை, சொல்ல முடியுமோ கொல்கொதாவில் நான் கண்டேன் கோர காட்சியை, கன்னத்திலே அடித்து காரியே உமிழ்ந்தான்

போகும் கல்லும் கரையும் உள்ளம் உருகும் அதை காண்கையில் கொல்கோதாவில் நான் கண்டேன் கோர காட்சியை சொல்ல முடியுமோ என்னால் அந்த கொடுமையை சொல்ல முடியுமோ கொல்கோதாவில் நான் கண்டேன் கோர காட்சியை

கொல்கோதாவில் நான் கண்டேன் கோர காட்சியை. கடலும் காற்றும் அவர் சொல்ல அடங்கும், சாத்தானி சேனைகள்

0: நமக்காகவே கொல்கோதாவில் நான் கண்டேன் கோர காட்சியை. சொல்ல முடியுமோ என்னால் அந்த காட்சியை, சொல்ல முடியுமோ? ஆமென்.
1: ஆமென், ஆமென். நன்றி சோரன் ஜேகப், வாழ்த்துக்கள் ஐயா. நன்றி.
0: God bless you.
1: நேரம் கலையத்திலே 11:51. இது உங்களுக்கான பாடுகின்ற நேரம்.

0: வணக்கம்.
1: வணக்கம் பிரதர். மல்லிகா அம்மா,
0: எப்படி இருக்கிறீங்க?
1: நல்லா இருக்கிறேன் பிரதர்.
0: நல்லா இருக்கிறீங்களா
1: பிரதர்? நான் இது 3-2 ரூபாய் பண்ணேன், அந்த வர்க்ஷாப்புக்கு கால் பண்ணேன்.
0: வேற ஆட்கள் பாடிக்கிட்டு இருந்தா நீங்க எடுக்கிறது?
1: இல்ல இல்ல, எனக்கு தெரியும் அது. ஆனால் என்ன போன் டப்பனு
0: நிக்கிறேன்
1: போன்ல. ஓ, எந்த போன்ல எதுவும் பிரச்சனை?
0: அவருக்கு கொஞ்சம் சுகம் இல்ல போல இருக்கு.
1: புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்த பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். கழுவின இரத்தத்தாலே சுகம் தந்தார் காயத்தாலே, கழுவின இரத்தத்தாலே சுகம் தந்தார் காயத்தாலே, தேற்றினார் வசனத்தாலே திடம் தந்தார் ஆவியாலே, தேற்றினார் வசனத்தாலே திடம் தந்தார் ஆவியாலே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். உறுதியை பற்றி கொண்டோம், உம்மையே நம்பியுள்ளோம். உறுதியை பற்றி கொண்டோம், உம்மையே நம்பியுள்ளோம். பூரண சமாதானம் புவிதானில் தருபவரே, தினமும் பூரண சமாதானம் புவிதானில் தருபவரே. புதிய பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். புகழ்ந்து பாடல் பாடி பாடி இயேசு ராஜாவை கொண்டாடுவோம். ஆமென். நன்றி பிரதர், இந்த ரேடியோவுக்கு பாட வைத்ததுக்காக நன்றி பிரதர்.
0: ஆமென்.
1: சகோதரிக்கு நன்றிய சொல்றேன்.
0: ஆமென். நன்றி அம்மா.
1: நன்றி நன்றி பிரதர். நான் அந்த கதவு அப்புறம் போட்டு விடுறேன். இந்த மாதமா?
0: சரி, நன்றி அம்மா.

0: ஹலோ, வணக்கம். பாடுங்கோ.
1: அது சீக்கிரத்தில் நீங்க விடும் இந்த லேசான உபத்திரமும், அது சீக்கிரத்தில் நீங்க விடும் இந்த லேசான உபத்திரமும். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. உள்ளாந்த மனிதன் நாளுக்கு நான் புதிதாக்கப்படுமது நேரம் அது. உள்ளாந்த மனிதன் நாளுக்கு நான் புதிதாக்கப்படுவது நேரம் இது. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, அது சீக்கிரத்தில் நீங்கி விடும் இந்த லேசான உபத்திரமும். ஈடு இணைந்த மகிமை இரணான் நமக்கு வந்திடுமே. ஈடு இணைந்த மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, அது சீக்கிரத்தில் நீங்க விடும் இந்த லோசான உபத்திரமும். கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டால் பாக்கிய நமக்கு பாக்கியமே. கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டால் பாக்கிய நமக்கு பாக்கியமே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, அது சீக்கிரத்தில் நீங்கி விடும் இந்த லேசான உபத்திரமும்.
0: நன்றி மகேசம்மா. வாழ்த்துக்கள்.

0: வணக்கம். ஸ்தோத்திரம். எப்படி இருக்கிறீங்க பெரியண்ணா?
1: நல்ல சுகமா இருக்கிறோம்.
0: ஓகே, பாட வந்திருக்கிறீங்க, பாடுங்கோ.
1: பாடுறேன்.
0: ஓகே.

காலம் ஏ

ஆமேன். பெரியண்ணா, ஆமாம், அவன் போன வாரம் திடீர்னு பாடி முடிய நின்றுட்டு உங்களோட இணைப்பு. ஆ பரவாயில்ல, எப்படி சனி ஞாயிறுலாம் எப்படி போச்சுது? வாழ்த்துக்கள், உங்களுடைய நிறைய விடயங்களை கற்றுக்கொள்கிறோம். வாழ்த்துக்கள், நன்றி ஐயா. வாழ்த்து. நேரம் கலையத்திலே 12:05. இது உங்களுக்கான நேரம், பாடுகின்ற நேரம், விருப்பு பாடலை கேட்கின்ற நேரம். உங்களுக்கு பாடுவதற்கான வசதிகள், வாய்ப்புகள், சூழ்நிலைகள் அமையாவிட்டால் நீங்கள் ஒரு 30 செகண்ட்களை நீங்கள் உங்களுடைய விருப்பு பாடலை தமிழிலோ ஆங்கிலத்திலோ வாட்ஸ்அப்பில் 6473385596 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்திலே நீங்கள் பதிவு செய்தால் உங்களுக்காக அந்த பாடல் உங்கள் விருப்பு பாடலாக ஒளிபரப்பப்படும். அதே நேரத்தில் ஆண்டவருடைய நாமத்தை நீங்கள் உயர்த்துகிறீர்கள் பாடல் கேட்பதன் மூலமாக. அலையுங்கள், நான் கொண்டாட 253 சைபர் 8 என்ற எமது லோக்கல் இலக்கத்திலே அழைக்கலாம். மற்றது மூன்றில் இலவச இலக்கம் 5144775999. இப்படி எத்தனையோ விதமான முறையில் நாங்கள் இலவசமாக உங்களுக்கு இந்த ஆண்டவருடைய வார்த்தையை உங்கள் மூலம் எடுத்து வர நாங்கள் பிரயாசப்படுகிறோம். அதை உணர்ந்து நீங்களும் எங்களோடு பங்கு கொண்டு பயணிக்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு நாங்கள் தொடர்ந்து பாடலை கேட்கலாம். உங்கள் விருப்பு பாடல் ஒலிபரப்பாகும் ஒரு சில நிமிட நேரங்களில். அன்பு உறவுகள், 4 உறவுகள் தங்கள் பாடல்களை பதிவு செய்திருக்கிறார்கள். சிறிது நேரத்தால் அந்த பாடல்களை நாங்கள் இப்போ கேட்கலாம். அதுக்கு முன்பதாக இனிய பாடலோடு இணைந்திருக்கலாம். அலையுங்கள், 6473385596 என்ற இலக்கத்திலே.

0: You are listening to Waves of Power, your Tamil Christian radio online, broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Tamil Christian songs, programs, poems, dramas, and more.
1: எதிலும் பற்று வைத்தால்தான் பின்பற்ற முடியும். நம்மை படைத்தவரின் படைப்புகளில் பற்று வைப்போம். வியந்த பின்பு வேதத்தை கற்று வைப்போம். ரட்சிப்பை நமக்குள் பெற்று வைப்போம்.

0: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வானலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
1: நேரம் கலையதிலே 12:13 உங்களுக்கான நேரத்திலே இணைந்திருக்கிறீர்கள். இன்னும் சிறிது நேரத்தில் விருப்ப பாடலை நாங்கள் கேட்க இருக்கின்றோம்.

0: வணக்கம். இனிய அன்பு உள்ளங்களே, தேவ சமாதானம் உண்டாவதாக. கனடிய மண்ணிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முதல் தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமை அலைகள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் பத்தாக, நூறாக, ஆயிரமாக மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக.
1: நேரம் கலையத்திலே 12:19 திங்கட்கிழமைக்கான மதிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கிறோம். 1 மணிக்கு வருகிறது ஆண்டவுடைய செய்தி. செய்தியை அமெரிக்காவிலிருந்து பாஸ்டர் பால்மர் பரமதாஸ் அவர்கள் கொடுக்க இருக்கிறார்கள். அதுக்கு முன்பதாக இன்னும் ஒரு சில விருப்ப பாடல்களை நாங்கள் கேட்க இருக்கின்றோம். அதுக்கு முன்பதாக இன்னும் ஒரு இனிய கீதத்தை நாங்கள் கேட்டுக்கொண்டு விருப்ப பாடல்கள் வரிசைக்கு நாங்கள் செல்லலாம்.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
1: நிறம் கலையத்திலே 12:26. இப்பொழுது நாங்கள் விருப்ப பாடல் சிலவற்றை கேட்க இருக்கின்றோம். முதலிலே லண்டனிலிருந்து சௌரி கொன்சி அவர்கள் கேட்ட விருப்ப பாடல்.

சகோதரி கொன்சி அவர்கள் லண்டனிலிருந்து இந்த பாடலை தனது விருப்ப பாடலாக கேட்டிருந்தார்கள். அடுத்து டென்மார்க்கிலிருந்து சகோதரி கீதா அவர்கள் கேட்ட விருப்ப பாடல்.

இந்த பாடலை டென்மார்க்கிலிருந்து சௌரி கீதா அவர்கள் கேட்டிருந்தார்கள். அடுத்ததாக நாங்கள் ஜெர்மனிக்கு செல்லலாம். ஜெர்மனியிலிருந்து அருமையான சௌரி பிரீம் ரோஸ் அவர்கள் கேட்ட விருப்ப பாடல்.

இந்த பாடலை தனது விருப்பு பாடலாக கேட்டிருந்தார்கள் ஜெர்மனியிலிருந்து சகோதரி பிரீம் ரோஸ் அவர்கள். அடுத்து கனடாவிலிருந்து ஒரு விருப்பு பாடலை கேட்டிருக்கிறார்கள் மெடினா அவர்கள். இதோ சகோதரி மெடினாவுக்காக இந்த பாடல் ஒலிக்கிறது. அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே.

0: சௌரி மெடினா அவர்கள் கேட்ட விருப்ப பாடலை கேட்டோம். கனடாவிலிருந்து சௌரி மெடினா அவர்கள் இந்த பாடலை கேட்டிருந்தார்கள். இத்துடன் விருப்ப பாடல் பகுதி நிறைவு பெறுகின்றது. தொடர்ந்து எங்களோடு இணைந்திருங்கள். ஒரு மணிக்கு வருகிறது ஆண்டவருடைய நற்செய்தி. இன்றைய நாளும் 9 எமது அன்பு உறவுகள் பாடலை பாடியும் விருப்ப பாடலை கேட்டும் ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தினார்கள். கர்த்தர் சொன்னதை இந்த மக்கள் செய்திருக்கிறார்கள். வாழ்த்துக்கள்.
1: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
0: நிறம் கலைத்தலை 12:48 திங்கட்கிழமை காண மதிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கிறோம். அடுத்து ஒரு மணிக்கு வருகிறது ஆண்டவருடைய வார்த்தை. இந்த வார்த்தை எங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள் அமெரிக்காவிலிருந்து பாஸ்டர் பால்மர் பரமதாஸ் அவர்கள். அதனைத் தொடர்ந்து 1:15 டொரண்டோவிலிருந்து பாஸ்டர் பிரின்ஸ் அருளையா அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை எங்களோடு பகிர்ந்து கொள்வார்கள்.

0: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வானலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
1: நேரம் கலையத்திலே 12:56. ஒரு மணிக்கு ஆண்டவருடைய வார்த்தையை எங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறார்கள் அமெரிக்காவிலிருந்து பாஸ்டர் பால்மர் பரமதாஸ் அவர்கள்.

0: நேரம் கலையத்திலே ஒரு மணி. இது செய்திக்கான நேரம். உங்களோடு ஆண்டோடைய வார்த்தையை பகிர்ந்துள்ள அமெரிக்காவிலிருந்து பாஸ்டர் பால்மர் பரமதாஸ் அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களை நாங்கள் அன்போடு வாழ்த்தி வரவேற்கலாம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர்.
1: பிரைஸ் லார்ட் ஐயா.
0: எப்படி இருக்கிறீங்க?
1: கத்துடைய கிருபையினால உங்கள் எல்லாருடைய ஜெபத்தினாலும் சுகமாக இருக்கிறோம் ஐயா. நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்?
0: நல்லா இருக்கிறோம், நல்ல சுகமாக இருக்கிறோம். ஜெசிந்தாவுக்கு சுகம் வந்துட்டு அநேகமாக அடுத்த வாரம் வானொலிக்கு வருவாங்க.
1: கத்தருக்கு ஸ்தோத்திரம்.
0: ஜெபங்களுக்கு நன்றி ஐயா.
1: நன்றி ஐயா. நாம ஜெபிப்போம், தொடர்ந்து ஜெபிப்போம்.
0: ஆமேன்.
1: சரி ஐயா,
0: இன்றைய நாளும் ஆண்டோடைய வார்த்தையை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள்.
1: ஆமேன். நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் எங்கள் வல்லமை நிலைகள் வானொலிக்காக விசேஷமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் சகோதரன் வின்சென்ட் ஐயாவுக்காக, சகோதரி ஜெசிந்தா அம்மா, அவருடைய பிள்ளைகள், பேர பிள்ளைகள், குடும்பத்தினருக்காக விசேஷமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ கிருபையும் வல்லமையும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் தொடர்ந்து அவர்களோடு கூட இருக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளையும் ஆற்றிப்போடும். சகல தீமைகளுக்கும் அவர்களை விலக்கி காத்து கொள்ளும். சகல நன்மைகளாலும் அவர்களை திருப்திப்படுத்தும். அவர்களுடைய தேவைகளை சந்தியும், பொருளாதார தேவைகளை சந்தியும், ஆவிக்குரிய அப்பா சரீர பிரகாரமான தேவைகளை சந்தியும். ஆண்டவரே, சகோதரிக்கு நல்ல பூரண சுகத்தையும் பலத்தையும் கொடும். அவருடைய கதாவே, அவருடைய தொண்டையில அவர்களுக்கு குரல் நல்ல முறையிலே முன்பு போல, அதை பார்க்கிலும் நல்ல வளமான ஒரு குரலாக அவர்கள் வந்து அவர்கள் உடைய ஊழியத்தை செய்ய உதவி செய்திருந்தாலும், எல்லா சரீர பலவீனங்கள், இருமல் மற்றும் காரியங்களை கர்த்தர் தாமே அகற்றி போடும். அற்புத அடையாளங்களை செய்திருந்தாலும் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். சகல தீமைகளுக்கு விலக்கி காத்துக்கொள்ளும். அதே போல கர்த்தாவே, அருமையான ஐயாவுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களையும் ஆசீர்வதியும், அவர்களுக்கும் வேண்டிய நல்ல சுகத்தையும், நல்ல பலத்தையும், நல்ல ஆரோக்கியத்தையும், நல்ல பாதுகாப்பையும் கொடுத்தருளும். நீடித்த ஆயுளை கொடுத்தருளும். சகல அப்பா தேவைகளை, பொருளாதார தேவைகளை சந்தியும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வானொலியை அவர்கள் தங்களுடைய ஊழியத்தின் மூலமாக அவர்கள் கட்டி எழுப்புவதற்காக நமக்கு ஸ்தோத்திரம். ஊழியக்காரர்களை ஆசீர்வதியும். ஒரு நாளும் ஜெபிக்கிற ஜெப வீராங்கனைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும். அதே போல ஒவ்வொரு நாளும் வேதம் வாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதியும். அதே போல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளிலும் இணைந்து சிறப்பிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும். ஒவ்வொரு நாளும் உதாரத்துவமாய் கொடுக்கிறவர்கள், அனுசரணையாளர்கள், ஆதரவாளர்கள் அனைவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபிக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, அனைவரை ஆசீர்வதியும், பாதுகாத்துக் கொள்ளும். பெரிய காரியங்களை செய்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். சகல தடைகளை மாற்றி போடும். அற்புத அடையாளங்களை செய்திடும். மலைச்சாதது ஒன்றும் இல்லை. கர்த்தாவே, அடியானை மறைத்து இந்த நாளிலும் உங்களுடைய வார்த்தையை வெளிப்படுத்தும். நாம் என்ன செய்ய வார்த்தையை சொல்ல வேண்டும், என்ன அது பிரயோஜனமாயிருக்கும், ஆசீர்வாதமாயிருக்கும் என்பதை நீர் அறிந்து அதற்கு தகுந்த வார்த்தைகளை நீ கொடுத்து அவனுடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தாழ்த்தி ஒப்புக்கொள்கிறோம். பெரிய காரியங்களை செய்திடணும். துதி, கன, மகிமை யாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். கர்த்தரும் இரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.
0: ஆமேன், ஆமேன்,
1: ஆமேன். நம்முடைய தியானத்திற்கென்று எருமையான புத்தகம் 20:11 நாம் திருப்பிக் கொள்வோம். எருமையா 20:11. கர்த்தருடைய பிள்ளைகள் என்று அறிந்து கொள்ள வேண்டும். தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார், ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள். மறக்கப்படாத லட்சை, நித்திய லட்சை அவர்களுக்கு உண்டாகும். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நம்முடைய கர்த்தர் பயங்கரமான பராக்கிரமசாலி. உலகம் நம்முடைய சரீரத்தினுடைய பராக்கிரமத்தையும் நம்முடைய புத்தியையும் பார்க்கிறது. ஆனால் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் பயங்கரமானவர். அவர் பராக்கிரமசாலி என்பதை உலகம் அறிந்து கொள்ளவில்லை. கோலியாத்தை பார்க்கும் பொழுது அவன் பெரிய ஒரு என்ன சொல்றது, ஒரு பெரிய ஒரு ஸ்தோத்திரம், அந்த ஆங்கிலத்துல தான் எனக்கு வருகிறது. அந்த மாதிரி அவன் ஒரு ஜயண்ட் போல இருந்தான். அந்த ஜயண்ட் போல இருக்கிறான். அந்த ஜயண்ட்டுக்கு முன்பதாக இந்த சின்ன தாவீதினாலே நிற்க முடியுமா என்று பார்த்தால், நேரடியாக பார்த்தால், சரீரப்பிரகாரமான பார்த்தால், உயரத்தில் பார்த்தால், எடை அளவில் பார்த்தால், அவனுடைய பராக்கிரமத்தை பார்த்தால் நிச்சயமாக தாவீதினாலே நிற்க முடியாது என்பது உலகத்திற்கு அறிந்த ஒரு உண்மை. ஆனால் அந்த தாவீது அந்த பராக்கிரமசாலியாய் இருந்த ஆண்டவரோடு கூட இருந்தான் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லது பராக்கிரமசாலியாய் பயங்கரமான பராக்கிரமசாலியான கர்த்தர் அந்த தாவீதோடு கூட இருந்தார் என்பதுதான் உண்மை. அதைத்தான் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையிலே நம்ம வாசிக்கும் பொழுது அந்த தாவீது சொல்கிறான், 1 சாமுவேல் 17 45 வசனம், அதற்கு தாவீது பெலிஸ்தியனை நோக்கி, நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய், நானோ நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன். இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். அதாவது தன்னுடைய பலத்தை பார்க்கவில்லை, தன்னுடைய பராக்கிரமத்தை பார்க்கவில்லை, தன்னுடைய ஆண்டவரை அவன் பார்க்கிறான். அந்த ஆண்டவர் பயங்கர பராக்கிரமசாலியாய் இருப்பதை அவன் பார்க்கிறான். இந்த இடத்துல அவன் சொல்கிறான், இந்த தினம் கர்த்தர் உன்னை என் கையில் கொடுப்பார், என் கையில் ஒப்பு கொடுப்பார். நான் நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய கர்த்தரின் நாமத்தில் வருகிறேன். நீ வந்து இஸ்ரவேலின் இராணுவங்களை நீ நிந்தித்தாய் அல்லவா, அந்த இஸ்ரவேலின் இராணுவங்களுடைய சேனைகளின் கர்த்தர் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் அவர் என்னோடு இருக்கிறார். அதைத்தான் அவன் சொல்லுகிறான், நீ இந்த வேளையில எங்களுடைய இராணுவத்தை நிந்தித்தாய், ஆனா அந்த இராணுவத்திற்கு ஒரு தேவன் இருக்கிறார். அந்த தேவன் யார் தெரியுமா? அவர்தான் சேனைகளுடைய கர்த்தர். அவருடைய நாமத்தில் நான் உன்னிடத்தில் வருகிறேன், அவர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார் என்று சொல்கிறதை பார்க்க இன்றைய தினம் கர்த்தர் உன்னை என் கையில் ஒப்பு கொடுப்பார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இதே வசனத்தை தான், இதே மாதிரி ஒரு அர்த்தமுள்ள வசனத்தை தான் நம்ம வாசித்தோம் எரேமியா 20:11. கர்த்தர் பயங்கர பராக்கிரமசாலியாய் உங்களோடும் என்னோடும் இருக்கிறபடியினால் என்ன நடக்குமா? என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடருவார். உங்களை யார் துன்பப்படுத்துறாங்களோ அவங்க உங்களை மேற்கொள்ள முடியாது, அவங்க இடறி போவாங்க அப்படின்னு வேதம் சொல்லுது. இந்த கோலியாத் தேவனுடைய பிள்ளைகளை துன்பப்படுத்தினான், தேவனுடைய பிள்ளைகளுக்கு சவாலை கொடுத்தான், தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமான ஒரு யுத்தத்தை அவன் அங்கே கூறுவித்தான். தேவனுடைய பிள்ளைகள் யுத்தத்துக்கு போகவில்லை, ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமான ஒரு யுத்தத்தை அந்த கோலியாத்து அங்கே கூறியிருக்கிறான். அவனை கர்த்தர் இடரும்படிக்கு, அவன் மேற்கொள்ளாமல் இடரும்படிக்கு கர்த்தர் அந்த தாவீதோடு கூட இருந்தார், ஜெயத்தை கொடுத்தார். துன்பப்படுத்துகிறவர்களை மேற்கொள்ள விட மாட்டார், மாறாக அவர்கள் இடரும்படிக்கு செய்கிற தேவன் நம்முடைய தேவன். இந்த உலகத்துல நீங்கள் எத்தனையோ காரியங்களை குறித்து நீங்கள் துன்பத்தோடு காணப்படலாம். உங்களுடைய வாழ்க்கையில எந்த காரியம் உங்களுக்கு துன்பத்தை கொண்டு வருகிறதோ அது எனக்கு தெரியாது, ஆனால் கர்த்தருக்கு தெரியும். அந்த கர்த்தர் என்ன சொல்கிறார்? அந்த துன்பப்படுத்துகிறவர்கள் அவர்கள் மேற்கொள்ளாமல் அவர்கள் இடறுவார்கள் என்று சொல்கிறார். இரண்டாவது இந்த வசனம் சொல்கிறது, தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிக்கவும் வெட்கப்படுவார். அந்த பெலிஸ்தியர்கள் நினைத்தார்கள், இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எளிதாக ஜெயித்து விடலாம், நம்முடைய பக்கத்தில் ஒரு பெரிய பெலிஸ்தியன் இருக்கிறான், அந்த பெலிஸ்தியனுடைய வல்லமைக்கு முன்பதாக பலத்திற்கு முன்பதாக இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் வெட்கப்பட்டு போவார்கள் என்று சொல்லி நினைத்தார்கள். ஆனால் இப்பொழுதோ கோலியாத்தை தாவீது கர்த்தருடைய நாமத்தில் ஜெயித்ததினாலே என்ன நடைபெறுகிறது? இந்த பெலிஸ்தியருடைய காரியம் வாய்க்காதபடியினாலே அவர்கள் வெட்கப்பட்டு போனார்கள். அவர்களுடைய விருப்பம் நிறைவேறவில்லை, அவருடைய மனதில் நினைத்ததான காரியங்கள் நிறைவேறவில்லை. கர்த்தர் தேவனுடைய பிள்ளைகளோடு இருந்தார், தாவீதின் மூலமாக ஒரு வெற்றியை கொடுத்தார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில உங்களுக்கு விரோதமாக யார் யார் என்னென்ன சூழ்ச்சி செய்கிறார்களோ, உங்களுக்கு விரோதமாக யார் யார் என்னென்ன காரியங்களை தந்திரங்களை செய்து கொண்டிருக்கிறார்களோ, அவர்களுடைய விருப்பங்கள் நிறைவேறாது, தாங்கள் காரியம் வாய்க்காதபடியினால் அவர்கள் மிகவும் வெட்கப்படுவார்கள் என்று சொல்லப்படுகிறது. மிகவும் வெட்கப்படுவார்கள், தலை குனிந்து போவார்கள், தலை எடுக்க முடியாது, அவர்கள் தலை நிமிர்ந்து நடக்க முடியாத அளவிற்கு கர்த்தர் அவர்களை மிகவும் வெட்கப்படுத்தி விடுவார் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இது எப்பொழுது நடக்கும்? கர்த்தர் பயங்கர பராக்கிரமசாலியாய் நம்மோடு இருக்கும்போது. நாம் நம்முடைய பராக்கிரமத்தை பார்க்க கூடாது, நாம் நம்முடைய எதிரியுடைய பராக்கிரமத்தை பார்க்க கூடாது. எதிரியுடைய பராக்கிரமத்தை பார்த்து நீங்கள் பயந்தீர்களானால், நீங்கள் கர்த்தருடைய பராக்கிரமத்தை இன்னும் நினைக்கவில்லை, அறிந்து கொள்ளவில்லை என்ற அர்த்தம். நீங்களும் நானும் கர்த்தருடைய பராக்கிரமத்தை நினைக்கும் பொழுது, எங்க கர்த்தர் எங்க கூட இருக்காரு, இந்த கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வார், இந்த கர்த்தருடைய பராக்கிரமத்திற்கு முன்பதாக இந்த மனிதருடைய பராக்கிரமம் எல்லாம் ஒன்றுமே இல்லை என்று நீங்கள் என்ன செய்யணும்? தைரியமாக இருக்கணும். அதுதான் ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிற காரியம். ஆனா நம்ம என்ன செய்கிறோம்? ஐயோ, அவங்க கிட்ட அப்படி இருக்குது, அவங்க கிட்ட இப்படி இருக்குது, அவங்க யார் தெரியுமா, அவங்க பெரிய ஆட்களாக்கும், அவங்க பெரிய வல்லமை படைத்தவர்களாக்கும், அவர்கள் ஏதோ பெரிய பெரிய சாதனைகளை படைத்தவங்களாக்கும் என்று சொல்லி நாமே அவங்கள இல்லாததெல்லாம் சொல்லி அவங்கள பெரிய ஆளாக்கி விட்டுருக்கோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படி அல்ல. நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள். நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது கர்த்தர் பயங்கர பராக்கிரமசாலியாய் உங்களோடு இருக்கிறார். எனவே அவர்கள் தாங்கள் விரும்பின காரியம் வாய்க்காதபடிக்கு, அவர்கள் வெட்கப்பட்டு போகும்படிக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். அதுதான் இரண்டாவது. மூன்றாவது சொல்லப்படுகிறது, மறக்கப்படாத நித்திய லட்சை அவர்களுக்கு உண்டாகும். ஆமா, அவங்களுக்கு மறக்க முடியாத ஒரு நித்திய லட்சை, அதாவது இந்த அவமானம் என்று சொல்லப்படுது. அந்த அவமானம் உண்டாகிற முறையில ஆண்டவர் அவங்கள என்ன செய்வாரு? வெட்கப்படுத்தி விடுவார். லஜ்ஜை, லஜ்ஜைக்குள்ள கொண்டு போய் விடுவார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதான அந்த வாக்கு தத்தத்தை நம்ம நிறைவே விசுவாசிக்க வேண்டும். நம்ம அந்த வாக்கு தத்தத்தை நம்ம பிடித்து கொள்ள வேண்டும். இதெல்லாம் ஆண்டவர் நமக்கு சொல்கிற காரியம். இந்த காரியத்தை நாம் அநேக வேளைகளில என்ன செய்கிறோம்? தெரியாம இது விசுவாசிக்காம இருக்கும். ஆனா சத்துருவுக்கு தெரியும், இது தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டதான ஒரு வாக்கு தத்தம். இந்த வாக்கு தத்தத்தை தேவனுடைய பிள்ளைகள் நிச்சயமாக பயன்படுத்தினால் அவர்களுக்கு நிச்சயம் வெற்றி உண்டு என்று பிசாசுக்கு தெரியும். நீங்களும் நானும் அதை அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் அதை அறிந்து கொள்ள வேண்டும். நீங்களும் நானும் இந்த ஆண்டவருடைய வார்த்தையின்படி நம்ம என்ன செய்யணும்? அந்த நித்திய லட்சை அவர்களுக்கு உண்டாகும் என்றதான ஒரு விசுவாசத்துல காணப்படணும். இன்னைக்கு அநேக தேவனுடைய பிள்ளைகளுக்கு நம்ம வெட்கப்பட்டு போயிடுவோமோ, நம்ம லஜ்ஜைக்குள்ள போய்விடுவோமோ, அவமானத்துக்குள்ள போயிடுவோமோ என்றுதான ஒரு பயம் இருக்கு. ஆனால் நீங்கள் அவமானத்துக்குள்ள போவதில்லை, உங்களுடைய எதிராளி அவமானத்திற்குள்ளே போவதை நீங்கள் காண்பீர்கள். அதுதான் கர்த்தர் பயங்கர பராக்கிரமசாலியாக நம்மோடு கூட இருக்கும் பொழுது நடக்கிற ஒரு ஆசீர்வாதம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிங்க. நீங்க எந்த சூழ்நிலையில இருக்கீங்களோ எனக்கு தெரியாது, ஆனா கர்த்தர் பயங்கர பராக்கிரமசாலியாய் உங்களோடு இருக்கிறார். அதுதான் எனக்கு தெரியும். நீங்க அவரை பிடித்து கொள்ளுங்க. நீங்க அவருடைய நாமத்துல நீங்க அந்த சாத்தான அந்த பிசாச, உங்களுக்கு விரோதமாய் செயல்படுகிற ஆவிகளை நீங்கள் முறியடிக்க கர்த்தர் உங்களுக்கு திராணியை தருகிறார், சக்தியை தருகிறார், கர்த்தர் உங்களுக்கு பலத்தை தருகிறார். நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அருமையின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் உடைய பிள்ளைகளாக நாங்கள் நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த வார்த்தையை நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. இந்த வார்த்தையின்படி நாங்கள் உம்மை விசுவாசித்து நீர் எங்களுக்கு இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறீர், அல்லது இந்த ஒரு தைரியமோட்டுகிற ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறீர் என்றதான ஒரு விசுவாசத்தோடு நாங்கள் உடைய சமூகத்திலே வந்திருக்கிறோம் கர்த்தாவே. உடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்த எல்லா விதமான தோல்வி மனப்பான்மைகளை அகற்றி போடும். எல்லா விதமான மனம் துவண்டு போய் இருக்கிறதான காரியங்களை என் தேவனே நீங்க அகற்றி போடுங்கப்பா. நீங்க உடைய பிள்ளைகளை உற்சாகப்படுத்துங்க, உடைய பிள்ளைகளை தைரியப்படுத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நல்ல பிதாவே,
0: ஆமென், ஆமென். நன்றி பாஸ்டர், ஆசீர்வாதமான செய்தி. அநேக மக்களுக்கு, கேட்ட மக்களுக்கு இது நல்ல பலன் கொடுக்கும் என்று நான் கர்த்தர்களை விசுவாசிக்கிறேன். நன்றி பாஸ்டர், உங்களுக்காக வருகின்ற ஜெப வேளையிலே ஜெபிக்கிறோம், ஊழியத்துக்காக ஜெபிக்கிறோம், சுசி அம்மாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா
1: நன்றி ஐயா. கர்த்தர் நாமம் மகிமைப்படுவது, அம்மாவுக்காக நாங்கள் ஜெபித்துக் கொள்கிறோம் ஐயா.
0: ஆமென், ஆமென்,
1: ஆமென்.
0: நன்றி பாஸ்டர், நன்றி.
1: நன்றி ஐயா, நன்றி, நன்றி. Thank you.
2: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.

0: நேரம் கலையத்திலே 1:15 இது செய்திக்கான நேரம். இன்றைய நானும் டொரண்டோவில் இருந்த அருமையான ஆண்டோட வார்த்தையை கொண்டு இருக்கிறார்கள் பாஸ்டர் பிரின்ஸ் அருளையா அவர்கள். பிரைஸ் லார்ட் பாஸ்டர், எப்படி இருக்கீங்க? ஆமென். உங்களோட போன் பார்த்து கொடுங்க, தெளிவில்லாம இருக்கு.
1: இந்த வல்லமையின் அலைகள் வானொலி கூடாக உங்களை சந்திப்பதில் நாங்கள் பெருமகிழ்ச்சியை அடைகிறோம். இந்த 6வது மாதத்துக்குள்ளாய் வேஷம் முடிந்து நாங்கள் கடந்து வந்தாலும் ஆண்டவர் தம்முடைய விருப்பத்தின்படி பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நாங்கள் எவ்விதமாய் ஜீவிக்க வேண்டும், எவ்விதமாய் காரியங்களை ஒன்று கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்ட இந்த நேரத்திலும் இந்த நாளிலே உங்கள் மத்தியிலே கோபம் கொள்ளாதீர்கள், கோபம் கொள்ளாதீர்கள். பிரசங்கி 7:1-10 வாசித்து பாருங்க. பிரசங்கியின் புத்தகம் 7:1-10 வாசித்து பாருங்கள். உன் மன 9வது வசனம் சொல்லுகிறது, பிரசங்கி 7:9 உன் மனதில் சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே. மூடரின் நெஞ்சிலே கோபம் குடிகொள்ளும் என்று வேதம் நமக்கு சொல்லுகின்ற. ஆகவே நமது குடும்பத்திலே கணவன் மனைவி பெற்றோர் பிள்ளைகள் உறவுகள் மத்தியிலே கோபம் குடும்பத்திலே வருவதை நாங்கள் பார்க்கிறோம். 2வது காரியமாக கோபம் கொடியது. 3வது காரியமாக கோபம் சாத்தானுடைய குணம் என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்வோம் என்று சொன்னால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்காய் காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அதனால் தான் நாமும் செயல்பட வேண்டும். அதுக்காக தான் வேதம் சொல்லுகிறது, பிரசங்கி 7:9 உன் மனதில் சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே, மூடரின் நெஞ்சிலே கோபம் குடிகொள்ளும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. விசுவாச வாழ்வில் அன்றாடம் குறுக்கிட்டு பற்பல சீர்கேட்டுக்குள் இழுத்து செல்வது கோப குணமாகும். கோபம் என்றால் நிதானம் இழந்து உக்கிரத்தன்மையை அடைந்து விடுவது. விழுப்பற்ற எந்த செய்திக்கும் உடனே எரிச்சல் வெளிப்படுத்துவது, ஆகாதவர்களிடத்தில் கடுமையான வெறுப்பும் காட்டுவது, பழிவாங்கும் எண்ணமுடன் வெறி செயலில் ஈடுபடுவது, யோசியாமல் ஆத்திரமாய் பேசி விடுவது, மூர்க்கத்தன்மையை வெளிப்படுத்தி அன்பை அழித்து விடுவது, அடுத்தவர்களை மதியாமல் சீரிப்பாய்வதெல்லாம் பொருள்படும். மழுவமடையாத சுபாவ மனிதர்களிடத்தில் கோபம் நிறைந்திருக்கும். அவர்கள் மூடர், மதிகேடர், சண்டைக்காரர், பழிகாரர், கொலைகாரர், வெறியர் என்றெல்லாம் வேதம் சொல்லுகின்றது. ஆகவே நாம் மற்றவர்கள் மேல் சீறி பாயாதபடி மர்வம் அடையாதபடி இருப்போம் என்று சொன்னால் இந்த நாட்களிலே இந்த வானொலி மூலமாக அறிவிக்கப்படுகின்ற வார்த்தைகள், இந்த வானொலி மூலமாக உங்கள் மத்தியிலே கொண்டு வரப்படுகிற சேவை செய்திகள், உங்கள் வாழ்க்கையிலேயே இந்த ரேடியோ மூலமாய் உங்களுக்கு கொண்டு வரப்படுகின்ற பாடல்கள், இதன் மூலமாய் அந்த காரியம் கடந்து வந்தாலும் நாம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அறிந்து அவருக்காய் வாழும்படியாய் அவர் இந்த பூலோகத்தில் இராவிட்டாலும் நமக்காய் பிதாவிடத்தில் இருந்து பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தந்தளினார். அவர் சகல சத்தியங்களுக்குள்ளும் எங்களை வழிநடத்துகின்றார். அதைத்தான் இந்த வானொலி செய்து கொண்டிருக்கிறது. கோபம் ஆத்மாவையும் சரீரத்தையும் அழித்துவிடும், தெய்வ நீதியை இழுத்தழுத்துவிடும், மனதிற்கு பற்பல தீராத வியாதிகளை உருவாக்கிவிடும். கோபம் அடைந்தால் இரத்த கொதிப்பு உண்டாகிறது. சீரான இரத்தத்தை ஓட்டத்தை கூட பாதித்து இதயம் வலியெடுக்கும். நரம்புகள் நிதானம் இழந்து விடுகிறது, கண் சிவந்து போகிறது, நாவு குளறி போகிறது, மூச்சு திறனால் இவை உண்டாகிறது. இத்தகைய கடும் கோபம் தணிந்து நிதானம் அடைவதற்கு பருமறை நேரங்களாகிறது. கோபம் மாங்கலத்திலும் பொங்கலத்திலும் சிறுவரிடத்திலும் காணப்படுகிறது. இது அன்பை அவித்து போட்டு பகமையை கொண்டு வரும் கோபத்தை கல்வாரி சிலுவையில் அறைந்து சாந்தம், அன்பு, தாழ்மை பெற்றுக்கொள்ளலாம். முதலாவதாக குடும்பத்தில் உள்ள கோபத்தை நாம் பார்ப்போமானால், நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது. நீதிமொழிகள் 27ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, கரு மனக்கணமும் மணல் பாரமாயிருக்கும், மூடனுடைய கோபமோ இவ்விரண்டிலும் பாரமாம். ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 6-8 நாம் பார்ப்போமானால், அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, என்ன எரிச்சல் உண்டாகிறது, உன் முக நாடி ஏன் வேறுபட்டது? காயின் தன் சகோதரனாய ஆபேலுக்கு விரோதமாக எழும்பி அவனை கொலை செய்தான். கோபமடைந்த காயின் தன் சகோதரனாய ஆபேலை கொலை செய்தான். ஆதி குடும்பத்தில் ஆரம்பமான இக்கொடிய குணமான கோபமும் கொலையும் இன்னும் தொடர்ந்து வருகிறது. தகப்பன் பிள்ளைகளையும், மாமியார் மருமக்களையும், மருமகள் மாமியாரையும், பிள்ளைகள் பெற்றோரையும் கோபத்துக்கும் எரிச்சலுக்கும் உட்படுத்தி சண்டை உருவாக்கி கோபம் வைராக்கியம் செயல்பாடு ஈடுபட்டு கடைசியில் கொலையில் முடிகிறது. முடிகிற பல சம்பவங்களை அன்றாட செய்திகளில் நாம் காண்கிறோம். இன்னும் பல இடங்களிலே விதமான காரியங்கள், விசேஷமாக இலங்கையில் கூட எத்தனையோ பிள்ளைகள், எத்தனையோ பெற்றோர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். கோபம் கொய்யதும் கொலை செய்கிறதுமாக சாத்தான குணமாகும். சண்டைக்காரியும் கோபக்காரியுமான இஸ்திரியுடன் குடியிருப்பதை பார்க்கிறோம். வனாந்திரத்தில் குடியிருப்பதென்று சாலோமன் எழுதிய நீதிமொழிகள் 21ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது, ஞானமுள்ள இஸ்திரி தன் குடும்பத்தை கட்டி காக்கிறாள், சண்டைக்காரியோ அதை சின்ன பின்னமாக சிதறி போக செய்கிறார். அநேக இடங்களில் குடும்பங்கள் பிரிக்கப்பட்டு புருஷனுடைய அன்றாட பராமரிப்பை இழந்து போகிறார்கள். வீட்டில் அன்பும் ஐக்கியமும் இருக்காது. வீட்டிலே அன்பும் ஐக்கியமும் இருக்காது. புதிதாக பதிலாக வெறுப்பும் பகை உணர்வும் முன்னேறி செல்ல இயலாமல் போகும். அமைதி இல்லாத வீட்டில் குடியிருப்பதிலும் வெளியே ஓடிப்போய்வெல்லாம் போல் இருக்கும். முற்கோபம், சுயநலம், தற்பெருமை, கீழ்ப்படியாமை இவைகளிலே குடும்பத்தில் சண்டை வரும். நீடிய சாந்தம் உள்ளவர்களாகி பொது நலனை காக்க வேண்டும். இரண்டாவது காரியம், கோபம் கொடியது. நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 14ஆம் அதிகாரம் 29ஆவது வசனம் சொல்லுகிறது, நீடிய சாந்தம் உள்ளவன் மகா புத்திமான், முட்கோபியோ புத்தியினத்தை விளங்க பண்ணுவான். இரண்டாவது காரியம், நீதிமொழிகள் 21-24 சொல்லுகிறது, நீதிமொழிகள் 21-24 அலங்காரமும் இடும்பும் உள்ளவனுக்கு பரியாசக்காரன் என்று பெயர், அவன் அகந்தியான சினத்தோடு நடக்கிறான். மூன்றாவது காரியமாக நீதிமொழிகள் 22-24 பார்ப்போம் என்று சொன்னான். நீதிமொழிகள் 22-24, கோபக்காரனுக்கு தோழனாகாதே, உக்கிரமுள்ள மனுஷனோடே நடவாதே. இவ்வசனங்களில் சுட்டி காட்டியுள்ள புத்தி இனமும் அகங்காரமும் கீழ்ப்படியாமையும் கோபமும் பரியாசமும் பண்ணுவதும் இன்றைய இளம் தலைமுறையினரிடம் பரவலாக காணப்படுகின்றன. சங்கீத புத்தகத்தில் முதல் அதிகாரத்தில், சுன்னாக்களுடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவியருடைய வழியில் இல்லாமலும் பரியாசக்காரனிடம் உட்காராமலும் இருக்க வேண்டும் என்று வாசிக்கிறோம். பெற்றோருக்கு கீழ்ப்பணிந்து கடவுள் பக்தியாய் வாழ்கின்ற இளம் தலைமுறையினர் சாந்தம் அன்பு தாண்மை உடையவர்களாக வாழ்கின்றனர். உன்னுடைய மூடனுடைய கோபம் சீக்கிரத்தில் வெளிப்பட கோபத்தை கிண்டி விடுதல் சண்டையை பிறப்பிக்கும். நீதிமன்றங்கள் 27 பார்ப்போம் என்று சொன்னார். நீதிமன்றங்கள் 27 உக்கிரம் கொடுமை உள்ளது, கோபம் நிஷூரம் உள்ளது, கடன் சற்கள் கோபத்தை எழுப்பும் என்றுள்ள அரசியல்வாதிகள் தங்கள் மேடை பேச்சில் மனச்சாட்சியை புண்படுத்தவும் மற்ற சமயங்களையும் அதன் கோட்பாடுகளையும் மிகவும் விமர்சனம் செய்வதும் அநேக சமுதாய பகமைக்கும் சண்டைக்கும் மற்றும் கலவரங்களுக்கும் பார்ப்போம் என்று சொன்னால் தங்களுடைய பகை உணர்வு கோபம் வெளிப்படுவதனாலே சமுதாய அமைதி சீர்குலைந்து போய்விடுகிறது. அவர்களை உருவாக்கி சமுதாயங்கள் அழிக்கப்படுகின்றன செய்து தினமும் வெளிவருகிறது. இறுதியாக கோபம் சாத்தானுடைய குணம், கோபம் சாத்தானுடைய குணம் என்று வேதம் தெளிவாக கூறுகின்ற வெளிப்படுத்தல் 12 நாம் பார்ப்போம் என்று சொன்னார். பிசாசானவன் தனக்கு கொடுத்த கொஞ்ச காலம் மாத்திரம் உண்டென்று அறிந்து மிகுந்த கோபம் கொண்டு உங்களிடத்தில் இறங்கினபடியால் உங்களுக்கு ஆபத்து வரும் என்று சொல்ல கேட்டேன். மாம்சத்தின் கிரியர்களுக்கெல்லாம் தகப்பனாகிய சாத்தான் உலகத்திலே உக்கிர கோபத்தை ஊற்றியிருக்கிறார். வசனங்கள் முக்கியமான பகைகள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், பொறாமைகள், கொலைகள் என்றும் ஒரு பட்டியல் வருகின்றன. இதற்கெல்லாம் மூல காரணம் கோபமே. இவர்களையெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் சிறுவரில் அறிந்து வெற்றி சிறக்க முடியும். கொலோசியர் 3:8 சொல்லுகிறது. கொலோசியர் 3:8 இப்பொழுது கோபம் மூர்க்கமும் பொறாமையும் உங்கள் வாயில் பிறக்கலாத தூசணமும் விட்டுவிடுங்கள். சங்கீதகாரன் சொல்லுகிறான் 37:8 கோபத்தை நெகிழ்ந்து உக்கிரத்தை விட்டுவிடு. பொல்லாப்பு செய்ய ஏதுவான எரிச்சல் உனக்கு வேண்டாம். நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீர்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்பதாக நீங்கள் உங்கள் எரிச்சல் தனிய கிடவது. நான் இயேசு சொன்னார், உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்ளுகிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏவாயிருப்பார். இவைகள் இருந்து கோபம் ஆண்டவனுக்கு விரோதம் பாவம் என்று அறிந்து கொண்டோம் அல்லவா? நாம இச்சாத்தனுடைய குணமாகிய கோபத்தில் இருந்து விடுதலை பெறவும் முடியாது. சிலுவை நாயனாக இயேசுவை நோக்கி பார்த்து விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று 1 யோவான் 1:7 நாங்கள் பார்க்கிறோம். 1 யோவான் 1:7 இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லுகின்றது. கல்வாரி சிலுவையிலே நமது பாவங்களை சுமந்து தீர்த்து விட்டார். நமது பாவங்களை அறிக்கையிட்டு விட்டுவிட்டு விசுவாசிகளாக மனம் மாறுவதனாலே புது சிஷ்யாக்கப்படுதல் அவசியம். அப்பொழுது கோபகுணம் அலறல் போன்றவை நீங்கி விடுகிறது. பரிசுத்த ஆவியானவருடைய ஆலயத்திற்குள் வந்து விடுகிறதுனாலே ஆவியின் கனிகளாகிய அன்பு, சந்தோஷம், தாழ்மை, சமாதானம், நீடிய பெருமை, சந்தோஷம், நற்குணம் இவர்கள் பலர்கின்ற திருநெறி வேதவாசினாலும் இடைவிடாத ஜபத்தினாலும் திருச்சபையின் ஐக்கியத்திலும் அந்த காலம் ஒப்பு கொடுத்து ஒப்புரவாகி நம் ஆண்டவரிடத்திலும் அவன் நம்மிடம் அனுபவித்து வாழ வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் இதற்கு உதவி செய்பவராக இருக்கிறார். ஆகவே இந்த வானில் செய்கிற பணியிலே தங்களுடைய பல போராட்டங்கள், பல பிரச்சனைகள், பல கஷ்டங்கள் மத்தியிலும் கூட ஒருவராவது கட்டு அழிந்து போகக்கூடாது என்பதற்காக பாடல்களை, வேத வசனங்களை, சாட்சிகளை, மற்றவர்கள் மூலமாக கொண்டு வர செய்திகள் மூலமாய் நீங்களும் தேவனை அறிந்து இந்த கோபத்தில் இருந்து விடுதலையாக வழிநடத்தி கொண்டிருப்பீர்கள். அதே ஒரு டாக்டரிடத்திலே சேர்ந்து மருந்துகளை பெற்று உடல் நலம் குறுகிய மருந்துகளை பெற்றுக் கொள்வது போல இந்த ரேடியோ மூலமாக உங்களுக்கு கொடுக்கப்படுற பாடல்கள், சாட்சிகள், வேத வசனங்கள் மூலமாக கோபத்தை விட்டு, தேவ சமூகத்திலே உங்களுடைய கெட்ட கெட்ட காரியங்களை விட்டு, பெற்றோர் பிள்ளைகளிடத்திலே, பிள்ளைகள் பெற்றோரிடத்திலே, உறவுகளிடத்திலே, சகோதர சகோதரத்திலே ஒரு தேவ சமாதானம் பெற இந்த வானொலியை இயங்கிக் கொண்டிருக்கிற உபதிருக்காய், அந்த வானொலியிலே பணி செய்கிற ஒளியக்காரர் உபதிருக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வரையுமாய் உங்களுடைய பலர் தேவனை அறியாமல் இருக்கலாம். தேசங்களில் நடக்கிற போர் நிலைமைகளை நீங்கள் அறிந்திருக்கலாம். இது கடைசி காலமாக இருக்குது. அனைவர் தேவனை அறியாமல் மறித்து போவதற்கு முன்பதாக அவர்களும் தேவனை அறிய வேண்டும் என்று சொல்லி இந்த வானொலி செய்கிற இந்த பணியை நீங்கள் இன்னும் ஆயுதங்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். நாங்கள் போய் செய்ய முடியாது, இந்த வானொலி செய்கிறதே, இந்த வானொலி கேட்ட உதவிகளை நீங்கள் செய்யுங்கள். அப்பொழுது கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். மகா இரக்கமும் கிருபையும் இந்த பல்லோக தந்தையே.
0: ஆமென்.
1: இந்த வானொலியை கேட்டு

0: ஆசீர்வாதமான செய்தி ஐயா. கர்த்தர் நாமம் மகிமைப்பட்டது. அநேகருக்கு இந்த வார்த்தைகள் பலனை கொடுத்திருக்கும் என்று நான் கர்த்தர்களை விசுவாசிக்கிறேன். நன்றியும் வாழ்த்துக்களும். மாலை ஜெப நேரத்தில் உங்களுக்காக ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா.
1: நன்றி ஐயா. கர்த்தர் தான் உங்களை ஆசீர்வாதம் அதிகமாய் ஆசீர்வதிப்பார்.
0: ஆமென், ஆமென்.
2: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள். கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வானலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
0: நேரம் கலையத்தில் 1:34 திங்கட்கிழமைக்கான மதிய ஒலிபரப்பில் இணைந்திருக்கிறோம். 1:45 வருகிறது. வேதம் வாசிக்க கேட்க இருக்கின்றோம். எங்களோடு வேதத்தை வாசிக்க 1:45 இணைய இருக்கிறார்கள். ஜெர்மனியிலிருந்து சௌரி பிரிம் ரோஸ் அவர்கள்.

வீட்டை நினைச்சு பாத்தியா, குடும்பத்தை நினைச்சு பாத்தியா, உடைய நினைச்சு பாத்தியா, சாப்பிட சாப்பாடு நினைச்சு அப்பா இயேசுதான் கொடுத்தாரு. அப்படி மட்டும் சில இடத்துல எல்லாம் ஒண்ணுக்குமே வழியில இருக்கிறாங்க. இயேசு நம்மளெல்லாம் போஷிச்சாரு, நம்மளெல்லாம் பாதுகாக்கிறாரு, இன்னும் சுமக்கிறாரு.

நான் கொடுத்தேன்ல நினைச்சு பார், நான் செய்தல்ல நினைச்சு நான் இல்லாம பின்ன தொடர்ந்து நமக்காக வந்து அவரையே கொடுத்து பாருங்க பாருங்க பாருங்க ஸ்டார்டிங் இருந்து எந்த வரைக்கும் இயேசுதான் நம்ம கொடுத்திருக்கிறார், சுவாசம் கொடுத்திருக்கிறாரு, பலன் கொடுத்திருக்கிறாரு, ஜீவன் கொடுத்திருக்கிறாரு, எல்லாமே அடங்கிடுச்சு. இதுல என்ன வேணும் வாழ்க்கை நடந்தவரை நினைச்சுவார், இன்னும் கொடுப்பாரு, இன்னும் கிருபை.

0: வணக்கம். இனிய அன்பு உள்ளங்களே, தேவ சமாதானம் உண்டாவதாக. கனடிய மண்ணிலிருந்து ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முதல் தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமே அலைகள். ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் பத்தாக, நூறாக, ஆயிரமாக மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக.
1: நேரம் கலையத்திலே 1:42 1:45 வேதாகமம் வாசிக்க கேட்க இருக்கின்றோம்.

0: பிரைஸ் லார்ட் சௌரி,
1: எப்படி
0: இருக்கிறீங்க?
1: ஒன்று
0: சாமுவேல் இரண்டாம் அதிகாரம், ஏசாயா 48 அதிகாரம், வெளிப்படுத்தல் 5-6 அதிகாரங்கள்.
1: இந்த நாளிலும் தாப்பே, நாங்கள் 1 சாமுவேல் 2 அதிகாரம் வாசிக்க கேட்போம். அப்பொழுது என்னால் ஜெபம் பண்ணி என் இருதயம் கர்த்தருக்குள் கலி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். கர்த்தரை போல பரிசுத்தமுள்ளவர் இல்லை, உம்மையல்லாமல் வேறொருவரும் இல்லை, எங்கள் தேவனை போல ஒரு கண்மலையும் இல்லை. இனி மேட்டுமையான பேச்சை பேசாதிருங்கள், அகந்தியான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கர்த்தர் ஞானமுள்ள தேவன், அவர் செய்கைகள் யதார்த்தம் அல்லவோ? பலவான்களின் வில் முறிந்தது, தள்ளாடினவர்களோ பலத்தினால் இடைகட்டப்பட்டார்கள். திருப்தியாய் இருந்தவர்கள் அப்பத்துக்காக கூலி வேலை செய்கிறார்கள், பசியாய் இருந்தவர்களோ இனி பசியாயிரார்கள். மெலடியாய் இருந்தவள் 7 பெற்றாள், அநேகம் பிள்ளைகளை பெற்றவளோ பலட்சியப்பட்டாள். கர்த்தர் கொள்ளுகிறவரும் உயிர்ப்பிக்கிறவருமாயிருக்கிறார், அவரே பாதாளத்தில் இறங்கவும் அதிலிருந்து ஏறவும் பண்ணுகிறவர். கர்த்தர் தரித்திரம் அடைய செய்கிறவரும் ஐஸ்வர்யம் அடைய பண்ணுகிறவருமாய் இருக்கிறார், அவர் தாழ்த்துகிறவரும் உயர்த்துகிறவரும் ஆனவர். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். பூமியின் அஸ்திவாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அவைகளின் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார், துன்மார்கர் இருளிலே மௌனமாவார்கள், பலத்தினால் ஒருவனும் மேற்கொள்வதில்லை. கர்த்தரோட வழக்காடுகிறவர்கள் நொறுக்கப்படுவார்கள், வானத்திலிருந்து அவர்கள் மேல் முழங்குவார். கர்த்தர் பூமியின் கடையாந்திரங்களை நியாயம் தீர்த்து தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு பலன் அளித்து தாம் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை உயர பண்ணுவார் என்று துதித்தாள். பின்பு எல்கானா ராமாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு போனான். அந்த பிள்ளையோ ஆசாரியனாகிய ஏலிக்கு முன்பாக கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். ஏலியின் குமாரர் பேலியாலின் மக்களாய் இருந்தார்கள், அவர்கள் கர்த்தரை அறியவில்லை. அந்த ஆசாரியர்கள் ஜனங்களை நடப்பித்த விதம் என்னவென்றால், எவனாகிலும் ஒரு பலியை செலுத்தும் காலத்தில் இறைச்சி வேகும் போது ஆசாரியனுடைய வேலைக்காரன் 3 கூறுள்ள ஒரு ஆயுதத்தை தன் கையிலே பிடித்து வந்து அதனாலே கொப்பரையிலாவது பானையிலாவது சர்வத்திலாவது சட்டியிலாவது குத்துவான். அந்த ஆயுதத்தில் வருகிறது எல்லாம் ஆசாரியன் எடுத்துக்கொள்ளுவான். அப்படி அங்கே சீலோவிலே வருகிற இஸ்ரவேலருக்கெல்லாம் செய்தார்கள். கொழுப்பை தகனிக்கிறதற்கு முன்னும் வந்து பலியிடுகிற மனுஷனை நோக்கி, ஆசாரியனுக்கு பொறிக்கும்படி இறைச்சி கொடு, பச்சை இறைச்சியே அல்லாமல் அவித்ததை உன் கையிலே வாங்குகிறதில்லை என்பான். அதற்கு அந்த மனுஷன், இன்று செய்ய வேண்டியபடி முதலாவது கொழுப்பை தகனித்து விடட்டும், பிற்பாடு உன் மன விருப்பத்தின்படி எடுத்துக்கொள்ளென்று சொன்னாலும் அவன், அப்படி அல்ல, இப்பொழுதே கொடு, இல்லாவிட்டால் பலவந்தமாய் எடுத்துக்கொள்ளுவேன் என்பான். ஆதலால் அந்த வாலிபரின் பாவம் கர்த்தருடைய சந்நிதியில் மிகவும் பெரிதாயிருந்தது. மனுஷர் கர்த்தரின் காணிக்கையை வெறுப்பாய் எண்ணினார்கள். சாமுவேல் என்னும் பிள்ளையான சணல் நூல் ஏபோத்தை தரித்தவனாய் கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்தான். அவனுடைய தாய் வருஷந்தோறும் செலுத்தும் பலியை செலுத்துகிறதற்காக தன் புருஷனோடே கூட வருகிற போதெல்லாம் அவனுக்கு ஒரு சின்ன சட்டியை தைத்து கொண்டு வருவாள். ஏலி எல்கானாவையும் அவன் மனைவியையும் ஆசீர்வதித்து, இந்த இஸ்திரி கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கிறதற்கு பதிலாக கர்த்தர் உனக்கு அவளாலே சந்தானம் கட்டளையிடுவாராக என்றான். அவர்கள் தங்கள் ஸ்தானத்திற்கு திரும்ப போய்விட்டார்கள். அப்படியே கர்த்தர் அந்நாளை கடாட்சித்தார். அவள் கர்ப்பம் தரித்து 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் பெற்றாள். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் கர்த்தருடைய சந்நிதியில் வளர்ந்தான். ஏலி மிகுந்த கிழவனாய் இருந்தான். அவன் தன் குமாரர் இஸ்ரவேலுக்கெல்லாம் செய்கிற எல்லாவற்றையும், அவர்கள் ஆசரிப்பு கூடாரத்தின் வாசலில் கூட்டம் கூடுகிற இஸ்திரிகளோடைய சயனிக்கிறதையும் கேள்விப்பட்டு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறது என்ன? இந்த ஜனங்கள் எல்லாரும் உங்கள் பொல்லாத நடக்கைகளை சொல்ல கேட்கிறேன். என் குமாரரே, வேண்டாம், நான் கேள்விப்படுகிற இந்த செய்தி நல்லதல்ல. கர்த்தருடைய ஜனங்கள் மீறி நடக்கிறதற்கு காரணமாய் இருக்கிறீர்களே. மனுஷனுக்கு விரோதமாக மனுஷன் பாவம் செய்தால் நியாயாதிபதிகள் அதை தீர்ப்பார்கள். ஒருவன் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்வானேயாகில் அவனுக்காக விண்ணப்பம் செய்யத்தக்கவன் யார் என்றான். அவர்களோ தங்கள் தகப்பன் சொல்லை கேளாமல் போனார்கள். அவர்களை சங்கரிக்க கர்த்தர் சித்தமாயிருந்தார். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டானோ பெரியவனாக வளர்ந்து கர்த்தருக்கும் மனுஷருக்கும் பிரியமாக நடந்து கொண்டான். தேவனுடைய மனுஷன் ஒருவன் ஏலியினிடத்தில் வந்து கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், உன் பிதாவின் வீட்டார் எகிப்திலே பார்வோனின் வீட்டில் இருக்கையில் நான் என்னை அவர்களுக்கு வெளிப்படுத்தி என் பலிபீடத்தின் மேல் பலியிடவும் தூபம் காட்டவும் என் சமூகத்தில் ஏபோத்தை தரிக்கவும் இஸ்ரவேல் கோத்திரங்களில் எல்லாம் அவனை எனக்கு ஆசாரியனாக தெரிந்து கொண்டு உன் பிதாவின் வீட்டாருக்கு இஸ்ரவேல் புத்திரருடைய தகன பலிகளை எல்லாம் கொடுக்கவில்லையா? என் வாசை ஸ்தலத்திலே செலுத்தும்படி நான் கட்டளையிட்ட என் பலியையும் என் காணிக்கையையும் நீங்கள் உதைப்பானேன். என் ஜனமாகிய இஸ்ரவேலின் காணிக்கைகளில் எல்லாம் பிரதானமானவைகளை கொண்டு உங்களை கொழுக்க பண்ணும்படிக்கு நீ என்னை பார்க்கிலும் உன் குமாரரை மதிப்பானேன் என்றார். ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, உன் வீட்டாரும் உன் பிதாவின் வீட்டாரும் என்றைக்கும் என் சந்நிதியில் நடந்து கொள்வார்கள் என்று நான் நிச்சயமாய் சொல்லி இருந்தும் இனி அது எனக்கு தூரமாய் இருப்பதாக. என்னை கனம் பண்ணுகிறவர்களை நான் கனம் பண்ணுவேன், என்னை அசட்டை பண்ணுகிறவர்கள் கனஹீனப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் வீட்டில் ஒரு கிழவனும் இராதபடிக்கு உன் புயத்தையும் உன் பிதாவின் வீட்டாருடைய புயத்தையும் நான் தரித்து போடும் நாட்கள் வரும். இஸ்ரவேலுக்கு செய்யப்படும் சகல நன்மைக்கும் மாறாக என் வாசை ஸ்தலத்திலே உபத்திரவத்தை காண்பாய். ஒருபோதும் உன் வீட்டில் ஒரு கிழவனும் இருப்பதில்லை. என் பலிபீடத்தில் சேவிக்க நான் உன் சந்ததியில் நிர்மூலமாக்காதவர்களோ உன் கண்களை பூத்து போக பண்ணவும் உன் ஆத்துமாவை வேதனைப்படுத்தவும் வைக்கப்படுவார்கள். உன் வம்சத்தில் உள்ள யாவரும் வாழ வயதிலே சாவார்கள். ஒப்னி பினேகாஸ் என்னும் உன் 2 குமாரரின் மேல் வருவதே உனக்கு அடையாளமாயிருக்கும். அவர்கள் இருவரும் ஒரே நாளில் சாவார்கள். நான் என் உள்ளத்துக்கும் என் சித்தத்துக்கும் ஏற்றபடி செய்யத்தக்க உண்மையான ஒரு ஆசாரியனை எழும்ப பண்ணி அவனுக்கு நிலையான வீட்டை கட்டுவேன். அவன் என்னால் அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு முன்பாக சகல நாளும் நடந்து கொள்ளுவான். அப்பொழுது உன் வீட்டாரில் மீதியாய் இருப்பவன் எவனும் ஒரு வெள்ளி பணத்துக்காகவும் ஒரு அப்ப துணிக்கைக்காகவும் அவனிடத்தில் வந்து பணிந்து, நான் கொஞ்சம் அப்பம் சாப்பிட யாதொரு ஆசாரிய ஊழியத்தில் என்னை சேர்த்து கொள்ளும் என்று கெஞ்சுவான் என்று சொல்லுகிறார் என்றான். அடுத்ததாக ஏசாயா 48 அதிகாரத்தை வாசிக்க கேட்போம். இஸ்ரவேல் என்னும் பெயர் பெற்று யூதாவின் நீரூற்றிலிருந்து சுரந்தவர்களும் க கர்த்தருடைய நாமத்தின் மேல் ஆணையிட்டு உண்மையும் நீதியும் இல்லாமல் இஸ்ரவேலின் தேவனை அறிக்கையிடுகிறவர்களுமான யாக்கோபின் வம்சத்தாரே கேளுங்கள். அவர்கள் தங்களை பரிசுத்த நகரத்தார் என்று சொல்லி சேனைகளின் கர்த்தர் என்னும் நாமம் உள்ள இஸ்ரவேலின் தேவன் மேல் பற்றுதலாய் இருக்கிறார்கள். பூர்வ காலத்தில் நடந்தவைகளை ஆதி முதல் அறிவித்தேன். அவைகள் என் வாயிலிருந்து பிறந்தன. அவைகளை வெளிப்படுத்தினேன். அவைகளை சடிதியாய் செய்தேன். அவைகள் நடந்தன. நீ கடினம் உள்ளவன் என்றும் உன் பிடரின் நரம்பு இரும்பென்றும் உன் நெற்றி வெண்கலம் என்றும் அறிந்திருக்கிறேன். ஆகையால் என் விக்கிரகம் அவைகளை செய்ததென்றும் நான் செய்த சுரூபமும் நான் வார்ப்பித்த விக்கிரகமும் அவைகளை கட்டளையிட்டதென்றும் நீ சொல்லாதபடிக்கு நான் அவைகளை முன்னமே உனக்கு அறிவித்து அவைகள் வராததற்கு முன்னே உனக்கு வெளிப்படுத்தினேன். அவைகளை கேள்விப்பட்டாயே, அவைகளை எல்லாம் பார். இப்பொழுது நீங்களும் அவைகளை அறிவிக்கலாம் அல்லவோ? இது முதல் புதியவைகளானவைகளையும் நீ அறியாத மறைபொருளானவைகளையும் உனக்கு தெரிவிக்கிறேன். அவைகள் ஆதி முதற்கொண்டு அல்ல, இப்பொழுதே உண்டாக்கப்பட்டன. இதோ அவைகளை அறிவேன் என்று நீ சொல்லாதபடிக்கு இந்நாட்களுக்கு முன்னே நீ அவைகளை கேள்விப்படவில்லை. நீ கேள்விப்படவும் இல்லை, அறியவும் இல்லை. ஆதி முதல் உன் செவி திறந்திருக்கவும் இல்லை. நீ துரோகம் பண்ணுவாய் என்பதையும் தாயின் கர்ப்பத்தில் தொடங்கி நீ மீறுகிறவன் என்று பெயர் பெற்றதையும் அறிந்திருக்கிறேன். என் நாமத்தின் நிமித்தம் என் கோபத்தை நிறுத்தி வைத்தேன். உன்னை சங்கரிக்காதபடிக்கு நான் என் புகழ்ச்சியின் நிமித்தம் உன்மேல் பொறுமையாயிருப்பேன். இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியை போலல்ல, உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன். என் நிமித்தமே அப்படி செய்வேன். என் நாமத்தின் பரிசுத்தம் எப்படி குலைக்கப்படலாம்? என் மகிமையை நான் வேறொருவருக்கும் கொடேன். யாக்கோபே, நான் அழைத்திருக்கிற இஸ்ரவேலே, எனக்கு செவி கொடு. நான் அவரே, நான் முந்தினவரும் நான் பிந்தினவருமாமே. என் கரமே பூமியை அஸ்திவாரப்படுத்தி எனது வலது கை வானங்களை அளவிட்டது. நான் அவைகளுக்கு கட்டளையிட அவைகள் அனைத்தும் நிற்கும். நீங்கள் எல்லாரும் கூடி வந்து கேளுங்கள். கர்த்தருக்கு பிரியமானவன் அவருக்கு சித்தமானதை பாபிலோனில் செய்வான். அவன் புயம் கல்தேயரின் மேல் இருக்கும் என்பதை இவர்களில் அறிவித்தவன் யார்? நானே அதை சொன்னேன். நான் அவனை அழைத்தேன். நான் அவனை வரப்பண்ணினேன். அவன் வழி வாய்க்கும். நீங்கள் என் சமீபத்தில் வந்து நான் சொல்லுவதை கேளுங்கள். நான் ஆதி முதற்கொண்டு அந்தரங்கத்தில் பேசவில்லை. அது உண்டான காலம் துவங்கி அங்கே நான் இருந்தேன். இப்பொழுதோ கர்த்தராகிய ஆண்டவரும் அவருடைய ஆவியும் என்னை அனுப்புகிறார். இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர் நானே. என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நதியை போலும் உன் நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போலவும் இருக்கும். அப்பொழுது உன் சந்ததி மணலத்தனியாகவும் உன் கர்ப்ப பிறப்பு அதன் அணுக்கள் அத்தனையாகவும் இருக்கும். அப்பொழுது அதன் பெயர் நம்மை விட்டு அற்று போகாமலும் அழிக்கப்படாமலும் இருக்கும். பாபிலோனில் இருந்து புறப்படுங்கள். கல்தேயரை விட்டு ஓடி வாருங்கள். கர்த்தர் தம்முடைய தாசனாகிய யாக்கோபை மீட்டு கொண்டார் என்று சொல்லுங்கள். இதை கம்பீர சத்தமாய் கூறி பிரசித்தப்படுத்துங்கள். பூமியின் கடையாந்திர மட்டும் வெளிப்படுத்துங்கள் என்கிறார். அவர் அவர்களை வனாந்திரங்களில் நடத்தும் போது அவர்களுக்கு தாகவிடாய் இருந்ததில்லை. கண்மலையில் இருந்து தண்ணீரை அவர்களுக்கு சுரக்க பண்ணினார். கண்மலையை பிளந்தார். தண்ணீர் ஓடி வந்தது. துன்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமேன். அடுத்ததாக வெளிப்படுத்தல் 5வது அதிகாரத்தை வாசிக்க கேட்போம். அன்றியும் உள்ளும் புறமும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வீட்டிருக்கிறவருடைய வலது கரத்திலே கண்டேன். புஸ்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவான் யார் என்று மிகுந்த சத்தமிட்டு கூறுகிற பலமுள்ள ஒரு தூதனை கண்டேன். வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கீழாவது ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறக்கவும் அதை பார்க்கவும் கூடாது இருந்தது. ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறந்து வாசிக்கவும் அதை பார்க்கவும் பாத்திரவானாக காணப்படாததினால் நான் மிகவும் அழுதேன். அப்பொழுது மூப்பரில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளையும் உடைக்கவும் ஜெயம் கொண்டு இருக்கிறார் என்றான். அப்பொழுது இதோ அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஒரு ஆட்டுக்குட்டி சிங்காசனத்திற்கும் 4 ஜீவன்களுக்கும் மூப்பர்களுக்கும் மத்தியிலே நிற்க கண்டேன். அது 7 கொம்புகளையும் 7 கண்களையும் உடையதாயிருந்தது. அந்த கண்கள் பூமியெங்கும் அனுப்பப்படுகிற தேவனுடைய 7 ஆவிகளேயா. அந்த ஆட்டுக்குட்டியானவர் வந்து சிங்காசனத்தின் மேல் உட்கார்ந்தவருடைய வலது கரத்தில் இருந்த புஸ்தகத்தை வாங்கினார். அந்த புஸ்தகத்தை அவர் வாங்கின போது அந்த 4 ஜீவன்களும் 24 மூப்பர்களும் தங்கள் தங்கள் சுரமண்டலங்களையும் பரிசுத்தவான்களுடைய ஜபங்களாகிய தூர்வ வக்கத்தால் நிறைந்த பொற்கலசங்களையும் பிடித்து கொண்டு ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து, தேவரீர் புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராய் இருக்கிறீர், ஏனெனில் நீர் அடிக்கப்பட்டு சகல கோத்திரங்களிலும் பாஷைக்காரரிலும் ஜனங்களிலும் ஜாதிகளுமாயிருந்து அவர்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக அவர்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். அவர்கள் பூமியிலே அரசாளுவோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். பின்னும் நான் பார்த்தபோது சிங்காசனத்தையும் ஜீவன்களையும் மூப்பர்களையும் சூழ்ந்திருந்த அநேக தூதர்களுடைய சத்தத்தை கேட்டேன். அவர்களுடைய இலக்கம் 10,000 10,000 ஆகவும் 1,000 1,000 ஆகவும் இருந்தது. அவர்களும் மகா சத்தமிட்டு அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவர் வல்லமையும் ஐஸ்வர்யத்தையும் ஞானத்தையும் பலத்தையும் கனத்தையும் மகிமையையும் ஸ்தோத்திரத்தையும் பெற்றுக்கொள்ள பாத்திரராயிருக்கிறார் என்று சொன்னார்கள். அப்பொழுது வானத்திலும் பூமியிலும் பூமியின் கீழும் இருக்கிற சிருஷ்டிகள் யாவும் சமுத்திரத்தில் உள்ளவைகளும் அவற்றுள் அடங்கிய வஸ்துக்கள் யாவும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருக்கும் ஆட்டுக்குட்டி ஆனவருக்கும் ஸ்தோத்திரமும் கனமும் மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாவதாக என்று சொல்ல கேட்டேன். அதற்கு 4 ஜீவன்களும் ஆமேன் என்று சொல்லினர். 24 மூப்பர்களும் வணக்கமாய் விழுந்து சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறவரை தொழுது கொண்டார்கள். ஆமேன். அடுத்ததாக 6வது அதிகாரம் வெளிப்படுத்தல் 6வது அதிகாரம் வாசிப்போம். ஆட்டுக்குட்டியானவர் முத்திரைகளில் ஒன்றை உடைக்க கண்டேன். அப்பொழுது 4 ஜீவன்களில் ஒன்று என்னை நோக்கி, நீ வந்து பார் என்று இடிமுழக்கம் போன்ற சத்தமாய் சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு வெள்ளை குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் வில்லை பிடித்திருந்தான். அவனுக்கு ஒரு கிரீடம் கொடுக்கப்பட்டது. அவன் ஜெயிக்கிறவனாகவும் ஜெயிப்பவனாகவும் புறப்பட்டான். அவர் 2வது முத்திரையை உடைத்த போது 2வது ஜீவனானது நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். அப்பொழுது சிவப்பான வேறொரு குதிரை புறப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு பூமியில் உள்ளவர்கள் ஒருவரையொருவர் கொலை செய்யத்தக்கதாக சமாதானத்தை பூமியிலிருந்து எடுத்து போடும்படியான அதிகாரம் கொடுக்கப்பட்டது. ஒரு பெரிய பட்டியமும் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. அவர் மூன்றாம் முத்திரையை உடைத்த போது மூன்றாம் ஜீவனானது, நீ வந்து பார் என்று சொல்ல கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ ஒரு கருப்பு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவன் ஒரு தராசை தன் கையிலே பிடித்திருந்தான். அப்பொழுது ஒரு பணத்துக்கு ஒரு படி கோதுமை என்றும் ஒரு பணத்துக்கு மூன்று படி வாட்கோதுமை என்றும் எண்ணெயையும் திராட்சரசத்தையும் சேதப்படுத்தாதே என்றும் நான்கு ஜீவன்களின் மத்தியிலிருந்து உண்டான சத்தத்தை கேட்டேன். அவர் நாலாம் முத்திரையை உடைத்த போது நாலாம் ஜீவனானது, நீ வந்து பார் என்று சொல்லும் சத்தத்தை கேட்டேன். நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். பாதாளம் அவன் பின் சென்றது. பட்டயத்தினாலும் பஞ்சத்தினாலும் சாவினாலும் பூமியின் துஷ்ட மிருகங்களினாலும் பூமியின் காற்பங்கில் உள்ளவர்களை கொலை செய்யும்படியான அதிகாரம் அவைகளுக்கு கொடுக்கப்பட்டது. அவர் ஐந்தாம் முத்திரையை உடைத்த போது தேவ வசனத்தின் நிமித்தமும் தாங்கள் கொடுத்த சாட்சியின் நிமித்தமும் கொல்லப்பட்டவர்களுடைய ஆத்மாக்களை கழிப்பிடத்தின் கீழே கண்டேன். அவர்கள் பரிசுத்தமும் சத்தியமும் உள்ள ஆண்டவரே, தேவரீர் பூமியின் மேல் குடியிருக்கிறவர்களிடத்தில் எங்கள் இரத்தத்தை குறித்து எதுவரைக்கும் நியாய தீர்ப்பு செய்யாமலும் பழி வாங்காமலும் இருப்பீர் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார்கள். அப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவருக்கும் வெள்ளை அங்கிகள் கொடுக்கப்பட்டது. அன்றியும் அவர்கள் தங்களை போல கொலை செய்யப்பட போகிறவர்களாகிய தங்கள் உடன்பணிவிடைக்காரரும் தங்கள் சகோதரருமானவர்களின் தொகை நிறைவேறும் அளவும் இன்னும் கொஞ்ச காலம் இளைப்பார வேண்டும் என்று அவர்களுக்கு சொல்லப்பட்டது. அவர் ஆறாம் முத்திரையை உடைக்க கண்டேன். இதோ பூமி மிகவும் அதிர்ந்தது. சூரியன் கருப்பு கம்பளியை போல கருத்தது. சந்திரன் இரத்தம் போல ஆயிற்று. அத்திமரமானது பெரும் காற்றினால் அசைக்கப்படும் போது அதன் காய்கள் உதிர்கிறது போல வானத்தின் நட்சத்திரங்களும் பூமியிலே விழுந்தது. வானமும் சுருட்டப்பட்ட புஸ்தகமும் போலாகி விலகி போயிற்று. மலைகள் தீவுகள் யாவும் தங்கள் இடங்களை விட்டு அகன்று போயின. பூமியின் ராஜாக்களும் பெரியோர்களும் ஐஸ்வர்யவான்களும் சேனை தலைவர்களும் பலவான்களும் அடிமைகள் யாவரும் சுயாதீனர் யாவரும் பர்வதங்களின் குகைகளிலும் கண்மலைகளிலும் ஒளித்து கொண்டு பர்வதங்களையும் கண்மலைகளையும் நோக்கி, நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும் எங்களை மறைத்து கொள்ளுங்கள். அவருடைய கோபாக்கினியின் மகானால் வந்துவிட்டது. யார் நிலை நிற்க கூடும் என்றார்கள். ஆமேன், ஆமேன்,
0: ஆமேன். நன்றி சௌரி. கருத்தோடு வேதாமத்தை வாசித்தீர்கள். அநேக மக்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என நான் கர்த்தர்களை விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து உங்களுக்காக உங்களுடைய எங்களுக்காக ஜெபிக்கிறோம். அம்மா
1: சொல்லுங்க.
2: நம் ஜீவனை மீட்டார்.

0: நேரம் கலையத்திலே 2:11. அடுத்து வர இருக்கிறது 2:30 வளந்தரும் வார்த்தைகள். அதுக்கு முன்பதாக பிபிசி தமிழோசை செய்தி அரங்கத்தை நாங்கள் இப்பொழுது கேட்கலாம்.
1: இஸ்ரேல் ஈரான் இடையேயான அண்மைய மோதல் தீவிரமடைந்திருக்கிறது. பலரும் எதிர்பாராத வகையில் ஈரானில் உள்ள 3 அணுசக்தி நிலையங்கள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியுள்ளது. இந்த விவகாரத்தில் அமெரிக்கா வெளிப்படையாகவே இஸ்ரேலுக்கு உதவி வருகிறது. மற்றொரு புறம் ஈரான் தனித்து விடப்பட்டுள்ளது. இது போன்ற சூழலில் மேற்காசியாவில் ஈரான் பழுவிழந்தால் அது இந்தியாவை பாதிக்கும் என்ற பார்வையும் உள்ளது. ஏனெனில் இந்தியா பல்முனை கொண்ட உலகை பற்றி பேசுகிறது. 1991 சோவியத் யூனியனை பிளவுபடுத்தி பனிப்போர் முடிவுக்கு வந்தது. அப்போது உலகம் இருமுனையில் இருந்து ஒற்றை துருவ அதிகாரத்தின் கீழ் வந்தது. மேற்காசியாவில் உள்ள ஈரான் உலக விவகாரங்களில் அமெரிக்கா ஆதிக்கம் செலுத்துவதை எதிர்த்து வருகிறது. உலக நாடுகள் ஒரு நாட்டின் உத்தரவின் கீழ் செயல்படக்கூடாது என்பது இந்தியாவின் நிலைப்பாடாக உள்ளது. எனவே இஸ்ரேலும் அமெரிக்காவும் வலிமையடையும் சூழலில் இந்த பல்முனை உலகிற்கான இந்தியாவின் கனவு நிஜமாகுமா என்ற கேள்வி எழுகிறது. டெல்லி நேரு பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த மேற்காசிய விவகாரங்களில் நிபுணத்துவம் பெற்ற பேராசிரியர் அஸ்வினி மகபத்ரா, ஈரான் தோல்வியடையும் பட்சத்தில் பல்முனை உலகம் குறித்த கருத்தாக்கத்தில் பின்னடைவு ஏற்படலாம். ஆனால் மேற்காசியாவில் இருக்கும் ஈரானை பலவீனப்படுத்திய பிறகும் அமெரிக்காவால் நினைத்ததை செய்வது கடினம் என்று குறிப்பிட்டார். மேற்காசியாவின் புவி அரசியல் மிகவும் சிக்கலானது. ஒரு தனி நாடு அல்லது தலைவர் இங்கே ஆதிக்கம் செலுத்த இயலாது. ஈரான் பலவீனமடைந்தாலும் இஸ்ரேலோ அமெரிக்காவோ மேற்காசியாவை அவர்களின் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர இயலாது. ஈரான் பலவீனமடைந்தால் மேற்காசியாவில் ஸ்திரமற்ற தன்மை தீவிரமாகும். ஈராக், லிபியா மற்றும் சிரியாவில் அமெரிக்கா அதிகார மாற்றத்தை ஏற்படுத்தியது. ஆனால் அங்கு அதன் ஆதிக்கத்தை அதிகரிக்க முடிந்ததா, ஸ்திரத்தன்மை நிலைநாட்டப்பட்டதா என்ற கேள்வியை எழுப்புகிறார் பேராசிரியர் அஸ்வினி மகபத்ரா. சரி, இந்தியா ஈரான் உறவு எப்படியானது? இந்தியா பாகிஸ்தான் பிரிவினைக்கு முன்பு வரை இந்தியாவும் ஈரானும் 905 கிலோமீட்டர் எல்லையை பகிர்ந்து கொண்டிருந்தன. பிரிவினைக்கு பிறகு அந்த எல்லை பாகிஸ்தானுடனான எல்லையாக உள்ளது. இந்தியாவுக்கும் ஈரானுக்கும் இடையேயான உறவு மொழி, கலாச்சாரம் மற்றும் பண்பாடு போன்றவற்றில் மிகவும் ஆழமானதாக உள்ளது. இந்தியா சுதந்திரமடைந்த பிறகு இரு நாடுகளுக்குமான ராஜ்ய உறவு 1950 மார்ச் 15 ஆரம்பமானது. ஆனால் 1979 ஈரானில் ஏற்பட்ட இஸ்லாமிய புரட்சிக்கு பிறகு அனைத்தும் வேகமாக மாறின. 1978 முதல் 1993 வரை இருநாட்டு பிரதமர்களோ அதிபர்களோ பரஸ்பரம் நாடுகளுக்கு வருகை தரவில்லை. 1993 செப்டம்பரில் தான் அன்றைய இந்திய பிரதமர் பி.வி. நரசிம்மராவ் ஈரானுக்கு சென்றார். சவுதி அரேபியாவுக்கான இந்தியாவின் முன்னாள் தூதர் தல்மீஸ் அகமது கூறுகையில், இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கு இடையேயான மோதலை பேச்சுவார்த்தைகள் மூலம் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதே இந்தியாவின் அதிகாரப்பூர்வ நிலைப்பாடு. குளோபல் சவுத் தொடர்பான இந்தியாவின் பார்வை மாறிவிட்டது. அதேபோன்று அணிசேரா கொள்கையிலும் மாற்றங்கள் ஏற்பட்டு வருகின்றன. தற்போது இவ்விரு நாடுகளுக்கும் இடையேயான மோதலில் இந்தியா எந்த நிலைப்பாட்டை கொண்டிருக்கிறது என்பதில் தெளிவில்லை. அதில் குழப்பம் இருப்பதை நான் பார்க்கிறேன் என்று கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், இந்த அரசு வெளியுறவு கொள்கைகளில் ஆர்வம் கொண்டிருக்கவில்லை, உள்ளூர் அரசியலில் மட்டுமே ஆர்வம் செலுத்துகிறது.
2: இது பிபிசி உலக செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். ஈரானில் ஈரானில் ஆட்சி மாற்றம் குறித்து ஆலோசிக்கும் அதிபர் டிரம்ப், அமெரிக்க தாக்குதலுக்கு தீர்க்கமான பதிலடி வழங்க உறுதி பூண்டுள்ள ஈரான். ஈரான் மீதான அமெரிக்காவின் தாக்குதல்களை பாராட்டும் அதிபர் டிரம்ப், நியாயமின்றி அமெரிக்கா போர் தொடுத்துள்ளதாக கூறும் ஈரான். அமெரிக்காவின் தாக்குதலுக்கு பதிலடி வழங்கப்படும் என கூறும் ஈரானிய அதிபர், ஈரானின் எதிரணிக்கு இருக்கும் சாத்தியக்கூறுகள் என்ன? வணக்கம். இன்றைய செய்தி அறிக்கைக்கு உங்களை வரவேற்பது மரியா மைக்கேல். ஈரான் மீதான அமெரிக்க தாக்குதலுக்கு பிந்தைய நிகழ்வுகள் மற்றும் ஈரானின் எதிர்வினை குறித்து இன்றைய செய்திகளில் பார்க்கலாம். ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீதான அமெரிக்காவின் தாக்குதல்களை அதிபர் டிரம்ப் பாராட்டியுள்ளார். சமூக ஊடகத்தில் இந்த கருத்தை வெளியிட்ட அவர், ஈரானில் ஆட்சி மாற்றத்திற்கான சாத்திய கூறுகளையும் எழுப்பினார். ஆனால் அது தாக்குதல்களின் நோக்கம் அல்ல என்று டிரம்ப் நிர்வாகத்தின் மூத்த உறுப்பினர்கள் கூறியுள்ளனர். இதுகுறித்து ஜோ இன்வுட் வழங்கும் தொகுப்பை பார்க்கலாம்.
3: கான்சாஸுக்கு வெளியே ஒரு சாதாரண களத்தில் அமெரிக்க பி-2 குண்டுவீச்சு விமானங்கள் குறிப்பிடத்தக்க ஒரு பணியை முடித்துவிட்டு திரும்பி வருகின்றன. அதன் விளைவுகள் இப்போதுதான் வெளிப்படத் தொடங்கியுள்ளன. ஈரானுக்குள் தொடர்ந்து பறந்த இந்த விமானங்கள் நடு இரவில் அந்நாட்டின் மிக முக்கியமான 3 அணுசக்தி தளங்களை தாக்கின. அணு ஆயுதங்களை தயாரிப்பதை தடுக்கும் பணியில் இந்த விமானங்கள் ஈடுபட்டன என்றும், ஆட்சியாளர்களை தாக்குவதற்கு அல்ல என்றும் அதிபர் டிரம்ப் வலியுறுத்தினார். ஆனால் பின்பு சமூக ஊடகத்தில் ஆட்சி மாற்றம் என்ற வார்த்தையை பயன்படுத்துவது அரசியல் ரீதியாக சரியானது அல்ல. ஆனால் தற்போதைய ஈரானிய ஆட்சியாளர்களால் ஈரானை மீண்டும் சிறந்ததாக்க முடியவில்லை என்றால் ஏன் ஆட்சி மாற்றம் ஏற்படக்கூடாது என்று அவர் பதிவிட்டார். நியூயார்க்கில் உள்ள ஐநா பாதுகாப்பு அவையில் உலகம் ஓர் ஆபத்தான வழிகளில் செல்வதாக கூறப்பட்டது.
4: ஈரானிய அணுசக்தி நிலையங்கள் மீதான அமெரிக்காவின் குண்டுவீச்சு ஏற்கனவே தத்தளிக்கும் ஒரு பிராந்தியத்தில் ஓர் ஆபத்தான திருப்பத்தை குறைக்கிறது. பழிக்கு பழி வாங்கும் அபாயத்தில் இப்போது நாம் உள்ளோம்.
3: ரஷ்யாவும் சீனாவும் இந்த தாக்குதல்களை விமர்சித்த நிலையில் ஈரான் மற்றும் இஸ்ரேலிய தூதர்கள் தங்களின் நாடுகளை நியாயப்படுத்தும் வகையில் பேசினர்.
5: ஒரு சுதந்திரமான அமைதியை விரும்பும் தேசமாக ஈரான் இஸ்லாமிய குடியரசு போர் வெறி கொண்ட அமெரிக்காவிடம் இந்த புதைகுழியில் விழுந்து தடுமாற வேண்டாம் என பல முறை எச்சரித்திருந்தது.
6: அணு ஆயுத ஈரான் என்பது எங்களுக்கு மரண தண்டனையாக இருந்த அதே அளவுக்கு உங்களுக்கும் மரண தண்டனையாகவே இருந்திருக்கும்.
3: ராஜ்ய அதிகாரிகள் விவாதித்துக் கொண்டிருந்த இடத்திலிருந்து சற்று தொலைவில் ஈரான் மீதான தாக்குதல்களை கண்டிக்க மக்கள் கூடியிருந்தனர். கனடா, பிரான்ஸ், பெல்ஜியத்தில் உள்ள நேட்டோ தலைமையகத்திற்கு வெளியேயும் பாகிஸ்தானிலும் இதேபோன்ற போராட்டங்கள் நடந்தன. எதிர்வினை ஏற்படலாம் என்பதால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று அமெரிக்க வெளியுறவுத்துறை உலகெங்கிலும் உள்ள தங்களின் குடிமக்களுக்கு ஓர் எச்சரிக்கையை வெளியிட்டது. இந்நிலையில் ஜெருசலேமின் பழைய நகரின் சுவர்களில் அமெரிக்க நடவடிக்கைகளுக்கு பாராட்டு தெரிவிக்கும் அடையாளம் இருந்தது. ஆனால் கடந்த 24 மணி நேரத்தின் விளைவுகள் இன்னும் முழுமையாக வெளிவரவில்லை. உலகின் பரபரப்பான கடல்வழி பாதைகளில் ஒன்றான ஹோர்முஸ் நீரிணையை மூடுவதாக ஈரான் அச்சுறுத்தியுள்ளதோடு ராணுவ பதிலடி வழங்கப்படும் என கூறியுள்ளது. ஈரான் தேர்வு செய்யும் நடவடிக்கை நம் அனைவரையும் பாதிக்கலாம்.
2: இந்நிலையில் ஈரான் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டினுடன் மாஸ்கோவில் இன்று பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். அமெரிக்கா ஈரான் மீது நடத்திய தாக்குதலை கண்டித்திருப்பது ரஷ்ய தலைவரை வரலாற்றின் சரியான பக்கத்தில் நிறுத்தியுள்ளதாக அராக்சி தெரிவித்தார். மேலும் சர்வதேச சட்டம் மற்றும் அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தத்தை மீறி இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக அவர் குற்றம் சாட்டினார். ஈரானுக்கு எதிரான தாக்குதல் அடிப்படையற்றது என்று அதிபர் புட்டின் கூறினார். ஈரானின் தலைநகரில் உள்ள அரசு அடக்குமுறை முகமைகள் என்று இஸ்ரேல் கூறுகின்றவை மீது புதிய தாக்குதலை இஸ்ரேல் ராணுவம் தொடங்கியுள்ளது. அரசியல் கைதிகள் அடைக்கப்படும் எவின் சிறைச்சாலை மற்றும் எதிர்ப்பை ஒடுக்குவதற்கு அடிக்கடி பயன்படுத்தப்படும் ஒரு துணை ராணுவ நிறுவனம் இதில் சேதமடைந்துள்ளன. இஸ்ரேலிய வெளியுறவு அமைச்சர் கிதையோன் சார் சிறையின் நுழைவாயில் தாக்கப்படும் சிசிடிவி காட்சியை எக்ஸ் தளத்தில் வெளியிட்டார். அந்த கைதிகள் பாதுகாப்பாக இருப்பதை அவர்களின் குடும்பங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஈரானின் நூர் நியூஸ் தெரிவித்துள்ளது. ஈரான் மீதான ஆபரேஷன் மிட் நைட் ஹாமர் என்று ரகசிய பெயர் சூட்டப்பட்ட தாக்குதல்களுக்கு 100 மேற்பட்ட அமெரிக்க போர் விமானங்கள் உட்பட ராடாரில் தெரியாத குண்டுவீச்சு விமானங்களும் பயன்படுத்தப்பட்டன. பிபிசியின் பாதுகாப்பு பிரிவு பகுப்பாய்வாளர் கோர்டன் கோரேரோ பிபிசி சரிபார்ப்பு குழுவுடன் இணைந்து வழங்கும் தொகுப்பை பார்க்கலாம்.
6: ஈரானில் தாக்குதல் நடத்திய பின்பு திரும்பிய அமெரிக்காவின் B-2 ராடரில் தெரியாத குண்டுவீச்சு விமானங்கள் இவை. போரில் இதுவரை பயன்படுத்தப்படாத ஆயுதங்கள் பயன்படுத்தப்பட்டுள்ளதால் உலகமே அதிர்ச்சிக்குள்ளாகியுள்ளது. அமெரிக்காவின் தளத்தில் இருந்து ஒரு தொகுதி B-2 குண்டுவீச்சு விமானங்கள் பசிபிக்கின் மேற்கு நோக்கி சென்றன. அவை திசை திருப்பி ஏமாற்ற அனுப்பப்பட்டவை. மேலும் 7 விமானங்கள் வானிலேயே எரிபொருள் நிரப்பிக்கொண்டு 18 மணி நேரம் பறந்து சென்றன. ஈரானை அடைந்தவுடன் அமெரிக்க நீர்மூழ்கி கப்பல் ஒன்று 2 மேற்பட்ட ஏவுகணைகளை ஈரானின் அணுசக்தி நிலையமான இஸ்பஹானை நோக்கி ஏவியது. பின்பு ஈரானிய வான்வெளிக்குள் நுழைந்த ரேடாரால் அடையாளம் காண முடியாத B-2 குண்டுவீச்சு விமானங்கள் 2 முக்கிய இலக்குகளை தாக்கின. ஆழமான இடங்களை ஊடுருவி சென்று அழிக்கும் பங்கர் பஸ்டர் குண்டுகள் என்று அழைக்கப்படும் மிகப்பெரிய 14 குண்டுகளை வீசி அவை தாக்குதல் நடத்தின. அமெரிக்க தாக்குதல்கள் எந்த அளவுக்கு வெற்றி பெற்றன? முக்கிய இலக்கு போடோ என்கிற இடம். யுரேனியத்தை செறிவூட்டி அணுகுண்டுகள் தயாரிக்க பயன்படுத்தப்படக்கூடிய இடத்திற்கு மேலே இந்த B-2 குண்டுவீச்சு விமானங்கள் பறந்தன. ஒரு மலைக்கு கீழே அகழிகளுக்குள்ளே அது இருந்தது. தாக்குதலுக்கு முன்பு போட்டோ இவ்வாறுதான் தோன்றியது. தாக்குதல் நடந்த சில மணி நேரங்களுக்கு பிந்தைய இந்த காட்சியை பிபிசியின் சரிபார்க்கும் குழு உறுதிப்படுத்தியுள்ளது. இங்கே குழிகள் பார்க்கலாம். குண்டுகள் உள்ளே ஊடுருவி சென்று பின்பு வெடித்தது போல தோன்றுகிறது. வெடிப்பினால் தூசியான கான்கிரீட்டாக நாம் வெள்ளை நிறத்தில் பார்க்கும் இவை இருக்கலாம். குண்டு வீசுவதற்கு முன்பு இவ்வாறு இருந்த இஸ்பஹான் அணுசக்தி நிலையம் இப்போது எப்படியுள்ளது? இந்த இடங்களில் இருந்து இதுவரை கதிரியக்க கசிவுகள் காணப்படவில்லை என்கிறது சர்வதேச அணுசக்தி கண்காணிப்பு முகமை. இதற்கு காரணம் அங்கே அணுபொருட்கள் இல்லாமல் இருந்திருக்கலாம். போடோவில் தாக்குதல் நடத்துவதற்கு சில நாட்களுக்கு முன்பு எடுக்கப்பட்ட இந்த காட்சிகள் அதிக ட்ரக்குகளை காட்டுகின்றன. ஈரான் கூறியதைப் போல யுரேனியத்தை இடமாற்றியிருக்கலாம். தாக்குதலுக்கு முந்தைய நடான்ஸ் அணுசக்தி நிலையம் இது. இதன் பிறகும் விஞ்ஞானிகளில் சிலர் கொல்லப்பட்டுள்ள நிலையில் மீண்டும் கட்டமைத்து அல்லது அணுகுண்டு தயாரிப்பில் போட்டியிட ஈரான் அணுசக்தி பொருட்கள், உபகரணங்கள் மற்றும் விஞ்ஞானிகளை கொண்டுள்ளதா என்பதுதான் கேள்வி. விஞ்ஞானிகள் இருந்தால் மேலதிக தாக்குதல்களை நாம் பார்க்க வேண்டியிருக்கும். ஈரான், பஹ்ரைன் மற்றும் கத்தார் போன்ற அண்டை நாடுகளில் இருக்கும் அமெரிக்க தளங்களின் மீது ஏவுகணைகளை வீசி ஈரான் தாக்கலாம். எண்ணெய் கொண்டு செல்லப்படும் பொருளாதார ரீதியில் முக்கிய பாதையான ஹோர்முஸ் நீரிணையை கூட அது மூடலாம். அமெரிக்காவின் B-2 குண்டுவீச்சு விமானங்கள் மிசோரியில் உள்ள தளத்தில் மீண்டும் தர இறங்கியதால் அவற்றின் பணி முடிந்திருக்கலாம். ஆனால் இந்த விமானங்களை உள்ளடக்கும் இந்த போர் இப்போதுதான் தொடங்கியிருக்கலாம்.
2: அமெரிக்க தாக்குதல்களுக்கு பதிலளிக்க ஈரானின் தலைவர்களுக்கு முன்னுள்ள வாய்ப்புகள் என்ன? ஈரானுக்குள் இருந்து பிபிசி ஒளிபரப்பு அனுமதிக்கப்படாத நிலையில் லண்டனை தலைமையிடமாக கொண்ட பாரசீக மொழிபிரிவு செய்தியாளர் ஷியர்வாஸ் அர்தலான் ஆய்வு செய்கிறார்.
5: கூட்டத்தின் மையத்தில் நூற்றுக்கணக்கான கட்சி ஆதரவாளர்களால் சூழப்பட்டிருந்தார் ஈரான் அதிபர். கூட்டத்தினர் அமெரிக்கா மீது தங்களது கோபத்தை வெளிப்படுத்தினர். அமெரிக்கா செய்தது உண்மையிலேயே மன்னிக்க முடியாதது. அவர்கள் நினைப்பதை விட ஈரான் வலிமையானது என்று இந்த பெண் கூறுகிறார். ஆனால் சனிக்கிழமை இரவு அமெரிக்க தாக்குதல்களுக்கு பிறகு இங்குள்ள ஆட்சி கடுமையாக பலவீனமடைந்துள்ளது. அடுத்து என்ன? ஈரானின் அதிஉயர் தலைவர் அலி கமேனி எந்த நடவடிக்கையையும் எடுக்காமல் தனது ஆட்சியையும் நாட்டையும் மேலதிக சேதத்திலிருந்து காப்பாற்றலாம் அல்லது தாக்குதல் நடத்தி எல்லாவற்றையும் பணயம் வைக்கலாம். உள்நாட்டில் பிளவுபட்ட குழப்பமான கருத்து நிலவுகிறது.
1: பதிலடி உறுதியாகவும் தீர்க்கமாகவும் இருக்க வேண்டும். ஈரானியர்களின் அடையாளமே இங்கு ஆபத்தில் இருக்கிறது.
6: ஈரான் சற்று சிந்தித்து செயல்படுவது அவசியம் என்பது எனது கருத்து.
5: ஈரானிய புரட்சிகர பாதுகாப்பு படையை பொறுத்தவரையில் அந்த பகுதியில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்கள் பாதிக்கப்படக்கூடியவை என்று பதிலளித்துள்ளது. ஆனால் பதிலடி கொடுத்தால் அமெரிக்கா மேலும் தாக்குதல்கள் நடத்தும் என்பது அவர்களுக்கு தெரியும். போர்டோவுக்கு சென்ற அரசு தொலைக்காட்சி செய்தியாளர் இவர். அதிக சேதங்களை தான் பார்க்கவில்லை என்கிறார் அவர். ஈரானுக்கு எதிரான அமெரிக்க பாதிப்பு குறித்த கூற்றுகளில் முரண்பாடுகள் உள்ளன. இப்போதைக்கு பலவீனமடைந்து அவமானப்படுத்தப்பட்டுள்ள ஈரானிய ஆட்சி பரவலான அதிருப்தியை எதிர்கொண்டு அதன் நம்பகத்தன்மையையும் அதிகாரம் மீதான பிடியையும் பராமரிக்க போராடும்.
2: இத்துடன் இந்த நிகழ்ச்சி நிறைவடைகிறது. இங்கே பிபிசி உலக செய்தி அறையிலிருந்து சர்வதேச செய்திகளுடன் உங்களை வந்து சந்திக்கும் வரை வணக்கம் நேயர்களே.
0: இதுவரை நாங்கள் கேட்டது பிபிசி தமிழ் செய்தி அறிக்கை. 2:30 வருகிறது வளம் தரும் வார்த்தைகள். சௌரி ஜியா கனகிருஷ்ணம் அவர்கள் வழங்க இருக்கின்றார்கள். இப்பொழுது நேரம் கலையத்தில் 2:24.
7: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வெள்ளமை நிலைகள். நீங்கள் இணைந்திருப்பது வளம் தரும் வார்த்தைகள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். உங்களோடு இணைந்திருப்பது சகோதரி ஜியா கனகரட்னம். இந்த சந்தர்ப்பத்தில் இருந்து வல்லமை வானொலிக்காகவும் சகோதர சகோதரிகளுக்காக நான் நன்றி சொல்றேன். நாங்கள் ஜெபிப்போம். இந்த வேளையிலும் எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உண்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த அற்புதமான இந்த நல்ல நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் எழுதியிருக்கிற பிரகாரம் பிழைப்பு ஊட்டுகிற ஜீவ வார்த்தைகளுக்காக நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்தும் வசனத்தை அனுப்பி எங்களை குணமாக்கி எங்களை அழிவுக்கு தப்புவிக்கிறவரே, உம்முடைய வார்த்தைகள் எங்களை வாழ வைக்கிறபடியால் நன்றி. தொடர்ந்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இயேசுவின் நல்ல நாமத்தில் உங்களை ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். எனவே தேவன் கொடுத்த கிருபையானது யோவான் 8:32 அடிப்படையிலே வார்த்தைகளை பகிர்ந்து கொடுக்க தேவன் கிருபை பாராட்டி வருகிறார். யோவான் 8:32 நாங்கள் பார்க்கிறோம், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். தேவனுடைய வசனமே சத்தியம் என்பதை யோவான் 17:17 நாங்கள் பார்க்கிறோம். தேவனுடைய வார்த்தைகளை எழுத்துக்களாக உள்ள வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையிலே

அது ஆனா கரைந்து போகத்தான் செய்யுது. இயேசு சொன்னபடி 24 மத்தேயு சுவிசேஷத்துல 24 அதிகாரத்துல நாங்க பார்க்கும் போது, யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீங்க ஆனா பயப்படாம இருங்கன்னு அவர் சொல்லியிருக்கிறார். யுத்தங்களையும் யுத்தங்களை பற்றின செய்திகளை கேட்பீங்க ஆனா பயப்பட வேண்டாம்னு அவர் சொன்ன பிரகாரம் நாங்கள் இந்த நாட்கள்ல வார்த்தைகளுக்குள்ளாக எங்களை நாங்கள் அதாவது ஒரு ஸ்பாஞ்ச், உதாரணத்துக்கு நாங்க கிச்சன்ல நாங்க பாத்திரங்கள் கழுவுறதுக்கு நாங்க ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணுறோமோ, இந்த ஸ்பாஞ்ச் என்ன, அந்த ஒரு ஸ்பாஞ்ச எடுத்து நாங்க தண்ணிக்குள்ள அதை சோப் பண்ணிட்டு ஊற வச்சுட்டு எடுத்து அந்த தண்ணி அந்த ஸ்பஞ்சை ஸ்குவீஸ் பண்ணினோம்னா அந்த ஸ்பஞ்சில் இருந்து வரக்கூடியது தண்ணியா இருக்கும். அதே ஸ்பஞ்சை எடுத்து நாங்கள் பாலுக்குள்ள வச்சுட்டு முக்கிட்டு அப்படியே சோ பண்ணிட்டு அதை ஸ்குவீஸ் பண்ணிக்கலாம், ப்ரெஷர் பண்ணிக்கலாம், அதுக்குலேருந்து வரக்கூடியது பாலா இருக்கும். அப்போ நாங்கள் எங்களுடைய இருதயங்கள் எங்களோட மனது வந்து இந்த வார்த்தைக்குள்ளாக இருக்கும் போது அந்த ஸ்குவீஸ் எங்களோட வாழ்க்கையில சோதனைன்னு சொல்லப்படுகிற எதிர் சத்ரு வந்து ஜீசஸை சோதிக்க வந்தானே, அப்படி சோதனை வரும்போது எப்படி ஜீசஸ் இந்த வாயிலிருந்து பதில் வந்துச்சுதோ, தேவனுடைய எழுதப்பட்டிருக்கிறதே என்று எழுதப்பட்ட வார்த்தைகளை ஏசி பேசி வார்த்தைகளே அவர் பேசி சோதனை காரணே ஜெயம் எடுத்ததே நாங்கள் மத்தேயு சுவிசேஷம் 4 அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 4 அதிகாரத்தில் பல கடவுள்கள் நான் உங்களோடு பயந்து கொண்டிருக்கேன். இந்த பகுதி எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக, எனக்கு மிகவும் ஆசீர்வாதமான வேத பகுதி. ஆனால் படிமலை இந்த மறுபடியும் இந்த வேளையில் ஆவியம் ஞாபகப்படுத்துகிற பிரகாரம் நான் உங்களோட அந்த பகுதியை நான் வாசிக்கிறேன். மத்தேயு சுவிசேஷம் 4 அதிகாரம். இந்த 4 அதிகாரத்தை தொடக்குவதற்கு முன்பதாக நாங்கள் மேலே பார்ப்போம் என்று சொல்லி சொன்னா 16வது வசனத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். மத்தேயு 3:16 நாங்க பார்க்கும் போது, இயேசு ஞான ஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரை ஏறின உடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது, தேவாவி புறாவை போல் இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறது என்று உரைத்தது. இப்ப இயேசு கிறிஸ்து ஏறின போது வானம் திறக்கப்பட்டு பிதாவாகிய தேவன் அங்க சொன்ன காரியம், இவர் என்னுடைய நேசகுமாரன். அவர் அற்புதம் செய்யல, இன்னும் அவர் இன்னும் போய் ஊழியங்கள் செய்ய ஆரம்பிக்கல. ஆனா அவர் அதுக்கு முன்பதாகவே பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பி அவரை சொல்ல, இவர் என்னுடைய நேசகுமாரன். அவர் செய்த அற்புதத்தை பார்த்ததுக்கு அப்புறம் அவர் அப்படி சொல்லல, அதற்கு முன்பதாகவே ஞானஸ்தானம் பெற்று கரையேறின போது அங்க அவர் திருவிழம் பெற்ற வார்த்தை, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவர் பிரியமாயிருக்கு என்று உரைத்தது. இப்ப தொடர்ந்து வாசிக்கும் போது இது வந்து தொடர்ச்சியாக உள்ள காரியத்தை அதிகாரங்களாக வகுக்கப்பட்டது. எங்களுடைய நாங்க சுலபமாக கற்றுக்கொள்ள வாசிக்க அதை வந்ததுக்காகத்தான் இது இந்த அதிகாரங்களாக வேதாகமம் பிரிக்கப்பட்டிருக்குது. 4 அதிகாரத்துல 1வசனத்துல, அப்பொழுது இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமா இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. அப்பொழுது சோதனைக்காரன் அவரிடத்தில் வந்து, நீர் தேவனுடைய குமாரனையானால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்றான். அவர் பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் எழுதியிருக்கிறதே என்றார். அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்துக்கு கொண்டு போய் தேவாலய துப்பருகே மேல் அவரை நிறுத்தி, நீ தேவனுடைய குமாரனையானால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உண்மை குறித்து கட்டளை இடுவார், உமது பாதம் கல்லில் இடராத படிக்கு அவர்கள் உண்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னார். அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறது என்றார். மறுபடியும் பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவரை காண்பித்து, நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டாள், இவைகளை எல்லாம் உமக்கு தருவேன் என்று சொன்னான். அப்பொழுது இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே என்றார். இந்த பகுதியில சோதனைக்காரன் வந்து
இந்த சோதனை

காரன் வந்து இங்க சோதிக்கிறத நாங்க வாசிக்கிறோம். சோதனை காரன் வந்து அவன் வந்தது வந்து தேவ திட்டத்திலிருந்து, தேவனுடைய காரியத்திலிருந்து இயேசுவை தள்ளி போக பண்றதுதான் பிசாசின நோக்கம். அது ஜீசஸ் இந்த வாழ்க்கையில மாத்திரம் இல்ல, இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் அதைத்தான் அவன் செய்து கொண்டான். இயேசுக்கு செய்ததான் இன்னைக்கும் செய்யறாங்க. பாருங்க, ஜீசஸ வந்து இவருடைய நேச குமாரன், தேவனுடைய குமாரன், தேவனால திருவிழம்பட்ட காரியம், இவருடைய நேச குமாரன். ஆனா பிசாசு அந்த தேவனுடைய வார்த்தையை, அதாவது தேவன் எந்த வார்த்தையை சொல்லி அவரை குதண்டினாரோ அதை பொய்யாக்குறதுக்கு சோதனை காரணம் தேவனுடைய குமாரனே ஆனால். இங்க நேச குமாரன் என்று சொல்லப்படுது. அங்க இதுல வந்து பிசாசு வந்து அப்படி சொல்ல இல்ல, நேசகுமாரன் சொல்லி நீ தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்று சொல்லுறான். அவன் ஆதியில அவனுக்கு அந்த காரியங்கள் தெரிஞ்சபடினால தேவன் எப்படி செயல்படுகிறார் என்பது அவனுக்கு நல்லா தெரியும். ஆனப்படவன் அப்ப இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி செய்யும் என்று சொல்லப்படல. எவ்வளவு அந்த இதன் அடிப்படையில பிசாசு பேசுறான் பாருங்க, இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும். இந்த நாவின் அதிகாரத்தை குறித்து பிசாசுக்கும் தெரிஞ்சிருக்குது. அவன் சொல்றான், நீ இப்ப சொல்லும் சொல்றான். ஆனா அதற்கு சரியான பதிலாக அந்த பிசாசுக்கு சரியான அந்த சோதனைக்கு சரியான பதில இயேசு கிறிஸ்து சொல்கிறார், மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாழ்ந்து புறப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இன்னைக்கும் என்ன பார்த்து உங்களை பார்த்து அதைத்தான், மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல தேவனுடைய வாழ்ந்து புறப்படுற ஒவ்வொரு வார்த்தையினாலும் நானும் நீங்களும் பிழைக்கிறோம், விசுவாசிப்போம், விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்போம். சூழ்நிலைகள் நம்மை பார்த்து தேவன் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தங்கள் பொய் என்று நிரூபிப்பதை போல காணப்படும் போது இது அதுதான். பாருங்க இந்த பகுதியில இவர் என்னுடைய நேசகுமார்னு பிதாவாகிய தேவன் திருவுளம் பற்றுகிறார். ஆனா உடனடியாகவே பிசாசிட கேள்வி என்று தேவனுடைய குமார் அவர்களுடைய அந்த அடையாளத்தை சந்தேகப்படுற காரியத்தை பிசாஸ் செய்யறான். நாங்களும் சில நேரங்கள்ல இப்படிப்பட்ட கேள்வி, நீடெல்லாம் வருது, ஏன் இப்பெல்லாம் நீ கஷ்டப்படுற, இது யார்கிட்ட இங்க இருந்து வருதுன்றீங்க, இந்த சோதனை காரணம் என்று வார காரியம் தான். அது சில நேரங்கள்ல சிலர் வந்து நம்மகிட்ட நேரடியா கேட்கிறாங்க, இல்ல நம்முடைய மனதிலேயே நேரடியாக பிசாசு பேசுறா, ஏன் உனக்கு இவ்வளவு இப்படி நீ கடவுண்ட பிள்ளைனா உனக்கே இது இவ்வளவு எல்லாம் நடக்குது. அப்போ தேவன் என்ன நேசிக்கிறான், தேவன் எனக்காக தன்னுடைய ஒரே பேரான குமாரனே கொடுத்திருக்கிறான் என்ற அறிவு எனக்கும் உங்களுக்கு இல்லையா? நாங்களும் ரெண்டு நாளைக்கு இப்படி சோர்ந்து போய் உட்கார்ந்து இருக்கத்தான் வேணும். ஓ, நான் கடவுளை தேடினான், கடவுளோட பிள்ளைன்னு நான் இது பண்ணான், எனக்கு இப்படி சோதனை வந்துட்டுதே என்று ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு அப்செட்டா ரொம்ப டவுனா இருக்கு. அப்படித்தான் இன்னைக்கு அநேக தேவ பிள்ளையோட வாழ்க்கையில எதிராளி செய்யற காரியங்களை சார்ந்த பிரச்சனை கொடுத்து போட்டு பிறகு அந்த அந்த அந்த பிரச்சனை கொடுத்தது மாத்திரமில்ல, தேவன் மீது சந்தேகப்படத்தக்கதாக, தேவனுடைய வார்த்தையை சந்தேகிக்கத்தக்கதான காரியங்களை பிசாசு செய்யறான். அவனுடைய முழு நேரம் அவனுடைய ஃபுல் டைம் ஜாப் திருடுவது, கொல்லுவது, அழிப்பது. அதை தவிர வேறொன்றும் இல்லைன்னு இயேசுவே சொல்லி இருக்கிறார் எங்களுக்கு. யோவான் 10:10 சொல்லப்படப்பட்ட பிரகாரம், திருடன் யாரு? பிசாசு திருடன். கொல்லவும் அழிக்கவும் அவனோட ஃபுல் டைம் வேலை அதுதான் அவன் செய்து கொண்டிருக்கான். திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணப்படவும் வந்தேன். இயேசு வந்தார், இறந்த காலத்துல சொல்லப்பட்ட காரியம், வந்தேன் இயேசு வந்தார். அவர் வந்ததுனால அவர் வந்து என்னையும் உங்களையும் பிசாசின் பிடியில இருந்து இருளின் அதிகாரத்தினின்று விடுதலையாக்கி தமது அன்பின் குமார் ராஜ்யத்துக்கு பிதாவாகிய தேவனங்களை உட்படுத்தி இருக்கிறார். நாங்கள் இருளின் அதிகாரத்தில் இருந்தோம், இருளின் ராஜ்யத்துல இருந்தோம். நம்ம வெளியால கொண்டு வந்து பழைய ஏற்பாட்டு புத்தகத்துல நாங்கள் வாசிக்கிற பிரகாரம் உடன்படிக்கையின் மக்கள் தேவனுடைய சந்ததி எகிப்துல வந்து அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். பார்வோன் அடிமைத்தனத்தில் இருந்தாங்க, அவங்களோட வாழ்க்கையே கசப்பா இருந்துச்சு. ஆனா அந்த வேதனையில அவங்க பெற்ற பெருமூச்சி அவர் கேட்டு அந்த ஜனங்களை அவர் கொடுத்த வாக்கு தத்தப்படி ஆபிரகாம ஈசாக்கு அவரோடு அளித்த வாக்கு தத்தத்தை நிறைவேற்றி எப்படி ஒரு ரட்சகராக மோசி அனுப்பி அந்த ஜனங்களை வெளியே கொண்டு வந்து அந்த வெளியே கொண்டு வர்றதுக்கு முன்பதாக அவர் அற்புதங்களை செய்த, அதாவது அடையாளங்கள் செய்யப்பட்டது. ஆனா ஆட்டுக்குட்டி
ஒரு ஆட்டுக்குட்டி புதிய ஏற்பாட்டுக்கு அடையாளமாக அறிகுறியாக அந்த முன்னே பழைய ஏற்பாட்டுல ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு பஸ்காவை கொண்டாடி அந்த அடிமத்தனத்துல ஜனங்கள் வெளியில வர்றாங்க. அந்த ரத்தத்தை விளக்கால்களை பூசி அந்த மாம்சத்தை புசித்து ரத்தத்தையும் அந்த அப்பத்தையும் ரத்தத்தையும் நாங்க இன்னைக்கு கம்யூனியன் எடுக்கிறோமே. இது இதை வந்து பஸ்காவில அவங்க இது பண்ணாங்க. ஏசு கிறிஸ்து வந்து அதை குறித்து யோவான் 4 அதிகாரத்துல அந்த திருவந்த பற்றி மாம்சத்தையும் ரத்தத்தையும் இதன்ற காரியத்தை பரிசு விருந்தப்பட்டி திருவிருந்தப்பட்டி ஏசு சொல்றாரு. அந்த காரியம் பழைய பாட்டுல பஸ்காவை அனுஷ்டித்த மக்கள் வெள்ளியோடும் பொன்னோடும் அவர் புறப்பட பண்ணினார்னு சங்கீதத்துல நாங்க வாசிக்கிறோம். கோத்திரத்திலேயே பலவீனம் ஒருவனும் இருந்ததில்லை சொல்லப்படுகிறது. அந்த பிரகாரம் தேவன் வெளியே கொண்டு வந்தார். அப்போ இந்த வாக்கு தத்தங்கள் வார்த்தைகள் நமக்கு தெரியாட்டி பிசாசி நம்மள ஈஸியா ஏமாத்திட்டு போயிடுவார். ஜீசஸே அவனால ஏமாத்த முடியல. ஒன்னு அவருக்கு வார்த்தை, அவர் வார்த்தையா இருந்தா அந்த வார்த்தை மாம்சமான இந்த வார்த்தையே பிசாசால மேற்கொள்ள முடியாது. வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது, எழுதியிருக்கிறது. இன்னைக்கு நானும் நீங்களும் இந்த எங்களோட மாமிசம் எங்களோட மனதுல உள்ள இந்த 5 புலன்களின் அடிப்படையில நாங்கள் சிந்திக்கிற செயல்படுகிற காரியங்களை நாங்கள் ஆவியின்படி சிந்திக்க செயல்பட நாங்கள் மாறும் போது ஈஸியா இந்த பூமியில நாங்கள் வெற்றியா வாழலாம். சோதனைகளை எப்படி ஜீசஸ் ஈஸியா மேற்கொண்டார், அந்த எப்படி அடுத்த சோதனை வருது, இவர் எழுதியிருக்கிறதே சொல்லிட்டா அவை என்ன டக்குன்னு எழுதியிருக்கிறத பேசுறான். இவர் எழுதியிருக்கிறதே சொல்லிட்டாரு. அப்ப அவர் எழுதப்பட்ட காரியத்தை சொல்றாரு. என்ன சொல்லுன்னா, என்ன இந்த கல்லின் மேல் பாதம் கல் எழுறாத படிச்சு அவர்களுமே தங்கள் கைகள் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதால் எழுதியிருக்கிறதேன்னு சொல்லி அவர் பிசாசு எழுதப்பட்ட காரியத்தை அவங்க கொண்டு வரா சோதிக்க. அதுக்கு உன் தேவநாயக கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதேன்னு சொல்லி, தேவநாயக கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதேன்னு சொல்லி அந்த சோதனை அவர் ஜெயிக்கிறத பாக்குறோம். அப்போ இன்னைக்கு நாங்க நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சரீர பலவீனங்கள், பொருளாதாரத்தால் ஏற்படுகிற நெருக்கங்கள், பிள்ளையுடைய வாழ்க்கையில காணப்படுகிற சூழ்நிலைகள் நம்மளை வேதனைப்படுத்த, நம்முடைய மனதை மடிவாக்க, நம்ம துக்கப்படுத்த, நம்ம பாரப்படுத்த பிசாசு என்ன காரியத்தை செய்தாலும் இந்த வார்த்தையில நாங்கள் வாழும் போது எப்படி மீன் தண்ணிக்குள்ள வாழும் போ தண்ணிக்குள்ள இருக்கும் போது அதுக்கு வாழ்க்கை, வெளியில எடுத்து போட்டா கொஞ்ச நேரத்துல அதில் உசுர் போயிடும். அதே போல இந்த வார்த்தைக்குள்ள நாளினங்கள் வாழும் போது வாழ்வை நாங்கள் அனுபவிக்க முடியும். ஆனப்படினால இந்த நாட்கள்ல இந்த நாங்கள் கரிசனியோடு கூட உலகத்து செய்திகள்ல நாங்கள் கேட்கணும் பார்க்கணும்னு சொல்லிட்டு அதுல நேரங்களை செலவழிக்கிறதுக்கு பதிலா நமக்கு தேவையான முக்கியமான செய்திகளை கேட்கணும் பார்க்கணும். ஆனா நம்முடைய முக்கியமா நாங்கள் செலவழிக்க வேண்டிய நேரமும் காலமும் தேவனுடைய வார்த்தைக்குள்ளே, கர்த்தருடைய வேதத்தில் வேதத்தில் இரவும் பகலும் டே அண்ட் நைட் அனுப்படினா அது கருத்துல கொண்டு நாங்கள் வாழும் போது ஒரு பெரிய ஒரு மாற்றம் நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, குடும்பத்துல, நம்முடைய சமுதாயத்தில் ஏற்படும். ஆனப்பட இந்த நேரத்தில் நம்முடைய பாடல்களை இணைந்து கொண்டு நாங்கள் வார்த்தைகளை பார்ப்போம். என்னோடு இணைந்திருங்கள்.

0: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வல்லமை நிலைகள். இப்பொழுது நேரம் டொரண்டோவிலே 2:49. நீங்கள் இணைந்திருப்பது வளம் தரும் வார்த்தை நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். இந்த நிகழ்ச்சியிலே தொடர்ச்சியாகவே இந்த வார்த்தையினாலே எப்படி நாங்கள் வாழ முடியும் என்பதை இந்த வார்த்தைகளிலிருந்து நாங்கள் கற்று வருகிறோம். ஆரம்ப நாட்களிலே என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி சங்கீதம் 107 வாசிக்கிறபடி சங்கீதம் 107 ஒரு வார்த்தையை நாங்கள் பார்க்கிறோம். 107:20, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். அழிவுக்கு தப்புவிக்கிறார். எப்படி தப்புவிக்கிறாரா? தமது வசனத்தை அனுப்பி. இந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையிலே ஜீவனை கொண்டு வந்தது. ஒரு காலகட்டத்தில் என்னுடைய வாழ்க்கையில ஒரு சூழ்நிலை, நான் கனடாவுக்கு வந்துட்டேன். கனடாவுக்கு வந்த பிறகு இங்கே இருந்த வாழ்க்கையின் சூழ்நிலைகள், வேலை, பழு குழந்தை, பிள்ளை, சின்ன பிள்ளைகள், வேலை போக வர, அதுல அந்த இதுல வந்து இந்த வார்த்தையில நேரம் செலவழிக்கிறதுக்கு டைம் இல்லை. காலையில எழும்பி வீட்டு காரியங்களை பார்த்துட்டு வேலைக்கு போயிட்டு வேலையால வந்து பிள்ளையில டே கேர் எடுத்துட்டு பிள்ளையில டேக் கேர் பண்ணி பிள்ளையில காரியங்களை செஞ்சு இரவு கவையில படுக்க வச்சு வீட்டு காரியங்களை செய்து இதனப்ப தேவனுடைய வார்த்தையோட நேரம் செலவழிக்கிறதுக்கு அப்ப எனக்கு அதுக்கு அந்த யோசனை வரே இல்லை. நான் பத்தி இந்த உள்ள குடும்பத்தை காரியங்கள்ல மூழ்கி இருந்ததுனால என்னமோ ஆவியில வந்து ஒரு பெரிய ஒரு வறட்சியான சூழ்நிலை எனக்கு ஏற்பட்டுச்சு. ஞாயிற்றுக்கிழமை தோறும் தவறாமல் திருச்சபைக்கு போவன் வருவன். இடர் நாட்களில் நடக்கிற கூட்டங்கள் எல்லாம் கலந்து கொள்வன். ஆனால் தேவனோடு கூட இந்த தனிப்பட்ட உறவு எனக்கு இல்லாத கட்டத்துல கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வாழ்க்கையில வறட்சி ஏற்பட ஆரம்பிச்சுது. எல்லாம் நல்லா நடந்து கொண்டு போகுது. ஆனா அந்த எல்லாம் நல்லா நடக்கக்குள்ள எனக்கு அந்த காரியங்களை தேவனோடு நெருங்கின உறவுல இருக்கணும் என்ற ஒரு உணர்வு இல்லாததுனால நான் அதை செய்யல. வாழ்க்கையில வறட்சி, அந்த ஆவியில ஏற்பட்ட வறட்சி. அப்புறம் பார்த்த அந்த ஆவியில ஏற்படுற வறட்சின்னு சொன்னா அது ஆத்மாவிலதான் அது ஏற்படுது. ஏன்னா ஆவி மனிதன் மறுபடி பிறந்த மனிதன் ஒண்ணும் செய்யலன்னா என்னுடைய ஆத்மாவில கொஞ்சம் கொஞ்சமாக சோர்வு, கொஞ்சம் கொஞ்சம் ஒரே அடியா நடக்கல, கொஞ்சம் கொஞ்சமாக சோர்வு. ஒரு காலகட்டம் வந்துச்சு எனக்கு ஜபிக்க கூட, நான் உட்கார்ந்து ஜபிக்க கூட முடியாத அளவுக்கு மனதுல பாரம், சரீரத்துல பலவீனம், எதிர்காலத்தை குறிச்ச பயம். எப்ப எதனால இதெல்லாம் வந்துச்சுன்னா அந்த தேவனோட இருந்த அந்த நெருங்கின உறவு, வார்த்தைய கேட்டு வார்த்தைக்குள்ள என்ன காத்து கொள்ள தவறிய காரணத்தினால. அப்ப நான் அப்ப ஒன்று, அதான் கிறிஸ்தவ வாழ்க்கையில வந்து ஒன்று நாங்க முன்னோக்கி செல்லுவோம் இல்ல பின்னோக்கி செல்லுவோம். அந்த நியூட்ரல் என்பது ஆவிக்குரிய வாழ்க்கையில இல்ல. ஒன்று முன்னால் முன்னேறி செல்ல முடியும் இல்லையென்னா நாங்கள் நிற்கிறோம்னு நினைக்கிறோம். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் பின்னோக்கி போகிறோம். அந்த நிலைமை தான் எனக்கு ஏற்பட்டது. ஆனால் இந்த வசனம், தேவன் வந்து சங்கீதம் 23 அப்படியே ஒரு வறட்சியான சூழ்நிலையில் இந்த உலகத்தில் வாழ்றதே எனக்கு இயலாது, இந்த உலகத்தை விட்டு போயிட்டா நல்லமன்ற அளவுக்கு என்ன நெருக்கடி, சரீரத்தில் பலவீனம், மனதில் சோர்வு, என்ன செய்ய போறோம்ன்ற ஒரு ஒரு அப்படியே ஒரு காலகட்டத்தில் எனக்கு ஆவியானவர் இந்த சங்கீதம் 23 எனக்கு தெரிஞ்ச சங்கீதம் தான். ஆனால் அந்த காலகட்டத்தில் எல்லாம் வறண்டு போன ஒரு சூழ்நிலை இருந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் எனக்கு சங்கீதம் 23 நீ இதை சொல்லு, வார்த்தையை சத்தமாக வாசி. அப்போது எல்லாரும் அந்த சரீர பலவீனத்தால் வேலைக்கு கூட போக முடியாத சூழ்நிலை. அப்போ சிக் லீவில் வீட்டில் இருக்குன்னு பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போயிட்டு ஹஸ்பண்ட் வேலையை போன உடனே அறக்கதவை பூட்டிட்டு அந்த வேத புத்தகத்தை திறந்து வச்சு சங்கீதம் 23 கண்ணால பார்த்து திருப்பி திருப்பி அந்த 6 சொல்லுவேன். கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புலுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் கண்டில கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்மாவை தேட்டி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளை நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தால் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீரனோடு கூட இருக்கிறேன். உமது கோலுமது அடியும் என்னை தேட்டும். என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி வழிவது ஜீவனுள்ள நாளில் நான் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களால் நிலைத்திருப்பேன். இந்த இந்த வேதத்தை திருப்பி திருப்பி இந்த சங்கீதம் 23 சொல்லுவேன். அதாவது புத்தகத்தை கண்ணால பார்த்து வாசிக்கூடிய நேரத்தில் வாசிப்பேன், மட்டுப்படி வீட்டு காரியங்களை கடமையில செய்யும் போது இந்த வாயில இந்த வார்த்தைகளே பேசுவோம். அந்த அந்த சூழ்நிலையில இந்த சங்கீதம் 23 நான் விசுவாசத்தோடு அறிக்கை செய்ய ஆரம்பித்த அந்த நாட்களிலே நிறைய பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை, சமாதானம் இல்லை, எத்தனையோ காரியம், சரீரத்துல வியாதி, ஆனா இந்த வார்த்தையை உரிமை பாராட்டி உணர்வு பூர்வமாக என் கர்த்தர் என்மேய்ப்பராயிருக்கிறார், என்ன கொச்சு குறைவும் இல்லை, ஆனா பார்த்தா குறைவு, பார்த்தா பலவீனம், சுகத்துக்கு குறைவா இருந்துச்சு, பொருளாதாரத்துக்கு குறைவா இருந்து, சமாதானம் குறைவா இருந்துச்சு, ஆனா எனக்கு ஒரு குறைவும் இல்லை, ஒரு குறைவும் இல்லைன்றத திருப்பி திருப்பி திருப்பி திருப்பி திருப்பி திருப்பி சொல்லுவேன். என் ஜீவனுள்ள நாளில் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். அற்புதமாக, அதிசயமாக இந்த ஜீவ வார்த்தைகள் இன்னைக்கு அனுபவமாக மாறத்தக்கதாக, எப்படியாக வார்த்தை மாம்சமாக சொன்ன பிரகாரம் அனுபவிக்க கர்த்தர் கிருபை செய்தார். கர்த்தரில் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடியேன். இதை இன்னைக்கு நான் மட்டாக்கள் இன்றைக்கு கூட இந்த பக்கத்தில் இருக்கிற வயசு போன அம்மா என்னோட நடக்கிறதுக்கு என்னோட கூட வந்தாங்க. அந்த அம்மாவை கூட்டி கொண்டு போய் வச்சு ஒரு ஒரு பெஞ்சில் உட்கார வச்சு இந்த சங்கீதம் 23 அந்த அம்மாவுக்கு சொல்லி கொடுத்து இந்த வார்த்தையை நீங்க சொல்லுங்க, அந்த அம்மாவுக்கு நிறைய தேவைகளோட அந்த அம்மா இருக்கிறா, அப்ப இந்த வார்த்தையை அந்த அம்மாவுக்கு நான் சொல்லி இப்படித்தான் நானும் செஞ்சேன் அம்மா, நீங்களும் இந்த செய்யுங்கன்னு இந்த தாய்க்கு நான் சொல்லி கொடுத்துட்டு நான் அந்த அம்மாவோட சேர்ந்து திரும்பி வந்தேன். அனப்படினால இது அனுபவ ரீதியாக வார்த்தைய அனுபவ ரீதியாக அனுபவிக்க தேவன் கிருபை செய்ய, வசனத்தை அனுப்பி சோர்ந்து போயிடாதீங்க, தைரியத்தை விட்டுடாதீங்க. நம்முடைய அப்பா நம்ம வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துல அனுப்பினார். அவர் அத்தனை பாடுகளையும் ஏற்றுக்கொண்டார். அதுதான் வசனம் சொல்லுறது, சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே எங்களுக்காய் தந்து இவ்வளவா எங்களுக்கு அன்பு கூர்ந்தார். தேவன் நம் பட்சத்தில் இருந்தார். ரோமர்களது நிருபம் 8 இந்த வார்த்தைகள் நமக்கு நாங்க வாசிக்கிறோம். அவர் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாயிருப்பவன் யார்? 8:32 தான் இருக்குது. அவர் எங்களுக்காக குமாரனை அனுப்பினார் என்று மேல 31 வசனம், தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தார் நமக்கு விரோதமாயிருப்பவன். தேவனோட பட்சத்தில் இருக்கிறார், தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார். எங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த காரியம் வாய்க்காதே போகும். அவருடைய வார்த்தையின் பிரகாரம் உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான்னு சொல்லுகிறார். என்னுடைய கண்மணியவையே என்னால தொட முடியாது. பாருங்க, உங்களோட கண்மணியை நீங்க கை விரல் கிட்டப்போ டக்கண்டு கண்ணு மடல் மூடிக்கொள்ளுது. அப்போ அவர் கண்மணி என்று சொல்றாரு. என்னையும் உங்களையும் பார்த்து கண்மணி, அவருடைய கண்மணி, அவருடைய கண்ணின் மணிகளாய் நாங்கள் இருக்கிறோம். ஆனபடினால நாங்கள் தைரியமாக இருந்து கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், எனக்கு விரோதமாயிருப்போன் யார்? அது இன்மா இப்ப எப்ரேயர் 13 ஹீப்ரூ சாப்டர் 13 இந்த காரியத்தை ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்குது. பாருங்க 5 13:5 நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாய் நடந்து உங்களுக்கு இருக்கிறவர்கள் போதுமென்ற எண்ணுங்கள். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை. இந்த போதும், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லி இருக்கிறாரே. அதனாலே நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. அப்படி அவர் சொல்லி இருக்கிறார். அவர் அப்படி சொன்னபடியினால நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கை விடுவதும் இல்லை என்று சொல்லி இருக்கிறாரே. அப்ப அவர் சொன்னபடியினால நாங்க தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான், நான் கர்த்தர் எனக்கு சகாயர், இந்த சரீரத்துல காணப்படுகிற இந்த பலவீனம் என்ன என்ன செய்ய முடியும், இந்த வாழ்க்கையில காணப்படுகிற அந்த குறைவு என்ன என்ன செய்ய முடியும்? அவர்களோட பட்சத்துல இருக்கும் போது, கர்த்தர் நம் பட்சத்துல இருக்கும் போது நமக்கு விரோதமாயிருப்பவன் யார்? அப்போ இந்த இது இதுல எல்லாம் என்னத்தை நாங்க பாக்குறோம், அவர் வசனத்தை அனுப்பி, தம்முடைய வசனத்தை அனுப்பி குணமாக்கி அழிவுக்கு தப்பு வைக்கிறார். எவ்வளவு ஒரு லவிங் ஃபாதர் பாருங்க. பிசாசு தேவனை பற்றி நம்மள்கிட்ட எத்தனையோ தவறான பொய்யலை ஏற்கனவே விதைச்சிருக்கிறான் பாருங்க. சரீரத்தில் பலவீனம் வந்த உடனே அந்த ரிலிஜியஸ் மைண்ட் செட், அந்த சமய ஒரு மன நிலைமை எங்களுக்கு எனக்கு சொல்லிச்சுது. ஏதோ கடவுள் எங்களுக்கு வியாதியை தந்து ஏதோ நம்மளை புடமுடுறாரு, நம்மளை இது பண்றாருன்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு தவறான கருத்தை எனக்கு என் மனசுல இருந்து. ஆனா சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும்னு சொன்ன பிரகாரம் இந்த வியாதிக்கு இயேசு தண்ட சரீரத்தை அந்த கிளிக்கோப்பு கொடுத்தார் பாருங்க, அவருடைய தழும்புகளால், அவருடைய தழும்புகளால் நாங்கள் குணமானோம். பேதுரு அதுதான், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். 53 ஏசாயாவில் நாங்கள் வாசிக்கிறோம், இந்த 4-5 வசனத்துல, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆய்க்கினை அவர் மேல் வந்தது. சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆய்க்கினை இயேசுவின் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். நாங்கள் ஐம்பிலன்களின் அடிப்படையில வாழும்படி அழைக்கப்படவில்லை. நாங்கள் விசுவாச மார்க்கத்தார், நாங்கள் தரிசித்து நடக்கிறவர்கள் அல்ல. நாங்கள் விசுவாசித்து நடக்கிறவர்களான காரணத்தினாலே வார்த்தை என்னை பற்றி, இந்த சூழ்நிலையை பற்றி என்ன சொல்லுகிறதோ அதை நான் தெரிவு செய்து கொள்ளும் போது, ஐம்புலன்கள் சொல்லுகிற காரியத்திற்கு மாறாக வார்த்தை எதை சொல்லுமோ அதை நான் தேர்ந்தெடுத்து கொண்டு, எப்படி சோதனைக்காரன் வந்து பிசாசு அழுத்தம் கொடுத்த போது, இயேசுக்கு பசியா இருந்ததுதான், பசி இருந்த நேரத்துல தான் வந்தான் பிசாசு, அதுக்கு பசி உண்டாயிட்டு, அப்பதான் வந்து சொல்றான் இந்த கல்லுகள் அப்பங்கள் அப்படி சொல்லும். அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் நாங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலைகள் வரும்போது, பிசாசு நம்மளை சோதிக்க வரும்போது, நாங்கள் எழுதப்பட்ட காரியம் பேசி, எனக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது, இப்போ அதை தொடர்ச்சியா பார்க்கக்குள்ள, எங்களுக்கு விரோதமாய் நியாயத்திலும் எந்த நாவையும், ஏசாயா 54:17, எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போவோம், எனக்கு விரோதமாக நியாயத்திலும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாயின்னு சொல்லப்படுது. அது யாருடைய சுதந்திரமா? தன்னுடைய ஊழியக்காருடைய சுதந்திரமா? நாங்கள் இன்றைக்கு சுதந்திரமா? இன்றைக்கு நானும் நீங்களும் அப்படியே பிள்ளைகளாக இருக்கிறோம். ஊழியக்காரருக்கே அப்படியான சலுகை இருக்கும்னா நமக்கு இவ்வளவு அதிகமா இருக்கும்னு நினைச்சு பாருங்க. ஆனப்படினால இந்த நாட்கள் அந்த சங்கீதம் 23 உங்களுக்கு பாடமான சங்கீதமா இருக்கலாம். நீங்க அதை வந்து உணர்வு பூர்வமாக, நீங்க அதை ருசிச்சு, அதை அனுபவிச்சு நீங்க அதை பேசுங்க. சூழ்நிலைகள் மத்தியில, பலவீனத்தின் மத்தியில, குறைவின் மத்தியில, கர்த்தரின் மெய்ப்பரா இருக்கிற நான் தாழ்ச்சி அடியேன். இங்கிலீஷ்ல அதுதான் இருக்குது, The Lord is my shepherd, I shall not be too குறைவும் இல்லை என்பதுதான் அது அர்த்தம். கர்த்தரங்கள் மெய்ப்பராயிருக்கிறார். அந்த நம்ம மெய்ப்பராயிருக்கிறது மாத்திரம் இல்ல, நம்ம இந்த மெய்ப்பனுடைய தொழில், அவனுடைய வேலை, எனக்கு நல்ல சாப்பாடு, ஆட்டுக்கு வேண்டிய பச்சையான புல்லு, பசுமையான புல்லு, அமர்ந்த தண்ணீர். இன்னைக்கு எனக்கும் உங்களுக்கும் என்ன பச்சையான புல்லு சொல்றேங்க? ஃப்ரெஷ்ஷான புல்லு என்ன? தேவனுடைய வார்த்தை. இந்த வார்த்தையை நமக்கு தாரார், ஃப்ரெஷ்ஷா தாரார் பாருங்க. அதே மாதிரி தண்ணி, அமர்ந்த தண்ணீர் வேண்டியதுங்களை கொண்டு போய் விடுகிறார். எப்படிப்பட்ட ஒரு நல்ல தகப்பன் இந்த மெய்ப்பன், நல்ல மெய்ப்பன் என்று சொல்லி இயேசு தன்னை அறிமுகப்படுத்துகிறான். நல்ல மெய்ப்பன், இந்த மெய்ப்பன். புதிய ஏற்பாட்டுல நாங்கள் இயேசுவை பார்க்கிறோம், பழைய ஏற்பாட்டுல தாவீது ஒரு நல்ல மெய்ப்பனாக இருந்தார். எப்படி அவர் நல்ல மெய்ப்பன் என்று சொல்றீங்க நீங்க என்ன கேப்பீங்கடா? தன்னுடைய ஆட்டை ஒரு விச சிங்கம், ஒரு விச கரடி வந்த போது தண்ட உயிரையும் துச்சமா மதிச்சு, அந்த ஆட்டு சிங்கத்தின் பிடியிலிருந்து, அந்த கரடிட பிடியிலிருந்து எப்படி தண்டி அந்த ஆட்டை ஆட்டை மீட்டு கொண்டார் பாருங்க. ஆடுதானே போட்டும், அதுவும் அவட்ட ஆடில் அப்பாடி ஆடு, அப்படி அவர் நினைக்கல. அப்படிப்பட்ட ஒரு மெய்ப்பன் தான் தன்னுடைய கற்பனையில பிதாவாகிய தேவன் அவருடைய மெய்ப்பன் அவர் பாட ஆரம்பிக்கிறார் பாருங்க. எப்படி தாவீதின் வாழ்க்கையில கோலியாத்தை மேற்கொண்டார். கோலியாத் ஒரு பெரிய பிரச்சனை, ராஜா பார்த்து பயந்த பிரச்சனை, தூ அந்த இராணுவம் பார்த்து பயந்த பிரச்சனை. ஆனா தேவனை இன்னார்ந்து அறிந்த தாவீது இலகுவாக அந்த பெரிய பிரச்சனையை மேற்கொண்டார். அதே போலதான் வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையில நாங்கள் அவரை இன்னார்ந்து அறிந்து கொள்ளும் போது, சத்தியத்தை அறிகிற அறிவினால் நாங்கள் நிரப்பப்பட்டிருக்கும் போது, இந்த உலகமே பார்த்து பயப்படுகிற பிரச்சனைகள் எங்களுக்கு ஒன்றுமா இருக்கும், அது எங்களுக்கு பிரச்சனையா இருக்காது. பிரச்சனைக்கு நாங்கள் பிரச்சனையாக மாறிவிடுவோம், பிரச்சனைக்கு நாங்கள் பிரச்சனை கொடுக்கிறவளா இருப்போம். எப்போது நான் எங்கள் சத்தியத்தை அறிந்து கொள்ளும் போது, அதப்படி நான் இந்த நேரத்தில் கூட இன்னொரு பாடலுக்குள்ள இணைந்து கொண்டு நாங்கள் தொடர்ந்து முடிச்சுள்ள வார்த்தையில பார்த்து எங்கள் ஜெபிக்கலாம். என்னோட இணைந்திருங்க.

0: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வான்மலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வல்லமை நிலைகள். இப்பொழுது நேரம் டொரண்டோவில் 3:00 நீங்கள் இணைந்திருப்பது வளம் தரும் வார்த்தை என்ற நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள். இந்த வார்த்தைகள் நம்முடைய வாழ்வை எப்படி வளமாக்கும் என்று நம்ம சிந்திச்சு நாங்கள் இந்த நாட்கள் செயல்படத்தக்கதாக வார்த்தையை அனுப்பி அவர் குணமாக்கி எங்களை அழிவுக்கு தப்பு வைக்கிறான பிரகாரம் இந்த வார்த்தையை வெறுமனே பார்க்கும் போது ஒரு நாங்கள் இப்போ சம்மர் டைம்ல வீட்டில் பேக்யார்ட் தோட்டம் வீட்டு தோட்டம் செய்கிறோம். இந்த காலங்களுக்கு கொஞ்சம் காலத்துக்கு முன்ன முதல்ல வந்து விதைகளை விதைத்து இன்றைக்கு மரமா செடியா இருக்கிறது வந்து கொஞ்ச நாட்களுக்கு முன்பதாக நாங்கள் விதைகளை எடுத்து விதைத்து அதன்லேருந்து மரம் முளைச்சு இன்றைக்கி செடிகளாக இருக்கிறதை நாங்கள் பார்க்குறோம். இன்னும் கொஞ்சம் காலம் போக அது பூத்து அது கனி கொடுப்பதை நாங்கள் பார்க்க போகிறோம், பெற்றுக்கொள்ள போகிறோம். அந்த விதையை பார்க்கக்குள்ள அது ஒரு காஞ்சி போன ஒரு நிலைமையில் விதை இருக்குதான். அந்த விதையை மண்ணில் போட்டு தண்ணி ஊற்றி அதை நாங்கள் இது பண்ணும்போது அது முளைச்சு வருது. அதே போல் அந்த வார்த்தையை முதலாவது எடுத்து நாங்கள் இதன்றைக்குள்ளே ஒரு மாற்றத்தையும் வெளியில் பார்க்காத மாதிரி இருக்கலாம், ஆனால் சோர்ந்து போகாதபடிக்கு இந்த விதையை விதைச்சிட்டு தண்ணியை நாங்கள் எப்படி தண்ணியை பணிக்கி அதை முளை வரும் வரைக்கும் இருந்து இப்போ அதை முளைச்ச பிறகு அதுக்கு நாங்கள் எப்படி காரியங்கள் நாங்கள் பார்க்குறோமோ அதே போல் இந்த வார்த்தையை வந்து எங்களுக்குள்ளே நாங்கள் போட்டுட்டோம்னு சொன்னால் எங்களுடைய இதயத்தில் இந்த வார்த்தைகளை நாங்கள் விதைத்து விட்டோம்னு சொன்னால் அந்த வார்த்தைகள் இருதயத்தில் விழுந்து பலன் கொடுக்கும். அதைத்தான் இயேசு மார்க்கு சுவிசேஷம் 4 சொல்லப்பட்ட பிரகாரம் இந்த விதை விதைக்கிறோனோட விதைக்க புறப்பட்டான்னு சொல்லப்பட்ட பிரகாரம் வசனத்தை விதைத்து அந்த விதைக்கிற வசனங்கள் வந்து சில நிலம் வந்து சில நிலம் தான் நல்ல நிலம். நல்ல நிலத்துல வந்து ஒவ்வொன்றும் 30, 60, 100 பலன் தரும் சொன்ன பிரகாரம் நானும் நீங்களும் இந்த நாட்கள்ல நல்ல நிலங்களாக நம்முடைய இருதயத்தில விதைக்கப்பட்டிருந்த வார்த்தைகள். அப்போ அந்த இருதயத்துல வார்த்தையை விதைக்கணும் சொன்னா அதுக்கு தேவையான காரியம் என்ன? எங்களுடைய கண்கள் தேவையா இருக்குது, எங்களுடைய நாவு தேவையா இருக்குது, எங்களுடைய காது தேவையா இருக்குது. வார்த்தையை விதைப்பதற்கு இப்போ இந்த விதையை போட்டு மண்ணில போடுறது போல நாங்கள் கண்ணால வார்த்தையை பார்க்கிறோம், அந்த வார்த்தையை வாயால நாங்கள் பேசுகிறோம், அந்த வார்த்தைகள் நம்முடைய காது கூடாக நம்முடைய இருதயத்துக்குள்ளே போகிறது. சோர்ந்து போகாம நாங்கள் அது தொடர்ச்சியாக நாங்கள் செய்யும் போது உங்களுக்கு என்ன தேவை? இப்போ நாங்கள் இப்போ தக்காளி பழம் எங்களுக்கு வேணும்னு சொன்னால் தக்காளி விதையை விதைத்து எல்லாத்தையும் யாரோ விதைத்து மரமாக்கி சரியாக்கி வச்சுக்கிறத வாங்கி நாங்கள் நாட்டுறோம் நம்மளோட நிலத்தில். அதை போல் இந்த நம்ம என்ன தேவை உங்களுக்கு? பிள்ளைக்கு பால் வேணுமா? பொருளாதாரத்தில் வெற்றி வேணுமா? என்ன வேணுமோ அதற்குரிய விதையாகிய வார்த்தை எடுத்து உங்களோட கண்ணால் பார்த்து வாயால் உச்சரித்து காதால் அதை கேட்டு உடைய விதயத்துக்குள்ளே விடுங்க. மறுபடியும் அடுத்த நாளை கேட்டு தண்ணி விடுறதை போல் அந்த வார்த்தையை கண்ணால் பார்த்து அந்த வார்த்தையின் நிறைவேறுதலுக்காக நன்றி சொல்லுங்க. உதாரணமாக அப்போஸ்தலர் 16:31 சொல்கிறது, கர்த்தரா இயேசு கிறிஸ்துவே நீ விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டார் அனைவரும் உச்சிக்கப்படுகிறது. இதற்கு இந்த வார்த்தை என்னத்துக்கு விதை சொல்லுங்க? உங்களோட குடும்ப அங்கத்தினுடைய ரட்சிப்புக்கு விதையாக எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அப்போ இந்த வார்த்தையை எடுத்து முதலாவது விதைச்சிடுங்க. கண்ணால் பார்த்து வாயால் பேசி காதால் கேட்டு விதைச்சிடுங்க. அப்புறம் அடுத்த நாளைக்கு உங்களோட குடும்பத்தோட ரட்சிப்பை குறித்ததான கேள்விகளும் சந்தேகங்களும் குழப்பங்களும் மனசில் வரும்போது மறுபடியும் இந்த வார்த்தையை சொல்லுங்க. அப்போ நீங்கள் என்ன செய்கிறீங்க? தண்ணி ஊற்றுறீங்க. இப்போ தொடர்ச்சியாக நீங்கள் விடாமுயற்சியோடு நீங்கள் அதை செய்யும்போது அது முளைச்சி வர்றதை பார்ப்பீங்க, அது பலன் கொடுக்கறதை நீங்கள் அனுபவிப்பீங்க. இப்படித்தான் இந்த நாட்களில் இந்த வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையில் மேற்கொள்ளும், வார்த்தை மேற்கொள்ளும். அது ஒரு நாளும் மங்கி போகாது. தைரியமாக இருங்க, சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் அழைத்த தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார். உங்களில் எத்தனை பேர் நான் இந்த எபேசியர் ஜெபத்தை நான் உங்களோடு இணைந்து இந்த நாங்கள் வெள்ளிக்கிழமை செய்யக்குள்ளே நான் செய்தேன்னா இப்போ மறுபடியும் தொடர்ந்து திங்கக்கிழமையில் செய்யும் போதும் இந்த எபேசியர் கொலோசியர் எழுதப்பட்ட இந்த ஜெபங்களை குடும்ப அங்கத்தினருக்காக நாங்கள் தொடர்ந்து நாங்கள் ஜெபித்து வருகிறோம். காரணம் சொல்லுறாங்க, இந்த எபேசு சபை வந்து ஒரு ரொம்ப ஒரு நல்ல ஒரு பெரிய சபையா, அப்படிப்பட்ட சபை, ராணி சபைகளுக்கெல்லாம் ராணின்னு சொல்லப்படுற அளவுக்கு அந்த எபேசு பட்டணத்துல இந்த சபையை சொல்லுகிறார்களாம். ஆனா அந்த சபை மக்களுக்காக பரிசுத்த ஆவியானவர் பவுல் அப்போஸ்தலன் மூலமாக ஏறெடுத்த ஜெபத்தை தான் இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமியில வாழ்ற ஒவ்வொரு மனுஷனுக்காக மனுஷிக்காக ஜெபிக்கொண்டவர் எதிர்பார்க்கிற காரணம் இந்த எபேசு சபையாருக்காக ஜெபித்த ஜெபம் அந்த ஜெபத்தை இன்னைக்கு நாங்க எங்களோட குடும்ப அங்கத்தை தொடர்ந்து விடாமல் அவர் சொல்லுறார் இடைவிடாமல் உங்களுக்காக ஜெபம் பண்ணுறேன் அந்த ஜெபமே ஆரம்பிக்கப்படுது. இடைவிடாமல் தொடர்ந்து நம்முடைய ஃபேமிலி மெம்பர்ஸுக்காக குடும்ப அங்கத்தினருக்காக விசேஷமாய் யாருடைய வாழ்க்கையில ஒரு விடுதலை வேணும் ஒரு மாற்றம் வேணும்னு நீங்கள் எதிர்பார்த்து உங்களோட சொந்த முயற்சியால பல காரியங்கள் செய்து தோத்து போயிருக்கிறீங்களா ஸ்பெஷலி அந்த நபருக்காக இந்த ஜெபத்தை இடைவிடாமல் நீங்க செய்யுங்க. கண்டிப்பாக பதில பலனை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. இந்த நேரத்துல நாங்கள் இந்த ஜெபத்துக்குள்ளாய் நாங்கள் கடந்து செல்லலாம். இந்த ஜெபத்தை நாங்கள் ஏறெடுக்கலாம். என்னோட இணைந்து கொள்ளுங்க. எபேசியர் முதலாம் அதிகாரம் நீங்களும் புத்தகத்தை திறந்து வச்சு இந்த வார்த்தையை கூட கண்களால பார்த்து இப்ப நாங்க விதைக்கிறதா இருக்கலாம், சில பேர் அது தண்ணி ஊத்துற காரியமா இருக்கலாம், ஏற்கனவே நாங்கள் விதைத்த காரியமா இருக்கலாம், அது நாங்க செய்வோம் பாருங்க. இடைவிடாமல் 16 வசனம், இடைவிடாமல் உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி என் ஜெபங்களில் உங்களை நினைத்து. அப்ப இதற்கு பாஸ் பண்ணுவோம். இடைவிடாமல் என் குடும்பத்துல என் கணவருக்காக, நீங்க உங்களுக்கு குடும்பத்துல நீங்க யாரெல்லாம் இருக்கிறீங்களோ அவர்களுக்காக ஒவ்வொருவருக்காக நாங்க ஸ்தோத்திரம் பண்ணி நன்றி சொல்லி இந்த நபரை இந்த வாழ்க்கையில நீங்க கொண்டு வந்தீங்களே ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை கொடுத்தீங்களே, இந்த மருமக்களை கொடுத்தீங்களே, இந்த பேர பிள்ளைகளை கொடுத்தீங்களே, இந்த பெற்றாரை கொடுத்தீங்களே, உடன்பிறப்புகளை கொடுத்தீங்களே, இன்லாஸை கொடுத்தீங்களே ஆண்டவரே. அவங்க நமக்கு சில நேரங்கள நமக்கு கேடு செஞ்சவங்களாம் இருக்கலாம், நமக்கு துன்பம் விளைவிச்சவங்களா இருக்கலாம். ஆனா தேவனுடைய வார்த்தை சொல்லுது இந்த உறவுகள் தேவனிடத்திலிருந்து வரப்படுறது சொல்ற இடைவிடாம உங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் என் ஜெபங்களிலே நினைத்து. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் என்ற இடத்துல இது 17 வசனத்தை நீங்கள் என்ற இடத்துல நீங்க யார் யாருக்கெல்லாம் ஜபிக்கிறீங்களோ அவங்களோட பேரை சொல்லுங்க. உடைவிடாமல் நாங்கள் அவர்களுக்காக ஜபிக்கும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை என்ற குடும்ப அங்கத்தினர் ஒவ்வொருவரும் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவு என்ற வார்த்தை ஆங்கில மொழிபெயர்ப்பில் ரெவலேஷன் என்ற வேர்ட் யூஸ் பண்ணப்படுது. ஆகவே நான் அதை வெளிப்பாடு என்று நான் வாசிக்கிறேன். அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் வெளிப்பாட்டி அளிக்கிற ஆவியையும் என் குடும்ப அங்கத்தினர் தந்துள்ள வேண்டும் என்றும் தான் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும் பரிசுத்த வான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்திலே மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும் தாம் கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிகளாகி நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகாமேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் என் குடும்ப அங்கத்தினர் ஒவ்வொருவரும் அறியும்படிக்கு அவர்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கங்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். எல்லா துறைத்தனத்திற்கும் அதிகாரத்திற்கும் எபேசியர் 1:20 எல்லா துறைத்தனத்திற்கும் அதிகாரத்திற்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்துக்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலதுபுறத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களில் கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவராகிய நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவர் எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார். இதுவரைக்கும் நாங்கள் ஜெபித்தோம் நம்முடைய குடும்ப அங்கத்தினருக்காக. அதுக்கு பிறகு நாங்கள் வாசிக்கிற பகுதி வந்து இப்போ ஜீசஸ் எங்கே வச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த வசனத்தை எல்லாவற்றிற்கும் மேலாக எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவர் எல்லாவற்றிற்கும் மேலான தலையாக தந்தருளினார். அப்ப இயேசுவ தலையாக தந்தருளிட்டான்னு சொல்லப்படுது. தொடர்ந்து நாங்கள் வாசிக்கும் போது அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களா இருந்த என் குடும்ப அங்கத்தினர் ஒவ்வொருவரை உயிர்ப்பித்தார். அல்லேலூயா. இரண்டாவது, அவைகளில் என் குடும்ப அங்கத்தினர் முற்காலத்திலே உலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரிசிறு ஆகாயத்து அதிகார பிரபுவாகி ஆவிக்கேற்றவர் நடந்து கொண்டார்கள். 4 வசனம், தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் என் குடும்ப அங்கத்தினத்திலே அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவராயிருந்த நம் குடும்பத்தாரே கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் அவர் என் குடும்ப அங்கத்திரத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் என் குடும்பத்தாரை அவரோட கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோட கூட உட்காரம் செய்தார். அல்லேலூயா. அந்த ஏழாவது வசனம் பாருங்க, அவர் உன்னதங்களை உட்கார வைக்கப்பட்டது மாத்திரமல்ல, என் குடும்ப அங்கத்தினரும் அங்கே உட்கார வைக்கப்பட்டிருக்கிறார்கள். உட்கார வைக்கப்பட்டு வசனம் போய் சொல்லாது, நாங்க எங்களோட எண்ணங்களை மாற்ற பாருங்க. அவர் உட்காரம் செய்தார், கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு குடும்பத்தை ரட்சிக்கப்பட்டார்கள். இது எங்களால் உண்டானதில்லை, தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியெல்லாம் உண்டானதில்லை. ஏனெனில் என் குடும்ப அங்கத்தினர் ஒவ்வொருவரும் பாருங்க 2:10, நற்கிரியைகளை செய்கிறதற்கு, நற்கிரியைகளை செய்கிறதற்கு என் குடும்ப அங்கத்தினர் ஒவ்வொருவரும் நற்கிரியைகளை செய்கிறதற்கு கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையா இருக்கிறார்கள். அவைகளில் என் குடும்ப அங்கத்தினர் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஆமேன். இது வாசிக்கைக்குள்ள அன்றைக்கு சாரால் சிரிச்சது போல பிளவி நான் பிள்ளை பிறக்க முடியுமான்னு சாரால் சிரிச்சாங்க. தேவனுடைய வார்த்தையை கேட்டபோது அவங்க நகைத்தாங்கன்னு பார்க்கிறோம். அதை போல நமக்கு நம்மளோட குடும்ப அங்கத்தின நிலைப்பாடு எங்களுக்கு தானே தெரியும். ஆனா அவங்க இப்படி வசனத்தை நாங்க விசுவாசிச்சு நாங்க ஜெபிக்கும் போது எங்களுக்குள்ளேயே சிரிப்பு வரலாம். ஆனா தேவன் இந்த வார்த்தைய நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்ற நற்கிரியைகள் செய்கிறவர்களாக நாங்க மாத்திரமல்ல எங்களை முழு குடும்பத்தையும் அப்படி செய்கிறார். ஆனா போய் விசுவாசத்தோடு இந்த ஜெபத்தை நாங்கள் ஏறெடுத்திருக்கிறோம். தொடர்ந்து பேசிய 3 சொல்லப்பட்ட ஜெபத்தை நாங்கள் ஏறெடுப்போம். நாங்கள் ஒருமனப்பட்டு நாங்கள் செய்வோம். இந்த காரியத்தை பாருங்க, 14 வசனம் எபேசியர் 3:14, இது நிமித்தம் நாங்கள் பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்துக்கு நாம காரணராகிய நம்முடைய கர்த்தரார் இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி முழங்கால் படியிட்டு எங்களோட குடும்ப அங்கத்தினர் ஒவ்வொருவரும் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும் விசுவாசத்தினாலே கிறிஸ்து என் குடும்ப அங்கத்தினுடைய இருதயங்களிலே வாசமாயிருக்கவும் அவர்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடு கூட கிறிஸ்துடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தோனி சகல பரிபுணத்தால் நிறையப்படவும் அவர் தமது மகிமையுடைய ஐஸ்வர்யத்தின்படி எங்களுக்கும் குடும்ப அங்கத்தினருக்கும் அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். நாம் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைக்கிறதற்கும் மிகவும் அதிகமாய் எங்களுக்குள்ளே கிறிஸ்து வல்லமையின்படியே நமக்கு செய்ய வல்லவராகி அவருக்கு சபையிலே கிறிஸ்து இயேசு மூலமாய் தலைமுறை தலைமுறைக்கும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன். அதே போல கொலோசியர் 1:9 வசனத்திலிருந்து எங்களுக்காக இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக ஆரம்பிக்க ஏற்பட்ட இடத்துல எங்களுக்காக உங்கள் குடும்ப அங்கத்தினர் ஒவ்வொருவருக்காகவும் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நாங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும் சகலவித நற்கிரியலுமாகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திரராய் நடந்து கொள்ளவும் சந்தோஷத்தோடே கூடிய எல்லா பொறுமையும் நீடிய சாந்தம் உண்டாவதற்கு மகிமையானவருடைய வல்லமையின்படி எல்லா வல்லமையாலும் என் குடும்ப அங்கத்தினர் ஒவ்வொருவரும் பலப்படுத்தப்பட நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம். ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கெடுவதற்கு எங்களை தகுதியுள்ள ஆக்கினவரும் இருளின் அதிகாரத்தின் எங்களை விடுதலை ஆக்கி தமது அன்பின் குமாருடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாயிருக்க பிதாவை ஸ்தோத்தரிக்கிறோம். குமாரனாகி அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கும் நம்முடைய குடும்ப அங்கத்தினருக்கும் உண்டாயிருக்கிறது. ஆமேன். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளிலும் நாங்கள் கேட்ட வார்த்தைகள் நாங்கள் ஏறெடுத்த ஜெபங்களுக்கு பதில் கொடுத்தபடியால் நன்றி. எந்த நோக்கத்தோடு இந்த காலகட்டத்திலே நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த பூமியிலே வாழ வைக்கப்பட்டிருக்கிறோமோ அந்த நோக்கம் எங்களுடைய வாழ்க்கையிலும் எங்கள் குடும்பத்தாருடைய வாழ்க்கை நிறைவேற்றப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே எதிராளியை பிசாசின் தோல்வியை நம்முடைய வாழ்க்கையில உறுதிப்படுத்துகிறோம். தீமைகளை இயேசுவின் நாமத்தில் நிராகரிக்கிறோம். வாழ்வு வளமையை நாங்கள் கட்டவிழ்க்கும். ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் மாத்திரம் எங்களையும் உங்கள் குடும்ப அங்கத்தினர் ஒவ்வொரு தொடரும். அதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த வேளையிலும் ஒருமனப்பட்டு நாங்கள் வல்லமை ஊழியத்திற்காக நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த ஊழியத்தை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். சகோதரனுக்காக, சகோதரிக்காக, பிள்ளைகள், மருமக்கள், பேர பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த குடும்பத்துக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். இவர்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். உலகத்தில் இருக்கிறவனிலும் இந்த குடும்பத்தாருக்குள் இயேசுவே பெரியவராய் இருக்கிறீர். நீர் மரணத்தை ஜெயமாக விழுங்கினவர். பிசாசின் தலை கல்வாரி சிலுவையில் நசுக்கினவர். இந்த குடும்பத்தின் சத்ருக்கு எந்த அதிகாரம் இல்லை. இயேசுவின் நாமத்தினாலே இந்த குடும்பம் எழும்பி பிரகாசிக்க தெரிந்து கொண்ட நோக்கம் நிறைவேறப்படுவதாக. இந்த பிள்ளைகளுடைய சரீரங்கள் தேவனுடைய ஆலயங்களாக இருக்கிறபடி இந்த ஆலயத்தை கிடைத்த சத்ருக்கு எந்த அதிகாரம் இல்லை. இயேசுவின் நாமத்தினாலே ஆரோக்கியத்தை, நீடிய வாழ்வை, சமாதானத்தை இயேசுவின் நாமத்தில் இந்த குடும்பத்திலே கட்டவிழ்க்கிறோம். அந்த வீட்டை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். நீதிமான் வாசஸ்தலம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் இயேசுவின் நாமத்தினாலே. அந்த வீட்டுக்காக ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக சொன்ன வார்த்தை அந்த குடும்பத்தில் நிறைவேற்ற, வீட்டில் நிறைவேற்றப்பட்டாக இயேசுவின் நாமத்தினாலே. சத்துருக்களுக்கு முன்பாக நீர் பந்திய ஆயத்தப்படுத்தி தலை எண்ணால் அபிஷேகம் பண்ணி பாத்திர நிரம்பி வழிய செய்கிறவரே ஐயா, அந்த இடத்துல நீர் கொண்டு போன நோக்கம் திட்டம் மாத்திரம் அந்த இடத்துல நிறைவேற்றப்படுவதாக. இவர்கள் நிமித்தம் அந்த பட்டணம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இயேசுவின் நாமம் நாமம் மகிமைப்படுவதாக. ஐயா, உடைய சித்தம் பரமண்டலத்தில் எப்படி செய்யப்படுறோம் அதே போல பூலோகத்திலே இந்த குடும்பத்திலே, இந்த குடும்பத்தின் ஊழியத்தினுடா இந்த பூமியில செய்யப்படுகிறபடியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.
2: ஆமென். நன்றி அம்மா. அருமையான ஆண்டவருடைய உயிருள்ள வார்த்தைகளை இன்றைய நாள் பகிர்ந்து கொண்டீர்கள். மிக ஆசீர்வாதமாக இருந்தது. கேட்ட மக்களுக்கும் மறு ஒலிப்பில் இருக்கிற மக்களுக்கும் இது ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்று நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். வருகின்ற ஜெப நேரத்திலே உங்களுக்காக, உங்கள் ஊழியங்களுக்காக, சௌரனுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் அம்மா.
3: நன்றி தம்பி. தேங்க்யூ பிரதர். தேங்க்யூ சோ மச். பிளெஸ் யூ.
2: தேங்க்யூ அம்மா. தேங்க்யூ.

0: ஆமேன். இன்றைய நாளும் திறப்பின் வாசல் ஜபத்தை வழிநடத்துவதற்காக எங்களோடு இணைந்திருக்கிற அருமையான ஊழியர் சௌரி பிரிம் ரோஸ் அவர்களை அன்போடு வாழ்த்தி வரவிருக்கலாம். பிரைஸ் லார்ட் சௌரி. போனை பார்த்து கொள்ளுங்க, கொஞ்சம் தெளிவா
1: கேக்குது.
0: கேக்குது. நீங்க பிரேயர் அந்த வேதம் வாசிக்கும் போது நின்று நின்று வந்த மாதிரி இருந்தது. ஓகே. இன்றைய நாளும் செய்தி கொடுத்தவர்களை நாங்கள் சுருக்கமாக நான் சொல்ல இருக்கின்றேன். தேவ செய்தியை பாஸ்டர் ராஜமணி அவர்கள் இன்றைக்கு வழங்கவில்லை, அதற்கு பதிலாக அவருக்கு ஆக ஜெபிப்போம். என்ன சூழ்நிலை எங்களுக்கு தெரியாது. அவருக்கு பதிலாக சுசி பிரபாகர் தாஸ் என்ற தேவ ஊழியர் செய்தி கொடுத்தார்களாம். நாமத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பாஸ்டர் கைவல்யம் டேவிட் அவர்கள் செய்தி கொடுத்தார்கள். நீதிமொழிகளை வாசித்தது சகோதரி மெரினா. உங்களுக்கான நேரத்தில் பாடல்களையும் பாடி விருப்ப பாடலை கேட்ட 9 மக்களுக்காக உறவுகளுக்காக ஜெபிக்கலாம். அதனைத் தொடர்ந்து பாஸ்டர் பால்மர் பரமதாஸ் அவர்கள் செய்தி கொடுத்தார்கள். அதனைத் தொடர்ந்து பாஸ்டர் பிரின்ஸ் அருளையா அவர்கள் செய்தி கொடுத்திருந்தார்கள். அதுக்கு பின்பதாக நீங்கள் வேதத்தை வாசித்திருந்தீர்கள். அதன் பின்பதாக இப்பொழுது வளம் தரும் வார்த்தையை சௌரி ஜெயா கனகரட்டம் அவர்கள் வழங்கியிருந்தார்கள் 2:30 மணிக்கு. அடுத்து நாங்கள் திறப்பின் வாசலை ஜெபத்தில் உங்களோடு இணைந்திருக்கோம் என்று ஜெபிக்க இருந்த சௌரி நலாயினி சாரங்கவாணி அவர்கள் வர முடியாத ஒரு சூழ்நிலை, அவர்களுக்காக அந்த ஊழியர்களுக்காக ஜெபிக்கலாம். அடுத்து இலங்கையிலிருந்து வருகின்ற சத்தியவசன நிகழ்ச்சிக்காக ஜெபிப்போம். குறிப்பாக வயதான தாய் தாப்பன்மார்களாக ஜெபிக்கலாம். அதில் குறிப்பாக நோவா அம்மாவுக்காக பவள அம்மாவுக்காக நாங்கள் ஜெபிப்போம். உலகத்தில் 3வது உலக யுத்தம் நடக்க போகுதா என்ற கேள்வியோடு உலக மக்கள் மிகவும் பயத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பொருளாதார நெருக்கடி வர இருக்கிறதென்ற அந்த பயம் அவர்களை மிகவாக பாதித்திருக்கிறது. அந்த மக்களுக்காக எல்லோருக்குமாக ஒரு நாடு தலைவர்களுக்காக இந்த யுத்தங்களில் ஆர்வத்தோடு இருக்கின்ற ஒவ்வொரு நாட்டு தலைவர்களுக்காக அவர்கள வாழ்க்கையில் மனதில் மாற்றத்தை ஆண்டவர் கொண்டு வர வேண்டுமாக, சமாதானத்தை கொண்டு வர வேண்டுமாக நாங்கள் ஜெபிக்கலாம். இலங்கை இந்தியாவுக்காக மற்றும் அங்கு நடைபெறுகின்ற ஒவ்வொரு ஊழியங்களுக்காக உதவிகளுக்காக

0: ஐரோப்பா நாடுகளில் இருக்கிற ஊழியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கலாம். இந்த வானொலியை கேட்டுக்கொண்டிருந்த மக்களுக்காக, இனியும் மறு ஒலிபரப்பில் கேட்டுக்கொள்ள போகிற மக்களுக்காக, அவர்கள் குடும்பங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிப்போம். ஜெசிந்தாக்காக ஜெபித்தவர்களுக்கு இந்த இடத்துல நன்றி செலுத்துகின்றேன். அவர்கள் பூரண சுகத்தை ஆண்டவர் கொடுத்து கொண்டிருக்கிறார். கூடிய விரைவில் வானொலியில் தனது பணியை கத்திருக்கின்ற பணியாற்ற ஆயத்தத்தோடு இருக்கிறார். அவர்களுக்காக ஜெபித்தவர்களுக்காக மீண்டுமாக நன்றியோடு இந்த இடத்துல நாங்கள் ஜெபிப்போம். அடுத்து உங்களுக்கு இருக்கிற ஜெப குறிப்புகளை, நான் ஏதாவது ஜெப குறிப்பு விடுபட்டிருந்தால் அதை நினைவு வந்து ஜெபிக்குமாறு உங்களுடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்களோடு இணைந்திருக்கிறேன். ஜெபியுங்கள் அம்மா.
1: இரக்கமும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, அப்பா உங்களுக்கு இந்த நாளிலும் மீண்டும் ஒரு நாளை நீங்க தந்து ராஜா ஆண்டவரே, இந்த ஜெபத்தை இந்த விண்ணப்பங்களை ஏறெடுக்கத்தக்கதா, ஏனென்றாக்க தவை நாட்கள் பொல்லாதவைகளா இருக்கிறபடியால் இந்த காலத்தை நாங்கள் கிடைத்த தருணங்களை பிரயோஜனப்படுத்தி கொண்டு ஓடக்க தாவே, இந்த நாளும் நீர் எங்களுக்கு தந்த இந்த சல்லாக்கியமான நேரத்துக்கு நன்றி நன்றி நன்றி தகப்பனே. அப்படியா கெத்தாவே, இந்த நாளிலும் எல்லாவற்றிற்கு மேலாய் சுவாமி, நாங்கள் எங்கட நீதிகளை அல்ல ராஜா, உம்முடைய மிகுந்த இரக்கம் நம்பித்தான் சுவாமி, எங்கட விண்ணப்பங்கள் ஒவ்வொன்றையும் உங்களுக்கு முன்பாக நாங்க வைக்கிறோம் சுவாமி. அன்று மோசே ஆண்டவரே எப்படியாய் உங்களோட உக்குர கோபத்தை ஆற்றும் படியாய், அந்த ஒரு மோசே தான் ராஜா அந்த திறப்பின் வாசலில் நின்று ஜெபித்தவர், அதே போல் நாங்கள் ஒரு கூட்ட ஜனமாய் ஒருமனப்பட்டவர்களா இந்த நாளிலும் இதில் ஏறெடுக்கப்படுகிற ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் அப்பா நீங்க உங்கள் செவியை சாய்த்து கேட்கிற தேவன் என்று சொன்னபடி தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவர் இந்த விண்ணப்பங்கள் ஒவ்வொன்றையும் கருத்துக்குள்ளே நாங்கள் தருகிறோம் சுவாமி. எல்லாவற்றிற்கு மேலாய் அந்த பரிசுத்த ஆவியானவர், அந்த வாக்கு கடங்கா பெருமைச்சொல்லு எங்களுக்காய் பிறந்து பேசுகிற ஆவியானவர், எங்களுக்கு தெரியல ராஜா நாங்க எப்படி ஜபிக்க வேண்டும் எதற்காய் ஜபிக்க வேண்டும் என்று சொல்லி, ஆனாலும் ஆண்டவரே அந்த வாக்கு கடங்கா பெருமைச்சொல்லோடு எங்களுக்காய் பிறந்து பேசுகிற அந்த பரிசுத்த ஆவியானவர் தாமே இந்த வேளையில மடிவேனுக்கும் ஆண்டவரை ஜபத்தை ஆண்டவரை விண்ணப்பத்தை ஏறெடுக்கிற பிள்ளைகளுக்கும் ஆண்டவரை கெத்தாவே நாங்கள் ஆவியோடும் கருத்தோடும் ஜபிக்க என் தகப்பன் நீங்க உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்க ஆண்டவரே கெத்தாவே. அதே போல் இந்த நாளிலும் ஆண்டவரை முதலாவதா இந்த வெள்ளமையின் ஊழியத்தை நடத்துகிற கெத்தாவே, இந்த ஊழியக்கார குடும்பத்துக்காய் அவர்கள் பிள்ளைகள் பேர பிள்ளைகளுக்காய் நாங்க வருகிறோம் சுவாமி ஆண்டவரே. இந்த வெள்ளமை நிலைகள் ஊடாய் அநேக காரியங்கள் வேதங்கள் ஆண்டவரே ஐயா இந்த ராஜ்யத்தின் கடைசி வரை ஆண்டவரே இந்த ஐந்து கண்டங்களிலும் ஏதோ ஒரு வழியிலே கடந்து போறதே சுவாமி ஆண்டவரே கெத்தாவே, இதே ஆண்டவரே இவர்கள் செய்ய முதலாவது சரீரத்திலே இருவருக்கும் நல்ல சுகத்த பலத்தை கொடுங்கப்பா ஆண்டவரை. விசேஷித்த விதமா ஜசிந்தா சிஸ்டருக்காய் வருகிறோம் ஆண்டவரை கெத்தாவே சுவாமி, இதுவரை நாளும் இந்த ஊழியங்களை செய்ய முடியாதபடி ஆண்டவரை கெத்தாவே அந்த பலவீனங்கள் தாக்கி இருந்தாலும் பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்லுவான் என்று சொன்னபடி கெத்தாவே அந்த வாக்கு தத்துவம் எங்களுக்கு இருக்கிறது சுவாமி, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து இயேசுனால எல்லாவற்றையும் எங்களுக்கு செய்ய பலனுண்டு என்று சொன்னபடி கெத்தாவே அந்த பலத்திலே ஆண்டவரை கெத்தாவே வின்சென்ட் ஐயாவும் ஆண்டவரே சகோதரி ஜசிந்தாவும் ஓட இனிவரும் நாட்களிலும் ஆண்டவரே நாங்கள் இந்த கலிகத்தில் ஜசிந்தா சிஸ்டர் எழும்பி தன்னோட காரியங்களை தங்களோட ஊழியங்களை செய்யும்படிய நீங்க இரக்கமும் கிருபையும், ஏனென்றால் ஊழியக்காரன் சுகத்தை விரும்புகிற தேவன் என்று நீங்க சொல்லி இருக்கிறீங்கள் ஆண்டவரே கெத்தாவே. எனவே கெத்தாவே இந்த ஊழியங்கள் தொடர்ந்தும் நடத்த கெத்தாவே பிள்ளைகளுக்கு நல்ல பலத்தை சுகத்தை கொடுங்க ராஜா. அது மட்டுமல்ல கெத்தாவே, இந்த கலியத்துக்குள்ள வேலை செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களுடைய கருத்துக்குள்ளே நாங்கள் தருகிறோம். பொருளாதார தேவைகளை சந்திங்க, பண தேவைகளை சந்திக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னும் என்னென்ன குறைவுகள் ஆண்டவரே அதுக்குள்ளே இருக்கிறதோ குறைவுகளை நிறைவாக்குகிற தேவன் தானே ஆண்டவரே கெத்தாவே. இந்த வல்லமை என் அலைகள் ஊடகத்தையும் அதை நடத்துகிற பிள்ளைகளையும் உங்களுடைய கருத்துக்களே இந்த நாளிலும் ஒப்பு தருகிறோம். இனி வரும் நாட்களிலும் ஆண்டவரே நீங்க செய்ய நினைத்தது ஒரு நாளும் தடைபடாது என்று சொன்னபடி கெத்தாவே, தடைகள் இல்லாதபடியோட இன்னுமாய் ஆண்டவர் இன்னுமாய் உங்களுடைய கிருபையின் கரத்துக்குள்ளே கெத்தாவே ஆண்டவரே இந்த ஊழியக்காரப்பிள்ளை உங்களுடைய கரத்துக்களை ஒப்பு தந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அதே போல் ஆண்டவரே கெத்தாவே ராஜா, இந்த நாளிலும் தேவ செய்தியை கொடுக்க இருந்த பாஸ்டர் ராஜமணிக்காய் நாங்கள் வருகிறோம். என்ன காரணம் என்று எங்களுக்கு தெரியாவிட்டாலும் சுகவீனங்களா பலவீனங்களா அல்லது வேறு ஏதாவது காரியமா நமக்கு தெரியாது சுவாமி, ஆனாலும் அந்த ஊழியக்காரனை உங்களுடைய கருத்துக்குள்ளே தருகிறோம். நீங்க தாமே பொறுப்படுங்க அப்பா. அதே போல் ஆண்டவரைக்கத்தாவே இந்த நாளிலும் செய்தியை கொடுத்த அந்த பல்மர் பரமதாசுக்காய் வருகிறோம், பாஸ்டர் பிரின்ஸ் அருளையாவுக்காய் வருகிறோம், ஆண்டவரைக்கத்தாவே அந்த கைவேலியம் டேவிட்டுக்காய் வருகிறோம், சுவாமி சுசி பிரபாகர தாசுக்காய் வருகிறோம் கத்தாவே. அது மட்டுமே இல்ல ராஜா, வளம் தரும் வார்த்தையை கொடுத்த ஜெயா கனகரத்னம் என்ற அந்த சகோதரிக்காய் நாங்க வருகிறோம். ஏனென்றால் இவர்கள் எல்லாரும் ஆண்டவரே உம்முடைய சத்தியத்தை ஆண்டவரே ஐயா இந்த ஊடகத்தினூடாய அநேகருக்கு அந்த வார்த்தை என்ற விதை உலத்தக்கதாய்க்கத்தாவே இவர்கள் சொன்ன சத்தியங்கள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே இவர்களுக்கும் இதை கேட்கிற ஜனங்களுக்கு மத்தியிலும் ஆண்டவரே இந்த வார்த்தைகள் விழுந்து கிரியை செய்யும் படியாய் ஐயா கேட்கிற ஜனங்கள் ஏனோ தானோ என்று கேட்டு விடாதபடி இந்த பொல்லாத வசன பொறுக்கியாகிய சத்ருவானவன் ஆண்டவரே அந்த கலைகளை போட்டுக்க தாவே ஐயா சுவாமி அவைகளை எந்த விதத்திலும் சேதப்படுத்தாதபடி ஆண்டவரைக்க தாவே இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஆண்டவரை கேட்ட ஜனங்களுடைய இருதயத்திலே அது நல்ல நிலத்தில விழுந்த விதைகளாய் ஆண்டவரை இனி வரும் நாட்களிலும் பலன் கொடுக்கத்தக்கதாய் அநேகரும் மனம் பின் திரும்பத்தக்கதாய் வேதத்தில் இப்படியான காரியங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லிக்க தாவே அப்பா இந்த ஜனங்களுடைய இருதயத்தில நீங்கள் ஆண்டவரை அந்த வார்த்தைகள் ஆண்டவர்களுடைய இருதயத்திலே ஊன்று வேறு ஊன்றி ஆண்டவரை அநேக கனிகளை கொடுக்கத்தக்கதாய் இந்த நாளிலும் வார்த்தையை கொடுத்தக்கத்தாவே இந்த ஊழியக்கார பிள்ளைகளை உடைய கரத்துக்குள்ளே தருகிறோம் சுவாமி. இவர்களுக்கு நல்ல சுகங்கள் பலன் போடுங்க ராஜா. தங்கள் நேரங்களை ஆண்டவரை அர்ப்பணித்து ஆண்டவரை எப்படியோ இந்த வார்த்தைகள் கடந்து செல்லட்டும் என்று தாவே முயற்சி எடுத்து செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரை அவரவர் கையின் பிரயாசத்துக்கு தக்க பலனை ஆண்டவரை நீங்க கொடுக்கிற தேவன் என்று சொன்னபடிக்க தாவே இந்த பிள்ளைகளை ஆண்டவரை சகல வித ஆசீர்வாதத்தினாலும் நீங்கள் நிரப்பி நடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் சுவாமி. அதே போல் ஆண்டவரை நீதிமொழிகள் வாசித்த சகோதரி மெடினாவுக்காய் வருகிறோம், அவர்கள் குடும்பத்துக்காய் வருகிறோம். ஒவ்வொரு நாளும் அந்த நாளுக்குரிய ஆண்டவரை அந்த வேத பகுதியை வாசித்து கத்தாவே ஆண்டவரை கத்தாவே நடத்துகிற அந்த மகளையுடைய கரத்துக்குள்ளே நாங்கள் தருகிறோம். தொடர்ந்தும் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க, தொடர்ந்தும் ஓட எந்த சோர்வுகளோ பலவீனங்களோ ஆட்கொண்டு விடாத படிக்கத்தாவே அந்த மெடினா சகோதரியையும் உம்முடைய கரத்துக்குள்ளே நாங்கள் தருகிறோம் சுவாமி. அதே போல் பாடல் நேரத்திலே பாடலை விரும்பி கேட்ட பிள்ளைகள் 9 பேர் இருக்கிறார்கள் ஆண்டவரே கத்தாவே. யார் யார் எல்லாம் அந்த தங்களுடைய விருப்ப பாடல் என்று கேட்டார்களோ கத்தாவே, அது மட்டுமல்ல கத்தாவே சுவாமி, அந்த பாடலை கேட்கிறவர்களும் ஆண்டவரே கத்தாவே இந்த பாடல்களை கேட்டு தேவனோட வார்த்தையை பிடித்து கொண்டு ஓடத்தக்கதா தொடர்ந்தும் இந்த காரியங்களுக்குள்ளே ஜனங்களை நீங்க எழுப்பி தாங்கப்பா. பாடல்களை கேட்டு அதன்படி நடந்து ஓடக்கத்தாவே சுவாமி, நீங்கள் கிருபை பாராட்டும் படியாய் நாங்க வருகிறோம் சுவாமி. அதே போல் ஆண்டவரே அந்த சத்தியவசனம் நிகழ்ச்சிக்காய் வருகிறோம். அந்த இலங்கை தேசத்திலே இருந்து கத்தாவே இந்த நிகழ்ச்சியை நடத்துகிற கத்தாவே அந்த ஊழியர்களுக்காய் நாங்க வருகிறோம். இத்தனையோ வருடங்களாய் நாங்கள் சுயபராயத்திலிருந்து இந்த சத்தியவசனம் ஆண்டவரே வானொலி நிகழ்ச்சியை நாங்கள் கேட்கிற நாங்கள் ஆண்டவரே அது தொடர்ந்து மோட கத்தாவே சுவாமி. என் தகப்பன் நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. அதில் ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க நிறைய ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. அதே போல் ஆண்டவரைக்கத்தாவே இந்த நாளிலும் விசேஷித்த விதமாய் சுவாமி வயோதிபர்களுக்காய் நாங்கள் வருகிறோம் ஆண்டவரைக்கத்தாவே சுவாமி. ஏனென்றால் ஆண்டவரைக்கத்தாவே அந்த ஹோமிலே இருக்கிற அந்த நோவா அம்மாவுக்காய் பவளம் அம்மாவுக்காய் இவர்களைப் போல அநேகம் 1000 வயோதிபர்கள் ஆண்டவரே ஆண்டவரை உறவுகளால் கைவிடப்பட்டு பிள்ளைகளால் கைவிடப்பட்டு தனிமையில வியாதிகளோடு அநேக மன அழுத்தோடுக்கத்தாவே ஏன் நாங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லிக்கத்தாவே இருக்கிற ஆண்டவரை இந்த ஒவ்வொரு வயோதிப பெற்றோரையும் உம்முடைய கரத்துக்குள்ளே நாங்கள் தருகிறோம் ஆண்டவரை கத்தர உம்முடைய கரத்துக்குள்ளே நாங்கள் தருகிறோம். ஏனென்றால் ஆண்டவரை கத்தாவே எங்களிடம் ஒன்றும் இல்லை ராஜா, படைத்தவர் நீங்கள் ஆண்டவரை கத்தாவே அவர்களை நாங்கள் உம்முடைய என்ற தாய் மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று சொன்ன தேவன் நல்லவா கத்தாவே சுவாமி. யாரும் கைவிடலாம் ஆண்டவரே, ஆனா நீங்க கைவிடாத தேவன் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரைக்கத்தாழே. ஐயா, இவர்கள் முதிர் வயதிலும் நீங்க தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்பு வைப்பேன் என்றல்லவா நீங்க சொல்லி இருக்கிறீங்க கத்தாவே. எனவே ஆண்டவரே, இந்த வயோதிபத்திலே எங்கெங்கெல்லாம் இருக்கிறார்கள், ஹோமிலே இருக்கலாம், வீடுகளிலே இருக்கலாம், அல்லது எங்கு எங்க தெருக்குள்ள கூடி கைவிடப்பட்ட நிலையில அநேக ஆண்டவரே வியாதிஸ்தர்களை போல ஆண்டவரை இருக்கிற அநேக வயோதிபர்களை நாங்கள் காண்கிறோம் சுவாமி. இவர்களுக்காய் நாங்கள் திறப்பின் வாசலில் நின்று ஒரு பாரத்தோடு நாங்கள் சொல்கிறோம் ஐயா கத்தாவே. ஆண்டவரே, உங்களுடைய கரம் தான் சுவாமி இவர்களை தாங்கி நடத்தும் படியாய், மனித தயவுகள் இரக்கங்களை நீங்க கட்டளையிடும் படியாய்க்கத்தாவே. அது மட்டுமில்ல, நீங்கள் அழைக்கும் வரை ஒரு சமாதானத்தை கட்டளையிட்டுக்கத்தாவே. இவர்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிக்கும் படியா நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. அதே போல் ஆண்டவரை கத்தாவே, இஸ்ரவேல் ஈராக்காய் நாங்கள் வருகிறோம் ஆண்டவரை கத்தாவே. நேற்றைய நாளிலும் அந்த சீரியாவிலே அந்த டமஸ்கஸ் என்ற மாவட்டத்துக்குள்ளே எங்கேயோ ஆண்டவரை இன்றைய நாளிலே தான் அந்த செய்தியை நான் பார்த்தேன் ஆண்டவரே கத்தாவே. ஐயா, அந்த ஆலயத்திலே ஆண்டவரே தீவிரவாத அமைப்பு ஆண்டவரே ஏதோ செய்து கத்தார். 20க்கு மேற்பட்டோர் உடல் சிதறி வந்திருக்கிறார்கள் சுவாமி. 60க்கு மேற்பட்டோர் காயப்பட்டிருக்கிறார்கள் ராஜா. இப்படி மரணங்கள் 5 கண்டங்கள் மேத ஒரு வழியில கத்தாவே, விபத்துகள் மூலம், யுத்தங்கள் மூலம் ஆண்டவரே கத்தாவே, ஜனங்கள் ஆண்டவரே கத்தாவே. ஐயா, என்ன செய்வோம் என்று அங்கலாய்த்துக் கொண்டு இந்த நாட்களிலே ஆண்டவரே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள் கத்தாவே சுவாமி. முதலாவது ஆண்டவரே ஐயா, அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே ஐயா நல்ல சுகங்கள் பலன்களை கொடுங்கப்பா. அந்த உறவுகளை இழந்தவர்களை தவிப்பார்கள் ஆண்டவரே கத்தாவே சுவாமி. ஆலயத்துக்கு போன ஜனங்கள் ஆண்டவரே கத்தாவே. அப்பா, இந்த நிலைகள் ஆண்டவரே 5 கண்டங்களிலும் இருந்து கத்தாவே, யுத்தங்களை ஓய பண்ணுகிற தேவன் நீங்கள் என்ற இப்பொழுது ஆண்டவரே, இஸ்ரவேல் ஈரான் யுத்தம் மிகவும் அதிகமாய் பேசப்படுகிறது. எந்த நேரம் என்ன நடக்கும் என்று தெரியாத 3வது உலக யுத்தம் நடக்கும் என்று சொல்லி கத்தாவே. அது மட்டுமில்ல, பஞ்சங்கள் கடந்து வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சுவாமி. வேதத்தில் சொன்ன அத்தனை தீர்க்க தரிசனம் எங்களோட கண்களுக்கு முன்னால் இது ஒரு ஆரம்பம் தான் சுவாமி. ஆனாலும் தொடர்ந்து இதுகள் நடக்காதபடி அந்த யுத்தங்களை ஓய பண்ணுகிற தேவன், அந்த உக்ரைன் ரஷ்யா ஆண்டவரே, அந்த காசா பகுதிகளில் அநேக அழிவுகள், அநேகம் பிள்ளைகள் மண்ணை சாப்பிடுவதை கூட நாங்கள் காண்கிறோம் ராஜா. ஐயா, இந்த நிலைகளிலே இருந்து தேசங்களுக்கு ஒரு சமாதானத்தை கட்டளை எடுங்கப்பா. நீங்க சமாதான பிரபு அல்லவா சுவாமி, சமாதானத்தின் தேவன் நீங்கள் அல்லவா ராஜா. ஐயா, அந்த சமாதானத்தின் தேவன் தானே ஆண்டவரே. ஐயா, இந்த 5 கண்டங்களுக்கு நீங்க சமாதானத்தை கட்டளிடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே போல் ஆளும் தலைவர்களுக்காய், அதிகாரிகளுக்காய் ஆண்டவரே கத்தாவே. அப்பா, இந்த தேசத்தின் தலைவர்கள் நீதியோடு அரசாட்சி செய்யத்தக்கதா இறக்க சிந்தை உள்ள ராஜாக்களாய் கத்தாவே சுவாமி. வெறுமனே லஞ்சத்துக்காய் ஆண்டவரே கத்தாவே, காரியங்களை நடப்பிக்காதபடி ஜனங்களை நீதியோடு அரசாட்சி செய்யத்தக்க இருதயம் உள்ள ராஜாக்களாய் அதிகாரிகளாய் இனி வரும் நாட்களிலும் ஆண்டவரே இவர்கள் ஆண்டவரை கல்லான மனங்கள் ஆண்டவரே, சதியான இருதயங்களாய், இரக்க சிந்தை உள்ளவர்களாய், ஏழை எளிய ஜனங்கள் விதவிகளை விசாரிக்கிற ராஜாக்கள் அதிகாரிகளாய் கத்தாவே, இனி வரும் நாட்களிலும் ஆண்டவரே நீங்க அப்படியான ஒரு காரியத்தை தேசங்களுக்குள்ளே செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கத்தாவே சுவாமி. அதே போல் ஆண்டவரே கத்தாவே, இந்த நாளிலும் ஆண்டவரே கத்தாவே, இந்த வாலிப பிள்ளைகளுக்காய் விசேஷித்த விதமாய் வருகிறோம் ஆண்டவரே. வாலிப சந்ததி அழிந்து போறது ஆண்டவரே, இலங்கை தேசம் மிகவும் அதிக ஆண்டவரே. ஐயா, படிக்க வேண்டிய வயதிலே, பெற்றோரை பார்க்க வேண்டிய வயதிலே போதை வஸ்துக்களுக்கு ஆண்டவரே கத்தாவே அடிமையாகி, விபச்சாரங்களுக்கு அடிமையாகி தங்களோட வாழ்க்கைகளை அன்றாடம் தொலைத்துக் கொண்டு பிசாசின் தந்திரத்துக்குள்ளே அகப்பட்டு இருக்கிற இந்த ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளையும் ஐயா அப்பா நீங்க விடுதலையாக்கி தரும்படியா நாங்கள் ஒரு பாரத் ஒரு கூட்ட சனமாய் நின்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஐயா, இது உங்களோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோட ஜபங்கள் விண்ணப்பங்கள் ஒவ்வொன்றையும் கேட்டு என் தகப்பன் நீங்கள் ஆண்டவரே, இனி வரும் நாட்களிலும் ஆண்டவரே ஒரு வாலிப சந்ததி உங்களுக்கு என்று எழும்பட்டும் ஆண்டவரே, உங்களுக்கு என்று எழும்பி பிரகாசித்து ஆண்டவரே உங்களுக்கு சாட்சியாய் வாழுகிற ஒரு வாலிப ஜெனரேஷனை அப்பா நீங்கள் உண்டு பண்ணி தரும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கத்தாவே சுவாமி. அதே போல் ஆண்டவரே, இந்த நாளிலும் சுவாமி வேதத்தை வாசித்த, திறப்பின் வாச ஜெபத்தை நடத்திய ஆண்டவரே கத்தாவே, பிரிம்ரோஸுக்காய் நாங்கள் வருகிறோம் சுவாமி. உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை ஆண்டவரே பார்க்கும்படியாகவும் எங்களோட கண்களை திறந்திருளுங்க ஆண்டவரே. இந்த வேதத்தை வாசிக்கிற பொழுது யாரெல்லாம் ஆண்டவரே அதை கேட்டார்களோ, ஆண்டவரே வேத புத்தகத்தை திறந்து வாசித்தார்களோ, தாவே அவருடைய கண்கள் ஒவ்வொன்றும் திறக்கப்பட்டு இந்த வேதத்திலே இவ்வளவு வேதமின் மனமகிழ்ச்சி என்று சொன்னபடிக்கு தாவே ஐயா, அந்த வேதம் எங்களோட கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமும் என்று சொன்னபடிக்கு தாவே, இந்த நாளிலும் ஆண்டவரே அந்த வேதம் வாசித்த ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவரே உம்முடைய கரம் கூட இருக்கட்டும் ஆண்டவரே. அதே போல் திறப்பின் வாசல் ஜபத்திலும் தொடர்ந்த ஆண்டவரே ஐயா, இந்த ஜபங்களை ஏறெடுக்க நல்ல சுகங்கள் பலன்களை கொடுத்துக்க தாவே. இந்த ஜபங்களுக்கு எந்த தடையும் புல்லாத சத்ருவானவன் கொண்டு வராத படிக்க தாவே, இனி வரும் நாட்களிலும் தொடர்ந்து ஓடக்க தாவே. அப்பா கிருபை தாங்க சுவாமி. அதே போல் ஆண்டவரே இந்த நாளிலும் இந்த கலையகத்தினூட செய்த ஒவ்வொரு ஊழியங்களும் ஆசீர்வதிக்கப்படும்படியா, இதில் பங்கு பெற்றின ஒவ்வொரு பிள்ளைகளையும் குடும்பங்களையும் ஆண்டவரே நீங்க இனி வரும் நாட்களிலும் இன்னுமாய் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் என்று சொன்னபடிக்க தாவே, இன்னுமாய் நீங்கள் ஆசீர்வதிக்கும் படியாய் தந்த இந்த செல்லாக்கியமான நேரத்துக்கும் ஆண்டவரே நாங்கள் ஜெபித்த ஏறெடுத்த ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் இனிமேல் நீங்க பதில் தர போடுறபடியா, இந்த நாளிலும் ஜெபித்த ஒவ்வொரு காரியங்களையும் உங்களுடைய கரத்துக்களே ஒப்பு தந்து இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் அங்க ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமேன்,
0: ஆமேன், ஆமேன். நன்றி சௌரி, மிக கருத்தோடு விண்ணப்பங்களை விண்ணப்பித்தீர்கள். ஆண்டவருடைய சன்னிதானத்தில் எல்லா ஜெபங்களும் ஆமென்றும் ஆமென்றும் கேட்கப்பட்டிருக்கன்னு நாங்கள் விசுவாசிப்போம். மிக நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த ஊழியத்தில் தொடர்ந்து நீங்கள் பணி செய்கிறது எங்களுக்கும் உற்சாகத்தை தருகிறது. உங்களோடு முதல் சமாதானம் இருக்கட்டும். உங்கள் குடும்பங்களுக்காகவும் உன் பிள்ளைகளுக்காகவும் பேர பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் அம்மா.
1: God bless you. God bless you.
0: God bless you. அம்மா நன்றி, நன்றி,
1: நன்றி, நன்றி.

நேரம் கலையத்திலே 3:57 நிமிடம் திங்கட்கிழமைக்கான மாலை ஒலிபரப்போடு இணைந்திருக்கிறோம். இன்றைய ஒலிபரப்பின் இறுதி நேரலை நிகழ்ச்சியாக சத்தியவசனம் தீபம் நிகழ்ச்சி இடம்பெற இருக்கிறது. அதற்கு பின்பதாக இன்றைய ஒலிபரப்பின் மறு ஒலிபரப்பை நாங்கள் கேட்கலாம்.

அன்பு வானொலி நேயர்களே, இலங்கை மண்ணிலிருந்து சத்திய வசனம் வானொலி பணி சார்பாக உலகமெங்கும் வாழும் தமிழ் அன்பர்களுக்கு வல்லமையின் அலைகள் வானொலி சேவை ஊடாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எமது பணிவின்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்வதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இன்றைய நிகழ்ச்சியிலும் இனிய பாடல், குறு நாடகம், ஆலோசனை என பல்சுவை அம்சங்கள் உங்களுக்காக காத்திருக்கின்றன. எனவே நிகழ்ச்சியில் தொடர்ந்து எம்மோடு இணைந்திருங்கள். நிகழ்ச்சியின் முதல் அம்சமாக இதோ ஒரு பாடல்.

0: நிகழ்ச்சியின் அடுத்த அம்சமாக குரு நாடகம்.
1: என்னடா புதினமா பாத்துட்டு இருக்க?
2: இல்லடா, அங்க பாரு, அதுல நிக்கிறது பொம்பளையா ஆம்பளையா ஒரு கன்றாவையும் விளங்கல.
1: என்ன உனக்கு கண்ணா தெரியல? அது ஒரு பொடியன்.
2: டேய், அங்க பாருடா, பொம்பளை மாதிரி தலைமயிர வளர்த்து வச்சிருக்கான், கம்மல் வேற போட்டிருக்கான்டா.
1: இந்த காலத்துல எல்லாம் புதினமே இல்லை, 10-12 வயசுல கையில சிகரெட்.
2: டேய், அதையே கேக்குற, அன்னைக்கு எங்க ஆபீஸ்லயும் மேனேஜர் தொடக்கம் சின்ன பொடியங்கள் வர வயசு வித்தியாசம் இல்லாம எல்லாம் சேர்ந்து தண்ணி அடிச்சாங்கடா.
1: இது பெருசா பேசுறதுக்கு என்ன இருக்கு? இந்த நூற்றாண்டுல எல்லாம் மாறத்தான் வேணும், அவன் விருப்பப்படி உடுத்தணும் அனுபவிச்சு ஆகணும்.
2: டேய், மத்தவங்களுக்கு ஏத்த மாதிரி நாங்க மாறணும்னு இல்லடா, நாங்க நாங்களா தான் இருக்கணும்.
1: என்ன பைத்தியக்கார கதை கிடைக்கிற, சமுதாயம் மாறுற மாதிரி நாங்களும் மாறணும், இல்லாட்டா ஒருத்தனும் கணக்கெடுக்க மாட்டான்.
2: என்னடா, நாங்க என்ன செஞ்சாலும் செய்யறதெல்லாம் தகுதியானதான்னு யோசிக்கணும்டா.
1: அது உங்க தாத்தா காலம்டா, இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி நாங்களும் மாறணும். கூட்டம் ஆட தொடங்குச்சுன்னா நாங்களும் சேர்ந்து ஆடணும், இல்லாட்டி எவனும் கணக்கெடுக்க மாட்டான்.
2: டேய், உலகத்துல வாழத்தான் வேணும்டா, ஆனா உலகத்தோட ஒத்து ஓடுறது எனக்கு என்னமோ சரியா படல.
3: பிரியமானவர்களே, இன்றைய சமுதாயத்தில் மற்றவர்களைப் போல நாமும் மாற வேணும் என்று பலர் எண்ணுகிறார்கள். உலகம் போகிற போக்கில் நாமும் போவது சரியா? உதாரணமாக, நாம் கேட்ட அந்த உரையாடலில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் வித்தியாசம் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நவீன அலங்காரம் அவர்களை அடிமையாக்கிறதை நாம் காண்கிறோம். அப்படியான சூழ்நிலையில் நமக்கு எது தகுதியானது என்பதை தேவனுடைய வார்த்தையிலிருந்து பார்ப்போம். நீங்கள் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள் என்று பரிசுத்த வேதாகமும் நமக்கு கூறுகிறது. ஆம் பிரியமானவர்களே, உலகத்தில் சேர்ந்து வாழத்தான் வேண்டும், ஆனால் அதன் அழுத்தங்கள் எம்மை தாக்காமல் பார்த்து கொள்ள வேண்டும். உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்துவிடும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே என்றென்றும் நிலைத்திருப்பான்.

தானியலின் புஸ்தகம் 10வது அதிகாரத்திலும் 9வது அதிகாரத்திலும் 2 வசனங்களை வாசிக்க கேட்போம். 10வது அதிகாரத்தில் 11வது வசனம், பிரியமான புருஷனாகிய தானியலே என்று கர்த்தர் அழைக்கிறத பார்க்கலாம். 9வது அதிகாரத்தில் 23வது வசனம், நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. நீ மிகவும் பிரியமானவன், ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது. ஏன் கர்த்தர் அவ்வளவு தூரம் அவனு எனக்கு பிரியமானவன் சொன்னார்? காரணம் என்ன தெரியுமா? அவன் வாழ்ந்த வாழ்க்கையினுடைய முறைகளை நீங்க பாத்தீங்கன்னாக்கா, அதே மாதிரி நாமும் வாழ கற்றுக்கொண்டோம்னாக்கா, நம்மையும் பார்த்து ஆண்டவர் சொல்வார், நீ எனக்கு பிரியமானவன், தம்பி நீ எனக்கு பிரியமானவன், நீ கேட்பதற்கு முன்பதாகவே உன்னுடைய வேண்டுகோள் நிறைவேறப்படும். என்ன ஆச்சரியமான ஒரு காரியம் பாத்தீங்களா? இன்னைக்கு நம்ம அப்படி செய்வோம். தானியல் எப்படிலாம் வாழ்ந்திருப்பான் அதை நம்ம கொஞ்சம் யோசனை பண்ணி பார்ப்போம். அதே மாதிரி நம்ம ஜீவிக்க முயற்சி பண்ணா நிச்சயமா தானியல கூப்பிட்டோம், அதே தேவன் தான் இன்னைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். அதே தேவன் நம்மையும் பார்த்து நீ எனக்கு பிரியமானவன் என்று சொல்லலாம். தானியலுடைய புஸ்தகம் 1வது அதிகாரத்தில் 8வது வசனத்தில் நீங்க பாத்தீங்கன்னாக்கா, தன்னை தீட்டுப்படுத்த கூடாது என்று சொல்லி அவன் தனக்குள்ளே தீர்மானம் பண்ணி கொண்டான். தீட்டுப்படுத்த கூடாது என்று சொல்லி, தன்னுடைய சரீரத்தை நான் தீட்டுப்படுத்த கூடாது என்று சொல்லி அவன் தனக்குள்ளே தீர்மானம் பண்ணினான். இன்னைக்கு வாலிபர்களுக்கு மத்தியில தீர்மானம் செய்யாமல், தீர்மானம் எடுக்காமல் நீங்கள் எந்த வெற்றியுள்ள வாழ்க்கை நீங்கள் வாழவே முடியாது. தீர்மானம் மிக மிக முக்கியம். எத்தனையோ பேர் சொல்றாங்க இல்லையா, நான் இனிமே பாவமே செய்யக்கூடாதுன்னு விரும்புறேன். இன்னைக்கு வாலிபர்கள் கிட்ட கேளுங்க, நீ பாவம் செய்ய விரும்புறேன்னா இஷ்டப்பட மாட்டாங்க. தவறு செய்யறது அவங்க இஷ்டப்படுறது இல்லை, ஆனா தவறு செய்யாம இருக்க முடியலன்றாங்க, அவ்வளவுதான். பாவம் செய்யாம இருக்க முடியல, காரணம் என்ன தெரியுங்களா? தீர்மானம் நீங்க எடுக்கிறதே இல்லை. நீங்க ஒத்துக்கொள்றீங்க பாவம்னு, அந்த பாவத்திலிருந்து விடுபடுவதற்கு தீர்மானம் எடுத்தாதான் முடியும். தீர்மானம் எடு, நான் இனிமே இந்த பாவத்தை நான் செய்யவே மாட்டேன், இன்னிலிருந்து நான் தீர்மானம் எடுக்கிறேன், இன்னிலிருந்து தீர்மானம் எடுக்கிறேன். அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நிச்சயமா தீர்மானம் எடுத்தால் மாத்திரம் போதாது, தீர்மானத்தை கிரியைகளிலே நடப்பித்து காண்பிக்கணும். சங்கீத புஸ்தகம் 1வது சங்கீதம் 1வது வசனம் சொல்லுது இல்லையா, துன்மார்க்கருடைய ஆலோசனையில நடவாமலும் பாவிகளுடைய வழிகளிலே நில்லாமலும் பரியாசக்கார உட்காரும் இடத்துல உட்காராமலும். இப்படிலாம் இருந்தாக்கா அவன் எப்படி இருப்பானா? கர்த்தருக்கு ரொம்ப பிரியமானவனா இருக்க முடியும். இப்படிலாம் நீ நடந்துகிட்டீங்கன்னாக்கா, கர்த்தருடைய வேதத்துல மனமகிழ்ச்சியா இருக்கிறது மாத்திரமல்ல, கர்த்தர் உங்கள் மேலே பிரியமா இருப்பார். துன்மார்க்கருடைய வழியில நடக்கவே கூடாது, பாவிகளுடைய வழியில நிற்க கூடாது. நீங்க அந்த இடத்தை விட்டு எழுந்து போயிடணும். நிறைய பேர் பிசாசுக்கு எதிர்த்து நில் என்று சொல்லுவாங்க இல்லையா. வாசத்துல நல்லதுதான், பிசாசை எதிர்த்து நிக்கிறது ரொம்ப நல்லது. ஆனா வாலிபர்கள் பிசாசுக்கு எதிர்த்து நிக்கிறது மாத்தமல்ல, பிசாசுக்கு பயந்து ஓடி வர வேண்டிய இடங்கள் உண்டு, ஓடி போக வேண்டிய இடங்கள் உண்டு. நீ அந்த இடத்துல உட்காந்து நான் எதிர்த்து நிப்பேன் எதிர்த்து நிப்பேன்னு சொன்னாக்கா நீ தோத்து போயிடுவேன். நீ எழுந்து ஓடணும், அந்த இடத்த விட்டே நீ ஓடிடணும். எந்த இடத்துல உனக்கு பாவ எண்ணங்கள் உண்டாகுதோ, எந்த இடத்துல உன்னுடைய சரீர இச்சைகளை நிறைவேற்றுவதற்கு தூண்டப்படுகிறாயோ, அந்த சோதனையான இடத்துல நீ இருக்கவே இருக்காத, நீ எழுந்து போயிடு. வேதத்துல ஒரு வாலிபன் எழுந்து போன இடம் உங்களுக்கு தெரியுமா? யாராவது சொல்ல முடியுமா? யோசேப்பு என்ற வாலிபன். ஒரு அற்ப ஒரு சில நிமிஷங்களுடைய சந்தோஷத்துல அந்த சகோதரி திருப்தி படுத்திருந்தானாக்கா, ஆனா அந்த இடத்துக்கே அவன் ராஜாவா இருந்திருக்க முடியும். ரகசியமான தலைவனா புருஷன் இருக்க ரகசியமான தலைவன் ஆக்கியிருக்க முடியும். ஆனா அவன் அந்த சந்தோஷத்தை அவன் அனுபவிக்க இஷ்டம் இல்லை. அதனால வந்த வேதனை என்ன? ஜெயில் தண்டனை அவனுக்கு கிடைச்சது. அங்க இருந்ததுதான் சுகம், ஆனா அதை விட்டு வெளியே வந்ததுனால ஜெயில் தண்டனை. காரணம் என்ன தெரியுங்களா? அவனுக்கு எந்த தண்டனையை குறிச்சு அவனுக்கு அக்கறை இல்லை, தன் சரீரத்தை பரிசுத்தமா பாதுகாத்துக் கொள்ளணும். ஆகவே இடத்தை விட்டு ஓடி போக வேண்டிய சில இடங்கள் உண்டு. நீங்க அப்படிப்பட்ட இடத்துல இருக்கிறீங்களா? எந்த இடத்துல உங்களுக்கு பாவம் இருக்குதோ அந்த இடத்துலயே தேடி போக நீங்க ஆசைப்படுறீங்க. நான் படிக்கிற சமயத்துல என்ன சுத்தியிலும் எப்ப பார்த்தாலும் பசங்க நிறைஞ்சிருப்பாங்க. ஏன்னா படிக்கிற நாட்களில் நான் தான் ரொம்ப கிண்டல் அடிக்கிறவன், ரொம்ப கலாட்டா பண்றவன். ஆக என்ன சுத்தியில எப்பவுமே பசங்க கூட இருப்பாங்க. ஸ்கூல்ல எக்ஸ்கர்ஷன் போகிற சமயத்துல எல்லாரும் இவ்வளவு ரூபா கலெக்ட் பண்ணி கொண்டு வந்தா நம்ம அந்த இடத்துக்கு எக்ஸ்கர்ஷன் போகலான்னு எல்லாம் அனௌன்ஸ்மெண்ட் நடக்கும். ஆனா நான் மாத்திரம் போக முடியாது, ஏன்னா எங்க அப்பா ஒருத்தருடைய சம்பளத்துல தான் நாங்க ஜீவிக்கிறோம். உத உத உதன்னு பிள்ளைங்க 6 பிள்ளைங்களை கடைசியா பிறந்தவன் நான். அதனால அதிகமான பணத்தை செலவு பண்ண எங்க அப்பாவுக்கு முடியாது. ஆகவே நான் எங்கேயும் எனக்கு எங்க போனா பணமும் கொடுக்க மாட்டாங்க, போகவும் விட முடியாது. ஆகவே நான் வரமாட்டேன். ஆனா பிள்ளைகள் பசங்க என்ன செய்வாங்க தெரியுமா? என் கூட இருக்கிற நண்பர்கள் என்ன செய்வாங்க? நீ வரலன்னா நாங்க எக்ஸ்கர்ஷன் போய் என்ன பண்றது?
ஆக என்ன செய்வாங்க தெரியுமா, ஆளுக்கு கொஞ்சம் பணம் போட்டு என்ன கூட்டிட்டு போவாங்க, ஃப்ரீயா என்ன கூட்டிட்டு போவாங்க. அதே மாதிரி ஓசிலேயே பல இடத்துக்கு போனவன் நான், அதே மாதிரி போன. ஏன் அவ்வளவு அக்கறைப்பட்டு கூட்டிட்டு போறாங்க தெரியுமா, கிண்டல் அடிக்கிறதுக்கு தான், கலாட்டா பண்றதுக்கு, போற வர்ற பொம்பளைங்களை எல்லாம் கலாட்டா பண்றது, பள்ளிக்கூடத்துல ஸ்கூல்ல கலாட்டா பண்றது, காலேஜ்ல கலாட்டா பண்றது, இப்படி எல்லாம் நடத்துறதுக்காக என்ன கூடவே கூட்டிட்டு போவாங்க. அதே மாதிரி தவறான தமாஷுகளும் கிண்டல்களுக்கும் இன்னைக்கு வாலிபர்களுக்கு ரொம்ப இஷ்டமான காரியம். எங்க தமாஷ் இருக்குதோ, எங்க கிண்டல் இருக்குதோ, கேலி இருக்குதோ, அந்த இடத்துலதான் உங்களுக்கு ரொம்ப இஷ்டம். ஆனா ஒண்ணு புரிஞ்சுக்கொள்ளுங்க, அப்படிப்பட்ட பரியாசக்காரர்கள் உட்கார இடத்துல உட்காரவே கூடாது. சிரிப்பு ரொம்ப இருக்குதா, ஜாக்கிரதை, அந்த சிரிப்பே உன்னை தவறான இடத்துக்கு கொண்டு போயிடும். உங்களுடைய கான்வர்சேஷன்ல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும், அந்த சிரிப்பு கிண்டலா மாறும், கிண்டல் வந்து வேற விதமா போகும், அப்புறம் உன்னை நீ பாவத்துக்கு அதை இழுத்துக்கிட்டே போகும். ஓரளவுக்கு ஒரு பரிசுத்தமான ஒரு சந்தோஷம் உனக்கு இருக்கலாம், பரிசுத்தமான ஒரு சிரிப்பு உனக்கு வாழ்க்கையில இருக்கலாம், அதுவே ஆபாசமாக மாறத்துக்கு நீ விடவே கூடாது. பரியாசக்காரர்கள் உட்கார இடத்துல நீ உட்காரக்கூடாது. இன்னைக்கு நமக்கு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் வரலாம், அப்படிப்பட்ட நண்பர்கள் உன்னை சுற்றியில் இருக்கலாம். ஆகவே உன்னை நீ பாதுகாத்துக் கொள்ள முதலாவது செய்ய வேண்டிய என்ன தெரியுமா, கெட்ட நண்பர்களை நீ முதலாவது விட்டுடணும். தானியேலின் புஸ்தகம் 2:18 பாருங்க, அனனியா மிஷாவில் அசரியா என்னும் தன்னுடைய தோழருக்கு இந்த காரியத்தை அறிவித்தான் சொல்லப்பட்டிருக்குது. அவருடைய நண்பர்கள் எப்படிப்பட்டவங்க பாருங்க, எத்தனையோ பேர்கள் அங்க இருக்கிறாங்க, அந்த பாபிலோன்ல இருந்து பிடிச்சிட்டு வந்தவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. ஆனா இவன் சில தெரிஞ்செடுக்கப்பட்ட நண்பர்கள் யாருன்னு பாத்துக்கொள்ளுங்க, இவங்க கிட்ட தான் ஷேர் பண்ணுவான், இவங்களோட தான் பேசுவான், இவங்களோட தான் பகிர்ந்து கொள்வான். எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, இவங்க கிட்ட சொல்லாம அவன் செய்ய மாட்டான். ஆவிக்குரிய நண்பர்களை முதலாவது நீங்க தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்க. நீங்க பரிசுத்தமா வாழணும்னாக்கா கிண்டல் அடிக்கிற நண்பர்களை விட்டுட்டு, ஆபாச வார்த்தைகளை பேசுகிற நண்பர்களை விட்டுட்டு, ஆவிக்குரிய நண்பர்களை நீங்க தேர்ந்தெடுத்துக்கோங்க. உங்க கல்லூரி ஆகட்டும், உங்களுடைய உயர்நிலை பள்ளி ஆகட்டும், சபையில் ஆகட்டும், ஆவிக்குரிய நண்பர்களை தேடி பாருங்க. அப்பதான் உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியம் வளர முடியும், பாவத்துல விழாம நீங்க உங்களை பார்த்துக்க முடியும். உங்களை நீங்க தான் முதலாவது பிசாசினுடைய சூழ்நிலை உண்டாகாதபடி உங்களை நீங்க காப்பாற்றி கொண்டா உங்களுக்கு நல்லது. அதுக்குதான் இதெல்லாம் வழி. தானியேல் அந்த மாதிரி காரியத்தை செஞ்சான். அவன் தீர்மானம் பண்ணிட்டான், வேற யாரோடு அவன் பேசறதுக்கு அவனுக்கு இஷ்டம் இல்லை, பழகிறதுக்கு அவனுக்கு இஷ்டம் இல்லை. ஒன்னே ஒண்ணு, ஆவிக்குரிய நண்பர்களை தேடி பார்த்தாந்தோ அந்த தம்பி இருக்கிறார், இந்த சகோதரன் இருக்கிறார், வாங்க நம்ம எல்லாம் கூடி கூடி செபிக்கலாம். ஆவிக்குரிய நண்பர்களை அவளோடு உள்ள உறவு நீங்க வைத்துக் கொள்கிறது பரிசுத்தமான வழிக்கு உங்களை ரொம்ப நல்ல வழி நடத்திட்டு போகும். தீர்மானம் பண்ணிக்கொள்ளுங்கள், இன்றைக்கும் அதே தீர்மானம் பண்ணிக்கொள்ளுங்க. இன்னிலிருந்து அந்த மாதிரி கெட்ட கதைகள்லாம் பேசுற அந்த சகோதரியோட நான் பேச மாட்டேன், நான் விட்டுருவேன். இன்னைக்கு ஆவிக்குரிய நண்பர்களோடு மாத்திரம். தவறான ஒரு ஒரு இடத்துல நீ இருக்கிறனாக்கா தயவுசெய்து அந்த இடத்துக்கு போகாதயா, போகாதே. நீ நல்ல ரட்சிக்கப்பட்டவன் தான், ஆனா வீணான சோதனைக்கு உன்னை ஆளாக்க வேண்டாம். அந்த இடத்த விட்டு நீ எந்திரிச்சு போயிட்டனாக்கா உனக்கு ரொம்ப நல்லது, ரொம்ப நல்லது. என்னுடைய ஆஸ்பத்திரிக்கு ஒரு தகப்பனார் ஒருவரும் அவருடைய மகள் ஒருவரும் வந்தாங்க பரிசோதனை பண்ண. ஏறக்குறைய 30 நாளைக்கு டெய்லி இன்ஜெக்ஷன் போட வேண்டியிருக்கும், தினம் வந்து ஊசி போட்டுக்க. சரி, ஒவ்வொரு நாளும் அவரை கூட்டிகிட்டு வருவார், சைக்கிளை கூட்டிகிட்டு வருவார், ஊசி போட்டு போவார். 2-3 நாட்கள் கழிந்த பிறகு இந்த பொண்ணு மாத்திரமே தனியாக வர ஆரம்பிச்சது. தனியாக வந்து 2 நாள் வந்தது, 3வது நாள் வந்தது, 4வது நாள் வந்தது. ஆனால் 4வது நாள் ஊசி போடும்போது சொன்னாங்க, இல்லை டாக்டர், என்னை நீங்கள் பரிசோதனை பண்ணணும், எனக்கு நெஞ்சில் ரொம்ப வலி இருக்குது. ஏமா அப்படி சொல்கிற, இது நீ வலி இருந்தாலும் சரி இல்லாமல் போனாலும் 11 நாளைக்கு இதே ஊசி தான் போடணும், இதை ஊசி மாற்ற முடியாது, இது கோர்ஸ் ஆஃப் இன்ஜெக்ஷன் இது, இல்லை நீங்கள் கொஞ்சம் பரிசோதனை பண்ணுங்க. வித்தியாசமான ஒரு நடவடிக்கை அவருடைய ஜீவிதத்தில் பார்த்தேன். அவள் தன்னுடைய சரீரத்தை காண்பித்த விதம் வித்தியாசமாக இருந்துச்சு. பரிசோதனை பண்ணேன், உடனே அவருடைய நிலைமை எண்ணத்தை நான் புரிந்து கொண்டேன். நான் சொன்னேன், ஏன் இந்த 2-3 நாளாக நானும் கவனிக்கிறேன், நீ தனியாகவே வர்ற, ஏமா அது இல்லை, வயலில் எங்கள் அப்பாவுக்கு வேலை இருந்துச்சு, அதனால் அப்பா வர முடியல. சரி, அண்ணனை கூட்டிகிட்டு வரலாமே, அண்ணனும் வயலில் வேலை செய்கிறாங்க. அப்போ நான் சொன்னேன், இல்லைம்மா நீ ஒரு வாலிப பெண்ணு, நீ இப்படி தனியாக வர்றது உனக்கு நல்லதில்லை. நானும் வர்றேன் டாக்டர், எனக்கு அது பழக்கம் இருக்குது, இந்த கிராமத்தில் நான் சந்தைக்கெல்லாம் 8 மைல் 8-9 மைல் நான் போவேன், போய் சந்தையிலேருந்தெல்லாம் வாங்கிட்டு போவேன், எனக்கு பழக்கம் இருக்குது. நான் சொன்னேன், அது இல்லைம்மா, நீ உன்னை நீ ஜாக்கிரதைப்படுத்திக்கிறது உனக்கு நல்லது இல்லையா. நானே பயப்படலையே டாக்டர், நீங்க ஏன் பயப்படுறீங்க, என்ன என்ன பலப்படுத்துறா, ரகசியமான பலப்படுத்துறா என்ன. அப்ப நான் சொன்னேன், நீ பயப்படல, ஆனா நான் பயப்படுறேன்,
எதுக்கு பயப்படுறேன் தெரியுமா? எனக்கு நான் பயப்படுறேன். நானும் ஒரு வாலிபன் தாமா, நானும் வாலிபன். எனக்கு எல்லா உணர்ச்சிகளும் இருக்குது. நான் எந்த சூழ்நிலையிலும் விழுந்து போகிற ஒரு வாலிபன். ஆனா நான் பரிசுத்தமா கர்த்தருக்குன்னு வாழணும்னு திட்டமிட்டவன் நான். நான் பாவத்துல விழாம இருக்கணும்னாக்கா தயவுசெய்து நான் சொல்றேன், நாளை முதல் நீ உன்னுடைய அப்பாவோடாது உன்னுடைய அண்ணனோடாது நீ வந்தாதான் நீ ஆஸ்பத்திரிக்கு வருமே தவிர நீ தனியா நீ வர்ற வேலையை வச்சுக்காத. உன்னுடைய நடவடிக்கைகள் சரியில்லை, உன்னுடைய பார்வைகள் சரியில்லை, உன்னுடைய செய்கைகள் எனக்கு சரியில்லை, தயவுசெய்து போயிட்டு வா. அன்னைக்கு ஊசி இன்ஜெக்ஷன் போட்டு அனுப்பிட்டேன். அடுத்த நாள் காலையில வந்தாங்க, அப்பாவோடு வந்தாங்க. வந்த உடனே அங்க உள்ள நுழையத்துக்கு முன்னாடி போடுங்க, ஊசி போடுங்க, ஊசி போடுங்க, ஊசி போடுங்க. அவ்வளோ கோபத்தோட வந்தாச்சு. காரணம் என்ன தெரியுமா? வேறொரு வாலிபனாக இருந்தா அந்த சந்தர்ப்பத்தை அவன் பயன்படுத்திக்கலாம், ரொம்ப ஈஸியா பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆனால் நான் என்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டியது எனக்கு அவசியம். சோதனை உன்னை தேடி வரும், உன் கண்களுக்கு முன்பதாக சோதனை வரும், உன்னுடைய சூழ்நிலைக்கு முன்பாக உன்னுடைய வீட்டுக்கு பக்கத்துல, உன்னுடைய போகிற இடத்துல, வருகிற இடத்துல, ஆலயத்துல எல்லாம் உனக்கு சாதகமாகவே சோதனைகள் வரும். ஜாக்கிரதை. முதலாவது உன்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய ஒரு காரியத்தை நான் சொல்றேன். என் வாழ்க்கையில கடைபிடிக்கப்பட்டதை நான் உங்களுக்கு சொல்றேன். என்னுடைய பாவ வாழ்க்கையில எனக்கு வெற்றியுள்ள காரியத்தை செய்யறதுக்கு முதல்ல நான் செய்து கொண்ட தீர்மானம் என்ன தெரியுங்களா? என்னுடைய கண்களை நான் பாதுகாத்துக் கொள்ளணும், அவ்வளவுதான் தீர்மானம் பண்ணேன். இன்னைக்கு இருதயத்தினுடைய வாசல் கண்ணு எழுதப்பட்டிருக்கிறது. இருதயத்தின் வாசல் கண். இந்த வாசல் வழியா எதெல்லாம் உள்ள போகுதோ அதெல்லாம் சரீரத்துக்கு எடுத்துரும். இந்த கண்ணை மாத்திரம் ஒருத்தன் ஜாக்கிரதையா பார்த்துட்டானாக்கா அவன் நிச்சயமா பாவத்துல விழ முடியாதுங்க, நிச்சயமா விழ முடியாது. இன்னைக்கு எல்லாருக்கும், வாலிபர்களுக்கு மாத்திரம் இல்ல, வயதானவர்களுக்கும் கூட இந்த கண்ணு தாங்க பயங்கர சத்ரு. பார்க்கறதெல்லாம் வேணும்னு கேட்பாங்க, பார்க்கறதெல்லாம் ரசிக்கணும்னு வாங்க, பார்க்கறதெல்லாம் அனுபவிக்கணும்னு வாங்க, பார்க்கறது மாதிரி அந்த இடத்துக்கெல்லாம் போகணும்னு வாங்க. கண்ணு மாதிரி உள்ள பொல்லாத காரியம் ஒண்ணுமே இல்லை. பார்க்கறதும் தப்பு இல்லை, நம்ம எல்லாம் பார்க்கலாம், அங்க இங்க எல்லாம் பார்க்கலாம். ஆனால் உன்னை நீ கட்டுப்படுத்தி கொண்டு உன்னுடைய கண்களுக்கு நீ ஒரு காவலை வைக்கவேனாக்கா நீ பரிசுத்தமான வாழ்க்கை வாழலாம்.

அன்பு வானொலி நேயர்களே, வல்லமையின் அலைகள் வானொலி சேவையூடாக சத்திய வசனம் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருந்த உங்களுக்கு எமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இந்த நிகழ்ச்சி குறித்த உங்கள் ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை அன்போடு எதிர்பார்க்கின்றோம். எம்மோடு தொடர்பு கொள்ள svsl@slnet.lk என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு எழுதுங்கள். அந்த மின்னஞ்சல் முகவரியை மறுபடியும் அறிய தருகின்றேன். svsl@slnet.lk என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு எழுதுங்கள். அல்லது சத்தியவசனம் தபால் பெட்டி 1012 கொழும்பு இலங்கை என்ற முகவரிக்கும் கடிதம் எழுதி தொடர்பு கொள்ளலாம். SMS அனுப்ப விரும்புகிறவர்கள் 0004-722-866-86 என்ற இலக்கத்துக்கு SMS அனுப்பலாம். அந்த இலக்கங்களை மறுபடியும் தருகின்றேன். 0004-722-866-860. கர்த்தருக்கு சித்தமானால் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் இந்த வல்லமையின் அலைகளில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அருளும் சமாதானமும் சந்தோஷமும் உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எப்போதும் இருக்கட்டும் என்று கூறி விடைபெறும் உங்கள் அன்பு சகோதரன் நீரியஸ் பெர்னாண்டோ. வணக்கம் நேர்களே.

0: பல் சுவை கதம்ப சுவிசேஷ ஒலிபரப்பு.
1: வணக்கம். பிதா குமாரன் பரிசுத்தாவின் பெயரால வானொலியோடு இணைந்திருக்கிற அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றேன். இன்று புதன்கிழமை காலை 18 ஜூன் மாதம் 2025 ஆண்டு நேரம் கலையத்திலே 10:23 பாகை செல்சியஸாக சூரியோடியுடன் கூடிய ஒரு அருமையான நாளாக இன்றைய நாள் அமைந்திருக்கிறது. தொடர்ந்து நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க இருக்கிறோம். எங்களோடு சுவிசேஷகர் சித்ரா அமல்ராஜ் அவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்து வர இருக்கிறார்கள்.

0: நேரம் கலைத்திலே 10:01 புதன்கிழமைக்கான காலை ஒருவர்போடு இணைந்திருக்கிறோம். இது செய்திக்கான நேரம். உங்களோடு செய்தியை ஆண்டவருடைய வார்த்தையை பயந்துள்ள ஞான ஊழியர் இவாஞ்சலிஸ்ட் சித்ரா அமர்ராஜ் அவர்களை நாங்கள் அன்போடு வாழ்த்தி வரவேற்கலாம். பிரைஸ் லார்ட். பாஸ்டர் எப்படி இருக்கிறீங்க?
1: பிரைஸ் லார்ட் சகோதரன், நான் நல்லா இருக்கேன். கடந்த வாரம் உடம்பு சரியில்லாம இருந்தீங்களே, எப்படி இருக்கு?
0: ஆமாம், கொஞ்சம் பரவாயில்லை எனக்கு. ஆனாலும் ஜெசிந்தாவுக்கு கொஞ்சம் உடம்பு சூயினமாக தான் இருக்கு. அவருக்காக உங்களோட வீட்டு ஜெப நேரங்களில் ஜெபிச்சு கொள்ளுங்க.
1: கட்டாயம் ஐயா, கட்டாயம். இப்போ குழுவாய் ஜெபிக்கிற ஜெபங்களிலும் ஜெபிச்சு கொள்றோம்.
0: ஆமென். நன்றி அம்மா, நன்றி. மிக மகிழ்ச்சி. இன்றைய நாளும் ஆண்டவருடைய வார்த்தை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள்.
1: ஆமேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் மீண்டும் வருவிசை கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினாலே அயராது ஓடிக்கொண்டிருக்கிற வல்லமையின் அலைகள் வானொலி நிலையத்தார் தங்களுடைய இயலாமை, தங்களுடைய சரீர கஷ்டங்கள் எல்லாவற்றின் மத்தியிலும் தங்களுடைய ஊழியத்தை தொடர்ந்து செய்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் வழியாக உங்களை சந்திக்கிறதுலே பெரும் மகிழ்ச்சி. இந்த பிள்ளைகளை தேவன் தாமே நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. நல்ல உடல் சுகம், பலன், கர்த்தருடைய இரக்கத்தினால் அவர்கள் உற்சாகமாய் கர்த்தருக்கென்று ஓடுகிற ஓட்டம் என்று அவர்களை இன்னும் கர்த்தர் மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. அவர்களை நாங்கள் மனதார வாழ்த்தி ஆண்டவரிடத்திலே அன்றைய பொற்பாதங்களிலே அவர்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த நாளிலும் கர்த்தர் தாமே நம்மோடு பேசுகிற காரியம், நான் ஒரு முறை இந்த காரியத்தை குறித்து நான் உங்களோடு பேசி இருக்கிற ஞாபகம் இருக்கிறது. ஆனால் அது வேறு ஒரு கோணத்திலே கர்த்தர் நடத்தினார். இந்த நாளிலே கர்த்தர் உங்களோடு பேச நான் அதே வேத பகுதியை எடுக்கிறேன். கர்த்தர் ஆனால் வேறு விதமாய் கர்த்தர் நம்மோடு பேசுகிறார். அவர் பேசுகிறதை கேட்போமாக. தேவனுடைய பிள்ளைகளே, ஆதியாகமம் 24:59 ரெபேக்காளை வாழ்த்தி, எங்கள் சகோதரியே நீ கொடாக்கொடியாய் பெருகுவாயாக என்று அவளுடைய சகோதரன் வாழ்த்தி, உன் சந்ததியார் தங்கள் பகைஞருடைய வாசல்களை சுதந்திரித்துக் கொள்ளுவார்களாக என்று ஆசீர்வதிக்கிறார்கள். அப்படி ஆசீர்வதித்து ரெபேக்காளை அனுப்பும் பொழுது அவளுக்கு ஒரு தாதியை அனுப்புகிறார்கள். இந்த தாதியை குறித்து நான் கொஞ்சம் வேறு விதமாய் உங்களுக்கு நான் பேசிய ஞாபகம் இருக்கிறது. ஆனால் அது வெறுமனே அவ என்ன அப்படிங்கறது குறித்து தான் பேசி இருக்கிறேன். ஆனால் இன்றைய தினத்திலே ஒரு வித்தியாச கோணத்தை கர்த்தர் காலை பொழுதிலே எனக்கு கொடுத்தார். அதை உங்களோடு பகிர்ந்து கொள்ளுகிறதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய பிள்ளைகளே, பொதுவாக தாதிமார் என்பவர்கள் எதற்காக அனுப்பப்படுவார்கள் என்றால், அந்த காலத்திலெல்லாம் பிள்ளைகளுக்கு வெகு நாட்கள்

0: தாயாய் பால் கொடுக்கிறது வெட் நர்ஸ் என்று சொல்லுவார்கள். இவர்கள் அதற்கென்றே நியமிக்கப்பட்டவர்களாக, ஏனென்றால் அவர்களுக்கு பிள்ளைகள் ஏராளம் இருக்கும். ஆகவே அந்த பிள்ளைகளை வளர்ப்பதற்காக அவர்கள் ஒத்தாசைக்கு இப்படி பால் கொடுக்கிற தாதிமார்கள். ஏனென்றால் அடுத்தடுத்து பிள்ளைகள் வரும்பொழுது இன்னொரு பிள்ளையை, மூத்த பிள்ளையை கவனிக்க முடியாது என்பதற்காக இவர்கள் இப்படியாக ஒரு ஏற்பாடு செய்து வைத்திருப்பார்கள். இந்த தாதிமார் இப்படி இதற்காக பயன்படுத்தப்படுகிற ஒரு தாதி. ஆனால் இந்த பெண்மணி ரெபேக்காளோடு பயணம் செய்து அவளும் அங்கே யாக்கோபை சந்திக்க, அதாவது மணவாளனை சந்திக்க அவர்கள் போகிறார்கள். அதன் பிறகு யாக்கோபு பிறக்கிறான், அதாவது ஏசா யாக்கோபு பிறக்கிறார்கள். இவர்கள் வளர்கிறார்கள். வளர்ந்த நிலையிலே யாக்கோபு அண்ணனுக்கு விரோதமாக ஒரு சில காரியங்கள், அவர் ஏமாற்று வேலைகள் செய்ததினால் இப்பொழுது என்றாகிலும் அண்ணன் கொன்று போடுவானே என்கிறதினால் அவனுடைய தாயே அவனை பார்த்து உன் மாமன் வீட்டுக்கு ஓடிப்போய்விடு என்று அனுப்பி வைக்க, இப்பொழுது யாக்கோபு மாத்திரம் தனித்து புறப்பட்டு தன்னுடைய மாமன் வீட்டுக்கு வருகிறான். இந்த நிலையிலே இந்த தாய்க்கு ஒரு பரிதவிப்பு இருந்திருக்கும். எப்படி இவனை பார்த்துக் கொள்வது, யார்தான் இவனை பார்த்துக் கொள்வது, எங்கே இருப்பான் என்பதற்காக இவர் என்ன செய்திருக்க எல்லாம். ஏனென்றால் இவள், அதாவது இந்த தாதி திரும்பவும் யாக்கோபை சந்தித்திருக்கிறார். ஏன் நான் இதை சொல்லுகிறேன் ஆணித்தரமாக என்றால், நீங்கள் ஆதியாகமம் 35:8 அந்த வசனத்திற்கு நீங்கள் வந்தீர்கள் என்றால், யாக்கோபு தன்னுடைய இரண்டு பரிவாரத்தோடு திரும்பவும் தன்னுடைய ஊருக்கு கர்த்தர் சொல்ல திரும்பி வரும் பொழுது அவனோடு இந்த தாதி கூட வந்திருக்கிறாள். அவள் பாதி வழியிலே மரித்து போயிருக்கிறாள். இதே அந்த 35:8 வசனத்தில் அந்த தாதி மரித்ததும் அவளுக்கு அந்த இடத்துல ஒரு கல்லறை, ஒரு கர்வாலி மரத்தின் கீழே அவளை அடக்கம் செய்து அந்த இடத்துல அவளுக்கு கொஞ்சம் நாட்கள் அவர்கள் தங்கி இருந்ததையும் அந்த வேத வசனம் சொல்லுகிறது. என்றால் என்ன அர்த்தம், இந்த யாக்கோபு தன்னுடைய மாமன் வீட்டிற்கு போன பிறகு பரிதவித்த அவனுடைய தாய் தன்னால் போக முடியவில்லை என்பதனாலே இந்த தாதியை எப்படியோ பயணப்பட்டு அனுப்பி இருக்கிறார். இந்த தாதியும் அங்கு சென்று தன்னுடைய அந்த பிள்ளை போல் இருக்கிற அந்த யாக்கோபு, இப்பொழுது அவனுக்கு பிள்ளைகள் வந்தாயிற்று, இப்படி பார்த்து திரும்பவும் பரிவாரங்களோடு திரும்பி வரும்பொழுது இந்த தாதியும் திரும்பி வரத்தக்க அளவிற்கு அவள் ஒரு வேலைக்காரியாய், ஒரு சாதாரணமான பெண்மணியாய், வயது முதிர்ந்தவளாய் இருந்த போதிலுமே இப்பொழுது யாக்கோபோடு அவளும் புறப்பட்டு வருகிற நிலையை பார்க்கிறோம். அந்த அன்பை பாருங்கள். அடுத்ததாக நீங்கள் ஆதியாகமம் 35:19-20 வசனங்களுக்கு வந்தீர்கள் என்றால், அங்கே வருகிற வழியிலே, அவர்கள் பிரயாணப்பட்டு வருகிற வழியிலே ராகேல் மரிக்கிறாள். ராகேல் மரிக்கும் பொழுது யாக்கோபு அவளுக்கு என்று அவள் மறித்த உடனே இத்தனைக்கும் அவளுக்கு, அவனுக்கு, அவனுடைய கண்களுக்கு மிகவும் நேசமானவள், அவளை நேசித்து மணந்து கொள்கிறான். அவளுக்காக 7 வருடம் மாமனிடத்திலே அடிமையாய் அவன் உழைத்து அப்படித்தான் அவள் இப்பொழுது அவள் கர்ப்பவதியாகி 2வது பிள்ளையை பெற்ற நிலையிலே மறிக்கிறாள். ஆனாலும் பார்த்தீர்கள் என்றால் அந்த மறித்த இடத்தை ராகேல், 19:20 வசனங்கள் ஆதியாகமும் 35 பார்த்தால், ராகேல் மறித்து பெத்லகேம் என்னும் எப்பிராத்தா ஊருக்கு போகிற வழியில அடக்கம் பண்ணப்பட்டாள். இவ்வளவுதான், அவள் கல்லறையின் மேல் யாக்கோபு ஒரு தூணை நிறுத்தினான். அதுவே இந்த நாள் வரைக்கும் இருக்கிற ராகேலுடைய கல்லறையின் தூண். இவ்வளவுதான் எழுதியிருக்கிறது. ஆனால் இந்த தாதி மறித்த போது என்ன எழுதியிருக்கிறது, 8வது வசனத்திலே, ரெபேக்காளின் தாயாகிய தெபோராள் மறித்து பெத்தேலுக்கு சமீபமாய் இருந்த ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் அடக்கம் பண்ணப்பட்டாள். அதற்கு அல்லோன் பாகூத் என்னும் பெயர் உண்டாயிற்று. அல்லோன் பாகூத் என்றால் மிகுந்த அழுகையின் பள்ளத்தாக்கம். எல்லாரும் அப்படி ஒப்பாரி வைத்து அழுதிருக்கிறார்கள். ஒரு பாட்டி, அதுவும் ஒரு வேலைக்காரி, அவள் மறித்த போது, சொந்த மனைவி மறித்த போது கூட அதே அதிகாரத்திலே பார்க்கிறோம். சொந்த மனைவி, அதுவும் இளம் பெண்ணாக அவள் பிள்ளை பேற்றிலே மறித்த போது கூட அப்படிப்பட்ட ஒரு அழுகையும் புலம்பலும் வேதனையும் அந்த பயணப்பட்ட அத்தனை பேருக்கும் உண்டாயிருக்கவில்லை. இங்கே இந்த ஒரு பெண்மணி, ஒரு வயது முதிர்ந்தவள், அவள் மரிக்கிற இடத்திலே அத்தனை பேரும் உட்கார்ந்து அந்த இடத்திலே அவர்கள் எல்லாரும் கொஞ்சம் நாள் தாமதித்து இந்த அல்லோன் பாகூத் என்று நமக்கு நன்றாக தெரியும். வேதாகமத்திலே பெயர்கள் வைக்கப்பட்டது என்றாலே அதிலே அதிக காரணம் இருக்கும். அப்படி இந்த இடத்திற்கே அல்லோன் பாகூத் என்று பெயர் உண்டாகும்படிக்காய் ஒரு தாதி இருந்திருக்கிறாள். பாருங்களேன், அப்படி என்றால் அவளிடத்திலே இருந்திருக்கக்கூடிய குணாதிசயங்களை யோசித்து பாருங்களேன். நாம் ஜீவிக்கிற நாளிலே வாசனை வீசுவது கர்த்தருக்கு என்று என்பது மாத்திரமல்ல, அந்த மரணத்திலும் ஜீவ வாசனை வீச வேண்டும். பாருங்கள், அது எவ்வளவு முக்கியம், கர்த்தர் எவ்வளவு நல்லவர். நான் ஒரு முறை இந்த கேன்சர் வியாதியினால் பாதிக்கப்பட்ட ஒரு சகோதரியை பார்க்க சென்றிருந்தேன். அந்த சகோதரி கர்த்தருக்குள் அன்பான சகோதரி, அவர்கள் மிகவும் பாதிக்கப்பட்ட இந்த பாலியேட்டிவ் கேர் என்று சொல்லுவார்கள், அதாவது இவர்களுக்கு மரணம் நிச்சயம் என்கிற நிலையிலே அவர்கள் மனநிலையிலே அவர்களுக்கு ஒத்தாசையாய் இருக்க, அந்த மரணத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக அவர்களுக்கு ஒத்தாசையாய் இருக்க அவர்களுக்கு ஆலோசனைகள் சொல்லுகிற அந்த ஒரு யூனிட்லே, அந்த ஒரு ஒரு இடத்திலே தான் அவர்கள் இருந்தார்கள். இவர்களிடத்துல என்ன பேசுவது என்று தெரியாமல் யோசித்த வண்ணம் தான் அவர்களை சென்று பார்க்க போயிருந்தேன். ஆனால் பார்த்தீர்கள் என்றால் அந்த அம்மா நல்ல உற்சாகமாய் இருந்தார்கள். அவர்கள் இந்த வார்த்தையை தான் எனக்கு சொன்னார்கள், என்ன என்னிடத்துல இவ்வளவு சந்தோஷம் என்று பார்க்கிறீர்களா, இவ்வளவு சந்தோஷம், எத்தனை வேதனை எனக்கு இருக்கிறது தெரியுமா, வலி உடம்பெல்லாம், எலும்புகளிலே எனக்கு இந்த கேன்சர் இருப்பதினால் எனக்கு எலும்புகள் ஒவ்வொன்றையும் என்னை தூக்கி, எனக்கு கை உடம்பை அசைக்க முடியாது, என்னை தூக்குவார்கள், அப்படி தூக்கும் பொழுது எனக்கே என்னுடைய எலும்புகள் நொறுங்குகிறது போல சத்தம் கேட்கும், கடகடவென்ற சத்தம் கேட்கும் போது உடம்பெல்லாம் பயங்கரமாய் நோகும் வலிக்கும், அதன் பிறகு பெருத்த வலி இருக்கும், ஒரு மணி நேரம் ஆகிலும் ஒரு முறை இவர்கள் தூக்கினார்கள் என்றால் எனக்கு பல மணி நேரங்கள் எனக்கு வலி வேதனை இருக்கும், ஆனால் என் முகத்திலே இப்பொழுது இந்த சந்தோஷம் இருக்கிறது பாருங்கள், அது எப்படி தெரியுமா, எதனால் தெரியுமா, என் மரணத்திலே நேசருக்கு நான் ஜீவசாட்சியா இருக்க வேண்டும், நீங்கள் ஒரு காரியத்திற்காக எனக்காக ஜெபியுங்க, என்ன என்ன என்று சொல்லி என்ன சொன்னார்கள் தெரியுமா, நான் மரிக்கும் பொழுது புன்னகையோடு மரித்திருக்க வேண்டும், இந்த வேதனை என் அடையாளத்தோடு மரிக்க கூடாது, என் நேசர் என் இருதயத்திலே இருக்கிறார் என்பதை உலகத்திற்கு காட்ட நான் புன்னகையோடு தான் மறிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். எத்தனை அழகான வார்த்தை பாருங்களேன், நமக்கு இப்படிப்பட்ட அந்த மரணத்திலும் ஜீவ வாசனை என்று ஒன்று உண்டா, நம்மிலே அநேகரை பார்த்திருக்கிறோம், வியாதியிலே படுத்திருக்கிற ஒரு சிலரை நாம் பார்க்கும் பொழுது அவர்கள் சொல்வார்கள், நான் இனிமேல் இருந்து என்ன, இந்த வேதனையோடு எவ்வளவு காலம்பா ஓட்டுறது, ஆண்டவற்றை நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன், எனக்கு ஒரு மரணம் வரமாட்டேங்கிறதே என்று சொல்லுகிற பெரியவர்களை பார்த்திருக்கிறோம், எத்தனையோ பேர் சொல்லுவார்கள், புலம்பி சொல்லுவார்கள், மூன்று வருடம் இப்படி படுத்த கிடையாய் கிடக்கிறேனே, கர்த்தர் என்னை கொண்டு என்ன என்னால் சாதிக்க முடியும் என்று வைத்திருக்கிறார், எனக்கு மரணம் வந்தால் பரவாயில்லையே என்று சொல்லுகிற பெரியவர்களை நான் பார்த்திருக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சாதி இவர்கள் இந்த இடத்திலே மரித்தால்தான், எந்த இடத்திலே அவர்கள் மரிக்கிறார்களோ அந்த இடத்திலே, இந்த அம்மா பேர் தெபோராள், இன்னும் ஒரு தெபோராள் எழும்புவாள், ஹல்லேலூயா, அந்த இடத்திலே அந்த அல்லோன் பாகுத் என்ற இடத்திலே இந்த தெபோராள் மரித்தவர்களுக்கு அடக்கம் பண்ணப்பட்ட கல்லறை, அதன் பிறகு பார்த்தீர்கள் என்றால் அந்த இடத்திலே தெபோராளின் கர்வாலி மரம், தெபோராளின் பேரிச்ச மரம், பாம் ட்ரீ ஆஃப் தெபோரா, இப்படி அந்த ஊரெல்லாம் தெபோராள் பெயர் வைக்கும் அளவுக்கு அவர்கள் ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்றவர்களாய் குணாதிசயங்களிலே இருந்திருக்கிறார்கள். அதனால் இன்னொரு தெபோராள் உருவாகும்படி அந்த இடத்தை கர்த்தர் தெரிந்து வைத்திருக்கிறார். ஆகவே தான் ஒரு வயதான மூதாட்டியை அவர்கள் வலி வேதனை நிறைந்த நேரத்திலே வழி பிரயாணத்திலே அவர்களை தூக்கி கொண்டு மற்றவர்களும் சிரமப்பட, இந்த வயதான மூதாட்டியும் சிரமப்பட கூட்டி வந்து ஒரு இடத்திலே மறிக்க வைக்கிறார் என்றால் அந்த மரணத்திலே ஒரு ஜீவ வாசனை இருந்திருக்கிறது பாருங்கள், இன்னொரு தெபோராள் எழும்பும்படி கர்த்தர் கிருபை செய்தார். அல்லேலூயா, நம்முடைய ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தர், நம்முடைய ஆண்டவராகிய தேவன் அவர் மறிக்கும் பொழுது சாதாரணமாக மறித்தாரா? அருமையானவர்களே, எத்தனை வேதனை, எத்தனை வேதனை, அத்தனை வேதனையும் கர்த்தருடைய நாமத்திற்காக இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் மீட்பளிக்கும் வல்லமையை தருவதற்காக அவர் அந்த மரணத்தை சகித்தாரே. தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில வேதனைகள் வரும் பொழுது போதும் ஆண்டவரே, உங்களுக்கு கண்ணில்லையா காதில்லையா என்று கேட்கிறவர்களாய் நாம் காணப்படுகிறோமே. இன்றைய தினத்திலே நாம் உணர்த்தப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால், எத்தனை வலி உலகம் உபத்திரவத்துல இருக்கிற உலகம் தான், கர்த்தர் நமக்கு சொல்லி இருக்கிறார், உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்று சொன்னவர் நம்மோடு கூட இருக்கிறார். அப்படி இருக்க நமக்கு உபத்திரவங்கள் இருக்கும், இந்த உபத்திரவங்களின் நேரத்திலே வேதனை வேண்டாம் ஆண்டவரே என்று கேட்கிறதை நிறுத்திவிட்டு, ஆண்டவரே இந்த வேதனையில் உமக்கு சாட்சியாக, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5:32 பார்க்கிறோம், சாட்சியாக தேவனுக்கு சாட்சி சொல்லுவதற்காக சீஷர்களை அவர் அனுப்பவில்லை, சாட்சியாக அவர்கள் வாழும்படிக்காய் கர்த்தர் நிறுத்தி இருக்கிறார். நமக்கும் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தான் கர்த்தர் பணிக்கிறார். என்னவென்றால், நாம் அவருக்கு சாட்சி சொல்வதற்காக வாழ்வதற்காக இந்த பூமியிலே இல்லை, அவருக்கு சாட்சியாக இருப்பதற்காக. அல்லேலூயா, இந்த சாட்சியாக இருப்பது மரண தருவாயிலும் நாம் சாட்சியாக இருக்க முடியும் என்பதற்கான உதாரணங்கள் எத்தனையே நாம் சொல்ல முடியும். வயதானவர்களாய் எத்தனை பேர் இருந்திருக்கிறார்கள். நீங்கள் எலிசபெத்தை எடுத்துக்கொண்டால் சகரியாவின் மனைவி அல்லது ஆபிரகாமின் மனைவி சாராளை எடுத்துக்கொள்ளலாம். ஓ, இவர்கள் எல்லாம் திருமணமாகி தங்களுடைய கணவன்மார் இருக்கிறவர்கள் என்று யோசித்தால் நீங்கள் அன்னாளை எடுத்துக்கொள்ளலாம். கர்த்தருடைய ஆலயத்திலே 7 வருடம் கணவனோடு வாழ்ந்து விட்டு அதன் பிறகு இத்தனை வயோதிப காலத்திலும் கர்த்தருடைய நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணி கொண்டிருந்த ஒரு பெண்மணியாய் இருந்த அன்னாளை எடுத்துக்கொள்ளலாம். இந்த டெபோராளை எடுத்துக்கொள்ளலாம். தேவனுடைய பிள்ளைகளே, எந்த வயதிலும் எந்த நிலையிலும் படுத்த படுக்கையிலும் தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு என்று சாட்சிகளாய்த்தான் அவர் வாழும்படி ஜீவிக்கும்படி அவருடைய வாசனையாகத்தான் நாம் இருக்கும்படி அவருக்கு சாட்சி சொல்ல அல்ல சாட்சியாக நம்மை நிறுத்தும்படிக்குத்தான் அவர் நம்மிலே பிரியப்படுகிறார். ஆமென். இந்த சிந்தனை நமக்கு இருந்துவிட்டால் போதும். அப்பா கிட்ட ஒன்னே ஒன்னு கேட்கணும், மரிக்கும் பொழுது உம்முடைய ஜீவ வாசனையை வீசிக்கொண்டு நான் மரிக்கட்டும். இப்படி கேட்டு பங்களே, எத்தனை நன்மை. எல்லாருக்கும் மரணம் என்பது ஒரு நாளிலே உண்டுதானே. அப்படிப்பட்ட நாளிலே கர்த்தருக்கு ஜீவ வாசனையாய் இருக்க வேண்டும். ஜீவிக்கிற ஒவ்வொரு மணித்துளியும் கர்த்தருக்கு சாட்சியாய் இருப்பது மாத்திரமல்ல, ஆண்டவரே, மரணத்திலே ஜீவ வாசனை வீசின எங்கள் நேச கர்த்தர் எங்களுக்கும் அந்த கிருபையை தரட்டும். கர்த்தருடைய வருகை சீக்கிரம், அந்த வருகையில அவருக்கு இணைத்து கொள்ளப்படுகிறது. நிச்சயம் நமக்கெல்லாம் அந்த ஒரு பாக்கியம் கிடைக்கட்டும். அப்படியும் நாம் அப்படியானாலும் நாம் சாட்சிகளாகத்தான் அவருக்கு நிற்போம். அல்லது இந்த பூமியிலே நாம் மரணத்தை சந்திக்க வேண்டும் என்பது அவருடைய சித்தமாய் இருந்தாலும் அதிலும் கர்த்தருக்கு சாட்சியாகவே நிற்போம். இந்த உறுதியை கர்த்தர் நமக்கு இன்றைக்கு அருள்வாராக. கர்த்தருடைய பொற்பாதங்களில் பணியலாமா? தகப்பனே, ஜீவ வாசனை வீச எங்களுக்கு கற்றுக் கொடுத்தவரே, எங்கள் ஜீவ ஒவ்வொரு நொடி பொழுதிலும் உமக்காக துடிக்க கர்த்தர் உதவி செய்தரலும் சுவாமி. உம்முடைய வாசனையை வீச கர்த்தர் கிருபை அருளும் சுவாமி. ஒவ்வொரு காரியத்திலும் உம்முடைய நாமத்தையே மகிமைப்படுத்தத்தக்கதாய் ஆண்டவரே, சாட்சி சொல்லுகிறவர்களாக அல்ல சாட்சியாக நிற்கிறவர்களாய் நாங்கள் எழும்பி பிரகாசிக்க கர்த்தர் தயை செய்தரலும். எங்க சூழ்நிலைகள் எங்களை நெருக்குதப்பா. எங்களுக்கு எத்தனையோ வேதனைகள் இருக்கிறதுனால கர்த்தருக்கு சாட்சியாய் இருக்க நாங்கள் மறந்து கிருபையாய் எங்களோடு கூட இருந்து எங்களை பலப்படுத்தும்படி ஜெபிக்கிறோம். தகப்பனே, எங்க வாழ்க்கையின் சூழ்நிலைகளில் எல்லாம் நாங்கள் பேசுகிற பேச்சு, இருதயத்தின் சிந்தனைகள், ஆண்டவரே, நாங்கள் நடந்து கொள்ளுகிற நடக்கைகள் சாட்சியற்ற விதமாய் இருக்கும் என்றால் அப்பா உங்க கைகள்ல ஒப்பு கொடுக்கிறோம். நாங்க நினைச்சாலும் விரும்புகிற நன்மையை செய்ய முடியலப்பா. ஆண்டவருடைய ஆவியானவர் எங்களுக்கு ஒத்தாசையாய் இருக்கும்படி தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். உமது கிருபையின் கரம் எங்களை அனைத்தரலும் சுவாமி, அனைத்தரட்டும் சுவாமி. அப்பா, நீர் ஆண்டவரை விரும்புகிற வாழ்க்கை நாங்கள் வாழட்டும். ஒவ்வொரு நிலையிலும் உமக்கு சாட்சியாகவே இருக்க உதவி செய்தும். எங்கள் நாவுக்கு ஒரு தகப்பனை ஒரு காவல் வையும். எங்களது இருதயத்திலே மற்றவர்கள் கஷ்டப்படுகிறதை பார்த்து சந்தோஷப்படக்கூடிய இருதயம் வேண்டவே வேண்டாம்ப்பா. அப்பா, எங்க வாழ்க்கையில எல்லாரோடும் தகப்பனே கர்த்தருடைய சாட்சிகளாகவே நாங்கள் ஜீவிக்க கர்த்தர் தயை செய்தும். கிருபை எங்களை சூழ்ந்திருக்கட்டாப்பா. உம்மோடு கூட நடக்கணும், உம்மிலே நாங்கள் வாழணும், மகிழணும். கிருபை சூழ்ந்திருக்க தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு இரட்சகரின் உன்னத நாமத்தில் ஜபம் கேட்டாலும்
1: உங்களுக்காக, உங்க குடும்பத்துக்காக, ஊழியங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து நமது ஜெப வேளையிலே ஜெபிக்கிறோம் அம்மா. வாழ்த்துக்கள் சகோதரி.
2: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.

0: You are listening to Waves of Power, Gautama Christian Radio Online, broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Tamil Christian songs, programs, poems, dramas, and more.
1: மேலாக இயங்குகின்ற இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி நிறுவனத்தில் ஹெல்த் கேர், மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ், ஒர்க் பிளேசஸுக்குரிய சகல சேஃப்டி ப்ராடக்ட்ஸ், ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், ஹோம் பார்ட்டிக்குரிய சகல விதமான பொருட்கள், பேக்கேஜிங் மற்றும் மூவிங்குக்கு தேவையான பொருட்கள் அத்துடன் ஹோம் அண்ட் ஆஃபீஸுக்குரிய அனைத்து விதமான கிளீனிங் ப்ராடக்ட்ஸ், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் லைன்ஸ் ஆஃப் கிளவுசஸ் மற்றும் ஹோம் ஃபர்னஸ் ஃபில்டர்ஸ் என 2800 மேற்பட்ட பொருட்களை மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ளலாம். இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி, 380 ஃபின்ஸ்டைன் ஸ்கேர், யூனிட் 13, Scarborough, Finch & Finchton, Sandipia, 416-291-9148.

0: சிலைகள் வழியாக இயேசு கிறிஸ்துவின் தே நமது கானங்களே, இது எங்களுக்கு சுமந்து வரும் சுகமான அலைகள், வல்லமையின் அலைகள்.
1: வணக்கம் இனிய அன்பு உள்ளங்களே, தேவ சமாதானம் உண்டாவதாக. கனடிய மண்ணிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முதல் தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமை அலைகள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் பத்தாக, நூறாக, ஆயிரமாக மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக.
2: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வானலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வல்லமையின் அலைகள், waves of power.com.
4: நேரம் கலையத்திலே 10:21, புதன்கிழமைக்கான காலை ஒலிபரப்போடு இணைந்திருக்கின்றோம். 10:30 அருமையான ஊழியர் பாஸ்டர் டேவிட் கைவல்யம் அவர்கள் எங்களோடு ஆண்டோடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்கள்.

மழலை சத்தம் வீட்டில் இல்லையே என ஏங்கி எனக்கு குழந்தை தரிக்கும்படி தேவன் உதவினார். ஆனால் எதிர்பாராத ஒரு திகில் காத்திருந்தது என்று நினைத்து கூட பார்க்கவில்லை. மெடிக்கல் டெஸ்டில் இது சூடோ பிரெக்னன்சி என மருத்துவர்கள் கூறிய போது கலங்கிய என் இதயத்தில் எழுந்த கீதமே, பாலைவனத்திலும் ஒரு நீரோடே உண்டு என்ற இந்த நம்பிக்கையின் பாடல்.

0: நேரம் கலையத்திலே 10:30 இது செய்திக்கான நேரம். எங்களோடு ஆண்டுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார்கள் பாஸ்டர் கைவல்யம் டேவிட் அவர்கள்.
1: ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். அன்பானவர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறேன். நல்லா இருக்கணும். நன்றா இருப்பதற்காகவே இந்த வார்த்தைகள் பேசப்படுகிறது, உங்களுக்கு சொல்லப்படுகிறது. இந்த தருணத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பேரருள் உங்களுக்கு உண்டாக வேண்டும் என்று நான் ஜெபத்தோடு இந்த செய்தியை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவர் நமக்கு எப்போதும் நல்லவராக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய ஜீவிதத்தில் பல மாற்றங்களை, நன்மைகளை இந்த அருணாதர் இயேசு செய்து வருகிறார். தேவனுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றுமே நம்மேல் இறைவன் வைத்த அன்பிற்கு அடையாளமாக, அன்பிற்கு காரணமாக நமக்காக கொடுக்கப்படுகிறது. ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களையும் வசனங்களையும் நாம் கேட்கும்போது நம்முடைய மனசுல ஒரு புதிய உத்வேகம் வருகிறது, உற்சாகம் பிறக்கிறது. அன்பானவர்களே, இந்த நாளிலே நான் சங்கீதத்திலிருந்து ஒரு வாக்குத்தத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். அந்த ஒரு உணர்வை ஆண்டவர் எனக்கு தருகிறார். அந்த வசனம் எங்கிருக்கிறது என்று சொன்னால், சங்கீதம் 89வது சங்கீதத்தின் 21வது வசனத்தின் இறுதி பகுதி, அதாவது 2வது பகுதி. என் புயம் அவனை பலப்படுத்தும், என் புயம் அவனை பலப்படுத்தும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய புயம், அது வல்லமையை காட்டுகிறது. அவருடைய புயம் நம்மை பலப்படுத்துமாம். கர்த்தர் தம்முடைய புயத்தினால் நம்மை பலப்படுத்துகிறவர். நம்முடைய வாழ்க்கையில பல சந்தர்ப்பங்களில நாம் சோர்ந்து போகிறோம், பலவிதமான இன்னல்களுக்கு நடுவில் வீழ்ந்து போகிறோம். சுகித்திருக்க முடியாத ஒரு நிலை நமது வாழ்க்கையில் வந்து விடுகிறது. என் அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் வீழ்ச்சி அடைகிற போது, தளர்ந்து போகிற போது, சோர்ந்து போகிற போது, இவரே நல்ல தேவனாக நம்முடைய வாழ்க்கையில் வந்து நம்மை பலப்படுத்துகிறார். பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. தேவனுடைய அந்த வல்லமை நமக்குள் வருகிற போது, அவருடைய பிரசன்னம் நமக்குள் வருகிற போது, அன்பானவர்களே, ஒரு பெரிய ஒரு ஸ்ட்ரென்த் நமக்கு வந்துருது. ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார், நம்மை பலப்படுத்துகிறார். இந்த நாளில், இந்த அருமையான நாளில், எனது அருமை சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, தேவன் நாம் சோர்ந்து போகும்போது நமக்கு ஒரு பலனை கொடுக்கிறார். அவருடைய புயத்தினாலே நம்மை பலப்படுத்துவாராம். நம்முடைய வாழ்க்கையில சத்துவம் மற்று போகும் பொழுது, நம்முடைய வாழ்க்கையில மிகுந்த சோர்ந்த ஒரு மனநிலையில வாழ்கிற போது, அவர் தமது புயத்தினால் நம்மை பலப்படுத்துவார். அவருடைய புயம் நம்மை பலப்படுத்தும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனுக்கு அன்பானவர்களே, கர்த்தருடைய புயம் நம்மை பலப்படுத்துமா? இந்த வாக்கு தத்துவம் நிறைவேறுவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை முதலாவதாகவே நான் சொல்லிவிடுகிறேன். வழக்கமாக கடைசியாக நிபந்தனைகளை சொல்வது உண்டு, ஆனால் இன்றைக்கு முதலாவதாக அவருடைய புயம் நம்மை பலப்படுத்துவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற விடயத்தை நான் உங்களுக்கு சொல்லிவிடுகிறேன். எங்க இருக்கிறது வசனம்? அதற்கு மேலாக இருக்கக்கூடிய வார்த்தை, அதாவது சங்கீதம் 89:20. என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன். பரிசுத்த தைலத்தினால் அவனை நான் அபிஷேகம் பண்ணினேன், தாவீதை என்று சொன்னார். யாரை தேவன் தன்னுடைய புயத்தினாலே பலப்படுத்துவார் என்றால், தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றவர்கள், தேவனுடைய வல்லமையை பெற்றவர்கள். தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றவர்களுக்கு தேவன் தம்முடைய புயத்தினாலே தம்முடைய பலனை, வல்லமையை விளங்க பண்ணுகிறார், வெளிப்படுத்துகிறார். ஒரு அருமையான வார்த்தையை நாம் சகரியா புஸ்தகத்திலே வாசிக்க முடியும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என்னுடைய ஸ்ட்ரென்த், எனக்கு இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த் இருக்கு பாருங்க, அதை வச்சு நான் ஒரு பெரிய ஒரு வெற்றியை பார்க்க முடியாது. ஆனால் ஆவியானவர் வரும்போது, பரிசுத்தாவியன் வரும்போது, நான் அந்த பலனை பெற்றுக்கொள்ள முடியும். நியாயாதிபதிகள் புஸ்தகத்துல பல நியாயாதிபதிகளை, ரட்சகர்களை கர்த்தர் ஏற்படுத்தினார். அதுல ஒரு நியாயாதிபதி மீதியானியர்களுடைய கைக்கு தேவனுடைய ஜனத்தை காப்பாற்றக்கூடிய ரட்சகனாக, நியாயாதிபதியாக எழும்பினான். அவன் பேர் கிதியோன். இந்த கிதியோனை குறித்து நாம் பார்க்கும்போது, அவனே மீதியானிகளுக்கு பயந்து களத்திலே கோதுமை அடித்து கொண்டிருக்கிற போது, கர்த்தருடைய தூதன் அவனுக்கு முன்பதாக தோன்றி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்று பேசினான். அவனுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. பயந்து அங்க வேலை செய்து கொண்டிருக்கிற அவனை பார்த்து பராக்கிரமசாலியே அப்படின்னு சொன்ன உடனே அவன் கேட்கிறான், கர்த்தரங்களோட இருந்தா ஏன் இதெல்லாம் நடக்குது, நாங்க ஏன் இப்படி கஷ்டப்படணும், ஏன் இப்படி வேதனைப்படணும், ஏன் தோற்று போகணும் என்று அவர்கள் மிகவும் எதிர்மறையாக பேசிக்கொண்டிருந்தார்கள். எனது அன்பு சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, இந்த நாளில ஆண்டவருடைய பிரசன்னத்தில நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அப்படி முடியாதுன்னு நினைத்த அந்த கிதியோன் மேலே தேவன் தம்முடைய ஆவியின் பிரசன்னத்தை வைத்தார். உனக்கு என்ன முடியுமோ அந்த பலத்தோட போப்பா, மீதிய நான் பாத்துக்கிடுறேன்னு சொல்லி அவனை அனுப்பினான். உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ என்று கர்த்தர் அவனை அனுப்பிய போது அந்த பலத்தோடு அவன் புறப்பட்டு போனான். நடந்தது என்ன? அவன் மிகப்பெரிய ஒரு வெற்றியை, வெறும் 300 பேர் தான், ஒரு களையம், ஒரு தீப்பந்தம் இவைகளை பிடித்து கொண்டு போய் கர்த்தரின் பட்டையும் கிதியோனின் பட்டையும் என்று பாட்டு பாடி இந்த எக்காலத்தை ஊதி, பானையை உடைத்து எக்காலத்தை ஊதி தீபத்தை பிடித்து கொண்ட போது ஒரு பெரிய வெற்றி அவர்களுக்கு கிடைத்தது, ஒரு ஜெயம் கிடைத்தது. வெறும் 300 பேரை கொண்டு மிகப்பெரிய ரட்சிப்பை ஆண்டவர் கொடுத்தார். ஆவியானவர் கொடுக்கிற அந்த பலத் நமக்கு மிக அவசியம். ஆவியானவர் எந்த மனுஷன் மேல் இருக்கிறாரோ அவர்களுக்கு தேவன் தம்முடைய புயத்தினால் அவர்களை பலப்படுத்துவார் என்பது நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மறுக்க முடியாத ஒரு அற்புதமான விடயம். எல்லா இடங்களிலேயும் அதை நாம் பார்க்கிறோம். ஆவியானவர் வருகிற போது அவர்களுக்கு பலன் உண்டாகும். இயேசு கிறிஸ்துவை குறித்து பரிசுத்த வேதாகமத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, ஆவியானுடைய பலத்தினாலே வனாந்தரத்துக்கு சென்றார் என்று நாம் வாசிக்க முடியும். லூக்காவிலே, மத்தேயுவிலே வாசிக்க முடியும். ஆவியானவர் வரும்போதுதான் அவருடைய புயம் நம்மை பலப்படுத்துகிறது. அன்பானவர்களே, ஒருவேளை இந்த உலகத்துல, உலகத்தின் பார்வையில பலமுள்ளவர்கள் என்று நினைக்கக்கூடிய மக்களை, சாதாரணமான நம்மை ஆண்டவர் கொண்டு அவர்களை வெட்கப்படுத்தி விடுகிறார். அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் 1 கொரிந்தியர் 1 அத்தியாயத்தில் சொல்லுகிறான், பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார் என்று சொல்லுகிறான். பலவீனமானவர்களை கொண்டு கர்த்தர் பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தினார் என்று அங்கே நாம் வாசிக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, இன்று கர்த்தர் உங்களோடு சொல்லுகிற வார்த்தை, தம்முடைய புயத்தினால் அவர் உங்களை பலப்படுத்துவார், தம்முடைய புயத்தின் வல்லமையினால் உங்களை பலப்படுத்துவார். இந்த காரியங்களை குறித்து இன்னும் நான் அதிகம் பேசுவதற்கு நான் விரும்புகிறேன். கடைசியாக நான் இதை தொடர்கிறேன். நிபந்தனை என்கிற விஷயத்தை கடைசியாக மீண்டும் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி நான் ஜெபித்து முடிக்க விரும்புகிறேன். அதற்கு முன்பதாக அவர் தம்முடைய புயத்தினால் செய்த காரியங்கள் என்ன என்பதை நாம் வேதாகமத்தில் ஒரு 6-7 குறிப்புகளை வேகமாய் நான் சொல்லுகிறேன். முதலாவது, அவருடைய புயத்தினால் கர்த்தர் செய்கிற காரியம் என்ன? அவருடைய புயம்தான் நம்மை உண்டாக்கிற்று. அவருடைய புயத்தினால் அவர் நம்மை பலப்படுத்துவார் என்றால், அவர் பலப்படுத்துகிற அந்த காரியத்தில் ஒரு 7 விஷயத்தை சொல்லலாம். அவர் நம்மை உண்டாக்கி, நம்மை உருவாக்கி பலப்படுத்தினார். அவரே நம்மை உண்டாக்கினார். அவருடைய புயமே நம்மை உண்டாக்கி பலப்படுத்தியது. வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். எரேமியா புஸ்தகம் 27:5, நான் பூமியையும் மனுஷனையும் பூமியின் மேல் உள்ள மிருக ஜீவன்களையும் என் மகாபலத்தினாலும் ஓங்கி என் புயத்தினாலும் உண்டாக்கினேன். ஓங்கிய என் புயத்தினாலே உண்டாக்கினேன் என்று சொல்லுகிறார். எல்லாவற்றையும் என்னுடைய புயத்தினாலே உண்டாக்கினேன். அவர் உண்டாக்கி நம்மை பலப்படுத்தினார். இன்னும் கூட அதே புத்தகத்திலே மற்றொரு வசனம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது, எரேமியா 32:17, கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர், உம்முடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் உண்டோ? அவர் தம்முடைய மகா பெரிய புயத்தினாலே உலகத்தை உண்டாக்கினாராம். அதில் இருக்கிற நம்மையும் உண்டாக்கினார். அவர் தம்முடைய புயத்தினாலே உண்டாக்கி நம்மை பலப்படுத்துகிறார். ஆண்டவருடைய அந்த புயம் எத்தனை மகிமையானது! நாம் காண்கிற மிக அற்புதமான இயற்கைகள் எல்லாம் அவர் தான் படைத்தார். பறந்து விரிந்து கிடக்கிற சமுத்திரத்தை அவர் படைத்தார். பூமியிலே வாழ்கிற கோடிக்கணக்கான ஜீவராசிகளை, ஊர்வன, பரப்பன, நடப்பன, இவைகள் எல்லாவற்றையும் அவரே உண்டாக்கினார். வானத்தை அண்ணாந்து வாருங்கள், ஓ விவரிக்க முடியாத அண்ட சராசரங்களை, இவைகள் எல்லாவற்றையும் அவருடைய புயமே உண்டாக்கியது. உண்டாக்கி அதில் விசேஷமாக மனிதனை பலப்படுத்துகிறார், மனிதனை பலப்படுத்துகிறார். இரண்டாவது, நிறைய மனிதர்களை இந்த உலகத்தில் அவர் படைச்சிருந்தாலும், கோடிக்கணக்கான மனிதர்கள் வாழ்கிற போது அவருடைய மக்களாக நம்மை அவருடைய புயத்தினாலே அவர் தெரிந்து கொள்கிறாராம். இந்த புயம் என்று சொல்வது எத்தனை காரியங்களை மனித சமூகத்தில் செய்து பாருங்கள். தம்முடைய புயத்தினாலே அவர் உண்டாக்கி நம்மை பலப்படுத்துகிறார். இரண்டாவது, அவர் தம்முடைய புயத்தினாலுமே தெரிந்து கொண்டு பலப்படுத்துகிறார், நம்மை தெரிந்து கொள்கிறார். கோடிக்கணக்கான மக்கள் வாழ்கிறார்கள். யோசித்து பாருங்க, நீங்க வாழ்கிற இடத்துல எத்தனை ஆயிரம் மக்கள் குடியிருக்கிறார்கள், எத்தனை லட்சம் பேர் குடியிருக்கிறார்கள். அவளுக்கு நடுவிலே அவர் தம்முடைய புயத்தினாலே உங்களை தெரிந்து கொள்கிறாராம். அவருடைய புயம் உங்களை தெரிந்து கொண்டது. உபாகம புத்தகம் 4:34 நாம் இப்படி வாசிக்கின்றோம். அல்லது உங்கள் தேவனாகி கர்த்தர் எகிப்திலே உங்கள் கண்களுக்கு முன்பாக உங்களுக்கு செய்தபடியெல்லாம் தேவன் அந்நிய ஜாதிகளின் நடுவில் இருந்து ஒரு ஜனத்தை சோதனைகளினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் யுத்தத்தினாலும் வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகாபயங்கரமான செயல்களினாலும் தமக்கென்று தெரிந்து கொள்ள வகை பண்ணினது உண்டோ என்று நீ விசாரித்துப்பார். ஓங்கிய புயத்தினாலே தமக்கென்று தெரிந்து கொண்டார் நம்மை. அவர் நம்மை தெரிந்து கொண்டார். ஓங்கிய புயத்தினாலே அவருக்காக நம்மை தெரிந்து கொண்டார். பாருங்கள், அவருடைய தம்முடைய புயத்தினாலே நம்மை உண்டாக்கி நம்மை பலப்படுத்துகிறார். இரண்டாவது, திரளான ஜனங்களுக்கு நடுவிலே அவர் தம்முடைய ஓங்கிய புயத்தினாலே நம்மை தெரிந்து கொண்டு நம்மை பலப்படுத்துகிறார், நம்மை தெரிந்து கொள்ளுகிறார். ஒரு ஜாதிக்கு ஒருவனும் ஜனத்துக்கு ஒருவனுமாய் கர்த்தர் தொடுகிறார். நம்முடைய இனஜன பந்தங்களுக்கு நடுவில் எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்கள் இருக்கிறார். அவர்களுக்கு நடுவில் உங்களை ஆண்டவர் தெரிந்து கொண்டதற்கான காரணம் என்ன? உங்களை ஆண்டவர் முன்குறித்ததற்கான காரணம் என்ன? என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் அவருடையவர்களாக வாழ வேண்டும் என்பதற்காக, அவருடைய மக்களாக ஜீவிக்க வேண்டும் என்பதற்காக அவர் உங்களை தெரிந்து கொண்டார். அவருக்காக வாழும்படி உங்களை தெரிந்து கொண்டார். மூன்றாவதாக, அவருடைய புயம் என்ன செய்கிறது பாருங்கள். இந்த உலகம் என்பது நம்மை கட்டுப்படுத்துகிற ஒன்றாக, ஆவிக்குரிய காரியங்களில் முன்னேற முடியாமல் செய்கிற ஒன்றாக இருக்கிறது. லைக் எகிப்த், எகிப்தை போலவே இந்த உலகம் என்பது நம்மை பின்னுக்கு இழுக்கிறது. தேவனை நாம் நோக்கி புறப்பட முடியாதபடி, தேவன் வச்சிருக்கிற இலக்கை அடைய முடியாதபடி, நம்மை ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே, ஒரு பிடிக்குள்ளே, ஒரு விதமான அந்த பாண்டேஜுக்குள்ளே நம்மை வைத்து விடுகிறது. எப்படி எபிரேய மக்கள் எகிப்து தேசத்திலே அடிமைத்தனத்துக்குள்ளே 400 ஆண்டுகள் இருந்தார்களோ, அதுபோலவே நாம் எந்த விதத்தில் விடுதலை பெற முடியாத நிலையிலே நாம் பிடிக்கப்படுகிறோம், நாம் கட்டப்படுகிறோம், நம்மால் எதையும் செய்ய முடிவதில்லை. எனது அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அதை செய்கிறார். நம்முடைய ஜீவிதத்திலே கர்த்தர் அப்படி செய்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் மிகுந்த ஒரு ஆசீர்வாதத்தை, மேன்மையான அந்த மகத்துவமான ஆசீர்வாதத்தை காண வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால், அன்பானவர்களே, அவரை நோக்கி பாருங்கள். அவர் லட்சக்கணக்கான எபிரேய மக்களை தம்முடைய புயத்தினாலே புறப்பட பண்ணினார். அவர் எப்படி அந்த ஜனங்கள் புறப்பட்டாங்க? அவருடைய புயத்தினாலே புறப்பட பண்ணினார். உபாகமம் 5:15 உட்பட பல வசனங்கள் அதை நமக்கு உறுதிப்படுத்துகின்றன. இன்னும் சில வசனங்களை சொல்லுகிறேன், நீங்கள் குறித்து கொள்ளுங்கள். நீங்கள் ஃப்ரீயா இருக்கும் போது அந்த வசனங்களெல்லாம் எடுத்து வாசித்து பாருங்கள். உபாகமம் 5:15, உபாகமம் 7:19, உபாகமம் 9:29, சங்கீதம் 136:11-12, உபாகமம் 26:8, 2 ராஜாக்கள் 17:36, இன்னும் பல வசனங்கள் அவருடைய புயத்தினாலே தேவன் தம்முடைய ஜனத்தை புறப்பட பண்ணினார் என்று சொல்லுகிறது. பல வசனங்கள், அவர் தம்முடைய புயத்தினாலே தம்முடைய ஜனத்தை புறப்பட பண்ணினார். ஒரு அடிமை வாழ்க்கை வாழ்ந்த மக்களை கர்த்தரே தம்முடைய புயத்தினால் அவர்களை புறப்பட பண்ணினார். ஒருவேளை இந்த செய்தியை கவனித்துக் கொண்டிருக்கிற, பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் பிசாசினுடைய அடிமைத்தனத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கலாம். விடுதலை இல்லையே என்று வேதனையோடு வாழலாம். ஐயோ, எனக்கு ஒரு டெலிவரன்ஸ் வேணும், ஐ நீட் அ டெலிவரன்ஸ், ஐ நீட் அ ரெடெம்ஷன் என்று நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கலாம். என கண்பானவர்களே, உங்களை அந்த அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட பண்ணுகிறவர் கர்த்தர். அந்த அடிமைத்தனத்தில் புறப்பட பண்ணுகிற கர்த்தர் ஒருவேளை லாகிரி வஸ்துக்களிருந்து விடுதலை இல்லாமல் இருக்கலாம், போதை வஸ்துக்களிருந்து விடுதலை இல்லாமல் இருக்கலாம், சில கெட்ட பழக்க வழக்கங்களிலிருந்து உங்களுக்கு விடுதலை இல்லாமல் இருக்கலாம். எல்லா விதத்திலும் நீங்கள் விடுவிக்கப்படுவதற்கு, மீட்கப்படுவதற்கு தேவனாய் கர்த்தர் ஒருவரே உங்களுக்கு உதவி செய்ய முடியும். ஆகவே முதலாவது, அவர் தம்முடைய புயத்தினால் நம்மை உண்டாக்கி பலப்படுத்துகிறார். இரண்டாவது, அவர் தம்முடைய புயத்தினால் நம்மை தெரிந்து கொண்டு நம்மை பலப்படுத்துகிறார். மூன்றாவது, அவர் தம்முடைய புயத்தினால் நம்மை புறப்பட பண்ணி நம்மை பலப்படுத்துகிறார். நான்காவதாக, நாம் எங்கேயும் இடறி விடாமல், நாம் ஆபத்திலே சிக்கிக்கொள்ளாமல், வேதனைப்பட்டு விடாமல், அழகான பாதையிலே தெளிவாய் நடப்பதற்கு அவருடைய புயத்தினாலே நடத்துகிறாராம். யோசித்து பாருங்களேன், 40 ஆண்டுகள் தொடர்ச்சியாக வனாந்திரத்திலே இந்த மக்கள் நடந்தார்கள். பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்னி ஸ்தம்பமும் அவர்களுக்கு வழிகாட்டியது. அது எல்லாம் அவருடைய புயத்தினால நடந்தது. அவர் நடத்தணும், அவர் நடத்தணும். நம்முடைய வாழ்க்கையில நிறைய நேரங்களிலே வாழ்வதற்கான வழி தெரியவில்லை, எங்காவது போய் முட்டிக்கொள்கிறோம். ஐயோ, இந்த பிரச்சனையில இருந்து எப்படி நான் வெளியில வர்றதுன்னு எனக்கு புரியல, இந்த கஷ்டத்திலிருந்து நான் எப்படி வெளியில வர்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே விளங்கல, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன்னு நினைக்கிறேன். அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய புயம் நம்மை நடத்துமா? பாருங்கள், முதலாவது நாம் பார்த்தோம், அவருடைய புயத்தினால் நாம் உண்டாக்கப்பட்டு பலப்படுத்தப்படுகிறோம். இரண்டாவதுடைய புயத்தினால் தெரிந்து கொள்ளப்பட்டு பலப்படுத்தப்படுகிறோம். மூன்றாவது அவருடைய புயத்தினால் நாம் புறப்பட்டு நாம் பலப்படுத்தப்படுகிறோம். நான்காவது, அவர் தம்முடைய புயத்தினால் நம்மை நடத்தி நம்மை பலப்படுத்துகிறார். ஏசாயா தீர்க்க தரிசன ஆகமம் 63:12 வாக்கு, அவர்கள் நடுவிலே தம்முடைய பரிசுத்த ஆவியை இருக்க கட்டளையிட்டு மோசேயின் வலதுகையை கொண்டு அவர்களை தமது மகிமையின் புயத்தினாலே நடத்தி தமக்கு நித்திய கிருத்தி உண்டாக்க அவர்களுக்கு முன்பாக தண்ணீரை பிளந்து என்று அந்த வசனம் போகிறது. அவர் தம்முடைய புயத்தினாலே நடத்தி, தம்முடைய புயம், அவருடைய புயம், அவருடைய புயத்தினாலே நம்மை நடத்தி பலப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, வாழ வழி தெரியவில்லை, என்னுடைய வாழ்க்கை குறித்ததான இறைவனுடைய சித்தம் என்னதுன்னு எனக்கு புரியலேன்னு வருத்தப்படுகிற உங்களுக்கு கடவுள் சொல்லுகிற வாக்கு, அவர் தம்முடைய புயத்தினால் நடத்துவார். இதைத்தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான் 32:8, உண்மையில் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன் என்று. அன்பு தெய்வத்தினுடைய மக்களே, நம்மை நடத்துகிறவர் கர்த்தர். நான் முன்னே சொன்னது போல பகல் நேரம் வருகிற போது அவருடைய மேகஸ்தம்பம் வரும், மக்கள் களைத்து போகாமல் அந்த மேகஸ்தம்பம் அந்த ஜனங்களுடைய பிரயாணத்தில் வந்து கொண்டே இருக்கும். இரவு நேரத்தில் ஒரு எலக்ட்ரிசிட்டி மாதிரி இயற்கையே அவர்களுக்கு ஒரு எலக்ட்ரிசிட்டியா மாறி அக்னி ஸ்தம்பத்தினாலே கர்த்தர்களை நடத்துவார். அக்னி ஸ்தம்பம் அவர்களை மிக அழகாய் நேர்த்தியாய் நடத்தி கொண்டு போனது. அவர் நம்மை நடத்துகிறவர், அவர் அற்புதமாய் நடத்துகிறவர், பிரயோஜனமாய் இருக்கிறதை அவர் நமக்கு போதித்து அவை நம் நடத்துவார் என்று ஏசாயா தீர்க்க தரிசி சொல்லுகிறார். ஆகவே தேவன் அவருடைய புயத்தினாலே நம்மை நடத்தி ரொம்ப அழகாய் நம்மை அவர் பலப்படுத்துகிறார், நம்மை ஆசீர்வதிக்கிறார். ஆகவே நான்கு காரியங்களை உங்களுக்கு சொன்னேன். முதலாவது, அவர் தம்முடைய புயத்தினாலுமே உண்டாக்கி பலப்படுத்துகிறார். இரண்டாவது, தம்முடைய புயத்தினாலுமே தெரிந்து கொண்டு பலப்படுத்துகிறார். மூன்றாவது, தம்முடைய புயத்தினாலுமே புறப்பட பண்ணி நம்மை பலப்படுத்துகிறார். நான்காவது, தம்முடைய புயத்தினாலுமே நடத்தி நம்மை பலப்படுத்துகிறார். ஐந்தாவதாக, தம்முடைய புயத்தினால் நம்மை மீட்டு கொண்டு நம்மை பலப்படுத்துகிறார். தம்முடைய புயத்தினால் நம்மை மீட்டு கொண்டு நம்மை பலப்படுத்துகிறார். அவருடைய புயம் நம்மை மீட்டுக் கொள்கிறது, கூடவே அவர் நம்மை பலப்படுத்தவும் செய்கிறார். சங்கீதம் 77:15, யாக்கோபு யோசேப்பு என்பவர்களின் புத்திரராகிய உம்முடைய ஜனங்களை உமது புயத்தினாலே மீட்டுக் கொண்டீர். உம்முடைய ஜனங்களை உம்முடைய புயத்தினாலே மீட்டுக் கொண்டீர். அவருடைய புயம் நம்மை மீட்டுக் கொள்ளும், அவருடைய வல்லமை நம்மை மீட்டுக் கொள்ளும். அன்பு சகோதர சகோதரிகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை மீட்டுக் கொள்வார். எங்கே நீங்கள் பிடிபட்டிருக்கிறீர்கள், எங்கே நீங்கள் கட்டப்பட்டிருக்கிறீர்கள், எங்கே வேதனை இருக்கிறது, எங்கே கஷ்டம் இருக்கிறது, அங்கே கர்த்தர் தம்முடைய புயத்தை அனுப்பி உங்களை மீட்டுக் கொள்வார். நீங்கள் மீட்டுக் கொள்ளப்படுவீர்கள். ஆண்டவருடைய அந்த பேராசீர்வாதம் உங்களுக்கு நிச்சயம் உண்டு. அன்பானவர்களே, அவர் உங்களை மீட்டுக் கொள்வார், அவர் உங்களை மீட்டுக் கொள்வார். அவர் நம்மை மீட்டு தம்முடைய புயத்தினாலே மீட்டுக் கொண்டு அவர் நம்மை பலப்படுத்துவார். ஆறாவதாக, அவர் நம்மை தம்முடைய அம்பாரத்திலே சேர்ப்பார், தம்முடைய மந்தையிலே சேர்ப்பார். தம்முடைய புயத்தினாலே அவர் தம்முடைய அம்பாரத்திலே சேர்த்து நம்மை பலப்படுத்துவார், நம்மை விட்டுற மாட்டார், நாம் கைவிடப்படுவதில்லை. அவர் தம்முடைய புயத்தினாலே தம்முடைய மந்தையிலே சேர்ப்பார், நம்மை பலப்படுத்துவார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 40:11 மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார். தமது புயத்தினால் ஆடுகளை அவர் சேர்ப்பார், தம்முடைய புயத்தினால் சேர்ப்பார், மந்தையிலே கொண்டு வந்து சேர்ப்பார். உங்களை பாதுகாப்பான இடத்துல அவர் கொண்டு வந்து வைப்பார், அப்படி விட்டுற மாட்டார், வனாந்திரத்தில் விட்டு விட மாட்டார், காடுகளில் அலைந்து திரிய விட மாட்டார், பசியால் பட்டினியால் வாடி போக விட மாட்டார். ஓ, தண்ணீர் இல்லாமல் நான் வறண்டு போகும்படியவர்களை தனித்து விட மாட்டார், பசியினால் நீங்கள் துடித்து விட அவர் விட மாட்டார். அவர் தம்முடைய அந்த இல்லத்திலே, தன்னுடைய மந்தையிலே உங்களை சேர்த்துக் கொள்வார் தம்முடைய புயத்தினாலே. ஆகவே இதுவரை தேவனுடைய ஆசீர்வாதங்களை காணாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். இன்று இறைவன் இயேசு கிறிஸ்து உங்களோடு பேசுகிறார், நான் சேர்ப்பேன், என்னுடைய மந்தையில கொண்டு வந்து சேர்ப்பேன், என் பாதுகாப்பான இடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன், என்னுடைய கோட்டையில கொண்டு வந்து சேர்ப்பேன், என்னுடைய எல்லைக்குள்ளே நான் உன்னை கொண்டு வந்து சேர்த்து உன்னை பலப்படுத்துவேன். இதுதான் கர்த்தருடைய வாக்கு. ஏழாவதாக, அவர் தம்முடைய புயத்தினால் நம்மை அரசாளுவார். கடந்த அதிகாரத்திலே நான் வாசித்த அந்த அதிகாரத்திலே மற்றொரு வசனம் 40:10, இதோ கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியாக வருவார், அவர் தமது புயத்தினால் அரசாளுவார், அவர் தமது புயத்தினால் அரசாளுவார். அவருடைய புயம் நம்மை அரசாள வைக்கும், நம்மை தம்முடைய புயத்தினால் அரசாண்டு அவனை பலப்படுத்துவார். அவருடைய புயம் என்னவெல்லாம் செய்கிறது பாருங்கள், அவர் தம்முடைய புயத்தினால் அவனை பலப்படுத்துவார் என்று சொன்னால் அந்த புயத்தினால் அவனை அரசாளுவார். ஏழு காரியங்களை உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். அவருடைய புயத்தினால் நம்மை உண்டாக்கி நம்மை பலப்படுத்துவார். இரண்டாவது, அவருடைய புயத்தினால் நம்மை தெரிந்து கொண்டு நம்மை பலப்படுத்துவார். மூன்றாவது, அவர் தம்முடைய புயத்தினால் நம்மை புறப்பட பண்ணி நம்மை பலப்படுத்துவார். நான்காவது, அவர் தம்முடைய புயத்தினால் நம்மை நடத்தி நம்மை பலப்படுத்துவார். ஐந்தாவது, அவர் தம்முடைய புயத்தினால் நம்மை மீட்டு நம்மை பலப்படுத்துவார். ஆறாவது, அவர் தம்முடைய புயத்தினால் தம்முடைய மந்தையில் நம்மை சேர்த்து நம்மை பலப்படுத்துவார். ஏழாவது, அவர் தம்முடைய புயத்தினால் நம்மை அரசாண்டு நம்மை பலப்படுத்துவார். யாருக்கு இந்த ஆசீர்வாதம் அப்படின்னா, ஏற்கனவே நான் சொன்னது போல தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றவர்கள். தாவீது தேவனுடைய அருளை பெற்றவன், தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றவன், தேவனுடைய வல்லமை பெற்றவன். ஆகவே அவனுக்கு கர்த்தர் இந்த பாக்கியத்தை கொடுத்தார், இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தார். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் அரசாளுகிறவர், அவர் நம்மை சேர்த்துக் கொள்ளுகிறவர், நம்மை விடுவிக்கிறவர், நம்மை புறப்பட பண்ணுகிறவர், தெரிந்து கொள்ளுகிறவர். இதெல்லாம் கேட்கும் போது மகிழ்ச்சி. யாருக்குன்னு சொன்னா, அவருடைய அபிஷேகம் அவருடைய வல்லமை பெற்றுக் கொண்டவர்கள். பாருங்கள், எல்லா சந்தர்ப்பத்திலையும் தாவீது பலப்படுத்தப்பட்டான். கர்த்தருடைய புயம் அவனுக்கு உதவிகரமாயிருந்தது, கர்த்தருடைய புயம் அவனை பலப்படுத்திக் கொண்டே வந்தது. காரணம், அவன் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன், தேவனுடைய வல்லமையால் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். சிம்சோன் அப்படித்தான், கர்த்தருடைய ஆவியினால் அவன் பலப்படுத்தப்பட்டான். ஆனா கர்த்தருடைய ஆவி அவன் விட்டு போன உடனே அவனுக்கு இப்பொழுது ஒரு ஜெயம் தேவை. ஆண்டவரை பார்த்து கேட்கிறான். நியாயாதிபதிகள் புத்தகம் 16:28 இந்த ஒரு விசை, எனக்கு உதவி வேணும்பா. கர்த்தருடைய புயம் அங்கே வந்தது. அவனுக்கு தேவைப்படக்கூடிய ஆற்றலை, அந்த பலனை அவனுக்கு கொடுத்தது கர்த்தருடைய வல்லமை. அவ்வளவுதான், விண்ணகத்திலிருந்து ஒரு வல்லமை இறங்கி வந்தது. அவன் அன்று மிகப்பெரிய ஒரு ரட்சிப்பை விளைவித்து விட்டு தான் மாறித்தான். அன்பு சகோதர சகோதரிகளே, உங்க வாழ்க்கையில கர்த்தர் பெரிய காரியத்தை செய்யணும், அதுக்கு தேவை தேவனுடைய அபிஷேகம், தேவனுடைய வல்லமை. அப்படி அவருடைய வல்லமையினாலே நிரப்பப்படுகிற போது தேவனுடைய புயம் உங்களை பலப்படுத்தும், உங்களை ஆசீர்வதிக்கும். அன்பானவர்களே, கர்த்தருடைய புயம் உங்களை பலப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் தேவனுடைய ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். தேவனுடைய ஆவியானுடைய அருளை பெற்றுக்கொண்டவர்களுக்கு எப்போதுமே அவருடைய புயம் பலனை வல்லமையை கொடுக்கிறதாக இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் நீங்கள் ஜெயித்துக் கொண்டே வருவீர்கள். கர்த்தருடைய ஆவியானவர் உங்கள் பட்சத்தில் இருக்கும் பொழுது, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே இந்த ஆவியானவர் வருகிற போது கர்த்தருடைய புயம் உங்களை பலப்படுத்தும். நீங்கள் வெற்றி பெறுவீர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், உயர்த்தப்படுவீர்கள். ஜபம் செய்வோம். நேசிக்கிற எங்கள் பரலோக தந்தையே, இந்த ஆசீர்வாதமான தருணத்திற்காக நன்றி. உம்முடைய தெய்வீக பரிசுத்த பிரசன்னம் உள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கின்றோம். யாரெல்லாம் இந்த வார்த்தைகளை கேட்டார்களோ, கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். உம்முடைய அன்பு மக்கள் உமது திருநாமத்தில் உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவார்களாக. ஆம், உம்முடைய புயம் உம்முடைய பிள்ளைகளை பலப்படுத்தட்டும் அப்பா. தேவனே, தங்களுடைய வாழ்க்கையிலே அவர்கள் வெற்றி பெறட்டும். ஆண்டவரே, உம்முடைய புயத்தினால் உண்டாக்கப்பட்டவர்கள், உம்முடைய புயத்தினால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், உம்முடைய புயத்தினால் புறப்பட்டு வெளியே வந்தவர்கள், உம்முடைய புயத்தினால் நடத்தப்பட்டவர்கள், உம்முடைய புயத்தினால் மீட்கப்பட்டவர்கள். ஆண்டவரே, உம்முடைய புயத்தினால் உம்முடைய மந்தையிலே சேர்க்கப்பட்டவர்கள், உம்முடைய புயத்தினால் உம்மால் அரசாளப்படுகிறவர்கள். ஆண்டவரே, அந்த புயத்தினால் நீர்முத பிள்ளைகளை பலப்படுத்தி வெற்றி பெற வைங்க. கர்த்தருடைய ஆசீர்வாதம் உடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். உடைய திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். எல்லா துதி கன மகிமை யாவும் ஒருவருக்கே செலுத்துகின்றோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.
0: ஆமென். நன்றி பாஸ்டர், அருமையான ஆண்டுடைய விசுவாச வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டீர்கள். வாழ்த்துக்கள்.
2: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல்சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள் எங்களோடு இணைந்திருங்கள்.

0: வாய்ச்சலைகள் வழியாக இயேசு கிறிஸ்துவின் தே நமது கானங்களே, இது எங்களுக்கு சுமந்து வரும் சுகமான அலைகள், வல்லமையின் அலைகள். வணக்கம் இனிய அன்பு உள்ளங்களே, தேவ சமாதானம் உண்டாவதாக. கனடிய மண்ணிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முதல் தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமை அலைகள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் 10, 100, 1000 மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக.
1: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வான் அலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
2: நேரம் கிரேத்திலே 10:57, 11:00 வருகிறது. அருமையான பாஸ்டர் நோர்வேலிருந்து பென்ஹர் விக்டர் அவர்கள் சிந்தனை துளிகளை வழங்க இருக்கின்றார்கள்.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வல்லமையின் அலைகள் waves of power.com.

மகிமையால் அபிஷேகம் பண்ணுகிறவர். பக்தர்களுக்கு முன்பதாக நமக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி நம்முடைய தலையை உயர்த்துகிறவர். என்னோடு கூட சேர்ந்து பாடுங்கள், கர்த்தர் நிச்சயமாக உங்கள் தலைகளை உயர்த்துவார். வாக்கு பண்ண

0: நேரம் கிடைத்திலே 11:01. இப்பொழுது சிந்தனை துளிகளை கேட்கலாம். நோர்வேலிருந்து பாஸ்டர் பென்கர் விக்கர் அவர்கள் வழங்குகின்றார்கள்.
1: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாக கர்த்தரை கொடாவடி ஸ்தோத்திரம். கர்த்தங்களை வாசித்திப்பாராக. மறுபடியும் உங்களை சிந்தனைக்கு சிறுதுளி கூடாக சந்திப்பதில் நான் மன மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருக்கு உண்டாதாக. எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, வேதத்தில் சொல்லப்படுகிறது, ராயனுடையதை ராயனுக்கும் தேவனுடையதை தேவனுக்கும் செலுத்துங்கள் என்று சொல்லி கர்த்தரை இயேசு கிறிஸ்து சொல்லுவது மத்தேயு 22:16-21 எழுதப்பட்டிருக்கிறது. எனக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், ராயனுடையதை ராயனுக்கும். அப்ப ராயனுடையது என்ன, தேவனுடையது என்ன? அப்ப நாம் ராயனுடையதை ராயனுக்கு கொடுக்க வேண்டும், தேவனுடையதை தேவனுக்கு கொடுக்க வேண்டும். கர்த்தர் இயேசு கிறிஸ்துவை சோதிக்கும்படி அவரிடத்தில் வந்து கேள்வி கேட்கிறதை நாங்கள் இந்த வசனங்களில் வாசித்துக் கொள்ளலாம். அவர்கள் கேட்கிறார்கள், ராஜனுக்கு வரி செலுத்த வேண்டுமா என்று சொல்லி கேட்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், அந்த ராஜனுடைய பணத்தை கொண்டு வாருங்கள் என்று சொல்லி. அவர்கள் கொண்டு வந்து கொடுக்கும் பொழுது அவர் கேட்கிறார், இந்த சுரூபமும் மேலெழுத்தும் யாருடையது என்று சொல்லி கர்த்தர் இயேசு கிறிஸ்து கேட்கிறார். பாருங்க, அந்த பணத்தில் ராஜனுடைய சுரூபம் அவருடைய எழுத்தும் இருக்கிறது. ஆவேதம் அவர் கேட்கிறார், இது யாருடையதுன்னு சொல்லி கேட்கும் பொழுது அவர்கள் சொல்லுகிறார், இது ராஜனுடையதுன்னு சொல்லி. அப்போ அவர் சொல்லுகிறார், இதை ராஜினி கொடுங்கள். அவன் சுரூபம் அந்த பணத்தில் இருக்கிறது, அவனுடைய எழுத்தும் இருக்கிறது, அது அவனுக்குரியது. ஆவேதம் அவனுக்கு கொடுங்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்லிவிட்டு சொல்லுகிறார், தேவனுடையதை தேவனுக்கு கொடுங்கள் என்று சொல்லி. அப்ப நாங்கள் பார்த்துக்கொள்ளும் தேவனுடையது என்ன. ஆதியாகமம் 1:26. பின்பு தேவன் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். பாருங்க, முக்கியமாக கவனிக்க வேண்டும், நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியையும். மேலே கேட்கிறார், இந்த சுருவமும் எழுத்தும் யாருடையது என்று சொல்லி. எனக்கு பிரியமானவர்களே, இங்கு சொல்கிறார், நமது சாயலாகவும் நமது ரூபத்தின் படியையும். அவர் நம்மை கர்த்தர் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியும் படைத்திருக்கிறார். அதைத்தான் இங்கு சொல்கிறார், தேவனுடையது தேவனுக்கு கொடுங்கள். அவர் நாம் நம்மை முழுமையாக தேவனுக்கு கொடுக்க வேண்டும். பணத்தை அல்ல. பண ஆசை உள்ளவர்கள் இதை தங்களுக்கு ஏற்ற விதமாக புரட்டி சொல்லுவார்கள், பணம் 10 1/10 தேவனுக்குரியது, ஆகவே பணத்தை கொடுத்து கொடுங்கள் என்று சொல்லி. இங்கு அதை குறித்து பேசவில்லை. இங்கு பேசுவது நம்மை தேவனுக்கு முழுமையாக கொடுப்பது. நாம் தேவனுடைய சாயலா படைக்கப்பட்டிருக்கிறோம். நாம் நம்மை முழுமையாக கொடுக்க வேண்டும். அறகுறையா அல்ல, அறகுறையா

0: வெளிப்படுத்தல் 3:15-16. உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ குளிரும் அல்ல அனலும் அல்ல. நீ குளிராயாவது அனலாயாவது இருந்தால் நலமாயிருக்கும். இப்படி நீ குளிருமன்றி அனலுமன்றி வெதுவெதுப்பாயிருக்கிறபடியினால் உன்னை என் வாய் நின்று வாந்தி பண்ணி போடுவேன் என்கிறார். அவர் நம்மை தேவன் வாந்தி எடுத்து போடுவார். நமக்கு இடம் கொடுக்க கூடாது. நாம் குளிரும் இல்லாமல் அனலும் இல்லாமல் இருக்கக்கூடாது. நாம் முடிவு எடுக்க வேண்டும், நான் யாருடையவனாய் காணப்பட வேண்டும்? தேவனுடையவனாய் காணப்பட வேண்டுமா அல்லது உலகத்தில் உள்ளவனுடைய காணப்பட வேண்டுமா? எனக்கு அன்பான சோசோலே, 1 யோவான் 2:15-16, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். இங்கு கர்த்தர் இயேசு சொல்கிறார், இந்த பணம் இந்த ராயனுடையது, அவனால் உருவாக்கப்பட்டது, அவை அவனுக்கு அதை கொடுத்து விடுங்கள். நீங்கள் தேவனால் உருவாக்கப்பட்டவர்கள், சிருஷ்டிக்கப்பட்டவர்கள், அவருடைய சாயலாம் அவருடைய ரூபமாய் படைக்கப்பட்டவர்கள். உங்களை அவருக்கு கொடுங்கள், முழுமையாக கொடுங்கள், அறகுறையா அல்ல. 1 சாமுவேல் 15:22. அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகன பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம். எனக்கு பிரியமான சௌரஸ் பாருங்க, அவருக்கு செவி கொடுத்தல் தான் அவருக்கு முக்கியமானது. எங்களுடைய பணம் அல்ல, அவருங்கிடத்து பணத்தை எதிர்பார்க்கவில்லை. அவர் எதிர்பார்ப்பதெல்லாம் கீழ்ப்படிதல், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழுதல், பரிசுத்தமாய் வாழுதல், அதான் அவருக்கு முக்கியமானது. அவன பரிசுத்தமானவர்களாய் வாழ வேண்டும். பாருங்க, ஓசியா 6:6 சொல்லப்படுகிறது, பலியை அல்ல இரக்கத்தையும் தகன பலிகளை பார்க்கிலும் தேவனை அறிகிற அறிவையும் விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். ஆகவே நாங்கள் அவர் அறிய வேண்டும். அவர் அறிவதும், அவர் அறிந்து அவர் கீழ்ப்படிந்து அவருக்கு உண்மை உள்ளவர்களாய் வாழுவதைத்தான் கர்த்தர் விரும்புகிறார். எங்களிடத்தில் பணத்தை அல்ல, பணத்தை அல்ல. எனக்கு பிரியமானவர்களே, 1 பேதுரு 1:15-16, உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகளில் எல்லாவற்றிலையும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர், நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறதே. ஆமென், அல்லேலூயா. அவை நம்மை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும். எனக்கு பிரியமானவர்கள், ரோமர் 12:1 சொல்லப்படுகிறது, அப்படி இருக்க சகோதர, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை என்று சொல்லி பவுலடியார். எனக்கு பிரியமானவர்களே, எங்களை நாம் எப்படி ஒப்பு கொடுக்க வேண்டும்? பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக. இதைத்தான் சொல்கிறார், தேவனுடையதை தேவனுக்கு கொடுங்கள். அவர் நாம் தேவனுடையவர்கள், நம்மை பரிசுத்தமானவர்களாய் அவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். நம்மை பரிசுத்தமாய் மாற்றுவதற்காக, தகுதியுள்ளவர்களாய் மாற்றுவதற்காக நமக்கு ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஆகவே நாங்கள் ஆவியானவருக்கு இடம் கொடுத்து அவருக்கு செவி கொடுத்து நாம் என்ன செய்வோம்? நம்மை தகுதி உள்ள பாத்திரங்களாக தேவனுடையவர்களாய் மாற்றி நம்மை நாம் தேவனுக்கு ஒப்புக் கொடுப்போம். அதைத்தான் கர்த்தர் இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். அதற்காகவே தான் கர்த்தர் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்து தம்முடைய சரத்தை அடிக்க நொறுக்க கொடுத்து சிலுவையில் தொங்கி மரித்து உயிர்த்தெழுந்து அவர் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இதற்காக நமக்கு பரிசுத்தத்தை தருவதற்காக, நித்திய ஜீவனை தருவதற்காக. ஆகவே நாங்கள் அவருடையவர்களாய் வாழுவோம், எங்களை மாற்றிக்கொள்வோம், நாங்கள் தேவனுடையவர்கள். ஆகவேதான் சொல்லுகிறார், தேவனுடையதை தேவனுக்கும் ராயனுடையதை ராயனுக்கும். ஆகவே தேவனுடையதை தேவனுக்கு கொடுப்போம். கர்த்தர் உங்களை ஆசுவதிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா,
1: ஆமேன். நன்றி பாஸ்டர் பென்கர் விக்டர். நோர்வேலிருந்து அருமையான ஒரு சிந்தனை துளிகளை இன்றைய நாள் ஆண்டவருக்கு மகிமையாக எடுத்து வந்தீர்கள். வாழ்த்துக்கள் ஐயா.

0: நேரம் கலையத்திலே 11:28, 11:30 ஆரம்பமாக இருக்கிறது உங்களுக்கான நேரம். அதுக்கு முன்பதாக நீதிமொழிகளை இப்பொழுது அருமையான சௌரி மெடினா அவர்கள் வாசிக்க கேட்கலாம்.
1: நீதிமொழிகள் 18 அதிகாரம். பிரிந்து போகிறவன் தனிச்செயின்படி செய்ய பார்க்கிறான், எல்லா ஞானத்திலும் தலையிட்டுக் கொள்ளுகிறான். மூடன் ஞானத்தில் பிரியங்கொள்ளாமல் தன் மனதில் உள்ளவைகளை வெளிப்படுத்த பிரியப்படுகிறான். துன்மார்க்கன் வர அவமானம் வரும், அவமானத்தோடே நிந்தையும் வரும். மனுஷனுடைய வாய்மொழிகள் ஆழமான ஜலம் போலிருக்கும், ஞானத்தின் ஊற்று பாய்கிற ஆற்றை போல் இருக்கும். வழக்கிலே நீதிமானை தோற்கடிக்கிறதற்கு துன்மார்க்கனுக்கும் உதாட்சணியம் பண்ணுவது நல்லதல்ல. மூடனுடைய உதடுகள் விவாதத்தில் நுழையும், அதன் வாய் அடிகளை வரவழைக்கும். மூடனுடைய வாய் அவனுக்கு கேடு, அவன் உதடுகள் அவன் ஆத்மாவுக்கு கண்ணீர். கோல்காரனுடைய வார்த்தைகள் விளையாட்டு போல் இருக்கும், ஆனாலும் அவைகள் உள்ளத்துக்குள் தைக்கும். தன் வேலையில் அசதியாயிருப்பவன் அழிம்பனுக்கு சகோதரன். கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். ஐஸ்வர்யவானுடைய பொருள் அவனுக்கு அரணான பட்டணம், அது அவன் எண்ணத்தில் உயர்ந்த மதில் போல் இருக்கும். அழிவு வருமுன் மனுஷனுடைய இருதயம் இருமாப்பாயிருக்கும், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. காரியத்தை கேட்கும் முன் உத்தரம் சொல்லுகிறவனுக்கு அது புத்தியினமும் வெட்கவுமாயிருக்கும். மனுஷனுடைய ஆவி அவன் பலவீனத்தை தாங்கும், முறிந்த ஆவி யாரால் தாங்கக்கூடும்? புத்திமானுடைய மனம் அறிவை சம்பாதிக்கும், ஞானியின் செவி அறிவை நாடும். ஒருவன் கொடுக்கும் வெகுமதி அவனுக்கு வழியுண்டாக்கி பெரியோர்களுக்கு முன்பாக அவனை கொண்டு போய்விடும். தன் வழக்கிலே முதல் பேசுகிறவன் நீதிமான் போல் காணப்படுவான், அவன் அயலானோ வந்து அவனை பரிசோதிக்கிறான். திட்டு போடுதல் விரோதங்களை ஒழித்து பலவான்கள் நடுவே சிக்கருக்கும். அரணான பட்டணத்தை வசப்படுத்துவதை பார்க்கலும் கோபம் கொண்ட சகோதரனை வசப்படுத்துவதை அரிது. அவர்களுடைய விரோதங்கள் கோட்டை தாழ்பாள்கள் போலிருக்கும். அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும், அவனவன் உதடுகளின் விளைவினால் அவனவன் திருப்தியாவான். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான், கர்த்தரால் தயையும் பெற்றுக் கொள்கிறான். தரித்திரன் கெஞ்சி கேட்கிறான், ஐஸ்வர்யவான் கடினமாய் உத்தரவு கொடுக்கிறான். சிநேகிதர் உள்ளவன் சிநேகம் பாராட்ட வேண்டும், சகோதரனிலும் அதிக சொந்தமாய் சிநேகிப்பவனும் உண்டு. ஆமீன்.
0: ஆமீன். நன்றி சௌரி மெரினா, வாழ்த்துக்களமா.
1: நன்றி பிரதர்.

0: உங்களுக்கான நேரத்திலே பாடுகின்ற நேரத்திலே இணைந்திருக்கிறோம். இப்பொழுது எங்களோடு அருமையான ஊழியர் ரமேஷ் கவிதா அவர்கள், இலங்கை கிளிநொச்சி மாவட்டம் மாவட்டம் பரந்தனிலிருந்து எங்களோடு இணைந்திருக்கிறார்கள். பிரைஸ் லார்ட் அம்மா, எப்படி இருக்கிறீங்க?
1: பிரைஸ் லார்ட், நல்லா இருக்கான்.
0: நலமா இருக்கிறீங்களா? ஓகே. நேற்று குறிப்பிட்ட மாதிரி இன்றைய நாளும் நேரத்துக்கு நீங்க பாடுவதற்காக வந்திருக்கிறீர்கள். ஆண்டோட நாமத்தை உயர்த்தி பாடுங்க.
1: சபையில ஒரு தங்கச்சி தான் பாடுறா, நான் கொடுக்குறேன்.
0: ஆ சரி, கொடுங்க. அவங்கள்ட்ட யார் பேசுறீங்க? உங்களோட பேர் என்னம்மா?
2: செலோமி.
0: செலோமி, ஓகே. சரி, இது பாடுற நேரம் வானொலியில முடிஞ்சா திங்கள்ல இருந்து வெள்ளி வரைக்கும் நீங்கள் வந்து பாடலாமா? இன்றைய நாளும் என்ன பாட்டு பாட போறீங்க?
2: காட்டுப்புறாவின் சத்தம் கேட்கிறது.
0: ஓகே, பாடுங்கோ.

என்று சொல்லிடுவேன்.

புகை வாங்கி நான் காத்திருப்பேன், என்றும் விழித்திருப்பேன்.

0: மிக சிறப்பாக பாடினீர்கள் செலோமி, வாழ்த்துக்களம்மா. அடுத்த முறை பாடும்போது செல்போனை கிட்ட வாய் கிட்ட வச்சு சத்தமாக பாடணுமா. அழகாக பாடியிருக்கிற வாழ்த்துக்கள் கொடுங்க கவிதா ரமேஷ் அவர்களிடம். ஓகேம்மா, மிக சிறப்பாக புள்ள பாடினால் அவனுடைய நாமம் ஒன்றே மயமப்பட்டது. நீங்கள் போயிட்டு வந்து பிரேயரை முடிச்சுட்டு வந்து பாடுங்கப்பா.
1: இன்னொரு தங்கச்சி பாடுறாப்ப.
0: இன்னொரு தங்கச்சி பாடுறாவா? கொடுங்க. பிரைஸ்ல ஓடம்மா, யார் பேசுறீங்க? உங்களோட பேரை சொல்லுங்க. சத்தமா பேசணும், கேளு.
2: ஜெயந்தினி.
0: ஜெயந்தினியா?
2: தயந்தினி.
0: தயந்தினி, ஓகே ஓகே ஓகே. சரி, என்ன பாட்டு பாட போறீங்க தயந்தினி?
2: சத்தியத்தில் வழிநடத்த கிருபை தாங்கப்பா.
0: ஆமீன். பாடுங்க மகள்.

கிருபை தாங்கப்பா, உன் சத்தம் கேட்டு சித்த

வாழ்வை முறிக்கவில்லை, போதும் அணைக்கவில்லையே, போன நான் வாழ்வை முறிக்கவில்லையே. நேரம் தூக்கிவிட்டீரே, தூதன் அனுப்பி தப்பி அனுப்பி உணவு தந்தீரே, சூழ்ந்த நேரம் தூக்கிவிட்டீரே, தூதன் அனுப்பி தட்டி அனுப்பி உணவு தந்தீரே.

கேட்டு தாங்கப்பா பாதம் அமர வேண்டுமே.

0: வந்து தாங்கப்பா சொல்லி தாங்கப்பா சொல்லி தாங்கப்பா. நன்றி.
1: ஆமீன். சிறப்பான பாடல் தயந்தினி, நன்றா இருந்தது. வித்தியாசமான பாடல்களை இருவரும் பாடியிருக்கிறீர்கள். வேறு யாரும் பாட இருக்கிறாங்களா? கவிதா, சிஸ்டர் கவிதா, ஓகே ஓகே ஓகே, நல்லா பாடிக்கிறாங்க. ஒரு வித்தியாசமான பாடலாக இருக்கிறது. நல்ல கருத்து நிறைந்த பாடல்கள். நீங்களும் ஒரு ஊழியராக அவங்களை வழிநடத்தி கொண்டிருக்கிறீர்கள். வாழ்த்துக்களம்மா. கத்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். இந்த சபையை இன்னுமா கட்டி எழுப்பார். உங்களோட சபைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாளைய நாளிலும் வந்து பாடலை கொண்டு வரணும். அது மாத்திரமில்ல, வேறொரு நிகழ்ச்சிகள் இருந்தாலும் நீங்கள் இந்த வானொலியோடு இணைந்து செயல்படலாமா? கத்தருடைய நாம ஒன்றே மயப்பட்டும் அவரை உயர்த்துறதுக்கு நீங்கள் தாயத்திலேருந்து, அதாவது கிளிநொச்சி மாவட்டம் நினைக்கிறேன், பரந்தன்லேருந்து இணைந்திருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். உங்களோட சபை மக்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி அம்மா. நேரம் கலையத்திலே 11:43. இன்றைய நாள் உங்களுக்கான நேரத்திலே பாடலை இரு சிறுமிகள் பாடினார்கள். அவர்கள் எமது இலங்கை தேசம் கிளிநொச்சி மாவட்டம் பரந்தன்லேருந்து இந்த பாடல்களை ஆண்டோருக்கு மகமையாக வழங்கினார்கள். பாருங்கள். அடுத்ததாக சௌரி மேரியை இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் சௌரி.
2: வணக்கம். வணக்கம். நான் மேரி.
1: எப்படி இருக்கிறீங்க?
2: ஆண்டவர் இரக்கத்தால் நல்லாய் சுகமாயிருக்கிறேன். நீங்களும் சௌரியம் சுகமாயிருங்கன்னு சொல்லி வாழ்த்துக்கிறோம்.
1: ஆமென். எப்படி இருந்தது? ரெண்டு சிறுமிகள் பாடினார்கள் பரந்தன்ல இருந்து.
2: நல்ல அந்த சிறுமிகளா பாடினவே. நான் அந்த நான் நினைக்கிறேன் முந்தி பாடின பிள்ளையோட
1: இல்ல இல்ல புதுசா இணைஞ்சிருக்கிறாங்க.
2: நல்ல ஆனா அந்த பிள்ளைய காணையில கொஞ்ச நாளா.
1: அது செமினா அவருக்கு அவங்களோட இடத்துல கரண்ட் இல்லையாம சொல்லி சொல்லியிருந்தாங்க. கரண்ட் இல்லாதால செல்போன் சார்ஜ் பண்ணலாம இருக்கு. வருவாங்க. அவரும் சிறுமிதான். லவ்சாமா ஒவ்வொரு நாளும் வந்து பாடுவார்கள். பாருங்களும் சாயத்திலேருந்து இப்படி கத்திரி கண்டு எழுமி பிரகாசிக்கிற குழந்தைகளை பார்த்து உண்மையிலே மன மகிழ்ச்சி தான்.
2: ஆமேன் ஆமேன். சிறுவர்கள் இனி எழும்பி அவர்கள்லாம் இந்த ஊழியத்தை கொண்டு போறதும் நாட்டை சீர்படுத்த போறதும் அவையில்
1: தானே.
2: வெளிநாடு வளரணும்.
1: ஆமா, வெளிநாடுகள்ல அப்படிப்பட்ட பிள்ளைகளை ஊக்குவிக்கிற பெற்றோர்கள் மிக குறைவன்னு நினைக்கிறேன். அந்த குறைவெல்லாம் நிவர்த்தி ஆகணும். ஜெபிப்போம். கத்தர் பெரியார்களும் சேவகர் பிள்ளைகளை குழந்தைகளை கத்தர்களை வளர்க்கறதும் அதனத்தில் அவர்கள் மூலமாக ஆண்டோட நாமத்தை உயர்த்துறதும் ஒரு பெரும் பாக்கியம் அவர்களுக்கு. அதில் அநேகர் தவறி விடுகிறார்கள், பரவாயில்ல. ஆண்டோர் ஏற்ற நேரத்தில் எல்லாம் செய்வார். நீங்கள் பாடுங்களம்மா.
2: ஆமென். கர்த்தாவே உம்மை நாமம் மகிமைப்படுவதாக.

0: ஜெபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே, எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீர், நன்றி நன்றி ஐயா. நான் எனது பிள்ளைக்கு நல்ல ஈவை கொடுக்கிறேன், பரமபிதா அதை பார்க்கிலும் கொடுத்திடுவாரே. நான் எனது பிள்ளைக்கு நல்ல ஈவை கொடுக்கிறேன், பரமபிதா அதை பார்க்கிலும் கொடுத்திடுவாரே. நினைப்பதற்கும் ஜபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே, எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீர், நன்றி நன்றி ஐயா. ஆபிரகாமை அழைத்தீரே, ஆசீர்வாதம் கொடுத்தீரே, அது போல எம்மையும் ஆசீர்வதியும். ஆபிரகாமை அழைத்தீரே, ஆசீர்வாதம் கொடுத்தீரே, அது போல அம்மையும் ஆசீர்வதியும். நினைப்பதற்கும் ஜபிப்பதற்கும் அதிகமாக தருபவரே, எனக்காகவே யாவையும் செய்து முடித்தீர், நன்றி நன்றி ஐயா. என் பாவங்கள் யாவையும் சுமந்து கொண்டீரே, நன்றி நன்றி ஐயா. நன்றி நன்றி அப்பா, துதிக்கிறோம் ஆண்டவரே. நன்றி பிரதர்,
1: நன்றி சௌரி, வாழ்த்துக்கள் சௌரனுக்கு. நன்றி, மீண்டும்
0: நன்றி நன்றி.
1: நாளைய நாள்ல இணைந்து கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம்.
0: ஆமென். கர்த்தர் உங்களையும் சௌரியையும் உங்கள் ஊழியங்களையும் கர்த்தர் நிறைவாக நிறைவாக நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்
1: ஆமென் ஆமென்.

0: வணக்கம்.
1: ஹலோ
0: மகேஷம்மா,
1: நான் நிக்கிறேன், லைன்ல நிக்கிறேன்.
0: இல்ல பாடுங்க,
1: படிக்கவா. சோத்திரம் அப்பா, நந்தி ராஜா, நந்தியோட துதிக்கிறேன். ஆண்டவரே இயேசப்பா, நிரப்பும் அப்பா, நந்தி ராஜா, நந்தி என்ன நிரப்பும் இயேசு தெய்வமே, இந்த நிரப்பும் உந்த நாவியார், என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்த நாவியார், தேகளை ஓட்டி நோய்களை போக்கும் பலனே வாருமே, தேகளை ஓட்டி நோய்களை போக்கும் பலனே வாருமே, பெறவே நன்னீக்கு பலவானாய் மாற்றம் வல்லமையே வாருமே, பலவே நன்னீக்கு பலவானாய் மாற்றும் வல்லமையே வாருமே, என்னை நிரப்பும் இயேசு தெய்வமே, இந்த நிரப்பும் உந்த நாவியார், தேற்றவாளன் பரிசுத்த ஆவி தேற்றிட வாருமே, தேற்றவாளன் பரிசுத்த ஆவி தேற்றிட பாருமே, ஆற்றலை கொடுத்து அன்பால் நிரப்பும் ஆவியே வாருமே, ஆற்றலை கொடுத்து அன்பால் நிரப்பும் ஆவியே வாருமே, இந்த நிரப்பும் இயேசு தெய்வமே, இன்று நிரப்பும் உந்தனாவியார், இன்று நிரப்பும் உந்தனாவியார். ஆமென்,
0: ஆமென், ஆமென். நன்றி அம்மா.
1: ஆமென், ஆமென். தேங்க்யூ, தேங்க்யூ.
0: அழையுங்கள். 6437335359 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்திலே அழைத்து ஆண்டுடைய நாமத்தை உயர்த்தி பாடுங்கள்.

0: வணக்கம்.
1: வணக்கம் பிரதர். மல்லிகா அம்மா,
0: எப்படி இருக்கிறீர்கள் மல்லிகா சௌரி?
1: நல்லா இருக்கிறேன் பிரதர்.
0: வெரி குட்.
1: இப்போ செக்கப் போல் வருஷம் செக்கப் போல் நடந்தாண்டு இருக்குது. அது வருந்தனைக்கும் வந்துட்டால் ஓகே, உற்சாகமா தெரியல.
0: சரி
1: ஓகே பிரதர்,
0: பாருங்க.
1: ஓகே பிரதர், நான் பாரு. நீங்க எப்படி இருக்கிறீங்க? குரல் ஒரு நல்லா இருக்கு போல தெரியல.
0: ஆமா, நேத்தியை விட இன்றைக்கு நல்லா இருக்கு.
1: நல்லா இருக்கு. ஆமேன் ஆமேன். சகோதரியும்
0: வந்துருவா,
1: நான் பாடுறேன். தோத்திரம் தகப்பனே, தோத்திரம் அப்பா,

உம்மை மறுதளித்தேன் பின்வாங்கி போனேன், உம்மை மறுதளித்தேன் பின்வாங்கி போனேன், உன் வல்லமை இழந்தேன் ஐயா, என்னை மன்னியும் தேவனே உம் வல்லமை.

0: ஆமென். நன்றி பிரதர்,
1: ஆமென்.
0: நன்றி சகோதரி.
1: நன்றி அம்மா.
0: கொஞ்சம் கிரால் கேக்குது. நன்றி,
1: நன்றி அம்மா, நன்றி
0: நன்றி. ஓகே ஓகே.

0: இதயம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் ஏன்னா ரீட்டம்மா.
1: ரீட்டம்மா சொல்லுங்க.
0: அப்படி இருக்கிறீங்க,
1: நல்லா இருக்கிறோம். என்ன பாட்டு வேணும்?
0: எனக்கு உன்னத தேவனே என் தேசராஜனே.
1: உன்னத தேவனே
0: இவத்தோட்டம். ஜசிந்தா அப்படி இருக்கிறா?
1: கொஞ்சம் பரவாயில்லையம்மா, இன்னும் சரியான முறையில் இல்லை, பார்ப்போம். கத்தர் செய்வார். இவ்வளோ பேர் ஜெபிச்சிருக்கிறோம்.
0: அதான் இவ எல்லாத்தையும் ஜெபத்தையும் கத்தர் கேட்காம இருக்க போறதா? கேதியா வருவா?
1: ஆமேன்.
0: என்ன தனியாக கஷ்டப்படுகிறது?
1: ஆமாம்,
0: பிள்ளைகள் இருந்தால் ஒரு இது, இல்லாட்டி கஷ்டம்தான்.
1: கஷ்டம்தான், தூரத்தில் இருக்கிறோம். கிட்ட ஒருவரும் இல்லை, நானும் அவன் தான், ஆண்டோரும் கூட இருக்கிறோம்.
0: நன்றி
1: அம்மா, உங்களோட பாட்டு எடுத்து வரணும்.
0: நன்றி.

0: கடவுள் என்னை கைவிட்டார், என்னை மறந்தார் என்று சொல்லுகிறாயோ? அப்படி அல்ல. தாய் தன் பாலகனை மறப்பாளோ? அவர் தான் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை, என் உள்ள கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன் என்றவர் தன் முகத்தை உனக்கு மறைக்க மாட்டார்.
1: நேரம் கிரயத்திலே 12:03 புதன்கிழமை காண உங்களுக்கான நேரத்திலே இணைந்திருக்கிறோம். மதிய ஒலிபரப்பில் இணைந்திருக்கிறோம். இது பாடலுக்கான நேரம், பாடுவதற்கான நேரம். இது திங்களிலிருந்து வெள்ளி வரைக்கும் இந்த நேரம் இருக்கிறது என்பதை அநேகர் அறிந்திருக்கிறீர்கள். ஒவ்வொரு நாளுமே நான் அதை சொல்லிக்கொண்டு வருகின்றேன். ஆனாலும் பாடுறதுக்கு மக்கள் அநேகர் முன் வருவதில்லை. உங்களுடைய கிறிஸ்தவ பிள்ளைகளைத்தான் நாங்கள் இந்த பாடல் பாட அழைக்கிறோம். இது ஆண்டுடைய வார்த்தையை உலகத்துக்கு அறிவிக்கிற ஒரு நேரம், பாடல் வழியாக, இசை மூலமாக. இதன் மூலமாக அநேக கர்த்தரை அறியாத மக்கள் ஆண்டவர் தொடக்கூடும், சந்திக்கக்கூடும். எனவே நீங்கள் தயங்காமல் கர்த்தருக்கண்டு நற்செய்தி அறிவிக்கணும் என்ற ஒரு மன வாஞ்சை விருப்பம் இருந்தால் மாத்திரம் நீங்கள் வந்து பாடுங்கள், அல்லது பாடல்களை கேட்டுக்கொண்டிருங்கள். அது மாத்திரமில்லை, நீங்கள் பாடல் பதிவுகளையும் வாட்ஸ்அப்பிலே பதிவு செய்யலாம். உங்களுக்காக அந்த பாடல் ஒளிபரப்பாகும் என்பதையும் உங்களுக்கு அன்போடு அறிவித்திருக்கின்றேன்.
0: அப்படியானால் யாருக்கு வேதனை, யாருக்கு துக்கம், யாருக்கு சண்டைகள், யாருக்கு புலம்பது, யாருக்கு காரணமில்லாத கயிறு, இவை எல்லாவற்றுக்கும் காரணம் உன்னோடு ஒட்டியிருக்கும் பாவங்கள் தான். உன் பாவத்தை விட்டுவிடு,

நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள். நேரம் கிடைத்தலே 12:10 புதன்கிழமைக்கான மதிய ஒளிபரப்போடு இணைந்திருக்கிறோம். இது ஒரு சிறப்பு நிகழ்ச்சி, உங்களுக்கான பாடுகின்ற நேரம். அநேக மக்கள், அதாவது ஐரோப்பிய நாடுகளிலிருந்து இந்த வானொலியோடு இணைந்திருக்கிறீர்கள். உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை. கன்னடிய மண்ணிலிருந்து ஆண்டுடைய இயேசு கிறிஸ்துவாய் ஆண்டுடைய நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறோம். அது மாத்திரமல்ல, இன்றைய எமது நிகழ்ச்சி கேட்டு ஒரு அருமையான வசனம் இருக்கிறது. அந்த வசனத்தை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அடிக்கடி தியானித்துக் கொள்ளுங்கள். 1 நாளாகவும் 16:23 பூமியின் சகல குடிகளே கர்த்தரை பாடி நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை சுவிசேஷமாய் அறிவியுங்கள். இந்த வசனம் எப்பொழுதுமே உங்கள் இருதயத்தில் இருக்கட்டும். அப்படி இருக்கும்போது கர்த்தர் உங்களோட பேசுவார். மிக இலகுவான ஒரு பாடல் நிகழ்ச்சி. நீங்கள் எந்த விதத்திலுமே இந்த பணமும் கட்ட தேவையில்லை. நீங்கள் வாட்ஸ்அப் இலக்கத்திலே 6473385596 என்ற வாட்ஸ்அப் இலக்கத்திலே நீங்கள் உலகத்தின் எந்த பகுதியில் இருந்தாலும் நீங்கள் அதிலே உங்கள் பாடல் தெரிவுகளை, உங்களுக்கு விருப்பமான பாடல்களை பதிவு செய்தால் உங்களுக்காக அந்த பாடல் ஒளிபரப்பாகும். அத்தோடு அந்த இலக்கத்திலே நீங்கள் அழைத்து ஒரு கிட்டத்தட்ட 1:30 நடைபெறுகின்ற இந்த நிகழ்ச்சி மதிய நேரத்திலே கனடிய நேரம் 12:30 ஆரம்பமாகிறது. 1 வரைக்கும் அந்த பாடல் நிகழ்ச்சி இருக்கிறது. அதிலே கலந்து சிறப்பித்து கர்த்தரை உயர்த்துங்கள். அப்பொழுது அவர் உங்கள் பக்கமாக எப்பொழுதுமே சாய்ந்திருப்பார். அவர் சொன்னதை நாங்கள் செய்ய கடமைப்பட்டவர்களாக இருக்க வேணும். தொடர்ந்து நாங்கள் இனிமையான பாடலோடு இணைந்திருக்கலாம். அழையுங்கள். 6433385596

0: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வான் அலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
1: கர்த்தரின் கற்பனைகள் 10, கற்றவர்க்கு அத்தனையும் சொத்து. கட்டளைகளை தழுவினால் பூமி பூப்பந்தாய் வாழும், கட்டளை விட்டு நழுவினால் பூமி தீப்பந்தாய் மாறும். வருடங்கள் வாதைகளால் தேதி கிழிக்காமல் இருக்க வேதத்தின் மேற்படி தேவனுக்கு கீழ்ப்படி.

0: 30 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்குகின்ற இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி நிறுவனத்தில் ஹெல்த் கேர், மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ், ஒர்க் பிளேசஸுக்குரிய சகல சேஃப்டி ப்ராடக்ட்ஸ், ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், ஹோம் பார்ட்டிக்குரிய சகல விதமான பொருட்கள், பேக்கேஜிங் மற்றும் மூவிங்குக்கு தேவையான பொருட்களத்துடன் ஹோம் அண்ட் ஆபீஸுக்குரிய அனைத்து விதமான கிளீனிங் ப்ராடக்ட்ஸ், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் லைன்ஸ் ஆஃப் கிளவுசஸ் மற்றும் ஹோம் ஃபர்னஸ் ஃபில்டர்ஸ் என 2800 மேற்பட்ட பொருட்களை மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ளலாம். இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி, 380 ஃபின்ஸ்டைன் ஸ்கேர், Unit 13 Scarborough, Finch and Finchton, Sandipya, 416-291-9148.
1: வணக்கம். இனிய அன்பு உள்ளங்களே, தேவ சமாதானம் உண்டாவதா? வணக்கம். இனிய அன்பு உள்ளங்களே, தேவ சமாதானம் உண்டாவதாக. கனடிய மண்ணிலிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உன்னத நாமத்தை உலகிற்கு உயர்த்தும் முதல் தமிழ் சுவிசேஷ வானொலி வல்லமை அலைகள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மாசற்ற அன்பை உலகிற்கு அறிவிக்க களம் அமைத்திருக்கின்றோம். வாருங்கள், விதையுங்கள் தேவ வார்த்தைகளை. அவைகள் 10 100 1000 மக்கள் உள்ளங்களிலே பலன் கொடுக்கும். உங்களையும் இந்த வானொலி பணியில் பங்கேற்க அன்போடு அழைக்கின்றோம். இது பற்றிய மேலதிக விவரங்களுக்கு எங்கள் பணியாளர்களை தொடர்பு கொள்ளுங்கள். எழுந்து வாருங்கள், சேர்ந்து கர்த்தருடைய ராஜ்யம் கட்டுவோம். தேவ சமாதானம் உங்களோடு இருப்பதாக.
2: நேரம் கரையத்திலே 12:22, புதன்கிழமைக்கான மதிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கிறோம். இப்பொழுது நாங்கள் ஒரு சில விருப்ப பாடல்களை கேட்க இருக்கின்றோம். தங்களுக்கு பிடித்தமான பாடலை சர்வீஸ் செய்து இந்த பாடலை ஒலிபரப்புமாறு அன்பு உறவுகள் கேட்டிருக்கிறார்கள். அந்த வரிசையிலே முதலாவதாக சோதரி கொன்சி அவர்கள் லண்டனிலிருந்து இந்த பாடலை ஒலிபரப்புமாறு கேட்டிருக்கிறார்கள். இதோ சோதரி கொன்சிக்காக இந்த பாடல் வருகிறது.

0: அருமையான பாடலை விருப்ப பாடலாக இருந்தார்கள் லண்டன்லேருந்து சகோதரி கொன்சி அவர்கள். அடுத்த நேர் விருப்ப பாடலே கேட்க இருப்பது இன்னும் ஒரு பாடல். அதுக்கு முன்பதாக ஒரு அழைப்பை எடுத்துக்கொள்ளலாம். வணக்கம்.
1: வணக்கம் ஐயா, நான் பவளமம்மா. இப்பதான் நான் வந்து செண்டு போட்டு குளிச்சேன்.
0: சரி, பாட போறீங்களா? வணக்கம் அம்மா. உங்களோட போன் சரியா கேட்க இல்லையம்மா, தெளிவா வாங்கி கிட்ட வச்சு பேசுங்க. ஓ, பாடுங்கம்மா. பாடுங்கோ.
1: கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்குண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நீ சரிந்த ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். இம்மட்டும் உதவின எபிநேசரே இனியும் காத்திடுவார். இம்மட்டும் உதவின எபிநேசரே இனியும் காத்திடுவார். உலகிலே இருக்கும் அவனை விட எந்தவன் பெரியவரே. உலகிலே இருக்கும் அவனை விட எந்தவன் பெரியவரே. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, இந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசம் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ஆண்டவரே, இந்த நேரத்தை தந்ததுக்கு நன்றி ஐயா. நன்றி, வணக்கம்.
0: நன்றி, நன்றி, வணக்கம் அம்மா. வாழ்த்துக்கள் அம்மா. நேரம் கலையத்திலே 12:29 புதன்கிழமைக்கான மதிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கிறோம். அடுத்து விருப்ப பாடல்கள் வரிசையிலே இன்னும் ஒரு இனிமையான பாடலை கேட்டுக்கிறார்கள். என் கூடவே இரும் ஓ இயேசுவே என்ற பாடலே தனக்கு மிக பிடித்தமான பாடல். இந்த பாடலை ஒலிபரப்புமாறு ஜெர்மனியிலிருந்து சகோதரி பிரிம் ரோஸ் அவர்கள் கேட்டிருந்தார்கள். இதோ சகோதரிக்காக அந்த பாடல் வருகிறது.

இந்த பாடலை தனது விருப்ப பாடலாக தெரிவு செய்து வாட்ஸ்அப்பிலே பதிவு செய்திருந்தார்கள் அருமையான சகோதரி. ஜெர்மனியிலிருந்து ரிம் ரோஸ் அவர்கள், வாழ்த்துக்கள் சகோதரி. தொடர்ந்து நாங்கள் விருப்ப பாடல் வரிசையிலே இன்னும் ஒரு பாடலை கேட்க இருக்கோம். இந்த பாடலை எங்கள் நோர்வேயிலிருந்து பாஸ்டர் பென்ஹர் விக்டர் அவர்கள் இந்த பாடலை தனக்காக ஒலிபரப்புமாறு கேட்டிருந்தார்கள். இதுவோ பாஸ்டர் பென்ஹர் விக்டருக்காக இந்த பாடல் வருகின்றது.

இந்த பாடலை தனது விருப்ப பாடலாக நோர்வேலிருந்து பாஸ்டர் பென்கர் விக்டர் அவர்கள் ஒலிபரப்புமாறு கேட்டிருந்தார்கள். அவர்களுக்காக இந்த பாடல் ஒலித்து ஓய்ந்தது. அடுத்த விருப்ப பாடலை டொரண்டோவிலிருந்து அருமையான சௌரி மேரி அவர்கள் கேட்டுக்கிறார்கள். இந்த பாடலை ஆராதனை நாயகன் நீரே என்ற பாடலை ஒலிபரப்புமாறு தனக்காக என்று கேட்டுக்கிறார். இதோ சௌரி மேரிக்காக இந்த பாடல் வருகிறது.

சுருப்பாய முதல் கொண்டு இந்த நாள் வரையில எங்களை கரம் பிடித்து தூக்கி வந்தீரே, உம்முடைய தோள்களிலே சுமந்து கொண்டு வந்தீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு உணவு உடை கொடுத்து எங்களை ஆதரித்து வந்தீரே. எல்லா ஜனங்களும் போற்றி

பிதாவாத ராஜ்யத்தை அருள, திரும்பவும் வருவேன் என்று சொன்னீரே. பரலோகத்திலே உண்மையல்லாமல் வேற எங்களுக்கு யார் உண்டு அப்பா? இந்த பூலோகத்திலும் நீர்தான் எங்கள் நம்பிக்கை. ஆண்டவரே, நீ திரும்பி வர காத்திருக்கிறோம்.

இந்த பாடலே தனது விருப்பு பாடலாக தெரிவு செய்து ஒலிபரப்புமாறு கேட்டிருந்தார்கள் சௌரி மேரி அவர்கள் டொரண்டோவிலிருந்து. அவர்களுக்காக இந்த பாடல் ஒலித்தது. அடுத்த விருப்ப பாடலாக வருவது தாயார் ரீட் அம்மா அவர்களுடைய விருப்ப பாடல் உன்னத தேவனே என்ற இந்த பாடலை தனக்காக ஒலிபரப்புமாறு கேட்டிருக்கிறார்கள் தாயார் ரீட் அம்மா. இதோ அவர்களுக்கான இந்த பாடல்.

இந்த பாடலை தனது விருப்ப பாடலாக கேட்டிருந்தார்கள். தாயார் ரீட்டம்மா அவர்களுக்காக இந்த பாடல் ஒலித்தது. அடுத்து இறுதியாக இன்றைய விருப்ப பாடல் வரிசையிலே இடம்பெறுவது சௌரி மெரினா டொரண்டோவிலிருந்து இந்த பாடலை தனக்காக ஒலிபரப்புமாறு கேட்டிருந்தார்கள். அந்த சௌரிக்காக மெரினாவுக்காக இந்த பாடல் ஒலிக்க இருக்கிறது.

இந்த பாடலை தனது விருப்ப பாடலாக கேட்டிருந்தார்கள் சௌரி மெடினா அவர்கள். அவர்களுக்காக இந்த பாடல் ஒலித்து ஓய்ந்தது. இன்றைய நாளும் பாடல் விரும்பி கேட்ட அன்பு உறவுகள் மற்றும் பாடினவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் சொன்னதை நீங்கள் செய்திருக்கிறீர்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட்டது. தொடர்ந்து நாங்கள் ஒரு மணிக்கு வருகிறது தேவ செய்தியே. அமெரிக்காவிலிருந்து பாஸ்டர் பால்மர் பரமதாஸ் அவர்கள் எடுத்து வர இருக்கிறார்கள். இப்பொழுது நேரம் கலையத்திலே 12:58.

0: நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? அம்மா எப்படி இருக்கிறார்கள்?
1: எனக்கு இப்ப கொஞ்சம் பரவாயில்ல, நல்லா இருக்கிறேன். அம்மா இன்னும் ரீகவர் ஆகல. கூடிய விரைவில் வருவாங்க வானொலிக்கு என்று நான் நம்புறேன். உங்களுடைய ஜெபத்துக்கு நன்றி பாஸ்டர். தொடர்ந்து ஜெபியுங்க.
0: இந்த தொண்டை இப்ப சரியா எப்படி இருக்குதுங்க ஐயா?
1: இருமல் இருக்குது, நிக்க இல்ல.
0: எனக்கும் அது மாதிரிதான் இருக்குது, இருமல்.
1: ஆமா, எல்லோரிடம் இந்த இப்படிப்பட்ட சீசன்ல இருக்குதான்னு தான் கேள்விப்பட்டேன்.
0: ஆமா,
1: அதனால அவங்களுக்கு தொடர்ந்து பேச முடியாதானே வானொலியில. அதோட பிளையினமா இருக்கிறார்கள், உடம்பெல்லாம் வருத்தம் இருமி.
0: ஐயோ சப்பா,
1: சாப்பிடறாங்க இல்ல? ஒரு நாளும் ஒரு கடையில ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்கறது.
0: ஓ
1: பாப்பம், கர்த்தர் நல்லவர்.
0: ஓகே, நம்ம ஜெபிக்கலாம், கர்த்தர் நல்லவர்.
1: ஆமீன், ஆமீன்.
0: ஸ்தோத்திரம்,
1: ஆண்டவரே வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்க ஐயா.
0: நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான மத்தியான வேளையில நம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் எங்கள் வல்லமை நிலைகள் வானொலிக்காக நம்முடைய சமூகத்திலே வருகிறோம். கர்த்தாவே, இந்த வானொலிய ஆசீர்வதியும் ஆண்டவரே, இந்த வானொலியுடைய எல்லா தேவைகளையும் சந்தியும். விசேஷமாக எங்கள் சௌதரி ஜிசிந்தா அம்மா அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு வேண்டிய நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடும், ஆரோக்கியத்தை கொடும், பாதுகாப்பை கொடும், நீடித்த ஆயுளை கொடும். எல்லா பலவீனங்களையும் சுகவீனங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் முறியடிக்கிறோம், அப்புறப்படுத்துகிறோம். தெய்வீக சுகமும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் கூட இருந்து வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். நம்முடைய வல்லமையுள்ள கரம், நம்முடைய பாதுகாக்கிற கரம், நம்முடைய சுகமளிக்கிற கரம் அவர்களுக்கு சுகத்தையும் பலத்தையும் கொடுக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அருமையான ஐயாவுக்காக ஜெபிக்கிறோம். இன்சென்ட் ஐயாவை ஆசீர்வதியும், அவர்களுக்கும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடும், ஆரோக்கியத்தை கொடும், பாதுகாப்பை கொடும். அவர்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடு ஆண்டவரே. அவருடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம், பேர பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, நீர் அவர்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பொருளாதார தேவைகளை சந்தியும், அவருடைய நன்மைகளால் அவர்களை திருப்தி ஆக்கும், தீமைகளுக்கு விலக்கி காத்துக்கொள்ளும், அற்புத அடையாளங்களை செய்திடலும். உம்மாலே கூடாது ஒன்றும் இல்லை. தேவ கிருபை, தேவனுடைய வல்லமை, தேவனுடைய பாதுகாப்பு, தேவனுடைய வழிநடத்துதல் தொடர்ந்து கூட இருக்கட்டும், பாதுகாத்துக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அடியானை மறைத்து நீர் வெளிப்படும். ஒவ்வொரு நாளும் ஊழியம் செய்கிற ஊழியக்காரர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாமே, இந்த ஊழியக்காரர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அந்த ஊழியக்காரர்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுக்கும். அதே போல கர்த்தாவே, ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிற ஜெப வீராங்கனைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. அவர்களுக்கு நல்ல சுகத்தையும், நல்ல பலத்தையும், நல்ல ஆரோக்கியத்தையும், நல்ல பாதுகாப்பையும் கொடுத்து அவர்களை வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அதே போல அருமையான ஜபத்தை ஒவ்வொரு நாளும் வேதம் வாசிக்கிற சகோதரிகளுக்காக ஜபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும், அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதியும், ஒரு நாளும் உதாரத்தமாய் கொடுக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜபிக்கிறோம். அவர்களை ஆசீர்வதியும், அவர்களுக்கும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுக்கும். ஒவ்வொரு நாளும் இணைந்து சிறப்பிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதித்தரலும், பாதுகாத்து கொள்ளும், பெரிய காரியங்களை செய்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். தாழ்த்துகிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். துதி கன மகிமை யாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே.
1: ஆமென், ஆமென். நன்றி பாஸ்டர்.
0: ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளிலும் ரோமருக்கு எழுதின நிருபம் 10 அதிகாரத்திலே ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம தியானிக்க முடியாது. திருப்பிக் கொள்வோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 10 அதிகாரம், இதுல சில வசனங்களை வாசிக்கும் பொழுது நீதியை குறித்ததான சில வசனங்களை வாசிக்கிறோம். அங்கே நம்ம அந்த வாசிக்கிற பொழுது அங்கே நீதி என்றதான ஒரு காரியத்தை குறித்து நம்ம அதிகமாக வாசிக்கிறோம். அது 4வது வசனம் சொல்கிறது, விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும்படியாக கிறிஸ்து நியாய பிரமாணத்தின் முடிவாய் இருக்கிறார் என்று சொல்லி. அதாவது அதற்கு மேலே உள்ள வசனத்தை வாசித்தால் அவர்கள் தேவ நீதியை அறியாமல் தங்கள் சுய நீதியை நிலைநிறுத்த தேடுகிறவர்கள் என்று சொல்லி. அப்போ இந்த இடத்துல இந்த அதிகாரத்துல தேவ நீதி, சுய நீதி, மற்றும் இல்ல விசுவாசத்தினால் உண்டாகிற நீதி, அப்புறம் நியாய பிரமாணத்தினால் உண்டாகிற நீதி, இப்படி 4 விதமான நீதிகளை குறித்து இந்த அதிகாரத்துல பார்க்க முடிகிறது. அதுல இந்த நியாய பிரமாணத்தினால் உண்டாகிற நீதி, அடுத்தது எனது சுய நீதி, அப்புறம் தேவ நீதி, விசுவாசத்தினால் உண்டாகிற நீதி. அப்போ இன்றைக்கு நீங்களும் நானும் தேவ இந்த 4வது வசனத்தின்படி வாசிக்கும் பொழுது விசுவாசிக்கிறவனால், விசுவாசிக்கிற எவனுக்கும் நீதி உண்டாகும். அப்போ அந்த நீதி

0: நீதியை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். விசுவாசிக்கிற எவனுக்கும் தேவ நீதி, அதுதான் நமக்கு தேவன் கொடுக்கிற நீதி. அதுதான் நம்முடைய விசுவாசத்தினால் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறோம் என்று வேதம் சொல்கிறது. அப்போ கீழே வாசித்தா, நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்க வேண்டும் என்று 10வது வசனம் சொல்கிறது. 10வது அதிகாரம் 10வது வசனம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில நமக்கு நீதி உண்டாக வேண்டுமானால் நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும். காரணம், அவர்தான் இந்த நியாய பிரமாணத்திற்கு ஒரு முடிவை கொண்டு வருகிறதாக 4வது வசனம் சொல்கிறது. இயேசு கிறிஸ்து நியாய பிரமாணத்தின் முடிவாயிருக்கிறார். அப்போ அதுவரைக்கும் நமது செய்கைகளினாலும் கிரியைகளினாலும் நாம் நீதிமான்களாக்கப்படலாம் என்றதான ஒரு தவறான அபிப்பிராயம் நம்மிடத்துல இருந்தது. ஆனால் இப்பொழுதோ இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் பொழுது நாம் நீதிமான்களாக்கப்படுகிறோம் என்றதான ஒரு முடிவுக்கு நம்ம வந்திருக்கிறோம். அது ஒரு முடிவுக்கு நம்ம வந்திருக்கோம். அப்போ இதுவரைக்கும் நம்முடைய கிரியைகளை, நம்ம செய்த கிரியைகளை நம்ம மறுபடியும் சரிப்படுத்த முடியாது. நான் ஒரு மனிதனை அடித்து விட்டேன் என்று வைத்துக் கொள்வோம். அந்த அடித்தது அடித்தது தான், நான் திரும்ப அவன் என்னை அடித்ததுனால என்னுடைய நான் அடித்தது அது என்ன சரி செய்யப்படும் என்று சொல்லப்படுமா? இல்லை. ஒரு தவறு செய்து விட்டால் தவறு தவறு தான். ஆனால் எப்பொழுது இயேசு எனக்காக அந்த தவறை தன்மேல் ஏற்றுக்கொண்டார் என்று நான் அவரை விசுவாசிக்கும் பொழுது எனக்கு அந்த தவறு சரி செய்யப்படுகிறது. அந்த தவறுக்குரியதான தண்டனையிலிருந்து நான் விடுவிக்கப்படுகிறேன். இதுதான் நாம் அறிந்து கொள்ள வேண்டியதான நீதி. அப்போ நான் செய்த தப்பு இல்லை, உனக்காக நான் அதற்குரியதான பிராயசித்தம் செலுத்தி விட்டேன், தண்டனையை ஏற்றுக்கொண்டேன் என்று என் ஆண்டவர் அதை ஏற்றுக்கொண்டார் என்று விசுவாசிக்கிற பொழுது என்னுடைய தவறு சரி செய்யப்படுகிறது. நான் நீதிமானாகப்படுகிறேன். அதைத்தான் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்போ இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதினால் நமக்கு நீதி உண்டாகும் என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதனாலதான் நமக்கு இயேசு கிறிஸ்து தேவை. அநேக மக்கள் நினைக்கிறார்கள், இயேசு கிறிஸ்து எதற்கு? அவரு ஒரு கடவுள் தானே, எல்லா கடவுளை போல அவர் ஒரு கடவுள் என்று நினைக்கிறார்கள். இல்லை, இயேசு கிறிஸ்து கடவுளை போல அல்ல. அவர் நமக்காக பிராயசித்தமாக கல்வாரி சிலுவையிலே மரித்து அவர் அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள் உயிர்த்தெழுந்து இப்பொழுதும் உயிரோடு இருக்கிறார். அதுதான் அவருடைய தனித்துவமான கடவுள் தன்மை என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். உலகில் உள்ள மனிதர்கள் தங்களுடைய பல மனிதர்களை கடவுள் என்று சொல்கிறார்கள். அந்த மனிதர்கள் யாரும் இவர்களுக்காக மரித்ததில்லை. அந்த மனிதர்கள் யாரும் இவர்களுக்காக பிதாவிடத்திலே மன்னிப்பு கோரி வேண்டினதில்லை. அந்த மனிதர்கள் யாரும் இந்த மனிதர்களுக்காக உயிரோடு எழும்பி இப்பொழுதும் பரம் ஏறி இவர்களுக்காக பரிந்து பேசுகிறதும் இல்லை. இப்படி பல விதங்களில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தனித்துவம் வாய்ந்த ஒரு தேவனாக காணப்படுகிறார், கடவுளாய் காணப்படுகிறார். இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் நாம் அவரை விசுவாசிக்க வேண்டும் என்று நாம் சொல்கிறோம். அதைதான் 3வது அதிகாரம் ரோமர் கடின நிருபம் 3வது அதிகாரம் 25-26 வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்கே ஆபிரகாமுக்கு ரோமர் கடினம் 3வது அதிகாரம் 25-26 தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டிருக்கிறதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதி உள்ளவரும் இயேசுவிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமான் ஆக்குகிறவராயும் விளங்கும்படி இக்காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாக கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். பார்த்தீங்களா, எவ்வளவு தெளிவா இருக்கு. அதாவது தேவன் பொறுமையாயிருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்து கொண்டதை குறித்து, ஆமா, அவர் பொறுத்து கொண்டிருந்தார். மனிதர்கள் செய்த பாவங்களுக்கு உடனடியாக தண்டனை கொடுக்கவில்லை, அவர் பொறுத்து கொண்டிருந்தார், பொறுமையாயிருந்தார். அவர்களுக்கு நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதி உள்ளவரும், அதாவது தேவன் நீதி உள்ளவரும் இயேசுவினிடத்தில் விசுவாசமா இருக்கிறவனை நீதிமான்களாக்குகிறவருமாய் விளங்கும்படி இக்காலத்திலே நமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாக கிறிஸ்து இயேசுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே. இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவ இரத்தத்தினால்தான் நான் கழுவப்பட்டிருக்கிறேன், நான் பாவம் வர சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறேன் என்றதான ஒரு விசுவாசம் எனக்கு வேண்டும். அதுதான் ஆண்டவர் நம்மிடத்துல எதிர்பார்க்கிறதான ஒரு விசுவாசம். அதோடு மாத்திரமல்ல, 4:5 ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாய் இருந்தால். ஆமா, யார் மேல நம்ம விசுவாசம் வைக்கணுமா? நான் பாவியை நீதிமான் ஆக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாய் இருந்தால் அவனுடைய நீதியே, அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். அப்போ எவ்வளவு தெளிவான வசனங்களை ஆண்டவர் அப்போஸ்தலன் பவுலுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் பார்த்தீங்களா? அதுதான் உண்மை. இன்னைக்கு இதையெல்லாம் நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். இதை நாம் அறியாமல் இருக்கிறது தான் தவறு. இன்னைக்கு இதை அறியாமல் அநேக மக்கள் ஸ்தோத்திரம் நாம் எப்படி இருக்கிறோம், இந்த நீதியை பெற்றுக்கொள்வதற்காக பல விதமான சடங்காச்சாரங்களை நாம் கடைபிடிக்கிறவர்களாக, சடங்காச்சாரங்களை செய்கிறவர்களாக, சடங்காச்சாரங்களைக்கு உட்பட்டவர்களாய் காணப்படுகிறோம். ஆனால் நீ பாவியை நீதிமானாக்குகிறவரிடத்தில் நம்ம விசுவாசமாய் இருக்க வேண்டும். பாவியாகிய என்னை அவர் விசுவாசமுள்ளவனாக நீதிமானாக மாற்றுகிறவர் என்பதை நான் விசுவாசித்து அவரிடத்துல விசுவாசமாய் இருக்க வேண்டும். அந்த விசுவாசம் எனக்கு நீதியாக எண்ணப்படும். அதுதான் ஆண்டவர் சொல்கிற நீதி. இந்த உலகத்துல நம்ம அநேக வேளைகளில நம்ம என்ன நினைச்சுக்கிடும், நான் பாவமே செய்யவில்லை அதனால நான் நீதிமான் என்று நினைக்கிறோம். நான் என்ன பாவம் செய்தேன், நான் எனக்கு ஒரு மனம் திரும்புதல் தேவையில்லை, எனக்கு ஒரு பாவம் மன்னிப்பு தேவையில்லை, நான் என்ன பாவம் செய்தேன் அப்படின்னு மனிதர்கள் நினைக்கிறார்கள். அதுவே தவறு. கடந்த உலகத்தில் பிறந்த எவனுமே பாவம் செய்கிறவன், அவன் கண்ணினால் பாவம் செய்கிறான், மனதினால், இருதயத்தினால், எண்ணங்களினால், சிந்தைகளினால் அவன் பாவம் செய்கிறான். அநேக சமயம் வார்த்தைகளினாலே தம்மை அறியாமலேயே பாவம் செய்கிறான். இப்படி பல காரியங்களிலே நம்ம பாவம் செய்கிறோம். ஆனால் இந்த பார்வை, இந்த தேவனுடைய பார்வையில நாம் சரியாக இருக்க வேண்டும். அவருடைய பார்வையில நாம் சரியாக நல்ல ஒரு மனிதனாக இருக்க வேண்டும். அதுதான் என் பார்வையில நான் நல்லவன் அப்படின்னு நான் சொல்றதை விட, என் ஆண்டவருடைய பார்வையில நான் நல்லவன் என்று சொன்னால் ஆண்டவர் சொல்ல வேண்டும். அப்படி இருந்தால் கட்டாயம் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை தருவார் என்பதில் சந்தேகமே இல்லை. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக இந்த நாளிலும் இப்படிப்பட்டதான ஒரு நீதியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நம்மை நீதிமான் ஆக்குகிற இயேசு கிறிஸ்துவை நாம் விசுவாசிப்போம். அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு நீதிமானாக்கப்படுகிற ஒரு அனுபவம் உண்டு என்று விசுவாசிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நான் ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் நாங்கள் எங்கள் சுய நீதியை நம்பி அல்ல, நியாயப்பிரமாணத்தினால் வருகிற நீதியை நம்பி அல்ல, கர்த்தாவே நாங்கள் தேவ நீதியை நம்பி அவரை விசுவாசிப்பதனால் வருகிற நீதியை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்தரணும். எங்களை தாழ்த்தி உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்ட உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், இதற்கு உதவியா இருந்த வல்லமை நலைகள் வானொலியை ஆசீர்வதியும், அதன் மூலமாக உடைய நாமத்தை பெற்று நாங்கள் மகிமைப்படுத்த கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்,
1: ஆமென், ஆமென். நன்றி பாஸ்டர். நன்றி. ஆசீர்வாதமான ஆண்டவருடைய வார்த்தை நல்ல பிரயோஜனமாக இருந்தது. கேட்ட மக்களுக்கும் இது பிரயோஜனமாக இருக்கும் என்று நான் கர்த்தர்களை விசுவாசிக்கிறேன். அவருடைய நீதியை நாங்கள் பெற்றுக்கொள்வோம். இன்றைய சிறிது நேரத்துக்கு பின்பு ஜெபிக்க வருவாங்களா
0: ஐயா? அம்மா அவங்களுக்கு கொஞ்சம் உடம்பு படிச்சிருக்காங்க,
1: ரெஸ்ட் எடுக்கட்டும். ரெஸ்ட்
0: நான் இப்போதான் அவங்க ஃபோன் தானே இது, இந்த ஃபோனை போய் வாங்க போனேன். அங்கே நல்லா நான் சொல்ல ஆஸ்பத்திரிக்கு போகலாம் என்று சொன்னேன். இல்லை இல்லை, பார்க்கலாம், இன்றைக்கு ஒரு நாள் பார்க்கலாம், நாளைக்கு வேணா போகலாம்னு சொல்றாங்க.
1: ஆமீன். தொடர்ந்து நாங்கள் ஜெப வேளையிலே நான் ஜெபிக்கிறேன் ஐயா.
0: ஐயா நன்றி ஐயா.
1: அருமையான சகோதரிக்கு நல்ல சுகவலனை கொடுத்து உற்சாகமாக உங்களோட ஊழியங்களில் இன்னும் மென்மேலும் துணையா இருக்க ஆண்டு செய்வார்.
0: நன்றி ஐயா. நன்றி.
1: நன்றி பாஸ்டர்.
0: நன்றி ஐயா. நன்றி.
2: நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது முதல் தமிழ் கிறிஸ்தவ பல் சுவை கதம்ப இணையதள விழிப்புணர்வு வானொலி வல்லமையின் அலைகள். எங்களோடு இணைந்திருங்கள்.
1: நேரம் கலையத்திலே 1:16 புதன்கிழமை காண மதிய ஒளிபரப்போடு இணைந்திருந்தோம். அருமையான ஆண்டோடைய வார்த்தையை கேட்டோம். தொடர்ந்து நாங்கள் ஒரு சில இனிய பாடல்களை கேட்டு பின்பதாக வேதம் வாசிக்க இருக்கின்றோம். அதுக்கு பின்பதாக ஜெபம் இருக்கின்றது. உங்களுக்கு ஜெப குறிப்புகள் இருந்தால் நீங்கள் வாட்ஸ்அப் 6473385596 என்ற இலக்கத்திலே பதிவு செய்து கொள்ளுங்கள். அது மாத்திரமல்ல, இன்றைய நாட்களிலே அநேக ஐரோப்பிய நாடுகளிலிருந்து இந்த வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். தயவுசெய்து உங்களுக்கு இந்த வானொலி பிடித்திருந்தால், ஆசீர்வாதமாக இருந்தால் மற்றவர்களுக்கும் இதை அறிவியுங்கள். நீங்கள் அறிவிக்காவிட்டால் எப்படி அவர்கள் அறிந்து கொள்வார்கள்? எனவே நீங்களே ஒரு நல்ல சுவிசேஷ பணியாக கர்த்தருடைய நாமத்தின் மகிமைக்காக இதை பிறருக்கு அறிவிக்கும்படி உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொண்டு ஒரு இனிய பாடலோடு இணைந்திருப்போம்.

0: வழித்தலைகள் வழியாக இயேசு கிறிஸ்துவின் தே நமது கானங்களை இதயங்களுக்கு சுமந்து வரும் சுகமான அலைகள், வல்லமையின் அலைகள்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வல்லமையின் அலைகள் waves of power.com.

0: கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வான் அலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.
1: நேரம் கிளையத்திலே 1:26. புதன்கிழமைக்கான மதிய ஒலிபரப்பிலே இணைந்திருக்கின்றோம்.

0: நேரம் கலையத்திலே 1:31 புதன்கிழமைக்கான மதிய ஒளிபரப்போடு இணைந்திருக்கின்றோம்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வல்லமையின் அலைகள் waves of power.com.

0: You are listening to Waves of Power, your Tamil Christian radio online, broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Tamil Christian songs, programs, poems, dramas, and more.
1: நிறம் கலையத்திலே 1:37 புதன்கிழமைக்கான மதிய ஒலிபரப்போடு இணைந்திருக்கோம். தொடர்ந்தும் இன்னும் ஒரு இனிய பாடலோடு இணைந்து கொள்வோம்.

கதிரவன் தோன்றும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரைக்கும் எல்லா இனத்தாருக்கும் புகழ்மிக்க நாமமான இயேசு கிறிஸ்துவின் வார்த்தையை சுமந்து ஓயாத அலைகளாக வான் அலைகளில் பலம் பெறுவது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகளின்

0: நேரம் கலைத்திரே 1:46. இது வேதாகமம் வாசிக்கின்ற கேட்கின்ற நேரம். இப்பொழுது எங்களோடு வேதத்தை வாசிக்கிறதுக்கு இணைந்திருக்கிற அருமையான சௌரி மெடினா அவர்களை நாங்கள் வாழ்த்தி வரவேற்க இருக்கிறோம். இன்றைய வாசிக்க இருக்கின்ற வேத பகுதிகள் நியாயாதிபதிகள் 20 ஏசாயா 42:1-5. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற மக்கள் நீங்களும் உங்களுக்கு அருகில் வேதாம் இருந்தால் திருப்பிக் கொள்ளுங்கள். எங்களோடு இணைந்து இந்த வார்த்தைகளை வாசிக்க கேளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பார். வணக்கம் அம்மா.
1: வணக்கம் பிரதர்.
0: ஓகே, ஆரம்பிக்கிறீங்களா?
1: நியாயாதிபதிகள் 20. அப்பொழுது தாண்டல் பெயர் சபா மட்டுமுள்ள இஸ்ரவேல் புத்திரர் அனைவரும் கீலியாத் தேசத்தாருடன் மிஸ்பாவிலே கர்த்தருக்கு முன்பாக ஏகோபித்து சபையாக கூடினார்கள். சகல ஜனங்களின் அதிபதிகளும் இஸ்ரவேலின் சகல கோத்திரத்தாரும் தேவனுடைய ஜனமாகிய சபையாக கூடி நின்றார்கள். அவர்கள் பட்டயம் உருகுற 400,000 காலாட்கள். இஸ்ரவேல் புத்திரன் மிஸ்பாவுக்கு வந்த செய்தியை பெஞ்சமின் புத்திரர் கேள்விப்பட்டார்கள். அந்த அக்கிரமம் நடந்தது எப்படி சொல்லுங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரர் கேட்டார்கள். அப்பொழுது கொலை செய்யப்பட்ட ஸ்திரியின் புருஷனாகிய லேவியன் மறுத்தரமாக, நானும் என் மறுமனையாட்டியும் பெஞ்சமின் நாட்டில் உள்ள கிபியாவிலே ராத்தங்க வந்தோம். அப்பொழுது கிபியா பட்டணத்தார் எனக்கு விரோதமாக எழும்பி என்னை கொலை செய்ய நினைத்து நான் இருந்த வீட்டை ராத்திரியிலே வளைத்து கொண்டு என் மறுமனையாட்டியை அவமானப்படுத்தினார்கள். அதனாலே அவள் செத்து போனாள். ஆகையால் இஸ்ரவேலிலே அவர்கள் இப்படிப்பட்ட முறைகேட்டையும் மதிகேட்டையும் செய்தபடியினால் நான் என் மறுமனையாட்டியை பிடித்து துண்டித்து இஸ்ரவேலின் சுதந்திரமான சகல நாடுகளுக்கும் அனுப்பினேன். நீங்கள் எல்லாரும் இஸ்ரவேல் புத்திரராமே, இங்கே ஆலோசித்து தீர்மானம் பண்ணுங்கள் என்றான். அப்பொழுது எல்லா ஜனங்களும் ஏகமாய் எழும்பி, நம்மில் ஒருவரும் தன் கூடாரத்துக்கு போகவும் படாது, ஒருவனும் தன் வீட்டுக்கு திரும்பவும் படாது. அப்பொழுது கிபியாவுக்கு செய்ய வேண்டியது என்னவென்றால் சீட்டு போட்டு அதற்கு விரோதமாக போவோம். பெஞ்சமின் கோத்திரமான கிபியா பட்டணத்தார் இஸ்ரவேலிலே செய்த எல்லா மதிகேட்டுக்கும் தக்கதாக ஜனங்கள் வந்து செய்யும்படிக்கு நாம் தானிய தவசங்களை சம்பாதிக்கிறதுக்கு இஸ்ரவேல் கோத்திரங்களில் எல்லாம் 100 பத்து பேரையும், 1,000 100 பேரையும், 10,000 தேர்ந்தெடுப்போம் என்றார்கள். இஸ்ரவேலர் எல்லாரும் ஒன்று போல ஏகோபித்து பட்டணத்துக்கு முன்பாக கூட்டம் கூடி அங்கே இருந்த இஸ்ரவேலின் கோத்திரத்தார் பெஞ்சமின் கோத்திரமெங்கும் ஆட்களை அனுப்பி, உங்களுக்குள்ளே நடந்த இந்த அக்கிரமம் என்ன? அப்பொழுது கிபியாவில் இருக்கிற பேலியாளின் மக்களாகிய அந்த மனுஷரை நாங்கள் கொன்று பொல்லாப்பை இஸ்ரவேலை விட்டு விலக்கும்படிக்கே அவர்களை ஒப்புக்கொடுங்கள் என்று சொல்ல சொன்னார்கள். பெஞ்சமின் புத்திரத்தார் இஸ்ரவேல் புத்திரராகிய தங்கள் சகோதரின் சொல்லை கேட்க மனமில்லாமல் இஸ்ரவேல் புத்திரரோடு யுத்தம் பண்ண புறப்படும்படிக்கே பட்டணங்களிலிருந்து கிபியாவுக்கு வந்து கூடினார்கள். கிபியாவின் குடிகளிலே தெரிந்து கொள்ளப்பட்ட 700 பேரை அல்லாமல் அந்நாளில் பட்டணங்களிலிருந்து வந்து கூடின பட்டயம் உருவுகிற மனுஷருக்கு லக்கம் 26,000 பேர் என்று தொகையிடப்பட்டது. அந்த ஜனங்கள் எல்லாருக்குள்ளும் தெரிந்து கொள்ளப்பட்ட இடதுகை வாக்கான 700 பேர் இருந்தார்கள். அவர்கள் அனைவரும் ஒரு மயிரிலையும் தப்பாதபடிக்கு கவன்கள் எறிவார்கள். பெஞ்சமின் கோத்திரத்தை அல்லாமல் இஸ்ரவேலிலே பட்டயம் உருகுற மனுஷர் 400,000 பேர் என்று தொகையிடப்பட்டது. இவர்கள் எல்லாரும் யுத்த வீரராயிருந்தார்கள். இஸ்ரவேல் புத்திரரான அவர்கள் எழும்பி தேவனுடைய வீட்டுக்கு போய், எங்களில் யார் முந்தி போய் பெஞ்சமின் புத்திரரோடு யுத்தம் பண்ண வேண்டும் என்று தேவனிடத்தில் விசாரித்தார்கள். அதற்கு கர்த்தர் யூதா முந்தி போக வேண்டும் என்றார். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் காலமே எழுந்து புறப்பட்டு கிபியாவுக்கு எதிராக பாளையம் இறங்கினார்கள். பின்பு இஸ்ரவேல் மனுஷர் பெஞ்சமினோடும் யுத்தம் பண்ண புறப்பட்டு கிபியாவிலே அவர்களுக்கு எதிராக போர் செய்ய அணிவகுத்து நின்றார்கள். ஆனாலும் பெஞ்சமின் புத்திரர் கிபியாவிலிருந்து புறப்பட்டு இஸ்ரவேலில் 21,000 பேரை அன்றைய தினம் தரையிலே விழும்படி சங்கரித்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களை தடுப்படுத்திக் கொண்டு முதன் நாளிலே அணிவகுத்து நின்ற ஸ்தலத்திலே மறுபடியும் போர் செய்ய அணிவகுத்து நின்றார்கள். அவர்கள் போய் கர்த்தருடைய சந்நிதியில் சாயங்காலம் மட்டும் அழுது, எங்கள் சகோதரராகிய பெஞ்சமின் புத்திரரோடு திரும்பவும் யுத்தம் கலக்க போவோமா என்று கர்த்தரிடத்தில் விசாரித்தார்கள். அப்பொழுது கர்த்தர் அவர்களுக்கு விரோதமாய் போங்கள் என்றார். மறுநாளிலே இஸ்ரவேல் புத்திரர் பெஞ்சமின் புத்திரர் கிட்ட சேருகிற போது பெஞ்சமின் கோத்திரத்தாரும் அந்நாளில் கிபியாவிலிருந்து அவர்களுக்கு எதிராக புறப்பட்டு வந்த பின்னும் இஸ்ரவேல் புத்திரரில் பட்டியம் உருவுகிற 18,000 பேரை தரையிலே விழும்படி சங்கரித்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரராகிய சகல ஜனங்களும் புறப்பட்டு தேவனுடைய வீட்டுக்கு போய் அங்கே கர்த்தருடைய சந்நிதியில் அழுது தரித்திருந்து அன்று சாயங்காலம் மட்டும் உபவாசித்து கர்த்தருடைய சந்நிதியில் சர்வாங்க தகன பலிகளையும் சமாதான பலிகளையும் இட்டு கர்த்தரிடத்தில் விசாரித்தார்கள். தேவனுடைய உடன்படிக்கையின் பெட்டி அந்நாட்களிலே அங்கே இருந்தது. ஆரோனின் குமாரனாகிய எலியாசாரின் மகன் பினகாஸ் அந்நாட்களில் அவருடைய சந்நிதியில் நின்றான். எங்கள் சகோதரராகிய பெஞ்சமின் புத்திரரோடு பின்னும் யுத்தம் பண்ண புறப்படலாமா புறப்படலாகாதா என்று அவர்கள் விசாரித்தார்கள். அப்பொழுது கர்த்தர், போங்கள், நாளைக்கு அவர்களை உங்கள் கையில் ஒப்புக் கொடுப்பேன் என்றார். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கிபியாவை சுற்றிலும் பதிவிடை ஆட்களை வைத்து 3 நாளிலே பெஞ்சமின் புத்திரருக்கு விரோதமாக போய் முன் 2 தரம் செய்தது போல் கிபியாவுக்கு சுயமாய் போருக்கு அணிவகுத்து நின்றார்கள். அப்பொழுது பெஞ்சமின் புத்திரர் ஜனத்துக்கு விரோதமாய் புறப்பட்டு பட்டணத்தை விட்டு அப்பாலே வந்து வெளியிலே பெத்தேலுக்கும் கிபியாவுக்கும் போகிற 2 வழிகளில் இஸ்ரவேல் ஜனத்தில் ஏறக்குரிய 30 பேரை முதல் 2 தரம் செய்தது போல வெட்டவும் கொல்லவும் தொடங்கினார்கள். முன்பு போல நமக்கு முன்பாக முறிய அழிக்கப்படுகிறார்கள் என்று பெஞ்சமின் புத்திரர் சொன்னார்கள். இஸ்ரவேல் புத்திரரோ அவர்களை பட்டணத்தை விட்டு அப்பாலே இருக்கிற வழிகளிலே வரப்பண்ணும் படிக்கு நாம் ஓட வேண்டும் என்று சொல்லியிருந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் மனுஷர் எல்லாரும் தங்கள் ஸ்தானத்திலிருந்து எழும்பி பாகால் தாமாரிலே யுத்தத்துக்கு அணிவகுத்து நின்றார்கள். இஸ்ரவேலரில் கிபியாவின் பள்ளத்தாக்கிலே பதிவிருந்தவர்கள் தங்கள் ஸ்தானத்திலிருந்து புறப்பட்டு அவர்கள் எல்லா இஸ்ரவேலிலும் தெரிந்து கொள்ளப்பட்ட 10,000 பேர் கிபியாவுக்கு எதிரே வந்தார்கள். யுத்தம் பலத்தது, ஆனாலும் தங்களுக்கு விக்கினம் நேரிட்டது என்று அவர்கள் அறியாதிருந்தார்கள். கர்த்தர் இஸ்ரவேலுக்கு முன்பாக பெஞ்சமினை முறிய அடித்தார். அந்நாளிலே இஸ்ரவேல் புத்திரர் பெஞ்சமினிலே பட்டியம் உருகிற ஆட்களாகிய 25,100 பேரை சங்கரித்தார்கள். இஸ்ரவேலர் கிபியாவுக்கு அப்பாலை வைத்த பதிவிடையே நம்பியிருந்தபடியினாலே பெஞ்சமீனருக்கு இடம் கொடுத்தார்கள். அதனாலே அவர்கள் முறிய அடிக்கப்படுகிறார்கள் என்று பெஞ்சமீன் புத்திரருக்கு காணப்பட்டது. அப்பொழுது பதிவிட இருந்தவர்கள் தீவிரமாய் கிபியாவின் மேல் பாய்ந்து பரவி பட்டணத்தில் இருக்கிறவர்கள் எல்லாரையும் பட்டய கருக்கினால் வெட்டினார்கள். பட்டணத்திலிருந்து மகா பெரிய புகையை எழும்ப பண்ணுவதே இஸ்ரவேலருக்கும் பதிவிடைக்காரருக்கும் குறிக்கப்பட்ட அடையாளமாயிருந்தது. ஆகையால் இஸ்ரவேலர் யுத்தத்திலே பின்வாங்கின போது பெஞ்சமினர், முந்தின யுத்தத்தில் நடந்தது போல அவர்கள் நமக்கு முன்பாக முறிய அடிக்கப்படுகிறார்கள் என்று சொல்லி இஸ்ரவேலரில் ஏறக்குரிய 30 பேரை வெட்டவும் கொல்லவும் தொடங்கினார்கள். பட்டணத்திலிருந்து புகியானது ஸ்தம்பம் போல் உயர எழும்பின போது பெஞ்சமினர் பின்னாக பார்த்தார்கள். இதோ பட்டணத்தின் அக்னி ஜுவாலை வான பரியந்தம் எழும்பிற்று. அப்பொழுது இஸ்ரவேலர் திரும்பிக் கொண்டார்கள். பெஞ்சமின் மனுஷரோ தங்களுக்கு விக்கினம் நேரிட்டதைக் கண்டு திகைத்தார்கள். இஸ்ரவேல் புத்திரரை விட்டு வனாந்திரத்துக்கு போகிற வழிக்கு நேராய் திரும்பி ஓடி போனார்கள். ஆனாலும் யுத்தம் அவர்களை தொடர்ந்து பட்டணங்களில் இருந்தவர்களும் தங்கள் நடுவே அகப்பட்டவர்களை கொன்று போட்டார்கள். இப்படியே பெஞ்சமினரை வளைத்து கொண்டு துரத்தி கிபியாவுக்கு கிழக்கு புறமாக வருமட்டும் அவர்களை லேசாய் மிதித்து போட்டார்கள். இதனாலே பெஞ்சமீனரிலே 18,000 பேர் விழுந்தார்கள். அவர்கள் எல்லாரும் பலவான்களாயிருந்தார்கள். மற்றவர்கள் விலகி வனாந்தரத்தில் இருக்கிற ரிம்மோன் தன்மலைக்கு ஓடி போனார்கள். அவர்களில் இன்னும் 5,000 பேரை வழிகளில் கொன்று மற்றவர்களை கீதோ மட்டும் பின்தொடர்ந்து அவர்களில் 2,000 பேரை வெட்டி போட்டார்கள். இவ்விதமாய் பெஞ்சமீனரில் அந்நாளில் விழுந்தவர்கள் எல்லாரும் 25,000 பேர். அவர்கள் எல்லாரும் பட்டியம் உருவுகிற பலவான்களாயிருந்தார்கள். 600 பேர் திருப்பிக் கொண்டு ஓடி வனாந்தரத்தில் இருக்கிற ரிம்மோன் கண்மலைக்கு போய் ரிம்மோன் கண்மலையில் 4 மாதம் இருந்தார்கள். இஸ்ரவேலரோ பெஞ்சமின் புத்திரர் மேல் திரும்பி பட்டணத்தில் மனுஷர் தொடங்கி மிருகங்கள் மட்டும் கண்டவைகள் எல்லாவற்றையும் பட்டிய கரக்கினால் வெட்டி கண்ட பட்டணங்களையெல்லாம் அக்கினியில் கொளுத்தி போட்டார்கள். ஏசாயா 42 அதிகாரம். இதோ நான் ஆதரிக்கிற என் தாசன், நான் தெரிந்து கொண்டவரும் என் ஆத்மாவுக்கு பிரியமானவரும் இவரே. என் ஆவியை அவர் மேல் அமரப் பண்ணினேன். அவர் புறஜாதிகளுக்கு நியாயத்தை வெளிப்படுத்துவார். அவர் கூக்குரலிடவும் மாட்டார். தம்முடைய சத்தத்தை உயர்த்தவும் அதை வீதியிலே கேட்க பண்ணவும் மாட்டார். அவர் நெறிந்த நாணலை முறியாமலும் மங்கியறிகிற திரியை அணையாமலும் நியாயத்தை உண்மையாக வெளிப்படுத்துவார். அவர் நியாயத்தை பூமியிலே நிலைப்படுத்தும் மட்டும் இழக்கரிப்பதும் இல்லை, பதறுவதும் இல்லை. அவருடைய வேதத்துக்கு தீவுகள் காத்திருக்கும். வானங்களை சிருஷ்டித்து அவைகளை விரித்து பூமியையும் அதிலே உற்பத்தியாகிறவைகளையும் பரப்பினவரும் அதில் இருக்கிற ஜனத்துக்கு சுவாசத்தையும் அதில் நடமாடுகிறவர்களுக்கு ஆவியையும் கொடுக்கிறவருமான கர்த்தராகிய தேவன் சொல்லுகிறதாவது, நீ குருடருடைய கண்களை திறக்கவும் கட்டுண்டவர்களை காவலில் இருந்தும் இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலையிலிருந்து விடுவிக்கவும் கர்த்தராகிய நான் நீதியின்படி உம்மை அழைத்து உம்முடைய கையை பிடித்து உம்மை தற்காத்து உம்மை ஜனத்துக்கு உடன்படிக்கையாகவும் ஜாதிகளுக்கு ஒளியாகவும் வைக்கிறேன். நான் கர்த்தர், இது என் நாமம். என் மகிமையை வேறொருவனுக்கும் என் துதியை விக்கிரகங்களுக்கும் கொடேன். பூர்வகாலத்தில் தெரிவிக்கப்பட்டவைகள் இதோ நிறைவேறலாயின. புதியவைகளையும் நானே அறிவிக்கிறேன். அவைகள் தோன்றாததுக்கு முன்னே அவைகளை உங்களுக்கு சொல்லுகிறேன். சமுத்திரத்தில் யாத்திரை பண்ணுகிறவர்களே, அதில் உள்ளவைகளே, தீவுகளே, அவைகளின் குடிகளே, கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள். பூமியின் கழையாந்தரத்திலிருந்து அவருடைய துதியை பாடுங்கள். வனாந்தரமும் அதன் ஊர்களும் கேதாரிய குடியிருக்கிற கிராமங்களும் உரத்த சத்தமிடக் கடவது. கண்மலைகளிலே குடியிருக்கிறவர்கள் கம்பீரித்து பர்வதங்களின் கொடும் முடியிலிருந்து ஆர்ப்பரிப்பார்களாக. கர்த்தருக்கு மகிமையை செலுத்தி அவர் துதியை தீவுகளில் அறிவிப்பார்களாக. கர்த்தர் பராக்கிரமசாலியைப் போல் புறப்பட்டு யுத்த வீரனைப் போல் வைராக்கியம் மூண்டு முழங்கி கர்ச்சித்து தம்முடைய சத்துருக்களை மேற்கொள்ளுவார். நான் வெகுகாலம் மௌனமாயிருந்தேன். சும்மாயிருந்து எனக்குள்ளே அடக்கிக் கொண்டிருந்தேன். இப்பொழுது பிள்ளை பெறுகிறவளைப் போல சத்தமிட்டு அவர்களை பாழாக்கி விழுங்குவேன். நான் மலைகளையும் குன்றுகளையும் பாழாக்கி அவைகளில் உள்ள பூண்டுகளை எல்லாம் வாடப்பண்ணி ஆறுகளை திட்டுகளாக்கி ஏரிகளை வற்றி போக பண்ணுவேன். குருடரை அவர்கள் அறியாத வழியிலே நடத்தி அவர்களுக்கு தெரியாத பாதைகளில் அவர்களை அழைத்து கொண்டு வந்து அவர்களுக்கு முன்பாக இருளை வெளிச்சமும் கோணலை செவ்வையும் ஆக்குவேன். இந்த காரியங்களை நான் அவர்களுக்கு செய்து அவர்களை கைவிடாதிருப்பேன். சித்திரவேலியான விக்கிரகங்களை நம்பி வார்ப்பிக்கப்பட்ட சுரூபங்களை நோக்கி நீங்கள் எங்கள் தேவர்கள் என்று சொல்லுகிறவர்கள் பின்னடைந்து மிகவும் வெட்கப்படுவார்கள். செவிடரே கேளுங்கள், குருடரே நீங்கள் காணும்படி நோக்கி பாருங்கள். என் தாசனை அல்லாமல் குருடன் யார்? நான் அனுப்பின தூதனை அல்லாமல் செவிடன் யார்? உத்தமனை அல்லாமல் குருடன் யார்? கர்த்தருடைய ஊழியக்காரனை அல்லாமல் அந்தகன் யார்? நீ அநேக காரியங்களைக் கண்டும் கவனியாதிருக்கிறாய். அவனுக்கு செவிகளை திறந்தாலும் கேளாதே போகிறான். கர்த்தர் தமது நீதியின் நிமித்தம் அவன் மேல் பிரியம் வைத்திருந்தார். அவர் வேதத்தை முக்கியப்படுத்தி அதை மகிமை உள்ளதாக்குவார். இந்த ஜனமோ கொள்ளையிடப்பட்டும் சூறையாடப்பட்டும் இருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் கெபிகளிலே அகப்பட்டு காவல் அறைகளிலே அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். தப்பிப்பார் இல்லாமல் கொள்ளையாகி விட்டுவிடு என்பார் இல்லாமல் சூறையாவார்கள். உங்களில் இதற்கு செவி கொடுத்து பின்வருகிறதை கவனித்து கேட்கிறவன் யார்? யாக்கோபை சூறையிட்டு இஷ்டவேலை கொள்ளைக்காரருக்கு ஒப்பு கொடுக்கிறவர் யார்? அவர்கள் பாவம் செய்து விரோதித்த கர்த்தர் அல்லவோ? அவருடைய வழிகளிலே நடக்க மனதாயிராமலும் அவருடைய வேதத்துக்கு செவி கொடாமலும் போனார்களே. இவர்கள் மேல் அவர் தமது கோபத்தின் உக்கிரத்தையும் யுத்தத்தின் வலிமையையும்

0: அவருடைய கற்பனைகளை கைக்கொள்ளும் போது தேவனுடைய பிள்ளைகளிடத்தில் அன்பு கூறுகிறோம் என்று அறிந்து கொள்கிறோம். நாம் தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வதே அவரிடத்தில் அன்பு கூறுவதாம். அவருடைய கற்பனைகள் பாரமானவைகளும் அல்ல. தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? இயேசு கிறிஸ்துவாகிய இவராலே ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர். இயேசு கிறிஸ்துவாகிய இவரே ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர். ஜலத்தினாலே மாத்திரமல்ல, ஜலத்தினாலும் இரத்தத்தினாலும் வந்தவர். ஆவியானவர் சத்தியமாகியால் ஆவியானவரே சாட்சி கொடுக்கிறார். பரலோகத்தில் சாட்சியிடுகிறவர்கள் மூவர் பிதா, வார்த்தை, பரிசுத்தாவி என்பவர்களே. இம்மூவரும் ஒன்றாயிருக்கிறார்கள். பூலோகத்திலே சாட்சியிடுகிறவைகள் மூன்று, ஆவி, ஜலம், இரத்தம் என்பவைகளே. இம்மூன்றும் ஒருமைப்பட்டிருக்கிறது. நாம் மனுஷருடைய சாட்சியை ஏற்றுக்கொண்டால் அதை பார்க்கலும் தேவனுடைய சாட்சி அதிகமாயிருக்கிறது. தேவன் தமது குமாரனை குறித்து கொடுத்த சாட்சி இதுவே. தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் அந்த சாட்சியை தனக்குள்ளே கொண்டிருக்கிறான். தேவனை விசுவாசியாதவனோ தேவன் தம்முடைய குமாரனை குறித்து கொடுத்த சாட்சியை விசுவாசியாததினால் அவரை பொய்யராக்குகிறான். தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியம். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன். உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று நீங்கள் அறியவும், தேவகுமாருடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசமாயிருக்கவும், தேவகுமாருடைய நாமத்தின் மேல் விசுவாசமாயிருக்கிற உங்களுக்கு இவைகளை எழுதியிருக்கிறேன். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்று நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக் கொண்டோம் என்று அறிந்திருக்கிறோம். மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை தன் சகோதரன் செய்ய ஒருவன் கண்டால் அவன் வேண்டுதல் செய்ய கடவன். அப்பொழுது அவனுக்கு ஜீவனை கொடுப்பார். யாருக்கென்றால் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவத்தை செய்தவர்களுக்கே. மரணத்துக்கு ஏதுவான பாவம் உண்டு. அதை குறித்து வேண்டுதல் செய்ய நான் சொல்லேன். அநீதியெல்லாம் பாவம்தான். என்றாலும் மரணத்துக்கு ஏதுவல்லாத பாவம் உண்டு. தேவனால் பிறந்தவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். பொல்லாங்கன் அவனை தொடான். நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுள் கிடக்கிறதென்றும் அறிந்திருக்கிறோம். அன்றியும் நாம் சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்திருக்கிறார் என்றும் அறிவோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எனப்பட்ட சத்தியமுள்ளவருக்குள்ளும் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாயிருக்கிறார். பிள்ளைகளே, நீங்கள் விக்கிரகங்களுக்கு விலகி உங்களை காத்துக் கொள்வீர்களாக. ஆமீன்.
1: ஆமீன். நன்றி சௌரி, வாழ்த்துக்களம்மா.
0: நன்றி பிரதர்.

நேரம் கலையத்திலே 2:14 புதன்கிழமைக்கான பின் மாலை ஒலிபரப்பில் இணைந்திருக்கிறோம். இனிய பாடலோடு இணைந்திருக்கிறோம். நேரலே உங்களோடு இணைந்திருங்கள். இது உங்கள் வானொலி வலிமையின் அலைகள். இது மற்றொரு இனிமையான கீதம்.

0: ஆற்றலைகள் வழியாக இயேசு கிறிஸ்துவின் தே நமது கானங்களை இதயங்களுக்கு சுமந்து வரும் சுகமான அலைகள், வல்லமையின் அலைகள்.
1: நேரம் கலைந்து 2:22 புதன்கிழமைக்கான பின் மாலை ஒலிபரப்பில் இணைந்திருக்கிறோம். இனிய பாடல்கள் வரிசையிலே இன்னும் ஒரு இனிய கானத்தை நாங்கள் கேட்கலாம்.

30 ஆண்டுகளுக்கு மேலாக இயங்குகின்ற இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி நிறுவனத்தில் ஹெல்த் கேர், மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ், ஒர்க் பிளேசஸுக்குரிய சகல சேஃப்டி ப்ராடக்ட்ஸ், ரெஸ்டாரண்ட்டுக்கு தேவையான அனைத்து விதமான பொருட்கள், ஹோம் பார்ட்டிக்குரிய சகல விதமான பொருட்கள், பேக்கேஜிங் மற்றும் மூவிங்குக்கு தேவையான பொருட்களத்துடன் ஹோம் அண்ட் ஆபீஸுக்குரிய அனைத்து விதமான கிளீனிங் ப்ராடக்ட்ஸ், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் லைன்ஸ் ஆஃப் கிளவுசஸ் மற்றும் ஹோம் ஃபர்னஸ் ஃபில்டர்ஸ் என 2800 மேற்பட்ட பொருட்களை மிக மிக மலிவாக பெற்றுக் கொள்ளலாம். இன்ஃபினிட்டி கிளவ் அண்ட் சேஃப்டி, 380 ஃபின்ஸ்டைன் ஸ்கேர், யூனிட் 13, ஸ்காப்ரோ, ஃபின்ச் அண்ட் ஃபின்ஸ்டின் சந்திப்பில், 416-291-9148.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வல்லமையின் அலைகள் waves of power.com.

0: You are listening to Waves of Power, your Tamil Christian radio online, broadcasting all around the world. Stay with us to hear a variety of things, including Tamil Christian songs, programs, poems, dramas, and more.
1: நேரம் கிடையாது 2:38. புதன்கிழமைக்கான பின் மாலை ஒளிபரப்பில் இணைந்திருக்கிறோம். தொடர்ந்து இனிய பாடலோடு இணைந்திருக்கலாம்.

நேரம் 2:51. புதன்கிழமை காண பின்மாலை ஒலிபரப்பிலே இணைந்திருக்கிறோம். நீங்கள் எங்களோடு இணைந்திருங்கள். இது உங்கள் வானொலி வல்லமையின் அலைகள்.

0: பல் சுவை கதம்ப சுவிசேஷ ஒலிபரப்பு.
1: வணக்கம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் பேரால வானொலியோடு இணைந்திருக்கிற அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கின்றோம். இன்று வியாழக்கிழமை காலை 26 ஜூன் மாதம் 2025 நேரம் கலையத்தில் 9:59. இது செய்திக்கான நேரம். இன்றைய நாளும் ஆண்டோடைய வார்த்தையை எங்களோடு பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிற அருமையான தேவ ஊழியர் பாஸ்டர் ஜோன் பானா அவர்களோடு நாங்கள் இணைந்திருக்கலாம். அவர்களை நாங்கள் அன்போடு வாழ்த்தி வரவேற்போம். பிரைஸ் லார்ட் பாஸ்டர்.
2: மாத்தி
1: தருவா. தொடர்ந்து நாங்கள் எங்களுடைய ஒலிபரப்பில் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. இன்றைய நாளில் ஆண்டவருடைய வார்த்தையை எங்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள்.
2: ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். வல்லமையின் அலைகள் வானொலி ஊடாக தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். எனக்கு அன்பானவர்களை, இன்றைக்கு நான் உங்களோடு பேசிக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், சிறு மந்தை என்று சொல்லி ஒரு வசனத்தை நான் எடுத்திருக்கிறேன். அதற்கு லூக்கா 12:32 நான் வாசிக்கிறேன். பயப்படாதே சிறு மந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். எனக்கு அன்பான தேவ ஜனங்களே, இதில் சிறு மந்தையை பயப்படாது என்று எழுதியிருக்குது. இன்னைக்கு பாருங்கள், உலகத்தில் எல்லா மக்களும் அறிக்கையிடுகிறார்கள், உலகத்தில் முதலாவது மதம் என்பது கிறிஸ்தவம் தான். அதுக்கு பிறகு அவர்கள் பட்டியல் போட்டு கொண்டு போகிறார்கள். அது ஒரு புறம் இருக்க, ஆனால் வேதாகமத்தில் எல்லா இடத்திலையும் நீங்கள் பார்த்தீங்கன்றால், ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் ஆண்டவர் குறிப்பிடுகிற சிறு மந்தை, சிறு கூட்டம், கொஞ்சத்திலே இப்படின்னா ஆண்டவர் சொல்லுகிறார். இதுல என்ன அர்த்தம் உண்டா பிரியமானவர்களே? தேவாதி தேவன் நம்மை அழைக்கும் பொழுது அவர் உண்மையாக இருந்து அவரையே பின்பற்றி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவருடைய வார்த்தைக்கு நாங்கள் பிரியமானவர்களே மதிப்பு கொடுத்து அவரில் நிலைத்திருந்தால்தான் பிரியமானவர்களே அவர் பிரியப்படுவார். அன்றைக்கு நாங்கள் பேரளவில் கிறிஸ்தவர்களாக இருந்து கொண்டு நாங்கள் வந்து கிறிஸ்தவத்தில் இருக்கிறோம், அல்லது எங்களையோட சேர்ந்தவர்கள்லாம் ஏராளமான பேர் இருக்கிறார்கள் என்று சொல்லி நாங்கள் சொல்லும் பொழுது அது ஒரு பெருமையை கொண்டு வருகிறது. இங்கே எழுதப்பட்டிருக்கிறது சிறு மந்தை என்று. இன்னும் ஒரு வசனத்தை நாம் வாசிக்கிறோம் பிரியமானே, உபாகத்தில் நாங்கள் வாசிக்கிறோம் 7:7 வாசிக்கிறேன். சகல ஜனங்களிலும் நீங்கள் திருச்சியான ஜனமென்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ள. சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்களில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை, நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாயிருந்தீர்கள். ஏனென்றால் எகிப்துக்கு போனவர்கள் 70 அவர்கள் திரும்பி வரும்பொழுது கடலத்தினியை போல திரும்பி வந்தார்கள் என்று வாசிக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு நீங்கள் இந்த இஸ்ரவேலை நீங்க பார்த்தீங்கன்னால், இந்த வசனங்களை வைத்து நீங்க பார்க்கும் பொழுது இயேசுவை விசுவாசிக்கிற எங்களை வைத்து பாருங்கள், இந்த இஸ்ரவேலுக்கு ஆண்டவர் எவ்வளவு தூரம் அன்றைக்கு தகுதியை கொடுத்தாரோ, ஆசீர்வாதத்தை கொடுத்தாரோ, பக்கத்துல துணையா இருந்தாரோ, பலமா இருந்தாரோ, எல்லா உபத்திரபத்தில் இருந்தும் அவர்களை மீட்டுக் கொண்டாரோ. அதே போல பிரியமானவர்களே, இன்றைக்கும் அவர் அரசியல் ரீதியான காரியத்திலும் இன்றைக்கு அவர் அந்த தேசத்தை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். ஏதோ ஒரு முறையில் அந்த தேசத்துக்கு பிரியமானவர்களே பிரச்சனைகள் வரும்பொழுது, தொல்லைகள் வரும்பொழுது, ஏதோ ஒரு விதத்தில் அந்த தேசத்தை ஆறுதல் படுத்துற

0: தேசத்துக்கும் ஏராளமான ஜனங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். காரணம் என்னவென்றால் பிரியமானே, அந்த தேச மக்களை அவர் நேசிக்கிறார். ஆபிரகாமை அவர் நேசித்ததினாலேதான் அந்த அந்த அந்த பரம்பரையில வந்தவர்களை அவர் நேசிக்கிறார் என்று பார்க்கிறோம். அதே போல நாங்களும் இன்றைக்கு அந்த ஆபிரகாமுடைய சந்ததியிலே வந்து நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நான் நம்முடைய சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் பொழுது, பிரியமானவர்களே, அவருக்குள்ளே ஒரு சிறுமந்தையா இருக்கும் பொழுது அவர் ஒரு நாளும் உங்களை மறந்து விடுகிற தேவன் அல்ல. இன்றைக்கு எங்களுக்கு ஏராளமான உபத்திரவங்கள், பிரச்சனைகள், வியாதிகள், பொல்லாப்புகள் எங்களை சூழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் அதுல இருந்து நம்மை தப்பிக்க வைக்க, நம்மை பாதுகாக்க நம்முடைய மேய்ப்பனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். மேய்ப்பனுடைய வேலை என்ன பிரியமானவளே? மந்தைகளை பாதுகாக்கிறது. ஏற்ற வேளையில அவர்கள் புல்லுள்ள இடங்களிலே கொண்டு போறது, அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே நிறுத்தி அவர்களை பருகச் செய்வது. அது மட்டுமில்லாமல் ஓநாய்களிடம் இருந்து அந்த ஆடுகளை பாதுகாப்பதுதான் மேய்ப்பன். ஆண்டவர் சொல்றார், நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறார் என்று. இன்றைக்கு பிரியமானவர்களை நாங்கள் பார்க்கிறோம், உலகளாவிய ரீதியில நாங்கள் பார்க்கும் பொழுது இன்றைக்கு சிலர் சொல்லுவார்கள், நாங்கள் தான் ஆரம்பத்துல இருந்த கிறிஸ்தவர்கள், எங்களுக்கு தான் நிறையாக்கள் இருக்கு, கோடிக்கணக்கில் இருக்கிற, மில்லியன் கணக்கில் என்று சொல்லுவார்கள். ஆனா வேதாகமத்தின்படி பிரியமானவர்களே, இயேசுவை ஏற்றுக்கொண்டு அவருடைய வழியில நடந்து எங்களால் ஆனதை நாம் அவருக்கு செய்யும் பொழுது அவருடைய மண்டைக்குள்ளே அவர் எங்களை உற்று நோக்கி பார்க்கிற விதம் பிரியமானவர்களை, எங்களிடத்துல உண்மையையும் பரிசுத்தையும் நீதியையும் தான் அவர் பார்க்கிறார். ஒருவேளை நாங்கள் பெரிய காரியத்தை இந்த உலகத்துல செய்ய முடியாதிலும் நாங்கள் இயேசுவுக்கு செய்கிற காரியத்தை அவருக்கு கனப்படுத்துவார். பாருங்க, அன்றைக்கெல்லாம் அப்போ சில நடவடிக்கைகள் தான் இந்த திருச்சபை ஆரம்பித்தது. 120 பேரோடு ஆரம்பித்த அந்த சபை பிரியமானவர்களே, இன்னைக்கு உலகளாவிய ரீதியில பல கோணங்கள்ல பல டினாமினேஷனாக மாறப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருத்தரும் தங்களுக்குரிய போதனைகளை செய்து ஒவ்வொரு வழிபாட்டு முறைகளை கொண்டு வந்து இயேசு கிறிஸ்துவுடைய அந்த மேய்ப்பின் பொறுப்பையும் அந்த ரட்சிப்பின் பொறுப்பையும் அந்த மீட்பின் பொறுப்பையும் விலத்தி விட்டு பிரியமானவர்களே வேறொரு வழியில கடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். பாருங்கள், இயேசு கிறிஸ்துடைய சுவிசேஷம் எருசலேமிலே ஆரம்பித்தாங்க. சபை நடந்து கொண்ட காலத்துல ரோமுக்குள்ள இந்த சுவிசேஷம் போன பொழுது பிரியமானவர்களே, நீரோ என்ற ஒரு மனிதன் இருந்தார், ஒரு ஒரு எம்பரர். அவன் என்ன செய்தான், கிறிஸ்துவுக்கு பின் 54 இந்த 68 16 வயசுலேருந்து 25 வயசு வரைக்கும் தான் இவன் ஆட்சி செய்தான். தன்னுடைய மனைவியை கொண்டான், தன்னுடைய தாயை கொண்டான். அது மட்டுமல்ல, அந்த பட்டணம் நெருப்பில எரியும் பொழுது பிரியமானவர்களே கிறிஸ்தவர்கள் மேல குற்றஞ்சாட்டி அந்த மக்களை அழித்தார். 10 ராஜாக்கள் அன்னைக்கு கிறிஸ்தவர்களை அழித்தார்கள். 10 ராஜாக்களும் பிரியமானவர்களே கிறிஸ்தவர்களுக்கு எதிராக நின்றார்கள். டொமீசியன் என்பவன் 81 to 96 பயங்கரமான காரியங்களை செய்தான். தன்னுடைய சிலையை வழிபடவில்லை என்றதற்காண்டி பிரியமானவர்களே ஜோவானை 10 முறிவுக்கு அனுப்பினான். கிறிஸ்தவர்களை கொலை செய்தார். அதுக்கு பிறகு நாங்க பாக்கிறோம் பிரியமானே, டிராக்ஷன் என்று 98:117 வாசிக்கிறோம், ரோம சட்டத்துக்கு பிரியமானவர்களை எதிரான இருக்கிற எல்லாரும் கிறிஸ்தவன் அவர்களை கொண்டார்கள். இவர்கள் எல்லாரும் கொல்ல கொல்ல கொல்ல கொல்ல கிறிஸ்தவம் வளர்ந்து கொண்டே போனது. எப்படி என்றால் கிறிஸ்தவுக்கு உண்மையாக அவருக்கு வழியில நடந்தவருடைய வார்த்தைகளை பின்பற்றினவர்கள் பிரியமானவர்களே வளர்ந்து கொண்டே போனார்கள். அந்த அடி மரத்துல இருந்துதான் நாங்கள் இன்றைக்கு பிரியமான இந்த ஊழியத்தை செய்ய எங்களுக்கு ஒரு தைரியத்தை ஆண்டவர் கொடுத்துக்க. இது ஏன் சொல்லுகின்றால், இன்றைக்கு நாம் பிரியமான இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கும் பொழுது எங்களுக்கு ஏராளமான எதிர்ப்புகள் வந்தாலும் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். கர்த்தர் நம்மை சூழ இருக்கிறார். கர்த்தர் பயத்துல இருக்கிறவன் நடுவில் வந்து சமாதானம் என்கிறார். வியாதியோடு இருக்கிறவனுக்கு அவர் வியாதியை சுகப்படுத்துறார். பிரச்சனை இருக்கிறவனுக்கு பிரச்சனையை சுகப்படுத்துறார். பிரச்சனைகளே இன்றைக்கு பாருங்களே, இன்றைக்கு இஸ்ரவேல் மக்களை பாருங்கள். நீங்கள் இன்றைக்கு அவர்கள் போகாத நாடுகள் கிடையாது. நான் கேள்விப்பட்ட ஒரு 17 million தான் அந்த ஜனங்கள் இருக்கிறார்களா, அதில் 8 million அமெரிக்கால இருக்கிறார்களா, மிச்சம் தான் அங்க ஒரு 9 million கிட்ட தான் அங்க இருக்கிறார்கள். யோசித்து பாருங்கள், ஒரு சின்ன நாடு, ஒரு வறட்சியான நாடு, எதுவுமே இல்லை அந்த நாட்டில். ஆனால் அவர்கள் தேவனை நம்பினார்கள். முதலாவது பிரியமானவர்களே, அவர்கள் தேவனை நம்பினார்கள். அவர்கள் தேவனை நம்பி அவர்கள் என்ன செய்தார்களா, தேவனையே பின்பற்றி வந்தபடியால் சிதறடிக்கப்பட்டாலும் ஏசாய 60 ஒரு நாள் கூட்டு சேர்த்தார். 1948 அவர்களை கூட்டு சேர்த்தார். இன்றைக்கு அநேக பொய்யான சரித்திரங்களையும் காரியங்களையும் சொல்லி ஒவ்வொருக்கு ஒருவர் சப்போர்ட் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் தங்களுடைய எண்ணப்படி, ஏதோ ஒரு லாபத்துக்காக. ஆனால் உண்மையான ஸ்டோரி என்னென்றா பிரியமானே, தேவன் தெரிந்து கொண்ட மக்கள், அந்த தேவனுடைய குமாரனாய் இயேசு கிறிஸ்து தெரிந்து கொண்ட மக்களை அவர் இப்பொழுதும் பிரியமானவர்களை அவர் காண்கிறவராய், விடுவிக்கிறவராய், ஆசீர்வதிக்கிறவராய், பாதுகாக்கிறவராய் இருக்கிறார். இதுதான் பிரியமான உண்மையும் நம்பிக்கை. பாருங்கள், இந்த கான்ஸ்டன்டைன் ஒரு ராஜா வந்தார். அவன் வந்ததுக்கு பிறகுதான் பிரியமானவர்களே, ரோமபுரியில கிறிஸ்தவர்களுக்கு ஒரு ஃப்ரீடம் கிடைச்சது. அது மட்டுமல்ல, ஆலயங்கள் கட்டுவதற்கு அரசாங்கத்துல இருந்து பணம் கிடைத்தது. என்றால் அன்றைக்கு கான்ஸ்டன்டைன் ராஜாவுடைய காலத்துல அந்த ஆலயமும் அரசாங்கமும் ஒரே விடைக்குள்ள வந்துச்சு. அப்ப அந்த அரசாங்கத்தில் உள்ள பணம் எல்லாம் ஆலயங்களை கட்டுவதற்கும் ஊழியங்களுக்கும் பயன்படுத்தப்பட்டது. பிரியமான, எவ்வளவு தூரம் தேவனுடைய ஊழியம் வளர்ந்து கொண்டு வந்ததோ அங்க திடீரென்று ஒரு பொய் உபதேசங்கள் நுழைய ஆரம்பித்தது, வழிபாடுகள் ஆரம்பித்தது, பாவத்துக்கு சீட்டு பிக்குதல் ஆரம்பித்தது. அதுல படித்துக் கொண்டிருந்த ஜெர்மனியை சேர்ந்த லூத்தர் தான் பிரியமானவர்களே 95 கேள்விகளை எழுதினதுனால புரொட்டஸ்ட் இருந்தாங்க. அதில் புரொட்டஸ்ட் சமயம் என்று வந்தது, அவர் புரொட்டஸ்ட் பண்ணினார், எதிர்த்தார். ஆனாலும் அவரை பயங்கரமான காரியங்களை சேர்த்து கொலை செய்யப்படுகிட்டாங்க. ஆனால் அவரோடு சேர்ந்து ஒரு சிறு கூட்டம் இருந்தது பிரியமான, ஒரு சின்ன கூட்டம், உண்மையான கூட்டம், விசுவாச கூட்டம், ஜபிக்கிற கூட்டம், கத்தரை பின்பற்ற கூட்டம் இருந்தது பிரியமானே. அதன் நிமித்தமாகத்தான் இன்னைக்கு கிறிஸ்தவத்துடைய உண்மையான கிறிஸ்தவம் வளர்ந்து வந்தது. சீகன்பால் என்றவர் அவர் ஒரு புரொட்டஸ்டர், அவர் சீகன்பால் ஜெர்மனியை சேர்ந்தவர். அவர் வந்து இந்தியாவுக்கு வந்து விவேதத்தை மொழிபெயர்த்தார். காரணம் என்ன பிரியமானவர்களே, தேவனுக்கு தேவையானது ஒரு பெரிய கூட்டம் அல்ல, ஒரு பெரிய ஜனத்திரள் அல்ல, சிறு கூட்டமா இருந்தாலும் உண்மையா இருக்க வேண்டும் என்று. இயேசுவோட 12 சீசர்களை வைத்தார், சாப்பாடு கொடுத்தார், 4000 பேருக்கு போஷிக்கும் பொழுது இருந்தார்கள், மலையில பிரசங்கம் பண்ணும் பொழுது இருந்தார்கள், கடலில நடந்தார்கள், காற்றையும் கடலையும் மதட்டும் பொழுது இருந்தார்கள், வியாதிப்பட்டவர்களுக்கு சுகம் கொடுப்பொழுது இருந்தார்கள். அதுல ஒருவன் திடீரென்று இயேசுவை காட்டி கொடுத்தான் 30 வெள்ளிக்காசுக்கு. அதுல வந்து ஒருவன் இயேசுவை தெரியாதென்றான், ஒருவன் இயேசு எத்தாப்புறம் உன்னுடைய என்னுடைய கரங்களை உன்னுடைய விழாயில் விட்டு பார்க்கணும் என்றார். அப்போ அங்கேயும் அந்த மந்தைகளுக்கு சிதறப்பட்டதா. ஆனால் ஒரு நாள் ஆண்டவருடைய ஆவியானவர் இறங்கின பொழுது, பரிசுத்தாவியானவர் இறங்கின பொழுது, அன்றைக்கு தான் பிரியமானவர்களே ஒரு வல்லமை அங்கே இறங்கியது. இதே போல இந்த பெண்களுக்கு என்ன தேவை என்றால், உண்மையாக உழைக்கிறவர்கள், உண்மையாக ஊழியம் செய்கிறவர்கள், உண்மையாக உதவி செய்கிறவர், உண்மையாக மனப்பான்மை உள்ளவர்கள் எங்களுக்கு தேவைதான். லூக்காவில் வாசிக்கிறோம், கொஞ்சத்திலே உண்மை உள்ளவனை நான் அநேகத்திலே அதிகாரியாக வைப்பேன். இன்னைக்கு நாங்களும் பிரியமான 34 வருஷமா நான் ஒரு வேற மார்க்கத்துல வந்து ஊழியம் செய்தேன். போராட்டங்களும் பிரச்சனைகளும் துன்பங்களும் கஷ்டங்களும் வந்தாலும் பிரியமானவர்களை ஆண்டவர் நம்மை கைவிடவில்லை. ஏதோ ஒரு வழியில நம்மை அவர் நடத்தி கொண்டு போகிறார். கொரோனா காலத்துல நாங்கள் பட்ட வேதனைகள் எல்லாம் கடவுள் ஆண்டவருக்கு தெரியும். பொருளாதார பிரச்சனையா இருக்கட்டும், வியாதி பிரச்சனையா இருக்கட்டும், எல்லா பிரச்சனையும் கத்திரங்களை நீக்கி கொண்டு வந்தார். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனை வந்தாலும் அடுத்தது பிரியமான அது சாதகமாய் நமக்கு பயனுள்ளதாய் மாற்றித்தர கத்திருக்கிறார். இன்னைக்கு நாம் சிறு மந்தையாய், எப்படி என்றால் யாரோட நாம் ஐக்கியம் பெற்றாலும் உண்மையாயிருப்போம், யாருக்கு நாம் ஊழியம் செய்தாலும் அவர்களுக்கு உண்மையாயிருப்போம், யாரோட நாங்கள் கத்தரை பற்றி பேசினாலும் உண்மையாய் பேசுவோம். பெரியமான எனக்கு என்ன கவலை என்றால், இந்த வேதாகமத்தை வச்சுக்கொண்டு இதுல உள்ள பல காரியங்களை திரிச்சு திரிச்சு திரிச்சு சொல்றார்கள். இயேசு வழி சத்தியம் ஜீவன், இயேசு மீட்பர், இயேசு ரட்சகர், அவர் இல்லாமல் இந்த உலகத்துல விடுதலை இல்லை, அவர் எல்லா இடத்திலையும் நான் எனது என்னுடைய என்பின் இப்படித்தான் வாக்கு கொடுத்துக்க, யாரையும் அவர் முன்னுக்கு வைக்கவில்லை. பழைய ஏற்பாட்டு காலத்துல பிரியமானவர்களே, எந்த சட்டத்திட்டங்களை ஆண்டவர் கொண்டு வந்தாரோ அந்த சட்டத்திட்டங்களை 10 சுருக்கி கொண்டு வந்து அவர் 2 கற்பனையாக்கினார். சுத்த இருதயம், நல்ல மனச்சாட்சி, மாயமற்ற விசுவாசத்துல பிறக்க அன்பு, பிறக்கிற அன்பு என்று சொல்லி சொன்னார். அப்ப எங்களுக்கு இன்னைக்கு தேவையானது பிரியமானே இயேசு கிறிஸ்து மேலுள்ள அன்பு, அவரையே பின்பற்றுதல். நாம் ஒரு சிறு கூட்டமா இருந்தாலும் ஆண்டவரை ஜனங்கள் வரையிலேயே கவலை இல்லை, நாங்கள் செய்கிற ஊழியம் சரியாக செய்கிறமாண்டு நிதானித்து செய்யும் பொழுது அது கர்த்தர் அவர் ஒரு நாள் அது எங்களுக்கு அவர் நிறைவாக்கிடுவார். நாங்கள் சொல்ல வேண்டியது இயேசு கிறிஸ்துவை சுவிசேஷம், நாங்கள் செய்ய வேண்டியது அவருடைய பணியை, நாங்கள் செபிக்க வேண்டியது மற்றவர்களுக்காக, நாங்கள் உதவி செய்ய வேண்டியது இயேசுவுக்காக. நாங்கள் எதை செய்தாலும் பெரியமான அதை மனிதருக்கென்று செய்யாமல் அதை கர்த்தருக்கென்று செய்வோம்.
1: ஏனென்றால் பிரியமானவர்களே, மனிதன் இன்னைக்கு எங்களுடைய உதவியை கேட்பான், நாளைக்கு எங்களிடத்துல ஒன்றும் இல்லாத இருக்கும்போது நாங்கள் அவங்களிடத்துல போய் பிச்சை எடுக்கிற மாதிரி போயிடும். அப்படித்தான் மனிதன் தவறல்ல. ஆனால் கடவுள் அப்படி இல்லை, அவர் அன்பாகவே இருப்பார், அவர் எங்களுடைய காரியத்தை கவனித்துக் கொண்டே இருப்பார், அவர் எப்பொழுதும் எங்களை உற்று நோக்கி கொண்டே இருப்பார். அப்படிப்பட்ட கடவுளாகிய இயேசு கிறிஸ்துவைத்தான் நாங்கள் இன்றைக்கு இரட்சகராய் மேய்ப்பராய் மீட்பராய் ஆண்டவராய் ஆராதிக்கிறோம். எப்படி இஸ்ரவேலுக்கு அவர் சிறு மந்தைக்கு பாதுகாப்பு கொடுத்து கொண்டிருக்கிறாரோ, உதாரணத்தை பார்த்தா நாங்கள் இலங்கையில வந்து 22 மில்லியனுக்கு மேலே இருக்கிறோம். இலங்கையை பொறுத்தளவு இல்லை, டென்மார்க்கை பொறுத்தளவு 5.7 மில்லியனுக்கு மேலே இருக்கிறார். ஆனால் இவர்கள் பார்த்தால் ஒரு 17-18 மில்லியனுக்குள்ளதான் இவர்கள் இருக்கிறார்கள். ஒரு சிறிய தேசம், ஒரு வறண்ட தேசம், அங்கே இல்லாத உண்டா? யோசிச்சு பாருங்கள், யூதர்கள் போகாத இடம் உண்டா? அல்லது பெரிய பெரிய அறிஞர்கள் எல்லாம் யூதர்கள், பெரிய அறிஞர்கள் கால்மார்க்ஸ் யூதர், வைஸ்மேன் ஒரு பெரிய விஞ்ஞானி யூதர். உலகத்தில் பிரியமானவர்களை எந்தெந்த பகுதிகளில் எல்லாம் அவர்கள் சிறியவர்களாக இருக்கிறார்களோ, அவர்கள் வளர்ந்ததுக்கு காரணம் அவர்களோடு இருக்கிறவர் பெரிய, அவர்களோடு இருக்கிறவர் இரட்சகர், அவர்களோடு இருக்கிறவர் ஆசீர்வதிக்கிற, அவர்களோடு இருக்கிறவருடைய கரம் பலத்தது. அதான் இஷ்டவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று நான் இயேசு ஏற்றுக்கொண்டால் அதே இஷ்டவேலுடைய தேவனுக்கு பிள்ளையாய் மாறுகிறேன். நான் இயேசுக்கு ஊழியம் செய்தால் அதே தேவனுக்கு நான் ஊழியம் செய்வதாய் மாறுகிறேன். ஜோவான் சொல்லுகிறார், அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களும் அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்தார். யார் அவர்? இயேசுவை, இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள். அதான் பேதுரு சொல்லுகிறார், அவரால் இல்லாமல், யார்? இயேசு கிறிஸ்து இல்லாமல் இந்த பூமியில ரட்சிப்பு இல்லையா? வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே அப்படிப்பட்ட ஒருவரை தான் நானும் நீங்களும் ஆராதிக்கிறோம். அப்படிப்பட்ட ஒருவரத்தை வாருங்கள் நான் ஆராதிக்கிறேன். பிரியமானே, மனிதன் இன்றைக்கு விட்டு போய்விடுவார், அதிகாரிகள் வேலையில் நின்று துரத்துவார்கள், வைத்தியர்கள் கைவிடுவார்கள். ஆனால் எங்களை கைவிடாமல் இந்த ஜபங்களை கேட்டு 2-3 பேர் இயேசு கிறிஸ்துடைய நாமத்துல கூடும் பொழுது கூடி இருக்கிற ஒரே தேவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அந்த இரட்சகர் சொல்லுகிறார், சிறுமந்தியே, நீ கொஞ்சம் பேரா இருக்கிறீங்களா? உங்க வீட்டுல கொஞ்சம் பேரா இருக்கிறீங்களா? உங்க சபையில கொஞ்சம் பேரா இருக்கிறீங்களா? அல்ல உங்க தேசத்துல கொஞ்சம் பேரா இருக்கிறீங்களா? என்னை உண்மையோடு முழு உள்ளத்தோடு முழு வளத்தோடு முழு மனதோடு முழு ஆத்மாவோட என்னை நீங்க விசுவாசிக்கிறீங்களா? உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. ஜோவான் 14:17 சொன்னார், நான் உங்களை திக்கத்தவர்களாய் விடேன். என் அன்பானவர்களே, இந்த அருமையான நேரத்துல அந்த மேய்ப்பன், ஒரு சிறு கூட்டமா நாங்கள் இருந்தாலும் உண்மையாயிருப்போம், உண்மையை பேசுவோம், உண்மையாய் ஜெபிப்போம், அது போதும். அதை கண்டு கர்த்தர் எங்களுக்கு பெரிய காரியத்தை செய்வார். இந்த ஜெபத்தை கேட்டு, இந்த செய்தியை கேட்டு உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவரே, நாங்கள் சிறு மந்தை, எத்தனையோ போராட்டங்கள், பிரச்சனைகள், வியாதிகள் மத்தியிலும் எங்களை நீர் கைவிடவில்லை. இன்றைக்கு இவர்கள் இத்தனையோ போராட்டங்கள் உபத்திரவங்களுக்கு மடியிலும் இந்த ஊழியத்தை செய்யும் பொழுது நாங்களும் இதில் செய்த ஆண்டவரே இவர்களை உற்சாகம் கொடுத்து ஜெபிக்க, வேதத்தை இவர்கள் ஊடாய் சொல்ல எங்களுக்கு கொடுத்த கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன். நாங்கள் எதை செய்தாலும் உண்மையாய் செய்ய, எதை செய்தாலும் தேவனுக்கு என்று செய்ய, எதை செய்தாலும் மனிதர்களுக்கு எதிர்பார்க்காமல் தேவனிடத்தை எதிர்பார்த்து செய்ய, ஒரு சிறு மந்தையாய் கர்த்தருடைய கரத்துக்கு அடங்கி இருந்து செய்ய எங்களுக்கு உதவி செய்ய முடியாது என்று சொல்லிக்கிறேன். இந்த வார்த்தைகளை கேட்டவர்களும், நாங்கள் சிறுமந்தையாய் இருந்தாலும் நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இருந்தால் பயப்படாதே சிறுமந்தை என்று சொன்னது யாரும் அல்ல, அது இயேசு. அப்படிப்பட்ட இயேசு எங்களோடு இருக்கிறபடியால் அளவிலேயே நாங்கள் இந்த ஊழியத்தை ஆசீர்வதிக்கிறோம். சகோதரனை, மனைவிய பிள்ளைகளை, பேர பிள்ளைங்களை, மருமக்களை ஆசீர்வதிக்கிறோம். இது கூலியம் செயல்படைய ஆசீர்வதிக்கிறோம். அடியே நமது கருத்து நோக்கி கொடுக்கிறோம். நாங்கள் பயப்படாதபடி சிறுமந்தியா இருந்தாலும் எங்களோடு கூட இருக்கிறபடியால் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் பிதா,
2: ஆமென், ஆமென். மிக சிறப்பான செய்தி, ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட்டது. அழகாக பல விடயங்களை சொன்னீர்கள். அதுக்கு வசனமே ஒரு நல்ல வசனமாயிருந்த இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த லூக்காவிலே, பயப்படாதே சிறுமந்தையே, உங்களுக்கு ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். இந்த பின்னுக்கு உள்ள வசனம் தான் எங்களை தைரியப்படுத்துது. நாங்கள் உண்மையிலே சிறுமந்தை தான், நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி. ஆனாலும் இன்றைய உலகம் இந்த உண்மை உண்மையென்று குறிப்பிட்டீர்கள். உண்மையே உண்மை ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கிறது கிறிஸ்தவ உலகத்தில். அநேகமான மக்கள் பெரிய கூட்டத்தோட சீரத்தான், அவர்களை உற்சாகப்படுத்தத்தான் இன்றைக்கு அநேகர் இருக்கிறார்களுடைய உண்மையும் உத்தமமாக சிறுமந்தியாக இப்படி உள்ளதென்றும் சொல்லி இல்லாத இல்லாதென்றும் சொல்ற மக்களை, எங்களை போன்ற சிறுமந்தைகளாக இருக்கிற மக்களை காக ஜெபிப்பதோ அல்லது ஆதரவு கொடுப்பதோ அல்லது காணிக்க கொடுப்பதோ மிக மிக குறைவையா. அருமையான தேவனுடைய வார்த்தையை நீங்கள் பேசினீர்கள். கர்த்தர் தான் உங்களுக்கு ஊடாக இதை வெளிப்படுத்தியிருக்கிறார். நன்றி பாஸ்டர். அது